0: இங்க சொல்றாரு என்னெல்லாம் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும், நம்ம கத்துட்டு கத்தர் பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். என்ன சொல்லுங்க சொல்றாரு பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 52:7
1: சமாதானத்தை கூறி,
0: சமாதானத்தை சொல்லி, சமாதானத்தை எல்லாருக்கும் என்ன சொல்லணும், சமாதானம் கத்தர் தான் தருவாரு அப்படின்னு சொல்லி சமாதானத்தை கூறி,
1: நற்காரியங்களை
0: நற்காரியங்களை
1: சுவிசேஷமாய் அறிவித்து,
0: நல்ல காரியத்தை ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, நமக்காக மறித்து போனார், உயிரோடு எழுந்தார். நற்காரியத்தை என்ன செய்யணும், சுவிசேஷமா அறிவிக்கணும். கர்த்தர் எனக்காக தான் மறிச்சாரு, எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறாரு. உங்களையும் ஆண்டவர் மீட்டுக் கொள்வார், உங்களுக்காக மறிச்சிருக்கிறாரு, நீங்க விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி நற்காரியத்தை சுவிசேஷமா அறிவித்து
1: ரட்சிப்பை பரிசுத்தப்படுத்தி,
0: ஆண்டவர் ஒருதான் ரட்சிக்க முடியும், பாவத்தில் விடுதலை இல்லையா, அவர் உங்களை ரட்சிப்பாருன்னு சொல்லி நம்ம சொல்லணும்.
1: உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று,
0: உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று
1: சியோனுக்கு சொல்லுகிற,
0: சியோனுக்கு சொல்லுகிற
1: சுவிசேஷனுடைய பாதங்கள்,
0: சுவிசேஷனுடைய பாதங்கள்
1: மலைகளின் மேல்,
0: மலைகள் மேல்
1: எவ்வளவு அழகாக இருக்கின்றன.
0: ஆண்டவர் பத்தி சொல்ற பாதங்களை கத்து சொல்றாரு, எவ்வளவு அழகா இருக்கிறது. கத்து ராஜரீகம் பண்ணுகிறார், அவற்றை வாங்க, அவர்தான் உங்களுக்காக ரத்தத்தை செஞ்சிருக்காரு, உங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உங்களுக்காக ரத்தத்தே சென்றிருக்கிறாரு, மறித்தார், மூணாம் நாள் உயிரோடு எழுந்துட்டாரு. அவர்கிட்ட வாங்க, அவர் ஆச்சரியம் பண்ணுறாரு என்ன சொல்லி எல்லாருக்கும் நம்ம அவரை பத்தி சொல்லணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அப்படி சொல்லும் போது என்ன கொடுக்கிறாராம், வேதத்துல வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:12
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ நான் சீக்கிரமா வருகிறேன்,
1: அவனவனுடைய கிரியைகளின்படி,
0: அவனவனுடைய கிரியைகளின்படி
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
1: என்னோட கூட வருகிறது,
0: என்னோட கூட வருகிறது. நீங்க கர்த்தர் பத்தி சொல்லுவீங்கன்னா, கர்த்தருக்காக எதையாவது செய்வீங்கன்னா, கர்த்தர் வரும்போது அவர் நமக்கு அளிக்கிற பலன் அவரோடு கூட வரும். ஆண்டவருக்காக எதையாவது நம்ம செய்யணும் பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாருக்கும் சொல்லணும், நன்மைகளை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். அது 66 வாசிக்கிறோம் 16
1: தேவனுக்கு பயந்தவர்களே,
0: தேவனுக்கு பயந்தவர்களே
1: நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள்,
0: நீங்க எல்லாரும் வந்து கேளுங்கள்,
1: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்,
0: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். தேவனுக்கு பயந்தவர்கள் எல்லாரும் வந்து கேளுங்க, அவர் என் ஆத்மாவுக்கு செய்த சொல்லுவேன். உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிற அதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க, வேற எதுவா சொல்ல வேண்டாம், தேவையில்லாத எதுவும் நம்ம சொல்ல வேண்டாம். உங்க ஆத்மாக்கு கர்த்தர் என்ன செய்யிருக்க அதை சொல்லுங்க. 1 Corinthians 9:16
1: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்,
0: பிரசங்கித்து வந்தும்
1: மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை,
0: மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை,
1: அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது,
0: என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது.
1: சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால்,
0: சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால்
1: எனக்கு ஐயோ,
0: எனக்கு ஐயோ. இயேசு கிறிஸ்து பத்தி மற்றவங்களுக்கு சொல்லாம நமக்கு என்னவா, எனக்கு ஐயோ. கர்த்தர் பத்தி நம்ம சொல்லணும், ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டவர் சொல்லாமா, ஆண்டவரே நம்ம பேட்டி சொல்ல எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, நான் இது வரைக்கும் நான் சொல்லாம இருந்துட்டப்பா, மேலும் பேட்டி சொல்லணும் ஆண்டவரே. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, நான் வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் போல என்னோட கூட வருது. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க கர்த்தருக்காக, அந்த பலன் தான் ஆண்டவர் கொண்டு வருவார். இப்ப வாசிப்போம் வெளிப்படுத்தும் விசேஷம் 22:12
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: சீக்கிரமாய் வருகிறேன்,
1: அவன் அவனுடைய கிரியைகளின்படி,
0: அவனவன் கிரியில் என்ன கர்த்தருக்காக கிரியை செய்தீங்களோ அவனவனுடைய கிரியின்படி,
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
1: என்னோட கூட வருகிறது,
0: என்னோட கூட வருகிறது. ஆமா மேனங்களே, கர்த்தரை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். நம்ம எதை சொல்லணும், நம்ம ஆத்மா செய்த நன்மை எல்லாருக்கும் சொல்லுங்க. எனக்கு இதெல்லாம் செஞ்சாரு, உங்களுக்கும் கட்டாயம் செய்வார். இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அது நம்ம மேல இந்த கடமை. முதல்ல நம்ம விசுவாசமா இருக்கணும், ரெண்டாவது நம்ம பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும், மன்னிப்பு பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், மூணாவது நம்ம செபிக்கணும், நாலாவது சுவிசேஷத்தை நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். என்ன சொல்லணும், கர்த்தர் நமக்கு செய்த நன்மை எல்லாருக்கும் சொல்லணும், மறுச்சு வைக்க கூடாது. சுவிசேஷத்தை சொல்லாவிட்டா உனக்கும் எனக்கும் ஐயோ. உப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுமா ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது நம்மை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும் ஆண்டவரே, எனக்கு உதவிச்சிங்க, ஞானத்தை கொடுங்க, எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. எத்தனையோ காலங்கள் என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, நாம் உண்டுன்னு இருந்துட்டு ஆண்டவரே. இது வரைக்கும் போய் சொல்லல, நான் சொல்லுவேப்பா, என்ன ஒப்பு கொடுக்கலன்னு ஒப்பு கொடுக்கலாமா?
2: கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். நாம் தேவ செய்தியில கேட்டோம், நம்முடைய தேவன் வருவார், மௌனமாகிறார். ஏன் மௌனமாயிருக்கிறார்? நாம் எல்லாம் கர்த்தரிடம் வர வேண்டும் என்று தான் அவர் பொறுமையோடு நமக்காக மௌனமாய் காத்திருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு சொல்லி சென்ற அனைத்து வாக்கு தத்தங்களும் இப்பொழுது நிறைவேறிய வண்ணமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தரின் மகிமையின் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மோடு கூட இந்த வாரமும் பேசியிருக்கிறார். ஆம், விசுவாசமாய் இருக்க வேண்டும். தேவன் வருவார், சீக்கிரம் வருவார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேலின் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொன்னார். கர்த்தாவே, என் உள்ளத்திலே விசுவாசத்தை துவங்குங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? அவர் தான் விசுவாசத்தை துவங்குறவர். பாரமெல்லாம் என்னை விட்டு அகன்று போகணும், பாவமெல்லாம் என்னை விட்டு அகன்று போகணும், என் உள்ளத்திலே விசுவாசத்தை துவக்குங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் கர்த்த நோக்கி அர்ப்பணிக்கலாம் இப்பொழுது. தேங்க்யூ லார், நன்றி ராஜா. வாய் திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். நன்றி தகப்பனே, எனக்குள்ள விசுவாசம் வேண்டும் ஆண்டவரே. ஏனோக்கு விசுவாசத்தினாலே அவர் மரணத்தை காணாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாராம் பரலோகத்திற்கு. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக விசுவாசத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணலாமா? இரண்டாவது, மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். மீதலை விட்டு திரும்புகிறவர்களுக்காக கர்த்தர் வரப்போகிறாராம். சங்கீதக்காரனை போல ஜெபிக்கலாமா? என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்குங்க அப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, எனக்கு இறங்கும் ஆண்டவர், என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி வாய் திறந்து ஜெபிங்களா? வாய் திறந்து ஜெபிப்பீங்களா? தேங்க்யூல்லா, நன்றி ராஜா. எந்த நிலைமை விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்ப என்று சொன்னார். நம்ம எங்க விழுந்திருக்கிறோமோ அர்ப்பணம் செய்து இன்றைக்கு எழுந்து வருவோமா? கத்திடும் இளைய மகன் எழுந்து அப்பாட்ட வந்தான். இன்றைக்கு நாம் ஏசப்பாட்ட செல்வோமா? தகப்பனே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கும், எங்கள் வாழ்க்கையை புதுப்பியும் ஆண்டவரே. எங்களை முழுமையை மாற்றும் ராஜா. வாய் திறந்து ஜெபிக்கலாம். மூன்றாவதாய், இயேசு சொன்னார், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் விழித்திருக்க வேண்டும்? இயேசு சொன்னார் மீண்டும், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்கள். ஒருவேளை விழித்திருந்து நாம் ஜெபிக்காவிட்டால் சோதனையிலே சிக்கி விடுவோம். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கணுமா? ரெண்டாவது, ஏன் நாம் விழித்திருந்து ஜெபிக்கணுமா? இனி சம்பவிக்க போற இவர்களெல்லாம் நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாகவும், மனிதகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமல்லாக எண்ணப்பட வேண்டும் என்றாலும் நாம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கணும் சொன்னார். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். எல்லாம் வாய் திறந்து ஜெபிக்கலாம் அப்பா. அந்த ஜபாவியே, சகரியா 12:10 சொன்ன விண்ணப்பங்களின் ஆவியே எங்கள் மீது இப்பொழுது ஊற்றும் ஐயா. அந்த விண்ணப்பங்களின் ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவர். இரவு பகலாய் நாங்கள் ஜெபிக்கணும். அந்த ஜப தாகம் எங்களுக்கு உண்டாகும். பின்மாற்றத்தை எடுத்து போடும், சோர்வை எடுத்து போடும். நாங்கள் நல்லா ஜெபிக்க அந்த ஜப ஆவி எங்களுக்கு தாரும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம், அர்ப்பணித்து ஜெபிங்க. நான்காவது சொன்னார், கர்த்தர் வரப்போகிறார். ஆகவே எஸ்ரேம் சியோ என்னும் சுவிசேஷியே, சத்தமிட்டு கூப்பிடு, உன் தேவன் வருகிறார் என்று சொல்லு என்று சொன்னார். ஆம், இயேசு வரப்போகிறார். அவர் வருகைக்கு முன்பதாக இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் ஊர் முழுதும் உலகம் முழுதும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அவர் ஊழியத்தை செய்ய அர்ப்பணிப்பீங்களா? ஒருவேளை ஊழியத்துக்கு அர்ப்பணித்து சோர்ந்து போய் பின்வாங்கி இருக்கிறீங்களா? இன்றைக்கு மீண்டும் சொல்லுவோம், ஆண்டவரே, இலைப்படையாமல் அப்பா சோர்ந்து போகாம உங்க ஊழியத்தனை ஜாக்கிரதையோடு கவனத்தோடு செய்ய எனக்கு கிருபை கொடுங்க. என் அசதியெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த ஊழிய வாஞ்சை எனக்கு மீண்டும் தாரும். வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆம், சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஒருவேளை சுவிசேஷத்தை நாம் அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் எச்சரிக்கிறார். வாய் திறந்து ஜெபிக்கலாமா? தேவன் என் ஆத்மாவுக்கு செய்ததை நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். சமாதானத்தை பற்றி சொல்வேன். நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்வேன். தேவனுடைய ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துவேன். தேவன் ராஜரிகம் பண்ண வரப்போகிறார் என்று நான் சொல்லுவேன் என்றெல்லாம் தீர்மானம் செய்ய இன்றைக்கு அவரது ஊழியத்தை செய்ய அர்ப்பணம் செய்ய. ஏற்கனவே அர்ப்பணித்தவங்க ஒருவர் பின்வாங்கி இருந்தா இன்றைக்கு தேவனே என்னை உயிர்ப்பியும், நமது ஊழியத்தை உண்மையோடு உத்தமத்தோடு செய்ய கிருபை தாங்க. எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம், அர்ப்பணிக்கலாம். தேங்க்யூ லார்ட், அப்பனு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் வருவார், மௌனமா இறார் என்று சொன்னீங்களே. நீ சொல்லி சென்ற எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறதப்பா. எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஒரு போதும் விசுவாசம் அப்ப எங்கள் உள்ளத்தை விட்டு போயிடக்கூடாதப்பா. எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க. இந்த விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் எங்கள் மீது ஊற்றுமடிக்க ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தை எங்களுக்கு தகரும் ஆண்டவரே, விசுவாசத்தினால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் கேட்டார்களே, நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, எங்கள் அவிசுவாசங்களை நீக்கி போடுங்க, எங்கள் விசுவாசத்தை அப்ப உள்ளத்திலிருந்து ஒரு நதியை போல ஓட செய்யுங்கப்பா. விசுவாசத்தை துவக்கிறவர் நீர்தானப்பா, முடிக்கிறவர் நீர்தானப்பா. ஒரு போதும் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். பேதுரு பார்த்து உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் ஜெபிக்கிறேன் என்று சொன்னீரே. ஒரு நாள் வரை பார்த்து அற்ப விசுவாசி என்று சொன்னீர். கடைசி காலத்திலே கடைசி நேரத்தில் வரை பார்த்து சொன்னேன், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் நான் வேண்டிக் கொண்டேன்னு சொன்னீரே. எங்களுக்கும் இந்த விசுவாசம் ஒளிந்து போக கூடாத ஆண்டவரே, எந்த பிரச்சனையை பார்த்து நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ளும் அப்பா. மாத்திரமல்ல நாங்கள் மனம் திரும்பணும் அப்பா. எங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் திரும்ப எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா மீறுதல்களில் இருந்தும் எங்களை விடுதலையாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்து தவறே செய்து செய்து பின்வாங்கி விடக்கூடாத ஆண்டவரே. இளைய மகன் எப்படி உங்களிடம் திரும்பி வந்தாரோ அதே போல எங்களையும் மூட இணைத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா மீறுதல்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இரவு பகலாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்னீரே. ஆமாப்பா, சோதனைக்கு உட்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இனி சம்பவிக்க போற எல்லா உபத்திரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் இக்கட்டுக்கும் நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். உமக்கு உண்பாய் நிற்க பாத்திரவனாக எண்ணப்பட வேண்டுமானால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னீரே. அந்த விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த விண்ணப்பத்தின் ஆவியை, விண்ணப்பங்களின் ஆவியை எங்கள் எல்லார் மீது கர்த்தர் ஊற்றுமடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூப்பா. அப்பா அது மாத்திரமல்ல, நீர் வரப்போகிறீர் என்ற செய்தியை, அப்போ ரட்சிப்பை, நல்ல காரியங்களை, சமாதானத்தை, நீர் ஆச்சரியம் பண்ண போகின்ற காரியங்களை நாங்கள் பூமி முழுவதும் சொல்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உடைய ஊழியத்தை உண்மையோடு உத்தமத்தோடு செய்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்கள் சோர்வுகள், அசதிகள், வேதனைகள், எங்களுடைய எல்லா பாரத்தை எடுத்து போட்டு நாங்கள் அசதி இல்லாமல் ஜாக்கிரதையோடு கவனத்தோடு உடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா எங்களை தாழ்த்து போடுக்கிறோம் அப்பா. வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். எதை விதைத்தாய் அதையே அறுப்பாய் என்று சொல்லி நாங்கள் பாடினோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை, நாங்கள் நீதியை விதைக்க மெய்ப்பலனை பெற்றுக்கொள்ள, சீக்கிரம் வரப்போகிற உம்மிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள, உம்மோடு நாங்கள் வாழ உம்மோடு அரசால எங்களுக்கு கிருபை கொடுங்க. செய்வதற்காய் கோலானுக்கும் நன்றி. அர்ப்பணிக்கிற பிள்ளைகள், அர்ப்பணிக்கிற குடும்பங்கள் எல்லாரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். செய்ய போவதற்காய் உமக்கு நன்றி ராஜா. நன்றி அன்பானவர்களே, இப்பொழுதும் நம் அனைவரின் ஆசீர்வாதத்திற்காக நமது அன்பு சகோதரி அவர்கள் இப்பொழுது ஜபங்களை ஏறெடுப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து நாம் யாவரும் நமது இணைந்த ஜபங்களை ஏறெடுப்போமா? எல்லாரும் ஜெபிங்க. என்ன ஆசீர்வாதம் தேவை? கர்த்தரிடத்தில் அர்ப்பணிங்கள். உங்கள் கண்ணீரை அவர் பார்க்கிறார். உங்கள் நொறுங்குண்ட இருதயத்தை அவர் காண்கிறார். உங்கள் வேதனைகள், பாரங்கள் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் நிச்சயம் தருவார். அவர் சித்தத்தின்படியே அதை செய்வார். நம்ம எல்லாரும் வாயில திறந்து இப்ப ஜெபிக்கலாமா? எல்லாரும்
0: எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறவரையுமே துதிக்கிறோம். அண்டு வரையுமே ஸ்தோத்திரிக்கிறோமையா. அந்த பாப்பா வார்த்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, பக்தி வரத்தை தாங்கப்பா. செவத்துல உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்ய, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க ஏசப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியேச்சிற தேவ நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டுமா? கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அப்பாமே துதிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியேச்சிற தேவன் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பலவீனத்தினால கஷ்டப்படுறாங்களோ சுகமாக்குங்கப்பா, குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. அன்றைய கிட்டே குணமாக்குங்கப்பா, பலவீனத்தை குணமாக்க, ஆட்டு பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் செய்வனைகள் உடைத்துப்படுங்க, பிசாசன்கள் அழித்துப்படுங்கப்பா. கொரோனா கொள்ளை நோய் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. டீக்காலாபா, ஷக்காலாபா, கொரோனா கொள்ளை நோயில பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. அற்புதத்தை செய்ய, அசியங்களை செய்ய, கத்தோடி வல்லக்கரம் தொட வேண்டும். இப்படி கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லம் இறங்கட்டும், உடைய வல்லம் இறங்கட்டும் அப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கொள்ள வேண்டுமா? கெஞ்சுகிறோம் கத்தாவே, கெஞ்சுகிறோம். அப்பா அம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம் ஐயா. கால் வலி முட்டி வலி எல்லாம் குணமாக்கிருங்கப்பா, குணமாக்கிருங்க ஏசப்பா. நடக்க முடியாத பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. இயேசுவே உடைய வல்லமை அனுப்பி குணமாக்குங்கப்பா. நடக்க முடியாத மக்களுக்கு நடக்கிறது பலன் கொடுங்கராச்சா. உடைய வல்லம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ஐயா. அன்பின் தகப்பனே காப்பா, தலையில கட்டி குணமாக்குங்க, கருப்பு பையில கட்டி குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்க. ஐயாமை துதிக்கிறோம். கடன் பிரச்சனை மாற்ற வேண்டும் ஐயா, கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா, அதிசயங்களை செய்ய வேண்டும் அப்பா, ஆசீர்வதிக்க வேண்டும். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தர வேண்டும் ஐயா, கண்ணீரை துடைச்சிருங்க, பெரிய காரியத்தை செய்ங்க. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பாமை துதிக்கிறோம் அப்பா. அதே போல தகப்பனே அப்பா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க, கவலையெல்லாம் மாத்திருங்கப்பா. பெரிய காரியத்தை செய்ய படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. உண்மை தேடம் எண்டிக்கொள்ள உதவிச்சிங்கப்பா. எல்லாருமே செபிக்கணும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவங்க எல்லாருமே தேடம் எண்டிக்கொள்ள உதவிச்சிங்க. பலத்த காரியத்தை செய்ய கிருபியினாவை விண்ணப்பங்களாவை எல்லாருமே ஊற்ற வேண்டும்னு செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடியாது செபிக்கிறோங்க. நாம் வைக்கப்படட்டும். எல்லா துதிக்கா நாம் வைக்கும்க்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்புணையர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. Hand of Jesus Ministries, 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், IFSC கோட் PARB0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 10490100002229. May God bless you.
4: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, Tolbar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Konur, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address aswinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: கர்த்தருக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய நம்ப பற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றிக்கொள்ள என்ன செய்ய உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான், எனக்கு உண்மை தவிர யாரும் இல்ல, நீங்க தான் சொல்லி அவளை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தின் வாழ்க்கையில செய்வார். அதான் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷ ஆராதிகார வாசிக்கிறோம் 37.
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில்
1: வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை
0: நான்
1: புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பின் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க? கர்த்தர் கீழ்படியாதனால புறமான இருளை தள்ளப்படுங்க. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, என்னிடத்துல வரவுற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்த உறுதியாய் பற்றி கொள்ளும். அவர் பார்த்த பற்றி கொள்ளும். அவர் ஒரு நாள் நினைச்சு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்க என்ன இருக்குது? வாசி பண்ண மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறமான இருளை தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்க. நாளை நம்முடைய நாளை என்ன நடக்குன்னு தெரியல. உறுதியா புடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்திக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. அவர் உறுதியா பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாராருந்தா நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் 63:8.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது.
0: தாவீதுராஜா சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலது கரம்
0: என்னை
1: தாங்குகிறது.
0: பாத்தீங்களா, ஆண்டுடைய வலது கரம் தாங்குறது சொல்றாங்களே. இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால இவருக்கு யாரு பாப்பா அப்படின்லாம் சொல்றாங்க. கத்திர உறுதியா பற்றி கொள்ளும் என்ன சங்கீதக்கார சொல்றாரு, ஆண்டுடைய வலது கரம் என்ன தாங்குறது? கத்தடி வலது கரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளும்னா, படுக்கையில் இருந்தா கூட கத்திர நம்மளை என்ன செய்யறாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியா அவரை பிடிச்சிக்கணும். நீங்க தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம், நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரத்தை ஒப்பு கொடுக்கணும். அதே தான் இங்கேயும் சொல்றாரு, 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் நடத்தி முடிவிலே என்னை மகிமையில ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவில் நம்ம கர்த்தரோடு இருந்தா அவர் வலது கரம் தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவாரு. மகிமேல நம்மள ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வாரு. அல்லேலூயா. அதனாலதான் அவர் என்ன செய்யணும், உறுதியா பற்றி கொள்ளணும். நீ தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டாண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியா அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவெறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிவரையில் அழைத்திருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க, மத்தியுள்ள சுவிசேஷம் 24 வாசித்து பாத்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: பாத்தீங்களா, முடிவிறந்த நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நினைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு காலை உறுதியாய் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும். பற்றி கொண்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
1: நீ பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
0: உன்னுடனே இருக்கிறேன்,
1: திகையாதே,
0: திகையாதே,
1: நான் உன் தேவன்,
0: நான் உன் தேவன்,
1: நான் உன்னை பலப்படுத்தி,
0: நான் உன்னை பலப்படுத்தி,
1: உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
0: சகாயம் பண்ணுவேன்,
1: என் நீதியின் வலது கரத்தினால்,
0: நீதியின் வலது கரத்தினால்
1: உன்னை தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா பயப்படாது, உன்னோடு இருக்கேன், திகையாரு, உன் தேவன் பலப்படுத்துவாரு. நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா? இவனை இவ்வளவு பலவீனமா இருக்க, என்னோட சரியா எப்ப நல்லா பலப்படுத்த நினைக்கிறா? அதுவும் சொல்ற தாங்குவேன் சொல்றாரு. சகாயம் பண்ற உதவி செய்யறவர். இந்த உலகத்துல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால சே எப்ப பாரு உங்களுக்கு உதவிதாடா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு, சகாயம் பண்ணு, சகாயம் பண்ணு மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்யறாரா? வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. உலகத்துல இயேசு கிறிஸ்து போல அன்புள்ள தேவன் உலகத்துல யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தம் 13வது வசனம், ஏசாயா 41:13.
1: உன் தேவனாய் இருக்கிற,
0: உன் தேவனாய் இருக்கிற
1: கர்த்தராகிய நான்,
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: உன் வலது கையை பிடித்து,
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்துல இத்தனை ரூப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிட்டுறாங்க. கைவிடுறது மாத்திர எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸ்ல நிறைய பாக்குறோம், 2 வயசு குழந்தை அப்படி தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவன் வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கருத்து சொல்றாரு, அவர் என்ன சொல்ற, வலது கருத்தை பிடித்து என்ன சொல்றாரா, நான் உனக்கு துணை நிக்கிறேன். அவர் துணை மாத்திரம்தான் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடல. 82வது வருஷம் எங்க அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, உங்க அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னாரு. அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராம இருக்காது. வந்தாலும் கர்த்தர் நம்மள ஒவ்வொரு வினாடியும் போதுமான அவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருதான் தாங்குறார். அவரை மனுஷர் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். லேசா இல்ல அன்று சொல்றாரு, ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் விட்டுற கூடாது. அது சொல்ற கர்த்தர் சொல்றாரு, முடிவிறந்த நிலை நிலைப்போனா நிலைக்கணும், முடிவிறந்த அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வளதுறையும் சாயக்கூடாது, வீட்டு வளதுறையும் சாயக்கூடாது. முடிவிறந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமா நம்மள ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்துல மாதிரிக்கிறார், பரலோகத்துல நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்யறாரு, நமக்கு என்ன கொடுக்கறாரு, அவர் வளர்த்துக்கிற நம்மள தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்றாரு, வலதுகத்தினால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன, நம்ம வலதுகிறத தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பிடிச்சு கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். தீப்தியாசல வேலை செய்வோம், எங்க ஆபீஸுக்கோ அவங்க வீட்டுக்கோ எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவு தூரம் போயிட்டு என்ன செய்வோம், 6 மணி. அப்ப எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டுல ரேடியோ இருக்கு. அப்ப யாரு யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டுல தான் அப்பெல்லாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்குலாம் வர்றதுக்கு முன்னால அப்ப அவங்க வீட்டுல மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே ஓடுவேன் பாருங்க, வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போவேன், என்ன இருக்கு அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு எங்க வீட்டுக்கும், நான் தீப்தியாச வேலை செய்யற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோட வார்த்தை கேட்கறதுக்காக அவ்வளோ வேகமா போவேன். அப்ப இந்த விஸ்வானியில கேட்போம், அந்த அளவுக்கு கர்த்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கும் கர்த்தரை 1 நிமிஷம் கூட கைவிடாம எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்னைக்கு உங்க மத்தியில கர்த்தர் என்னை கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை பற்றி கொள்ளக்கூடிய பாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்ப கத்திர மதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமா நம்மள ஒரு நாள் நம்மள கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் உறுதியை பற்றி, ஏசாயின் புஸ்தகம் 26:3.
1: உன் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்து கொள்வீர் சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டவனா, அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்க, அம்மா அப்பா இல்ல, கண் பார்வை இல்ல, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர இணைச்சர் அவரை நம்பியிருக்கிறவங்க என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானத்தை கொடுக்கிறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்ய கவலை வந்தாலும் யாசு படிச்சு அண்ணன் இந்த பொறுப்பு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, என்னால ஒண்ணும் செய்யலப்பா, எனக்கு நீங்க தான், எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு மேலே யாருமே தெரியாது, வாசா ஒண்ணுதான் தெரியும், வாசா தான் கூட்டிட்டு இருந்துச்சு, தெரியாதுமே தெரியாது. ஆண்டுட்டு அன்னைக்கு சொன்னேன், அப்பதான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊர்ல யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வஸ்தா நீங்க போச்சு, நீங்க போறோம், வஸ்தா தான் எங்க கூட இருக்கு, யாரு வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்னும் தெரியாது, ஆண்டவர் நீங்க தான் என்ன பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லி தான் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதுல அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கத்தர் என்ன செய்யல, ஒரு நன்மையும் குறைப்படாம கத்துக்கணும். ஒவ்வொரு உதவிக்கும் கத்தர் ஒருத்தரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், கத்தர் உங்களை உள்ளத்துல பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அன்று மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னன்னு தெரியாது சுவாமி, எங்க வீட்டுக்கும் போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, அங்க போட செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போக கூடாது சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யுது ஆண்டவரே, பஸ்தா கூட போச்சு, நீங்க போற ஆண்டவரே, நீங்க என்ன பொறுப்படுத்திக்கோங்க, நீங்க தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால வாழ முடியுமா, சமாதான வாழ முடியுமா, வாழவே முடியாதான். உண்மை உறுதியா பற்றி கொண்டு உண்மை நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறீர். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். அனைவரும் சேர்ந்து செவிப்போமா. எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்தி சம்மந்தை தந்து சந்தோஷத்தை தந்து அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. அவங்களுடைய வியாதிலாம் குணமாக்குங்க ஏசப்பா, நோயெல்லாம் குணமாக்குங்க, பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்க ஏசப்பா, பெரும்பாடு குணமாக்குங்க ஏசப்பா, அவங்க பலவீனத்தினால கஷ்டப்படுறாங்க ஏசப்பா, அவங்களை குணமாக்குங்க ஏசப்பா. பரலோக தகப்பனையுமே துதிக்கிறோம். கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே, உங்க ரத்தம் பூசுங்கப்பா, குணமாக்கிருங்க குணமாக்கிருங்க, கிட்னியை குணமாக்குங்க ஆண்டவரே, தைராய்டை குணமாக்குங்க ஏசப்பா, கத்தாவை பிபி குணமாக்குங்க, உப்புச்சத்தை குணமாக்குங்க ஆண்டவரே, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க ராஜா, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, அவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, சுகர் இருந்தா குணமாக்கிருங்கப்பா, சுகர்னால எவ்வளவு கஷ்டங்கள் ஆண்டவரே, என் தேவன் அறிவீரப்பா, சுகரை குணமாக்குங்க, சுகரை குணமாக்குங்கப்பா, வியாதி குணமாக்குங்கப்பா, நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செய்வனை உடைச்சு போடுங்க, பிசாசுங்க அழிச்சு போடுங்க ஆண்டவரே, என்ன பலவீனாலும் குணமாக்கும் உம்மால முடியுமையா, இதோ மாம்சமான யாவருக்கு நான் தேவனை கத்தர், என்னால செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே, நீங்க அவங்களை குணமாக்கி ஆசிரியச்சு உயர்த்துங்கப்பா, தகப்பனையும் ஸ்தோத்திரம், மந்திர கட்டு செவனை கட்டு உடைச்சு போடுங்கிறாச்சா, பெலிசனை கட்டு உடைச்சு போடுங்கிறாச்சா, அந்த கஷ்டத்தில் அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணேசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணேசப்பா, சமான் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சிற வியாபாரிகளை ஆசிர்வதிங்க, கத்துடி நாம மகிப்படட்டும் ஆண்டவரே, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே, பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர வேண்டும் ஐயா, படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும், ஞாபகத்தை தர வேண்டும் ஐயா, எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணுவாப்பா, தேவ ஞானத்தை அவங்களுக்கு கட்டிட முடியாச்சு வைக்கிறோம், தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ள முடியாச்சு வைக்கிறோம் ஆண்டவரே, வேண்டி கொடுத்துருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, நன்மையான இந்த ஈவும் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியும் பிதாவத்தில் இறங்கி வருகிறது, மாறுதல்களும் வேற்றுமையான எந்த நிழலின்னு சொன்னீங்களே ஏசப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பறையும் ஆசீர்வதிக்கும் கார அவங்களால் தொடுவது அவங்களை உணரட்டும் ஆண்டவரே, பலப்படுத்துக காத்துக்கோங்க, எல்லா துதிகான மகிமையும் அகத்துவத்தி உமக்கு செலுத்துறோம், எங்களை அன்பு ரச்சரியாஸ்வா நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜிகிறோம் பரமபிதாவே ஆமே. கத்த நம்ம சேவத்தை கேட்டாரே, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control,

0: to clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்தோமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென்பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-49-10-00-00-2229 என்ற எண்ணிற்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-33-10-00-00-26-24 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம்.

0: ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா, கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதை ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேக நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் ஏசியின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி ஏசியின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asmankaram@gmail.com. Our website andatjesus.in. God bless you.

0: கர்த்தருக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொள்ள நினைச்சு உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் இவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்ல, நீங்க தான் சொல்லி அவளை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தர் வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தின் வாழ்க்கையில செய்வார். அதெல்லாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் 6 வாசிக்கிறோம், 37
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும்,
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பின என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க? கர்த்தர் கீழ்படியாதனால புறமான இருளை தள்ளப்படுங்க. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, என்னிடத்துல வரவுற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்த உறுதியாய் பற்றி கொள்ளும். அவர் பார்த்த பற்றி கொள்ளும். அவர் ஒரு நாள் நினைச்சு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்க என்ன இருக்குது? வாசி பண்ண மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறமான இருளை தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்க. நாளை நம்மளுடைய நாளை என்ன நடக்குன்னு தெரியல. ஒரு உறுதியா புடிச்சுக்கணும். இயேசு நீ தான், நீங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்திக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. நான் ஒரு உறுதியா பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாரா இருந்தா நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் 63:8.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது.
0: தாவீதுராஜா சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலதுகரம்
0: என்னை
1: தாங்குகிறது.
0: பாத்தீங்களா, ஆண்டவருடைய வலதுகரம் நம்மள தாங்குறது. சொல்றாங்களா, இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால இவருக்கு யாரு பாப்பா அப்படின்லாம் சொல்றாங்க. கர்த்தர் உறுதியா பற்றி கொள்ளும் என்ன சங்கீதக்கார சொல்றாரு, ஆண்டவருடைய வலதுகரம் என்ன தாங்குறது? கர்த்தருடைய வலதுகரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளும்னா, படுக்கையில் இருந்தா கூட கத்திர நம்மளை என்ன செய்யறாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியா அவரை பிடிச்சிக்கணும். நீங்க தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம், நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரத்தை ஒப்பு கொடுக்கணும். அதை தான் இங்கேயும் சொல்றாரு, 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும்
0: உம்மோடு இருக்கிறேன்.
1: என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி
0: முடிவிலே
1: என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: என்னை மகிமையில ஏற்றுக்கொள்ள முடிவில்ல, நான் மகிமையில ஏற்றுக்கொள்ள. நம்ம கர்த்தரோடு இருந்தா அவர் வலது கரம் தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவாரு. மகிமேல நம்மள ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன செய்யணும், உறுதியா பற்றி கொள்ளணும். நீ தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டேன் ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியா அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவெறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிவரை நழைத்திருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க, மத்தியில் விசேஷம் 24 வாசித்து பாத்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: பாத்தீங்களா, முடிவிறந்த நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நினைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு காலை உறுதியாய் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும். பற்றி கொண்டு ஒரு நாள் கைவிட மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
1: நீ பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
0: உன்னுடனே இருக்கிறேன்,
1: திகையாதே,
0: திகையாதே,
1: நான் உன் தேவன்,
0: நான் உன் தேவன்,
1: நான் உன்னை பலப்படுத்தி,
0: நான் உன்னை பலப்படுத்தி,
1: உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
0: சகாயம் பண்ணுவேன்,
1: என் நீதியின் வலது கரத்தினால்,
0: நீதியின் வலது கரத்தினால்
1: உன்னை தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா பயப்படாது, உன்னோடு இருக்கின்ற தேகர் உன் தேவன் பலப்படுத்துவாரு. நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா? இவனை இவ்வளவு பலவீனமா இருக்க, என்னோட சரீரம் எப்ப நல்லா பலப்பட நினைக்கிறா? அதுவும் சொல்ற இருப்பேன், தாங்குவேன்னு சொல்றாரு. சகாயம் பண்ற உதவி செய்யறவர். இந்த உலகத்துல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால சே எப்ப பாரு உங்களுக்கு உதவிதாடா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு, சகாயம் பண்ணுவார். சகாயம் பண்ணு மாத்திர உங்களுக்கு என்ன செய்யறாரா? வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. உலகத்துல இயேசு கிறிஸ்து போல அன்புள்ள தேவன் உலகத்துல யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தத்தில் 13வது வசனம், ஏசாயா 41:13.
1: உன் தேவனாய் இருக்கிற,
0: உன் தேவனாய் இருக்கிற
1: கர்த்தராகிய நான்,
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: உன் வலது கையை பிடித்து,
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்துல இத்தனை ரூபாய் துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிட்டுறாங்க. கைவிடுது மாத்திர எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸில் நிறைய பார்க்குறோம், 2 வயசு குழந்தை அப்படியே தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவனை வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் கருத்து சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறார், நம்ம வலது கருத்தை பிடித்து என்ன சொல்கிறாரா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் துணை மாத்திருந்தால் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடலை. 82வது வருஷம் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராமல் இருக்காது. வந்தாலும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமானவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் தாங்குறார். அவரை மனுஷன் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். லேசா இல்லை அன்று சொல்கிறார், ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அதுன்னு சொல்கிற கர்த்தர் என்ன சொல்கிறார், முடிவிறந்த நிலை நிலை போனோம் நிலைக்கணும், முடிவிறந்து அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வளர்ந்துறையும் செய்யக்கூடாது, வீட்டு வளர்ந்துறையும் செய்யக்கூடாது. முடிவிறந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமா நம்மளை ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் மாதிரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. 2வதாக முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்யறார், நமக்கு என்ன கொடுக்குறாரு, அவர் வளர்த்துக்கிற நம்மளை தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்றாரு, வலதுகத்தினால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நம்ம வலதுகிறத தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பிடிச்சு கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். தீப்தியாசல வேலை செய்வோம், எங்க ஆபீஸுக்கோ அவங்க வீட்டுக்கோ எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவு தூரம் போயிட்டு என்ன செய்வோம், 6 மணி. அப்ப எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டில் ரேடியோ இருக்கு. அப்போ யார் யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டில் தான் அப்போல்லாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் அப்போ அவங்க வீட்டில் மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே ஓடுவேன் பாருங்க, வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போகிறேன், என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு. எங்கள் வீட்டுக்கும் நான் தீபியாச வேலை செய்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோடைய வார்த்தை கேட்கறதுக்காக அவ்வளோ வேகமாக போவேன். அப்போ இந்த விஸ்வானியில் கேட்போம். அந்த அளவுக்கு கர்த்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சையை கொடுத்துருந்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கும் கர்த்தரை 1 நிமிஷம் கூட கைவிடாமல் எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்னைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தரை எனக்கு கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பற்றி கொள்ளக்கூடிய பாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்போ கர்த்தர் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. 2வது அவர் உறுதியை பற்றி ஏசாயின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம்,
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்து கொள்வீர் சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டனா அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்க, அம்மா அப்பா இல்ல, கண் பார்வை இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர இணைச்சர் அவரை நம்பியிருக்கிறவரை என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானத்தை கொடுக்கிறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு அவ்வளோ கவலை வந்தாலும் ஏசுபாடு சொல்ல, அண்ணன் இந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்கள் தான். எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு மேலே யாருமே தெரியாது, வாசா ஒன்று தான் தெரியும், வாசா தான் கூட்டிட்டு இருந்துச்சு, வேறு எதுவுமே தெரியாது. ஆண்டு அன்னைக்கு சொன்னேன், அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊரில் யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வஸ்தா நீங்கள் போச்சு, நீங்கள் போகிறோம், வஸ்தா தான் எங்கள் கூட இருக்குது, யார் வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவர் நீங்கள் தான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லி தான் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதில் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கத்தர் என்ன செய்யல, ஒரு நன்மையும் குறைப்படாமல் கத்துக்கணும். ஒவ்வொரு உதவிக்கும் கத்தர் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், கத்தர் உங்களை உள்ளத்தில் பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அன்று மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்கள் வீட்டுக்கும் போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அங்கே போட செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யறது ஆண்டவரே, பஸ்தா கூட போச்சு நீங்கள் போகிற ஆண்டவரே, நீங்கள் என்னை பொறுப்படுத்துக்கோங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா, சமாதானம் வாழ முடியுமா, வாழவே முடியாதான். உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உண்மையை நம்பியிருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறீர். பூர்ண சமாதானத்தோட கத்திர தந்திருக்கிறார். நீ பூர்ண சமாதான எப்பயும் பலவீனப்பட்டு எப்படியோ மறிச்சிருப்பேன், ஆனால் கத்திர பூர்ண சமாதானத்தை கொடுக்க, நான் உனக்கு அம்மாவாக இருக்கிறேன், ஆண்டவர் எத்தனையோ தெளிச்சு, நானும் கம்மா, நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு எல்லாமே இருக்கிற, நீ ஏன் கலங்குற அப்படிலாம் ஆண்டவர் எத்தனையோ ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி என்னை தொட்டு தடவி என்னை சமாதானப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு நாளும் மறிக்க மாட்டேன், நான் உன்னை காத்துக்குவேன், உன் சீவலர் முழுது நான் பாதுகாத்துக்கிறேன் தேவன் சொன்னார். அதனால தான் இன்றைக்கி நான் சந்தோஷமாக சமாதானமாக வாழ முடிந்தது. அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை எப்படி கொடுக்கிறார பாருங்க, ஏசாயின் புத்தகம் 66:12.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: இதோ
1: நான் சமாதானத்தை
0: ஒரு
1: நதியை போலவும்,
0: ஜாதிகளின்
1: மகிமையை
0: புரண்டு ஓடுகிற
1: ஆற்றை போலவும்,
0: அவளிடமாக
1: பாயும்படி செய்கிறேன்.
0: சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாரா, நதியை போல ஆறை போல அவ்வளவு சமாதானம் கொடுக்கிறார். இல்லாட்டினால எப்பயோ மறிச்சிருப்பேன். கத்திர சமாதத்தை கொடுத்தார். நீங்கள் அவர் உறுதியை பற்றி கொள்ளுங்க, அவர் உறுதியை பற்றி கொள்ளணும், அவரே நம்பியிருக்கிற விட நமக்கு என்ன கொடுக்குறாரு, பூர்ண சமாதத்தை கொடுக்குறாரு. அந்த சமாதானம் எப்படி இருக்குமா, நதி போலவும் பாயின் போடுகிற ஆற்றை போல நமக்கு சமாதத்தை கொடுக்குறார். நம்ம உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். 2 Thessalonians 3:16.
1: சமாதானத்தின்
0: கர்த்தர் தாமே
1: எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: என்ன செய்யறா, சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. எப்போதும் இன்னைக்கு மாத்திர நாளைக்கு மாத்திர எப்போதும் என்ன செய்யறா, சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. அவர் எல்லாமே நேர்த்தி செய்கிறது. அதன் காலத்தில் அவர் என்ன செஞ்சாரா, நேர்த்தி செய்தார். ஹலேலூயா. அதுபோல் நம்ம தேவன் நம்ம செய்ய வேண்டிய ஒரு உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். முத அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் வலதுகரை நம்ம தாங்கிறது. அது மாத்திரல்ல, ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்கறாரு, சமாதானம், பூர்ண சமாதானம். பார்த்தீங்களா, பூர்ண சமாதானம் எப்படி இருக்க, நதி போல இருக்குதான். இங்க சொல்றாரு எல்லா விதத்திலையும் என்ன செய்யறாரு, எல்லா விதமான சமாதானத்தை
1: சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: சகல விதத்திலும் என்ன செஞ்சாரு, சமாதானத்தை தந்தருள்வாராக. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், பலவீனப்பட்டவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம். அதனால் அவர் உறுதியாக நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் தாவீது ராஜா சொல்கிறாரு, சங்கீதம் 31:15, சங்கீதம் 31:15,
1: என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது.
0: உமது கரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம காலங்கள் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவரை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம அவர் உறுதியாய் பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. மூணாவதாக உபாகம் புஸ்தகம் 4:4.
1: ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தரை பற்றி கொண்ட என்ன செய்வார் நமக்கு? உயிரோடு காப்பாத்தர். அல்லேலூயா. முத கர்த்தர் பற்றி கொண்டது என்ன தர்றாரு? நம்மளை வலது கருத்தை பிடிச்சு நம்ம தாங்குறாரு, நமக்கு துணை நிக்கிறாரு. அது மாத்திரல என்ன செய்யறாரா? ஆலோசனை தந்து நம்மள மகிமையில ஏற்றுக்கொள்ள. ரெண்டாவது சமானத்தை எப்படி, எவ்வளவு கொடுக்கிறாரு? பூர்ண சமானத்துக்குள்ள சமானம் எப்படி இருக்கா? நதி போல அவ்வளவு சமானத்தை நம்ம கொடுக்கிறாரு. மூன்றாவது என்ன கொடுக்கிறாரு? அவர் பற்றி கொண்ட யாவரும் என்ன செய்வாங்களா? உயிரோடு இருப்பாங்க. வாசிங்கினவருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்.
1: ஆனாலும்
0: உங்கள் தேவனாகிய கர்த்தரை
1: பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தரை பற்றி கொள்ளுமா என்ன செய்கிறார்? நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறாரு. எத்தனை பலவீனம் வரட்டுமே, எத்தனை வியாதி தான் இருந்தாலும் கர்த்தர் பற்றி கொள்ளுமா என்ன செய்யறாரு? உயிரோடு வைக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் உயிரோடு வைக்கிற தேவன். பற்றி கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையும். அவர் வீட்டு வலதுறவும் சாயக்கூடாது, இடதுவரையும் சாயக்கூடாது, முடிவரையும் அழித்திருக்கணும். அதை உபாகம் புஸ்தகம் 5 வாசிக்கிறோம், 32 வாசித்து பாருங்க. உபாகம் புஸ்தகம் 5:32.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
0: உங்களுக்கு கற்பித்தபடியே
1: செய்ய சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது? வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயக்கூடாது. சொல்றாரு அவர் பற்றி கொண்டபடி அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம கர்த்தர் பற்றி கொண்டன எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. உறுதியாய் பற்றி கொண்டா போதும், நம்ம உயிரோடு வைப்பார். பிசாசு எத்தனை விதமான பிரச்சனை கொண்டு வரட்டும், ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் இங்க சொல்ற சங்கீதக்காரர் சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 118:17.
1: நான் சாவாமல்
0: பிழைத்திருந்து
1: கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்.
0: பார்த்தீங்களா, நான் சாவாம பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையில பெறிப்பேன். எத்தனை பேர் சொல்றோம், ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, ஆண்டவரே அப்படி நம்ம கேட்கவே கூடாது. சாவாம பிழைத்திருந்து என்ன செய்யணும்? அவருடைய செய்கையில எல்லாருக்கும் போய் சொல்லணும். பெறிப்பன் என்ன, எல்லாருக்கும் சொல்லணும், கர்த்தரின் வாழ்க்கையில் இப்படிதான் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சாரு, இவ்வளவு வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும். அவர் தான் சொல்றாரு, என்ன பாதி வயசுல என்ன செய்யறீங்க ஆண்டவரே, என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. 102 நினைக்கிறேன் அதை செவிக்கிறார். 104:24 பாருங்க. 102 சொல்றாரு, என்ன பாதி வயசுல எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே.
1: அப்பொழுது நான் என் தேவனே பாதி வயதில்
0: என்னை எடுத்துக்கொள்ளாதீனோ. அப்படித்தான் செபிக்கணும் ஆண்டவரே, பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வைக்கணும்னு உண்டாக்குறீங்களோ அந்த நாள் வரைக்கும் என்ன வச்சிருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் என் உலகத்துல வைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த நாளுக்கு வச்சிருங்க. என்னை பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. கேட்கணும், இந்த உலகத்துல உருவாக்குற நோக்கம் ஒன்னு இருக்கும். நம்ம சும்மா நம்ம இந்த உலகத்துல கத்துற அனுப்பல, ஏதோ சாப்பிட்டோ, ஏதோ வேலை செஞ்சோ, சாப்பிட்டோ உண்டோ உறங்கணும் அந்த மாதிரிக்கு அனுப்பல. கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு நோக்கம், கர்த்தருக்கு ஒரு நோக்கம், நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் உண்டாக்குறோ ஒரு நோக்கம். கர்த்தாவே என்ன செய்யுதுங்க, பாதி வயதில் என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. இங்க என்ன சொல்றாரு, சாகாம பழித்திருந்து உங்களுடைய செய்ய விவரிப்பே. இந்த உலகத்தில் உண்டாக்குறது ஒரு நோக்கம் உண்டு அருமையானவர்கள். ஏதா வேலை செஞ்சா, வீட்டை கட்டினா, காட்டை வாங்கினா, அதை வாங்கினா, இதை வாங்கினா, நம்ம வீட்டில் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறோம், அதுக்கு கர்த்தர் நம்மளை உண்டாக்கல. நம்ம எதுக்கு உண்டாக்கியிருக்காருன்னு தெரிஞ்சா சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் செய்கிற நிலையருக்கு என்ன செய்யணும், விவரிச்சு சொல்லணும். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாரும் விவரிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்படி இருக்குன்னா என்ன செய்ய, அவர் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். 146 சங்கீதம் 2 வசனம்.
1: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்,
0: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்
1: கர்த்தரை துதிப்பேன்,
0: கர்த்தரை துதிப்பேன்.
1: நான் உள்ளளவும்,
0: நான் உள்ளளவும்
1: என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்.
0: பாத்தீங்களா, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். துதிக்கிறமா சொல்றேன், உயிரோடு இருக்க மட்டும் அவரை என்ன செய்வேன், துதிப்பார். உள்ளளவோ கத்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். யார் யார் அப்படிலாம் செய்யறோம் நினைச்சு பாருங்க. முதல் கத்தரை நம்மளை உருவாக்குற நோக்கம், நம்மள முதல்ல நம்ம கத்தரை பற்றி கொண்டு போது நம்ம என்ன கிடைக்கணும், வலது கத்தரை நம்மளை தாங்குறாரு, நமக்கு என்ன செய்யறது, சகாயம் பண்றாரு. அல்லேலூயா. அது மாத்திர நமக்கு ஆலோசனை தந்து நம்மளை மகிமையில சேர்த்துக்கிறோம். ரெண்டாவதாக பூர்ண சமாந்தம் தர்றாரு. எவ்வளவு சமாந்தனம், நதி போல எல்லாவற்றிலும் நமக்கு சமாதத்தை கொடுக்கிறாரு. மூன்றாவதாக நம்ம என்ன கொடுக்கிறார், பற்றி கொள்ளும் போது நம்மள உயிரோடிச்சிருக்காரு. உயிரோடு நம்ம என்ன செய்யணும், அவர் கத்தருடைய செய்கள் எல்லாருக்கும் வெறிச்சு சொல்லணும். நம்ம உயிரோடு நாளெல்லாம் கர்த்தரை துதிக்கணும். நம்ம உள்ளளவும் கர்த்தரை என்ன செய்யணும், கீர்த்தனம் பண்ணணும். ஹல்லேலூயா. கடைசியாக கர்த்தர் பற்றி கொள்ளும் என்ன கொடுக்கிறாரு பாருங்க, உபாகம் புஸ்தகம் 30:20 வசனம்.
1: கர்த்தர்,
0: கர்த்தர்
1: உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும்,
0: ஆபிரகாமுக்கும்,
1: ஈசாக்குக்கும்,
0: ஈசாக்குக்கும்,
1: யாக்கோபுக்கும்,
0: யாக்கோபுக்கும்
1: கொடுப்பேன் என்று,
0: கொடுப்பேன் என்று
1: அவர்களுக்கு ஆணையிட்ட,
0: அவர்கள் அவரிடத்தில் ஆணையிட்ட
1: கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரே,
0: உன் தேவனாய் கர்த்தரே
1: அன்பு கூர்ந்து
0: அவர்
1: சத்தத்திற்கு செவி கொடுத்து, அவரை பற்றி கொள்வாயாக,
0: அவர் பற்றி கொள்வாயாக,
1: அவரே உனக்கு ஜீவனும், தீர்க்காயுசுமானவர்,
0: தீர்க்காயுசுமானவர். ஹல்லேலூயா. அவர் தான் நம்ம ஜீவனும் தீர்க்காயுசு. அவர் பற்றி கொள்ளும் போது அவர் நமக்கு எப்படி இருக்காரு, அவரே ஜீவன், நமக்கு தீர்க்காயுசுமா இருக்கிறார். அவர் தான் ஜீவன். 1 Yohana 5:12 வசனம்.
1: குமாரனை உடையவன் ஜீவனுடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்.
0: பாத்தீங்களா, இயேசுக்கு உங்களுக்குள்ள இருந்தா தான் நீங்க ஜீவனுடையவன் இருப்பீங்க. இயேசுக்கு உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க என்ன, ஜீவன் இல்லாம இருப்பீங்க. அதுதான் இங்க சொல்றாரு, அவரை பற்றி கொள்வன். அவரே நமக்கு என்ன செய்யறான், ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஹல்லேலூயா. அவர்தான் நம்ம ஜீவன். அவருக்கா நம்ம தீர்க்க ஆயுசு உள்ளவர். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஜீவனா இருப்பார். குமாரன் இல்லாத யாரும் இல்லையா, ஜீவன் இல்லை. நமக்குள்ள குமாரன் இருந்தாதான் ஜீவனுடையில இருப்போம். அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அவர் பற்றி கொள்ளும் போது நம்ம ஜீவனுடையவராய் மாறுறோம். ஹல்லேலூயா. அவர் பற்றி கொள்ளும் ஜீவனும் தீர்க்காயசு அவர் தராரு. நம்ம தீர்க்காயசு தரணுமா, அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாய் பிடிச்சுக்கணும். அவர் தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காயசு உடையவர். 1 Yohana 5:20 வசனம்.
1: இவரே
0: மெய்யான தேவனும்
1: நித்திய ஜீவனுமாயிருக்கிறார்.
0: நித்திய ஜீவனமா இருக்கு. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன். அவர் உறுதியா பற்றி பிடிச்சுக்கோங்க. அவர் தான் மெய்யான தேவன். அவர் தான் நித்திய ஜீவனுடையவர். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கோங்க. இயேசு இல்லாதபடி நமக்கு வாழ்க்கையே இல்லாருமே. அவர்களே, அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இவரே மெய்யான தேவனும் நித்தி ஜீவனுமா இருக்கிறார். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் விடவே கூடாது. விடா அப்படியா பிடிச்சிக்கணும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இயேசு தான். அதான் யோகு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருப்பாரு. பாருங்க, யோபின் புஸ்தகம் 13:15 வசனம்.
1: அவர் என்னை கொன்று போட்டாலும்
0: அவர்
1: மேல் நம்பிக்கையாயிருப்பேன்.
0: நம்பிக்கை சின்ன பிரச்சனை கர்த்தர் போட்டு சொல்லலாம் முறுமுறுத்துருவாங்க. ஆமாம் என்ன இருக்குது கர்த்தர் சாவுமணி என்ன இருக்குது முறுமுறுத்துருவாங்க. ஆனால் யோபு சொல்றாரு அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல என்ன செய்வேன் நம்பிக்கையா இருப்பேன். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனும் தீர்க்க ஆயுசமா இருக்கிறார். அவர் தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன் அவர் தான். நித்திய ஜீவன் நமக்குள்ளே இல்லைன்னா பரலோத்து போக முடியாது. ராமருக்கு நிறுவோம் 5:17.
1: இயேசு கிறிஸ்து என்னும்
0: ஒருவராலே ஜீவனை அடைந்து
1: ஆளுவார்கள் என்பது
0: அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவராலே நினைச்சிருக்கேன் ஜீவன் அடைந்த என்ன செய்ய போறோம் ஆளப்போறோம். எங்க ஆளப்போறோம்? 1000 வருஷம் கர்த்தராகிய தேவனோடு ஆளப்போறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கிற ஹல்லேலூயா சொல்லமா? நம்ம அதில் ஆள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். அதுக்கு தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள் என்ன நிலை வந்தாலும் சரி அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கணும். அது பற்றி பிடிக்கும் போது நமக்கு என்ன கொடுக்குறாரு? முதல்ல பார்த்தா என்ன கொடுக்குறாரு? வலது கருத்தில் நம்மளை தாங்குறாரு, அப்புறம் சகாயம் பண்ணுறாரு, துணை நிற்கிறாரு. அது மாத்திரல நமக்கு ஆலோசனை தந்து முடிவில் நம்மளை என்ன செய்கிறாரு? மகிமில் சேர்த்துக்கொள்றாரு. ரெண்டாவது பூர்ண சமாதானமா கொடுக்கிறாரு. மூன்றாவது நம்மளை என்ன செய்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறாரு. நான்காவது என்ன கொடுக்கிறாரு? ஜீவனும் தீர்க்க ஆயுசுமா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரோடு இருந்தனா கிறிஸ்து இயேசு விழாவில் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம என்ன செய்ய போறோம்? 1000 வருஷம் ஆட்சியில் ஆளிகை செய்ய போறோம். ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 7:27. வானத்தின் கீழெங்கும் உள்ள
1: ராஜ்யங்களின்
0: ராஜரீகமும்
1: ஆளுகையும்
0: மகத்துவமும்
1: உன்னதமானவருடைய
0: பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: உன்னதமான பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
1: அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? ஆண்டவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
1: சகல கர்த்தத்துவங்களும்
0: அவரை சேவித்து
1: அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான்.
0: அவர் கீழ்பட்டிருக்கும் என்று அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போக போறோம். அதுக்கு தான் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலேயே நமக்கு எல்லாம் தர உதவி செய்யறாரு, சகாயம் பண்றாரு, துணை நிக்கிறாரு, நமக்கு வலது கருத்தை பிடிச்சி தாங்குறாரு. அது மாத்திரம் நம்மள என்ன செய்யறாரு? நமக்கு ஆலோசனை தந்து எங்க சேர்க்கிறாரு? மகிழ்மை சேர்க்கிறாரு. ரெண்டாவது என்ன கொடுக்கிறாரு? பரிபூர்ண பூர்ண சமாதத்தை கொடுக்கிறார். மூன்றாவது நம்மளை எப்படி வைக்கிறாரு? உயிரோடு வைக்கிறார். நான்காவதாக நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. அதில் ஜீவனும் தீர்க்காயுமா. அவரால் தான் நம்ம ஜீவன் கிடைக்கும். அப்புறம் அவரோட நம்ம ஆளிகை செய்ய போகிறோம். பசுத்தவன்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்பறாரு. அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அதுக்கு நீங்கள் நானும் போகணும்னு சொன்னால் கர்த்தர் உறுதியாய் பற்றி கொண்டால் போதும். அல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதி அவரை பார்த்து பிடிச்சுக்கணும். நீங்கள் தான் ஆண்டவரை, எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான் சொல்லி அவரை பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பற்றி கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தீர்க்க ஆயுசு தர. நம்ம ஒரு நாள் 1000 வருஷம் அரசு அரசியல் அவரோட அரசாழ்வோம். நித்திய ஜீவன் நம்ம தீர்க்க ஆயுசு தந்து பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா?
2: கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவர் கரம் நம்மை தாங்குகிறது. முடிவிலே நம்மை மகிமையிலே ஏற்றுக்கொள்கிறது. நம் வலது கை பிடித்து தாங்குகிறார். இறுதியிலே கடைசியிலே பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஆலோசனைப்படி நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த பூர்ண சமாதானத்தை எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு அவர் தருகிறார். நதியளவு சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரல்ல, மூன்றாவதாய் நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மை உயிரோடே வைக்கிறார். புயல் வரலாம், காற்று வரலாம், வெள்ளம் வரலாம், ஆபத்து வரலாம், நோய் வரலாம், அத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைக்கிறார். உயிரோடு இருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உயிரோடு இருக்க நாம் இந்த உலகத்தில் உள்ளளவும் அவரை துதிக்க வேண்டும். நான்காவதாக, நாம் அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறாரா? நித்திய ஜீவனை நமக்குள் வைக்கிறார், நமக்கு தீர்க்காயசாய் மாறுகிறார். ஆம், நித்திய ஜீவன் அவர்தான். அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் இந்த உலகை 1000 வருடம் அவரோடு கூட சேர்ந்து அரசாண போகிறோம். இந்த வாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படி எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணம் செய்வோமா ஆண்டவர். இந்த நாளிலிருந்து முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ள அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து வருவோம். தேங்க்யூ லான் தகப்பனே, உங்க தேவனாகி கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி எங்களோடு பேசினீரேப்பா, உண்மை துதிக்கின்றோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உங்க அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். உம்மிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை பிடித்து தாங்குகிறது ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்துகிறீர் ஐயா, ஆலோசனை தருகிறீர் ஐயா, முடிவிலே மகிமையிலே பரலோகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உம்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது பூரண சமாதானத்தை நிரம்பி வழியிற சமாதானத்தை சகல விதத்திலும் எப்பொழுதும் தந்தல்கிறீர் ஐயா. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியானங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அப்ப எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதுமே உயிரோடு எங்களை வைக்கிறீர் ஐயா. எந்த பிரச்சனை, வியாதி, துன்பம், நோய் என்ன வந்தாலும் அது எங்களை அசைக்காதபடி உயிரோடு எங்களை வைக்கிறீர். உயிரோடு இருக்கிற நாங்கள் பிழைத்திருந்து உங்களுடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உயிரோடு இருந்து நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்க இந்த பாக்கியம் தாரும் ஐயா. மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனை எங்களுக்குள் வைத்து ஆமாண்ட தீர்க்காயசை கொடுத்து ஆயிரம் வருட அரசாட்சியில் உமோடு கூட சேர்ந்த உலகத்தை ஆளுகை செய்கிற பாக்கியத்தை கொடுக்கிறீரே சப்பா. அதற்காக உண்மை துதிக்கிறோம், எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம். பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, அவள் கரங்களை கருத்தை பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. செய்தி கொடுத்தாக்க இன்னும் வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தும். தேங்க்யூ அல்லாஹ், நமக்கு நன்றி.
1: உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க, ஏசப்பா பலவீனத்தை குணமாக்க, மந்திர கட்டு செவனிட்டு உடைத்து படுங்க. அண்டு உரையுமே துதிக்கிறமையா ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சி ஆறுதலை தாருமப்பா. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறகமா இருப்பீங்க. வியாதிகள், நோய்கள், பலவீனம் நீங்கி போட்டு மந்திரம் ஜெயவனம் உடைக்கப்பட்டு போட்டு பரிசுத்தாவியான அபிஷேக அளவுலாம் ஊற்று மண்டவரை. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத குடும்பங்களில் திருமணம் நடக்க உதவிச்சிங்க. குழந்தை பாக்கெல்லாம் சகுலி குழந்தை பாக்கத்தை தாங்க. கடன், கண்ணீர், வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. அன்றுவரே அற்புதங்களை செய்யுங்க, அச்சயங்களை செய்யுங்க அப்பா. வீடு மீக்க முடியாத மக்கள் வீடை வீட்டுக்குள்ள கிருவை செய்யுங்க அப்பா. கடன் பிரச்சனோடு மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. எல்லாருமே பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் ஐயா, உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்க பாராட்டுங்க, கிருவை பாராட்டுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. ஆமை ஸ்தோத்திரம் பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சம இல்லாத குடும்பத்தில் சமாளந்து தர வேண்டும் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கத்தடி நாம மாத்திரம் அங்கிப்படட்டும் ஐயா. பிரிந்த குடும்பம் அனைக்குமே வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவர. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற தம்பியா தங்கையா மாற்றும் ஆண்டவர. ஆசீர்வதிங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக ஜீவிரோம் பரமபிதாவே. ஆமே.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபியால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரங்களின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும், வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னும் இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணால் வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website andatjesus.in. God bless you.

0: தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்சை. ஹல்லேலூயா. அதுக்கு ஈடும் தோலத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோகத்துக்கு போகணும்னு சொல்ல நம்ம என்ன செய்யணுமா பாருங்க. ஒண்ணு கொரிந்தியர் புஸ்தகம் 2:9
1: எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க, தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை
0: கண் காணவும் இல்லை
1: காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: மனுஷருடைய இதயத்துல தோன்றும் எது? தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்ல, காது என்ன செய்யல, கேட்கவும் இல்ல, இதயத்துல மனிதருடைய இதயத்துல தோன்றவும் இல்ல. அன்று அன்பு தேவனிடத்துல முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீடை தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பாத்தீங்களா, கர்த்தரத்தில் அன்பு கூறவங்களுக்கு என்ன செய்யறாங்க,
1: வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ளவர் என்ன வாக்குத்தத்தை அதான் சொன்னார். என் பிதா வீட்டுல அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாத இருந்தவங்களுக்கு சொல்லியிருப்பேன், திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்துல அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. வெங்காயம் விரிச்சா என்ன இருக்குது, அதுல என்னதான் இருக்குது, தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறோங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் ஜெபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் எனக்கு வேணும் உலகம் வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்லை. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 Corinthians 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: வேஷம் என்ன செய்வது, கடந்து போய் உலகத்துல என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போவோம். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு, தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் அதே சொன்னார், என் பிதா வீட்டுல அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன், மறுபடியும் வந்து உங்களை இறைச்சி என்னோட சேர்த்துக் கொள்வேன் சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு, ஆண்டிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. ஹல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதாங்க சொல்றாரு, அன்பு கூற வேண்டும், அழியாத அன்பு. பணம் கொடுத்தா ஆண்டுகிட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு வேணும் அப்படிங்கிறது அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத
1: அன்புடனே
0: அன்பு
1: கூறுகிற யாவரோடும்
0: பாத்தீங்களா, அழியாத அன்பு. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும், என் இயேசு போதும். அந்த அன்பு கூடும்போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் அவருக்கு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்க ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்தா இப்ப பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்ல, இறுதியத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணர்வு தோன்றவும் இல்ல. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும்போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் உங்களோட என்ன பேசுறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு கூறும் சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 2:37
1: இயேசு அவனை நோக்கி
0: உன்
1: தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன்
1: முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும்
0: அன்பு
1: கூறுவாயாக
0: முழு இருதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரிடத்தை என்ன செய்யணும், அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கு இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழுதியத்தோடும் உங்கள் ஆத்மாத்தோடும் மனதோடும் அவர்கள் அன்பு குருவன் சொன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் பேசம் கடந்து போவோம், உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்க நாட்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா, மட மட மட மடம் போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும், உயிரியத்தோடும் உங்கள் ஆத்மாத்தோடும் மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்றாரு அவர், அந்த ராஜ்யத்தை பேர்னா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யும், ராஜ்யத்தை தேவன் கொடுக்குறா. அவர் தேவன் சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்கிறார், அவரிடத்துல அன்பு கொடுறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29
1: ஆகையால்
0: ஆகையால்
1: என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யாரை பத்தி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா கத்து சொல்றாரு, சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்த ஆயத்தப்படுறது போல நானும் உங்களுக்கு ஒரு சலத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னார். சீசர்கள் என்ன செய்ய, கத்துடி ஊழியத்தை செய்தாங்க. அவங்களாம் கத்துடி ஊழியில் யாருமே பணக்காராக இருந்ததே கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிற கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதா எனக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த

0: ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5
1: அங்கே ராக்காலம் இராது.
0: அங்க என்ன இல்ல, பரலோகத்தில் என்ன இல்ல, ராக்காலம் இராது.
1: விளக்கும்
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
0: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்துக்கு தான் போவோம்.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்.
0: தேவனாகிய கர்த்தரே அவர் மேல் பிரகாசிப்பார்.
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள்.
0: அவர்கள் என்ன செய்வாங்க, சதா காலங்கள் அரசாளுவார்கள். பாத்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம், கர்த்தரே நம்ம பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமும் அரசாளுவார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கர்த்தர் வரப்போறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். அது ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில், உன் தேவனை சந்திக்க முடிய நீயே ஆயத்தப்படுது.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் வருக சமயமாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களும் போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்லை, சூரியனும் விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்லை, கர்த்தரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செப்பார், நம்ம சதா காலமும் அரசால போகிறோம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போறோம். அதற்கு நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்த வேண்டும். இப்பயே நம்ம தகுதிப்படுத்தன்னு கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா, திடீர்னு நம்ம ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்ப ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்ப இயேசுக்கு வருவார்னு தெரியாது. நம்ம வாழ்க்கையை கர்த்தர் எதுக்கு ஒப்பிட்டிருக்காரு, புல்லுக்கு ஒப்பிட்டிருக்காரு, புல்லின் பூவிக்கு ஒப்பிட்டிருக்கிறார். நம்ம ஆத்தம எப்ப எடுத்துக்கொள்ள நமக்கு தெரியாது, எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தடி ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தடி ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தடி ஊழியத்தை செய்யணும். அதுதான் சொல்றாரு, கொலோசியன் புஸ்தகம் 3:24
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷருக்கு என்று செய்யாமல்,
0: அவர்கள் மனுஷருக்கு என்று செய்யாமல்,
1: கர்த்தர்க்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அவர் யாருக்காக செய்யணுமா, கத்திருக்கு சும்மா இல்ல, மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அங்க அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம். அவருதான் நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போடா செவிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்க போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பேர் இருக்காங்க, எத்தனை பேர். அதான் நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம். எதை செய்தாலும் என்ன செய்யணும், கத்திருக்கு மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, யாரு, யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் போகணும். அப்படியா நம்ம ஊழியத்தை எப்படி செய்யணும், கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பார்க்கிறார். மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது, கத்தர் உங்களை பார்க்கிறார். அதைத்தான் நம்ம அதை கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாருங்க, பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நம்ம இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படியானாலும் நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி, வீண் குழப்பம், எப்படி வேணாலும் வாழலாம், அது முக்கியமே அல்ல. கத்திரமலை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்க, கத்தை எங்க பார்க்கிறாரு, இதயத்தை பார்க்கிறார். அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாமல் கத்திருக்கென்று மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். குலோசியன் புஸ்தகம் 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு,
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றிருக்கா, நம்ம எப்படி இருக்கணும், கவனமா. யாரும் நமக்கு இந்த உலகத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல ஊழியம் செஞ்சாலும் யார் பார்க்கிறார், நம்மள யார் பார்க்கிறா, ஆண்டவரே இயேசுக்கு பார்க்கிறார். அந்த ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கர்த்தர் வரப்போறார், அன்று வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்ல, அதுக்கு வேண்டாம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும், கவனமா இருக்க வேண்டும். அன்றைய கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும், ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்.

0: ஆடுகள் நிலையை நன்று அறிந்து கொள்.
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும், நம்ம கையில பிடித்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனமா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண அவ்வளவுதான். சரி, மந்தைகள் மேல எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும். கத்து வர போறாரு. கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம செவம்பட போறோம். எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் அப்ப நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்கள குணமாக்குப்பா. எலும்பலியை குணமாக்குங்க ஆண்டவரே, கேன்சர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே அப்பா, எல்லா வியாதியும் குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா மே துதிக்கிறோம். வயிற்றுல பலவீன அல்சரை குணமாக்குங்க இயேசப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய சப்பா ஆண்டவரே. நீங்க தப்பா செய்யணும், நீங்க தப்பா குணமாக்கணும், குணமாக்கணுமையா. நானே இல்லாவ டீச்சரை கத்தன்னு சொன்னீங்களாமே, நீங்க செய்யப்பா செய்யப்பா ஆண்டவரையுமே துதிக்கிறோம். அப்ப கண் பார்வை குறைவுள்ள மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. கண்ணை உண்டாக்கணும் காணாரோ, காதை உண்டாக்கணும் கேளாரோ என்று சொன்னீங்களே அப்பா. காதுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க சப்பா. காது குணமாக்கும், காதை குணமாக்கும். கண் பார்வையும் காதையும் வேதனைப்படுத்துற பொல்லாத அசுத்தாவிய நாசிரியனாக இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டி வைக்கிறோம். உங்க ரத்தம் ஆண்டவரே எல்லாருமே தெளிங்க ஏசப்பா. விடுதலை கொடுங்க ராஜா. மகத்தான காரியத்தை செய்ய சப்பா, அற்புதத்தை செய்ய ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே குணமாக்குங்க, குணமாக்க குணமாக்குங்க ஏசப்பா. முது தண்டில வழியை குணமாக்குப்பா, முது தண்டு வழியை குணமாக்குங்க ஏசப்பா. அதிசயங்களை செய்யப்பா, ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும், தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளணும். ஆத்தும கண்களை திறந்துடுங்க, அவை பார்க்க உதவி செய்யப்பா. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீ, இருக்கட்டு விலைக்கு காத்து ரட்சனை பாடலாலே சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொன்ன வாக்குறும்படி ஒவ்வொருவரும் பார்க்கவும் அறிந்து கொள்ள அண்டிக்கொள்ள கிருபை செய்யப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பள்ளிசனியங்கள் எல்லா கிரியிலையும் என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் அப்புறப்படுத்தி செவிக்கிறோம் ஐயா. ஒரு மக்களை ஆசீர்வதிங்க. வேலையில உயர்வாக வந்துடிக்கி பக்கத்துல மக்கள் ஆபீஸ்ல சொல்லி கொடுத்து வேலை தடை பண்ற மக்கள் எல்லாம் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. குழந்தை பக்கெல்லாம் சகுலி குழந்தை பக்கத்தை தாங்கப்பா. பெரும்பாலும் உள்ள கஷ்டப்படுற மக்கள் பெரும்பாலும் குணமாக்கிருங்க. காத்துக்கோங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. ஆத்துமா கண்களை திறந்து விடுங்க. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு கட்ட முடியாத தடைகளை மாற்றி போடுங்க, நல்ல வீடு கட்டி கொடுங்க. அவங்க நாம் மகிப்படட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. உள்ள தேவனாய் கத்தர் ஒவ்வொருவர் தேவையும் சந்திப்பீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிகான மாய்க்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஜிகிறோம் பரமபிதாவே, ஆமே. நம்ம சேவத்தை தேவன் கேட்டிருக்கிறாரு, கலங்காதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகமம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமம் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்கள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொண்டா நீங்கள் சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேரில் பைபிள் இருக்கிறது, அதை நீங்கள் வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handout.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினை தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: பரலோகத்துக்கு போன எதுதான் டிக்கெட்? விசுவாசம் தான். விசுவாசம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. விசுவாசத்தினால ஈனோக்கு மரணத்தை காணாம எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்ம விசுவாசம் தான் மிக மிக அவசியம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு விசுவாசம் தாங்க, என்னுடைய அவிசுவாசம் நீங்கி போடுங்கப்பா, நான் விசுவாசனால அடிக்கடி சோர்ந்துடுறேன் ஆண்டவரே, இந்த விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இன்னொருத்தர் வாசிக்கு கேட்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11 அதிகாரம் 5 வசனம்.
3: விசுவாசத்தினாலே
2: ஏனோக்கு
3: மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
2: விசுவாசத்தினால மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நமக்கு விசுவாசம் வேணும். எபிரேயர் புஸ்தகம் 12 அதிகாரம் 1 வசனம்.
3: ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
2: பாரமான யாவற்றையும்
3: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும்
2: முடிக்கிறவருமாயிருக்கிற
3: இயேசுவை நோக்கி
2: பாத்தீங்களா, விசுவாசம் தொடங்குற அவர் தான், முடிக்கிறவர் தான். நம்ம இயேசுவா நோட்டு கேட்கணும், இயேசுவே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு அடிக்கடி விசுவாசம் குறைஞ்சிருதாண்டவர், எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சியும். அந்த பிள்ளையோட தகப்பன் கேட்டார்ல, எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சுன்னு கண்ணீரோடு கேட்டாரு. நம்மளும் கேட்கணும், ஆண்டவர் எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சியும், எனக்கு விசுவாசம் தாங்க. விசுவாசம் இருந்தா தான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். ஈனோக்கு விசுவாசித்ததுனால தான் மரணத்தை காணாத விடிக்கை எடுத்துக்கொள்ளப்பட்டேன். நம்மளும் கத்துட்டு கேட்போம் விசுவாசத்துக்காக. நம்ம பரலோகத்துக்கு போட முதல் என்ன நமக்கு விசுவாசம் வேணும். ரெண்டாவதாக நம்ம பாக்கிறோம், பரலோகத்துக்கு போனோம் என்ன வேணுமா நமக்கு? ஏசாயின் புஸ்தகம் 59 அதிகாரம் 20 வசனம்.
3: மீட்பர் சியோனுக்கும்
2: யாக்கோபிலே
3: மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும்
2: வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீறுதல் விட்டு திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். நம்ம மீறி மீறி செய்யற காரியத்தை விட்டு திரும்ப வேண்டும். நான் செஞ்சு திரும்ப திரும்ப மன்னிப்பு அந்த காரியத்தை விட்டு திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். அவங்களுக்கு தான் கர்த்தர் வருவார். முதல் விசுவாசம் இருக்கணும், அப்பதான் பரலோக்கு போக முடியும். ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை எடுத்துக்குவாரு, அவர் ராஜ்யத்துக்கு நம்மளுக்கு சேர்த்துக்குவாரு. ரெண்டாவது என்ன வேணும், மீறுதல் விட்டு திரும்பர்களுக்கு அவர் வருவார். நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், அப்ப நம்ம கர்த்தர் நம்மளை கூப்பிட்டு போவார், அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2:5
3: ஆகையால்
2: நீ இன்ன நிலைமையிலிருந்து
3: விழுந்தாய் என்பதை நினைத்து
2: மனம் திரும்பி
3: ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில்
2: உன் விளக்குத்தண்டை
3: அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன்
2: சொல்றாரு. மனம் திரும்ப வேண்டும். எந்த இடத்துல விழுந்தோம், எந்த இடத்துல கத்திருக்கும், நமக்கும் பிரிவு வந்துச்சு. நான் நல்லா தானே ஓடிட்டு இருந்தேன், நல்லா தானே இயேசுக்காக நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், எப்படி எனக்கும் கத்திருக்கும் பிரிவு வந்துச்சு. கத்துட்டு செபிக்க முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, என்னால உள்ளத்தை ஒருமைப்படுத்த முடியல, சிந்தனை செதறுது. கத்திர செபிக்கிறான்னு வாய் செபிக்கிற வாய் தான் செபிக்குது, துதிக்க முடியல, வாய் தான் துதிக்குது. ஆனா ஆண்டவருக்கு எனக்கு ஒரு இணைப்பு இல்லாம இருக்கிறேனே, என்ன செஞ்சேன்னு சொல்லி அதான் சொல்லு. இந்த எந்த இடத்துல விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்பு. எந்த இடத்துல கத்திருக்கோம் உங்களுக்கு பிரிவு வந்துச்சு, அது யோசிச்சு பாருங்க. அதை விட்டு நான் பார்த்து மனம் திரும்பு. துதிக்க முடியும், செவிப்போம், சும்மா வாய் செவிக்கும், வாய் துதிக்கும். கத்திருக்கும் நமக்கு இணைப்பு இருக்கா, இல்ல ஆண்டு விட்டு ஆண்டு கூட ஒன்றரை கலந்துருக்கிறோமா, ஆண்டு நமக்கு பிரிவினை இருக்கா, பார்த்து நினைத்து மனம் திரும்பு. அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். செய்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது, செஞ்ச பாவத்தை செய்வோமானால் பரலோக ராஜ்யத்துல நம்ம போக முடியாது. மனம் திரும்பு. மனம் திரும்ப என்ன, ஆமாண்டவரே செய்தது தப்புதான்ப்பா, இனிமேல் செய்யாதவரை என்ன காத்துக்கொள்ளும், இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். தாவீதை கேட்கிறார் பாருங்க, 39:8
3: என் மீறுதல்கள்
2: எல்லாவற்றிலிருந்து
3: என்னை விடுதலையாக்கும்.
2: நம்ம ஆண்டவர் கேட்கணும், என் மீறுதல் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கும். அவர் நம்மளுக்கு போல பாடுள்ள மனுஷன்தான், கேட்கிறாரு என் மீறுதல் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும். அப்பதான் நமக்கு ஆண்டவருக்கு ஒரு இணைப்பு இருக்கும், ஆண்டவருக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கும், ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்க முடியல. மீறுதல் செய்து பாவத்தை திரும்பி திரும்பி நம்ம செய்வோமானால் கத்திற்கு நமக்கு ஐக்கிய இருக்க முடியாது சொல்றாரு. மீது எல்லாவற்றையும் விடுதலையாக்கும். மாண்டோட கேட்கணும், நம்ம மன்னிப்பார், நிச்சயமா கேட்ட மன்னிப்பார். அவற்றை நம்ம கேட்கணும். அதான் இளையகுமாரத பாக்குறோம், எல்லாம் சொத்தெல்லாம் செலவு பண்ணிட்டாரு, மனம் போல வாழ்ந்து பார்த்தாரு, நிம்மதி இல்லை. சொத்தை செலவு பண்ணி பார்த்தாரு, மனம் போல ஃப்ரெண்ட்ஸோட என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு பார்த்தாரு. அவங்க தகப்புன்னு என்ன பண்ணிட்டா, நீந்தா கொஞ்சம் உனக்கு பேர கொடுக்குற சொத்தர கொடுத்துற, நீ என்ன வேணான்னு பண்ணிக்கோ, நீ பண்ணப்பல. ஆனா அங்க என்ன இல்லை, நிம்மதி இல்லை, மனதுல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சாப்பாடு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சாப்பாடு இல்லை, எல்லாமே இல்லை. அது பிறகு அவர் நினைக்கிறாரு. லூக்கா சுவிசேஷம் 15:20
3: எழுந்து புறப்பட்டு,
2: அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு, இவ்வளவோ செஞ்ச எல்லாம் செஞ்சாலும் நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, எழுந்து பரப்பட்டு அந்த இடத்தை விட்டு. அதுதான் மனம் திரும்பல குறிக்குது. எழுந்து பரப்பட்டு
3: தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே
2: அவனுடைய தகப்பன் அவனை கண்டு
3: மனதுருகி
2: ஓடி
3: அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
2: அவன் என்ன சரி எழுந்து புறப்பட்டாரு அந்த இடத்துல வந்து மன திரும்பல. அதான் மன திரும்பல குறிக்குது. எழுந்து பரப்பினார். 17 பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 15:17
3: அவனுக்கு புத்தி தெளிந்த போது,
2: அந்த புத்தி தெளியணும், நம்ம இவ்வளவுலாம் செஞ்சோம் என்ன நிம்மதி இருக்குது ஒண்ணுமே என்று புத்தி தெளிஞ்ச போது,
3: அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர்,
2: என் தகப்பனுடைய கூலிக்காரர்
3: எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன்,
2: அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்துருச்சு, புத்தி தெளிஞ்சிச்சு, எல்லா சொத்தையும் வேசித்தனமும் வேசித்தனம் பச்சரம் பாவம் எல்லாத்தையும் செலவு பண்ணி போட்டான், அவனுக்குல என்ன நிம்மதி இல்ல. அப்ப சொல்றான், இது நான் எத்தனையோ கூலிக்காரு அங்க சாப்பிடுறாங்க, நானும் தகப்பனத்தை போவேன்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டு என்ன செஞ்சார், எழுந்தாரு. 23 வசனா,
3: கொழுத்த கன்றை கொண்டு வந்து
2: அடியுங்கள்,
3: நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம்,
2: புசித்து சந்தோஷமா இருப்பீங்களா. அதனால அந்த மனந்திரும வேண்டாருமே, ஆனவர்கள என்ன பாவமோ அந்த பாவத்திலிருந்து மனந்திரும வேண்டும். எதுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம், எதுக்காக தேவையில்லாத காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம், அதுலேருந்து நம்ம மனம் திரும்பிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம், ஆண்டுட்டு வந்துடலாம். தாவீதுராஜ் கேட்டது போல, கர்த்தாவே எல்லா மீறலேருந்து எனக்கு விடுதலை தாரும் கேட்போம். ஆண்டவரே எல்லா மீறலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, ஆண்டவரே எல்லா மீறலேருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு கேட்போம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை விடுவிப்பார், அவர் ராஜ்யத்தில் நம்ம போக முடியும். இதுதாங்க சொல்றாரு 2 பேதுரு 3:9
3: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி,
2: தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறபடி,
3: கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து,
2: கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தை குறித்து
3: தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல்
2: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி
3: நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார்.
2: ஒருத்தர் கெட்டு போக கூடாது சொல்றாரு, விரும்பி நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். என் மனம் திரும்பமாட்டாளா, என் மகன் மனம் திரும்பமாட்டாளா, அவருக்கார ரத்தத்தை நான் சிந்தினேனே, அவருக்கு அடிக்கப்பட்டனே, நொறுக்கப்பட்ட அந்த கேடு அடைந்தனே, கைகளா நீ கால்களா நீ அடிக்கப்பட்டனே, நொறுக்கப்பட்டனே, விழால குத்தப்பட்டனே, முள்ளு முடிச்சு விட்டப்பட்ட முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு எவ்வளோ பாடுகள் பட்டிருக்க, இன்னும் என் மகன் திரும்பலையே, இன்னும் மகன் திரும்பலையே அப்படின்னு சொல்லி கத்து நமக்காக ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஒருவரும் கெட்டுப்போகூடாதுன்னு சொல்லிதான் விரும்பி இன்னும் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுகிட்ட வருமா, உங்க பாவ வழியெல்லாம் விட்டு கத்துட்டு வருவோமா? கத்துற உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், என் மக எப்போ வருவா, என் மக எப்போ வருவா, அவளுக்கெல்லாம் பட வேண்டி பாடெல்லாம் பட்ட எல்லாம் நம்ம செய்து முடிச்சுட்ட இன்னும் வரலையேன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போமா, இன்னொரு காட்சிக்கலாமா? 2 பேதுரு 3:9
3: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து,
2: தாமதமாயிராமல்
3: ஒருவரும் கெட்டு போகாமல்
2: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி
3: நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார்.
2: மனம் திரும்புமா, ஆண்டுட்டு வருமா, பழைய காரியத்தில விட்டுட்டு எனக்கு ஏசு போகுதுன்னு சொல்லி வருமா? கர்த்தர் உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மேனவர்களே, நீங்களா மனம் திரும்பினுதான், நம்ம ஒவ்வொருவரும் மனம் திரும்பினுதான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டு கர்த்தரை ஒப்பு கொடுப்போம்மா. முதல்ல நமக்கு விசுவாசம் இருந்தால் தான் பரலோக்கு போக முடியும். ரெண்டாவது மனம் திரும்பினா தான் பரலோக்கு போக முடியும், பாவத்தோடு பரலோக்கு போக முடியாது. மூன்றாவதாக மார்க்கு சுவிசேஷம் 13:33
3: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
2: காலத்தை நீங்க எப்ப எந்த காலம் இயேசுக்கு எப்போ வருவார்னு சொல்லி நீங்க அந்த காலத்தை அறியாதபடியால்
3: எச்சரிக்கையாயிருங்கள்.
2: என்ன அறியாது, நீங்க உங்களுக்கு தெரியாது எப்போ வருவாருன்னு தெரியாது. பிதாவை தவிர இவர் யாருக்கு குமாரனு கூட அறியாருன்னு சொல்லி இருக்கு கர்த்தருவே சொல்லுது. ஆனா அவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது, அந்த காலத்தை அறியாதபடியா நீங்க எச்சரிக்கையா இருங்கள்,
3: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்,
2: விழித்திருக்க வேண்டும். விழிப்பை தூங்காம முடிச்சிருக்கிறது இல்ல, விழிப்புனா நம்ம ஆத்துமாத்திரம் விழிப்பா இருக்கணும். அதனால தாவீதுராஜ சொல்றாரு பாருங்க, 13:3
3: என் தேவனாகிய கர்த்தாவே, நீர்
2: நோக்கி பார்த்து
3: எனக்கு செவி கொடுத்தருளும்,
2: செவி கொடுக்கணும்,
3: மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும்.
2: நம்ம விழித்திருக்கணும். நம்ம அப்படி என்ன செய்ய நமக்கே தெரியாது. நம்ம என்ன செய்யறோம், நம்ம தப்பு பண்றோம், ரைட் பண்ணுமா தெரியாது. அதெல்லாம் தாவி வச்சு கேட்கிறேன், அண்டவரே நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். செவம் பண்ணி விழித்திருந்து செவம் பண்ணுங்க. எப்படி விழித்திருந்து? நம்ம ஆத்மாத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்ற உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். 5வது அதிகாரம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம்.
3: நான் நித்திரை பண்ணினேன்,
2: என்
3: இருதயமோ விழித்திருந்தது.
2: இருதயமோ விழித்திருந்து ஆண்டவராக இயேசுகிட்ட சொல்லுகிறார், விழித்திருந்து செவம் பண்ணுங்க. வாசிக்க கேட்கலாமா? மார்க் 13:33.
3: அக்காலத்திலே நீங்கள் அறியாதபடியால்
2: எச்சரிக்கையாயிருங்கள்,
3: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்.
2: நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்மத்துல விழித்திருந்து ஜபிச்சுட்டே இருக்கணும். அந்த விழிப்பை தாங்க ஏசப்பா, எனக்கு அந்த விழிப்பை தரணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரே நான் விழித்திருந்து ஜபம் பண்ண எனக்கு உதவி செய்யப்பா, எனக்கு விழிப்பை தாரும். கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே, ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம ஜபம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பாமே, துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷித்தாரு ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனக்குள்ள இருக்கட்டும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. காய்ச்சலை குணமாக்குங்கப்பா, கொரோனால கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்க சப்பா. அன்றுவரையே நீங்க குணமாக்கம்மால முடியும் ஐயா, வல்லமை இறங்கட்டும். தேவ பிரசனம் மூடட்டுமையா, நரம்பு மண்டலத்துல சுகமா இல்லாத மக்களுக்கு நரம்பு மண்டலத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம். கழுத்து வலியை குணமாக்குங்கப்பா, கழுத்துல பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க சப்பா. கை கால் வலியை குணமாக்குங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. மஞ்சக்காமலை வியாதியை சுகமாக்குங்க சப்பா, மஞ்சக்காமலை வியாதியை சுகமாக்குங்கப்பா. மஞ்சக்காமலை வியாதியை இருக்குது நீ செபிக்க சொல்றீங்க ஆண்டவர். மஞ்சக்காமலை கஷ்டப்படுற மக்களை என் தேவனை கர்த்தர் குணமாக்குங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாம ஒன்றே மகிப்படட்டும் ஐயா. பலத்த காரியத்தை செய்யுங்க சப்பா. கர்த்தருடைய கரம் தாங்கட்டுமப்பா. அப்பா செபிக்க முடியாத மக்களுக்கு நல்ல செபிக்க கிருபை செய்யுங்க. துதிக்க முடியாதவங்களுக்கு துதிக்க கிருபை செய்யுங்க ஐயா. பைபிள் வாசிக்க முடியலன்னு சொல்லி கலங்குற மக்கள் பைபிள் வாசிக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். தகப்பனே தகப்பனே, என் அப்பன் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க சப்பா, சாக்கியத்தை கொடுங்க சப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியும். பார்த்தல கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார்னு சொல்லி பாக்குத்தின்படி நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஒவ்வொருவர் தேவை நீர் அறிந்திருக்கிற உள்ளத்திலும் வெளியிறங்குமா அற்புதம் செய்ய முடியாது செபிக்கிறோம். உண்மை அண்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் கெஞ்சுகிறப்பா. நம் நன்மையினால நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. அப்பா நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளும் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது மாறுதல் வேற்றுமேனு எந்த நிழலின்னு சொன்னீரே அப்பா. நில இல்லைன்னு சொல்ல தெய்வநாய் கத்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய. எத்தனையோ பேர் வேலை இழந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு திரும்ப அந்த வேலை தர வேண்டுமே சப்பா. பரலோக பிதாவே வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு வேலை தர வேண்டும் ஐயா. வேலையில எத்தனையோ பேர் அப்பா பிரச்சனையோடு கலங்கியிருக்காங்கப்பா. வேலையில பிரச்சனையெல்லாம் மாற்றி போடுங்க. வேலை சில இடத்துல எல்லார் கண்களும் தாய்வும் இறக்கம் கிடைக்க கிருவை செய்ய. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஐயாமை துதிக்கிறோம். திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும். சமான் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் கடனை தாரும். குடும்பத்துல சமான சந்தோஷத்தை கட்டளடுங்க ஆண்டவர. எத்தனை குடும்பங்களை பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவர. எல்லா குடும்பத்திற்கும் பிரச்சனைகள் போராட்டத்தை மாற்றி போடுங்க ஆண்டவர. ஐயாமை துதிக்கிறோம். தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசுல இருக்க மக்கள் வெட்டி தாங்க பிரிந்த குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. அத்துமா நேசரையும் அண்டிக்குழுக்கொடி உன்னதமான பாக்கியத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயாமை துதிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கப்பா. சிறுப்பிள்ளை நல்லா படிக்கணும், ஞானத்தை கொடுங்க. போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய கிருபை அவங்களை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தர் வீடு கட்ட வைட்டால் கட்டங்கள் பிரயாசங்கள் விருதா. கர்த்தர் நகரத்தை காக்கா வீட்டால் காவலர் விழித்திருக்கிறது சொன்னீரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாக்கணும், பராமரிக்கணுமே. எங்கு சென்றாலும் நீ தேவாதி தேவன் கூடியிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை பாழாகி போகிறப்பா, அப்படிப்பட்ட காரியங்களை வரவே கூடாது ஏசப்பா. எங்களை ஆண்டவராக இயேசுவே எங்க வாழை பிள்ளைகளை பாதுகாக்கணும் ஐயா, பராமரிக்கணும் ஐயா, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க, சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தாங்க. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. குழந்தை பாய்க்கலா சகுல குழந்தை பாய்த்தை தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. அதிசயங்களை செய்யுங்கே சப்பா. ஆசீர்வத்து உயர்த்துங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாத ஐஸ்வரி தருணச்சனீரை ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க சப்பா. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்புரட்சர் ஏசுபாநாமத்தில் தாழ்மையா கேட்டுக்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்தர் நம் சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன் அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
5: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
4: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
5: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்புணையர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB00COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1090100000229. மே காட் பிளஸ் யூ.
6: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: asinkaram@gmail.com. Our website: handofjesus.in. God bless you.

0: கர்த்தரோடு இணைஞ்சிருக்கிறோம். யோசபாத்து கர்த்தரோடு இருந்தாங்க, யூதர் சனங்க கர்த்தரோடு இருந்தாங்க, அது சாத்த ஓடியே போயிட்டான். ஹலேலூயா. நம்மளும் ஒவ்வொருவரும் கர்த்தரோட இணைஞ்சிருக்கணும், பைபிள் வாசிக்கணும், நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் பைபிள் நல்லா வாசிக்கணும், வசனம் தியானிக்கணும். அது மாத்திரல என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கணும், உபவாசம் இருக்கணும். மாசம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் உபவாசம் இருக்கணும். நம்ம சரியா ஐயோ பலவீனமாயிருமே பலவீனமாயிரும், ஐயோ நான் பாஸ்டிங் பலவீனம் இருக்குதுன்னு இருக்கக்கூடாது. பலவீனம் இருந்தாலும் பாஸ்டிங் இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், செபிக்கணும். ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கண்ணீரோட பாவத்தை அறிக்கிட்டு செபிக்கணும். ஏதோ ஒரு செவ்வாய் இல்ல, ஆண்டவர் என் பிள்ளைகளை காப்பாத்துங்க, என் பேரம்பத்தியை காப்பாத்துங்க, குடும்பம்லாம் ஆசீர்வதிக்கணும். அது மட்டும் இல்ல, எத்தனை சனங்களை நம்ம கண்ணுக்கு முன்னால அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க, எத்தனை சனங்களை பாவத்துல ஜீவிச்சிட்டு இருக்காங்க, அவங்களை பார்க்கும்போது உங்க உள்ளத்துல கண்ணீர் வரும், கண்ணில கண்ணீர் வரணும். அப்படி ஜெபிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதி ஆண்டவர், என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் பேரம்பேத்தி ஆசீர்வதிங்க. அது இல்ல ஜெபம், நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம உள்ளத்துல கண்ணீர் வரணும், வேதனை வரணும். அவங்களை பத்தி பின்னால் போய் பேசக்கூடாது, பாருங்க அவங்க வீடு எப்ப பாரு சண்டை, அவங்க சரியில்லைங்க, அவங்க ரொம்ப மோசம் அப்படின்னு குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யறது உறுதி. ஹல்லேலூயா. 27வது வசனம், ரெண்டு நாளாகமோ 20வது அதிகாரம் 27வது வசனம்.
1: பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிகூற செய்தபடியால் யூத மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடயே எருசலேமுக்கு திரும்பினார்கள்.
0: இவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாம் உபவாசம் ஜெபிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. கர்த்தர் எப்படி அவங்க திரும்ப பண்ணாரா, மகிழ்ச்சியோடு. யாராரு, யூதர்களும் எருசலேம் குடிகள்லாம் யோசபாத்துல எப்படி போனாங்க, அந்த இடத்துக்கு போகும்போது மகிழ்ச்சியோடு வேதனையோடு ஆலய தேவனுடைய ஆலயத்தில் ஜெபிச்சாங்க, மகிழ்ச்சியோடு தேவன் போக செய்தார். நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் செய்வாரு. ஹலேலூயா. கர்த்தரோடு இணைஞ்சிருக்கணும், உலக காரியத்தில் விடுதலை பெறணும். உலகமே வேணும் எனக்கு, இது வேணும் அது ஒன்றும் இல்லை, கர்த்தருக்காக பிரித்து அதான் சொல்லு. நான் உலகத்தை நல்லத போல உலகத்தில் அல்லன்னு சொல்லியிருக்காரு. உலக காரியத்தோடு இருந்த ஏசாமிக்கு நமக்கு பிரியமா இருக்க முடியாது, கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஹலேலூயா. நம்ம யார பார்த்தோம், தாவீதுக்கு என்ன செஞ்சாரு, போன இடத்துல கர்த்தர் காப்பாத்தினார். சவுல் கையில தேவன் என்ன தாவீத ஒப்பு கொடுக்கவே இல்லை. அவர் மகிமுள்ளர் மேல என்ன உண்டா இருந்துச்சு, காவல் உண்டா இருந்துச்சு. ஹலேலூயா. ரெண்டாவது என்ன கொடுத்தாரு, சம்போர கொடுத்தாரு. ஆலயத்துல யார் இருக்கா, கர்த்தர் இருக்கிறாரு. அப்புறம் மட்டும் என்ன சொல்ல, என்ன பேரும் நதியினால கர்த்தர் என்ன செஞ்சாரு, தாகத்தை தீர்த்தாரு. அவரு கர்த்தருடைய சனங்களை கர்த்தர் என்ன செஞ்சாரு, நான் அழிக்கும் நன்மையினால திருப்தி திருப்தி ஆக்கினாரு. மூன்றாவதாக யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் சாதி மோவாப்பி சாதி அதுக்கு அப்போல உள்ளவங்களாம் வந்தாங்க, இவங்கெல்லாம் கண்ணீரோடு செபிச்சாங்க, முழங்க உபாசம் இருந்து செபிச்சாங்க. அவங்க ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே சொல்லணும், தன்னை தாழ்த்தினாரு. என்ன செய்ய தெரியலன்னு சொல்லி கண்ணு தான் போய் நோக்கி பார்க்குன்னு சொன்னாரு. கர்த்தர் சொன்ன, நீங்க பயப்பட வேண்டாம், யுத்தம் செய்ய நீங்களே இல்லை அப்படின்னு சொல்லி அன்றை சொல்லி என்ன செஞ்சாரு, அவங்களுக்காக யுத்தம் செய்து எல்லா இவங்க போய் ஸ்தோத்திரம் பண்ணாங்க, துதிச்சாங்க. அவ்வளவுதான், அவங்கள என்ன செஞ்சாங்க, ஒருத்தருக்குரோதமா வெட்டுண்டு விழுந்தாங்க. யோசா பார்த்தோம், அந்த யூதர்களும் எருசலேம் குடிகளும் போகும்போது எப்படி துக்கத்தோட போனாங்களா, மகிழ்ச்சியோட போனாங்க. ஹலேலூயா. நம்மளுக்கு அன்ற ஆசீர்வாதத்தை தரது தான் இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹலேலூயா. நம்ம இந்த வாக்கு தத்தை தந்திருக்கிறாருன்னா கர்த்தர் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யறது தான் தேவன் அந்த மாதிரி கொடுக்கிறாரு. அதை நம்ம விட்டுறோம், இந்த காலையில் கேட்டு இந்த காலையில் விட்டுட்டு போயிடுறோம். கடைசியாக அப்போஸ்தலன் நடவடிக்கை புஸ்தகம் 22:17 வசனம், எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவ ஆலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன்
0: பாத்தீங்களா. ஏன்னா கர்த்தர் எங்க இருக்கிறாரு, தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறாரு. பரிசுத்த பவுல் அங்க வந்திருக்காரு, ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன செஞ்சாரா, ஞான சிருஷ்டி அடைந்து அப்படின்னு தீர்க்க தரிசனம் வரங்கள பெற்றுட்டாரு. ஹலேலூயா. பவுல் என்ன செஞ்சாரு, தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணாரு. அவருக்கு என்ன கிடைச்சது, கண் திறக்கப்பட்டுச்சு, தீர்க்க தரிசனம் சொன்னாரு. ஹலேலூயா. நீங்களும் நானும் கூட தேவனுடைய ஆலயத்தில் உண்மையாகவே நம்ம செய்வோம்னால் கட்டாயம் நம்ம கர்த்தர் என்ன செய்வார், தீர்க்க தரிசனாவே நம்ம தருவார். அன்று முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளும் உங்களுக்கு கூட கொடுக்கும். நிறைய பேர் நிறைய பேர் தனியா வந்து செபிக்கிறீங்க, நல்லது. நீங்க என்ன செபிக்கிறீங்கன்னா இப்ப முக்கியம். நீங்க கர்த்தரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே என் பரிசுத்தமான என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே அந்த வீடு பக்கத்தில் உள்ள இவங்க கஷ்டப்படுறாங்க, ஆண்டவரே இவங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் பேர் பேரா சொல்லி பாருங்க. உங்க குடும்பம் தன்னாலே ஆசீர்வதிக்கப்படும். அதான் ஆண்டவர் சொல்ல முதலாவது என்ன செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்படி வீழல உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல்ல நம்மளை ஆண்டவரை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே என் பாவங்கள் தடையா இருக்குதாப்பா, எல்லாம் மன்னியும் ஆண்டவரே, என் பாவங்களெல்லாம் மன்னியும், என் பாவங்களெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. முத நான் பாவத்தை அறிக்கிடணும், தோத்திரம் பண்ணணும், அப்புறம் நம்ம மக்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் ஜெபிச்சு, கடைசியில் உங்க குடும்பத்துக்கு அவ ஜெபிச்சு பாருங்க, நிச்சயமா தேவன் ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா, ஹலேலூயா, கட்டாயம் ஆசீர்வதிப்பார். பவுல் போய் ஜெபிச்சார், என்ன செஞ்சாரா, ஞான சிருஷ்டி அடைந்தார், அவரோட கண்கள் திறக்கப்பட்டது, அவர் கண்கள் திறக்கப்பட்டது. நம்மளும் தேவனை நோக்கி ஜெபிச்சா கர்த்தர் நிச்சயமா நம்ம கண்களை திறப்பார். முதல் நம்ம பாவத்தை அறிக்கிடும். காரணம் என்ன, நம்ம தேவன் செவி கொடுக்காத எது நம்மளை மறைக்குது? யாசாயின் புஸ்தகம் 59 அதிகாரம் 2 வசனம்,
1: உங்கள் அக்கிரமங்களே,
0: உங்கள் அக்கிரமங்களே
1: உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும்,
0: உங்களுக்கும் உங்க தேவனுக்கும்
1: நடுவாக
0: நடுவாக
1: பிரிவினை உண்டாக்குகிறது.
0: பாத்தீங்களா, உங்களுக்கும் உங்கள் தேவன் நடுவாக என்ன என்ன உண்டாக்குறது, நம்ம அக்கிரம் தான் நம்மளையும் தேவன் இப்படி பிரிக்குது.
1: உங்கள் பாவங்களே,
0: உங்கள் பாவங்களே
1: அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு,
0: அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி
1: அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: நம்ம பாவம் நம்ம அக்கிரம்தான் மறைக்குது. அதனாலதான் முதல்ல ஆண்டுட்டு அறிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு வசனம் சொல்றாரு, விகுதியா செவமன்னா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், உங்க செவத்தை கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம பாவம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம மிகுதியா செவமன்னா கூட கத்து நம்மளை கேட்க மாட்டாராம். வாஸ்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15,
1: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்,
0: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்
1: என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்.
0: நீங்கள் உங்கள் கைகளை விரிச்சு கெவிச்சாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்.
1: நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும்
0: நீங்க மிகுதியாய் ஜெபம் பண்ணா கூட என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அதுதான் முதல்ல பாவத்தை அறிக்கிடணும், முதல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும், ரெண்டாவது பாவத்தை அறிக்கிடணும், மூணாவது ஒருத்தருக்கா நீங்க ஜெபிச்சீங்கன்னா கட்டாயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஏன்னா கர்த்தர் எங்க இருக்கிறாரு, ஆலயத்தில் இருக்கிறார். பரிசுத்த பவுல் வந்து ஆண்டவரோட ஆலயத்தில் செவிச்சார், என்ன செஞ்சார், ஞான திருஷ்டி கண்கள் திறக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் கிடைச்சிச்சு. நம்மளும் கர்த்தர் நோக்கி செவிக்கணும், செவிச்சா நமக்கு ஆண்டவர் தருவார். அப்படில இருந்தா தான் அவர் தாவீது ராஜா சொல்றாரு, இங்கே தாவீது ராஜா சொல்றாரு பாருங்க, 17 சங்கீதம் 15 வசனம்,
1: நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்,
0: நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்,
1: நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன்.
0: நான் தூங்கி முழிக்கும் போது உம்முடைய சாயனால திருப்தி, இரவெல்லாம் ஒரு ஆத்மா தேவன் நோக்கி செவிச்சிட்டு இருக்குது. அதனாலதான் சொல்றாரு, நான் விழிக்கும் போது சாயலால் திருப்தி ஆகும். ஆண்டவர் பாக்குறாரு அவர் ஆத்மா திருப்தி ஆகுதுன்னு சொல்றாரு. நம்ம அந்த அளவுக்கு தேவனோடு இணைந்து வாழ வேண்டும். இங்கே அதான் சொல்றாரு பாருங்க, 139 சங்கீதம் 18 வசனம்,
1: நான் விழிக்கும் போது,
0: நான் விழிக்கும் போது
1: இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன்,
0: இன்னும் மண்டையில் இருக்கிறேன். பாத்தீங்களா, நான் விழிச்சாலும் ஆண்டவர் உங்க இடத்துல இருக்கேன், உங்கள்ட்ட பிரியல, உலகத்துக்கு நான் போகல ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ளதானா இருக்கிறேன் ஆண்டவரே, உலக என்னை தொடல ஆண்டவரே, நான் விழிக்கும் போது உங்களிடத்துல இருக்கிறேன் ஆண்டவரே, நான் எங்கேயுமே போகல. எவ்வளவு பெரிய பெரிய பாக்கியம் பாத்தீங்களா, நம்ம செவிச்சுட்டே படுத்து அந்த நம்ம எந்திரிக்கும் அந்த துதி நம்ம வாயில இருந்துட்டே இருக்கும். அதான் சொல்ற, விழிக்கும் போது உம்மண்டதா இருக்கிற, உலகத்துக்குள்ள போகலான்ற, உலக என்ன தொடவே இல்லை, நான் தூங்கி முழிச்சு ஆனாலும் உம்மண்டதா இருக்கிறேன்றாரு. நமக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது, யோசித்து பாருங்க நம்ம எப்படி இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. 80 சங்கீதம் 3 வசனம்,
1: உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும்,
0: உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும்,
1: அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம்.
0: நம்மளை அப்பொழுது ரட்சிக்கணும், முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே, அப்பதான ரட்சிக்கப்படும். உன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஐயா. இன்னொரு இடத்துல கேட்கிற, கர்த்தாவே முகத்தின் வழி என் மேல் பிரகாசிக்க பண்ணும்னு கேட்பாரு. 67 சங்கீதம் நினைக்கிறேன், 67 சங்கீதம்,
1: தேவரீர் எங்களுக்கு இறங்கி,
0: தேவரீர் எங்களுக்கு இறங்கி
1: எங்களை ஆசீர்வதித்து,
0: எங்களை ஆசீர்வதித்து
1: உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்,
0: முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். நம்ம ஆண்டு முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும். அப்படியான நம்ம ஆண்டு எந்த அளவுக்கு நெருங்கி வைக்கணும் யோசிச்சு பாருங்க. கர்த்தடி முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும், அந்த அளவுக்கு நம்ம ஆண்டரோடு இருக்கணும். ஹலேலூயா, ஹலேலூயா. க கர்த்தர் ஆலயத்தில் இருக்கார். பரிசுத்த பவுல் தேவனை தரிசிச்சார், ஞான சிருஷ்டி அடைஞ்சாரு, தீர்க்கதரிசனம் கிடைச்சிச்சு, அவர் கண்கள் திறக்கப்பட்டது. நமக்கு அந்த பாக்கியத்தை தரணும். ஏதோ வந்தோம் போனோம், அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டோம் போயிட்டோம்ல, உள்ளத்தை உடைச்சி கண்ணீரோடு கர்த்தர் உப்பு கொடுக்கணும். ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறாரு, செவிக்கணும். 89:15
1: அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள்.
0: அவர்கள் முகத்தின் வெளிச்சத்துல நடப்பாங்க, கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பாங்க. அந்த அளவு கர்த்தரோடு இணைஞ்சிருந்தா அவர் முகத்தின் வெளிச்சத்தில் நடக்க முடியும். கர்த்தர் உப்பு கொடுப்போமா? முதக்கு தாவியதை பார்த்தோம், தாவிய என்ன செஞ்சாரு? போற இடத்துல எல்லாம் கர்த்தர் காப்பாத்தினாரு. ரெண்டாவது திருப்தி ஆகும். மூணாவது போகும்போது என்ன எப்படி பண்ணாங்க? துக்கமா பண்ணாங்களா? மகிழ்ச்சியோட பண்ண. நாலாவது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கேட்போம். ஆண்டவர் எல்லாரும் எழுந்துட்டு உண்மையாகவே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், ஏதோ கேட்டு கேட்டு போயிடுற ஆண்டவரே. நாளைக்கு நம்மளே எல்லாருமையான நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. எங்க பாருங்க, பயங்கரமான ஆபத்துகளும் கொள்ளை நோய்களும். எங்க பாருங்க, கொள்ளை நோய் நல்லா இருக்காங்க, என்ன ஆகுதுன்னு தெரியுது இல்ல. கேன்சருன்றாங்க, எங்க பார்த்தாலும் திங்கோ காய்ச்சலுன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எப்ப என்ன ஆகும் நமக்கு தெரியுறதுல. நம்ம நாளைக்கு நாளைக்கு நம்முடைய இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த தரம் அதான் சகரம் பாடு போல, ஒன் தரணும் இதுவென்றே உணர்ந்திடுவா. அந்த பாட்டை பாடி இன்னொரு ஒப்பு கொடுக்கலாமா?

கர்த்தருடைய சபைக்கு நாம் வரும்பொழுது, கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு நாம் வரும்பொழுது, கர்த்தருடைய பாதத்திற்கு வரும்பொழுது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதைத்தான் ஆண்டவராய் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது, அவன் கர்த்தருடைய சபைக்கு வரும்பொழுது, கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வரும்பொழுது, அவன் கர்த்தரை தொழுது கொள்ள ஆராதிக்க வரும்பொழுது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதை தான் நாம் பார்த்தோம். உதாரணமாக தாவீது, தாவீது மகிழ்ச்சியோடு கூட ஆலயத்தை நோக்கி ஓடி சென்றார். மகிழ்ச்சியோடு கூட அவர் ஆலயத்திற்கு வந்தார். அவர் சொன்னார், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்திற்குள் சென்று அவருடைய மகிமை பார்க்கும்படியாகவும், ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், என் ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் பரியந்தம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி அவர் வாஞ்சையோடு கூட அறிக்கை செய்தார். வேதம் என்ன சொன்னது? தீங்கு நாளிலே தாவீதை கர்த்தர் மறைத்தார். சவுளுடைய கைக்கு, சதிகாரன் சவுளுடைய கைக்கும், பலிகாரன் சவுளுடைய கைக்கும் ஆண்டவராய் கர்த்தர் தாவீதை மறைத்து பாதுகாத்தார். இன்றைக்கு கூட நம்ம அர்ப்பணிப்போம், ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு வந்து எத்தனையோ நான் விளையாடினேன், ஆலயத்திற்கு வந்து நான் ஒரு கவனம் இல்லாமல் உட்கார்ந்தேன், என் நடையை காத்துக்கொள்ள நான் மறந்தேன், ஆலயத்திற்கு வந்து துதிக்க மறந்து போனேன், ஆலயத்திற்கு வந்து நீ எனக்கு தந்த கிருபையை நான் சிந்திக்க மறந்து போனேன், அப்பா என்னை மன்னியும் ஆண்டவரே. தாவீதை போல மகிமை பார்க்க இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப ஆலயத்துல வந்து செபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆலயத்துல வந்து ஆராய்ச்சி செய்ய, வசனத்தை ஆராய்ச்சி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். தாவீது போன இடத்திலெல்லாம் தாவீதை கர்த்தர் காப்பாற்றிய போல நம்மையும் இன்றைக்கு காப்பாற்ற போகிறார். நம்ம அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோம். இரண்டாவதாக, கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மையால் நாம் திருப்தியாகும். கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினாலே திருப்தியாவார்கள், ஆலயத்திலிருக்கு சம்பூரத்தினால் நான் திருப்தி ஆக்குவேன், பேரின்ப நதியினாலும் நான் தாகத்தை திருப்பேன் என்று சொன்னார். இன்னைக்கு சொல்லுவோமா, ஆண்டவரே தாகத்தோடு வந்திருக்கிறேன், எதிர்பார்ப்போடு வந்திருக்கேன், வேதனையோடு வந்திருக்கேன், கவலையோடு வந்திருக்கேன், இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி

0: நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்ன நன்மை உங்களுக்கு தேவையோ கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. கர்த்தருடைய பாதத்திற்கு, கர்த்தருடைய சபைக்கு, ஓ கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, கர்த்தர் ஜெப கூட்டத்துக்கு இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறீர்களோ நான் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், அவர் ஆலயத்தில் இருக்கிற கர்த்தர், தேவ பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் கூடி வந்திருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. யோசப்பா துக்கத்தோடு, பயத்தோடு, வேதனையோடு கூட எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுத்து உபவாசத்தோடு கூட சன்னிதானத்திலே வந்து அவன் கண்ணீரோடு ஜெபித்தான். ஆண்டவரே, அப்ப இந்த ஜனங்களுக்கு முன்பாய் நிற்க எங்களுக்கு பலனில்லை. ஆண்டவரே, என்ன செய்ய வேண்டும் என்றும் எங்களுக்கு தெரியவில்லை. உங்க கண்கள், உங்களுடைய முகத்தையே எங்கள் கண்கள் நோக்கி பார்க்குது என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, அவர் புறப்பட்டு போகும் பொழுது அவரும் இஸ்ரவேல் மக்களும் ஓ மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போனார்கள். அவர்களுக்கு விரதமை வந்த எல்லா பதிவிருந்த சத்துருக்கள் எல்லாம் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு உங்களுக்கு விரதமாய், விரோதமாய், உங்க வாழ்க்கையில விரோதமாய் போராடி கொண்டிருக்க சத்துருக்கள் யார் என்று கத்த நோக்கிய பார்த்து ஜெபிங்க. கத்தோடைய சபைக்கு வந்திருக்கீங்க, ஆலயத்து வந்திருக்கீங்க. கத்தாவே, என் கண்கள் உண்மை நோக்கி பார்க்கிறது. இன்றைக்கு கத்தர் யுத்தம் செய்வீராக, கத்தர் இன்றைக்கு கிரியை செய்வீராக என்று சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் கையுத்தம் செய்ய ஆரம்பிப்பார் இப்பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. பவுலடிகள் தேவாலயத்தில் சென்று ஜெபம் பண்ணினார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, ஞான திருஷ்டி அடைந்தார். அவருடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டது, அவர் தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக் கொண்டார். அவர் கண்கள் திறக்கப்பட்டது, அவர் கர்த்தரை தரிசித்தார். ஹல்லேலூயா. நாம் சொல்லுவோமா, என் கண்களையும் திறந்துவிடும் இன்றைக்கு. இப்போ என் மனக்கண்களை திறந்துவிடும், நான் நம்மை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துவிடும். ஆண்டவரே, உன் முகத்தின் ஒளியிலே நாங்கள் நடக்க வேண்டும். உங்க முகத்தின் ஒளியினால் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்கள் முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். ஆண்டவரே, ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தருணம் கூட வீணாக போய்விடக் கூடாது. செலவழித்த ஒரு நிமிடம் திரும்ப வருவதில்லை. செலவழிந்த ஒரு நிமிடம் மறுபடியும் நமக்கு வரப்போவது கிடையாது. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கேப்பருமா? எல்லாரும் கேட்போமா? கர்த்தாவே, தாவீதை ஆசீர்வதித்தவரே. தாவீதே, தன் பெற்றோர், தன் உற்சார், தன்னுடைய இனப்பன சிந்தைகள், தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் கூட மறந்த பொழுது நீர் மறவாமல் ஹல்லேலூயா தாவீதை நினைத்தருளி அவரை உயர்த்தினீரே. இன்றைக்கு எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. உங்க ஆசீர்வதிக்கிற கர்த்தம் எங்கள் மீது கடந்து வருவதாக. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. தாவீது கொடுத்த பாதுகாவல் எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. உம்முடைய வீட்டில் நன்மையால், உம்முடைய ஆலயத்தின் நன்மையால் எங்கள் உள்ளங்களை திருப்தியாக்கும் என்று, என் குடும்பங்களை திருப்தியாக்கும் அப்பா. எங்களை தொடும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. யோசபாத்துக்கு கொடுத்த மகிழ்ச்சி, வெற்றியின் மகிழ்ச்சி எங்களுக்கும் தாரும். யூத ஜனங்களை கொடுத்த வெற்றியின் மகிழ்ச்சி எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. துக்கத்தோடு வந்திருக்கோம், இதோ நாங்கள் மகிழ்ச்சியோடு பொறுப்பட்டு செல்லும்படிக்கு இப்பொழுது எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றவே ஆக. ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களுக்கு இறங்கும், இறங்கும், இறங்கும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன். கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் போராடுகிற தேவன். கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் இறங்குகிற தேவன். கர்த்தர் தம் ஜனங்களை யுத்தம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா. இப்பொழுதே இறங்கும். பவுல் உம்மை தரிசித்தது போல எங்கள் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை பார்க்க முடியும், எங்கள் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே.
1: கடைசால அபிஷேகம். ஜீசஸ் தொடும், தொடும், தொடும், தொடும், தொடும், தொடும், தொடும், தொடும், தொடும், தொடும் ஐயா. கடைசால அபிஷேகம், கடைசால அபிஷேகம், கடைசால அபிஷேகம். வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை. இப்ப இப்ப இப்ப இப்ப இறங்கட்டும் ராஜாவே. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யோசபாத்து யூதர்களும் மகிழ்ச்சியோடு போனாங்க ஆண்டவரே. இங்கிருந்து மக்கள் மகிழ்ச்சியோடு செல்லட்டும் ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு செல்லட்டும். ஜீவனுள்ள தெய்வமே, மெய்யான தெய்வமே, ஜீவிக்கிற மெய்யான தெய்வமே, இயேசுவே, ஒவ்வொரு ஆளிகை செய்யுங்க. ஆளிகை எல்லாருமே இறங்கட்டும். எல்லாரும் இதயத்தையும் தங்கிருங்க, தங்கிருங்க, வாசம் பண்ணுங்க. எல்லாரும் ஆளிகை செய்யுங்க, ஆளிகை செய்யுங்க. அக்னி மூடுவதாக, தேவ பிரசனை மூடுவதாக, தேவ கிருவை சூழ்ந்து கொள்வதாக, தேவ மகிமை மூடுவதாக. கர்த்தருடைய வல்லமை. ஜீசஸ், ஜீசஸ், தொடும், தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க.
2: கேட்ட வசனம் எல்லாருக்கும் ஆத்மாத்துல பிரயோஜனப்படட்டும். தேவ பிரசனம்
1: தேவண்ட மாக்கியமே, தேவண்ட அக்கிரி மூடட்டும், வியாதிகள் நோய்கள் பலவீன நீங்கி போட்டு மந்திர சேவரை உடைத்து படுங்க, பிசாசன்கள் அழித்து படுங்க, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும், சம இல்லாத மக்கள் சமன் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, ஆண்மை கண்களை திறந்து விடுங்க, உண்மை அண்டி கொள்ளமே சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்க, தொழில் சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க, கேசில இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க, வியாகம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க, வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கில்லா சாகு குழந்தை பாய் தரணும், கடனோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க, ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க, ஜீவனுள்ள பிதாவே உங்களோடு உருவாடக்கூடிய மனதை தாரு, இயேசுவோடு இணைந்து வாழக்கூடிய வாக்கியத்தை தாரு, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, எல்லா பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்துருங்க, அப்பா பிரிந்து கொடுங்க அணைக்கிறவங்க நான் மட்டும் மகிப்பிடட்டும், ஆண்டவரே வந்தது நல்லிருந்துச்சு மகிழ்ச்சியோடு பிள்ளைகள் போட்டும் ஆண்டவரே, அப்பா யோசப்பாத்தும் யூதர்களும் எருசலேம் சனங்களா மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றாங்களே ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு செல்ல கருவே தாருவங்க நாம் மகிப்பிடட்டும், எல்லா துதிக்கான மாக்கியமுக்கு செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கோம் பரவப்பிதாவே ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: அந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் ஸ்டார்டிங் வெப்சைட்டை பாருங்க, நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் ஸ்டார்டிங் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and our Jesus.com. God bless you.

0: கர்த்தருக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொள்ள நினைச்சார் உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் டவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்ல, நீங்க தான் சொல்லி அவளுக்கு உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தின் வாழ்க்கையில செய்வார். அதெல்லாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் 6 வாசிக்கிறோம், 37.
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில்
1: வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை
0: நான்
1: புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்கள ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? புறம்பே தள்ளவே மாட்டாரு. புறம்பின என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின்
0: புத்திரரோ
1: புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க? கர்த்தர் கீழ்படியாதனால புறம்பான இருளை தள்ளப்படுங்க. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, என்னிடத்தில் வரவுகிற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ளும். அவர் பார்த்து பற்றி கொள்ளும். அவர் ஒரு நாள் நினைச்சு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்க என்ன இருக்குது? வாசிப்பண்ண மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறம்பான இருளை தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்க. நாளை நம்மளுடைய நாளை என்ன நடக்குன்னு தெரியல. ஒரு உறுதியா புடிச்சுக்கணும். இயேசுவை நீதான், நீங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்துக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. அவர் உறுதியா பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாரா இருந்தா நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் 63:8.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது.
0: தாவீதுராஜா சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலது கரம்
0: என்னை
1: தாங்குகிறது.
0: பாத்தீங்களா, ஆண்டவருடைய வலது கரம் நம்மள தாங்குறது. சொல்றாங்களே, இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால இவருக்கு யாரு பாப்பா அப்படி எல்லாம் சொல்றாங்க. கத்திர உறுதியா பற்றி கொள்ளணும். என்ன சங்கீதக்கார சொல்றாரு, ஆண்டவருடைய வலது கரம் என்ன தாங்குறது? கத்தடி வலது கரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளும்னா, படுக்கையில் இருந்தா கூட கத்திர நம்மளை என்ன செய்றாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாக அவரை பிரிச்சுக்கணும். நீங்க தான்டவர் எனக்கு எல்லாம், நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரத்தை ஒப்பு கொடுக்கணும். அதை தான் இங்கேயும் சொல்றாரு, 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும்
0: உம்மோடு இருக்கிறேன்.
1: என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவில் நான் மகிமையில் ஏற்றுக்கொள்ள, நம்ம கர்த்தரோடு இருந்தா அவர் வலது கரமா தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவாரு. மகிமேல நம்மள ஆண்டு ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன செய்யணும், உறுதியா பற்றி கொள்ளணும். உறுதியாய் பற்றி கொள்ளணும். நீ தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டாண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியாக அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவெறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிவரை நிலைத்திருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24 வாசித்து பாத்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: பாத்தீங்களா, முடிவிறந்த நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நிலைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு காலை உறுதியாய் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும். பற்றி கொண்டார், ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
1: நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்,
0: திகையாதே,
1: நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால், உன்னை தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா, பயப்படாத உன்னோடு இருக்கின்னு திகையார் உன் தேவன் பலப்படுத்துவாரு. நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா? ஐயோ, நான் இவ்வளவு பலவீனமா இருக்க, என்னோட சரீரம் எப்ப நல்லா பலப்பட நினைக்கிறா? அதுவும் சொல்ற இப்ப தாங்குவேன்னு சொல்றாரு. சகாயம் பண்றாரு, உதவி செய்யறவர். இந்த உலகத்துல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால சே எப்ப பாரு உங்களுக்கு உதவி தானா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு, சகாயம் பண்ணுவார். சகாயம் பண்ணு மாத்திர உங்களுக்கு என்ன செய்யறாரா? வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. உலகத்துல இயேசு கிறிஸ்து போல அன்புள்ள தேவன் உலகத்துல யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தத்தில் 13வது வசனம், ஏசாயா 41:13.
1: உன் தேவனாய் இருக்கிற, கர்த்தராகிய நான், உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்தில் திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிடுறாங்க. கைவிடுறது மாத்திர இல்ல, எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸ்ல நிறைய பாக்குறோம், 2 வயசு குழந்தை அப்படியே தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவன் வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் என்ன சொல்ற, வலது கருத்தை பிடித்து என்ன சொல்றாரா, நான் உனக்கு துணை நிக்கிறேன். அவர் துணை மாத்திரம்தான் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடல. 82வது வருஷம் எங்க அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, உங்க அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராம இருக்காது. வந்தாலும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமானவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் தாங்குறார். அவரை மனுஷர் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். லேசா இல்லை என்று சொல்றாரு. ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அதுன்னு சொல்ற கர்த்தர் என்ன சொல்றாரு, முடிவிறந்த நிலை நிலை போனோம் நிலைக்கணும், முடிவிறந்த அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வலதுறையும் செய்யக்கூடாது, வீட்டு இடதுறையும் செய்யக்கூடாது. முடிவிறந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமா நம்மளை ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் மாதிரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக, முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்யறாரு, நமக்கு என்ன கொடுக்கறாரு, அவர் வளர்த்துக்கிற நம்மளை தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்றாரு, வலது கத்துறால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன சொல்ற, நம்ம வலதுகிறத தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பிடிச்சு கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். தீப்தியாசல வேலை செய்வோம், எங்க ஆபீஸுக்கோ அவங்க வீட்டுக்கோ எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவு தூரம் போயிட்டு என்ன செய்வோம், 6 மணி. அப்ப எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டில் ரேடியோ இருக்கு. அப்போ யார் யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டில் தான் அப்போல்லாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் அப்போ அவங்க வீட்டில் மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே நான் ஓடுவேன் பாருங்க. வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போகிறேன், என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 மணி, இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு எங்கள் வீட்டுக்கும், நான் தீப்தியாச வேலை செய்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோடைய வார்த்தை கேட்கறதுக்காக அவ்வளோ வேகமாக போவேன். அப்போ இந்த விஸ்வானியில் கேட்போம். அந்த அளவுக்கு கர்த்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சியை கொடுத்துருந்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கும் கர்த்தரை 1 நிமிஷம் கூட கைவிடாமல் எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்னைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தரை எனக்கு கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை பற்றி கொள்ளக்கூடிய பாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்போ கர்த்தர் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது, அவர் உறுதியை பற்றி ஏசாயின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம்.
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்து கொள்வீர்னு சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டனா அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்க, அம்மா அப்பா இல்ல, கண் பார்வை இல்ல, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர இணைச்சாரு, அவரை நம்பியிருக்கிறவரை என்ன கொடுக்கறாரு, பூர்ண சமானத்தை கொடுக்கறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்ய நினைக்கல, கவலை வந்தாலும் யாசுபாடு சொல்லு, அண்ணன் இந்த பொறுப்பு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, என்னாலும் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்க தான். எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு மேலே யாருமே தெரியாது, வாசா ஒன்று தான் தெரியும், வாசா தான் கூட்டிட்டு இருந்துச்சு, தெரியாதுமே தெரியாது. ஆண்டவர் அன்றைக்கி சொன்னேன், அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊரில் யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வஸ்தா நீங்கள் போச்சு, நீங்கள் போகிறோம், வஸ்தா தான் எங்கள் கூட இருக்குது, யார் வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவர் நீங்கள் தான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லி தான் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதில் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்ன செய்யல, ஒரு நன்மையும் குறைப்படாமல் கத்துக்கு ஒவ்வொரு உதவிக்கும் கர்த்தர் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், கர்த்தர் உங்களை உள்ளத்தில் பேசி கர்த்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அன்று மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்கள் வீட்டுக்கும் போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அங்கே போட செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யுது ஆண்டவரே, பஸ்தா கூட போச்சு நீங்கள் போகிற ஆண்டவரே, நீங்கள் என்னை பொறுப்படுத்திக்கோங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா, சமாதானம் வாழ முடியுமா, வாழவே முடியாதான். உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உண்மையை நம்பியிருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறீர். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செவிக்க போகிறோம். அனைவரும் சேர்ந்து செவிப்போமா. எங்கள் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்தி சம்மந்தை தந்து சந்தோஷத்தை தந்து அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. அவங்களுடைய வியாதிலாம் குணமாக்குங்க ஏசப்பா, நோயெல்லாம் குணமாக்குங்க, பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்க ஏசப்பா, பெரும்பாட குணமாக்குங்க ஏசப்பா, அவங்க பலவீனத்தால் கஷ்டப்படுறாங்க ஏசப்பா, அவங்கள குணமாக்குங்க ஏசப்பா. பரலோக தகப்பறையும் மே துதிக்கிறோம். கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே, உங்கள் ரத்தம் வலி பூசுங்கப்பா, குணமாக்கிருங்க குணமாக்கிருங்க, கிட்னியை குணமாக்குங்க ஆண்டவரே, தைராய்டை குணமாக்குங்க ஏசப்பா, கத்தாவை பிபி குணமாக்குங்க, உப்புச்சத்தை குணமாக்குங்க ஆண்டவரே, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க ராஜா, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, அவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, சுகர் இருந்தால் குணமாக்கிருங்கப்பா, சுகர்னால எவ்வளோ கஷ்டங்கள் ஆண்டவரே, என் தேவன் அறிவீரப்பா, சுகரை குணமாக்குங்க, சுகரை குணமாக்குங்கப்பா, வியாதியை குணமாக்குங்கப்பா, நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செய்வனை உடைச்சி போடுங்க, பிசாசுங்க அழிச்சு போடுங்க ஆண்டவரே, என்ன பலவீனாலும் குணமாக்கும் உம்மால முடியுமையா, இதோ மாம்சமா யாவருக்கு நான் தேவனை கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே, நீங்கள் அவங்களை குணமாக்கி ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா, தகப்பனையும் ஸ்தோத்திரம், மந்திர கட்டு செவனை கட்டு உடைச்சி போடுங்கிறாச்சா, பெலிசனை கட்டு உடைச்சி போடுங்கிறாச்சா, அந்த கஷ்டத்தில் அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணேசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணேசப்பா, சமான் இல்லாத மக்கள் சமான் தரணும், கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க, வியாபாரம் செய்கிற வியாபாரிகளை ஆசிர்வதிங்க, கத்துடி நாம மகிப்படட்டும் ஆண்டவரே, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே, பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர வேண்டும் ஐயா, படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும், ஞாபகத்தை தர வேண்டும் ஐயா, எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணுவோம்ப்பா, தேவ ஞானத்தை அவங்களை கட்டிட முடியாச்சு வைக்கிறோம், தேவ கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ள முடியாச்சு வைக்கிறாண்டவரை, வேண்டி கொடுத்துருக்கும்னு அணைப்பதற்கும் அதிகமாக கிரிச்சிங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, நன்மையான இந்த ஈவும் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவத்தில் இறங்கி வருகிறது, மாறுதல்கள் வேற்றுமையான எந்த நிழலின்னு சொன்னீங்களே சப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பறையும் ஆசீர்வதிக்கும் கரை அவங்களால் தொடுவது அவங்களை உணரட்டும் ஆண்டவரை, பலப்படுத்துக காத்துக்கோங்க, எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தி உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரச்சரியாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜெகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிக்கை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிக்கை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிக்கை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்துக் கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்கள் படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிளை நீங்கள் போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதில் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்கள் உங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரம் வந்துகிட்டே இருக்கும். யாத்திராகமா யாத்திராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்கள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொண்டால் நீங்கள் சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேரில் பைபிள் இருக்கிறது, நீங்கள் வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andlovejesus.in. God bless you.

0: கர்த்தர் தந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 13 வசனம்.
1: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது
0: நாளிகையாவது
1: நீங்கள் அறியாதிருக்கிறபடியா விழித்திருங்கள்
0: விழித்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்னு சொல்லி நமக்கு தெரியாது. விழிப்புனா எப்படி? நம்ம தூங்காமல் விழிச்சிருக்க வேண்டாம். நம்ம ஆத்மத்துல விழிப்புள்ளவர்களா காணப்படணும். ஆண்டவர் எப்போ வருவாரு, எப்போ நமக்கு வருவாருன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். ஆத்மத்துல விழிப்பா இருக்கணும். எப்போ வந்தாலும் நம்ம அவர் சந்திக்க நம்ம தகுதி உள்ளவர்களாக ஆயத்தத்தோடு இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 42 வசனம்.
1: உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினா
0: விழித்திருங்கள். நம்ம இயேசு கிறிஸ்து எப்ப வருவார் யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். விழித்திருந்தா தூங்காம விழிக்கிறது இல்ல. நம்ம இருதயத்துல எப்பொழுதும் விழிப்பா இருக்கணும். உன்னத பாட்டில் வாசித்து பாருங்க, 5 அதிகாரம் 2 வசனம்.
1: நான் நித்திரை பண்ணினேன்,
0: என்
1: இதயமோ விழித்திருந்தது.
0: நித்திரை பண்ணினாலும் இதயம் என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம படுக்கும் போது யோசிச்சுட்டே படுக்கூடாது, தூச்சிட்டே படுத்திருக்கணும். ஆண்டவரே, என் இதயத்தில் ஒரு விழிப்பை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். படுத்துட்டு நம்ம அது இதுன்னு சொல்லி நம்ம தேவையில்லாத கவலைகள், சோர்வுகள், குழப்பத்தோடு படுத்திருந்தோம்னா நமக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியாது. அதனால தான் தேவன் என்ன நாளையில வருவாரு அறியாதனால என்ன செய்யணும்? விழித்திருக்கு சொல்றேன். இத்திரை செய்தேன், இதயமோ விழித்திருந்து. நம்ம கவலை சோர்வுகள் நம்ம உள்ளத்து நிரம்பி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்போ வருவாரு என்னங்கிறது அவர் குரல்ல மேல கேட்க முடியாது. அதான் ஆத்மத்துல எப்போதும் நம்ம இருதயத்துல விழிப்பா இருக்கணும். நம்ம இத்திரை செய்யாம இருக்க முடியும். இத்திரை செய்தாலும் நம்ம ஆத்மத்துல என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம எப்போதும் துதி ஸ்தோத்திரத்தோடு இருந்தோம்னா நம்ம ஆண்டு வரும்போது நம்ம ஆண்டோட சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்கிறோம், அது லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 21 அதிகாரம் 36 வசனம்.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புன்னு சொன்னா பாருங்க, எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள், பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குது. எத்தனை ஒன்று போனா பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. இல்லை இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி என்ன செய்யணும்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன போனால் என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவருக்கு முன்பாக நம்ம நிற்க முடியும். அவர் எப்போ வந்தாலும் நம்ம கூட்டிகிட்டு போவார். நம்ம ஜெபம் பண்ணாமல் யோசித்துக்கிட்டு தேவையில்லாத யோசனைனா யோசித்து கவலைப்பட்டு சோர்ந்து போகம்னா அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தம் இருக்க முடியாது. அதனால தான் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அதான் சொல்றாருல, நம்ம எல்லா பாரத்தையும் அவர் மேல வச்சிருவோம். கவலையில அவர் மேல அவர் விசாரிக்கிறான் அப்படின்னாலும் கவலையில அவர் மேல வச்சிருன்னு சொல்றாரு. நம்ம வைக்காம நம்ம யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு இருக்கனாலதான் கத்தர் வரும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யற விழிப்பு இருக்க முடியல. நம்ம நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்மா அப்படியே சோர்ந்து போயிருது. நமக்கு செபிக்க முடியல, துதிக்க முடியல. காலேஞ்சி பார்த்தா செபிக்கவே முடியாது, துதிக்க முடியாது. நம்ம அப்படியே கவலை சோர்ந்து சோர்ந்து சோர்ந்து போகும்போது நம்ம செபிக்க முடியாது, துதிக்க முடியாது. நம்ம ஆத்மத்துல ஒரு பலவீனம் இருக்கும். அதனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டு வரும்போது அவர்களை பார்த்துக்கள். நம்ம ஒரே ஒரு நோக்கம், இனி சம்பவிக்கிற இவைகளுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவர்கள என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணி, எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். எப்போதும் ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் ஜெபம் பத்தாது, 10 மணி நேரம் ஜெபம் பத்தாது. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கும். நடந்தாலும், உட்கார்ந்தாலும், படுத்தாலும், நம்ம பஸ்ஸில் போனாலும், காரில் போனாலும், வண்டியில் போனாலும், பைக்கில் போனாலும், எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருந்தா அவர் வரும்போது அந்த எக்கால சத்தத்தை கேட்க முடியும். அப்போதான் அவர் வரும்போது எக்கால சத்தம் கேட்டால் தான் நம்ம உடனே என்ன செய்வோம்? எழுந்து அவருக்கு முன் அவரோட நம்ம பறந்து செல்ல முடியும். நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டு வருகைக்கு நம்ம போக முடியாது. அதான் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அவருக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா அவர் பரிசுத்தார். அவர் எப்படிப்பட்டவர் வரப்பாரு? முதலாவது வரும்போது எப்படி வந்தாரு? ஒரு குழந்தையா உலகத்துக்கு வந்தாரு. அப்படித்தானே வந்தாரு. எப்படி வந்தாரு? முதல் வரும்போது ஒரு குழந்தையா இந்த உலகத்துல வந்தாரு. இப்ப வரும்போது என்ன செய்யப்படுறாரு? நியாயாதிபதியா வரப்போறாரு. அவர் எப்படி இருப்பாராம் பாருங்க. 50வது சங்கீதத்துலாம் திட்டமா சொல்றாரு. 50வது சங்கீதம் 3வது வசனம் 4வது வசனம் 5வது வசனம் 50வது சங்கீதம்.
1: நம்முடைய தேவன் வருவார்,
0: தேவன் வருவார்,
1: மௌனமாயிரார்,
0: மௌனமாயிரார்.
1: அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும்.
0: பாத்தீங்களா, அவருக்கு முன்ன என்ன இருக்கும்? அக்னி பட்சிக்கும் வருங்க. அவருக்கு முன்னால அவர் வருவாரு. வர்றதுக்கு முன்னால என்ன செய்யும்? அக்னி பட்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பா இருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார்.
0: பாத்தீங்களா, அவர் நியாயாதி வரப்போற நியாயத்தீர்ப்பு இருக்கு. யார் சாட்சியா கூப்பிடுறாரு? உயர இருக்கும் வானங்களையும் பூமியும் கூப்பிடுவார். அப்படிப்பட்டவர் வரப்போறாரு. அவருக்கு முன்னால் நம்ம நிக்கணும்னு சொன்னா என்ன செய்ய? நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்பதான் அவர் முகத்திறன் பாரு. மகிமை பெரிந்த நபராக வரப்போறார். அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க நம்ம பாத்திரம் என்ன படணும் சொன்னா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்மள கல்யாணத்து போனா நல்லா பட்டு புடவைலாம் கட்டணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அவருக்கு முன்பாக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கணும். என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு முன்பாக நிற்கணும் சொன்னா என்ன செய்ய? நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 13:33
1: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
0: அக்காலத்தை நீங்க அறியாதபடி எந்த காலம்? இயேசுக்கு வருகிற காலத்தை நீங்க அறியாதபடியால்
1: எச்சரிக்கையாயிருங்கள்,
0: எச்சரிக்கையாயிருங்கள்,
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
0: விழித்திருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் இல்லைனா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்துல நமக்கு என்ன பொண்ணு பொருள் எல்லாமே இருந்தாலும் நமக்கு விழித்திருந்து செபிக்க விட்டா ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. விழித்திருந்து நம்ம செபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. விழித்திருந்து நம்ம ஒவ்வொருவரும் செபிக்கணும். செபத்தில் படுத்திருந்தாலும் நம்ம முடியலா கூட நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும்? கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருந்தா தான் அவர் ராஜ்யத்துக்கு, அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அந்த யாரா இருக்கலாம் செபிக்கணும் தான் வேதம் சொல்லி பாருங்க. எபேசியர் புத்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்
0: எந்த சமயம்
1: சகல விதமான வேண்டுதலோடும்
0: நமக்கு துன்பமோ இன்பமோ எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும்
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி
0: நம்ம என்ன செய்யணும்? ஆவியினால ஜெபம் பண்ணி பரிசுத்தால் நிறைஞ்சி அன்னி பாசம் நிறைஞ்சி நம்ம செபிக்கணும். அது ஆவியினாலே ஜெபம் பண்ணு.
1: அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்
0: மிகுந்த மன உறுதியோடு செபிக்கணும். இப்படியா அப்படியெல்லாம் இல்ல. மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காக
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்
0: பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்கள்.
0: விழித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்தால் நிறைஞ்சி செபிக்கணும். அன்னி பாசு நிறைஞ்சி செபிக்கணும். பரிசுத்தவான்களுக்காக செம்பம் பண்றது பண்ணி என்ன செய்யணும்? விழித்துருங்கள். எல்லா ஊழியர்காகவும் நம்ம செம்பணும். எல்லா ஊழியர் நமக்கு தெரிஞ்ச ஊழியர்லாம் பேர் சொல்லி நம்ம செபிக்கணும். அந்த பண்ணு வேண்டுதலோடு என்ன செய்யணும்? செம்பம் பண்ணி என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். யாரா இருக்கலாம் ஜெபம்னு சொல்லி பரிசுத்த பவுல் எழுதியிருக்காரு பாருங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2:1 2வது வசனம்
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும்
0: இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும்
0: ஜபங்களையும்
1: வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும்
0: பண்ண வேண்டும்.
1: நாம்
0: எல்லா பக்தியோடும்
1: நல்லொழுக்கத்தோடும்
0: கலகம் இல்லாமல்
1: அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
0: ராஜாக்களுக்காகவும்
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
0: அப்படியே செய்ய வேண்டும். எல்லா மனிதருக்கும் செய்யணும். ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வரும்போது ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அப்படிலாம் போனா போக முடியாது. கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. மத்தேயு சுவிசேஷம் 26:40-41
1: பின்பு இயேசு
0: சீசரிடத்தில் வந்து
1: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
0: பேதுருவை நோக்கி
1: நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
0: நம்ம வாழ்க்கையில சோதனைகள் பிரச்சனைகள் வருது, அது மேற்கொள்ள கூடாதுன்னா என்ன செய்யணும்? நம்ம எப்ப என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணும். பிசாசு எத்தனையோ போற பிரச்சனை கொண்டு வருவான், சோதனை கொண்டு வருவான். அதை நம்ம மேற்கொள்ள கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணும். பாருங்க, பேதுரு ஆண்டவரை ஏசுகித்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. பேதுரு இவங்க மூணு பேர் தூங்கிட்டாங்க. தூங்கினால என்ன செஞ்சிட்டாப்புல பேதுரு ஜெபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அன்னைக்கு ஜெபிச்சிருந்தாருன்னா அந்த சோதனை அவர் என்ன செஞ்சிருப்பாரு, கட்டாயம் மேற்கொண்டிருப்பாரு. பேதுரு தூங்கினால தான் என்ன செஞ்சிச்சு, ஆண்டவரை ஏசுகித்து மறுதளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. நம்ம வாழ்க்கையிலையும் கூட இப்ப எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனை நம்மளை மேற்கொள்ள கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், எப்போதும் செவ்வமெண்ணி விழித்திருக்க வேண்டும். பிசாசு பயங்கரமான போராட்டத்தை இப்ப கொண்டு வரான் பாருங்க. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிரச்சனையை கொண்டு வரான். இதெல்லாம் மேற்கொள்ளணும் சொன்னா என்ன செய்ய, நம்ம சோர்ந்து போகும். எப்போதும் செவ்வமெண்ணி விழித்திருக்கணும். இதுவரையும் எனக்கு கிருபி நாபி விண்ணப்பத்தை நாம தாங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தால் நிறைஞ்சி அன்னி பாசில் நிறைஞ்சி என்னை செபிக்கணான்றவர் அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பார்த்தங்க, நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும், எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒன்னு குருந்தியர் புஸ்தகம் 15:34
1: நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்
0: கொண்டு, நீதி கேட்க என்ன செய்யணும், விழித்துக் கொண்டிருக்கணும். நம்ம விழிப்பில்லாட்டம் என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், நமக்குள்ள நமக்கே தெரியாது. என்னதான் செய்யறோம் நமக்கு தெரியாது. அதான் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்கணும். எப்ப பாவம் செய்வே என்ன வேணும் சொல்லி தெரியாது. நம்ம பேச்சுல சிந்தனையில எவ்வளவோ பாவம் வந்துருது. பேச்சுல சிந்தனையில தான் நிறைய பாவம் வந்துருது இல்லையா. அந்த பாவம் செய்யாத இருக்கணும், நீதிக்கிற்க என்ன செய்யணும், விழித்திருக்கணும். 119:11
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
0: உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
1: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உமது வாக்கை என்ன செய்யணும், ஆண்டோட வார்த்தை என்ன செய்யணும், நம்ம இதயத்துல வைத்து வைக்கணும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபம் பண்ணுமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரைத்தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, ஸ்பா துதிக்க உதவிச்சிங்க, மே ஆராதிக்க உதவிச்சிங்க, மே அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. உம்மோடு எப்போது இருக்கட்டும் ஆண்டவரே. மூத்த மகனை பார்த்து சொன்னீரே, மகனே எப்போது என்னோடு இருக்கிற, என்னுடைய எல்லாம் உன்னுடையன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்ப நம்ம நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலயும் உள்ளத்திலயும் வெளியிறங்கமா அற்புதிச்சிங்க. ஆசீர்வத்து உயர்த்துங்க, கண்ணீரை தொடங்க, கவலையை மாத்துங்க, கஷ்டங்களை நீக்கிருங்கப்பா. தகப்பனையும் துதிக்கிறோம். அவர் விசாரிக்கிறான் அப்படின்னால கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருன்னு சொன்னீங்களே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கவலையெல்லாம் உங்களிடத்துல வச்சுட்டு மகிழ்ச்சியோடு வாழ உதவிச்சிங்க ஏசப்பா. மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து போடுங்க ஏசப்பா. பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். சம இல்லாத மக்களுக்கு சமாளித்து தரணும். வியாதிகள் நோய்கள் பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிறோம். காய்ச்சலை குணமாக்குங்கப்பா. பெரும்பாலும் ஸ்திரீ குணமாக்குறீங்க, அதுமாதிரி பெரும்பாலும் நாள் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்க. ஆற்றை குணமாக்குங்க அப்பா மீ துதிக்கிறோம். கிட்னி குணமாக்குங்கப்பா. கற்பப்பையில கட்டி குணமாக்குங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ராச்சா. இயேசுவே இயேசுவே. எத்தனை மக்கள் கண்ணீரோடு வேதனோடு இருக்காங்கப்பா. எல்லாருக்கும் நீ குணமாக்கி ஒவ்வொரு கண்ணீரையும் துடைச்சிருங்கப்பா. எல்லா முகத்திலும் கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தானே. எல்லா முகத்திலும் கண்ணீர் துடைச்சிருங்க. கவலை மாத்திருங்க. பிரச்சனை நீக்கிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசல இருக்க மக்கள் வெற்றி தாங்கப்பா. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமானத்தை தரணும் ஐயா. படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்கப்பா. ஒத்து கூட பெயிலாக கூடாது ஆண்டவரே. கெஞ்சிரப்பா கெஞ்சி.

0: அனுப்புங்க, பிரசனத்தால் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே, ஆசீர்வதி உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜிகரவும் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நாமத்தில் சேர்த்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
1: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளில் தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராக என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000026242 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
3: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக இறக்கும்

0: ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கு வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598111 2435. In English, Hand of Jesus Ministries, Tollbar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Koonul, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website, handofjesus.com. God bless you.

கடந்த 28ஆம் தேதி பிசினஸ் விஷயமா பாம்பே போயிருந்தேன். 28ஆம் தேதி அங்கே போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 29ஆம் தேதி நான் இருந்த இடத்துலேருந்து திரும்ப பாம்பேக்கு வந்திருந்தேன். சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு சாப்பிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி நாசிக்கின்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது 21:00 இருக்கும், திரும்ப ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி வண்டியை நிறுத்திருக்கும் போது எனக்கு இந்த ரெண்டு பகுதியிலும் பயங்கரமான வலி வந்துச்சு. பயங்கரமாக இருக்கு வலி, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கூட என்ன பிஸ்னஸ் சம்மந்தமானவங்க தான் இருந்தாங்க, யாரும் வேற யாரும் இல்லை. அப்போ அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல முடியல. அந்த டைமில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மாட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப வலியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு. அம்மா சொன்னாங்க, அது மம்சா இருக்கலாம், நீ மாத்திரை எதுவும் போட்டுறாத, தைலம் வேணும்னா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு அப்போத்துலேருந்து சாப்பிடவும் முடியல. அப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நான் இருந்த இடத்துக்கு போய் ரூமுக்கு போனால் என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியல, பயங்கரமான வலியினால் கஷ்டப்பட்டேன். அதுக்கிடையில் காலையில் எனக்கு ஃபீவரும் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கை கால்லாம் பயங்கர ஷிவரிங் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு முக்கியமான வேலை, நான் அன்றைக்கி அந்த வேலையை முடித்து அங்கேருந்து நைட்டு திரும்பி வர்றதுக்காக டிக்கெட்டெல்லாம் போட்டாச்சு. ஆனால் எனக்கு அங்கே அவங்க கூட போய் நின்று வேலையும் செய்ய முடியல. அதுக்கிடையில் வேற இங்கேயும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபோன் பண்ணி எல்லாமே ஒரே நெருக்கமாயிடுச்சு. எனக்கு அந்த இடத்துல போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பலவீனமாக இருக்கேன், ஒரு பக்கம் எனக்கு ஆஃபீஸ் டென்ஷனு, ஒரு பக்கம் குன்னூர் ஆஃபீஸ் டென்ஷனு, எல்லாமே ஒரே நேரத்தில் என்னை போட்டு ரொம்ப படுத்திருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கிடையில் எப்படியாவது வேலையை முடித்து அங்கேருந்து கிளம்பி வந்தால் போதும் அப்படின்ற நிலமையில் சாயந்தரம் 4:30 மணிக்கு காரில் அங்கேருந்து பாம்பே வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடிச்சு, அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டரு வண்டி நகரவே இல்லை. நைட்டு 9:30 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு, ஆனால் 9:00 மணிக்கு தான் ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்தேன். அங்கே போய் பார்த்தா ஆல்மோஸ்ட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உங்களோட ஃப்ளைட்டு மிஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் நான் தனியாக வேற இருக்கேன், என்ன பண்ணணும், ஒரே ஒரு பக்கம் பலவீனம், ஒரு பக்கம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம், எப்படி போய் வீட்டு சேருவோம், எப்படியாவது வண்டி ஏறி இருந்தால் கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு வீட்டுக்கே வந்து சேர்ந்துருப்பேன் நான். அதுக்குள்ளார இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே கலங்கி நின்றுட்டு இருந்த நேரத்தில் அங்கே கவுண்டர்லேருந்து ஒரு மேடம் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட் வேணும்னா நாளைக்கு மதியானம் 2:30 மணிக்கு தான், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னோடனே, வேணா கனெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லி கனெக்ஷன் கொஞ்சம் பேமெண்ட் பண்ண சொன்னாங்க. கர்த்தருடைய கிருபையில் நான் கொஞ்சம் கேஷ் கையில் வச்சுருந்தனால அந்த காசை கொடுத்து சென்னை வந்து இறங்கினேன். சென்னை வந்து இறங்கினாலும் என்னால் வெளியில் வரவே முடியல. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணன் அங்கேருந்து வந்தாப்புல, அவர் வந்து 2 நாள் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே நான் சாப்பிட்டு வந்து அண்ணன் ஒரு காஃபி வாங்கி ஒரு பிஸ்கட் கொடுக்குறாப்புல என்னால் அந்த காஃபியும் அந்த பிஸ்கட்டையும் சாப்பிட முடியல. அந்தளவுக்கு என்னோடய தொண்டையெல்லாம் முகம்லாம் பயங்கரமாக வீங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏர்போர்ட்டில் வெளியில் 2 பேர் உட்காந்துருந்தோம், அவன் மேலேயே அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு, உள்ளே போகிறேன், என்னால் நடந்து போகக்கூட முடியல. உள்ளே போய் செக்யூரிட்டி செக்கிங் முடித்து பஸ்ஸுக்கு போகணுன்னா என்னால் நடக்க முடியல. ஏசுப்பா எப்படி போவேன், எப்படி போய் நான் சேருவேன், தனியாக வேற இருக்கேன் அப்படின்னு அப்படியே ஏசுப்பாவோட கிருபையில் வந்து ஃப்ளைட்டு ஏறிட்டேன். கோயம்புத்தூர் வந்து இறங்கணுன்னு என் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு சொன்னேன், அவன் என்னை காரில் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டான். உடனே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் பார்த்துட்டு பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் இந்த மம்சதும் இது இருந்தது. அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம், ஆனாலும் எனக்கு சுகமாகலை. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, எனக்கு இங்கே வர முடியல. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, வந்து பாரத்தோடு எனக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அந்த நேரத்தில் பலவீனம் சிக்கு மட்டும் இல்லை, வேறு ப்ராப்ளமும் இருக்குன்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணி எனக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான மரண போராட்டமே நடந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் முடியாம ஆயிரும். அக்காவோட தொடர்ந்து ஜெபத்தினால இன்னைக்கு கர்த்தர் என்னை இங்கே உயிரோடு நிறுத்தியிருக்கிறாரு. அப்படி செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி. எனக்காக அக்கா வந்து இந்தளவுக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கு இங்கே இயேசு பாட்டு சுகத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் நன்றி. சபையார் எல்லாரும் என்னை வந்து பார்த்தீங்க, எனக்காக ஜெபிச்சிங்க, எல்லாருக்கும் நன்றி.

0: கர்த்தரவு தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 14:18 வசனம்.
1: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்,
0: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்,
1: உங்களிடத்தில் வருவேன்,
0: உங்களிடத்தில் வருவேன். கர்த்தர் நினைச்ச மாட்டாரா? திக்கற்றவங்களா விடவே மாட்டார். நம்ம நினைச்சுக்கலாம், ஐயோ நான் இந்த உலகத்தில் திக்கற்றவங்களா இருக்கிறேனே, எனக்கு யார் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் சொல்றாரு, அவங்களை திக்கற்றவங்களா விடே, நான் உங்களிடத்துல வருவேன். ஒரு நாள் நம்ம திக்கற்றவங்களும் இல்ல, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் கூட நமக்கு போய் திக்கற்ற விடவே மாட்டார். நம்ம ஒரு நிமிஷம் அவரோடு இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 14:3 வசனம்.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
0: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
1: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: நான் ஒரு ஸ்தல ஆயத்தம் பண்ண போற வந்து உங்களை என்னிடத்துல உங்களை சேர்த்துக்கொள்வேன் சொல்லியிருக்கிறாரு. 2000 வருஷமா நம்ம கர்த்தர் நினைச்சிருக்கிற ஸ்தலத்தை நமக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்தின ஸ்தலம் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஆனா கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. ஆண்டவரை இயேசுக்கு வருகை ரொம்ப சமீபம். சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி வாசித்து பாருங்க. சிவகாசி விசேஷம் 21:25 வசனம்.
1: சூரியனிலும் சந்திரனிலும்
0: நட்சத்திரங்களிலும்
1: அடையாளங்கள் தோன்றும்
0: பூமியின் மேலுள்ள
1: ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
0: இப்பாருங்க, எப்ப பார்த்தாலும் சமுத்திரத்தை என்ன இருக்கு? இப்ப முழக்கம். மீன் பிடிக்க போவாண்டா, சமுத்திரத்துல கோயில் உண்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப எப்ப அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம். கர்த்தர் முன்பேற சொல்லிட்டாரு, சமுத்திரத்துல என்ன செய்யிருக்கோம், முழக்கமா இருக்குன்னு சொன்னாரு. இப்ப அடிக்கடி சொல்றாங்க, சமுத்திரத்துல கடல் கொந்தளிக்குது. நியூஸ்ல பார்த்தா அடிக்கடி அதுதான் சொல்றாங்க. பாருங்க, நிறைய கடல் கொந்தளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சூரியன்லயும் சந்திரன்லயும் கூட பாருங்க, சூரியன்ல வெளியே போனா அந்த சூரியனுடைய வெப்பத்தினால மக்களுக்கு என்ன செய்யுது, பலவீனங்கள்லாம் வருது. சின்ன சின்ன அரிப்பு, தோல்ல பலவீனம், இப்படி இந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. அது மாத்திரல்ல, லூக்கன் சுவிசேஷத்துல வாசித்து பார்த்தா 21:11 வாசித்து பாருங்க.
1: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்,
0: பூமி அதிர்ச்சி அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம், மகா பூமி அதிர்ச்சிகளும்
1: பஞ்சங்கள்
0: வேலை செய்ய எத்தனையோ பேர் பாருங்க, நல்லா படிச்சிருக்காங்க, வேலை இல்ல. அது பஞ்சங்களும்
1: கொள்ளை நோய்
0: விதவிதமான கொள்ளை நோய் பாத்தீங்களா, எத்தனையோ விதமான கொள்ளை நோய்களும்
1: உண்டாகும்.
0: டிங்கா காய்ச்சலு, அப்புறம் மர்ம காய்ச்சலு, சிக்கன் குனியா, எத்தனையோ காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எத்தனையோ காய்ச்சல் வந்து கொண்டிருக்குது. இத்தனை பலவீனங்கள், சொல்ல முடியாத பலவீனங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல் பார்க்கும் போதே நமக்கு பயமா இருக்கு, அவ்வளவு பலவீனங்கள் இருக்கு. பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், ஆண்டர் சொன்னது இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஆண்டர் வருக யாருக்கும் தெரியாது, பிதா தவிர யாருமே அறிய முடியாது ஆண்டர் சொல்லிட்டாரு. ஆனா சொன்ன அதுக்கு முன்னால சொன்னதுல என்ன செஞ்சிட்டு இருக்கு, இப்போ நிறைவேறி கொண்டிருக்குது. அப்ப ஆண்டர் வருக ரொம்ப சமீபமா இருக்குது. லூக்கன் சுவிசேஷம் 21:9
1: யுத்தங்களையும்
0: பாத்தீங்களா, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், குடும்பத்திலையும் யுத்தம், தேசத்திலேயும் யுத்தம், யுத்தங்களையும்
1: கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது
0: பயப்படாதீர்கள். யுத்தங்களையும் என்ன செய்ய, கலகங்களையும் கேள்விப்படும் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் கர்த்தர் வருக சமயமாயிருச்சு. நம்ம இது சொன்னா ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறிக்கு. நீங்க இன்னும் நிறைய இந்த 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அப்படியே ஃபுல்லா நிறைவேறிடுச்சு. கர்த்தர் வருக சமீபம். நம்ம ஆண்டு வருகைக்கு என்ன செய்யணும், நம்ம ஆயத்தமா இருக்கணும். எப்போ வருவார தெரியாது, நம்ம என்ன செஞ்சிடணும், அவர் எப்போ வந்தாலும் நம்ம ஆயத்தத்தோடு அவரை சந்திக்க ஆயத்தத்தோடு இருக்கணும். முதலாக பார்க்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 25:34 வசனம்.
1: அப்பொழுது ராஜா
0: தமது
1: வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்,
0: ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படி துவைத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்கு நாம் போறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 25:40
1: அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு
0: நீங்கள்
1: எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்
0: என்று
1: மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
0: பாத்தீங்களா, ஒண்ணுமே முடியாதவங்களுக்கு சின்ன சிறிய உங்களுக்கு எதை செய்து எனக்கே சரின்னு சொல்றாரு. ஏழை எளிய மக்களுக்கு இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யும்போது யாருக்கு செஞ்ச மாதிரியா? கர்த்தருக்கே செய்த மாதிரி. அந்த மாதிரி செய்யும் போது கர்த்தர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதே போல சங்கீத புஸ்தகம் 41:1-2
1: சிறுமைப்பட்டவன் மேல்
0: சிந்தையுள்ளவன் பாக்கியவான்,
1: தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து
0: அவனை
1: உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவனாயிருப்பான்.
0: பூமியில் எப்படி இருப்பாங்க அவங்க? யார் மேல் சிந்தை உள்ளவங்க? சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவங்க. அவங்களை என்ன செய்வாங்க? கர்த்தர் உயிரோடு வைப்பார்,
1: கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான்.
0: பூமியில் அவங்க எப்படி இருப்பாங்க? பாக்கியவானாயிருப்பான். சிறுமைப்பட்டவன் சிந்தைகளை பாக்கியவான், பாதுகாத்து உயிரோடு வைப்பார். அது மத்தியில் அவங்க எப்படி இருப்பாங்களா? பூமியில பாக்கியவான்களா இருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதான் சொன்னார், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். அந்த ஸ்தலத்துக்கு போனோம்னா என்ன செய்யணும்? சின்ன சிறியவங்களுக்கு எதை செய்தாலும் கர்த்தருக்கே செய்துன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் அவங்கள தான் குறித்து பாண்டவர் சொல்றாரு, செம்மறியாடு அப்படின்னு சொல்றாரு. செம்மறியாடு எந்த பக்கம் நிறுத்தினாரு? வலது பக்கத்துல. அவங்கள பார்த்துதான் என்ன செய்ய, உலகம் உண்டான முதலா இருக்கிறப்பட்ட இந்த ராஜ்யத்தை என்ன செய்வீங்க? சுதந்திரித்துக் கொள்ளுவீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. வெளிப்படுத்த விசேஷம் 22:12
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி, அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
0: என்னுடைய
1: கூட வருகிறது,
0: பாத்தீங்களா. நீ இவ்வளவுலாம் செஞ்சிருக்க, இவ்வளவுலாம் சின்னஞ்சிறி மேலாம் ஐக்கியமா இருந்திருக்கிற, அவங்களுக்கு எல்லாம் இப்படி உதவி செய்யிருக்கேன்னு சொல்லி கத்திர இந்த நாள் என்ன செய்வாரு? அந்த பலனை, அவனவனுக்கு பலன், என்ன அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இந்த உலகத்திலயும் கொடுப்பாரு, பரலோகத்திலையும் கொடுப்பாரு, இந்த உலகத்திலயும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருவாரு. ஹல்லேலூயா. அதான் சின்னஞ்சிறியவனுக்கு எதை செய்தாலும் கர்த்தருக்கே சரி, சேரவங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலயும் கைவிட மாட்டார், பரலோகத்திலயும் அவர் ராஜ்யத்தில் அவரோட நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. அதான் சின்னஞ்சிறியமா சிந்தை உள்ளவளா நம்ம இருக்கணும். ரெண்டாவதாக ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை தார. வாசிக்க கேட்டோம் மத்தேயு சுவிசேஷம் 25:21 உத்தமமும்
1: உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்.
0: கொஞ்சத்தில் உண்மையா இருந்த கர்த்தர் என்ன செய்யறாரா? அநேகத்தின் மேல
1: உன்னை அதிகாரியாக
0: வைப்பேன்,
1: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான்.
0: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரிவேசி என்றார். பாத்தீங்களா, நம்ம வந்து கொடுத்த தாளந்து கொடுத்த ஊழியம் கர்த்தருக்காக செய்யும் போது நம்ம எங்க எங்க பிரவேசிக்க முடியும்? கர்த்தருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். கொடுத்த தாளந்த கர்த்தருக்காக உபயோகிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? அநேகத்துல அதிகாரி நம்ம மாத்துறாரு. கொடுத்த பொறுப்பு வந்து அசதியா இருந்து நிர்வாசாரமா அது செய்யாம நாளைக்கு செய்யலாம் இன்னைக்கு செய்யலாம் நம்ம அசதியா இருந்தா அது பிரயோஜனமே இல்லை. அதாவது 20 வாசிக்க கேட்கலாம். அத்தியாயம் 25:20.
1: அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன்
0: 5 தாலந்தை வாங்கினவன்
1: வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து
0: ஆண்டவனே
1: 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே,
0: 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே,
1: அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன்
0: என்றான். 5 தாலந்தை கொடுத்தவன் திரும்ப வேற 5 தாலந்தை சம்பாதிச்சிட்டாரு. அதே போல நம்ம கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையோ உத்தமா சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கர்த்தர் நம்ம கையில எதை கொடுக்கிறாரோ அதை கட்டாயம் உண்மையா நம்ம செய்ய வேண்டும். வீட்டுல ஏதாவது ஒரு காரியம்னா என்ன செய்யறோம், உளிமையா பொறுப்படுத்தி முக்கியத்துவத்தை செய்து அதுக்காக நம்ம செய்யறோம். ஊழியத்தர் மட்டும்தான் நம்ம நிறைய பேரு ரொம்ப அசதியா இருக்கிறோம். அதனால கர்த்தர் மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்கப்பா, நீர் கொடுத்த தாளந்த உமக்காக உபயோகிக்கணும் சுவாமி, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ரோமர்கள் நிறுவம் 12:7
1: ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன்
0: போதிக்கிறதிலும்
1: புத்தி சொல்லுகிறவன்
0: புத்தி சொல்லுகிறதிலும்
1: தரித்திருக்கடவன்
0: ஊழியத்தில் சரித்திருக்க ஊழிஞ்சர் ஊழியத்தில் தரித்திருக்கணும். அப்படி தரித்திருக்கும்போது அந்த உலகத்திலும் காசு இருப்பார் கர்த்தர், பரலோகத்திலும் அந்த பொக்கிஷம் நமக்கு சேர்த்து வச்சிருப்பாரு. இந்த உலகத்துல அந்த கர்த்தர் கொடுத்த பொக்கிஷம் நம்ம இழந்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கு சென்றிருக்காரு ஊழியர் ஊழியத்திலும் போதிக்கிறோம் போதிக்கிறதுலயும்
1: புத்தி சொல்றதுலயும்
0: கரித்திருக்க கடவுள். அந்த கரெக்டா நம்ம இருந்தாதான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அந்த ஊழியத்த நேரம் அசதியா இருந்துட்டு ஒரு கடைசியில அது ஒரு பிரயோஜனமே இருக்காது. இந்த ஊழியத்தை கர்த்தரிடத்துல பெற்ற அந்த ஊழியத்தை கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்யணும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா ஊழியத்தை கரெக்டா நம்ம செய்யணும். இப்ப சண்டை கிளாஸ் ஊழியம் செஞ்சாங்கன்னா அவங்க சண்டை கிளாஸ்ல கரெக்டா இருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஊழியம் செஞ்சாங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஊழியர்ல கண்ணும் கருத்துமா இருக்கணும். எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா இருக்கணும். உள்நாடு ஊழியவங்க அந்த ஊழியத்தை எப்படி செய்யணும், கத்திர பிடிக்குமா நான் செய்யற ஊழியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நாங்க எப்படி செய்யற கத்திர கொடுத்த பொறுப்பை நான் கரெக்டா செய்யறேனா இல்லையான்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நமக்கே தெரியும் நம்ம கரெக்டா செய்யறோமா இல்லையாங்கிறத. அல்லேலூயா. நம்ம கரெக்டா இருக்குமா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும், நமக்கு தெரியும், யாஸ்பாவுக்கும் தெரியும். நம்ம ஊழித்து பெற்ற ஊழித்த கரெக்டா செய்யறனா அது அசதியா இருக்கிறமா. அவருக்கு ஆபீஸ்ல வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்க, 2-3 நாள் போகாம இருந்தா என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சத்தமா சொல்லுங்க, கண்டிப்பாங்க. அது போல கத்தடி ஊழியத்தை நம்ம செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கத்தர் கொடுத்த பொறுப்பை நம்ம கரெக்டா செய்யணும். அன்று ஒரு நாள் ஒருத்தர் என்ன செய்வார், கணக்கு கேட்பார். அவனுக்கு இவ்வளோலாம் செஞ்சனே, நீ என்ன செஞ்சிருக்க, எனக்காக என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி நம்ம கர்த்தர் கேட்பார். அந்த கணக்கை நம்ம செய்து முடிக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 13:36
1: தாவீது
0: தன் காலத்திலே
1: தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு
0: பாத்தீங்களா, தாவீது பெரிய ராஜா, இஸ்ரேலே 40 வருஷம் அரசாண்டாரு. ஆனா அவர் கர்த்தர் அவரை குறித்து என்ன சொல்லுது, ஊழியத்தை எப்படி செஞ்சாரா, தேவனுடைய சித்தத்தின்படியே தேவன் ஊழியம் செஞ்சாரா. நம்ம எப்படி செய்யறோம், நம்ம கர்த்தரை பெற்ற ஊழியத்தை எப்படி செய்யறோம் யோசித்து பாருங்க. நம்ம கத்துக்கிட்ட பெற்ற ஊழியத்தை வந்து நம்ம அசதியா இருக்கிறோமா, நிர்வாசாரமா இருக்கோமா. எவ்வளவு பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, ஆனா கத்து நம்மளை மட்டும்தான் ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டிருக்காரு. எத்தனையோ படிச்சவங்க, எத்தனையோ பட்டம் பெற்றவங்க, எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, ஆனா கத்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க பலவீனரும் நம்ம சுகவீனமா இருக்கிறவங்க எல்லாரையும் நம்மளதான் தேவன் தெரிஞ்சிருக்கிறாரு. அது பெரிய பாக்கியம், கத்துட்டு ஊழிஞ்சது பெரிய பாக்கியம். இந்த ஊழியத்தை வந்து பொறுப்பா செய்யணும். நம்ம இஷ்டம்னா ஊழியத்துக்கு வரோம், இல்லைன்னா விட்டுறோம். அப்படி இல்ல, கர்த்தர் ஒரு நாள் நான் என்ன செய்ய, நம்மகிட்ட கணக்கு கேப்பாரா கேட்க மாட்டாரா, கேப்பார். 14:12 தன்னை குறித்து நம்ம என்ன செய்யறோம், கணக்கு ஒப்புவிக்கிறவங்களா இருக்கிறோம். நம்ம கையில கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையை உத்தமா செய்ய வேண்டிய எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ படிச்சவங்க, எத்தனையோ பேர் அழகானவங்க, எத்தனையோ நல்ல அநேக மொழி தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் ஊழியத்தை கலைக்கல, நம்மளே கர்த்தர் ஊழியத்தை கலைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை கர்த்தரத்தை பெற்று ஊழியத்தை நிறைவேற்ற நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீது பாருங்க, கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்ய, அவர் சித்தத்தின்படியே செய்தார். நம்மளும் இப்படி செய்யணும். ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க. ஹாஸ்பிட்டல் ஊழியர்களா இருந்தாலும் சரி, சண்டை கிளாஸ் ஊழியர்களை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, உள்நேர ஊழியர்களை இருந்தவங்க செய்தாலும் சரி, கர்த்தர் ஒரு நாள் மட்டும் கணக்கு கட்டாயம் கேட்பார். ஊழியத்தை கரெக்டா செய்யணும். நம்ம வீட்டில் ஒரு காரியம்னா என்ன பண்றோம், ரேஷன் கடை நிறைய இதை புடவைலாம் நிறைய கொடுக்குறாங்க, இல்ல சர்க்கரை அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க, என்ன செஞ்சிருவோம், அந்த கடை திறக்கிறதுக்கு முன்னாலே நம்ம போய் லைன்ல நிப்போம். என்ன ஊத்துறாங்க இன்னைக்கு 10 லிட்டர் அதிகமானு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வோம், சீக்கிரமா போய் நின்றுவோம். ஆனா கர்த்தடி ஊழியத்தில் மட்டும் நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப அசதியா இருக்கிறோம். ஊழியத்தில் நம்ம அசதியா இருந்த கர்த்தர் நம்ம ஒரு நாளுக்கு கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் 5:3
1: ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
0: ஆவியில் எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
0: பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையா இருக்கு, நம்ம ஒண்ணுமே இல்ல, கத்தர் என்ன நிச்சயமா உயர்த்துவ, நான் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நம்ம உள்ளத்துல எப்பவுமே அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அதான் சொல்றாரு, ஆவியில் எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. ஒண்ணுமே இல்லைங்கிறத நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் சிந்தித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம் நம்ம சிந்திக்கணும், ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் என்னை இவ்வளவு உயர்த்தி இருக்கிறாரா, கர்த்தர் என்னை இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரா, அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும். அப்ப பரலோக ராஜ்யம் அவர்களுடைய யாரு, ஆவியில எளிமையா இருக்கிறவங்களா, அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். அப்ப என்ன செய்யணும், ஆவியில எளிமையா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு எளிமையான உள்ளத்தை தாரு சுவாமின்னு சொல்லி. அதான் தாவீது ராஜா சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 40:17
1: எளிமையானவன் கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார்.
0: கர்த்தரோ என் மேல நினைவா இருக்கிறார். அவர் எப்படி பயங்கரமான பெரிய ராஜா, இஸ்ரேலே 40 வருஷம் 6 மாசம் அரசாண்டாரு. அவர் தான் சொல்றாரு, நான் சிறுமையும் எளிமையான கர்த்தர் என் மேல நினைவா இருக்கிறார். அப்படி நம்ம தாழ்த்தி ஆவியில எளிமையா இருந்தோம்னா கர்த்தர் நிச்சயமா நமக்கு இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்படும். பரலோக ராஜ்யம் நம்மளே தான் இருக்கும். ஹல்லேலூயா. சந்தையுமே இல்லை, பரலோக ராஜ்யத்தை யாருமே இழக்கவே மாட்டோம். எளிமையுள்ளவர்களா இருக்கணும். நமக்கு கொஞ்சம் கூட நம்மளை உயர்த்தாதபடிக்கு ஆவியில என்ன செய்யணும், எளிமையுள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எந்த விதமான சந்தையுமே இல்லை, பரலோக ராஜ்யம் அவர்களுடைய இதுன்னு சொல்லியிருக்க. நம்ம வந்து எதுலுமே ஒண்ணுமே இல்லை என்பதை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும். நினைச்சோம்னா கர்த்தர் நம்மளே, நம்ம எளிமையான இருக்கும்போது கர்த்தர் பரலோக ராஜ்யம் நம்மளேதான் ஆகும். கர்த்தர் நம்மள அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளயும் நம்ம பிரவேசிக்க முடியும். இந்த உலகத்துல நம்ம ஆண்டுக்குள்ள நல்ல ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும். ஹல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 4:6
1: அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே,
0: அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே,
1: அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
0: தேவன் என்ன செய்யறாராம், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்,
1: தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது.
0: தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாரா, கிருபை அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது சொல்றாரு. தாழ்மை இருந்த கர்த்தர் நம்ம கிருபை அளிப்பார். நம் நிர்மலமாக இருப்பதோ கர்த்தருடைய கிருபை. நம்ம தாழ்மையா இருக்கும்போது கர்த்தர் நம்ம கிருபை அளிக்கிறார். கிருபை இருந்தா நம்ம நினைச்ச மாட்டார், ஒரு நாள் கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அன்றே நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும், ஆவியில் எளிமையுள்ளவரா இருக்க வேண்டும். நம்ம நம்மளை உயர்த்தாதபடிக்கு நம்ம கர்த்தருக்குள்ள எளிமையா இருக்கும்போது இந்த உலகத்துல நம்ம ஆசீர்வதிப்பார். பரலோகத்திலயும் நம்ம பரலோகம் நமக்கு புரியுதா இருக்கும். யார் எளிமையா இருக்காங்களோ பரலோக ராஜ்யம் அவர்களுடைய இது. தாழ்ந்த போது கர்த்தர் உங்களை கட்டாயம் உயர்த்துவார். அது அன்னை மரியா சொல்றாங்க, லூக்கான் சுவிசேஷம் 1:48
1: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
0: பார்த்தீங்களா, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க, கர்த்தருக்கு அடிமையா இருந்திருக்காங்க. அவர் அடிமையை நோக்கி பார்த்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க வயிற்றுல பிறந்தாரு. எத்தனையோ கன்னிகள் அந்த காலங்களில் காத்திருந்தாங்களாம், ஆனா ஆண்டவராக இயேசுக்கு யார தெரிந்து கொண்டார்? அன்னை மரியாவை தெரிஞ்சு விட. ஏன் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அன்றைக்கு அடிமையா இருந்திருக்க, தாழ்மையா இருந்திருக்காங்க. தாழ்மையோடு இயேசுவின் உள்ளத்துக்களை வரணும், எனக்குள்ள முழுமையா நீங்க வந்து தங்கணும்னு கேட்கும் போது கர்த்தர் நமக்குள்ள இருந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கடைசியாக 73 சங்கீதம் 23 வசனம் 24 வசனம்.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்,
0: நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்,
1: என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன்,
0: என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன்.
1: உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி,
0: உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி,
1: முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவில் என்ன செய்ய? மகிமையில ஏற்றுக்கொள்ள. நம்ம கர்த்தரோடு எப்போது இருக்கும்போது அவர் என்ன செய்ய நம்மளை என்ன செய்யறாரா? தாங்குறாரு. கரத்தை பிடிச்சி தாங்குற. எப்போது என்னோடு இருக்கிறேன்? வலது கருத்தை பிடிச்சி நம்மள என்ன செய்யறாரா?
1: தாங்குகிறேன்.
0: தாங்குறாரு. அது மாத்திரல நம்ம என்ன செய்யறோம்?
1: ஒவ்வொரு
0: நாளும் ஆலோசனை தாராரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையிலே என் கண்ணவை உனக்கு ஆலோசனை செல்வேன். ஆலோசனை தருவாரு. நம்ம தப்பு மூலமெல்லாம் நம்ம சரிப்படுத்துவாரு, நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் ஆலோசனை வெளி நடந்தா முடிவில் நம்ம எங்க சேர்க்கிறாரா? அவருடைய மகிமையிலேயே சேர்க்கிறார். நம்ம அவர் சொல்ற ஆலோசனைபடி நடந்தா நம்மளை முடிவில் அவர் மகிமையில சேர்க்கிறார். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, அவருடைய ஆலோசனைபடி நடக்கணும். இந்த உலகத்தில் அவரோடு இருந்தா சரி, வலது கருத்தை பிடிச்சி நம்ம என்ன செய்யறாரா? தாங்குறார். தாங்குவார். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தாங்குறார், நம்மளோடு பேசுறார், நம்ம ஆற்றுறார், தேற்றுறார். நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லி ஆலோசனை நமக்கு தர்றாரு. அதுதான் எப்போதும் நம்ம அவரோடு இருக்கணும். அப்புறம் வலது கருத்தை பிடிச்சி நம்ம தாங்குறாரு. இது சங்கீதக்காரர் சொல்றாரு, 139 சங்கீதம் 18 வசனம்.
1: நான் விழிக்கும் போது,
0: நான் விழிக்கும் போது
1: இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன்,
0: நான் இன்னும் மண்டையில் இருக்கிறேன். நம்ம செபிச்சுட்டே படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம செபிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம செவம் பண்ணிட்டு அவரோடே தூச்சிட்டு செவம் பண்ணிட்டு அண்ணி பேசுற இறஞ்சி நம்ம செபிச்சுட்டே படுக்கணும்னு வச்சுக்கோங்க, விழிக்கும் போதும் நம்ம அதே மாதிரிதான் இருப்போம். அதான் சொல்ற, விழிக்கும் போது நான் உம்மண்டே இருக்கிறேன். அதுல பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை இங்க ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். அப்ப எப்போது அவரோடு இருக்கணும்? நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் கர்த்தரோடு இருக்கணும். அப்ப அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த உலகம் ஒரே ஒரு வாழ்க்கை அருமையான அவர்களே. இந்த உலகத்துல நம்ம அவரோடு எப்போது இருக்கணும். ஹல்லேலூயா. அவரோடு எப்போது இருக்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6:17 வசனம்.
1: அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும்,
0: கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும்
1: அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்.
0: அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். கர்த்தரோட இசைந்து அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம செய்யும்போது, நம்ம கர்த்தரோட இசைந்திருக்கும் போது ஒரே ஆவியா, நம்ம கர்த்தருடைய ஆவியும் நம்ம ஆவியோ ஒரே ஆவி இருக்கு. அது ஆவிக்குள்ளாக முடியும். அந்த உன்னதமான அனுபவத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தரிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. விட்டக்கூடாது. இந்த கொடுத்த தருணம் ஒரே ஒரு வாழ்க்கையில. நம்ம தருணத்தை கத்தர் கொடுத்துருக்கிறாத, இந்த தருணத்தில் யாரும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம எப்போது அவரோடு இருக்க கற்றுக்கொள்ளணும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யணும். படுத்தாலும் உட்கார்ந்தாலும் நம்ம செவம் பண்ணிட்டு அன்னி பாசில பேசிட்டே இருக்கும்போது அதான் சொல்றாரு. இன்னும் விழிக்கும் போது இன்னும் நான் அவரோடே இருக்கிறேன். அந்த பெரிய பாக்கியத்தை யாருமே இழந்து போகாதீங்க. கர்த்தர் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த காரியத்தை யாரும் இழந்து போகாதீங்க. பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்திருக்க ஒரே ஆவியா இருக்கிற, அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நம்ம நடக்கும்போது அவரோட ஆவியோட ஒரே ஆவிய மாறிடுறோம். அவர் சொன்னதுக்கு நம்ம கீழ்படியாம போகும்போது அவரோட இசைந்து வாழ முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்தா அவரோட இசைந்து வாழ முடியும். யோபின் புஸ்தகம் 22:21 வசனம்.
1: நீர் அவரோடே பழகி,
0: நீ அவரோட எல்லாம் எடுத்துக்கோங்க பாருங்க, நீங்க அவரோடே பழகி
1: சமாதானமாயிரும்,
0: சமாதானமாயிரும்.
1: அதனால் உங்களுக்கு நன்மை வரும்.
0: அதனால உங்களுக்கு என்ன வரும்? நன்மை வரும். அவரோட பழகி அவர்கிட்ட என்ன செய்ய எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்கணும். அதனால உங்களுக்கு நன்மை வரும். அவரோட பழகிறது விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உள்ளத்துல பொழப்போம், சோர்வு, அப்படியே உள்ள தலை கவலை பயங்கரமா இருக்கும். அவரோடு பழகி அவர்கிட்ட சமாதானம் வருங்க. அதனால உங்களுக்கு என்ன வருமா? நன்மை வரும். கத்துட்டு ஒவ்வொரு நாளும் பழகணும். கொஞ்ச நேரம் மாத்திரம் அவரோடு இருந்துட்டு அவரை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. ஒரு நாளைக்கு அவரை விட்டு செபிக்கவே முடியாத ஒரு சூழல் பேசாது கொண்டு வருவான். ஆனாலும் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவர் ஏன் எனக்கு செவிக்க முடியல, ஏன் எனக்கு செவிக்க முடியல கேட்டா ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவாரு. அவரோடு பழகி சமாதானம் இருந்தா அதனால நமக்கு என்ன வரும், நன்மை வரும். கலந்து போகாதீங்க, நீங்க இந்த கொடுத்த வாழ்க்கையில இந்த பாக்கியத்தை யாருமே கலந்து போகாதீங்க. எப்போதும் கத்துல துதிச்சு சவம் பண்ணிட்டு பாருங்க, அவரோடு பழகி சமாதானம் வருங்க, அதனால உங்களுக்கு என்ன வரும், நன்மை வரும். இந்த உலகத்துல ஆயிரம் நன்மைகள் இருக்கலாம், ஆனா கர்த்தரத்துல நம்ம ஒன்னா இருந்தா தான், கர்த்தருடைய சேர்ந்திருந்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். கர்த்தருக்கு முதலாவது முக்கியத்துவத்தை கொடுங்க, அதான் அன்றை சொல்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கொடுக்க கொடுப்போம். ரெண்டாவது தான் உலக பிரகாரமான வேலை, கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க, அவரோடு பழகி சமாதானம் வருங்க, அதனால என்ன வருமா உங்களுக்கு, நன்மை வரும். ஆமோஸின் புஸ்தகம் 3:3
1: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய,
0: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
1: ஒருமித்து நடந்து போவார்களோ,
0: ஒருமித்து நடந்து போவார்களோ. கத்திற்கும் நமக்கு ஒருமனப்பாடு இருக்கணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்க மனசுல என்ன பாரு ஆண்டவர் எனக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு என்ன உள்ளத்துல பாரோ அதை நான் செய்யறேன் ஆண்டவரே கேட்டீங்கன்னா கத்திர சொல்லு. அதான் ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போற. இப்ப கத்தர் என்ன மனசுல வச்சிருக்கிறாரோ அதுட்ட நம்ம அவர்கிட்ட கேட்டா நமக்கு சொல்லி தருவாரு. அதனபடி நம்ம செஞ்சா அவரோட நம்ம என்ன செய்ய ஒருமித்து நடக்க முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கூட நடந்தாலும் ஒரு நாள்னா ஒரு நாள் அவங்க கைவிட்டுருவாங்க, ஆனா கத்தர் மாத்திரம் ஒரு வினாடி கூட நம்ம கைவிடவே மாட்டார். அவரோடு ஒருமித்து நடக்கணும். ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே நம்மோடு நடக்கணும். ஆண்டவரே இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கூட நடந்தாச்சே பாண்டவர் கொஞ்சம் ஒரு நிம்மதி இல்லை. ஆண்டவரே நான் உம்மோடு நடக்கணும், உம்மோடு பழகி சமாதானமா இருக்கணும், எனக்கு நன்மை செய்கிறீர்கள் ஆண்டவரே, எனக்கு இந்த பாக்கியத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். முதலாவது என்ன செய்யணும், சிறுமை பெற்ற மேல சிந்துள்ள இருக்கு. ரெண்டாவது ஊழியம் செய்யணும், கத்திட்ட பெற்ற ஊழியத்தை நம்ம ஒன்னை கூட தவறாம ஊழியம் செய்யணும். மூன்றாவது நம்ம ஆடியில எளிமுள்ளவர்களா இருக்கணும். நான்காவதாக என்ன செய்யணும், எப்போதும் சொல்லுங்க எப்போதும் கத்தரோடு இருக்கணும், எப்போதும் கத்தரோடு இருக்கணும். அவர் நம்ம தாங்குற தேவன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் நமக்கு ஆலோசனை தந்து எங்க நடத்துற நம்மள, கத்தடி மகிமையில நம்மள நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே செவம் பண்ணி துதிச்சு நல்ல அன்னிப்பத்தில் நிறைஞ்சி செவிச்சு பார்த்து பாருங்க, கத்தருடைய இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவி இருக்கணும். ஆண்டுட்டு ஒரு நாள் அவர் பழகி அவர்கிட்ட என்ன செய்ய, நம்ம சமாதானமா இருக்கணும், கத்துட்டு சமாதானமா இருக்கணும். நம்மளுக்கு ஒரு நாள் அவர் கைவிடாத தேவன் அவர் மட்டும்தான். அவரோட ஒருமித்து நடந்து போகணும். அவர் என்ன சொல்றாரு கேட்டு நம்ம எப்பயுமே கத்தரோடு நடக்கணும். அதான் சொல்றாரு வெளிப்படுத்த விசேஷம் 3:4
1: ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத
0: சில பேர்
1: சர்தையிலும் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள்.
0: நம்ம வெண்வஸ்திரம் தரிச்சு கத்தரோட நடப்பாத ஒருமித்து நடக்க முடியும். நம்ம ஒரு நாள் வெண்வஸ்திரம் கடிச்சு அவரோட நடக்க முடியும். இந்த பாக்கியத்தை யாரோ எழுந்து போக வேண்டாம், கத்துட்டோம் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம்.
1: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், இதோ நான் மறுபடியும் உங்களிடத்திலே வரப்போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின உடனே நான் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்னார். அவர் சொல்லி சென்ற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிய வண்ணமாகவே இருக்கிறது. கடைசி காலத்தில் வந்திருக்க நாம் கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணம் செய்வோமா. ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே எல்லாரும் நம்மை அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே உம்முடைய வருகையில் நான் பங்கு பெற வேண்டும். ஆண்டவரே

அர்ப்பணம் செய்வோமா? அந்த பரலோக ராஜ்யத்திற்கு யார் யாரெல்லாம் செல்வார் என்பது குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். சின்னம் சிறியவன் ஆகிய என் சகோதரில் ஒருவனுக்கு நீங்க செய்யும் போது அதை எனக்கே செய்தீர்கள். சிறுமைப்பட்டவனில் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாப்பார், அவனை உயிரோடு வைப்பார், அவன் பாக்கியவானாக இருப்பான். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்திலும் அவரோடு கூட இருக்கும் சாக்கியத்தை பெறுகிறோம். ஆகவே நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே சின்னம் சிறிய ஜனங்களுக்கு எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல் மனதை எனக்கு தாரும் என்று கேட்போம். இரண்டாவதாக, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் நாம் நிறைவேற்றும் பொழுது, கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை நாம் அவருக்கு என்று பயன்படுத்தும் பொழுது அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அவர் வரும்பொழுது அவர் சொல்லுவார், உத்தமமும் உண்மையும் நிறைந்த ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குவேன், நீயும் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுவார். இந்த பாக்கியத்திற்காக நாம் கேட்போம், ஆண்டவரே இயேசப்பா என் கையில் எத்தனையோ ஊழியத்தை கொடுத்தீங்க, உண்மை இல்லாம போயிட்டேன், சரியா செய்யாம போயிட்டேன், நோக்கம் இல்லாம நடந்துட்டேன், என்னை மன்னி மீண்டும் அந்த ஊழியத்தை கண்ணும் கருத்துமாய் நான் செய்வதற்கு எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்வோமா? மூன்றாவதாக, தாழ்மை உள்ளவர்களுக்கு அந்த பரலோக ராஜ்யம் சொந்தமாகும். ஆவில் எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவருடைய, ஆண்டவரே எனக்கு மன தாழ்மையை கொடுங்கப்பா, தாழ்மையுள்ளவனாய் நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு அதிகம் கிருபை கொடுக்கிறாரே, எனக்கு மனத்தாழ்மை தாரும் என்று சொல்லி மனத்தாழ்மைக்காய் நாம் கேட்போமா? இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். அதை திறந்து சொல்லுமா, எனக்கு அந்த மனத்தாழ்மையை கொடுமா ஆண்டவரே, தாழ்மை உள்ள ஒரு மனதை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான்காவதாக, எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கும் பொழுது அவர் வலது கையால் நம்மை தாங்குவார், நித்தமும் தமது ஆலோசனையால் நம்மை நடத்துவார். முடிவிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் முடிவோ அல்லது உலகத்தின் முடிவோ அல்லது இயேசுவின் வருகையோ அந்த முடிவிலே மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்வார். ஆம் அன்பானவர்களே, எப்பொழுதும் கர்த்தருடன் இசைந்து இருக்கிறவர்கள் அவருடன் ஒரே ஆவியா இருக்க முடியும். அவரோடு பழகி சமாதானமா இருக்கும் பொழுது அவரோடு கூட நாம் இருக்க முடியும். அவரோடு ஒருமனப்பட்டிருக்கும் பொழுது நாம் அவரோடு கூட இருக்க முடியும். அதை திறந்து சொல்லுவோமா, நான் விழிக்கும் பொழுதும் சாயலில் திருப்தி ஆகணும் ஆண்டவரே, எப்பொழுதும் மண்டையிலே உம்மோடு கூட இருக்கணும், அந்த பாக்கியம் தாரும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல தகப்பனே, என் கொடுத்த இந்த அருமையான சத்திய வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வருகை அதி சமீபமாய் இருக்கிறது. ஆமாண்டவரே, தேவன் வருவார், வேகம் இறங்கி என்று சொல்லி நாங்கள் பாடியோம். ஆமாண்டவர், நீர் வரப்போகிறீர் ஐயா, அந்த மகிமையின் ராஜாவாகி நீர் வரப்போகிறீர் ஐயா, அந்த மகிமையின் வருகிறேன் நாங்கள் பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு நீ குருவை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏழை எளிய ஜனங்கள் மீது அப்பா, இந்த சின்ன சிறியவரா என் சகோதரன் சொன்னீரே அப்பா, அவன் அறிந்து ஏழை எளியமுடைய பிள்ளைகள் மீது நாங்கள் கண்ணோக்கமாக இருந்து அவருக்கு உதவி செய்யக்கூடிய நல் மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. எங்கள் கையில் கொடுத்த அந்த ஊழியத்தை உத்தமத்தோடும் உண்மையோடும் தாவீது சித்தத்தின்படி செய்து முடித்தது போல நாங்களும் உண்மை உத்தமமாக இவனுடைய சித்தத்தோடு இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா. எங்கள் உள்ளத்தில் மனத்தாழ்மையை கொடு ஆண்டவரே. மனத்தாழ்மை உள்ளவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கும்படிக்கு உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா, எப்பொழுதும் உம்மோடு இருக்கணும், உம்மோடு பழகணும் ஆண்டவரே, உம்மோடு பேசணும், உம்மோடு நடக்கணும், உம்மோடு பழகி சமாதானமாய் நாங்கள் இருக்கிறோம்.

0: கூடியவர்களை எங்களை மாற்றும் ஆண்டவர். உம்மோடு இசைந்திருக்கணும், உம்மோடு ஒரு மனதாக இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் விழித்து பார்க்கும் பொழுது கூட சாயலால் திருப்தி அடையணும், மண்டையில் இருக்கணும். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தான். அந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்த தொடும் ஆண்டவரே. ஜெயம் கொள்கிற உம்மோடு கூட வெண்வஸ்திரம் தரித்து உம்மோடு கூட நடப்பான் என்று சொன்னீரே. எங்கள் ஆவிக்குரிய வஸ்திரத்தை அசுசிப்படுத்தி கொள்ளாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற சபையார், இந்த வார்த்தையை அப்ப டிவியிலும் ரேடியோவிலும் கேட்கிற ஜனங்கள், உனக்கு வெப் டிவியில பார்க்கிற ஜனங்கள், தொலைக்காட்சி மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இது கர்த்தருடைய ஆளுகை போல இயேசுவி நாமத்தில் கடந்து வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக, கர்த்தர்களுக்கு துணையாய் இருப்பீராக. இந்த நான்கு விதமான காரியத்தை நாங்கள் செய்து நீர் உலக தோற்றம் முதற்கொண்டு எங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக பரம ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய சுதந்திரதாரமாக எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு செய்ய போவதற்காய் கோடான கூடிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஒரு நிமிஷம் அவர்களோடு இணைந்து ஆண்டவரே மிகப்பெரிய ஆசீர்வாதத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பில் அசதியா நான் இருக்கிறேன், என்னை மன்னிய ஆண்டவரே. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசதியா இருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. இருப்பதிலேயே பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை வருகிற நான் பங்கு பெற வேண்டும். அது மாத்திரம் பூமிக்குரிய நன்மை உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க கேட்காமலேயே கத்துறது எங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு அக்கா ஜெபிப்பாங்க.
1: பலப்படுத்துங்க, சமாந்தை தந்து சந்தோஷத்தை தந்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. சமாந்தை யாரு எழுந்துட வேண்டாண்டவரே, சமாந்தை சந்தோஷத்தை தாரும் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கினியால ஓடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடக்கூடிய மக்களாக ஒவ்வொருத்தரையும் மாற்றும் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது, ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஐயா. ரட்சிக்கப்படுவதே தேவை சித்தமா இருக்குது ஆண்டவரே. சத்தியத்தை அறியிற அறிவையும் ரட்சிப்புதான் தேவர் சித்தம் ஆண்டவரே. நாங்கள் ரட்சிக்கப்படணும் ஒருவரும் கர்த்தாவே. உண்மை அறிந்து கொள்ளமே, அண்டிக் கொள்ளமே, சார்ந்து கொள்ள மோடு இருக்க உதவி செய்யப்பா. ரட்சிக்கப்படணுமே, மனந்திரும்பி கொணப்படணுமே, உண்மை தேடணும், அண்டிக் கொள்ளணும், உண்மை அறிந்து கொள்ளணும். எப்போதும் கர்த்தாவே நாங்கள் உம்மோடு இருக்க அந்த கிருபை எங்களுக்கு தரவிடியாச்சு வைக்கிறோம். நாங்கள் எப்போதும் உம்மோடு இருக்க முடியும். வலது கருத்தால எங்க தாங்குகிறீர் ஐயா. அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரேசப்பா. எல்லாரையும் பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. உன்னத பலத்தில எடுக்கட்டுங்க, அக்கில மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கோங்க ஆண்டவரே. கர்த்தாவே எந்த குடும்பத்திலும் சமான குலைச்சல் வர வேண்டாம் ஆண்டவரே. எல்லா குடும்பத்திலும் சமானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் அளவுலாம் தாரும். காத்துக்கொள்ளும் அப்பா, அரியர் அறிவில் நிரப்பப்படணும் ஆண்டவரே. விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. யாருமே விசுவாசம் இழந்து போக கூடாது ரச்சா. ஆமாண்டவரே, பரிசுத்த பவுலுச்சோட நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொன்னாரப்பா. ஒவ்வொருவரும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவனாய் கர்த்தர் அனுக்கரம் பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசிக்கணும் ஐயா. எல்லாரும் வேதத்தை வாசித்து சத்தியத்தை அறியிற அறிவில் நிரப்பப்பட முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், உம்மோடு இருக்கணும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமாதி இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை செய்யுங்கப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்க ஆண்டவரே. கவலைகள் சோர்வெல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா அமை ஸ்தோத்திரம். தகப்பனையமை துதிக்கிறோம். தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கர்த்தருடைய கரம் அவங்களை தாங்கணும் ஐயா. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. டிவி பாக்குற மக்கள், ரேடியோ கேட்கிற மக்கள் எல்லா வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஞாபகத்தை தாரு. அவர்கள் எல்லாரும் செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒரு நன்மை குறைபடக்கூடாதுன்னு சொன்னீரப்பா. ஒரு நன்மை குறைபடாதுபடி காத்துக்கொள்ளும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. அதிசயங்களை அற்புதம் செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே,

0: உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12:80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: Hand of Jesus Ministries, 12/80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனு, 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: aslinkaram@gmail.com. Our website: handofjesus.in. God bless you.

0: கட்டத்தந்த வசனம் ஒன்னு குறைந்த புஸ்தகம் 1 அதிகாரம் 18 வசனம். கெட்டு போறவங்களுக்கு என்ன செய்யறாங்க? சில்வன் உபதேசம் பைத்தியமா இருக்கிறது. விசுவாசிக்கிற நமக்கு தேவை பலனா இருக்கிறது. அவர் நமக்கா அடிக்கப்பட்ட, நமக்கா நொறுக்கப்பட்ட நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது நம்ம கிறிஸ்து எப்படி இருக்கிற தேவை பலனும் ஞானமா இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்துவடைய கிறிஸ்துவடைய சீலுவில் நமக்கா பட்ட பாடுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவடைய நமக்கா பட்ட பாடுகளை நினைச்சு தியானிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5 அதிகாரம் 15 வசனம்.
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி
0: தங்களுக்கென்று பிழைத்திராமல்
1: தங்களுக்காக மரித்து
0: எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி
1: அவர் எல்லாருக்காகவும்
0: என்ன செஞ்சாரு? மரித்திருக்கிறாரு. சிலுவில் அறையப்பட்ட நம்ம படக்கூடாது. அவர்கள் அறையப்பட்ட ஆனாலும் பிழைத்து வாசித்து பாருங்க. கலாத்தியர் புஸ்தகம் 2 அதிகாரம் 20 வசனம்.
1: கிறிஸ்துவுடனே
0: கூட
1: சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும்
0: பிழைத்திருக்கிறேன்.
1: இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
0: கிறிஸ்துதான் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். அதுதான் அங்க சொல்றாரு. நம்ம ஒவ்வொருக்காக என்ன செஞ்சார்? மரணத்தை எல்லாருக்காக என்ன செஞ்சார்? மரணத்தை ருசி பார்த்த இப்பாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 15 வசனம்.
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல்
0: தங்களுக்காக மரித்து
1: எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம்.
0: நம்ம எல்லாருக்கும் என்ன செஞ்சாரு? மரணத்தை ருசி பெற்றார். நம்ம ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் மரித்து ருசி பெற்றார். அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். பிழைத்திருக்க என்ன செய்யணும்? செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். உயிருள்ள தேவனை எப்போதும் துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனோடு இருக்கணும். தேவனுடைய சிலுவின் உபதேசத்திற்கு ஒவ்வொரு நாளும் நம்மை தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுவும் சொல்லு, தங்களுக்கு என்று பிழைத்திராமல் யாருக்காரும் பிழைத்திருக்க வேண்டும்? நமக்காக மறித்து உயிரோடு அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எதை செய்யலாம்? கர்த்தருக்காக தான் நம்ம செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான உபதேசம். கர்த்தருக்காக பிழைத்திருக்கவங்க தான் உண்மையான. என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, கர்த்தர் தான் எனக்கு அப்படிங்கிற பிழைத்திருக்குதான் உண்மையான இது. சரி, முதலாவது பார்க்கிறோம், கர்த்தர் சிலுவில் அறையப்பட்டதால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம பார்க்க போறப்பா. 1 பேதுரு புஸ்தகம் 2 அதிகாரம் 24 வசனம்.
1: நாம் பாவங்களுக்கு செத்து,
0: கர்த்தர் எதுக்காக சிலுவில் அறையப்பட்டார் பாருங்க, நம்ம பாவங்களுக்கு செத்து
1: நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு
0: அவர் தாமே
1: தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை
0: சிலுவையின் மேல் சுமந்தார். பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளுக்காக நம்ம என்ன பாவத்துக்கு செத்து நீதி பிழைத்திருக்கும்படி தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவரு சிலுவில சுமந்தார். அந்த எண்ணங்கள் நம்ம ஒவ்வொரு நாள் இருக்கணும். என்னுடைய பாவங்களை தேவனாய் கர்த்தர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். நான் என்ன செய்யணும்? பாவத்துக்கு செத்து நம்ம என்ன செய்யணும்? நீதிக்கு பிழைச்சிருக்கணும். இன்னும் நம்ம பாவத்திலே வாழ்றதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. பாவத்துக்கு செத்து என்ன செஞ்சிடணும்? நீதிக்கு பிழைச்சிருக்கணும். நமக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? நம்முடைய பாவங்களை சிலுவையில் என்ன செஞ்சாரு? நம்முடைய பாவங்களை, ஒவ்வொரு பாவங்களும் தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவர் பரிசுத்தர், தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆபோக்குக்கு 1:13 அப்படிதான் சொல்லுது. நம்ம தான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கார். நம்முடைய பாவத்தை அவர் என்ன செஞ்சாரு? தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவில அடிக்கப்பட்டார் நம்முடைய பாவத்துக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஆண்டு சிலுவில சம்மந்துட்டார். இனிமே என்ன செய்யணும்? பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைக்கணும். பாவத்துக்கு நமக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. பாவத்துக்கு மூலியமே சேர்த்து, பாவத்துக்கு மூலியமே சேர்த்துருணும். என்னது பாவத்துக்கு முழுமையா சேர்த்தேன்? செத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அவங்கள போய் என்ன திட்டினாலும் என்ன பேசினாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கோபப்படுவாங்களா? கோபப்பட மாட்டாங்க. கல்லறையில போய் திட்டி பாருங்க, என்னதான் திட்டினாலும் என்னன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. அதனாலதான் அதே போல நம்மளும் பாவமான எந்தெந்த காரியம் இருக்கோ அந்த பாவமான காரியத்துக்கு நம்ம என்ன செஞ்சணும்? செத்துறணும். பாவத்துக்கு செத்து இனிமே நம்ம எதுக்கு தான் பிழைச்சிருக்கணும்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். நம்ம சுபாவம், நம்ம பாவங்களை இயேசுக்கு சிலுவையில் சுமந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் நமக்குள்ள வேணும். ஆண்டவர், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும். ஆண்டவர், என் பாவங்கள்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறப்பா, என் பாவங்களை உம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டீங்க, சிலுவையில் எனக்காகத்தான இத்தனை பாடுகளை சகித்தீரப்பா, நான் விசுவாசிக்கிறேன், நான் மேல பாவத்துக்கு செத்து நீதி பிழைக்க என ஒப்பு கொடுக்கிறான்றவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தர் கர்த்தல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒன்னு யோவான் 3:5
1: அவர் நம்முடைய பாவங்களை
0: சுமந்து தீர்க்க என்ன செஞ்சாரா? வெளிப்புமந்து தீர்க்கிறதுதான். வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், ராஜாதி ராஜா வந்து பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான். அவரிடத்துல பாவம் இல்லை. நாம பிறந்திலிருந்து எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கோம், செய்கிறோம், திரும்ப அறிக்கிறோம், திரும்ப செய்யறோம். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான் தேவனாய் கர்த்தர் வெளிப்பட்டார். இப்ப நம்ம பாவங்கள்ல ஆண்டவர் சொல்லிடணும், ஆண்டவரே என் பாவங்கள் எதுவா இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் உமக்காக, நீ பாவம் இல்லாதவரப்பா, எனக்காகத்தானே ஒவ்வொரு நாளும் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க, எனக்காகத்தானப்பா நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க. நம்ம ஒரு தப்பு செய்யும் போதெல்லாம் தேவனாய் கர்த்தர் சிலுவில் அறையிறோம். ஆண்டவரே இனிமேல் நான் பாவம் செய்யாதவடைய காத்துக்கோங்களை சொல்லி நம்ம கர்த்தர் கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும் அண்ணவர்களே. அது மாத்திர எப்ரேயின் புஸ்தகம் 10:10
1: இயேசு கிறிஸ்துவின் சரீரம்,
0: இயேசு கிறிஸ்துவின் சரீரம்
1: ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே,
0: ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே
1: அந்த சித்தத்தின்படி,
0: அந்த சித்தத்தின்படி
1: நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்.
0: எனக்காகத்தான் சிலுவில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்க. நம்மளை சுத்தம் செய்யறதுக்காக அவர் சொந்த ரத்தத்தை நம்மளெல்லாம் பரிசுத்தமாக இருக்க என்ன செஞ்சார், அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நகரவாசல் புறம்பே பாடுபட்டார், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார், கைகளாணி கால்லாணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுகெல்லாம் அடிக்கப்பட்டார், ஒவ்வொரு சதையும் பிந்து தொங்கிச்சு. சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர் சரீரம் எப்படி இருந்துதான், முதுவெல்லாம் பிஞ்சி உழுகப்பட்ட நடத்தி போல இருந்து. வாசி பாருங்க, சங்கீதம் 129:3
1: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது,
0: உழுகிறவர்கள் என் முதுகில் மேல் உழுது
1: தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள்,
0: தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள். ஆமாவர்களே, நமக்காக ஆண்டவராக இயேசுக்கு முதுமேல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு முதுகலை எப்படியாச்சா படைச்சாலை நீளமாக்கிறேன். எங்க வீட்டுல நான் பாத்துருக்கிறேன், அந்த மாடு வச்சு உழுதாங்கன்னா அப்படியே கட்டி கட்டியா அடியில இருக்கிற நிலம் மேல வரும், மேல இருக்கிற மணல்லாம் அடியில போவோம். அந்த மாதிரி கர்த்தராகிய தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அதை நமக்கு ஒரு நாள் விசுவாசிக்க வேண்டும். ஆமாண்டவர், என் பாவத்தை உங்க மேல சிலுவையில சுமந்துட்டீங்கப்பா, எதற்காக நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு ஆண்டவரே நீ உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். முழு மனதோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து நாளை பின்வாங்கிறது இல்லை, முழு மனதோடு முழுத்தோடு நம்ம ஒப்பு கொடுத்து திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப அதே பாவம் அல்ல, என்ன செய்யணும், முழு மனதோடு முழுத்தோடு தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 Peter 3:18
1: ஏனெனில்
0: கிறிஸ்துவும்
1: நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி,
0: எதற்காக பாருங்க, நம்மை தேவனிடத்தில் சேரும்படி
1: அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக,
0: அநீதி நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக
1: நீதி உள்ளவராய்,
0: நீதி உள்ளவராய்
1: பாவங்களின் நிமித்தம்,
0: பாவங்கள் நிமித்தம்
1: ஒரு தரம் பாடுபட்டார்,
0: ஒரு தரம் பாடுபட்டார் நமக்காக. பாருங்க, நம்முடைய பாவங்களுக்காக ஒரு தரம் பாடுபட்டார். நம்மள என்ன செய்வேன், தேவனிடத்துல சேரணும். நம்ம பாவம் செஞ்சு மனம் போல பாவம் செஞ்சு வாழ்ந்தோம், அதனால என்ன ஆயிட்டோம், கர்த்தரை விட்டு எங்க செய்யிட்டோம், தூரம் போயிட்டோம். நமக்காக இந்த உலகத்துல வந்து என்ன செஞ்சாரு, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக ரத்தத்தை சிலுவையில சிந்தினாரு, நம்ம பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைக்கும்படி.
1: ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி,
0: நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி
1: அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக,
0: நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக
1: நீதி உள்ளவராய்,
0: நீதி உள்ளவராய்
1: பாவங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய பாவங்கள் நிமித்தம்
1: ஒரு தரம் பாடுபட்டார்.
0: நமக்காக என்ன செய்ய, ஒரு தரம் பாடுபட்டார். இந்த உலகத்துல குழந்தையா வந்தாரு, 33 இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்காக பாடுபட்ட, எதற்காக நம்மெல்லாம் தேவனிடத்துல சேரும்படி, பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. முதலாவது அவன் பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைத்திருக்க வேண்டும். நம்ம ஒருவர் தேவனிடத்துல சேர வேண்டும். அதுக்குத்தான் தேவனாய் கர்த்தர் நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களை அவர் தோளில சுமந்தார், நம் அக்கிரமத்தை அவர் மேல விழ பண்ணினார். அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து எதுக்காக சிலுவில் அடிக்கப்பட்டார்? 2 Corinthians 8
1: அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும்,
0: அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும்
1: நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே,
0: நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே
1: ஐஸ்வர்யவன்களாகும்படிக்கு,
0: ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆகும்படிக்கு
1: உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே,
0: உங்கள் நிமித்தம் நம்முடைய நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரு, தரித்திரமானாரே. அவர் கிருபை அறிஞ்சிருக்கோம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், நமக்காக அவர் தரித்திரமானார். ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரு? தரித்திரரானார். ஆமா அருமையானவர்களே, நமக்காக அவர் தரித்திரரானார். தரித்திரமா இருந்த நம்மளை ஐஸ்வரணம் ஆக்குறதுக்காக தான் தேவனாய் கர்த்தர் தரித்திரரானார். ஆண்டவரே எனக்காகத்தான் ஆண்டவரே என்னை ஐஸ்வரியம் ஆக்குறதுக்காக நீர் தரித்திரே என்னப்பா, என் உள்ளத்துல வாங்க, எனக்குள்ள தங்கிருங்கப்பா, நான் பாவத்துக்கு சேர்த்து நீதி படைக்க உங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்குறேன். நான் முழுமையா ஏசப்பா உங்களிடத்துல சேர்வேன்னு சொல்லி முழுத்தோடு நீ கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். யோவான் சுவிசேஷம் 19:23
1: போர்ச்சேவகர் வஸ்திரங்களை எடுத்து,
0: அவர் வஸ்திரங்களை எடுத்து
1: ஒவ்வொரு சேவனுக்கு ஒவ்வொரு பங்காக,
0: ஒவ்வொரு சேவகருக்கு ஒவ்வொரு பங்காக
1: 4 பங்காக்கினார்கள்.
0: 4 பங்காக்கினார்கள்.
1: அங்கியையும் எடுத்தார்கள்.
0: அங்கியும் எடுத்தார்கள்.
1: அந்த அங்கி
0: அங்கி
1: தையல் இல்லாமல் முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது.
0: முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது. பாருங்க, அவர் அங்கியும் எடுத்துட்டாங்க, வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்க, 4 பங்கு போட்டாங்க. கத்திர வேதம் சொல்லுது பாருங்க, என்னை மீட்கிறதுக்காக, உங்களை மீட்கிறதுக்காக, நம்ம ஐஸ்வர்யா மாறுறதுக்காக அவரு வஸ்திரம் கூட இல்லாம நமக்காக சிலுவை தொங்கினார். பாருங்க, வஸ்திரத்தையும் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க, அங்கியும் எடுத்துட்டாங்க. அந்த அங்கி எப்படி இருந்துச்சா, மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே போல நெஞ்சிருந்திருக்காங்க. அந்த அங்கி கூட பங்கு போட்டாங்க. அதான் அந்த சங்கீதம் 22:18 வாசிப்போம்.
1: என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு,
0: பாத்தீங்களா, வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கு போட்டு
1: என் உடையின் பேரிலே சீட்டு போடுகிறார்கள்.
0: வஸ்திரங்களை தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, உடையின் பேர்ல என்ன செய்யறாங்களா, சீட்டு போடுறாங்க. எத்தனை வேதனைகளை சொல்லனா நமக்காக பாடுகளான்னு வச்சிருக்காரு அருமையானவர்களே. வஸ்திரங்களெல்லாம் கூட தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, அங்கேயுமே எடுத்துக்கொண்டாங்க. எனக்காக உங்களுக்காக வானாதி வானவர் ஐஸ்வரியம் உள்ள தேவன் உங்களுக்காக எனக்காக எவ்வளவு பாடுகள் எவ்வளவு வேதனைகள் அனுபவிச்சார். அருமையாக யோசித்து பாருங்க, தேவனை கர்த்தர் எனக்காகத்தானே, என்னுடைய என்ன ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காக தேவனை கர்த்தர் எனக்காக தரித்திரரானாரே. நம்ம யோசித்து பாருங்க, ஆசிரியச்சிட்டார்னா செவிக்கு வர்றதில்ல, தேவனை துதிக்கிறது இல்லை, தேவனை மறந்துடுறோம், தேவனை துதிக்க மறந்துடுறோம், தேவனை தேட மறந்துடுறோம். எப்படியோ நம்ம மனம் போல வாழ ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக தரித்திரரானார். அங்கிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க, வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டாங்க. எவ்வளவு வேதனை பாருங்க. கர்த்தருடைய வேதனையில் வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் எல்லாம் அவருடையது தான். ஆனா உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காகத்தான் தேவனாய் கர்த்தர் தரித்திரரானார். ஆகாயின் புஸ்தகம் 2:8
1: வெள்ளியும் என்னுடையது,
0: வெள்ளியும் என்னுடையது,
1: பொன்னும் என்னுடையது,
0: பொன்னும் என்னுடையது
1: என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: என்று சேனையில் கர்த்தர் சொல்ல, வெள்ளி அவருடையதான், பொண்ணு அவருடையதான். உங்களையும் என்னையும் தரித்திரராக இருந்த நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காகத்தான் ஒரு வஸ்திரத்தை விட்டு கொடுத்தார். எல்லாமே விட்டு கொடுத்துட்டார், சரீரத்தை பிக்க கொடுத்தார், வஸ்திரங்களை கூட கழட்டு கூட விட்டு கொடுத்தார், அங்கிகளை விட்டு கொடுத்தார். 1:4 வாசித்து பாத்தீங்கன்னா 22:12 பாருங்க,
1: ஐஸ்வர்யம் கனமும்,
0: ஐஸ்வர்யம் கனமும்
1: உம்மாலே வருகிறது,
0: கர்த்தராலதான் வருது. ஐஸ்வர்யம் கனம் யாரால வருது, கர்த்தராலதான் வருது. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக அவர் கர்த்தரர் ஆனார். முதலாவது நம்ம பாவத்துக்கு செத்து நீதி பிழைக்கும் பிடிக்க அவர் சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிவிலையில் சுமந்தார். நம்ம தேவனிடத்தில் சேர்றதுக்காக தான் அவர் நமக்காக பாடுபட்டார். 2வது, தரித்திரமா இருந்த நம்மள ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்கு தான் கர்த்தராகி தேவன் நமக்காக தான் அவர் தரித்திரரானார். அவர் வஸ்திரத்தெல்லாம் நமக்காக விட்டு கொடுத்தார், அங்கேயும் நமக்காக விட்டு கொடுத்து, எல்லாருமே நமக்கு கொடுத்துட்டாரு. அதங்க சொல்லுது வாசித்து பாருங்க, கர்த்தர் வேதம் சொல்லுது. எபேசியர் புஸ்தகம் 5:27
1: கரை திரை முதலானவைகள்
0: நம்ம எப்படி இருக்கணுமா, ஆண்டவர் சித்தம் கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றும் இல்லாமல்,
0: ஒன்றும் இல்லாமல்,
1: பரிசுத்தமும்
0: பரிசுத்தமும்
1: பிழை அற்றதுமான,
0: பிழைய மற்றதுமான
1: மகிமையுள்ள சபையாக,
0: சபையாக
1: அதை தம் முன் நிறுத்திக் கொள்வதற்கும்,
0: நம்மளே அவருக்கு முன்பு நிறுத்திக் கொள்வதற்கும்
1: தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
0: தம்மை தாமே அதுக்காக ஒப்பு கொடுத்தார்.
2: கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிற நாம் இப்பொழுது நம்ம கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்க பரம தகப்பனையுமே கோடான கொடி ஸ்தோத்திரம். வியாதி குணமாக்கப்பா, நோய் குணமாக்க, பலவீனத்தை குணமாக்கப்பா. தீ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டுமையா. கர்த்தாவை துதிக்கிறேன். என்ன வியாதியாலும் சுகமாக்க மாற முடியும் ஐயா. இதோ மாம்சமணி யாவருக்கும் தேவனை கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரு. வியாதியை குணமாக்க எஸ்பா, நோயை குணமாக்க எஸ்பா, பலவீனத்தை குணமாக்க எஸ்பா, மந்திர கட்டு உடங்கி எஸ்பா, செவனை கட்டு உடங்கி எஸ்பா, பிசாசுங்கிற அழித்து போடுங்க எஸ்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க எஸ்பா, திருமணமாக்காத மக்களுக்கு திரும்ப நடக்கணும் எஸ்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தாங்க எஸ்பா, கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு கண்ணீர் துடைங்கப்பா, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க, எல்லா முகத்திலும் கண்ணீர் துடைச்சிருங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கல்யாணம் பண்ணி அப்பா டைவர்ஸ் பண்ணிடுறாங்க எஸ்அப்பா, அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா டைவர்ஸ் பண்ணவே கூடப்பா, எந்த குடும்பத்திலும் டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா. பரலுக்கு தகப்பனே அப்பா பெரிய காரியத்தை செய்ய, எவ்வளவு வேதனையான காரியம் ஆண்டவர். எத்தனையோ குடும்பங்கள் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, டைவர்ஸ் பண்ணக்கூடாது ராஜா, கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ. பிசாசன் குடும்பத்தை உடைக்கிற பொல்லதாவி இயேசுக்கு திரும்பத்தை சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம் அப்பா. குடும்பம் கொண்டு சேர்ந்து வாழ கிருவச்சி முடியாச்சு வைக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய எஸ்அப்பா. கடன் கரம் பிடித்து நடத்துங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, ஆத்துமா கண்களை திறந்துடுங்க. உண்மை அறிந்து கொள்ள அண்டிக்கொள்ள கிருவை சிந்தாச்சு வைக்கிறோம். எல்லா மக்களும் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை கை கொண்டு நடக்கணும் அப்பா. பரலோக ராஜாவே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா மே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செங்கப்பா, ஆசீர்வச்சு உயர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறங்கத்தாவே. எத்தனையோ குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் ஆண்டவர, எல்லா குடும்பங்களும் பிரச்சனைகள் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. அன்பின் தகப்பரே தகப்பரே அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. சமாந்து தாரு, சந்தோஷத்தாரு. குடும்பத்துல மாமியார் மருமகளுக்குள்ள சமானம் வேணும் ஆண்டவரே, சந்தோஷம் வேணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்ய, அதிசயங்களை செய்ய, ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய சப்பா, கர்த்தருடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ராஜா. மகத்தான காரியத்தை செய்ய, ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆத்துமாக்கள் வேஸ்ட போயிடக்கூடாப்பா. எல்லாரும் செபிக்கிறவங்களா, துதிக்கிறவங்களா, ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க. நாட்கள் கொள்ளாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருவை செய்ய. ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசுங்கப்பா, பேசுங்கப்பா, பேசுங்க. எத்தனையோ ஜனங்கள் நாட்கள் வேஸ்ட் பண்ணிருக்காங்கப்பா, அப்படி யார் வேஸ்ட் பண்ணாதபடி காத்துக்கொள்ளும் பெரிய காரியத்தை செய்ய சப்பா. அப்பா வியாபாரம் செய்யற மக்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா மே துதிக்கிற தொழில் செய்யற குடும்பங்களாம் ஆசீர்விக்கப்படணும். கத்துடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியத்தை செய்ய. அன்பின் தகப்பனையும் துதிக்கிற ஒவ்வொரு பேரும் நீ வைத்திருக்க சீர்பத்தில் எழுதி கொள்ளுங்க எஸ்தப்பா. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்வா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமே நம்ம சேர்த்து கேட்டுக்க, சந்தோஷமா இருங்க.
3: கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இது ஒரு ஜெப நேரம். வழக்கம் போல நாம் யாரும் இப்பொழுது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சகோதரி அவர்கள் சொல்கின்ற ஜெப குறிப்பை நன்கு கவனித்து அவளோடு இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாரும் இணைந்து ஜெபிக்கின்ற ஜெபம் நிச்சயம் வல்லமையுள்ளது. நமது இணைந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். நிச்சயம் நமது தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். வாருங்கள் ஜெபிக்கலாம்.
0: டிரைவருக்காக ஜெபம் பண்ணோம், லாரி ஓட்டுறவங்களுக்காக, வேன் ஓட்டுறவங்களுக்காக, கார் ஓட்டுறவங்களுக்காக, எத்தனையோ டிரைவர் இருக்காங்க, பிளேன் ஓட்டுறவங்களுக்காக, எல்லாருக்காக பாதுகாப்புக்கான மச்சா பண்ணோம்.
4: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி உணவு துதிக்கிறோம். ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தை என்னால் என்னுடைய இரத்தத்தை கழுவி சுத்திகரிப்பீராக. இந்த வேலையில கூட ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேண்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. பிளேனை ஏக்கிறதான ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தை கொடுங்க அப்பா. எந்த விதத்திலும் அப்பா ஆண்டவரே, அப்பா விமானங்கள் விபத்துக்குள் ஆகாதபடிக்கு பைலட்டுக்கு உரிய ஞானத்தையும் அப்பா அவர்களுக்கு தெளிந்த புத்தியும் தாரும் அப்பா. மகிமையுள்ள காரியங்களை செய்யுங்க. எந்த விதத்திலும் அவர்களுக்கு சிக்னல் தடைபடாதபடிக்கு சிக்னல் கரெக்டாக செய்யும்படியாகவும் இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் வழியாக அப்பா ஆண்டவரே, அப்பா சுகமாய் பயணங்கள் இருக்கும்படியாகவும் உதவி செய்யுங்க. அதே போல ட்ரெயின் ஓட்டுகிற ஒவ்வொரு டிரைவர்ஸ்க்கு வேண்டி செபிக்கிறோம். அவர்களுக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கவனத்தையும் அவர்களுக்கும் கொடுங்கப்பா. அப்பா எந்த விதத்திலும் எந்த ஒரு பாதிப்புக்குள்ளாகாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அன்றுவரே ட்ரெயின்களை இயக்கும்படியாக உதவி செய்வீராக. சிக்னலை கவனித்து அப்பா ட்ரெயினை இயக்கும்படியாக அந்த ஞானத்தையும் கிருபலை தருவீராக. அதே போல சாலையில அப்பா ஓட்டுகிற ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கு வேண்டி செபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கிருபலை தாரும் அப்பா. அன்றுவரே அரசாங்கம் அப்பா சொல்லுகிற அப்பா அந்த அப்பா டிராபிக் விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய அந்த இருதயத்தை அப்பா அப்பா தரே ஓட்டுகிறதான ஒவ்வொரு வாகனங்கள் வாகன ஓட்டிகளுக்கும் கொடுப்பீராக. ஆம் தகப்பனே, அப்பா கவர்மெண்ட் என்னென்ன டிராபிக் ரூல்ஸ்கள் அப்பா பின்பற்ற சொல்லுகிறாங்களோ அந்த டிராபிக் அப்பா ரூல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஓட்டுநர்களும் பின்பற்ற உதவிச்சீங்க. அதே போல மது அருந்து விட்டு யாரும் வாகனங்களை இயக்கக்கூடாதப்பா. அப்பா அதே போல தூக்க கலக்கத்துல யாரும் வாகனங்களை இயக்கக்கூடாதப்பா. எல்லா வாகன ஓட்டிகளுக்கும் அப்பா தேவையான பலனையும் ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை அப்பா இந்த வாகன ஓட்டுகிற ஒவ்வொருத்தரோடைய வாழ்க்கையை செய்யுங்க. ஒவ்வொரு வாகன ஓட்டிகளையும் ரட்சிப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை செய்யுங்க சப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகிய அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுறோம் எங்கள் பரலோக பிதாவே.
0: ஆமென். சீறு பிள்ளையில கட்டிட்டு போயிறாங்க, வாலி பிள்ளையில கட்டிட்டு போயிறாங்க. இப்படிப்பட்டவங்களை எல்லாம் கட்ட பாதுகாக்கணும், பராமரிக்கணும். கட்டிட்டு போற மக்கள் தேவன் ரட்சிக்கணும். அவங்க இப்படிப்பட்ட பாவமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதுக்காக சாப்பிடணும்.
5: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே. இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆண்டவரே கடத்தி செல்கிறாங்க தகப்பனே. கத்தாவே, அந்த ஆண்டவரே மக்களை நீர் எப்படியாவது சந்திக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளை சுற்றி நீர் வேலி அடைச்சிட்டு நீர் பொறுப்பு கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. சிறு குழந்தைகள் ஆண்டுகிற தகப்பனே கடத்தி சென்று ஆண்டுகிற தகப்பனே, அவர்கள் என்னென்ன காரியங்களுக்கு ஆண்டுகிற ஈடுபடுத்துறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீர் விலக்கி போடும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டுகிற தகப்பனே நீர் ஆண்டுகிற கரை வைத்து நீர் பாதுகாக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். எந்த வீடுகளிலும் சிறு பிள்ளைகள் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பனே. ஆண்டுகிற சிறு பிள்ளைகள் கடத்தி செல்கிற அந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. சிறு பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரே கத்தாவே கடத்தி செல்லாதபடிக்கு ராஜா நீங்க தான் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்த முடிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. தேசம் முழுவதற்கு தானே சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும் சிறு பிள்ளைகள் ஆண்டவரை தேடவும் அண்டிக் கொள்ளவும் நீங்க தாமே பலப்படுத்த முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். இந்த சிறு பிள்ளைகள கொரோனா வைரஸ் ஆண்டு ஒருபோது தொடாதபடி நீர் பாதுகாத்து பலப்படுத்த முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அலி பிள்ளைகளும் எங்கேயும் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பனே. நீங்க முழுமையாய் பொருட்படுத்த ஆசீர்வதிக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். நமக்குமே யாவத்தையும் செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
0: சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜபையை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியாக மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஊழியத்துக்கு போயிடுவாங்கன்னா, சில நேரத்தில் வெளியே ஊழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புல நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
6: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
7: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website and

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: வாழ்க்கையில் எல்லா புதிதாகணும். ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே நீ மாற்றும் ஆண்டவரின் சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும்? முதல்ல மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் ஆட்சி இது போன்னு சொன்னா மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவதாக 1 பேதுரு 1:13
3: ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு,
1: மனதின் அறையை கட்டிக்கொண்டு,
3: தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து,
1: தெளிந்த புத்தியுள்ளா இருந்து,
3: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது,
1: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது,
3: உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்,
1: உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்
3: பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள்.
1: பூரண நம்பிக்கை உள்ளவர்கள் முதல் என்ன செய்யணும்? மனதின் அறை கட்டணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தெளிந்த புத்தியுள்ளவர்கள். மூணாவது என்ன செய்யணும்? நமக்கு வெளிப்பட போற கிருபையின் மேல நம்பிக்கையுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கடைசி வினாடியில் இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? மனது நிறைய கட்டணும். இங்கதான் உட்கார்ந்துருக்கோம். சிந்தனை எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். போய் எப்பதான் பிரேயர் முடியும்? போய் சாப்பாடு செய்யணும், அதை செய்யணும், இது என்ன செய்யுது, அதை என்ன செய்யுது, இதுக்கு என்ன பண்றது, அப்படி நம்ம உள்ளத்துல எங்கேயோ அலைஞ்சிருக்கோம். அத மனது நிறைய என்ன செய்யணும்? கட்டணும். மனதான் மனதுதான் நம்ம அங்கங்க அங்கங்க அலைஞ்சிட்டே இருக்குது. மனதின் அறையை கட்டணும். ஆண்டவரே எனக்கு மனதின் அறையை கட்ட எனக்கு பலன் கொடுங்கப்பா. எனக்கு உதவி செய்ய. மனசு அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்குது. என் மனசு அடக்கம், எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இங்கே அதைத்தான் சொல்றாரு ஆண்டவர இயேசு கிறிஸ்து. லூக்கான் சுவிசேஷம் 12:35
3: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
1: நம்ம அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
3: உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும்.
1: நம்ம அறைகள் கட்டப்பட்டு, மனதின் அறை கட்டப்பட்டிருக்கணும். இல்ல சிந்தனை அப்படியே எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம அறைகள் கட்டப்பட்டதாக ஆண்டவரே மனதின் அறையை கட்டு சுவாமி. என் சிந்தனையை காத்துக்கொள்ளும், எண்ணங்களை காத்துக்கொள்ளும். எனக்கு ஏன் அப்படி சொல்றாருன்னா, எண்ணங்களையும் செய்திகளையும் கூட கடைசியில கத்துற என்ன செய்றாரா? நாயந்திருக்கு நாள் வரப்போகுது. பிரசங்கி 3:17 பாருங்க.
3: சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியா?
1: அதுதான், சகல எண்ணங்களையும் செய்கைகளையும் இனி நியாயம் தீர்க்கும் காலம் இருக்கிறபடியால். அதனால தான் நம்ம எண்ணங்களை சிந்தனைகள் எல்லாம் நியாயம் தீர்க்கிறதுனால அதனால நம்ம மனது நிறைய நம்ம கட்டணும். எப்படி நம்ம கட்ட முடியும்? எபேசியர் புத்தகம் 6:14
3: சத்தியம் என்னும் கச்சையை
1: உங்கள்
3: அறையில் கட்டினவர்களாயும்.
1: சத்தியம் வசனத்தை தேவசனம் இல்ல. இது நம்ம சிந்திச்சா கர்த்தர் பிரியமில்லாத காரியம். இதை நம்ம செய்யக்கூடாது. இது இந்த பொய் சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது. இதெல்லாம் நம்ம சத்தியத்துலதான் நம்ம காண்டு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சத்தியம்னா கச்சை என்ன செய்யணும், எங்க கட்டணுமா? நம் மனதுல கட்டணும். சத்தியத்தை சத்திய வசனத்தை கேட்டு கேட்டு நம்ம அதுபடி வாழணும். சத்தியத்தை கேட்கணும், அதுபடி நம்ம வாழணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா. சத்தியத்தை கேட்டு அதுபடி சத்தியத்தை மனசுல வச்சுக்கணும். சத்திய நம்ம கேட்டு ஒரு வசனத்தை கேட்கிறோம், இன்னொரு காலி விட்டு போயிரும், அது பிரயோஜனமே கிடையாது. சத்தியம் என்னும் கச்சையை எங்க கட்டணும்? மனசுல கட்டணும். சத்திய வசனத்தை கேட்டு நம்ம அதன்படி நடக்கிறது கத்துட்டு பலன் கேட்கணும். ஆண்டவரே இந்த வசனத்தபடி நடக்க எனக்கு உதவிச்சிங்க, ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி கேட்டா தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சத்தியம்னு கச்சையை கட்டிக்கணும். உபாகம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். உபாகம் புஸ்தகம் 11:19
3: நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி.
1: பாத்தீங்களா, நம்ம வசனத்தை ஆண்டோட வசனம் தெரிஞ்ச இருதயத்திலையும் நம்ம ஆத்மாத்திலையும் பதித்து வசனத்தை என்ன செய்யணுமா, நம்ம கைகளை அடையாளமாக கட்டி
3: உங்கள் கண்களின் நடுவே
1: ஞாபக
3: குறியாக வைத்து
1: வசனத்தை நம் இருதயத்திலும் நம் ஆத்மாத்திலையும் பதித்து வைக்க வேண்டும். அருமையானவர்களே, வசனத்தை இங்க கேட்டு இந்த இடத்துல விட்டுட்டு போயக்கூடாது. வசனத்தை உள்ளத்துல போய் நம்ம பாருங்க, இந்த மாடெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னு என்ன செய்ய அசைபடுது. சாப்பிட்டுட்டு முதல்ல சாப்பிட்டுரும், பின்னால் எடுத்து எடுத்து அசைபாடி அசைபடி சாப்பிடும். அதே போல நம்ம வசனத்தை கேட்கிறோம், கேட்டு விட்டுறக்கூடாது. திரும்ப வீட்டுல போய் யோசிக்கணும், இன்னைக்கு என்ன வசனம் கொடுத்தாங்க, இன்னைக்கு எதை பத்தி ஆண்டவர் கூட பேசுறாரு, நான் எந்த வசனத்தை கேட்டு நான் விட்டுட்டானா, வசனத்தை மறந்துட்டானா சொல்லி நம்ம என்ன செய்யணும், வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க வசனத்தை கேட்டு இப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. இங்க போறோம், அதுக்குள்ள நம்ம ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கணும், அலம் புலம் விசாரிக்கிறோம். விசாரித்து அப்படியே நம்ம அந்த வசனத்தை விட்டுட்டு போயிடும். அப்படி போகாதபடிக்கு இந்த வசனத்தை நம்ம வீட்டுல போய் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு வசனம் கத்திரி என் கூட என்ன பேசினாரு, இன்னைக்கு எதை பத்தி பேசினாங்க, என்ன எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் தேவன் நம்மோட பேசுவார். இந்த வசனத்து மூலமா பேசுவார். இந்த மாடெல்லாம் என்ன சொல்லி சாப்பிட்டுட்டு அசைப்பாடு, அதே போல நம்ம வசனத்தை நம்ம அசைப்பாட்டு பாக்கணும். கத்தனைக்கு என் கூட என்ன பேசினாரு, இன்னைக்கு என்ன வசனம் சொன்னாங்க, நான் அதுபடி நடக்கிறான்னு சொல்லி நம்ம தனிமையா இருக்கும்போது வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பதான் வசனம் நம்ம உள்ளத்துல தங்கும். ஏதோ சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு போறதல்ல, அது நம்ம இதயத்துல போய் வீட்டுல போய் யோசிக்கணும். யோசித்து நம்ம நடக்கும், அதன்படி நடக்கிறோமா, இல்ல வசனத்தின்படி நம்ம செய்யறோமா, இல்ல அது விட்டுட்டு போயிடுறோமா, இங்க கேட்டு அப்படியே காத்திரே விட்டுட்டு போயிடுறோமா சொல்லி நம்ம தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். வசனத்தை நம்ம சத்தியத்தை நம்ம அறையில கட்டணும். வசனத்தை நம்ம இருதயத்திலையும் ஆத்மத்திலையும் நம்ம பதித்து வைத்துக்கொள்ள வேண்டும். பாத்தீங்களா, இருதயத்திலையும் ஆத்மத்திலையும் என்ன செய்யணும், வசனத்தை பதித்து வைக்க வேண்டும். கேட்டுட்டு இங்க போறதுனால இல்ல, அது இன்னொரு வாசிப்பா. உபாகம் புஸ்தகம் 11:19
3: நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும்
1: உங்கள்
3: ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து
1: கண்கள் நடுவில் ஞாபக குறியாக வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு எப்படிலாம் சொல்லித்தர பாருங்க. வசனத்தை மறந்துட்டு போயிடக்கூடாது, இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏதோ ஒரு வசனம் கேட்டாங்க, என்னமோ சொன்னாங்க, அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா கடைசி காலத்துல பிசாசன வரானாம, அப்ப நமக்கு விழித்திருக்கணும். விழித்திருந்து தெளிந்தவர்களா இருந்தா தான் பிசாசன நம்மளை மேற்கொள்ள முடியாது. இங்க சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 5:8
3: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க.
1: எப்படி இருக்கணுமா, தெளிந்த புத்தி. நம்ம மனசுல குழப்பம், சோர்வு, தெளிந்த புத்தி என்ன, மனசுல சோர்வு, குழப்பம், பிரச்சனை உள்ளத்துல கொண்டு வரக்கூடாது.
3: விழித்திருங்கள்,
1: விழித்திருங்கள்.
3: ஏனெனில்
1: உங்கள்
3: எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.
1: பிசாசு என்ன செய்து வகை தேடி சுற்றி திகிறார். எவனை விழுங்கலமோ, என்ன செய்யலாம், அவனை எப்படி தள்ளலாம், அவன் எப்படி கர்த்தர் வீட்டு பிரிக்கலான்னு சொல்லி என்ன செய்ய வகை தேடி என்ன செய்யறானா என்ன செய்யறான்
3: சுட்டி தீர
1: ஒரு இடத்துல இல்ல சுட்டி தீரான். அப்ப நம்ம அதுக்கு எப்படி உள்ளவர்களா இருக்கணுமா? தெளிந்த புத்தியுள்ளவர்கள். வாசிப்பா இருக்க
3: தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள்.
1: தெளிந்த புத்தியுள்ளா இருங்கள்.
3: விழித்திருங்கள்.
1: விழிப்பா இருக்கணும். நம்ம ஆத்து மாத்திர விழிப்பா இருக்கணும். நம்ம விழிப்பு இல்லாம நம்ம தூங்கிட்டே போறோம் வச்சுக்கோங்க, நம்ம கையில இருந்தா கூட பொருள் என்ன சரி யாராவது திருடிட்டு போயிருவாங்க. நம்ம விழித்திருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம விழிப்ப தூக்கத்தா தூங்காம விழிச்சிருந்தா எந்த பொருளும் திருட முடியாது. அதே போல நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருந்தா தான் விசுவாசம் நம்மள எந்த பொருளும் நம்மளை விட்டு திருட முடியாது. நம்ம விழிப்பு இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்மளை விட்டு திருடிட்டு போயிருவான். அதான் விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளீங்க.
3: ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்.
1: உங்கள் எதிராளி, நமக்கு எதிராளி யாரு சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. நமக்கு எதிராளி யாரு? பிசாசானவன்
3: கெச்சிக்கிற சிங்கம் போல்.
1: அவன் சிங்கம் கிடையாது, கெச்சிக்கிற சிங்கம் போல ஒரு மாய்மலம். கெச்சிக்கிற சிங்கம் போல்
3: எவனை விழுங்கலாமோ என்று.
1: எவனை விழுங்கலாமோ என்று
3: வகை தேடி சுற்றி திரிய.
1: வகை தேடி சுற்றி எப்படி உங்களை விழுங்கலாம், எப்படி உங்களை கர்த்தருடைய பிரிக்கலாம் சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம என்ன செய்யணும்? தெளிந்த புத்தி உள்ள இருக்கணும். கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தியை கொடுங்க ஏசப்பா, என குழம்ப கூடாது, யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் தெளிந்த புத்தியை கர்த்தரை கேட்கணும். எங்க அப்பா அப்படிதான் சொல்லுவாரு, எங்க அப்பா சொல்லுவாரு, நீ வந்து உனக்குள்ள எந்த குழப்பம் வரக்கூடாது, அது இல்லை இது இல்லை எல்லாம் வரக்கூடாது. கடவுள் கூட வந்துட்டாலும் உன்னை எல்லாம் பாத்துக்குவாரு. நான் கடவுள் கையில உன்னை ஒப்படைச்சிட்டேன்டா, நீ கவலைப்படாத, நீ தான் நல்லா ஆசீர்வாதமா இருக்க போற அப்படின்னு சொல்லுவாரு. அது போல தெளி மனசுல குழப்பம் இருந்தா ஒன்னும் செய்யாது, ஒன்னும் தெரியாது, கடவுள் உன்னை பார்க்க முடியாது, கடவுளை நீ அறிஞ்சிக்க முடியாது அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. கிணத்துல ஒரு மோதிரம் போட்டா தண்ணி தெளிவா இருந்தா தான் அந்த மோதிரத்தை ஏதாவது பொருள் கிணத்துக்குள்ள போட்டோம்னா வந்து என்ன செய்யும், தெளிவா அந்த தண்ணி தெளிஞ்சிருந்தா தான் அதுக்குள்ள என்ன கிடக்குன்னு தெரியும். தண்ணி குழம்பி கலங்கிட்டு இருந்தா ஒண்ணுமே தெரியும். அதே போல நீ கடவுளும் கூட வரணும்னு சொன்னா உனக்குள்ள என்ன வரக்கூடாது, எந்த எண்ணமும் உனக்கு பொருளாசை எந்த எண்ணமே வரக்கூடாது அங்க அப்பா சொல்லுவாரு. அதே போல நமக்கு புத்தி தெளிந்தா இருந்தா தான் நம்ம கர்த்தர் அறிஞ்சிக்கொள்ள முடியும், பிசாசை எப்படி நம்ம மேற்கொள்ள பாக்குறா எல்லாமே நம்ம தெரியும். அதனால கர்த்தர் நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி தாங்க சப்பா, கெச்சி உங்க எதிராளியாக. நமக்கு எதிராளி யாரு? பிசாசு தான். கெச்சிங்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமான்னு சொல்லி என்ன செய்யறானா, வகை தேடி சுட்டி தீர்கிறான். அவனுக்கு நம்ம எதிர்த்து இருக்கணும் சொன்னா நமக்கு தெளிந்த புத்தி வேணும். ஆண்டவரை கேட்கணும் முத நிச்சயம். ஆண்டு வருகைக்கு நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும் இல்லையா, மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? நம்ம அறைய கட்டிக்கணும். அறை எதனால கட்டணும்? தேவனுடைய வசனத்தை வச்சு கட்டிருக்கணும். அப்படித்தானே, அப்படித்தானே பார்த்தோம். ஆண்டோட வசனத்தை என்ன செய்யணும்? இதயத்திலயும் ஆத்மாத்திலயும் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்டுட்டு ஏதோ பாசனம் வாசித்தோம், இன்னைக்கு என்னமோ ஒரு அதிகாரம் வாசித்தேன் அது மறந்து போச்சு, அதுக்கு பிரயோஜனம் இல்லை, வாசிச்சும் பிரயோஜனம் இல்லை. ஒரு வசனம் அவங்க அதிகாரம் வாசித்தா ரெண்டு வசனமாவது உங்க உள்ளத்துல கர்த்தர் பேசணும். இன்னைக்கு என்ன வாசித்தீங்க, அந்த வசனம் உங்களோட பேசிச்சா? நான் இன்னைக்கு இத்தனை வசனம் வாசிச்சிட்டேன், இன்னைக்கு இத்தனை அதிகாரம் வாசித்தேன், அது முக்கியம் இல்லை. வசனத்து மூலமா கர்த்தர் உங்களோட பேசணும், அதுதான் முக்கியம். கர்த்தர் உங்களோட பேசுறாரா? வசனம் என்ன வாசிங்க உங்களுக்கு தியாகம் இருக்கா கேட்கணும். அதுதான் கர்த்தர் நம்மளத்துல எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தர் வர போறாரு. அல்லேலூயா. வசனம் ஒன்னோட மறக்க கூடாது. முதல்ல நம்ம மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? வசனம் உள்ளத்துல நம்ம உள்ளத்துல இதயத்தில் எழுதி வச்சுக்கணும். அல்லேலூயா. இல்லாட்ட நம்ம சிந்தனை அங்கங்க அலைபாயும். ஏன்னா எண்ணத்தையும் செய்யும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கும் காலம் இனி இருக்கிறபடி நம்ம என்ன எண்ணம் சிந்தனம் என்ன சிந்தனை பண்ணோம், என்ன எண்ணம் மற்றவங்களுக்கு ஏதாவது எண்ணி இருக்கமான்னு சொல்லி அது ஒரு நாள் கத்து ஞாயிற்று இருப்பாரு. அதனால தான் உங்க மனதின் நிறைய என்ன ஏதாச்சும் கட்டணுமா சொல்லுங்க. சத்தியத்தை வச்சு மனது நிறைய கட்டணும். அல்லேலூயா. மூன்றாவதாக வெளிப்படுத்துற விசேஷம் மூன்றாம் அதிகாரம் 11வது வசனம்.
3: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
3: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி.
1: ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத விடிக்கு.
3: உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு.
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஹலேலூயா. நம்ம கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு கிரீடம் கொடுத்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு? நமக்கு நமக்கு எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிரீடம் என்னன்னு தெரியுமா? என்ன கிரீடம் யாராவது சொல்லுங்களேன் பாக்கலாம். என்ன கிரீடம்? யோவான் சுவிசேஷம் 10:10.
3: திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி,
1: திருடவும்
3: கொள்ளவும்
1: கொள்ளவோ
3: அழிக்கவும்
1: அழிக்கவோ
3: வருகிறானே அன்றி,
1: வருகிறான் அன்றி
3: வேறொன்றுக்கும் வரான்.
1: வேறொன்று கொள்ளவும் திருடவும் கொள்ளவோ அழிக்கதான் வரான். திருடன் நம்ம திருடி போ வரான். அவன் தான் நமக்கு எதிராளியாகிய பிசாசு. வெளிப்படுத்தல் 3:11.
3: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: இதோ சீக்கிரமா வருகிறேன். கர்த்தர் வரப்போறாரு. இதோ சீக்கிரமா வருகிறேன்.
3: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி.
1: ஒருவனும் உன் கிரீடத்தை, உன்னோட கிரீடத்தை, மற்றவங்க கிரீடத்தை நீ பார்க்க வேண்டாம். உங்க மனைவி கிரீடத்தையோ உங்க பிள்ளைய கிரீடத்தை அவங்க பார்க்க வேண்டாம். அவங்க அவங்க கிரீடத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அது வந்து அவங்கவுங்க தான் காத்துக்கணும். அதான் சொல்றாரு, ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு.
3: உனக்குள்ளதை பற்றி கொண்டு,
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டு, உனக்குள்ளதை பற்றி கொண்டு. மற்றவங்களை நீ பார்க்க முடியாது, ஒன்னால முடியும். உன் கிரீடத்தை, உனக்கென்று கர்த்தர் கொடுத்த கிரீடத்தை, உனக்குள்ளதை பற்றி. திருடர் வந்து என்ன செய்ய, திருடவும் கொல்லவும் அழிக்கவே வரான். வேறொன்றுக்கு வரான். பிசாசனுக்கு அந்த 3 காரியம் தான், கொல்லவோ அழிக்கவோ திருடவும் தான் வரான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொள்ளாதீங்க. அவன் சும்மா உள்ளத்துல இருந்து திடீர்னு வரமாட்டான். இடம் கொடுத்தா வந்துருவான். கொஞ்சமாவது இடம் கொடுத்தா வந்துருவான். பவுல் சொன்னாரு, பிசாசுக்கு இடம் படாமல் இருக்கு. வாசிங்க எபேசியர் 4:27.
3: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருக்கு.
1: பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடாமல் இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
3: ஹல்லேலூயா.
1: திருடன் வரப்போறான். திருடன் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுத்தா உங்களுக்கு உங்க கிரீடத்தை திருப்பி திருடி போயிருவான். என்ன கிரீடன் பாப்போம். வாசிங்க எபிரேயர் லேவியராம் புஸ்தகம் 21:12.
3: அவனுடைய தேவனின் அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம்,
1: அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம்
3: அவன் மேல் இருக்கிறது.
1: அவன் மேல் இருக்குது பாத்தீங்களா. அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் என்னும் தைலம் என்னும் கிரீடம்
3: அவன் மேல் இருக்கிறது.
1: ஒருத்தர் மேல இருக்கிறது. யாரால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களோ உங்க மேல அபிஷேகம் பண்ணும் கிரீடம் நம்ம தலையின் நம்ம மேல இருக்கிறது. அந்த கிரீடத்தை பிசா திருடத்தான் வருவான். குழப்பத்தை கொண்டு வருவான், சோறு கொண்டு வருவான், துக்கத்தை கொண்டு வர்றான், பாரத்தை கொண்டு வருவான், நமக்கு தேவையில்லாத குழப்பம் யோசனை சண்டை. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லிருது. அவருக்கு என்ன செய்ய, அவர் துக்கப்படுத்தாதீங்க. நீங்க பெற்ற அபிஷேகத்தை வாசிங்க எபேசியர் புஸ்தகம் 4:29.
3: கெட்ட வார்த்தை ஒன்றும்,
1: கெட்ட வார்த்தை ஒன்றும்
3: உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
1: உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
3: பக்தி விருத்திக்கு ஏதுவான,
1: பக்தி விருத்திக்கு ஏதுவான
3: நல்ல வார்த்தை உண்டானால்,
1: நல்ல வார்த்தை உண்டானால்
3: அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
1: அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
3: அன்றியும்,
1: அன்றியும்
3: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று,
1: நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று
3: முத்திரையாக பெற்ற,
1: முத்திரையாக பெற்ற
3: தேவனுடைய பரிசுத்த ஆவியை,
1: தேவனுடைய பரிசுத்த ஆவியை
3: துக்கப்படுத்தாதிருங்கள்.
1: துக்கப்படுத்த நம்மளை விட்டு ஓடிடுவாரு. அபிஷேகம் பெற்றிருக்க உண்மைதான். யாரெல்லாம் துக்கப்படுத்துறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தை வாயில வருதா, வந்தா கர்த்தர் நம்ம விட்டு விலகிடுவாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் இல்லாமா, எங்கள் அன்பாரி சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ்அப்பா மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சனங்களையும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கொள்ளுங்க. அநேக மக்கள் அப்பா நேரலை பார்க்க உதவிச்சிங்க. தேவக்கருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன பலவீனாலும் குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே இறங்கும், இறங்கும் அப்பா. கால் வலியை குணமாக்குங்கப்பா. முட்டி வலியை குணமாக்குங்க சப்பா. அப்பாமை துதிக்கிறோம். தகப்பனையும் இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க அப்பா. மந்திரம் செய்வன கட்டுகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் உடைத்தெரிகிறோம் சுவாமி, உடைத்தெரிகிறோம் ஐயா. கத்ராக இயேசுக்கு நாமத்தில் பல்லாத பிசாசை அழித்து போடுகிறோம் ஆண்டவரை. அக்கினி அனுப்பி எல்லா சாத்தனையும் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. தலைவலியை குணமாக்கி ஸ்பா, தலைவலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. நெஞ்சொலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. கொலவழியை குணமாக்கி உங்க நாமத்தை நம்ம மகிப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டு விரைய குழந்தை பாக்கி இல்லா சகுலி குழந்தை பாக்கியத்தை தாரும். குழந்தை நீர் கொடுத்திருக்க மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும். சபிக்கமாக்கி ஆரோக்கியம் வரப்படணும்னு சொன்னீரே. குணமாக்குங்கப்பா. பரிபூர்ண சமாந்தை தந்து சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. தகப்பனையும் வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. வேலையில எத்தனை குடும்பங்களும் சொல்றாங்கப்பா, வேலையில பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றாங்களப்பா. எந்தெந்த எந்தெந்த சகோதர சகோதரர்களுக்கு வேலையில பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் மாற்றுங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்க. வியாதியை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. அண்டு வரைய குழந்தை பாய்க்கலாம் சகோதரி குழந்தை பாய்த்து தாங்க. திருமணமாக சகோதர சகோதரிக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க. அண்டு வரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த காரியம் கத்திரால வந்து சொல்லத்தக்கதாக எத்தனை சகோதரர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கப்பா. அண்டு வரைய திருமணம் நடக்க உதவிச்சிங்க, திருமணம் நடக்க உதவிச்சிங்கப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடங்க பிரச்சனையை மாத்திருங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை நிமிடாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க அப்பாவை துதிக்கிறோம். எங்கள் வாலிப சகோதர சகோதரா நீ பாதுகாக்கணும் ஐயா. அவர்களும் தேடணுமே அறிந்து கொள்ளணும் அப்பா, எண்ணிக்கொள்ளணும். வாலிப சகோதரெல்லாம் பைபிள் வாசித்து வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. கண்கண்ட காட்சியிலேயே அவங்க மகிழ்ந்திருந்திடக்கூடாது ராஜா. ஆண்டவரே வேதத்தை வாசித்து பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரையும் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சப்பா. ஆண்டவரே இறக்க செய்யுங்க இறக்க செய்யுங்க இறக்க செய்யுங்க சப்பா. ஆண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவை கெஞ்சுகிறோம் அப்பா. அந்த அப்பா நிகழ்ச்சி எங்கெல்லாம் பாக்குறாங்களோ ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு மலையும் தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும், அக்கினி மூடிக்கொள்ளட்டுமே சப்பா. பலத்த காரியத்தை செய்யப்பா. அருமைய ரட்சகராகிய தெய்வமே அவங்க உள்ளத்தை ஆளுகி செய்யப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நாங்கள் யார் இடத்துல போவோம்? நீர் தானே அவங்களை ஆசீர்வதிக்க முடியுமையா? கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தருணு சொன்னீரே. ஆசீர்வித்தலும் ஐயா, நன்மை செய்யுங்கப்பா. அப்பாமை துதிக்கிறோம் தேடி அப்பா மடத்துல பழகி அப்பா சமாரம் இருக்கும் நன்மை உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு மக்கள் மடத்துல பழகணும், உங்களுக்கு சமாரம் இருக்கணும், நன்மை உண்டாக்குற தேவ நீர் மாத்திருங்க அப்பா. எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே அப்பா. எங்களுக்காக மரண ஆக்கிரி ஏற்றுக்கொண்டீரே அப்பா. எங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கப்பட்டீரே, விழால குத்தப்பட்டீரே, முள்ளு முடி சூட்டப்பட்டீரே, முதுபெல்லாம் அடிக்கப்பட்டு ஒறுக்கப்பட்டீரே தகப்பனை. ஒவ்வொருவரும் அன்பு ருசிக்கத்தக்கதாக பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவர். கர்த்தர் நல்லவரை ருசித்து பார்க்கத்தக்கதாக ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு ஆட்களையும் உள்ளத்தில் வெளியிறங்கமா செய்யுங்க. ஆசீர்வங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மனம் தேவையான வல்லமை நிறப்பட்டும் நிறப்பட்டும் நிறப்பட்டும் ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிகான செலுத்துறோம் எங்களை அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள்

0: தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 41 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192.
2: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: உங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தரை தந்த வசனம் 1 சாமுவேல் புஸ்தகம் 2:7.
1: அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர்.
0: அவர் தாழ்த்துகிறவரும் அவர் தான்
1: உயர்த்துகிறவருமான.
0: அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிறவர் கர்த்தராகிய தேவன். நம்மளை என்ன செய்யறாரு? உயர்த்துகிறவர். கலங்கே கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு உயிர்வில்லை, என் வாழ்க்கையில் கண்ணீர் வேதனை தானு சொல்லி இங்க கலங்க வேண்டாம். அவர் தான் உயர்த்த முடியும். அவர் தான் நம்ம துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். பாருங்க, தலைவரை போய் எப்படி வாழ்த்துறாங்க, உயிரை கொடுத்து கத்துறாங்க. நம்ம ஜீவனில் தேவனை என்ன செய்யணும்? துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரோடு இருக்கணும். அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உயர்வில்லையா? தேவனை கர்த்தர் நிச்சயமா ஒரு உயர்வை தருவார். அல்லேலூயா. அவர் தான் உயர்த்துகிறவர். கலங்காதீங்க. என் வாழ்க்கையில ஒரு உயிர்வே இல்லை, என் வாழ்க்கையில வேதனையும் கண்ணீரும் துன்பமும் தான் இருக்குது, என் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில உயர்ந்தே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? கர்த்தர் நிச்சயமா நம்ம எல்லாரும் நினைச்சு போறாரு, உயர்த்துவர். அதனாலதான் தேவர் இந்த வசனத்துல நமக்கு தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 18:48.
1: அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர்.
0: அவரே என் சத்துருக்களுக்கு என்ன செய்யறார்? விலக்கி விடுவிக்கிறவர்.
1: எனக்கு விரோதமாய் எழும்புகிற மேல்
0: என்னை
1: நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு
0: என்னை
1: தப்புவிக்கிறேன்.
0: அல்லேலூயா. கொடுமையான மனுஷன் விலைக்கு என்ன செய்யற? நம்மள உயர்த்துகிற தேவன். நம்மளுக்கு சத்து இருக்கிற யாரு? பிசாசா நம்ம சத்து மாதிரி யாருமே இல்ல. அல்லேலூயா. பிசாசுக்கு என்ன செய்ய? விலைக்கு நம்மள என்ன செய்யறா? விடுவித்து நம்மளை என்ன செய்ய? உயர்த்தி தப்பு வைக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிற தேவன். கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை தருவார், வேலை உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில கஷ்டத்துல இருந்து நல்ல ஐஸ்வர்யத்துல உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? சமாதானத்தை தருவார். எல்லாமே அவரால் தான் முடியும். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. சரி, அவர் நம்மளை உயர்த்து நாம என்ன செய்யணும் அதுதான் பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 3:4.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: நீர்
1: என் கேடகமும்,
0: என்
1: மகிமையும்,
0: என்
1: தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
0: என் தலையை எரிச்சிறாரா? உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நம்ம தலை உயர்த்துகிறவர். ஆனா சங்கீத நீர் என் தலை உயர்த்துகிறமா இருக்கிறார். ஆனா என்ன செஞ்சார்? என்ன செஞ்சாரா? கர்த்த நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளை உயர்த்தணும். தேவனை நோக்கி என்ன செய்ய? கூப்பிட எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையில உயர்வை தரும். நீங்க தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில உயர்வை தாரும், என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளை உயர்த்த முடியும். இந்த உலகத்தில் யாருமே நம்மள உயர்த்தவே முடியாது. உங்க வாழ்க்கையில் நிச்சயமான உங்க இயேசுவின் கரத்துல இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன செய்ய போறார்? கட்டாய உயர்வ தரப்புறார். நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். நிறைய பேர் பேசாமே இருக்கோம், அமைதியா துதிக்க மாட்டேன்றோம், செவிக்க மாட்டேன்றோம். தேவன் உங்களிடத்துல என் மேல வைத்த அன்பு என்ன தெரியுமா? நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிடணும். சத்தமிட்டு கூப்பிடும் போது உங்களுக்கு உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார். அதனால சங்கீதக்காரர் சொல்றார் பாருங்க, 88:1.
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுறேன். பாத்தீங்களா? இரவுலையும் கூப்பிடணும், பகல்லையும் கூப்பிடணும். அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். பாருங்க, நம்ம வந்து ஒரு குழப்பம் பிரச்சனை என்ன செய்யறோம்? நம்ம கண் கலங்கி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் கர்த்தாவே நான் என்ன செய்ய? இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கூப்பிட்டனால சங்கீதக்காரன் தேவன் உயர்த்தினார். நீங்கள் நானும் கர்த்தர் நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா உயர்த்துவார். ஒவ்வொரு நாள் ஜெபிக்கணும், துதிக்கணும். இரவுல மட்டும் இல்ல, இரவுலையும் ஜெபிக்கணும், பகல மாத்திர பகலையும் ஜெபிக்கணும். எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டு நம்ம இடத்துல அதுதான் விரும்புற. வேற ஒன்னே பொண்ணை கொடு, பொருளை கொடு அப்படி கேட்கல. அவரை நோக்கி இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். கண்ணீரோடு அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். ஏதோ இப்ப கச்சேரி 2 மணி நேரம் ஜெபிச்சுட்டா போதும் அப்படி இருக்கக்கூடாது. இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். 2 மணி நேரம் நீ ஜெபிச்சிருக்கிறோம் போதும், 3 மணி நேரம் அது ஒரு அதுக்காக ஒரு காலம் இருந்துச்சு உண்மைதான். 2.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. 2.5 மணி நேரம் செவிச்சா போதும். இப்ப எல்லாம் அப்படி இல்ல. இப்ப கால கடைசி நாள்ல வாழ்றதுனால என்ன செய்யணுமா? இரவும் பகலும் அவரை நோக்கி செவிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 145 சங்கீதம் 18 வசனம்.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி இயேசுகிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையா உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்,
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: உள்ளத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு எங்க இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உங்க பக்கத்துல நம்ம அருகில தான் இருக்கிறாரு. நம்ம கூப்பிடும் போது நிச்சயமா நம்ம கண்ணீர் எதுவாக இருந்தாலும் துடைக்க முடியும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, வியாதியின் கஷ்டமா, நோயின் கஷ்டமா, பிரச்சனையா, குடும்பத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டையும் குழப்பமா இருக்கா, எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் மாற்ற முடியும். கடன் அடைச்சி தருவாரு, மந்திரம் செய்யணையா, நம்மளை யாரும் வந்து மந்திரம் பண்ணி உங்களை ஏதாவது பண்ணிடுற பாருன்னு கதட்டுறாங்களா, ஒண்ணுமே நம்மள செய்ய முடியாது. நம்ம நினைச்சினும் அவரை நோக்கி உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும். உண்மையா நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறாரு. உபாக்கம் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 4:7 நம்மள போல பாக்கி பெற்ற சத உலகத்துல ஒண்ணுமே இல்ல. வாசி பாருங்க,
1: நம்முடைய தேவனாய கர்த்தரை,
0: நம்முடைய தேவனாய கர்த்தரை
1: தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல.
0: எங்க இருக்கிறாரா? நம்ம சமீபமா இருக்கிறது போல.
1: தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
0: வேற இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற
1: வேற பெரிய ஜாதி எது?
0: வேற பெரிய ஜாதி எது? நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய ஜாதி. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ள மாதிரி நமக்கு எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிற. நம்ம அவர் நோக்கி உண்மையாய் கூப்பிடும் போல எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி நம்ம செவிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த போல சொல்லி இருக்கிறாரு, எடவிடாம செவம் பண்ணுங்க, சோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. கொலோசியன் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும்? ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்ம மாத்த முடியும் அவரால். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது. அம்மா இல்ல, அப்பா இல்ல, கண் பார்வையில எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. கர்த்தரை தெரிஞ்சிட்டார், நான் அவருக்கு தெரியல, அவரையும் என்ன தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அவர் என்ன ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த அளவுக்கு என்ன போயிட்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் ஒரு குறையெல்லாம் நடத்துறாரு. முன்ன உடை கொடுக்கிறார், உடுத்த உடை கொடுக்கிறார், தங்க இடம் கொடுத்திருக்கிறாரு, எந்த குறை இல்லாம நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம எப்படி செபிக்கணும்? அவரை இடவிடாம செபிக்கணும். ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழிப்பா இருக்கணும். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, பாசிக்கலாமா? 3:4 எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
0: என் தலைய உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
1: நான் கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நான் கர்த்தர் நோக்கி எப்படி கூப்பிட்டாரா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆமா, அருமையான கர்த்தர் நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இரவு மாத்திரல, பகல் மாத்திரல, இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். அதான் பரிசுத்த போல சொல்லிட்டாரு, இடவிடாம செவம் பண்ணுவேன், ஸ்தோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. நீங்க செவம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில் நிச்சயமா உயர்வு பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல ஒரு உயர்வு வரும், கடன் பிரச்சனை மாறும், உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்கும், உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்வது நல்ல உயர்வா இருப்பீங்க. நீங்க தான் எல்லாரோட உயர்வா இருக்க போறீங்க. நம்ம ரேவல் உயர்வு பள்ளி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அவர் நோக்கி எப்பயும் சத்தமிட்டு
1: நீதிமான
0: அதான் கத்து அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஒவ்வொரு நாள் ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். மறுபடியும் சங்கீதத்துல சொல்றாருல, 23
1: அவர் என் ஆத்மாவை தேற்றி,
0: அவர் என் ஆத்மாவை தேற்றி,
1: தம்முடைய நாமத்தின் நிமித்தம்,
0: தம்முடைய நாமத்தின் நிமித்தம்
1: என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
0: அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் நடந்தால் நீதி தன் சனத்தை உயர்த்தும். நம்ம நீதியா இருந்த போது, நீதியின் பாதையில் நடக்கும் போது, நீதியா நம்ம ஆளும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நம் வாழ்க்கையில் நீதி வேணும். நம் நீதி இல்லாம இருக்குமா? ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும், நீதியின் பாதையில் நடக்கணும். என்ன நீதியா? நான் நீதியா வாழணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில குற்றமில்லாத வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. நீதியா இருக்கணும் ஆண்டவரே. எதை செய்தாலும் நம்ம கர்த்தர் பார்க்கிறார். நம் நீதியா இருக்க வேண்டும் ஆண்டு. ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நீதியா இருக்கணும் ஆண்டவரே, நீதியா வாழணும் ஆண்டவரே. நம்ம எப்படி நீதிமான மாற்றுவார்? ரோமர்கள் நிருபம் 5:9
1: இப்படி நாம்,
0: இப்படி நான்
1: அவருடைய ரத்தத்தினாலே,
0: அவர் ரத்தத்தினாலே
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க,
0: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஒரு நாள் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படணும். ஆண்டவரே, நான் நேத்து இந்த குறை சொன்ன, இந்த பாவம் செஞ்சு, இந்த கோபம் இருக்கு, இந்த எரிச்சல், இந்த கசப்பு, இந்த வேதனை இருக்க, பையனை மன்னியும், உங்க ரத்தத்தாலே கழுவுங்க, நீதிமானாய் மாற்றுங்க, நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7.
1: அவர் தம்முடைய கண்களை,
0: அவர் தம்முடைய கண்களை
1: நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட,
0: அவர் ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்,
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார் கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோடு எப்பவும் கர்த்தரோடு நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றுமப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்று, நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். ஏசாயா 50 சொல்றாரு,
1: என்னை நீதிமானாக்குகிறவர்,
0: என்னை நீதிமானாக்குகிறவர்
1: சமீபமாய் இருக்கிறார்,
0: சமீபமாய் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? நம்ம சமீபமா இருக்கிறாரு. ஆண்டவரே என்னை நீதிமான ஆக்குங்கப்பா, நான் என் வாழ்க்கையில எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமான ஆக்குன்னு சொல்லுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்மளை உயர்த்தும். ரெண்டாவது, நம்ம நீதிமானா இருந்தா கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6:25.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
0: நம்முடைய தேவனாய் கர்த்தர்
1: நமக்கு கட்டளையிட்டபடியே,
0: நம்மளுக்கு கட்டளையிட்டபடியே
1: நாம் அவர் சமூகத்தில்,
0: நாம் அவர் சமூகத்தில்
1: இந்த எல்லா கட்டளைகளின் படியும்,
0: எல்லா கட்டளையின் படியும்
1: செய்ய சாவதானமாய் இருந்தா நமக்கு நீதியாயிருக்கும்,
0: நமக்கு நீதியா இருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும்? அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தர் உயர்த்தன என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10.
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல, யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக தெரியுமா? ஒன்றும் இல்லாண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்கா சுவிசேஷம் 14:11.
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் உயர்த்துற எவனும் தாழ்த்தப்படுவான்,
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை, அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டுட்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றும், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்றுவாப்ப ஒன்னும் இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. முத யார தேவன் உயர்த்துறாரு? ஜெபம் பண்றவங்கள உயர்த்துறாரு. ரெண்டாவது, நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது, யாரை உயர்த்துறாரு? தாழ்வு உள்ளங்களை உயர்த்துறாரு. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரங்களை தாங்கட்டும், அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, எத்தனை வாலிப சகோதர சகோதரிகள் ஆண்டவரே தேவையில்லாம அப்பா கம்ப்யூட்டர் பார்த்து கொண்டிருக்காங்கப்பா, லேப்டாப் வச்சு அப்பா தேவையில்லாத படம் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் இன்னைக்கு மாற்ற வேண்டும் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, தகப்பனே தேவையில்லாத போய் செல்போன் வச்சு தேவையில்லாத காரியங்களை பாக்குறாங்களேப்பா, ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் செபிக்கிறோம். அவங்க ஆத்மா வெளியேறப்பட்டது, யாருமே ஆத்மா வேஸ்டா போயிடக்கூடாது சுவாமி, எப்படியாவது அவங்க சந்திக்க முடியாது கெஞ்சுகிறோம். அன்பின் ஆண்டவரே, நீங்க தான்ப்பா உதவிச்சு, நீங்க தான் உதவிச்சுன்னு அப்பா, தேவையில்லாத செல்போன்லயும் தேவையில்லாம போய் பாக்குறவங்க எத்தனை பேர், ஆண்டவரே இவங்களெல்லாம் மாற்றுங்கப்பா மாற்றுங்க. எத்தனையோ மக்கள் குடித்து வெறித்து ஆத்துமாக்களை கெடுத்து கொண்டிருக்காங்களப்பா. இவங்க வாழ்க்கையில ஒரு புதிய தந்திரல முடிய ஆக்கி வைக்கிறோம். அவங்களுக்கு இதை பார்க்கும்போது கசப்பாய் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறப்பா. நீர் அதிசயங்களை செய்ய முடியாது கூட கெஞ்சுகிறோம். அன்பின் தகப்பனே இறங்குங்கப்பா இறங்குங்க அப்பா. எத்தனை பேர் இந்த வெத்தலை பாக்கு போட்டு ஆத்துமா கெடுத்து கொண்டிருக்காங்க, அவங்க எல்லாம் மாத்திருங்க மாத்திருங்க. அவங்க கண்ணீர்லாம் துடைச்சிருங்க ஐசப்பா. கேட்ட சமான் இல்லைன்னு சொல்றாங்க, சமான் இல்லை அதனால்தான் இப்படி பண்றேன்றாங்களப்பா. அவங்களுக்கு நீங்க சமான் தாங்க சந்தோஷ் தாங்கப்பா. அண்டுவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஐசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன விலை இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம் செவனைகள் பெல்லிசுனியங்களை அழித்து போடுங்க, நிர்மலமாக்கி போடுங்க ஆண்டவரே. கட்டுடி கரவங்களை தாங்கட்டும் அப்பா கத்தாவே. எத்தனையோ கஷ்டங்கள் அப்பா, எத்தனையோ பாப்பா வர கஷ்டங்கள் பிரச்சனைகள், குடும்பத்துல சண்டை சச்சரவு, எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க அப்பா. எல்லா சண்டை சச்சரவுலாம் மாத்திருங்க மாத்திருங்க. நிம்மதியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தலை கொடுங்க ஏசப்பா. எத்தனையோ குடும்பங்களை சமையல் செஞ்சா கூட சாப்பிட முடியாத போயிருதப்பா. சண்டை குழப்பம் தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்குற பொல்லாத அசுத்தவி ஏசுக்குத்தான் அதை கடிந்து கொண்டு கட்டுகிறோம். பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்கப்பா. பணத்தேவை சந்திங்க ஏசப்பா சந்திங்கப்பா. வெள்ளியும் என்னோட இது பொண்ணு என்னோட சொன்னீங்க தானே ஏசப்பா. எத்தனை குடும்பங்களை கடன் பிரச்சனால் தவிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க. எத்தனை குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பால் கூட வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டுமே ராஜா, மாற்ற வேண்டுமே. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டுமே, நன்மைகளை செய்ய வேண்டுமே. இந்த பொல்லாத கொரோனா வைரஸ் அப்புறப்படுத்த வேண்டுமே ஆண்டவரே. எஸ்அப்பா நீங்க சொல்லாக நீங்க கட்டிலட நிற்கும் ஐயா. பலத்த அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஐயாமை நோக்கி கெஞ்சுகிறோம் தகப்பனே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்க சொல்லுங்க சொல்லுங்கப்பா. அந்த பொல்லாத வியாதி எங்க தேசத்தோட்டு அப்புறப்படுத்துங்க. கொரோனா வாட்டி படித்து கொண்டிருக்குதப்பா, அதுல இருந்து விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க ராஜா. குமார விடுதலையாக்கலால் மெய்யாக விடுதலை சொன்னீர் தேவ்குமாரன். இயேசுக்கு துணீர் ஒருவர் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாரும் ஐயா. தோட்டத்துல வெள்ளம் அழைச்சிருக்கிற விவசாயிகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர் அப்பா. மழைனால யாருக்கு நஷ்டம் வந்துடாது இடிக்கு. மழை எங்களுக்கு ஆசீர்வாதமான மழை தாரும். எந்த விவசாயிகளுக்கு நஷ்டம் வரக்கூடாது ஆண்டவர், வரக்கூடாதப்பா. ஆசீர்வாதமான மழை தாரும் ஆண்டவர் அப்பா. தண்டனை மழை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவர், ஆசீர்வாதமான மழை தாரும். மழை எங்களுக்கு தேவை. எங்க கருத்துல எல்லாம் தண்ணி வேணும், குடி தண்ணி எங்களுக்கு தேவைப்படுது ஆண்டவர. இங்க ஆசீர்வாதமான மழை தாரும் ஐயா. வெள்ளம் விளைச்சல தாரு, நல்ல விளையணும் அப்பா. ஈசாக்கு விதை வைத்தான் தேவன் 100 மடங்கு ஆசீர்வத்தேன்னு சொல்லி வாக்கு திருத்தத்தின்படி விவசாயிகளுடைய நிலம் நல்ல விளையணும். ஆசீர்வத்தை கட்டளிடுங்க ஏசப்பா, உங்களாலதான் அது முடியும் அப்பா. அவை நோக்கி கெஞ்சுகிறோம். யாரும் விவசாயிகளை நஷ்டம் அடையக்கூடாதப்பா. இந்த வருஷத்துல எவ்வளவோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க ஆண்டவர. ஆமா ஆண்டவரே, அப்பா அவை துதிக்கிறோம். இந்த கொரோனானால எத்தனையோ வெள்ளம் விளைஞ்சு அதுவும் சரியான முறையில நெல்லா இருக்க முடியல. எத்தனையோ குடும்பங்கள்ல பூவெல்லாம் வேஸ்டா போயிடுச்சுப்பா. அப்படியே மக்கி போற அளவுக்கு ஆயிடுச்சு சுவாமி. அந்த நாள் வராதபடிக்கு, யாருக்கு விவசாயிகளுக்கு நஷ்டம் வராதபடிக்கு ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். நீங்க ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிக்கான மக்கி முக்கிச்செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமே. கத்திரநாமசிவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443077091 மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12 bar 80 அம்பேத்கர் நகர் டார்லிங் டென்பிரிட்ஜ் குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி பேங்க் ஆப் பரோடா குன்னூர் 1-49-01-00-00-2229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1-33-10-00-00-2624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம் நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81-44-192-192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81-44-192-192 இந்த ஜெப எண்ண நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81-44-192-192 8144-192-192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 8144-192-192 81-44-192-192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிருவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களை அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புல நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். சொல்லாமா
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேக நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் தேசியின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென் பிரிட்ஜ், குன்னூர் 6-43-1-01, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9-4-4-3-0-7-8-0-19 மற்றும் 7-5-9-8-1-1-2-4-3-5. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென்பிரிட்ஜ், குனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website is andofjesus.com. God bless you.

கடந்த 28ஆம் தேதி பிசினஸ் விஷயமா பாம்பே போயிருந்தேன். 28ஆம் தேதி அங்க போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 29ஆம் தேதி நான் இருந்த இடத்துல இருந்து திரும்ப பாம்பேக்கு வந்திருந்தேன். சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு சாப்பிட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி நாசிக்கின்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது 21:00 இருக்கும், திரும்ப ஏதாவது சாப்பிடலாம் சொல்லி வண்டியை நிறுத்திருக்கும் போது எனக்கு இந்த ரெண்டு பகுதியிலும் பயங்கரமான வலி வந்துச்சு. பயங்கரமா இருக்கு வலி, என்ன பண்றதுன்னே தெரியல. கூட என்ன பிசினஸ் சம்பந்தமானவங்க தான் இருந்தாங்க, யாரும் வேற யாரும் இல்லை. அப்போ அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல முடியல. அந்த டைம்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மாட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப வலியா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அம்மா சொன்னாங்க, அது மம்சா இருக்கலாம், நீ மாத்திரை எதுவும் போட்டுறாத, தைலம் வேணும்னா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு அப்பத்துலேருந்து சாப்பிடவும் முடியல. அப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நான் இருந்த இடத்துக்கு போய் ரூமுக்கு போனால் என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியல, பயங்கரமான வலியினால் கஷ்டப்பட்டேன். அதுக்கிடையில் காலையில் எனக்கு ஃபீவரும் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கை கால்லாம் பயங்கர ஷிவரிங் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு முக்கியமான வேலை, நான் அன்றைக்கி அந்த வேலையை முடித்து அங்கேருந்து நைட்டு திரும்பி வர்றதுக்காக டிக்கெட்டெல்லாம் போட்டாச்சு. ஆனால் எனக்கு அங்கே அவங்க கூட போய் நின்று வேலையும் செய்ய முடியல. அதுக்கிடையில் வேற இங்கேயும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபோன் பண்ணி எல்லாமே ஒரே நெருக்கமாயிருச்சு எனக்கு. அந்த இடத்துல போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பலவீனமாக இருக்கேன், ஒரு பக்கம் எனக்கு ஆஃபீஸ் டென்ஷனு, ஒரு பக்கம் குன்னூர் ஆஃபீஸ் டென்ஷனு, எல்லாமே ஒரே நேரத்தில் என்னை போட்டு ரொம்ப படுத்திருச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கிடையில் எப்படியாவது வேலையை முடித்து அங்கேருந்து கிளம்பி வந்தால் போதும் அப்படின்ற நிலமையில் சாயந்தரம் 4:30 மணிக்கு காரில் அங்கேருந்து பாம்பே வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும் போது எனக்கு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடிச்சு, அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டர் வண்டி நகரவே இல்லை. நைட்டு 9:30 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு, ஆனால் 9:00 மணிக்கு தான் ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்தேன். அங்கே போய் பார்த்தா ஆல்மோஸ்ட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க, உங்களோட ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த நேரத்தில் நான் தனியாக வேற இருக்கேன், என்ன பண்ணணும்? ஒரே ஒரு பக்கம் பலவீனம், ஒரு பக்கம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம், எப்படி போய் வீட்டு சேருவோம்? எப்படியாவது வண்டி ஏறி இருந்தால் கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு வீட்டுக்கே வந்து சேர்ந்துருப்பேன் நான். அதுக்குள்ளார இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே கலங்கி நின்றுட்டு இருந்த நேரத்தில் அங்கே கவுண்டர்லேருந்து ஒரு மேடம் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட் வேணும்னா நாளைக்கு 2:30 மணிக்கு தான், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னோடனே, வேணா கனெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லி கனெக்ஷன் கொஞ்சம் பேமெண்ட் பண்ண சொன்னாங்க. கர்த்தருடைய கிருபையில் நான் கொஞ்சம் கேஷ் கையில் வச்சுருந்தனால அந்த காசை கொடுத்து சென்னை வந்து இறங்கினேன். சென்னை வந்து இறங்கினாலும் என்னால் வெளியில் வரவே முடியல. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணன் அங்கேருந்து வந்தாப்புல. அவர் வந்து 2 நாள் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே நான் சாப்பிட்டு வந்து அண்ணன் ஒரு காஃபி வாங்கி ஒரு பிஸ்கட் கொடுக்குறாப்புல, என்னால் அந்த காஃபியும் அந்த பிஸ்கட்டையும் சாப்பிட முடியல. அந்தளவுக்கு என்னோட தொண்டையெல்லாம் முகம்லாம் பயங்கரமாக வீங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏர்போர்ட்டில் வெளியில் 2 பேர் உட்காந்துருந்தோம், அவன் மேலேயே அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு. உள்ளே போகிறேன், என்னால் நடந்து போகக்கூட முடியல. உள்ளே போய் செக்யூரிட்டி செக்கிங் முடித்து பஸ்ஸுக்கு போகணுன்னா என்னால் நடக்க முடியல. ஏசுப்பா எப்படி போவேன், எப்படி போய் நான் சேருவேன், தனியாக வேற இருக்கேன் அப்படின்னு அப்படியே ஏசுப்பாவோட கிருபியில் வந்து ஃப்ளைட்டு ஏறிட்டேன். கோயம்புத்தூர் வந்து இறங்கினோன்னே என் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு சொன்னேன், அவன் என்னை காரில் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டான். உடனே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் பார்த்துட்டு பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் இந்த மம்ஸ் இதுவும் இது இருந்தது. அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனாலும் எனக்கு சுகமாகலை. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, எனக்கு இங்கே வர முடியல. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, வந்து பாரத்தோடு எனக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அந்த நேரத்தில் பலவீனம் சிக்கு மட்டும் இல்லை, வேற ப்ராப்ளமும் இருக்குன்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணி எனக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான மரண போராட்டமே நடந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் முடியாம ஆயிரும். அக்காவோட தொடர்ந்து ஜெபத்தினால இன்னைக்கு கர்த்தர் என்னை இங்கே உயிரோடு நிறுத்தியிருக்கிறாரு. அப்படி செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. எனக்காக அக்கா வந்து இந்தளவுக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கு எங்கள் இயேசு பாட்டிருந்து சுகத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் நன்றி. சபையார் எல்லாரும் என்னை வந்து பார்த்தீங்க, எனக்காக ஜெபிச்சிங்க, எல்லாருக்கும் நன்றி.

0: கர்த்தரை தந்த வசனம் 26 சங்கீதம் 8 வசனம். எல்லாரும் நீங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வசனம் பிரயோஜனமா இருக்கும்.
1: கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும்,
0: கர்த்தாவே உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும்,
1: உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன்.
0: மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் என்ன செய்யறாரு?
1: வாஞ்சிக்கிறேன்.
0: சங்கீதக்காரர் சொல்றாரு, உம்முடைய வாசஸ்தலத்தையும் நீ மகிமை தங்கிய அந்த வாசஸ்தலத்தை என்ன செய்யறாரா? வாஞ்சிக்கிறேன். நமக்கு அந்த வாஞ்சி இருக்கா? யோசித்து பாருங்க, அந்த வாஞ்சி இருந்தா நம்ம ஆண்டுகிட்ட அதிகமா நம்ம நெருங்க முடியும். நமக்கு முத அந்த வாஞ்ச தாகம், சர்ச்சி போகணும், சர்ச்சி போகணும், எப்படா சர்ச்சி போகணும், எப்ப ஆண்டு பாதத்துல உட்காரணும், ஆண்டுகளோடு இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு நமக்குள்ள அந்த வாஞ்சி வேணும். ஆனா தாவீது ராஜாவுக்கு அப்படி இருந்தது. அதனாலதான் பாருங்க, தாவீது ஒரு ஆடு மேய்ச்ச ஒரு தாவீத தேவன் எப்படி மாத்திட்டாரு? ஒரு அரசனாய் மாத்திட்டாரு. அவருக்கு அவ்வளவு ஒரு வாஞ்ச, தேவனுடைய சன்னிதானத்துல எப்ப உட்காருவோம், எப்ப அவருக்கு மகிமே தங்கிய ஸ்தலத்துல போய் எப்ப நான் பாப்போம்னு அவருக்குள்ள அவ்வளவு ஒரு வாஞ்ச, அவ்வளவு ஒரு தாகம் இருந்தனாலதான் ஆடு மேய்ச்ச தாவீத பெரிய ஒரு அரசனாய் தேவன் மாத்தினார். கத்திரி பேர் சொல்லி பெரிய ஒரு கொத்த நாமத்தை அவருக்கு என்ன செஞ்சாரா? உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி மேயத்துல வாசிக்கிறோம். ஏன் நமக்குள்ள அப்படி இல்ல? நமக்கு அந்த வாஞ்சி இல்லாம இருக்கும். ஆண்டு கேட்கணும், ஆண்டவர் அவரு எங்களுக்கு உள்ள ஒரு பாடு உள்ள மனசு இருந்தாலும் ஆண்டவர் அவருக்கு மட்டும் உங்க மேல அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பிரியம் இருந்துச்சு, எனக்கும் அந்த கிருபை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அது மாதிரி சொல்ல அவர் என்ன சொல்றன்னு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 122:1 வசனம்.
1: கர்த்துடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள்,
0: கர்த்துடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்
1: என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன்.
0: என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது எப்படி இருந்தாரா? மகிழ்ச்சியா இருந்தாரா? வாங்க சர்ச்சைக்கு போலாம்னு சொல்லி ஒரு வேளைக்கு அவங்க பிரின்சிப்பா இருக்கலாம், இல்லாட்டி அவர்களுக்கு அவங்க குடும்பத்தாரா இருக்கலாம், யாருன்னு தெரியாதானா? அவங்க சொன்ன போது அப்படி அவர்களுக்கு மகிழ்ச்சி. நம்ம என்ன ஞாயிற்றுக்கிழமைனா இன்னைக்கு சர்ச்சி போகணுமா? இன்னைக்கு என்ன சில மார்க்கெட்டுக்கு வேற போகணும், கல்யாணத்துக்கு வேற போகணும், அங்கே ஃபங்க்ஷன் இருக்கு, அங்கெல்லாம் போடும், இங்கெல்லாம் போடணும்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு சர்ச்சி இன்னைக்கு வேற போக வேண்டிய ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு நேரமே இருக்கிறது இல்லை. இன்னைக்கு எங்கே போகிறது? சர்ச்சி போறதா, ஃபங்க்ஷன் போறதா, இன்னைக்கு எங்கே போகிறது? மார்க்கெட்டுக்கு போறதா, இன்னைக்கு எது வாங்கணும், இன்னைக்கு அதெல்லாம் வாங்கணும், நம்ம சொந்தக்காரங்க வீட்டு வேற போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பங்கீதக்காரர் சொல்றாரு, வாங்க தேவனுடைய ஆலயத்து போறான்னு சொன்ன பிறகு அப்படியே அவருக்கு எப்படி இருந்துச்சா? மகிழ்ச்சியா இருந்தாரு. அதனாலதான் அவளை அந்த அளவுக்கு உயர்த்தினாரு. ஆடுமேய்ச்சி தாபீத ஒரு அரசனாய் மாத்தினார். எவ்வளவு தாய் தகப்பல்ல ஒதுக்கிட்டாங்க, தாய் தகப்பன் ஒதுக்கிட்டாங்க, ரெண்டாவது யாரு ஒதுக்கிட்டாங்க? கூட பிறந்த யாருமே இல்லை. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஒரு வேதனையான காரியம். ஆனா ஆண்டவரா இயேசுக்கு தாபீத நேசித்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்து பாருங்க, 1 Samuel 16:8 வாசிங்களே தெரியும்.
1: ஈசாய் அபிநாதாவை அழைத்து
0: அழைத்து
1: அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான்.
0: சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான்.
1: அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான்.
0: இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவென்றார்.
1: ஈசாய்
0: ஈசாய்
1: சம்மாவையும் கடந்து போக பண்ணினான்.
0: கடந்து போக பண்ணினான்.
1: அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை
0: என்றான். அவங்கள நல்ல அழகுள்ளவங்க, நல்லா படிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அவங்களெல்லாம் கொண்டு வந்துட்டு தாவீது மட்டும் என்ன பண்ணிட்டார்? அவங்க அப்பா அம்மா காட்டுக்கு வேலை ஆடு மாய்க்கு அனுப்பிட்டாங்க. இயேசுவா சொல்றாங்க, இவனே நான் தெரிஞ்சுக்கொள்ள.
1: உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசா கேட்டான்.
0: உன் பிள்ளைகள் இவ்வளவு தானான்னு சொல்லி யார் கேட்கா?
1: ஈசாயை கேட்டான்.
0: ஈசாயை சாமியல் கேட்டாரு. என்ன கேக்குறாரு? உன் பிள்ளைங்க இவ்வளவு தானான்னு சொல்லி சாமியல் கேக்குறாரு.
1: அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான்.
0: எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான்.
1: அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான்.
0: அவர் என்ன செஞ்சிருக்கா? ஆடுகளை மேய்ச்சிருக்க. பாருங்க, நல்ல பிள்ளைகள் பாண்ட சாட்டமா இருக்கிறவங்களை எல்லாம் கொண்டு ராஜாவா மாத்தணும்னு சொல்லி அவருடைய அம்மா அப்பாவோட திட்டம். ஆனா தேவன திட்டம் யாரு? தேவன திட்டம் யாரு ராஜா மாத்தணும்னு நினைக்கிறாரு? தாவீத.
1: அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி,
0: ஈசாயை நோக்கி
1: ஆள் அனுப்பி அவனை அழைப்பி
0: அழைப்பி
1: அவன் இங்கே வருமட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றான்.
0: அவர் இங்கு வருமட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றார்.
1: ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான்.
0: ஆள் அனுப்பி அவன் அழைப்பித்தார்.
1: அவன் சிவந்த மேனியும்
0: அவர் சிறந்த மேனியும்
1: அழகிய கண்களும்
0: அழகிய கண்களும்
1: நல்ல ரூபம் உள்ளவனுமாயிருந்தான்.
0: நல்ல ரூபம் உள்ளவருமாயிருந்தார்.
1: அப்பொழுது கர்த்தர் இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார்.
0: பாத்தீங்களா மேனவர்களே, அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் எல்லாரையும் பங்கன் நம்ம வீட்டுல பெரிய பங்கன் எல்லாரும் வீட்டுல இருந்து சொல்லிட்டாங்க. தாவீது மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஆடு மாய்க்கு அனுப்பிட்டாங்க. ஆண்டவரை ஏசுக்கு தவறை நேசித்தார். அலையிலுயா அலையிலுயா. அதனாலதான் இங்க சொல்றாரு, ஆலயத்துக்கு போகலான்னு சொல்லி அவருக்கு என்ன இருந்துச்சா, அகிழ்ச்சியா இருந்த. ஆமா இருமையானவர்களே, நம்மளுக்கும் தேவன் மேல தேவனுடைய ஆலயத்தின் மேல வாஞ்சா இருந்தா கட்டாயம் நம்மளுக்கு உயர்த்த. இந்த உலகத்தில் யாரு நம்மளை கைவிட்டாலும் ஆண்டவரை இயேசுக்கு திறன் செய்ய மாட்டார். ஒரு நாள் நம்மள கைவிடவே மாட்டார். பாருங்க, அப்பா அம்மா கூட மறந்துட்டாங்க, கூட பிறந்தவங்களா கூட மறந்துட்டாங்க. தேவன் அவர் மேல் நோக்கம் வந்து, காரணம் என்னன்னா ஆழித்து போகலான்னு சொல்லி அவருக்கு எப்படி இருந்துச்சா, மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதே போல 42:4 வாசிங்க.
1: முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து,
0: முன்னே பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து,
1: கூட்டத்தின் களிப்பும் துதியமான சத்தத்தோட
0: என்ன செஞ்சாரா, களிப்போ
1: துதியமான சத்தத்தோட,
0: துதியமான சத்தத்தோட
1: தேவாலயத்திற்கு போய் வருவேனே.
0: பாத்தீங்களா, நம்ம என்ன நினைச்சு போறோம், ஐயோ என்ன நீங்க பங்கு போக முடியாம போயிருச்சு, நீங்க இங்க சொந்தக்காரங்க வராங்க, கொஞ்ச நேரம் முடியாம போயிருச்சு, அப்படி முடியாம போயிடுச்சு, இப்படி முடியாம போயிடுச்சு நம்ம நினைக்கிறோம். தாவீது சொல்றாரு, கூட்டத்தோட போய் வருனே, அங்க என்ன செய்வாரா, எப்படி போவாரா, களிப்போ துதியும் சத்தத்தோடு போய் வருவனே. அவருக்கு அவ்வளவு அவ்வளவு வாஞ்ச தேவன் மேல அவ்வளவு ஒரு அன்பு. அதனாலதான் தேவன் தாவீத உயர்த்தது காரணம் அதுதான். 48:9 ஆலயத்திலிருந்து என்ன செய்வாரன் பாருங்க,
1: தேவனே
0: தேவனே
1: உமது ஆலயத்தின் நடுவிலே,
0: ஆலயத்தின் நடுவிலே
1: உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
0: சும்மா உட்கார்ந்து வந்து சிந்திச்சுட்டு பேசிட்டு ஆலயத்திலிருந்து உட்கார்ந்துட்டு பேசிட்டு நிறைய பேர் என்ன ஜபத்துன்னு வந்து உட்கார்ந்துற உட்கார்ந்து என்ன செய்யற கதையா பேசிட்டு இருக்கோம். அவர் அப்படி செய்யல, அவர் என்ன செஞ்சார், ஆலயத்துல என்ன பண்ணாரா, கிருபையை சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரே உங்களுடைய கிருபை பெரியதப்பா, எனக்கு நீங்க கிருபை செய்ய என்ன கேட்டவரா தெரியாது. அவர் கிருபியை சிந்தித்து கொண்டே இருந்தாரா. நம்ம ஆலயத்துக்கு வந்துற உண்மைதான், ஆலயத்துக்கு என்ன பண்றோம், வந்து விளையாண்டுட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம், குழந்தை வச்சு விளையாண்டு இருக்கிறோம், செல்போன் வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் எப்படி எல்லாம் செய்யறோம் பாருங்க. அவர் ஆலயத்திலிருந்து கிருபிய தேவனுடைய கிருபியை சிந்தித்துக் கொண்டிருந்தார். உயர்வு காரணம் அதுதான். ஆடுமேஜை தாவீத தேவனை பெரிய அரசனா மாத்திரார் நினைச்சோம்னா, தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவர் என்ன செஞ்சாரா, கிருபியை சிந்தித்துக் கொண்டிருந்தார். அது மாத்திரல்ல, இங்க 84:4 சொல்றாரு பாருங்க,
1: உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள்,
0: உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள்
1: பாக்கியவான்கள்,
0: பாக்கியவான்கள்
1: அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள்.
0: பாத்தீங்களா, துதிச்சுட்டே இருப்பாங்க. நம்மளும் துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணு. வந்துட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது இல்ல, யார் என்ன புடவை கிட்டு வராங்க, என்ன இருக்கிறாங்க, இன்னைக்கு என்ன எப்படி இருக்காங்க, ஏன் நேத்து வரல, பேசுறது இல்ல. அவரு கர்த்தருடைய கிருபி சிந்திச்சு கொண்டிருந்தாரு. அது மாத்திர தேவனுடைய ஆலயத்துல இருந்து என்ன செஞ்சாரா, துதிச்சுக்கிட்டே இருந்தாரு. நம்ம ஆலயத்துல துதிக்கிற பழக்கம் இருக்குதா அருமையானவளே, யோசித்து பாருங்க. ஏன் நம்ம ஆளுக்குள்ள உயர்வு வரல, நம்ம ஆளுக்கு ஏன் இன்னும் நம்ம இப்படியே இருக்கிறோம், நம்ம எப்படி சர்ச்சைக்கு வரோம், எப்படி ஆலயத்துக்கு வரோம், இங்க வந்து நம்ம என்ன செய்யறோம், பிள்ளைகளை வச்சு விளையாண்டுட்டு இருக்கோமா, பிள்ளைகளை வீட்லயே சேவ பண்ணிட்டு வரணும். ஆண்டவரே என் பிள்ளைங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம நல்லா நினைச்சு பாருங்க, செவத்துல பிள்ளைங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ண நம்ம செவமும் உங்க செவம் போயிடும், மற்றவங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, அப்படி ஆண்டவர் சொல்லிட்டே வரணும், குழந்தைகள் தூக்கிட்டு வரணும், அதுக்குன்னு விட்டுட்டு வரக்கூடாது. நம்மளும் ஜெபிக்கிறது இல்ல, மற்றவங்களையும் ஜெபிக்கும் போது நம்ம விளையாண்டுட்டே இருப்போம், மக்கள் நாலு பேர் நம்மளை பக்கம். அப்ப செவத்துக்கு நம்ம இடம்லாம் இருந்து எவ்வளவு கஷ்டம் யோசித்து பாருங்க. நம்மளும் ஜெபிக்குமான் விளையாண்டுட்டு இருப்போம், குழந்தைகளை விளையாடுவோம், குழந்தைய மண்ணு ரெண்டு கண்ணு பார்க்கும், இப்படியே செவ நேரம் வேஸ்டா போகுது. துதிக்கிறது ஒரே நாள்தான் கர்த்தருடைய சன்னிதானத்துல வரோம், அதுலயும் பேசிட்டு இருக்கோம். எத்தனை பேர் துதிக்காம இருக்கிறோம், தேவனை கிருபையை சிந்திக்காம இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஒரே ஒரு நாள் பாருங்க, தாவீத கர்த்தர் இந்த அளவுக்கு உயர்த்தது காரணம் என்னன்னு சொன்னா, அவருக்கு ஆடு மேய்ச்சி தாவீத அவர் அரசனாய் மாத்திர காரணம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்துல கிருபையை சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆலயத்து போனா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தோடு போய் வருவாரா. அது மாத்திரல கர்த்தருடைய ஆலயத்துல சொல்ல துதிச்சுட்டே இருந்தாரா. அது மாத்திர நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம நிறைய தாவீதை பத்தி சங்கீதத்தெல்லாம் பார்க்க நேரம் இல்லை, நிறைய காரியங்கள் இருக்கு. அவர் ஆலயத்திலிருந்து என்ன செஞ்சாருன்னு சொல்லி பிரசங்களை வாசிக்கிறோம். 5:1
1: நீ தேவாலயத்திற்கு போகும்போது,
0: தேவாலயத்துக்கு போகும்போது
1: உன் நடையை காத்துக்கொள்,
0: உன் நடையை காத்துக்கொள். நம்ம தேவாலயத்துக்கு போற பயபக்தியோடு பயத்தோடு பக்தியோடு வரணும். யாரும் தப்பா நினைச்சிக்காதீங்க, கோவிச்சிக்காதீங்க. நம்ம எப்படியே இருந்தா நம்ம எப்ப ஆண்டர்கள் வளர போறோம், உங்களை நம்ம நன்மைக்கு தான் நாங்க சொல்றோம். ஏன்னா உங்க ஆத்ம வளரணும். இப்படியே இருந்தா இப்படி பிசாசு அதிகமா இப்ப இறங்கியிருக்கான் பூமியில, தெரியுமா உங்களுக்கு, பிசாசு என்ன பண்ணிருக்கான் பூமியில அதிகமா இறங்கி இருக்கிறா. உங்களுக்கு தெரியாது, மிந்தி காலம் மாதிரி இல்ல, இப்ப காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. பிசாசு அதிகமா இறங்கி இருக்கான். அவளை மேற்கொள்ளுன்னுச்சேன்னா நமக்குள்ள பயபக்தி வேணும். அதான் கத்தோட வேதம் சொல்லுது. நீ தேவாலயத்து போகும்போது என்ன செஞ்சிரு, உன்னடைய காத்துக்கொள் பயத்தோடு பக்தியோடு. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவரை ஆராதிக்க போறோம், அவரை துதிக்க போறோம், அவரை மகிமைப்படுத்த போறோம். அவரை நான் ஆண்டவரை ஆராதிச்சுட்டே இருக்கணும், அவரோடு எப்போது இருக்கணும், அந்த வாஞ்சியோடு நான் போகணும். ஆண்டவரே நீங்க தேவாலயத்துக்கு போறேன், எங்களுக்கு பேசுங்க ஆண்டவரே. நீங்க தேவாலயத்தில் நீங்க தான் எங்கூட பேசணும், நான் ஏதோ போயிட்டு வந்துடுறேன். அதான் பசுத்து போல சொல்ல சபை கூடி வர்றத விட்டு விடாதீருங்க. ஏதோ சர்ச்சைக்கு வந்துட்டோம், சரி சர்ச்சைக்கு வந்துட்டோம், உட்காந்து ஒருத்தர் ஒருத்தரையா வேடிக்கை பார்த்துட்டு ஒருத்தர் ஒருத்தரையா என்ன செய்யறாங்க பார்த்துட்டு கண்ணை முழிச்சு பார்த்துக்கிட்டு யார் என்ன புடவை கட்டியிருக்காங்க யார் என்ன செய்யறாங்க. அது இல்லை, இங்க கத்துடி பேசு. நான் தேவாலயத்து போகும்போது என்ன செய்ய, நடைய காத்துக்கொள்ளும், கடை காத்துக்கொள்ளணும், பயத்தோடு இருக்கணும். நாட்கள் பொல்லாத ஆனப்பிள்ள காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். எங்க பார்த்தாலும் கள்ள புதேசம் அதிகமா கிளம்பிடுச்சு. ஆத்து மக்களை கெடுத்துக்குவாதீங்க, என்னடா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க வீட்டுல நல்லா வாசித்து ஆண்டருக்குள்ள பலப்படுங்க. நிறைய இடத்துல போனா அதை ஆண்டர் தருவார் இதை தருவாரு சொல்றாங்க, அது உண்மை ஈசி சொல்லிடலாம். உங்க ஆத்மா மீட்பு மிகவும் எனது அருமையானது. நான் உங்களை ஆத்மா தான் பாக்குறேன். இந்த உலகத்தோட பாடு முடியறது இல்ல. நம்ம எங்கன்னு பரலோகத்துக்கு ஒரு நாள் நிச்சயமா நம்ம போகணும், அங்க நான் பரலோகத்துக்கு போகணும். அதனால இந்த உலகத்திற்கு மாதிரி நம்ம ஆத்மா காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அதான் கத்திரி பேதுன்னு சொல்லுது. தேவாலயத்துக்கு போல போகும்போது என்ன செய்யணும், நடைய காத்துக்கொள், பெறாக் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு. அங்க என்ன சொல்றாங்க, இங்க நின்று அங்க நின்று பேசுறது, இங்க நின்று ரெண்டு வார்த்தை பேசுறது. தேவாலயத்துக்கு வரும்போது அப்படி வரவே கூடாது. அதான் சொல்றாரு, தேவாலயத்துக்கு போகும்போது நடைய காத்துக்கொள்ளு. மாறோம், நாலு பேர் நின்று பேசுவாங்க, நமக்கு வந்த நோக்கமே மறந்துடும். ஏன் அப்படி ஆண்டவர் பேசக்கூடாதுன்னு சொல்றேன்னா, நம்ம எந்த அளவுக்கு அதிகமா பேசுறோமோ நமக்கு தேவாலயத்துக்கு வர நோக்கமே மாறிடும். தேவாலயத்துக்கு வந்தா பயத்தோடு பக்தியோடு நடந்து வந்துட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம தேவாலயத்துக்கு எதுக்கு வரோம், எதுக்கு வந்திருக்கிறோம் அந்த எண்ணம் நமக்குள்ள வரும். வந்து பாடணும், துதிக்கணும், செபிக்கணும். ஏதோ ஒரு எண்ணம் ஏதோ வரோம், ஒரு பாட்டு பாடுறோம், ரெண்டு பாட்டு பாடுறோம், விட்டுறோம், அப்படிதான் இருக்கக்கூடாது. மேலவர்களே, கர்த்தருடைய பேசினா நமக்கு ஆசீர்வாதம். ஹலேலூயா, ஹலேலூயா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க ஹலேலூயா. நம்ம கர்த்தரோட பேசி பாருங்க, அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம். நிறைய பேர் சபத்துக்கு வரும்போது பேசிட்டு ஒவ்வொரு வீடு வீடா அப்படியே நின்று நின்று பேசிட்டு வரோம். நம்ம எதுக்கு சபத்துக்கு வர, என்னங்கிற நோக்கத்தை மறந்துருவோம். இங்க வந்து பாடமாட்டோம், துதிக்க மாட்டோம், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அதுதான் கர்த்தரோட வேதம் நம்ம சொல்லுது. செவாலித்து போ நடைய கர்த்தரோட பயத்தோடு பக்தியோடு வரணும், பயபக்தியோடு அவர் தொழுது கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறார். ஹலேலூயா. தாவிதிராச்சி அப்படி செஞ்சதுனாலதான் அவர் ஆண்டர் உயர்த்தினார். தாவி இந்த அளவுக்கு உயர்வுக்கால அவர் ஆடுமேச்சு தாவியது தான், எல்லாரும் ஒதுக்கப்பட்ட தாவியது தான். இன்னைக்கு அவரை தான் தேவன் உயர்த்தினார். ஹலேலூயா. முதலாவது பாருங்க, சங்கீத புஸ்தகம் 27 4 வசனம், 5 வசனம்.
1: கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன்,
0: கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன்,
1: அதையே நாடுவேன்,
0: அதையே நாடுவேன். கர்த்தரிடம் ஒரு காரியத்தை கேட்டிருக்கிற, அதையே நாடுவேன். கர்த்தருடைய ஒரு காரியத்தை கேட்க அதையே நாடுவேன்.
1: நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும்,
0: கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும்,
1: அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்,
0: அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்,
1: நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம்,
0: என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
1: கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்.
0: பாத்தீங்களா, தேவன் மகிமை பார்க்கும்படி நாடுவேன். ரெண்டாவது என்ன சொல்றாரு, ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல
1: தங்கியிருப்பதே
0: நாடுவேன். பாத்தீங்களா, அவ்வளவு வாங்கிய தேவன் ஆலயத்து மேல தாவியதுக்கு அவ்வளவு வாஞ்ச.
1: தீங்கு நாளில்,
0: தீங்கு நாளில்
1: அவர் என்னை,
0: அவர் என்னை
1: தம்முடைய கூடாரத்தில் மறைத்து,
0: தம்முடைய கூடாரத்தில் மறைத்து
1: என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து,
0: தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து
1: என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார்,
0: என்னை கண்மல் மேல் உயர்த்துவார். ஹலேலூயா.
2: கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பான் இயேசுத்து வழி நடத்துற பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சிரோம். எத்தனை குடும்பங்கள் சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம இருக்காங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் சமானத்தை சந்தோஷத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, நன்றிக்குள்ள உதவிச்சிங்கப்பா. தகப்பன எல்லாம் ஞானத்தையும் ஆவிக்குரிய வேகத்தையும் கர்த்தர் சித்தத்தை அறியிற அறிவையும் கர்த்தாவே சகல நற்கரிகளை தந்து தேவன் அறியிற அறிவை விரித்தடையும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள கிருபை தாரும், பரிசுத்தன் அபிஷேகம் சம்பூரம் பொழிந்தொருள் அக்கினி தாரு ரச்சா அண்டவரே ரச்சனை சந்தோஷத்தை தாங்க உற்சாகத்தின் ஆவி தாங்க முடி செய்யுங்கப்பா. உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோயை குணமாக்குங்க, சகல நன்மையை சம்பூர்ணமாக கொடுங்க சப்பா. தடையா இருக்கிற எல்லா தடையில் நீக்கி போட்டு சகல ஆசீர்வத்தையும் சம்பூர்ணமாக கொடுத்து உங்க நாமத்தை மகிப்படுத்த முடியாது செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க சப்பா. அன்பின் ஆண்டு விரைமை துதிக்கிறோம். கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்ய, குடிக்கிற குடும்பங்களை குடியிலிருந்து விடுதலை தாங்க, குடியை பார்க்கும் ஒரு கசப்பாய் மாற்றுங்க ஐசப்பா. அற்புதங்களை செய்ய முடியாத கெஞ்சுகிறோம் அப்பா. தொழில் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. சிவுள்ள பிதாவே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா, மே நோக்கி நாங்கள் கெஞ்சுரையா கெஞ்சுரையா. அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. கஷ்டங்கள் கண்ணீர் எல்லாம் தீ நீங்கி போட்டு மாண்டவர, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்களோ பட்ட பாடுக்கும் பொத்தத்துக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்குங்க. முடிவு அருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. மே சந்திக்கு தகுதி படுத்த முடியாது கெஞ்சுகிறோம். நேசருடைய கரம் தாங்கட்டும், கத்தடி கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. அன்பின் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. ஐயாமை நோக்கி கெஞ்சுறோம். எத்தனையோ எத்தனையோ விதத்துல கஷ்டப்படுறாங்கப்பா. பண கஷ்டங்களில் பணம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்திருங்கப்பா, மாத்திருங்க. தேவனே தேவனே இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்கப்பா. நீர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். எல்லா உபத்திரத்துக்கும் அன்று சரியா அவங்க மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரை அஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்தராம் செவத்தை கேட்டார் சோர்ந்து போகாதீங்க.
3: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 Bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address is asinkaram@gmail.com. Our website and

0: அவர் தான் பெரிய ராஜா. அல்லேலூயா, கலங்காதீங்க. அதுக்குத்தான் கர்த்தர் நம்ம சொன்னார், மீட்கப்பட்டீர்கள், நீ என்னோடவன், உன்னை மீட்டுக்கொண்ட நீ என்னோட, உன் பேர் சொல்லி அழைத்தேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மீட்டுக்கொண்டு சும்மா அவரோட உட்கார்றது மாத்திர நம்ம ஒரு நாள் அரசால போறோம். அந்த பெரிய பாக்கியத்தை யார் இழந்து போக வேண்டாம், ஒருத்தர் கூட இழந்து போகாதீங்க அருமையானவர்களே. கர்த்தர் ஓடி வாங்க. ரெண்டாவது எழுதி நம்மளை மீட்கிறாரம் பாருங்க, மீகான் புஸ்தகம் முதல்ல பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீறுதலும் மீட்டு நம்மள ராஜாக்களும் ஆசரியமாத்துறார். நம்ம பூமி அரசால போறோம். ரெண்டாவது எழுதி மீட்கிறாரம் பாருங்க, மீகான் புஸ்தகம் 4:10.
1: கர்த்தர் உன்னை,
0: கர்த்தர் உன்னை
1: உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார்.
0: என்ன எதுக்கு கேட்பார் ரெண்டாவது? சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். பாத்தீங்களா, சத்துருவின் கைக்கு நம்ம விரோதமா யாரு என்ன செய்யலாம், நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா உன்னை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், எத்தனையோ பேர் கலங்கிருக்காங்க. அதை பார்த்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் வேதம் சொல்லு, சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்பேன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை நீங்க சத்துருவின் கையிலிருந்து மீட்பா, நீங்களாக்கி மீட்பார். சத்துரு யாரு? நமக்கு பிசாசு தான். அவன் கைக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்பார். கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க. சத்துரு பிசாசாய கைக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்க அவர் வல்லவராக இருக்கிறார். முதலம் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நம் மீறிலிருந்து நீங்களாக்கி மீட்கிறாரு. ரெண்டாவது சத்துருன் கைக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்கிறாரு. சங்கீத புஸ்தகம் 31:4-5.
1: அவர்கள் எனக்கு,
0: அவர்கள் எனக்கு
1: மறைவாய் வைத்த வலைக்கு,
0: அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு
1: என்னை நீங்களாக்கி விடும்.
0: பாத்தீங்களா, அவருக்கு நமக்கு விரோதமா இருக்கிறவங்க எத்தனை வலை வச்சிருப்பாங்களோ அந்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும்.
1: தேவரீரே எனக்கு அரண்,
0: தேவரீரே நீர்தான் எனக்கு அரண்.
1: உமது கையில்,
0: உம்முடைய கையில்
1: என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்,
0: உமது கையில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன்.
1: சத்திய பரனாகிய கர்த்தாவே,
0: சத்திய பரனாகிய கர்த்தாவே,
1: நீர் என்னை மீட்டுக் கொண்டீர்,
0: நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். ஆவி முடித்து ஒப்பு கொடுக்கிற நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். எதுக்கு சத்துருவின் வலைக்கு நம்மளை மீட்டுக் கொள்றாரு? சத்துருவின் விரோதமா என்ன செஞ்சாலும் கர்த்தர் அதிலிருந்து நம்ம மீட்டுக் கொள்ளுகிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியை ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவரே, ஆவி உம்மிடத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. நீர் என்னை வழி நடத்தும், நீர் என்னை கரம் பிடித்து நடத்தும். என்னை இன்னைக்கு நீர் வருவினாலும் நம்ம ராஜ்யத்துக்கு வரணப்பா, என் ஆவி ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கருத்துல நம்ம ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டும். தீபரநாய் கர்த்தாவே என் ஆவி உம்மிடத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு தாவி ஒப்பு கொடுத்தார். நம்மளும் கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கருத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 107 1:2-3.
1: கர்த்தரை துதியுங்கள்,
0: கர்த்தரை துதியுங்கள்,
1: அவர் நல்லவர்,
0: அவர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர்,
1: அவர் கிருபை என்றும் உள்ளது.
0: கிருபை என்ன செய்யணும்? கர்த்தருடைய கிருபை நமக்கு என்றும் உள்ளது.
1: கர்த்தரால்,
0: கர்த்தரால்
1: சத்துருவின் கைக்கு,
0: சத்துருவின் கைக்கு
1: நீங்களாக்கி மீட்கப்பட்டு,
0: பாத்தீங்களா, சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு
1: கிழக்கிலும்,
0: கிழக்கிலும்
1: மேற்கிலும்,
0: மேற்கிலும்
1: வடக்கிலும்,
0: வடக்கிலும்
1: தெற்கிலும் உள்ள,
0: தெற்கிலும் உள்ள
1: பல தேசங்களிலும் இருந்து,
0: பல தேசங்களில் இருந்து
1: சேர்க்கப்பட்டவர்கள்,
0: சேர்க்கப்பட்டவர்கள்
1: அப்படி சொல்ல கடவர்கள்.
0: அப்படி சொல்ல எப்படி சொல்லுவாங்க? கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நம்ம சொல்லணும், நம்ம மீட்டிருக்காரு. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஒரு நாள் அவர் சொல்லி துதிக்க வேண்டும். அதிகாலை எழுந்து நம்ம ஒரு நாளும் கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஒரு நாளும் துதிக்கணும். என்னைக்கு ஒரு நாள் துதிக்கிறது இல்ல, ஒவ்வொரு நாளும் துதிக்கணும். அவர் நமக்கு நல்லவரவே இருக்கிறார். நம்ம எத்தனையோ தூரம் அவரை விட்டு வழி வெளியே போனோம், அவரை விட்டு எத்தனையோ தூரம் தூரமா போனோம். நம்ம சத்துரு வரும்போது நம்ம நமக்கு ஒரு எதிர்ப்பு, நமக்கு ஒரு ஆபத்து, நமக்கு ஒரு விபத்து வரும்போது கர்த்தர் தேடுறோம். மற்ற நம்ம எங்கேயோ விலகி போயிருக்கோம். அப்படி இராதபடிக்கு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கணும். நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையை நினைச்சு நினைச்சு நம்ம துதிக்கணும். கர்த்தர் நம்மளை முதல்ல நினைச்சார், பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நேர்தலிருந்தும் நம்ம வீட்டுக்கொண்டார். ரெண்டாவது எதுல இருந்து வீட்டுக் கொள்றாரா? சத்துருவின் கைக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொள்கிறார். மூன்றாவதாக அவர் சொன்னார், அவர் வாசிக்க கேட்டார் இல்லையா, அவர் திரளான் மீட்பு உண்டு. இன்னொரு வாசிக்கலாமா? சங்கீத புஸ்தகம் 130:7.
1: இஸ்ரவேல்,
0: இஸ்ரவேல்
1: கர்த்தரை நம்பி இருப்பதாக,
0: கர்த்தரை நம்பி இருப்பதாக,
1: கர்த்தரிடத்தில்,
0: கர்த்தரிடத்தில்
1: கிருபையும்,
0: கிருபையும்
1: அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு.
0: அவரிடத்தில் எவ்வளவு இருக்கா? கிருபை இருக்கு, அவர்கிட்ட திரளான மீட்பு. மத பார்த்த நம்ம பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து மீறுதலும் மீட்டுக் கொண்டார். ரெண்டாவது என்ன இருக்குது? சத்துருவின் கைக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொள்றார். மூன்றாவது நம்ம எதிர்த்து மீட்டுக் கொள்றாரு பாருங்க, ஓசியான் புஸ்தகம் 13:14
1: அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன்.
0: அவர்களை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் சொல்லியிருக்கிறாரு. நம்மளை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்கிறவர்.
1: அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன்.
0: மரணத்துக்கு நீங்களாக்கி என்ன செய்யற நம்மள விடுவிக்கிறார். எந்த மரணம்?
1: மரணமே உன் வாதைகள் இங்கே,
0: உன் வாதைகள் இங்கே.
1: பாதாளமே உன் சங்காரம் இங்கே,
0: உன் சங்காரம் இங்கே.
1: மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும்.
0: மனமாறுதல் கத்தோடைய கண்களுக்கு, நம்ம கண்களுக்கு எப்படி இருக்கு? மறைவானதா இருக்கும். எந்த மரணம் நம்ம முடியாது. இந்த மரணம் மாத்திரம் இல்ல, இது எல்லாருக்கும் வர மரணம். நமக்கு என்ன மரணம் இருக்காது? ரெண்டாவது மரணம் இருக்காது. இந்த மரணம் எல்லாருக்கும் வர்ற மரணம். இதுல நம்மள என்ன வைக்கிறாரா? மரணத்துக்கு நீங்களாக்கி வைப்ப. எந்த மரணம் வசிக்கிறோம் இல்லையா? நீங்க வாசித்திருப்பீங்க அடிக்கடி. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8
1: பயப்படுகிறவர்களும்
0: அவிவிசுவாசிகளும்
1: அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும்
0: விபச்சாரக்காரரும்
1: சூனியக்காரரும்
0: விக்கிரக ஆராதனைக்காரரும்
1: பொய்யர் அனைவரும்
0: இரண்டாம் மரணமாகிய
1: அக்கினியும்
0: கந்தகமும்
1: எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
0: எரிகிற கடலிலே பங்க, அந்த மரணத்தை நம்மளை நீங்களாக்கி வைக்கிறார். ரெண்டாவது மரணமாகி, இது உலகத்துல எல்லாருக்கும் வரண மரணம். ஆனா அவர் எந்த மரணத்தில் நம்ம மீட்பாரா? இரண்டாவது மரணத்தில் நம்ம மீட்கிறார். இப்பாசிக்கு கேட்கலாமா? ஓசியா 13:14
1: அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன்.
0: அவர்களை
1: மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன்.
0: மரணத்துக்கு நீங்களாக்கி, அந்த எந்த மரண மாசத்துல? அந்த மரணம். மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன்.
1: மரணமே உன் வாதைகள் இங்கே,
0: உன் வாதைகள் இங்கே.
1: பாதாளமே உன் சங்காரம் இங்கே,
0: உன் சங்காரம் இங்கே.
1: மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும்.
0: என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும். பாத்தீங்களா? அந்த ரெண்டாவது மரணங்களுக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்பார். ஐப்பட வேண்டிய அவசியமே இல்ல. கத்துட்டு ஓடி வந்துடணும். பாதாளத்துக்கு நீங்களாக்கி மீட்கிறார். ரெண்டாவது மரணத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்கிறார். சங்கீத புஸ்தகம் மாஸ்கி கேட்டோம் இல்லையா, 49:15
1: ஆனாலும்
0: தேவன் என் ஆத்துமாவை
1: பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: பாத்தீங்களா? ஆத்துமா கத்திரன்னு தெரியாது. பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
1: அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்
0: பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் நம்மளை என்ன செஞ்சிருவாரு? ஏற்றுக்கொள்ளுவார். ஹலேலூயா. நம்மளை என்ன செய்யறாரு? பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீட்கிற தேவன். அதான் பார்த்தோம், அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. நம் பாவத்திலிருந்து, நம் அக்கிரமத்திலிருந்து, மீறுதலிருந்து மாத்திரம் மீட்கிற தேவன் அல்ல. சத்துருவின் கையிலுக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்கிறார். பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்பித்து மீட்கிறார். கலங்காதீங்க, கண்ணீரை துடைச்சிக்கோங்க. கர்த்தர் நம் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் துதிக்க வேண்டும். அவர் பூமி அனைத்துக்கு ராஜா. நம்ம ஒரு நாள் அவரோட ஆளுகை செய்ய போறோம். கலங்காதீங்க, நம்ம யாரும் கலங்க வேண்டாம். வெளிப்படுத்துற விசேஷம் 6:8
1: நான் பார்த்தபோது
0: இதோ
1: மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும்
0: பஞ்சத்தினாலும்
1: சாவினாலும்
0: பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும்
1: பூமியில் கால்பங்கு உள்ளவர்களை
0: கொலை செய்யும்படியான
1: அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது.
0: அந்த வல்லமிருந்து கர்த்தரை மீட்கிறார். கலங்காதீங்க, மரணத்தின் வல்லமை, நம்ம பாதாளத்தின் வல்லமிருந்து நம்ம மீட்கிற பாதாளம் நம்ம மேற்கொள்ள முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். 49:15
1: ஆனாலும்
0: தேவன் என் ஆத்துமாவை
1: பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: இந்த வசனம் எப்பவுமே சொல்லுங்க. ஆனாலும் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
1: அவர் என்னை ஏற்றுக்கொள்வார்.
0: என்னை சொந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்வார், பாதாளத்தின் வல்லமைக்கின் தப்பு மீட்பார் என்று சொல்லி வாசனத்தை என்னைக்குமே சொல்லி பாருங்க. பாதாளம் எனக்கு ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது, பாதாளமே போ அப்படின்னு சொல்லுங்க, தப்பு வைத்து மீட்பார். அது மாத்திரல்ல, ஏசாயின் புத்தகம் 52:3
1: விலையின்றி விற்கப்பட்டீர்கள்,
0: விலையின்றி விற்கப்பட்டீர்கள்,
1: பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று,
0: பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று
1: கர்த்தர் சொல்லுகிறார்.
0: கர்த்தர் சொல்லுகிறார், விலையின்றி. நம்ம பாவத்தில் விலையெல்லாம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, நம்ம பாவத்தில் அப்படியே போயிட்டோம். இப்ப என்ன செய்யற கர்த்தர் நமக்கு, பணமின்றி நம்ம மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்ற. யார் சொல்றார்? கர்த்தர் சொல்றார். என்ன அருமையான வார்த்தை பாருங்க, விலையின்றி விற்கப்பட்டீர்கள். ஒரு நாள் பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், இன்னைக்கு எப்படின்னு பாருங்க. நம்ம பணமின்றி நம்ம மீட்கப்படுகிறது கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா, பணம் ஒன்றும் கொடுக்கல, நம்ம ஆண்டுக்கு ஒண்ணுமே செய்யல, பணமின்றி நம்மளை மீட்டிருக்கிறாரு. பாதாளத்தின் வல்லமைக்கு கலங்க வேண்டாம், பாதாளம் நம்மளை ஒரு நாள் மேற்கொள்ளாது. அருமையானவர்களே, கலங்காதீங்க. முதல்ல பாவத்தில் மீட்கிறாரு, அக்கிரமத்திலிருந்து மீட்கிறாரு, மீறுதிலிருந்து மீட்டாரு. ரெண்டாவது, சத்துருன் கைக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டாரு. மூன்றாவதாக பாருங்க, நம்ம என்ன செய்யறாரா, நம்மளை வந்து பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மள மீட்டு கொண்டார். கலங்காதீங்க, அதான் கத்திர கத்திரத்தில் திரளான் மீட்பு உண்டு, நம்ம மீட்டாரு, கலங்காதீங்க. கடைசியாக நம்ம எதுலேருந்து மீட்கிறார் பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 63:4
1: நீதியை சரிக்கட்டும் நாள்,
0: நீதியை சரிக்கட்டும் நாள்
1: என் மனதில் இருந்தது,
0: என் மனதில் இருந்தது,
1: என்னுடையவர்களை,
0: என்னுடையவர்களை
1: மீட்கும் வருஷம் வந்தது,
0: என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. பாத்தீங்களா, அவர் நாள் அவர் உள்ளத்தில் மனசில் இருந்துதான், நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. கர்த்தருடைய மீட்டுக் கொள்றாரு. அருமையான, கலங்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னை மீட்டுக் கொள்ளுங்கப்பா, எனக்கு நான் எந்த இதுக்கு நான் போயிட மாட்டேன், உங்களிடத்தில் திரும்புற ஆண்டவரே, நம்மிடத்தில் திரும்புற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை மீட்டுக் கொள்ளுங்க. கர்த்தர் வருகிற ரொம்ப நாளாச்சு, கடைசி வினாடியில இருக்கிற அருமையானவர்களே, இன்னும் ரொம்ப நாள் இருக்குன்னு சொல்லி யார் ஏமாந்து போக வேண்டாம். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. அதுதான் நமக்கு கர்த்தர் வருகிறனால யாரும் அறிய, பிதாவை தவிர வேறு யாருமே அறிய முடியாது. ஆனா ஒண்ணு தெரியும், கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது சொல்றாரு. இதுதான் மீட்கு வருஷம். இந்த நாள்ல நீங்க திரும்பி போகாதீங்க, கர்த்தருடைய திரும்பி போகாதீங்க, கர்த்தருடைய எங்கேயும் போகாதீங்க, கர்த்தர் பார்த்த உறுதியே பற்றிக்கோங்க. மீக்கும் நாள் வந்தது, இதுதான் அவள் அவர்கிட்ட ஓடி வந்துடணும். மீக்கும் வருஷம், இந்த நாள்ல கர்த்தட்ட மீ கத்துட்டு வந்துருங்க. இனிமேல கர்த்தர் விட்டு பிரியாதீங்க, ஒரு வினாடி விட பிரியாதீங்க. நம்ம ஒரு வினாடி விட பிரியக்கூடாது, கர்த்தர் முழுமையா பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் மனதில் இருந்தது, நீதி சரிக்கட்டு நாள். பார்த்தீங்களா, இந்த காலங்கள் நீதி சரிக்கட்டு நாள். அவர் உறுதியாய் பற்றி கொள்வோம். லூக்கானு சுவிசேஷம் 21:28
1: இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது,
0: இவைகள் நல்ல கவனிங்க, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது
1: உங்கள் மீட்பு,
0: உங்கள் மீட்பு
1: சமீபமாய் இருப்பதால்,
0: சமீபமாய் இருப்பதால்
1: நீங்கள் நிமிர்ந்து பார்த்து,
0: நீங்கள் நிமிர்ந்து பார்த்து
1: உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார்.
0: உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றால், இனி இப்ப சமீபிக்கும் நாள், ஒவ்வொரு காரியம் இப்ப சம்பவித்துக் கொண்டிருக்கல, என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? லூக்கான் சுவிசேஷம் 21:11
1: பல இடங்களில்,
0: பல இடங்களில்
1: மகா பூமி அதிர்ச்சிகளும்,
0: மகா பூமி அதிர்ச்சிகளும்,
1: பஞ்சங்களும்,
0: பஞ்சங்கள். இது பாத்தீங்களா, எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள். இப்ப எவ்வளவு பணம் பணக்காரங்களுக்கு தெரியாது, பணம் இல்லாதவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், பஞ்சங்களும்,
1: கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
0: கொள்ளை நோய்கள் உண்டு பாத்தீங்களா, என்ன கொள்ளை நோய்கள், பயங்கரமான கொள்ளை நோய், பூமி அனைத்திலையும் கொள்ளை நோய் பாத்தீங்களா, கொள்ளை நோய் உண்டாகும்.
1: வானத்திலிருந்து,
0: வானத்திலிருந்து
1: பயங்கரமான தோற்றங்களும்,
0: வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும்,
1: பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
0: பெரிய அடையாளங்கள் பாருங்க, இப்ப எங்க பாருங்க, பஞ்சம், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்கள். கொள்ளைனால ஒரு நாட்டில இல்ல, பூமி உலகம் எங்கும். அதாண்டு சொன்னார் லூக்கான் சுவிசேஷம் 21:35
1: பூமியில் எங்கும்,
0: பூமி எங்கும்
1: குடியிருக்கிற,
0: குடியிருக்கிற
1: அனைவர் மேலும்,
0: அநேகர் மேலும்
1: அது ஒரு கண்ணியை போல வரும்.
0: அது எப்படி இருக்காருதான், ஒரு கண்ணியை போல. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இதுவரைக்கும் ஆண்டடி வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம சவம் போட போறோம். சவம் போடலாமா? எங்களை மாதிரி இயேசுத்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு மீ துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே உமை நம்புறவங்களை கர்த்தர் கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீங்கப்பா. ஒவ்வொருவனை கிருபை சூழ்ந்து பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறோம். பொல்லாங் நிறைந்த உலகத்தில் வாழ்கிற ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். நாங்கள் உண்மை சார்ந்து வாழ, உண்மை நம்பி வாழ, உண்மை அண்டி வாழ, உண்மை அறிந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்க்கை தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமாளத்தை தரணும். வேலை உயர்வை தரணும் ஏசப்பா. வேலை ப்ரமோஷன் கிடைக்க உதவி செய்யப்பா. வேலையில பரமண்டாக கிருபை தாங்க ஏசப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கோங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வத்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. கர்த்தாவேமை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுரோ ஏசப்பா, கெஞ்சுரோ. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாழ்த்தி இறங்கி வருகிறது. மாறுதல்கள் வேற்றுமான எந்த நிழலின்னு சொன்னீரே கர்த்தாவே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே மழைனால அழிவுறாம காப்பாத்துங்க ஆண்டவரே. மழைனால எந்த பகுதியுமே அழிவு வரக்கூடாதப்பா. தகப்பனையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம். இயற்கையினால எந்த காரியமும் யாருக்கு எந்த ஆபத்து வித்துள்ளாம காத்துக்கோங்கப்பா. மழைனாலேயோ காத்துனாலேயோ அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்ப. கடல்னால எந்த கடல் சிற்றத்தினால யாருக்கு அழிவு வரக்கூடாதுப்பா. அன்று விசேஷமா மீனவர்களாம் பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. நன்மையினால முடிச்சுட்டு காத்துக்கொள்ளும் அட பாத்துல கெஞ்சுகிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமான் தரணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. ஞாபகத்தை தாங்கப்பா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இந்த வாலிப சகோதர சகோதரர் இந்த கேம்ஸுக்கு அடிமையா இருக்கிற மக்களை மீட்டுக் கொள்ளுங்க அப்பா, மீட்டுக் கொள்ளுங்க. உங்க நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கேஜிக்கிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்திரம் செலுத்த கேட்டாரு, கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கிறது உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரி மாணவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தவனையார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனையார் தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1-0-4-9-0-1-0-0-0-0-0-2-2-2-9 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aislinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: ஏசாயின் புஸ்தகம் 25 அதிகாரம் 4 வசனம்.
1: கொடூரமானவரின் சீரல்,
0: கொடூரமானவரின் சீரல்
1: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
0: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
1: நீர் ஏழைக்கு பலனும்,
0: ஏழைக்கு பலனும்,
1: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
0: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
1: பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும்,
0: பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும்,
1: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர்.
0: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கத்திரம் எப்படி இருக்கிறாரு? பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலாம். நம் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அவர் ஒரு நாளுமே நம்மளை கைவிடவே மாட்டார். 90 சங்கீதம் 1 வசனம்.
1: ஆண்டவரே,
0: தேவரீர்
1: தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர்.
0: பாத்தீங்க, மோசே என்ன சொல்றாரு? தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிற. ஒரு நாள் மட்டும் இல்ல, ரெண்டு நாள் மட்டும் இல்ல, தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருப்ப. உங்க பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க அப்படி எத்தனை வருது, தலைமுறை தலைமுறை கர்த்தர் என்ன நமக்கு அடைக்கலமா இருப்பார். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்ல. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. நம்மள ஒரு நாளும் எந்த பிசாசும் எந்த சாத்தாவளையும் நம்மள என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. 91 சங்கீதம் 9 வசனம் 10 வசனம்.
1: எனக்கு அடைக்கலமாயிருக்கிற
0: உன்னதமான கர்த்தரை
1: உனக்கு தாபரமாக கொண்டாய்,
0: தாகரமாக கொண்டா
1: ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது,
0: பொல்லாப்பு நேரிடாது,
1: வாதை உன் கூடாரத்தை அணுகாது.
0: வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அடைக்கலமா இருக்கு, உன்னதமான கர்த்தர் ஒரு தாகரமா கொண்டு ஆக்கையில் என்ன செய்து பொல்லாப்பு நேரிடாது, வாதை நம் கூட இருத்த அணுகாது. என் அடைக்கலும் சொல்லிட்டே இருக்கணும். கர்த்தர் நீர் அடைக்கல, என் பலன், கோட்டை, என் ஜீவன், எல்லாமே நீங்க தான் நம்ம சொல்லணும். வாயில ஒவ்வொரு நாளும் அறிக்கிடணும். கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் கோட்டையும் அரணும் சீனுமா இருக்கிறாய், நீ ஒரு நாள் கைவிட மாட்டாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வாயினால அறிக்கையிடணும். அதுதான் நமக்கு என்ன செய்வர். நம்ம எந்த பொல்லாப்பு நேரடி வாதை நம்ம கூட எத்தனை மந்திரம் செய்வனும் எது வந்தாலும் நம்ம தொடாது. நம்ம ஒரு நாளும் கர்த்தர் வாயினால அறிக்கையிடணும். உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்ம அறிக்கையிடணும். நம்ம வாசிக்க கேட்ட ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனம்.
1: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ்,
0: கர்த்தருடைய சட்டைகளின் கீழ்
1: அடைக்கலமாய் வந்த உனக்கு
0: அவராலே
1: நிறைவான பலன் கிடைப்பதாக.
0: அவற்றை அடைக்கலம் வந்தவங்களுக்கு நமக்கு எப்படி கிடைக்குமா? நிறைவான பலன். யாரெல்லாம் தேவன் தான் அடைக்கலும், தேவன் தான் சொல்லி அவர் முழுமையா நம்பி வந்தவங்களுக்கு நமக்கு என்ன செய்ய நிறைவான பலன் உண்டாகும். நமக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை மோதி பாருங்க. கடைசி நாட்கள் எவ்வளவு பிரச்சனைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருந்து எல்லா இக்கிட்டுக்கும் விலக்கி நம்மளை காப்பார். நம்ம இந்த இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பிசாசு அதிகமா இந்த காலங்களில் நிறைய பிரச்சனை கொண்டு வர பாக்குறான். நம்ம அது நிமிஷத்துக்கு சோர்ந்து போகவே கூடாது. அவர் நம்ம அடைக்கலமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், எனக்கு நீர்தானே அடைக்கலாம், நீர்தான்டவர் எனக்கு அனுகூலம், கோட்டை, அரண், பலன் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் வாய்நாள் அறிக்கைட்டு சொல்லணும். யாராருக்கெல்லாம் அடைக்கலமா இருப்பாரு? முதலாவது பாருங்க, கர்த்தர் நினைச்சாரா தம்முடைய சனங்களுக்கு என்ன செய்யறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் அடைக்கலம் தவறு. அவர் என்றாரு, நம்ம தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலமா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். வாசி பாருங்க, யோபியின் புஸ்தகம் 3 அதிகாரம் 16 வசனம்.
1: வானமும் பூமியும் அதிரும்
0: ஆனாலும்
1: கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு
0: அடைக்கலமும்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார்.
0: கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தருடைய சனமா இருப்போம், ஆனால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. என்ன வானம் பூமி அதிர்ந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை உலகத்துல வந்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமா இருக்கிறார். வாசித்து பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 9 அதிகாரம் 24, 25, 26.
1: கல்மலையோடே
0: கலந்த
1: அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை.
0: எகிப்து
1: தேசம் எங்கும்
0: எகிப்தேச எங்கும்
1: மனிதரையும் மிருக ஜீவன்களையும்
0: மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும்
1: வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ
0: வெளியே வெளியே இருந்தவைகள் எவைகளோ
1: அவைகள் எல்லாவற்றையும்
0: அவை எல்லாவற்றையும்
1: அந்த கல்மலை அழித்து போட்டது.
0: கல்மலை அழித்து போட்டது.
1: அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம்
0: வெளியில் பயிர் வகைகள் எல்லாம்
1: அழித்து
0: அழித்து
1: வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது.
0: வெளியுள்ள மரங்கள் எல்லாம் முறித்து போட்டது.
1: இஸ்ரவேல் புத்திரர்
0: இஸ்ரவேல் புத்திரர்
1: இருந்த
0: இருந்த
1: கோசேன் நாட்டிலே மாத்திரம்
0: கோசை நாட்டில மாத்திரம்
1: கல்மலை இல்லாதிருந்தது.
0: கல்மலை இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஆனா எகிப்து நாடு முழுவதும் என்ன கல்மலை ஆக்கி வந்து சனங்கள் மேல மரங்கள் மேல வெள்ளாம எல்லாமே அழிச்சுப்பட்டது. ஆனா இஸ்ரேல் மக்கள் இருந்த கோசை நாட்டு மட்டும் என்ன செய்யல, அங்க மழை பெய்யல. அதான் கத்துடி பேதும் சொல்லு தம் சனங்களுக்கு கத்துற எப்படி இருக்கிறாரா, அடைக்கலமா இருக்கிற. எந்த பிரச்சனை பத்தி யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம கத்துடி சனமா இருப்போமானால் நம்ம எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உலகத்துல எத்தனை பெரிய உபத்திரம் வந்தாலும் எத்தனை பெரிய பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்புறவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு ஒரு குறையுமே வராது. கர்த்தர் முழுமையா நமக்கு அடைக்கலமாய் கொள்ளுவோம். கர்த்தர் நீர்தான் என் அடைக்கலம், நீர்தான் என் பல, நீர்தான் எனக்கு ஜீவன், எனக்கு நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும் ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது தம்முடைய சனங்களுக்கு எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருப்பாரு. எகிப்து நாட்டுல எத்தனையோ அழி வந்துச்சு, பறவை மரம் செடி கொடி மனிதர் மிருகச்சிவங்களும் எல்லாமே அழிந்து போச்சு. ஆனா கோசை நாட்டுல இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு எந்த மழையுமே பெய்யவே இல்லை. அதான் கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தருடைய சனம் யாரு வாசித்து பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 7:23 வசனம்.
1: என் வாக்குக்கு செவி கொடுங்கள்,
0: என் வாக்குகள் செவி கொடுங்கள்,
1: அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன்,
0: அப்போது உங்களுக்கு தேவனாயிருப்பேன்,
1: நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள்,
0: நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்கும்போது அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, நம்ம என்ன சரி அவருடைய ஜனமா இருக்கிறோம், அவர் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. நம்ம ஆண்டு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவி கொடுக்க வேண்டும். ஏதோ வாரம் போறோம் வந்துட்டு போறோம் அப்படி இல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்துல கேட்கிறார், வேற எதுவுமே நம்ம இடத்துல கேட்கல. ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து ஆண்டர் வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோமானா நிச்சயமா நம்ம எல்லாம் இருந்து கர்த்தருடைய சனமா இருப்போம். நிச்சயமா எங்க மழை பெஞ்சு எந்த ஆபத்து எங்க வந்தாலும் கர்த்தருடைய சனமாகி நம்மளுக்கு எந்த ஆபத்து வைத்தோம் வராதபடி தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. யார் சொல்ற கர்த்தருடைய வேதம் தான் சொல்லுது, நம்ம சொல்ல கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. முத கர்த்தருடைய சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். அவர் முழுமையா நம்பி அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஆண்டோட வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுக்க வேண்டும். காலையில எழுந்திரிச்சு பைபிள் வாசித்து செவித்து அப்புறம் நம்ம செவ் பண்ணி ரெண்டாவது அப்புறம் வேலையெல்லாம் தொடங்கும் போது உங்களுக்கு கர்த்தவங்களுக்கு எப்படி இருப்பார், எந்த ஆபத்து வித்தில்லாம தேவன் கட்டாயம் காப்பாத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி சபைக்கு வந்தாலும் கன்வென்ஷனுக்கு வந்தாலும் டிவியில வசனம் கேட்டாலும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய அப்ப நம்ம அவருடைய சனமா மாத்துறாரு. அவருடைய சனத்தை கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருந்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த இடத்துல மட்டும் இந்த கோசை நாட்டுல மட்டும் மழை இல்லாம தேவன் பாதுகாத்தாரோ அதே போல உங்களையும் என்னை நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாக்க அவரு வல்லவரா இருக்கிறார். முதலாவது தேவன் தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலாம இருக்கிறார். ரெண்டாவதாக யாருக்கு அடைக்கலமா இருக்கார் பாருங்க, நீதிமொழி புஸ்தகம் 29:25.
1: கர்த்தரை நம்புகிறவனோ
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
0: கர்த்தரை நம்புறவங்களே என்ன செய்வாங்க, உயர்ந்த அடைக்கத்துல வைப்பாரு. நம்ம அவரை எப்போதும் அவர் நம்புனா போதும், நீர்தான் நம்பிக்கை ஆண்டவர், நீர்தான் எனக்கு எல்லாமே, நீர்தான் சொல்லி அவர் நம்ப வேண்டும். அவர் தான் எனக்கு எல்லாமே. கர்த்தர் நம்ம மருமத்துல கர்த்தர் என் தேவன், என் ஜீவன், என் பலன், என் தகப்பன், என் தாய், எனக்கு எல்லாமே அவர் தான். நீங்க முழுமையா அவர் நம்புவீங்கன்னா அவர் நிச்சயம் என்ன செய்ய உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் முழுமையா நம்ப வேண்டும் எக்காலத்தையும். அதனால என்ன எந்த சூழ்நிலையும் எல்லா நாள்லையும் அவர் தான் நம்ப வேண்டும். நன்மைக்காக மாத்து நம்புறதில்லை. எல்லா சூழ்நிலையும் நீதான் ஆண்டவருக்கு என்ன எல்லாமே நீங்க தான் சொல்லி யாராலாம் நம்புறீங்களோ முத கர்த்தருடைய சனத்துக்கு அத்தேவன் அடைக்கலமா இருக்காரு. ரெண்டாவது யாருக்கு அடைக்கலமா இருக்காரு, தேவனை நம்புறவங்க நம்புறவங்களை உயரம் தடை துளைப்பாரு. அவர் முழுமையா நம்ப வேண்டும். நம்புவனால் அவர் முழுமையா நம்பும் போது கர்த்தர் நம்மளை உயர்ந்தடை துளைக்கிறார். அவர் முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 62:5-6.
1: நான் நம்புகிறது அவராலே வரும்,
0: நம்புகிறது அவராலே வரும்,
1: அவரே என் கண்மலையும்,
0: அவரே என் கண்மலையும்,
1: என் ரட்சிப்பும்,
0: என் ரட்சிப்பும்,
1: என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர்,
0: என் உயர்ந்த அடைக்கலமான
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்படுவதில்லை. பத்தி அவரே என் கண்மலையும், அவரே என் ரட்சிப்பும், அவரே எனக்கு எப்படிப்பட்டவரா இருந்தாரா, உயர்ந்த அடைக்கலமானவர். அப்படின்னால என்ன செய்யணும், அதிகமா அசைக்கப்படுது. அவர் யாரெல்லாம் அடைக்கலமா கண்மலையாக அவர் உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லி நம்ம வாயினால் அறிக்கிடு மாட்டால் உள்ளத்தில் விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் அடைக்கலம், அவர் தான் கண்மலை, அவர் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லினா நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கத்திர அடைக்கலமாக கண்மலையாக கொண்டிருக்கிற யாவரும் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படவே மாட்டோம். வாயினால் சொல்றது மாத்திரல உள்ளத்துல என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். உள்ளத்தில் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும், நம்ம உள்ளத்தில் அது விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆயில் சொல்றது மாத்திரல இருதயத்தில் விசுவாசிக்கணும், இருதயத்தில் விசுவாசித்த கண்மலைன்னு சொல்ல வேண்டும். அப்ப நம்ம நிச்சயமா அசைக்கப்படவே மாட்டோம். எந்த பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த உபத்திரம் வந்தாலும் அசைக்கப்படவே மாட்டோம். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 52:8.
1: நானோ தேவனுடைய ஆலயத்தில்,
0: தேவனுடைய ஆலயத்தில்
1: பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன்.
0: நான் பச்சையாய் ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன்,
1: தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன்.
0: பாத்தீங்களா அவர் எப்படி இருக்கிறாரு, கர்த்தர் கிருபையை நம்பனால எப்படி இருக்கிறாரா, தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறார். வந்தாலும் கர்த்தர் நம்பும் போது நம்ம கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 39:7.
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே நம்பிக்கை. சொல்லி பாருங்க, நீராவே எனக்கு நம்பிக்கை. உங்களை தவிர வேற நம்பிக்கை இந்த உலகத்தில் இல்லப்பா. நீங்க தான் இருக்க நம்பிக்கை, நீங்க தான் என் நம்பிக்கைன்னு சொல்லி பாருங்க. உங்களை கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும், உங்களை உயர்ந்த அடைய துளைப்பார், நீங்க பெரிய ஆசீர்வாதமா இருப்பீங்க. முதலா பார்த்தா கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கிறமா இருக்காரு, ரெண்டாவது கர்த்தர் நம்புறவங்களுக்கு கர்த்த அடைக்கலமா இருக்காரு, உயர்ந்த அடைத்துல வைக்கிறார். அடைக்கலமா இல்லாமல் என்ன செய்யறாரா, உயர்ந்த அடைத்துல வைக்கிறார். அது மாத்திர கர்த்தர் நம்புறவங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பணும், ஒவ்வொரு நாள் அவர் நம்பணும். நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதலே நம்ம கர்த்தரை தான் நம்பணும். மட்டும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். திருமணம் என்னோடு சேர்ந்து நீங்க செவிப்பீங்களா, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளே இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க செபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். சிவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை சந்தோஷத்தை தாரும். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசனம் ஒவ்வொரு மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஒவ்வொருக்குள்ளையும் பக்தி விருத்தி உண்டாகட்டும் ஐயா. கர்த்தர் பயப்படுற பயத்தை தாரும் ஐயா. நான் எஜமான் என்றால் என் பயப்படுற பயம் எங்கேன்னு கேட்கிறேங்க பரம தகப்பனே. நாங்களும் பயந்து கீழ்ப்படிந்து சித்தத்தை செய்யறவங்களாக எங்களை எல்லாரையும் மாற்ற வேண்டும் கூட கெஞ்சி செவிக்கிறோம் ஆண்டவரை. பிளஸ் டூ எழுதியிருக்காங்க ஆண்டவரை, அவங்களுக்கும் நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணணும். நான் மகிப்பிடட்டும் ஆண்டவரை, பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தாவையுமே துதிக்கிறோம். நீட் எக்ஸாம் எழுத போற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்களையும் ஆசீர்வதிங்க, அவங்களையும் ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. எல்லாரையும் நல்லா எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணவும் டாக்டர் இதில் போய் சேரவும் நீ கிருபை தர முடிக்காக செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க. நான் என்னென்ன எக்ஸாம்ல எழுதுறாங்களோ ஒவ்வொரு வரைக்கும் அந்த ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே மெஸ்தோத்து நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ண தேவனாய் கர்த்தர் அனுக்கிரமன வேண்டும்படி செபிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேண்டும்படி செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியா செபிக்கிறோம். வேண்டி கொடுத்திருக்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா மீ துதிக்கிறோம். எத்தனையோ சனங்கள் அப்பா எத்தனையோ விதத்துல கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. அப்பா சாப்பாட்டு கூட அக்கா கஷ்டப்படுறாங்க அப்பா. ஒவ்வொரு கண்ணீரையும் நீ துடைக்க முடியாது செபிக்கிறோம். வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஏசப்பா. கையின் கீழே ஆசீர்வதிங்க, கையின் கீழே உறுதிப்படுத்துங்கப்பா. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிறோம். பண கஷ்டத்தினால கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்கும் நீ இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ஐயா. இறங்கி அவங்க படத்தை சந்திக்க முடியா கொடுக்க எஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. சிக்கற்றவங்க கஷ்டப்படுறாங்க, விதவிகள் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. நீர் இறங்க முடியா செபிக்கிறோம். ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைக்க முடியா செபிக்கிறோம் ஐயா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தானே சப்பா. ஒவ்வொரு முகத்திலிருந்து கண்ணீர் துடைத்தள்ளும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் அப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காக துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே மீ நோக்கி கெஞ்சிரும். கர்த்தரிடத்தில் மணிமைகள் சேரு, ஒரு இருதயத்தில் வேண்டில் ஒன்று கருளி செய்வே. ஒரு வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிற மக்களாகவும் அப்பா எங்கள் வழி இல்லாம இடத்துல எங்களை ஒப்புவித்து மேல் நம்பிக்கை இருக்கவும் நீ கிருவை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பைக்கு இல்லாத மக்கள் குழந்தை பைத்து தரணேஸ்பா கற்பத்தின் கனி கத்ரால கடிக்கு சுகந்தரடி சென்னீரே கற்பத்தை தொடுமாண்டவரே தொடுமாண்டவரே தொடுமாண்டவரே அப்பா குழந்தை பைக்கத்தை தாங்கேசப்பா தாங்க வேலைக்காரன் கண்களை சமானி நோக்கி பார்க்கும் போலும் வேலைக்காரடி கண்களை சமாட்டி நோக்கி பார்க்கும் போலும் தேவனை கத்தாவே முடிய இறக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் அப்பா கெஞ்சுகிறோம் நீங்க தப்பா வியாதியில கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்க வேண்டும் அப்பா குணமாக்க வேண்டுமாண்டவரே அப்பா பிரயாணப்பட்டு போற மக்களுக்கு யாருக்கும் ஆபத்து பத்து வரக்கூடாதப்பா எங்க பார்த்தாலும் பெத்துக்கள் எங்க பார்த்தாலும் அப்பா பெத்துக்களும் சாவும் மரகந்தாங்களும் கேள்விப்படுறோம் இந்த நிலைமை எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்கப்பா விபத்து யாருக்கு வரக்கூடாதப்பா பெரிய காரியத்தை செய்யுங்க உங்க நாம் மகிப்பிடட்டும் எல்லா துதிகா நாம் மகிமுக்கு செலுத்துறோம் எங்களை அன்பு ரச்சரையாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேட்டுக்கிறோம் பரம பிதாவே ஆமே கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு கலங்காதீங்க
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே இது ஜெப நேரம் நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம் அன்பு சகோதரி அவர்கள் ஜெபக்குறிப்பு சொல்வார்கள் அவர்களோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா
0: சென்னை மக்களுக்காக நம்ம செம்பணும் நிறைய சென்னை நிறைய கொரோனா வைரஸ் நிறைய ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கு நிறைய மக்கள் மறைச்சு கொண்டே இருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம எல்லாரும் போராடி செம்பணும் நீங்களும் எங்களோட எல்லாம் செம்பணுங்க
3: ஸ்தோத்ராண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே தர்மையான ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் குடும்பமாய் முடி சமூகத்துல வந்து ஆண்டவரே கூடி ஆராதிக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த வேலையில கூட எங்க சென்னை பகுதிக்காக ஆண்டவரே முடி திரு சமூகத்துல வந்து நிற்கிறோம்ப்பா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியினால் ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாள் எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்களப்பா என் தகப்ப இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்கள் அக்கிரமங்களை மன்னியும் எங்களுடைய தேசத்தின் பாவங்களை மன்னியும் எங்களுடைய துணிகரங்களை மன்னியும் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்த தயவாய் மன்னித்து கர்த்தாவே எங்க சென்னை பட்டணத்துக்கு கர்த்த இறங்குவீராகப்பா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வியாதி நகோரம் பெருகி கொண்டு போகிறது அப்பா ஒவ்வொரு வீடுகளிலும் மரண ஓலங்களும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவர் வியாதியின் பீதிகளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறதப்பா என் தகப்பனே நீர் இறங்கும்படி காய் ஜெபிக்கிறோம் கர்த்தர் எங்களுக்கு இறங்கவிட்டால் யார் இறங்குவாப்பா தகப்பனே எங்களுடைய அப்பா பிதாவே எங்கள் சுகமாக்கணும் தெய்வமே நீர் இறங்கும்படி காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் தயவாய் இறங்குவீராக என் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுப்பீராகப்பா யாருனாலும் முடியாத ஆண்டவர் எந்த மருந்துங்களாலும் மருத்துவராலும் முடியாதப்பா எங்களுடைய அருமருந்தும் குரு மருந்தும் ஒரே மருந்து நீங்க தான் ஏசப்பா நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா சென்னை பட்டணத்து மக்களுக்காய் கர்த்தர் இறங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கைவிடாதீங்கப்பா எத்தனை குடும்பங்கள் கண்ணீரில் தவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா வியாதியில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா இனேசப்பா எங்களுக்காய் சிந்தின இந்த பரிசுத்த ரத்தம் எங்க சென்னை பட்டணத்தின் மேல் கர்த்தர் தயவாய் ஊற்றுவீராக சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக மனதுருக்கம் உள்ளவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தெய்வமே நீர் எங்களுக்கு இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் வியாதி முற்றிலுமாய் அழித்து போடுங்க ஜனங்களை எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுவீங்க ஏசப்பா வியாதி நகோரத்திலிருந்து எல்லாரையும் விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் என் ஜனங்கள் நிலைமையை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா எத்தனை குழந்தைகள் மரித்து போயிட்டாங்க எவ்வளவு பேர் மரித்து போயிட்டாங்க ஏசப்பா கர்த்தர் நீர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் வியாதிக்கு கர்த்தர் ஒருவரே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா நீர் எங்களுக்கு இறங்குங்க இறங்குங்க எங்க தேசத்துக்கு இறங்கும்படி காய் இப்படி பரிசுத்த பாதம் பிடித்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே ஆமே
0: நம்ம அரசியல் தலைவர்களுக்காக நம்ம அத்தியாரத்தில் அவருக்காக நம்ம ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிப்போம்
3: ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே என்னை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா தேவனே எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் ஆண்டவரே தேவனுடைய கிருபையுள்ள கரம் அவங்க மேல தங்கி இருக்கும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே யோசேப்பை வழி நடத்தின கர்த்தாவே தேவனே எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் மேல தேவனுடைய கரம் தங்கியிருந்து தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவனே தரும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே எங்க பிரதமரை ஆசீர்வதித்துள்ளும் ஆண்டவரே எங்க உள்துறை அமைச்சர் ஆசீர்வதித்துள்ளும் ஆண்டவரே எங்க பொருளாதாரத்துறை அமைச்சர் ஆசீர்வதித்துள்ளும் ஆண்டவரே எங்க ராணுவத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே எங்க சுகாதாரத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு கேபினட் அமைச்சர்களுக்கா ஜிபிக்கிறோம் இணை அமைச்சர்களுக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே தேவனுடைய உன்னத கரம் அவங்களை தாங்கி வழிநடத்தணும் தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவன் அவர்களுக்கு தந்தது வழி நடத்தும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க மாநில முதலமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க மாநிலத்தின் ஒவ்வொரு அமைச்சர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் தேவனோட திவ்ய கரம் தங்கியிருந்து மாநிலத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தை தருவீராக. ஒவ்வொரு எம்பிக்களுக்காக எம்எல்ஏக்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க மேல கர்த்தரோட கிருபையுள்ள கரம் தங்கியிருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மாவட்டத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தின் விவேகத்தை தருவீராகப்பா. பரலோகத்தின் தேவனே இறங்குவீராக. ஒவ்வொரு மாநகராட்சி மேயர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நகராட்சி தலைவர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவனே எஸ்அப்பா கவுன்சிலர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. அதை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தை அவங்களுக்கு தருவீராக. தேவனோட கிருபை அவங்களை தாங்கி வழி நடத்தணும் பாதுகாக்கணும் ஆண்டவரே. உன்னதரே இந்த காலங்களிலே எப்படி தேசத்தை நடத்தணும் எப்படி கொண்டு வரணும் எல்லாவற்றையும் அவங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரே ஞானத்தை தந்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. அவங்க மேல தேவனோட கிருபையுள்ள கரம் தாங்கி வழி நடத்தணும். நீர் இப்படி செய்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
0: திருச்சபை சீக்கிரமா திறக்கணும். அதுக்காக நம்ம சவுமணும் போராடி சவுமணும். நிறைய நம்ம திருச்சபையெல்லாம் திறந்து கற்று நாம் வைக்கப்படணும். அதுக்காக சப்பணும்.
4: சூத்திரம் ஆண்டவரே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க தேசத்தையும் தேவனை கருத்தர் ஆக்கிரமிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்க தேசத்தின் உள்ள திருச்சபைகள் ஒவ்வொன்றை ஆக்கிரமிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. எங்க தேசத்தில் உள்ள திருச்சபைகள் திறக்க உதவி செய்தீரே, கோடி நன்றி ஏசப்பா. தமிழ்நாட்டிலும் திறக்க தேவனை கருத்தர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. பரலோக தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா. இந்த கொரோனா வைரஸ்க்கு முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா. இதனால திருச்சபைகள் திறக்கப்பட துதிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபைகளை திறக்க தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக. மனம் இறங்குங்க ஏசப்பா. நாங்க யார்ட்ட ஏசப்பா போவோம் ஆண்டவரே? என் தேவனே மனம் இறங்குங்க ஆண்டவரே. எப்படியாச்சும் திருச்சபைகள் திறக்கப்படணும். மக்கள் எல்லாம் கூடி ஜபிக்க என் தேவனை கர்த்தர் ஒரு வழிவாசலை திறந்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. தடைகளை மாற்ற வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸ் முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா. போது ஆண்டவரே மனம் இறங்குங்க ஏசப்பா. என் தேவனே என் தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா. எவ்வளவு மாதங்கள் ஆயிடுச்சு ஏசப்பா திருச்சபையில திறந்து. இதற்கு பின்னாக நின்று கிரீசர பொல்லாத சாத்தன் கட்டப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. எப்படி ஆச்சு திருச்சபைகள் திறக்கணும். நாம மகிமை பண்ணும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. அப்படி செய்யப்படுதுன்னு கொடானுக்குடி நன்றி ஆண்டவரே. அப்ப எல்லா துதிகன மகிமமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
0: சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
1: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 8144 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியம் வெளியே ஒழித்து போயிடுவாங்க. சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா. ஹல்லேலூயா.
5: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட்.

கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணையில் இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: வெளிப்படுத்தின விசேஷம் 22:12.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: அவனவனுடைய கிரிகளின்படி,
0: அவனவனுடைய கிரிகளின்படி
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
1: என்னோட கூட வருகிறது,
0: என்னோட கூட வருகிறது. ஆமா அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, நான் வரும்போது அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட வருகிறது அப்படி சொல்றாரு. ஆண்டு வரும்போது இந்த உலகத்தில் நம்ம எதுக்காக எதெல்லாம் கர்த்தருக்காக நம்ம செஞ்சிருக்கோமோ, ஒரு வழிக்கு கர்த்தருக்காக ஒளிஞ்சிருக்கலாம், கர்த்தருக்காக போராடிக்க வீத்திருக்கலாம், கர்த்தருக்காக ஊழியத்தை தாங்கியிருக்கலாம், என்ன நம்ம செஞ்சிருக்கோமோ அந்த கிரிகளை கர்த்தராக இயேசுக்கிட்டு வரும்போது அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆண்டவரை இயேசுக்கிட்டு வரும்போது நம்ம கர்த்தருக்காக செய்த ஒவ்வொரு பலனும் அவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக என்ன கிரியை செய்திருக்கோமோ அந்த பலனை கர்த்தர் கட்டாயம் கொண்டு வருவார். அது மாத்திரல்ல, 62:12.
1: கிருபையும் உம்முடையது ஆண்டவரே,
0: கிருபையும் உம்முடையது ஆண்டவரே.
1: தேவரீர்,
0: தேவரீர்
1: அவனவன் செய்கைக்கு தக்கதாக,
0: அவனவன் செய்கைக்கு தக்கதாக
1: பலன் அளிக்கிறீர்,
0: பலன் அளிக்கிறார். அதான், அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறார். கிருப கர்த்தருடையது. அவனவன் செய்கை தக்கதாக கர்த்தர் என்ன செய்யறார், பலன் அளிக்கிறார். அப்ப நம்ம இந்த உலகத்துல இருக்க மட்டும்தான் நம்ம எதையாவது கர்த்தருக்காக செய்ய முடியும். நம்ம உலகத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொண்ட அப்புறம் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்திற்கு மாதிரி நம்ம அதிகமா செவிக்கணும். பாருங்க, எங்க பார்த்தாலும் மழை, மழையினால எவ்வளவு ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப நம்ம செவிக்கணும், இல்லாட்ட நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தரை பற்றி யாருக்காவது சொல்லணும், இல்லாட்ட நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை எதாவது தாங்கணும். கர்த்தருக்காக எதை செய்தாலும் அவர் அவங்க கர்த்தராகி தேவன் வரும்போது அவர் கட்டாயம் அந்த பலனை கொண்டு வருவார். யாரையும் கர்த்தர் வெறுமையா விடுகிற தேவன் அல்ல. நம்ம ஒவ்வொரு தேவைகளும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். ஏன்னா நம்ம செய்யறது அவருக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 56:8.
1: என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர்.
0: நம்ம அலைச்சல கூட கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறாரா? எண்ணி வச்சிருக்கிறாரா? நம்ம அலைச்சலே கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறாரு. தேவரீன் அலைச்சலை எண்ணி வைத்திருக்கிறீர்.
1: என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும்.
0: என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் வையும்.
1: அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது.
0: நம்ம அலைச்சலை எண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம கண்ணீர்ல நினைச்சாரு அவர் கணக்குல வச்சிருக்கிறாரு. அம்மா, ஆனா அது இப்போ நீங்க செய்த ஒவ்வொரு உதவிகளையும் கர்த்தருக்காக செஞ்சீங்கன்னா அதையும் கர்த்தர் கணக்குல வைப்பாரு. கர்த்தருக்காக நீங்க செபித்தீங்கன்னா அதையும் கணக்குல வைப்பாரு. கர்த்தருக்காக நீங்க ஏதாவது ஊழியத்தை தாங்குறீங்க அதையும் கர்த்தர் கணக்குல வைப்பாரு. அது அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது. நீங்க என்ன கர்த்தர் செய்தீங்களோ அந்த பலன் நம்ம கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கொண்டு வருவார். இந்த நாட்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னா காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். நம்ம ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது. வாசித்து பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 21:25.
1: சூரியனிலும்
0: சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும்
1: அடையாளங்கள் தோன்றும்,
0: அடையாளங்கள் தோன்றும். இப்ப சூரியன்ல வாட்டர் வளர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. இப்ப சந்திரனே ஏதோ சந்திரன் கருப்பா இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனையோ காரியம் சொல்றாங்க இல்லையா. அடையாளங்கள் தோன்றும்.
1: பூமியின் மேலுள்ள
0: ஜனங்களுக்கு
1: தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
0: பாத்தீங்களா, பூமியில் உள்ள ஜனங்களுக்கு என்ன தத்தளிப்பும் இடுக்கும். மழை வந்துருச்சு, என்ன செய்யறது? மழை பாருங்க, சென்னையில மக்கள் எல்லாம் கலங்குற, சென்னை மாத்திரம் இல்ல, செங்கல்பட்டு மாவட்டம், இது இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல தண்ணி புகுந்து காடுகள் எல்லாம் தண்ணி கிடக்குறது. நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. எல்லாம் பார்க்க இடுக்க தானே, இடுக்கங்களும் தத்தளிப்பும் ஜனங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுது.
1: சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்கும்.
0: சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்கு. எங்க பார்த்தாலும் காத்து, பலவிதமான சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்கும். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுது. நம்ம ஆண்டு வருது. அதனாலதான் நாட்கள் பொல்லாத ஆண்டு காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்திக்கணும். நாட்கள் வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. கர்த்தர் வரப்போறார். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சரி, நம்ம என்னெல்லாம் செய்யணும், கர்த்தர் வரப்போற நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:3.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து
0: நமக்கு பெரிய

0: வாரத்தை ஆண்டவர் கொடுக்கல, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து. நம்ம பெரிய காரியத்தை நமக்கு ஆண்டவர் சொல்ல, நீ என்ன ஆண்டவரை பத்தி கேட்டிருக்க, கேட்டு பெற்றுக்கொண்டதை நினைவு கூறும்படி
1: அதை கை கொண்டு மனம் திரும்பு.
0: அந்த வசனத்தை என்ன செய்யே, கை கொண்டு மனம் திரும்பு.
1: நீ விழித்திராவிட்டால்,
0: நீ விழித்திராவிட்டால்
1: திருடனை போல் உன்மேல் வருவேன்,
0: திருடனை போல் உன்மேல் வருவேன்.
1: நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பார்.
0: நீ நான் உன்மேல் வர்ற வேலையை என்ன செய்யாதிருப்பார், அறியாதிருப்பார். அதுதான் கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. மனம் திரும்ப என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் அறியாத காலத்துல நம்ம மனம் போல வாழ்ந்திருப்போம். உதாரணத்துக்கு சினிமா பாட்டு கேட்டிருப்போம், பாட்டு எல்லாம் நாடகம் பார்த்திருப்போம், சினிமா பார்த்திருப்போம், பலவிதமான பாவங்கள் கோபப்பட்டிருப்போம், பொறாமப்பட்டிருப்போம், எரிச்சல் இருக்கும், இப்படி நிறைய காரியங்கள் நமக்குள்ள இருந்துச்சு. இப்ப என்ன செய்யணும், மனம் திரும்ப என்ன செய்யணும், அந்த காரியத்திலிருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். கேட்டுக்கொண்டு நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம். எத்தனை வசனம் கேட்டு கர்த்தரை கூட பேசி, நீங்க வேதத்தை வாசித்திருப்பீங்க, கர்த்தரை கூட பேசியிருப்பாரு. இப்ப நீங்க வேதம் வாசிக்கும் போது, நீங்க டிவியில வசனம் கேட்கும் போது, எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் உங்களோட பேசியிருப்பாரு. அதை கேட்டுக்கொண்டு நினைவு கூர்ந்து என்ன செய்யணும், மனம் திரும்பணும். கர்த்தர் வரப்போறாரு. ஏன்னா நான் அதை விழித்திருக்கா விட்டால் திருடனை போல வருவார், திடீர் வருவாரு. ஏன் அப்படி சொல்றாரு, திருடனை போல திருட வரது யாருக்குமே தெரியாது. அதுதான் ஆண்டு அந்த வார்த்தையை நமக்கு சொல்றாரு. திருடந்து எப்போ வருவார், என்ன வருவான், என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சே நம்ம என்ன செஞ்சிருப்போம், அன்னைக்கு போலீஸ் எல்லாம் காவல் போட்டு நம்ம ரொம்ப பத்திரமா நம்ம வீட காத்துருப்போம், நம்மளையும் காத்துக்கொள்வோம். ஆனா திருடு வர்றது யாருக்கும் தெரியாது. அதே போல தான் சொல்றாரு, நீ கேட்டுக்கொண்ட வகையில் நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நம்ம மேல திருடனை போல வருவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. நம்ம என்ன செய்யணும், ஆண்டு கேட்ட ஒவ்வொரு வசந்தை கை கொண்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நம்ம வாழ்க்கை நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நம்ம நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கை புதிதாக்கப்பட வேண்டும். பழைய ஏதோ ஒரு வாழ்க்கையா, பழைய வாழ்க்கையை இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கணும். பழையவெல்லாம் ஒளிந்து போற எல்லாம் புதிதா என்ன, நம்ம கிறிஸ்துக்குள் இருந்தால் நம்ம புது சிருஷ்டியா மாற வேண்டும். ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே என்ன புது சிருஷ்டியா மாத்துக்கு, நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இனியதே மாற வேண்டும் ஐயா, என் சிந்தனைகள் மாற வேண்டும் ஆண்டவரே. எனக்கு கோபம் வரக்கூடாது, கோபம் எரிச்சல் கசப்பு வெறுப்பு இதெல்லாம் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. என்னை புது சிருஷ்டியா மாத்தும், நம்மளால முடியாது, கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை எப்படியாவது ஒரு புது சிருஷ்டியா மாத்தும் ஆண்டவரே, என்னை மாத்தும்னு சொல்லி நம்ம கேட்டா கர்த்தர் நிச்சயமா நம்மள மாத்துவாரு. 2 கொரிந்தியர் 5:17
1: இப்படி இருக்க,
0: இப்படி இருக்க
1: ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால்,
0: ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால்
1: புது சிருஷ்டியா இருக்கிறான்.
0: நம்ம எப்படி இருக்கோமா, ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தா நம்ம இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்துக்குள்ள இருக்கமா கிறிஸ்து விட்டு வெளியே இருக்கிறமான தெரிஞ்சுக்கணும். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா எப்படி இருக்கிறான், புது சிருஷ்டியா இருக்கிறான்.
1: பழையவைகள் ஒளிந்து போயின,
0: பழையவை ஒளிந்து போயின,
1: எல்லாம் புதிதாயின,
0: எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறமா, நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தா புதிய சிருஷ்டியா இருப்போம், புதியவில மாறி. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யும் போதெல்லாம் கர்த்தர் நம்மளோட பேசுவார், இது தப்பு தப்புன்னு சொல்லி பரிசுத்தர் நமக்குள்ள இருந்தால் சகலத்தையும் போதிப்பார். பரிசுத்தவன் இருந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் ஞாயிற்றுப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப பரிசுத்த அதான் கிறிஸ்துக்குள்ள இருக்கமா, கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிறோமா, அது நம்ம தான் நம்மளே நம்மள தலைஞ்ச நமக்கு தெரியும். கிறிஸ்துக்குள்ள இருந்தா பழைய காரியம் நம்மளை விட்டு விலகி இருக்கணும், பல பழைய காரியத்துல புல்லா மாறி இருக்கணும். அதான் சொல்லுவோம், ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிற பழையவெல்லாம் ஒளிந்து போ. நம்ம எங்க இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமா கிறிஸ்து விட்டு வெளியே இருக்கிறோமா, நம்ம அப்படி ஆராய்ஞ்சு பார்த்து ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அதான் சொல்றாரு, நம்ம பழைய காரியத்தை விட்டு விலகணும். அப்ப அதான் சொல்றாரு, இப்ப என்னன்னா நாட்கள் அதிகமா கத்திர வருக சமயிருச்சு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நமக்கு அறியாத காலத்துல அவர் காணாதொழி போல இருந்தாராம், இப்போதோ எல்லா மனிதருக்கும் மனம் திரும்ப வேண்டும் கட்டளை கொடுக்கிறார். வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 17:30
1: அறியாமையுள்ள காலங்களில்,
0: அறியாதமுள்ள காலங்களில்
1: தேவன் காணாதவர் போல் இருந்தார்,
0: தேவன் காணாதவர் போல் இருந்தார்,
1: இப்பொழுதோ
0: இப்பொழுதோ
1: மனம் திரும்ப வேண்டும் என்று,
0: மனம் திரும்ப வேண்டும் என்று
1: எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார்.
0: எங்குமுள்ள மனுஷர் உலகம் முழுக்க எல்லா மனுஷருக்கும் கட்டளையிடுறார். இன்றி நம்ம அறியாத காலங்கள்ல அவர் நம்மளை என்ன செய்ய, அறியாத காலம் என்னென்னமோ தப்பு பண்ணிருக்கோம், நம்ம தெரியாத எவ்வளவோ பாவம் பண்ணிருக்கோம். அப்ப கர்த்தர் என்ன செய்யற, காணாதவர் போல இருந்து இப்பொழுதோ எல்லாரும் சரி, எங்கும் உள்ள மனிதர் யாவருக்கும் என்ன செய்யறா, மனம் திரும்ப வேண்டும் சொல்லி கட்டளை எடுக்கிறார். நம்ம பழைய பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பழைய காரியங்கள் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம தான் பாதுகாக்கணும். ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து மாத்தும் ஆண்டவர், நம்ம கேட்டா அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் நம்மளை மாத்துவாரு, நம்ம கேட்கணும். ஆண்டவரே இந்த காரியத்தில் ரொம்ப கோபம் வருது, பரம் வருது, கசப்பு வருது, வெறுப்பு வருது, வைராக்கி வருது, எனக்கு எரிச்சல் வருது, மற்றவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேன், இப்படிலாம் இருக்குதப்பா. நம்ம கேட்டா மாத்துவார், கேட்காட்டா மாத்த மாட்டார். அதை கேளுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்ளு. ஆண்டவரை பார்த்து வசனம் சொல்லுது, நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கை மாற வேண்டும். இன்னும் இப்பதான் கோபப்படுறேன், இன்னொன்னு இப்படியா தான் இருப்பாரு கேப்பா, பழைய வாழ்க்கை இப்படியே இருக்கப்பா, எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, எனக்கு கசப்பு வெறுப்பு மற்றவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குதப்பா, இந்த குணங்கள் மாற வேண்டும். ஆண்டவர் சொல்றார், ஒருவர் எப்படி இருக்குமா? யோவான் 4:8
1: அன்பில்லாதவன், தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
0: தேவன் அன்பாக இருக்கிற, தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். நம்மளே நினைச்சிடணும், நம்ம தேவனே அன்பா இருக்கு, நம்ம நினைச்சு ஒருவர் அன்பா இருக்கணும். அன்பா அன்பு ஆண்டவரே இருக்கு, அன்பை தாரும், அன்பின் அபிஷேகத்தை தாரும். எனக்கு அது பரிசுத்தான மக்கள் வந்தா தான் அந்த அன்பு வரும். அப்பதான் மற்றவங்களை பார்த்த கோபம் வராது, எரிச்சல் வராது. அவங்க தப்பு பண்ணா கூட மன்னிக்க கூடிய மன்னிக்கணும்னு சொல்லி மக்கள் ஒரு எண்ணம் வரும். இந்த அன்பு இல்லாதனாலதான் மற்றவங்களை பார்த்தா கோபம் அப்படிலாம் வருது. இப்ப நம்ம மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் அறியாத உள்ள காலத்துல கர்த்தர் எப்படி இருந்தாரா? காலத்தில் இப்பொழுதோ எங்கும் உள்ள ஜனங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் சொல்லி கட்டளை கொடுக்கிறார். உலகம் முழுவதும், நமக்கு மாத்திரல, உலகத்துல முழுவதும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி தேவன் கட்டளை கொடுக்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே மனம் திரும்பக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். 2 பேதுரு 3:9
1: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி,
0: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி
1: கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து,
0: கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து
1: தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி.
0: பாத்தீங்களா, ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாதான், கெட்டு போகாமல். அவங்க என்ன எப்படி விரும்புறாரா? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி.
1: நம் மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார்.
0: அவங்க மேல் நீடிய பொறுமை, ஒருவர் கூட கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப சொல்லி தான் கர்த்தர் இன்னும் நீடிய பொறுமையா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல நீடிய பொறுமையா இருக்கார். இப்ப ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நான் மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யுமாப்பா, பழைய சுபாவம் மாறணும். ஆண்டவரே நான் சும்மா கிறிஸ்தவன் சொல்றது இல்லப்பா, நான் கிறிஸ்து உண்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே சொல்லி கர்த்தரை கேட்கணும். ஆண்டவரே நான் உண்மை போல மாற்றும் ஐயா, என்னை மாற்றும் சுவாமி, நான் மனம் திரும்ப வாஞ்சிக்கிற ஆண்டவரே. பழைய சுபாவம் இருக்கிறப்ப மலை சிலர் பழைய முந்தி கொஞ்சம் கோபப்பட்டு இருப்பாங்க, இப்ப அதிகமா கோபப்படுவாங்க. இன்னும் நம்ம என்ன சொல்ல, மனம் திரும்பல. ஆண்டவர் நம்மளை பார்த்தான்னு சொல்ல, ஒருவர் கூட கெட்டு போகாத, ஒருவர் என்ன செய்யணும், மனம் திரும்பன்னு சொல்லி அவர் என்ன செய்யும், இன்னும் நீடிய பொறுமையா இருக்கிறார். மனம் திரும்பி இருக்கம்மா, இல்ல பழைய சுபாவம் இருக்குதா, இல்ல நம்மதான் உள்ள தலைசி பார்த்து ஆண்டவரே எனக்கு மனம் திரும்பக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி கர்த்தரை கேட்கணும். கர்த்தராகிய தேவன் கடைசியை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லூக்காவின் சுவிசேஷம் 24:47
1: அன்றியும்,
0: அன்றியும்
1: மனம் திரும்புதலும்,
0: மனம் திரும்புதல் பாத்தீங்களா, அன்றியும் மனம் திரும்புதலும்
1: பாவ மன்னிப்பும்,
0: பாவ மன்னிப்பும்
1: எருசலேம் தொடங்கி,
0: எருசலேம் தொடங்கி
1: சகல தேசத்தாருக்கும்,
0: சகல தேசத்தாருக்கும்
1: அவருடைய நாமத்தினாலே,
0: அவருடைய நாமத்தினாலே
1: பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது,
0: பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. பாத்தீங்களா, அவர் நாமத்தினுமே ஒவ்வொருவரும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு பற்றி தான் பிரசங்கப்பட வேண்டியது அப்படி சொல்றாரு. 48
1: நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள்.
0: சீசர்கள் தான் அவங்க மற்றவங்களுக்கு சாட்சியா இருந்தாங்க. ஒரு காலம் மீன் பிடிக்க போனாங்க, நாங்களே இப்படி இருக்கோம், இவங்க காரியம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க மற்றவங்களை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில சீசர்களை மனம் திரும்பினாங்க, இவங்க தான் உங்களுக்கு சாட்சியா இருக்காங்கன்னு சொல்றாரு. அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் கூட மனம் திரும்ப வேண்டும், பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பத்தி தான் பிரசங்கம் பண்ணப்படுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கடைசியாக நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அது பழைய சுபாவம் நம்ம விட்டு மாறணும். ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தா எப்படி இருக்காங்களா? புது சிட்டி, பழையவல்ல, பழைய காரியம், பழைய சுபாவம் நம்ம விட்டு ஒளிந்து போனோம். புது ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா, பழையவெல்லாம் என்ன செஞ்சிருச்சான், ஒளிஞ்சு போய் எல்லாம் புதிதா, என்ன நம்ம வாழ்க்கையில எல்லாம் புதிதா வேணும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நீ மாற்று ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவரை வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செபிக்க போறோம். செபிப்பிக்கலாமா? துதிக்கிறோம் சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், அனுகிற சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமான் தேர்லி சந்தோஷ தேர்லி ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாச்சு பேக்கிறோம். கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறைவா இருக்குன்னு சொன்னீங்களாண்டவரே. நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுறோம். இந்த மகிழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வேண்டும் செபிக்கிறோம். மகிழ்ச்சியை தர முடியாது செபிக்கிறோம். கத்தோடி மகத்துமில் நாம் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறையா. அவங்களை பலப்படுத்துங்க, அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனந்திரும்பாத மக்கள் மனந்திரும்பணும், குணப்படாத மக்கள் குணப்படணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் செய்யுள்ள சாட்சியாய் மாற்றும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வனி பெல்லிசனிங்களை உடைத்துப்படும், பிசாசுங்களை அழித்துப்படுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் பிரச்சனை மாறணும் ஐயா. அவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் செபிக்கிற ஐயா. பிரிந்து குடும்பம் அணைக்கணுமையா, சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தரணும் ஐயா. அப்பாமே துதிக்கிறோம், அறிந்து கொள்ளும் அண்டிக்கொள்ள கிருவச்சி முடியாது செபிக்கிறோம். தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்கும் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து கூட இணைக்கணும். ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா அம்மை ஸ்தோத்திரம், செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைமை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க சப்பா. அன்றுவரே உண்மை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்துல காணப்படுற எல்லா பிரச்சனையும் மாற வேண்டும் ஐயா. எல்லாரும் அதிசயங்களை செய்ய வேண்டும், எல்லார் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியரங்கமா செய்ய வேண்டும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே மே துதிக்கிறோம். ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செய்வதை கேட்ட சந்தோஷமா இருங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல,
4: இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB0COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409001000002229. மே காட் பிளஸ் யூ.
5: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: aslinkaram@gmail.com. Our website: handofjesus.in. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 9.
1: உலகத்திலே வந்து
0: எந்த மனுஷனையும்
1: பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
0: எந்த மனிதராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தர் உள்ளத்தில் நம்ம அதிகமா அவரை தேரும்போது அவருத்தில் அன்பு கூர்ந்து அவர் நீர் எனக்குள்ள வரணும் ஆண்டவர் அப்படின்னு நம்ம கேட்கும் போது கர்த்தர் நினைச்சாரு, எந்த மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவரு தான், மெய்யான ஒளி. ஆண்டவர் என்னையும் பிரகாசிப்பீங்க, என்னையும் உமக்காக வாழணும் ஆண்டவர், எனக்கும் உமக்காக ஜீவிக்க எனக்கு வாஞ்சிக்கிற ஆண்டவர்னு சொல்லி உண்மையான தாகத்தோட வாஞ்சோடு கூப்பிட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் பிரகாசிப்பிப்பான். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. ஏசாயின் புஸ்தகம் 9:2
1: இருளில் நடக்கிற ஜனங்கள்,
0: இருளில் நடந்த ஜனங்கள்
1: பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்,
0: பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்.
1: மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது.
0: பாத்தீங்களா, மரண இருளின் தேசத்துல குடியிருக்கும் மேல என்ன வெளிச்சத்துதான், வெளிச்சம் உதித்தது, வெளிச்சம் பிரகாசித்தது. பாத்தீங்களா, நம்ம இப்படி இருக்கிறமே, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? மரண இருளில் தேசத்திலே வெளிச்சம் பிரகாசித்தது. அப்ப உங்க மேல என் மேல தேவனுடைய வெளிச்சம் பிரகாசமே இல்லையா? கட்டாயம் பிரகாசிப்போம். நமக்கு வாஞ்ச வேணும், நமக்கு தாக வேணும், நம்ம ஆண்டு விட்டு அன்பு கூற வேண்டும், இயேசுவே என் மேல வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். கேட்டா கட்டாயம் தேவன் நினைச்சு நம்ம மேல பிரகாசிப்பிப்பார். ஹல்லேலூயா. ஏசாயின் புஸ்தகம் 60:2
1: இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும்.
0: காரில் என்ன, யாரை மூடும்? சனங்களை மூடும்.
1: ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
0: அவருடைய
1: மகிமை உன்மேல் காணப்படும்,
0: இன்னும் கொஞ்ச நாள்லதான். இருள் பூமியும் சனங்களும் காரியும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், மகிம் உன்மேல காணப்படும். அந்த வாஞ்சி உங்களுக்கு இருக்கா? ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையிலும் ஒளி உதிக்கணும், என் வாழ்க்கையிலும் மகிமை காணப்படணும், என் வாழ்க்கையிலும் வெளிச்சு உதிக்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே, என்னை நம்ம கருத்துல ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா கட்டாயம் நம் வாழ்க்கையிலும் தேவனுடைய ஒளி நம்மள உதிக்கும், வெளிச்சம் நம்மள வரும். அல்லேலூயா. நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச, தாகம், தேவன் மேல அன்பு. ஏதோ வந்துட்டோம் போயிட்டோம், நமக்கு அற்புதம் நடந்தா போதும், அதிசயம் நடந்தா போதும். நம்ம அதுக்கு பேர் வரமே, நிறைய பேர் சனங்கள், எவ்வளவு சனங்கள் வந்தாங்க, அற்புதத்தை பெற்று அதிசயங்களை பெற்று எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க. உதித்ததோ அவங்களுடைய வாழ்க்கைய தான் நம்ம பார்க்க போறோம். அவங்க வாழ்க்கைய எத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காங்க, எத்தனை நன்மை பெற்றிருக்காங்க தான் நம்ம பார்க்க போறோம். வெளிச்சம் யாரும் தேவனுடைய வெளிச்சம் உதித்ததோ அவங்கெல்லாம் எப்படி பெற்ற ஆசீர்வாதம் பெற்றாங்க, எப்படி அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது, எப்படி அவங்க வாழ்க்கை மாற்றப்பட்டது, இதான் நம்ம சுருக்கமா காணிக்க போறோம். என் மேல அந்த ஒளி உதிக்கணும் ஆண்டவரே, நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, உம்முடைய ஒளி என் மேல உதிக்கணும், என் மேல உங்களுடைய மகிமை காணப்படணும். இந்த உலகத்துல எவ்வளவு நாட்கள் எல்லாராலையும் கஷ்டப்பட்டிருக்கு, எவ்வளவு அற்பமான எண்ணப்பட்டிருக்கு ஆண்டவரே, உங்களுடைய ஒளி என் மேல உதிக்கணும்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்டா தேவனுடைய ஒளி நம்ம மேல உதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு நம்ம ஏதோ செய்யணும் இல்ல, நம்ம கேட்டா போதும், தேவனுடைய ஒளி நம்ம மேல உதிக்கும்னா நம்ம தேவனிடத்தை கேட்டாவே போதும். அல்லேலூயா. கேளுங்க, கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கணும். முதலாவது பாக்குறோம் அப்போஸ்தலன் நடவடிக்கை புஸ்தகம் 9:3 5 வரைக்கும் வாசிக்க கேட்போமா.
1: அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கவுக்கு
0: சமீபித்த போது
1: சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான்.
0: அப்பொழுது
1: சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டார். அதற்கு அவன்
0: ஆண்டவரே,
1: நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துற இயேசு நானே.
0: பாருங்க, இவங்க எங்க போறாங்க? கிறிஸ்தவங்க எல்லாம் துன்பப்படுத்துறதுக்காக போறாங்க, துன்பப்படுத்தணும்னு சொல்லி அவங்களை வேதனைப்படுத்த, அவங்களை கொல்லணும்னு சொல்லி போறாங்க. போற வழியில இயேசு கிறிஸ்து அவங்க மேல என்ன செஞ்சார், ஒளி வந்தது. அந்த ஒளி தாங்க முடியவே நினைச்சாங்க, கீழே விழுந்துச்சாங்க. விழுந்தப்ப கேக்குறாங்க, ஆண்டவரு ஏன துன்பப்படுத்துறேன்னு இயேசுப்பா கேக்குறப்ப, ஆண்டவர் நீங்க யாருன்னு சொல்லி கேக்குறாங்கப்பா. நீ துன்பப்படுத்துற இயேசு நானேன்னு சொன்னோட அந்த உடனே என்ன சொல்லி பரிசுத்த பவுல் என்ன செஞ்சாரு, கர்த்தரித்துல அவரை ஒப்பு கொடுத்தார். அதான் மரண தேசத்தில் இருக்கும் மேலும் தேவன் ஒளி பிரகாசித்தது. இவர் எங்க போனார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அடிச்சு கொல்றதுக்கு தான் இவர் போயிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலதான் கர்த்தராகி தேவன் அவரை அவர் மேல உதிச்சது. அவரே என்ன சரி கீழே விழுந்துட்டு அந்த ஒளி தாங்க முடியாம அப்பதான் அன்று கேட்க, ஏன் திரும்ப நீங்க யார் ஆண்டவரன்னு சொல்லுவாங்க, இயேசுன்னு சொன்னு உடனே அவருக்கு ஒப்பு கொடுத்தார். வாசித்து பாருங்க எப்படி அந்த ஒளி வந்ததுதான் பாருங்க. அப்போஸ்தலன் அடிகளின் புஸ்தகம் 26:13 இங்க ஒளி எப்படி வந்துருங்க சொல்றாரு பாருங்க.
1: மத்தியான வேளையில்
0: ராஜாவே
1: நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி
0: பாத்தீங்களா, மத்தியான வேளையில எப்படி இருந்துச்சு, சூரியன் பிரகாசத்தை பார்க்கிலோ
1: அதிகமான ஒளி வானத்திலிருந்து
0: என்னையும்
1: என்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிறவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன்.
0: சூரியனை பார்க்கலாம் அதிகமான ஒளி, இவரையும் மட்டும் இவர் கூட வந்தவங்க அவங்களை சுற்றிலும் பிரகாசித்தான். ஒளி எப்படி பிரகாசித்தான், சூரியனை பார்க்கிலோ அதிகமா தேவன் ஒளி பிரகாசித்தது.
1: நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த போது
0: இவங்களுக்கு இந்த வெளியில ஒளி என்னால என்ன செய்ய முடியல, தாங்க முடியாம என்ன செய்யறாங்க, தரையில விழுந்த போது விழுந்துட்டாங்க எல்லாம் பாத்தீங்களா. அப்ப நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கேட்க, ஆண்டவர் பவுல் மேல முடி ஒளி பிரகாசித்து அன்னைக்கு அவரை சந்திச்சிறேன், இன்னைக்கு என்னையும் சந்திங்க, என் மேல முடி ஒளி பிரகாசிக்கட்டும், என்னையும் சந்திங்க ஆண்டவரே. ஆண்டோடு கேட்போம் பாருங்க, அவர் ஆண்டோடு பிள்ளைகளை துன்பப்படுத்துன்னு போறப்போ தேவன் அவரை சந்திச்சார். அதே போல தேவனுடைய ஒளி அவர் மேல பிரகாசித்தது. உங்கள் மேலும் என் மேலையும் தேவன் பிரகாசிப்பாரானா நம்மளையும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவார். எல்லா உளிரை பார்க்கலும் பரிசுத்த பவுல் நிறைய நிருபம் எழுதியிருக்காங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நிறைய நிருபம் எழுதுனது யாரு, பரிசுத்த பவுல் தான். கர்த்தர் சந்திச்சார், அவர் வாழ்க்கை மாறினது. ஹல்லேலூயா, அவர் வாழ்க்கை மாறினது. அவரை கொண்டுதான் தேவன் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு என்னை கொண்டு தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா, கட்டாயம் செய்வார், கட்டாயம் செய்வார் இல்லையா, கட்டாயம் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் பாருங்க. அவர் சொல்றாரு 1 Timothy 1:13
1: முன்னே நான் தூசிக்கிறவனும்
0: கர்த்தரை தூசிக்கிறவரும்
1: கொடுமை செய்கிறனுமாய் இருந்தேன்
0: பதினஞ்சு
1: அவர்களில் பிரதான பாவி நான்,
0: பிரதான பாவி நான் சொல்றாரு. துன்பப்படுத்திருக்கிறாரு, தூசிச்சிருக்கிறாரு, கொடுமை பண்ணியிருக்கிறாரு, அதான் சொல்றாரு நான் பிரதான பாவின்றாரு. அப்படிப்பட்ட பவுல் மேலதான் தேவன் ஒளி பிரகாசித்த உடனே வாழ்க்கை முழுமையாய் மாறிட்டு. அல்லேலூயா, அவள் வாழ்க்கை முழுமையாய் மாறிடுச்சு. அவரை கொண்டு தேவன் எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 19:11-12 எல்லாம் தயசி கவனிங்க, உங்க உள்ளத்துல ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் என் மேல முடி ஒளி பிரகாசிக்கு கேளுங்க.
1: பவுலின் கைகளினாலே
0: பாத்தீங்களா, ஒரு நாள் அவர் என்ன செய்யறாரு, துன்பப்படுத்தினார், கொடுமைப்படுத்தினார், என்ன செஞ்சாரா, தூசிச்சாரு. சொல்றாரு பாவிலி நானே பிரதான பாவி. பரிசுத்த பவுல் மேல தேவனுடைய ஒளி பிரகாசித்தது. இங்க என்ன செய்ய பாருங்க, வாசிக்க கேப்போம்.
1: பவுலின்
0: கைகளினாலே
1: தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார்.
0: பவுல் கையில கர்த்தர் எப்படிப்பட்ட அற்புதம் செய்தாரா, விசேஷ அற்புதங்களை செய்ததினால்
1: அவருடைய சரீரத்திலிருந்து
0: உருமாக்களையும்
1: கச்சைகளையும்
0: கொண்டு வந்து
1: வியாதிக்காரர் மேல் போட,
0: பவுலுடைய சரீரத்தில் இருந்த உருமாக்களையும் கட்சிகளையும் வியாதிகள் போட,
1: வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின,
0: வியாதி அவர்கள் விட்டு நீங்கி, எத்தனை வியாதி வியாதிஸ்தர் இருந்தாங்களோ அத்தனை பேர் மேல அந்த பரிசுத்த பவுலுடைய அந்த கச்சைகளையும் போடும்போது என்ன செஞ்சிருச்சு, அவங்க வியாதி அவங்கள விட்டு நீங்கிருச்சு.
1: பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன
0: பாத்தீங்களா, பொல்லாத ஆவிகளும் என்னச்சா, அந்த பவுலுடைய மேல இருந்த கச்சையும் உருமா போடும்போது என்னச்சு, பொல்லாத ஆவியும் பெறப்பட்டு ஓடிச்சு. ஹல்லேலூயா. அந்த தேவனா உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே பவுல் மேல உடைய வெளிச்சம் பிரகாசித்தது, ஆண்டவரே என் மேலும் உடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும், என் வாழ்க்கை மாற வேண்டுமா பல வாஞ்சிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப அவர் எப்படி வாழ்றாரு? முதல்ல எப்படி வாழ்ந்தாரு? தூசிக்கிறவரும் அப்புறம் என்ன செஞ்சாரா? துன்பப்படுத்துறோம், கொடுமை உள்ளவரா இருந்தாரு. பாவியும் பாவி பிரதான பாவி, கிறிஸ்தவங்களை அடிச்சு கொள்றதுக்காக தான் இது நிறுவ எழுதி வாங்கிட்டு போறாரு. அப்பதான் தேவன் சந்திக்கிறாரு. இப்ப அவர் வாழ்க்கை எப்படி மாறிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4:4
1: என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன்.
0: என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன். பாத்தீங்களா, குற்றமில்லாத வாழ்க்கை வாழ தேவன் பலன் கொடுத்தார். காரணம் என்ன? தேவன் ஒளி அவர் மேல பிரகாசித்தது. அல்லேலூயா. தேவன் ஒளி அவர் மேல, பவுல் மேல என்ன செஞ்சது? பிரகாசித்து அதை சொல்ற, என் மேல என்னிடத்துல யாதொரு குற்றத்தை நானே அறியேன்னு சொல்ற. அந்த அளவுக்கு கர்த்தர் பரிசுத்தமாக்கிட்டாரு. அருமையான சகோதர சகோதரி, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டும், ஆண்டவரே என் மேல உம்முடைய ஒளி பிரகாசிக்க வேண்டும். பரிசுத்த பவுல் மேல ஒளி பிரகாசித்ததுனால அவரின் வல்லமையாய் பயன்படுத்தினி. அவர் கை நாள் விசேஷத்தை அற்புதம் செய்தார். உருமாவையும் கச்சையும் கழட்டி போடும்போது பொல்லாத அசுத்த அவர் விட்டு போச்சு. அது மாத்திரம் வியாதிகள் நோய்கள் சுகமாச்சு. எனக்கு அப்படிப்பட்ட வல்லமையை கொடுங்க ஆண்டவரே, என் மேல உடைய ஒளி பிரகாசிக்கணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். வரைக்கும் ஆண்டோடைய வார்த்தை கேட்டேன்னா இப்பொழுது கர்த்தர் நோக்கி ஜெபிப்பார். வேணவர்களே கலங்காதீங்க, கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். உங்க கண்ணீர் கட்டாயம் கர்த்தர் துடைப்பார், கலங்காதீங்க. எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயங்களும் அற்புதங்களை செய்ய ஆண்டவரே. எத்தனையோ கண்ணீரோடு கவலையோடு பிரச்சனையோடு இருக்காங்கப்பா, அவங்க தாகத்தை நீங்க தீர்க்க முடியாச்சு வைக்கிறோம். கடன் பிரச்சனை, கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் விடுவீங்க சப்பா. உங்களால மட்டும்தான் முடியாச்சா? நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். வேலைக்காரன் கண்களை எசமானி நோக்கி பார்க்கமா போலும், வேலைக்காரருடைய கண்களை எசமாட்டி நோக்கி பார்க்கமா போலும். தேவனாய் கர்த்தாவே, உண்மை நோக்கி செபிக்கிறோம். ஒவ்வொருடைய கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், கஷ்டங்கள் நீங்கணும், அதிசயங்களை செய்யணும், அற்புதங்களை செய்யணும். அது மாத்திரல்ல வியாதிகள் சொல்ல முடியாது, எத்தனையோ வியாதிகள் அப்பா. ஆண்டவரே வியாதியை குணமாக்குங்க, நோய் குணமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் செவனை உடைத்து போடுங்க, பிசாசின் கீழ் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தாங்க, வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும் சப்பா. அப்பா நோக்கினவங்களுக்கு கெஞ்சிரும், வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும். அது மாத்திரல்ல எத்தனையோ குடும்பங்களை கத்தாவே வேலை வேலை இல்லாம தவிக்கிறாங்களப்பா. ஆண்டவரே வேலை தாரு, வேலை தாருமையா. எத்தனையோ பேருக்கு வேலையில நிப்பாட்டிட்டாங்களாம்ப்பா. ஐடிஐ கம்பெனியில நிறைய பேருக்கு வேலை இல்லையே சப்பா. வேலை தர முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். நன்மையான எந்தியும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவத்தை இறங்கியவர்கள் மாறுதுமல் வேற்றுமான எந்த நிலையிலும் சொன்னீங்களா ஆண்டவரே? எத்தனை ஜனங்கள் வேலை இல்லாம தவிக்கிறாங்க சப்பா. நீங்க தான் இறங்கணுமாப்பா, நீங்க தான் இறங்கணும். வேலை தரணும், வேலை தரணும் ஐயா. கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க அன்பின் ஆண்டவரே. இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களே ஆசீர்வதிங்க. எத்தனை வியாபாரம் செய்றாங்கப்பா, அவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். தகப்பனையே மீன் நோக்கினவங்களுக்கு எஞ்சுகிறோம் கர்த்தாவே. அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. வாகனம் வச்சிருக்கிற மக்களை ஆசீர்வீங்க, வாகனம் எல்லாம் ஓடத்தக்கதாக இருக்கிறவே தாரும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாரும். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க. என்னென்ன தேவையோ உங்களுக்கு ஒவ்வொரு தேவையை நீங்க சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்பா என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவா, என்னை நான் கொடுத்து விட்டேன் அவரே பார்த்துக்கொள்வார்னு சொல்லி பாப்பா சகோதரன் பாடியிருப்பது போல எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நேசடி காரம் தாங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு தேவை நீர் அறிந்திருக்கிறீங்கப்பா. உன் வாயிலிருந்து சொல் பறக்கம் என்று எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் நீ சொன்னீரே. ஒவ்வொரு தேவை நீர் சந்திக்க முடியா செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும், படிக்கிற மாதத்துல அப்ப நல்லா செபிக்கணும், துதிக்கணும். உண்மை அப்பா ஆராதிக்க கிருவை தர முடியா செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே வாலிபர்களை தொடுங்க, சிறு பிள்ளைகளை தொடுங்க. வாலிபர்கள்லாம் தேடணும் ஐயா. அப்பா ஸ்கூலு போற நேரத்துல அப்பா செபத்தோடு துதிக்கி துதியோடு ஸ்கூலுக்கு போகணும் ஆண்டவரே. எத்தனை வாலி பிள்ளைகள் பாழாக்கப்படுறாங்க, எத்தனை சிறு பிள்ளைகள் பாழாக்கப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில எங்க பிள்ளைகளை விடுவித்து காத்துக்கொள்ளணும். எங்க பிள்ளைகளும் செபத்தோடு போகும்போது வருமானம் செபத்தோடு போயிட்டு வர உதவி செய்ய முடியா கூட கெஞ்சுகிறோம். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. கத்துடி மகி மூடிக்கொள்ள முடியாச்சு வைக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க சப்பா. ஸ்கூலுக்கு போனாலும் கத்துடைய பாதுகாவல் வேணுமப்பா. வேலை போறவங்களுக்கு கர்த்தாவே என்னுடைய பாதுகாவல் வேணும்ன்ற இப்படி பாதுகாவலாம எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது எசப்பா. எல்லாரையும் பாதுகாத்துக்கோங்க. தேவாதி தேவன் தாம் எல்லாரோட கூட இருக்கணும். எல்லாரும் செவிக்கணும், துதிக்கணும், உண்மை அறிந்து கொள்ளணும் அப்பா. வேதத்தை வாசிக்கணும்ன்ற இயேசுவே இயேசுவே இயேசுவே தேடத்தக்க சமயத்துல தேடணுமே, உண்மை அண்டிக் கொள்ளணும், அறிந்து கொள்ளணும் எசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எல்லாவற்றையும் அன்புரச்சர் யேசுவா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு, கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள்
3: நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரின் செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட் இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் and love jesus.com. God bless you.

0: என்னோட பேர் ஷரோன். எனக்கு இடது காது பக்கம் வீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க, கண்டிப்பா அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சி வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.
1: கர்த்தரே பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டருங்க சொன்னாங்க, உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போக வேணாம், ஆபரேஷன் பண்ணிட்டு குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ணதுன்னு சொல்றாங்க. அக்கா டாக்டர் ஜெபம் பண்ணிக்கங்கன்னா அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த அக்காக்கும் நன்றி.
1: எந்த சாத்திரம் தொடவே முடியாது. ஹலேலூயா ஹலேலூயா. நீ காண்டிட்டு ஒப்பு கொடுங்க. தாவீதுக்கு தாவீது போய் சர்ச்சில் போய் என்ன செஞ்சாரு? ஒன்றே கேட்ட அதையே அது என்ன கேட்டாரு? தேவனுடைய மகிமை பார்க்கணும், தேவனுடைய ஆலயத்தில் இவ்வளவு நாள்லாம் தங்கியிருக்குன்னு கேட்டாரு. தேவன் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஹலேலூயா. ரெண்டாவதாக பாக்குறோம் 65வது சங்கீதம் 4வது வசனம்.
2: உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம்.
1: உம்முடைய வீட்டின் நன்மையினால திருப்தி ஆகுவோம். பாத்தீங்களா, தேவனுடைய ஆலயத்துல என்ன இருக்கு? நன்மையினால என்ன செய்வான்? திருப்தி ஆகுவோம். கார் போகும்போது புலம்பிட்டே போக மாட்டோம். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது நம்ம திருப்தியோடு மகிழ்ச்சியோடு போவோம். அந்த வசனத்தை கேட்காம போறப்பதான் என்ன பண்ணுவோம்? குழப்பம், சோர்வு, சோர்ந்து போய் போவோம். ஜபத்துக்கு வரும்போது சோர்ந்து போயிடுவோம், போகும்போதும் சோர்ந்து போய் தான் போவோம். அது நம்முடைய ஆலயத்தின் நன்மையினால திருப்தி ஆகும். கர்த்தர் நன்மை வச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, ஏன்னா நன்மையினால திருப்தி, கர்த்தர் எங்க இருக்கிறாரு? ஆலயத்தில் இருக்கிற. வாசிங்க ஆபோக்கு புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம்.
2: கர்த்தரோ என்றால்,
1: கர்த்தரோ என்றால்
2: தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
1: கர்த்தர் எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் இருக்காரா இல்லையா? இருக்கிறேன்னு சொல்றேங்க, சொல்லுங்க. யாராவது பாத்துருக்கீங்களா? அதான இல்லங்க, பாக்கல. பாக்கணும், கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் எங்க இருக்கிறாரு? ஆலயத்தில். இன்னொரு காசியமா,
2: கர்த்தரோ என்றால்,
1: கர்த்தரோ என்றால்
2: தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
1: கர்த்தர் எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல என்ன செய்யறோம்? பரிசுத்தம் வச்சுக்கலாம் சொல்லியிருக்காரு. கர்த்தருங்க இருக்காரா இல்லையா? இருக்கிறாரு. அதான் நம்ம ஆலயத்தை வந்து பரிசுத்தம் வச்சுக்கணும். 36வது சங்கீதம் 8வது வசனம்.

0: என்ன செய்வா? திருப்தி அடைவோம். கர்த்தர் வந்த திருப்தி
1: பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை
0: பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறார், ஆத்தும தாகத்தை தீர்க்கிறார், கஷ்டத்தை மாத்துவார், கண்ணீரை துடைப்பார். பேரின்ப நதியெல்லாம் வெளிச்சாரா தாகம் தீர்க்கிறார். அசு தாவிய மக்களை வந்துட்டு தாகம் தீர்ப்பார். அவர் சம்பூரத்துல நம்மளை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே நம்மளை ஆலயத்திலிருந்து எத்தனோ நாள் சும்மா உட்கார்ந்து போயிருக்கார் ஆண்டவரே, ஏதோ வந்துட்டு போட வந்த அவ்வளவுதான் போன, எனக்கு ஒண்ணும் தெரியல ஆண்டவர் சொல்லணும். இன்னைக்கு ஆண்டவர் மன்னிப்பு கேட்கணும். அது மாத்திர திரை மேல சொல்றாரு 31:14
1: என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: நான் அளிக்கும் நன்மையினால என் ஜனங்கள் திருப்தி ஆகும். நம்ம என்னதான் செஞ்சாலும் திருப்தி வராது, கர்த்தர் நம்ம கொடுத்தாருன்னா திருப்தியா கொடுப்பாரு. நம்ம திருப்தி ஆகிற தேவன் அவர் மட்டும்தான். நம்ம அவரோடு இணைந்து வாழணும், அவரோடு சார்ந்து வாழணும், அவரோடு ஒன்றரை கலக்கணும். எதோ வந்துட்டோம் போனோம், ஏதோ உட்கார்ந்தோம் போயிட்டோம், கீழே குடிஞ்சிட்டே இருந்தா எந்திரிச்சு போயிட்டோம்னு இல்ல, அவரோடு ஒன்றரை கலக்கணும். தாவீதை உயர்த்தற காரணம் தாவீது ஆலயத்தின் அவ்வளோ ஒரு வாஞ்சி, அவ்வளோ ஒரு தாக்கம். உங்களே என்னை உயர்த்தர் வல்லவராக இருக்கிற ஹலேலூயா. எந்த அளவுக்கு அவர் தேடுறீங்களோ, எந்த அளவுக்கு அவர்கிட்ட அன்பு கூறுறீங்களோ, அவரோடு ஒன்றரை கலக்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வித்து உயர்த்துவார். ஹலேலூயா ஹலேலூயா. நம்ம கையில தான் இருக்குது, நம்ம ஆண்டு எந்த அளவுக்கு தேடுறோமோ, எந்த அளவுக்கு இருக்கிறோமோ கத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். எங்க ஊர்ல சர்ச்சைக்கு போறப்ப இயேசு பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, யாசத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் என்ன பண்ண தெரியுமா, தம்பி சின்ன பையன், எங்க சித்தி பையன், அவனை கூட்டிட்டு நான் சாத்தூர், எங்க ஊர்ல இருந்து 4 மைல் தூரம் சாத்தூருக்கு போகணும். அந்த தம்பி 5 வயசு பையன், தம்பி கூட்டிட்டு சாத்தூருக்கு சர்ச்சைக்கு நடந்தே நாங்க 2 பேரும் போவோம். அவ்வளோ நடந்தே போவோம். 10 மணிக்கு சர்ச்சை ஆரம்பிப்பாங்க, 6 மணிக்கெல்லாம் எந்திச்சு கிளம்பி அந்த சின்ன தம்பி கூப்பிட்டு அதை அந்த தம்பி கண்ணில் தாவி கடைக்கு வச்சாரு. அவனையும் கூட்டிட்டு சந்தோஷமா நல்ல பாலி பையன், காலேஜ் படிக்கிறான், நிறைய இடத்துல ஊழித்துக்கெல்லாம் போறான். ஹலேலூயா. பையனை தொட்டுட்டாரு. அதான் அருமையானவர்களே, கத்திற்காக நீங்க எதை செய்தாலும் கத்திர உங்களை ஒருத்தரையும் என்ன செய்யறதில்ல, கைவிடுவதே இல்லை. எங்க சித்தி பையனை கூட்டு போவா, இன்னைக்கு அவங்க சித்தி பேரல தொட்டிருக்க. உங்களுக்கு அந்த வாஞ்சி வேணும், உங்களுக்கு அந்த தாகம் வேணும், உங்களுக்கு அந்த பசி தேவன் மேல வேணும். கத்திர மேல பசி, கத்திர மேல தாகம், உலக தாகம் இல்ல அருமையான, கத்திர மேல பசி. காண்மே இருந்த கத்திர உங்களை உயர்த்துவார். அலையலூயா அலையலூயா. அந்த தம்பி காலேஜ் ஓடி வருவா, எனக்கு வாங்க பாங்க சந்தைக்கா போலாம் போலாம். 6 மணிக்கு எங்க 2 பேரும் போயிருவோம், போயிட்டு நடந்தே போயிட்டு நடந்தே போயிட்டு வருவோம். அன்னைக்கு கத்திர அந்த வாஞ்சை கொடுத்தார். அப்படி வாஞ்சி நமக்கு வரணும், சின்மையதான் வந்துட்டு போன எந்திரிச்சு போன இல்ல, அந்த வாஞ்சி வேணும். தாவீது போன இடம்ல தேவன் காப்பாற்றினார். ரெண்டாவது ஆலயம் போகும்போது என்ன கொடுக்கிறாரு, தேவனுடைய ஆலயத்தின் சம்பூரத்தில் நம்மள திருப்தி ஆக்கிறார், பேரின்ப நதியினால நம்ம தாகம் தீர்க்கிறார். அல்லேலூயா. என்ன ரெண்டாவது யார் இருக்க தேவனுடைய ஆலயத்துல, தேவன் இருக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆகுன்னு சொன்னார். மூன்றாவது பாருங்க, 2:20:3-4:5
1: அப்பொழுது யோசபாத் பயந்து, கர்த்தரை தேடுகிறதற்கு
0: ஒருமுகப்பட்டு
1: யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான்.
0: உபவாசத்தை கூறி வைத்தார்.
1: அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள்,
0: சகாயம் பெற கூடினார்கள்.
1: யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள்.
0: எல்லா பட்டணத்தில் கர்த்தர் தேட
1: வந்தார்கள்.
0: நம்ம வந்திருக்கோம் தேடுறதுல.
1: அப்பொழுது
0: யோசபாத்
1: கர்த்தருடைய ஆலயத்திலே
0: புது பிரகாரத்தின் முகத்திலே
1: யூத ஜனங்களும்
0: எருசலேமியரும்
1: கூடின சபையில் நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே.
0: பாருங்க, அங்க யோசபாத்தை செவிக்கிறார் பாருங்க, எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே,
1: பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன் ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது.
0: கர்த்தருடைய கரத்துல என்ன இருக்கு? வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது.
1: ஒருவரும்

0: எதிர்த்து நிற்க கூடாது.
1: தேவனிடத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது? ஒருவன் எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு ஜெபம் பண்றா. ஏன்னா ஒன்னாவது வாசித்து பாத்தீங்களா, புரியும் ஏன் அப்படி ஜெபிச்சார்.
0: இதற்கு பின்பு மோகாப் புத்திரரும்
1: அம்மோன் புத்திரரும்
0: அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள்.
1: பாத்தீங்களா, எல்லாரும் என்ன எதுக்கு வந்தாங்களா? யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம். எத்தனை பேர் வந்திருக்காங்க? அம்மோன் புத்திரர், மோவாப்புத்திரர் அடுத்து இருக்கிற சாதிகள் எல்லாம் யோசபாத்து யுத்தம் பண்ண இருந்தாங்க. யோசபாத்து போய் வேற ராஜாட்ட உதவி கேட்கல, யார்ட்டையுமே உதவி கேட்கல. மற்றவங்கள்ட்ட போய் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய, எல்லாம் எங்களுக்கு சண்டைக்கு வந்துட்டாங்க, நாங்க என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல, எங்க கரெக்டா நீங்க உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கவே இல்லை. அவங்கள எல்லாம் சொன்ன யூதரெல்லாம் கூட்டு என்ன செஞ்சாங்க, ஒருமனப்பட்டு கர்த்தர் நோக்கி எல்லாம் செபிச்சாங்க.
0: எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது.
1: என்ன செய்ய தெரியல ஆண்டவரு, அவங்களுக்கு முன்னால் நிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்ல, என்ன ஒன்னே ஒண்ணு தெரியுது ஆண்டவரு, என் கண்ணு உங்களை மட்டும்தான் நோக்கி கொண்டிருக்கு, நீங்க ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி உங்களதான் நோக்கி கொண்டிருக்குது. எனக்கு என்ன செய்யணும் தெரியல, ஏராளமான கூட்டம், உங்களை பார்த்து உங்களுக்கு முன்னால் நிக்க பலன் இல்ல, என்ன செய்யணும் தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது ஆண்டவரு, என் கண்களை உங்களைதான் நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமாருமே, நம்ம குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள், குழப்பங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஆண்டுகிட்ட தெரிஞ்சு, ஆண்டவரே இவங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆண்டவரே, என்ன செய்யணும் தெரியல, நம்ம இயேசுவே என் கண்களை உண்மை மாத்து நோக்கி கொண்டிருக்குன்னு சொல்லி கண்ணை மூடி கண்ணீரோடு ஆத்மா பாரத்தோடு செவிப்பீங்களா? யோசபாத்துடைய கண்ணீர் தொடச்சி தேவன் உங்களை தொடப்பார தொடக்க மாட்டாரா? கட்டாயம் தொடைப்பாரு. நம்ம உடனே பிரச்சனைனா பக்கத்து வீட்டுல போய் சொல்லுவோம், அங்க போய் சொல்லுவோம், இங்க போய் சொல்லுவோம், எனக்கு பலவீனம், எனக்கு பலவீனம், எனக்கு வியாதி, எங்க வீட்டுல பிரச்சனை, எங்க வீட்டுல குழப்பம், எங்க வீட்டுல, அதனால யாரு பிரச்சனை வரப்போறது இல்ல. யோசபாத்தர் பாருங்க என்ன செஞ்சாராம், இந்த சனத்துக்கு முன்னால நிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்ல, என்ன செய்யணும் எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கண்களை உண்மைதான் நோக்கி இருக்கிறாண்டவரே, நீங்க தான் உதவி செய்யணும், உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லாண்டவரே, நீங்க தான் உதவி செய்யணும், நீங்க தான் யோசப்பா, நீங்க தான், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்ட செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். தேவனிடத்துல பச்சைபாதமே கிடையாது. உங்க யோசபாத்துக்கு மாத்திரம் செய்துட்டு நம்ம செய்ய இருப்பாரா? செய்வார், கட்டாயம் செய்வார். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம உள்ளத்துல பய வரக்கூடாது, இயேசுக்கு தேனக்குள்ள இருக்கிறார், அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள வரணும். யோசபாத்தான் சொன்னாரு, என்ன செய்யணும் தெரியல ஆண்டவர், எங்களுக்கு முன்னால் நிக்க பலன் இல்ல, உன்னே ஒன்னு மட்டும் தெரியாண்டவரே, கண்களை உண்மைதான் நோக்கிட்டு இருக்கு, எனக்கு உதவிச்சிங்க, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி அவரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கட்டாயம் கர்த்தனுக்கு உதவி செய்யறா செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். 17வது வசனம்,
0: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல,
1: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, ஏசப்பா சொல்றாங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகள் நீங்கள் அல்ல,
0: யூத மனுஷரே எருசலேம் ஜனங்களே,
1: எருசலேமின் ஜனங்களே,
0: நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்,
1: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்,
0: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார்,
1: ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களோட இருக்கிறார், அவருக்கு நீங்க பயப்பட வேண்டாம், யுத்தத்தை சேர்ந்து நீங்கள் இல்ல, கர்த்தர் தான் உங்களுக்கு, நீங்க சும்மா தடித்திருந்து சும்மா நின்றுட்டு பாருங்க, யார் யுத்தம் செய்யறன்னு மட்டும் பாருங்க, நீங்க பார்த்து பயப்பட வேண்டாம், என்ன யார் யுத்தம் செய்யற பாருங்க, நீங்க சும்மா தரித்து மாத்தி நின்றுங்க, சும்மா நின்றுட்டுருங்க, யார் உங்களுக்கு யுத்தம் செய்யறன்னு பாருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நீங்க பயப்பட வேண்டாம், எதை பார்த்தும் குழம்ப வேண்டாம், ஏன்னா கர்த்தரோடு இருந்தா கர்த்தனுக்கு எல்லா கருத்து உடனே கூட சொல்லி தருவார். கர்த்தரோடு ஏதாவது பேசியிருக்காரா? அவர் பேசாத நம்ம ஒரு சண்டையா அவருக்கு, உங்களுக்கு சண்டையா இல்ல, அப்ப நம்ம பேசுறது தானே, பேசணும், அவரோட பேசுற பழக்கம் உங்களுக்கு வரணும், செபிச்சா தான் பேசுவாரு, சும்மா உலகத்தோட இருந்தா பேச மாட்டாரு, உலகத்துக்குள்ள இருந்தா உலக தேவையான சத்தத்தை கேட்க முடியாது, அவருடைய உண்மையான சத்தத்தை நம்ம கேட்கணும்னு சொன்னா அவரோட நம்ம பேசணும். எல்லாம் சொல்லி தருவார், ஆலோசனை தருவாரு. அவர் தான் சொன்னார், நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய உன்னை காட்டு, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை பேசுவாரு. பேசுற தெய்வம் நம்ம உலகத்தோட இருந்தா கட்டாரு பேசவே மாட்டாரு. உலகமே வேணும், இயேசு வேணும்னு ஜீவன் அம்மா கூட பேச மாட்டாரு. இயேசுதான் வேணும், அவருக்காக நீங்க அர்ப்பணிச்சு செப்பிச்சீங்கன்னா தான் உங்களோட பேசுவாரு. உலகத்துல இருந்துட்டு உலக காரியம் எல்லா காரியத்தையும் உலகத்துல விட்டுட்டு பத்து நிமிஷம் ஜெபம் பண்ணு. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் பண்ணிட்டேன். எவ்வளவு நேரம் பண்றீங்க? கால் மணி நேரம். அந்த ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டாரு. அப்பெல்லாம் உங்களால ஆண்டவர் குரல கேட்க முடியாது. பிசாசு பேசி ஏமாந்துடாதீங்க. ஜெபிக்கணும். கர்த்தரோட உங்க உறவு, கர்த்தருக்கு உங்களுக்கும் உறவு சரியா இருந்தா தான் அவர் பேசுவாரு. சரியில்லை பிசாசு நம்மளோட பேசுவான். அப்புறம் நம்ம ஏமாந்துடக்கூடாது. நல்ல பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், இருதயம் கர்த்தரோட இணைக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இன்னொரு 17 வாசிமா, கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க.
0: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல,
1: இதை யுத்தத்தை பண்ணுகிற நீங்கள் அல்ல,
0: யூத மனுஷரே,
1: யூத மனுஷரே,
0: எருசலேம் ஜனங்களே,
1: எருசலேம் ஜனங்கள், யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே,
0: நீங்கள் தரித்து நின்று,
1: நீங்க என்ன செய்யுங்க? நின்னு நில்லுங்க. நின்னு
0: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
1: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்புங்கிற விடுதலை. ரட்சிப்புனா பாவத்தில் விடுதலை, சாவத்தில் எங்க என்ன செய்யுது, எதுவும் விடுதலை. இவங்களுக்கு ஜோசப் பத்துக்கும் மூணு சாதிகளுக்கும் சண்டை பிரச்சனை, உங்களுக்கு செய்யப்படுற விடுதலைய
0: பாருங்கள்.
1: பாருங்கள்,
0: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
1: நீங்க என்ன செய்யக்கூடாது? பயம் வரக்கூடாது, கலக்க வரக்கூடாது. விசுவாசம் இப்பதான் நமக்கு பூர்ணப்படும். பயம் திகில் வந்துச்சு, நம்மள விசுவாசம் பூர்ணப்படாதான் கர்த்தர் சொல்றாரு. பயப்படாமல் இருங்க, கலங்காமல் இருங்கள்.
0: நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள்.
1: ஆலோசனை சொல்றாரு, எப்படி செய்யணும்? நீங்க நாளைக்கு எதிராக போப்பா, நாளைக்கு இந்த பக்கத்து நீங்க இந்த இடத்துல இந்த இடத்துல போங்கன்னு சொல்லி நமக்கு ஆண்டு யோசப்பத்துக்கு ஆலோசனை சொல்றாரு. அது மாதிரி சொல்ல, நம்ம கத்தரோடு இணைந்து இருக்கணும், கத்தரோடு செபிக்கணும், உபாசம் இருக்கணும். வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பாஸ்டிங் செபிக்கணும். அது மாத்திர பைபிள் வாசிக்கணும். அது மாத்திரல செபத்தில் உறுதியா இருந்தா உங்க கூட பேசுவார். யோசப்பாத்துக்கு ஆலோசனை சொல்லி நம்முடைய தவிர தானே, நம்ம சொல்லார சொல்ல மாட்டாரா? சொல்வாரா? சொல்வாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உள்ள கருத்துக்கு அதிகமா இடம் கொடுக்காதீங்க. இயேசுக்கு மாத்திரம் இடம் கொடுக்கணும். இயேசுதான், இயேசுதான் எனக்கு எல்லாமே. இயேசு அதான் பக்தர் படி, எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே. இந்த தொல்லை மிகவும் உள்ளகில் துணை பாடிட்டோம், வாழ்க்கை எப்படி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இயேசுவோடு இணைந்து வந்தால் கர்த்தரை மூட பேச ஆயத்தம். அல்லேலூயா. சரி, நாளைக்கு இந்நேரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க 22 வசனம் வாசிங்க. ரெண்டு நாளாகமா 20:22 வசனம்.
0: அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது,
1: இவங்க கையில கத்தி இல்ல, அருவா இல்ல, வெட்டருவா எதுவுமே, துப்பாக்கி எதுவும் இல்ல. இவங்க ஜோசப் பார்த்தும் யூதர்கள் என்ன செஞ்சாங்களா? எருசலேம் குடியில போய் என்ன செஞ்சாங்க?
0: பாடி துதி செய்ய தொடங்கின போது,
1: துதி செய்ய தொடங்கின போதே
0: யூதாவுக்கு விரோதமாய் வந்திருந்த,
1: யூதாவுக்கு விரோதமாய் வந்திருந்த
0: அம்மோன் புத்திரரையும்,
1: அம்மோன் புத்திரரையும்,
0: மோவாப்பியரையும்,
1: மோவாப்பியரையும்,
0: சேயீர் மலை தேசத்தாரையும்,
1: மலை தேசத்தாரையும்,
0: ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்பு பண்ணினதனால்,
1: ஒருத்தருக்கு ஒரு விரோதமாய் ஒருத்தர் கர்த்தர் எலும்பு பண்ணினதனால்,
0: அவர் வெட்டுண்டு விழுந்தார்கள்.
1: அவர்களை வெட்டுண்டாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க செஞ்சது என்ன? பாடி துதிச்சாங்க, அவ்வளவுதான். அவங்க ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் வெற்றுண்டு விழுந்தார்கள். ஆமா, நமக்கு மந்திரம் இருக்கலாம், செய்வன் இருக்கலாம், பெல்லியூசன் இருக்கலாம், சாத்தண்டு கிரி அதிகமா இருக்கலாம். நம்ம என்ன செய்யணும்? கத்திர பாடி துதிக்கணும், செபிக்கணும், ஆராதிக்கணும், பயபக்தியோடு செபிக்கணும். ஏதா பிசாசுக்கு மாத்திரம் அன்னைக்கு செபிச்சுட்டு மறுநாள் வேற வழி போயிடக்கூடாது. பாடி துதி கத்திரோட இருதயம் எப்போதும் இணைக்கப்பட்டிருந்தா தெபிக்கும் போது பிசாசு நம்மளை பார்த்து என்ன பண்ணிடுவான், என்ன செஞ்சிருவான், ஓடியே போயிடுவான். நான் செபிச்சே சரியாயிரும் அப்படிலாம் இல்லை. யார் செபிச்சாலும் சரியாகாது. யார் கர்த்தரோடு இணைஞ்சு பாடுறாங்களோ அவங்க செபிச்சா தான் சரியாகும். கர்த்தரோடு இணைஞ்சிருக்கணும். வேற யோசனை பார்த்து கர்த்தரோடு இருந்தாங்க, யூதர் சனங்க கர்த்தரோடு இருந்தாங்க, அது சாத்தா ஓடியே போயிட்டான். ஹல்லேலூயா. ஐசிரமுள்ள தேவனை கர்த்தாவே, மை நன்றி ஓடு, மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. ஐயா, மை துதிக்கிறோம். இந்த டிவி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். நானே லவ் டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க, நீங்க செய்ய முடியாத கூட செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியரங்கமா இருப்பது செய்யுங்கப்பா. எல்லாரையும் இப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. மே சந்திக்க தகுதிப்படுத்த முடியாது செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். எல்லாரும் நல்ல வேதத்தை வாசிக்க உதவி செங்கேசப்பா. நல்ல வேதத்தை வாசித்து செவித்து அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மோடு இருக்க கிருபை தர முடியா செவிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்த முடியா செவிக்கிறோம் ஏசப்பா. கரம் பிடித்து நடத்துங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்கப்பா. எல்லாம் முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களே தகப்பனே, எங்களுக்கு முகத்தில் கண்ணீர்லாம் துடைச்சிருங்கப்பா. கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, அற்புதங்கள் செய்யுங்க. எங்களுக்கு விசுவாசத்தை தாரும் இயேசுவே. விசுவாசத்தை தொடங்குறவர் முடிக்கிறவர் நீங்க தானே. எங்களுக்கு விசுவாசத்தை தந்துடல முடியா கூட கெஞ்சுகிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. சகல வியாதியும் குணமாக்கி சகல நோய்களையும் குணமாக்க முடியாது கெஞ்சுகிறோம். பலவீனப்பட்ட மக்கள் ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும். முழு தண்டு வலியை எடுத்து போடும், பலவீனத்தை மாற்றி போடும். இடுப்பலையை குணமாக்கிருங்க, கால் வலியை குணமாக்கிருங்க, தலைவலியை குணமாக்கிருங்க ஏசப்பா. அன்றுவரே தலைவலியில கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க ஏசப்பா. எல்லா அந்தகர சக்தி நஸ்ரேனாக இயேசுகிறிஸ்து நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். கத்தாவே மந்திரக்கட்டை உடைச்சிருங்க ஏசப்பா. கத்துடைய கிருவை எல்லாரையும் தாங்க வேண்டும்னு செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க முடியாது கெஞ்சி செபிக்கிறோம் அன்றுவரே. அப்பா குழந்தை பாக்கெல்லாம் சகுலி குழந்தை பாக்கத்தை தாங்க, கத்துடைய கரங்களை தாங்கட்டும். கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. அதே போல அச்சாமை நோக்கி ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க, சமாந்தை தாங்க, சந்தோஷ் தாங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. எங்க சிறு பிள்ளைகள்லாம் நல்லா செவிக்கணும், துதிக்கணும், அறிந்து கொள்ளணும், எண்டிக்கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், உம்மோடு இருக்கணுமே. உம்முடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. தேமாதி தேவன் பலத்த ஆசீர்வத்தின் நன்மைகளை தர முடியா செபிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வரியத்தை தருன்னு சொன்னீங்களே, நீர் அப்படியாக ஆசீர்வதிங்க. பெரிய காரியத்தை செய்யப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆசிரிங்க சப்பா. நன்றியோடு மீ துதிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி நன்றி. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டிருக்கிறாரு, சந்தோஷமா இருங்க.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ சேவையை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்டா டீசர் டாட்டிங் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7 5 9811123435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.com. God bless.

0: கர்த்தரம் தந்த வசனம் சங்கீத புஸ்தகம் 65 சங்கீதம் 2 வசனம்.
1: ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள்.
0: நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு பேர் என்ன? ஜெபத்தை கேட்கிறவரே. சங்கீத புஸ்தகம் 66 சங்கீதம் 19 வசனம்.
1: மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார்.
0: என்
1: ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார்.
0: அவர் ஜெபத்தை கேட்கிறோன்னு சொல்லுங்க. என் ஜெபத்தை மெய்யாகும், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். நம்ம ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? கேட்டிருக்காரு. நம்ம இதுவரை ஜெபித்தோம் எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கட்டாயம் பதில் தருவார். அல்லேலூயா, நிச்சயமா தருவார். நீங்க ஒரு வேளைக்கு நினைக்கலாம், நான் என்னுடைய கண்ணீர்லாம் பார்த்திருக்காரா, என் கஷ்டம்லாம் பார்த்திருக்காரா, என் கண்ணீர்லாம் பார்த்திருக்காரா நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 56 சங்கீதம் 8 வசனம்.
1: என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர்கள்.
0: நம்ம என்ன எவ்வளவு அலையிறமா அதெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரா? எண்ணியிருக்கிறார்.
1: என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும்.
0: என்னுடைய கண்ணீர் எங்க வைங்க? உங்க துருத்தியில வைங்க.
1: அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது.
0: நம்ம கண்ணீர்ல எப்படி இருக்குதா? கணக்கு இருக்கு. நம்ம எவ்வளவு சொட்டு கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்கோம், எல்லாமே அவர் கணக்குல இருக்குதா பாருங்க. நம்ம கண்ணீர் ஒரு கண்ணீர் கூட என்ன செய்ய வீண் போகாது. அது எங்க வச்சிருக்கிறாரு? ஆண்டவருடைய துருத்தியில் வச்சிருக்கிறாரு. அது உங்களுக்கு கணக்குல அல்லவோ இருக்குது அப்படி சொல்றாரு. நம்ம அலைச்சல என்ன செஞ்சிருக்கிறாரு? எண்ணிருக்கானே, இவ்வளவு அலையிறனே, கத்தனை பாக்குறாரா? எவ்வளவோ அலைச்சல் அலையிற, ஒரு நாள் கூட நிம்மதியே இல்லையே, அலைச்சல் அலையிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களை அலைச்சல்லாம் கத்துற என்ன செஞ்சிருக்கிறாரு? எண்ணிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்க அலைச்சல எண்ணிருக்கிற கண்ணீர்ல எங்க வச்சிருக்கிறாரு? அவர் இடத்துல ஒரு துருத்தி வச்சிருக்காரு. அதெல்லாம் என்ன கண்ணீருக்கு என்ன இருக்கா? கணக்குல அல்லவோ இருக்கு. நம்ம உபர் சொட்டு கண்ணீர் வடிக்கிற கண்ணீருக்கும் என்ன இருக்குது? கத்துடைய கணக்குல அல்லவோ இருக்குது. அல்லேலூயா. கத்து நம்ம செவத்தை பேர் என்னது? அவர் நம்ம செவத்தை கேட்கிறவர். சரி, நம்ம எப்படி இருந்தா நம்ம செவத்தை கேட்பார்? கட்டாயம் கேட்பாரு. நீங்க நினைக்கல சொல்லரு, என் செவத்துக்கு ஏன் பதில் வரல, எனக்கு நான் எவ்வளவோ செவிக்கிறேனே, அப்ப ஆண்டு செவத்தை கேட்டா நிச்சயமா எனக்கு பதில் வந்திருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. லூக்கான் சுவிசேஷம் 18 அதிகாரம் 1 வசனம்.
1: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்.
0: சோர்ந்து போயிடுறோம், அடிக்கடி சோர்வு ஆயிருது, பலவீன ஆயிருது, சோர்ந்து போயிடும். அதான் சோர்ந்து போகாம என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். எப்ப நமக்கு சோர்வு வரும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 19 அதிகாரம் 3 வசனம்.
1: அதனால் எகிப்தருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும்.
0: அது நம்ம ஆவியில என்ன செய்யறது? சோர்வை உண்டாக்குது. எகிப்தினுடைய ஆவி அவர்களுக்குள்ள சோர்ந்து போகும். நம்ம ஆவியில பலவெல இருக்கும் போது நமக்குள்ள சோர்ந்து போகும். அதனால தான் என்ன சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு, நம்ம எப்பொழுது என்ன செய்ய சோர்ந்து போக, எப்போதும் சோம் பண்ண. ஆவியில பலன் இருந்தாலும் சோர்ந்து போயிடும். ஆவியில நம்ம அது இதுன்னு யோசித்து கவலைப்படும் போது நமக்குள்ள என்ன ஆயிருது? சோர்ந்து போயிருது. அதனாலதான் தாவீது ராஜா கேட்கிறாரு, 51 சங்கீதம் 12 வசனம்.
1: உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை
0: திரும்பவும்
1: எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும்.
0: உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஏன்னா எகிப்தின் ஆவி நம்ம என்ன செய்யறது? அந்த ஆவியில பலவீனம் இருந்து நம்ம என்ன செய்யுது? சோர்ந்து போக பண்ணும். அதனாலதான் தாவீது ராஜா கேட்கிற, ரட்சணி சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நம்ம அந்த ரட்சணியத்தை கொஞ்சம் கொஞ்சம் இழந்துட்டா கூட நமக்குள்ள என்னது? பலன் இருக்காது, சோர்வு தான் வரும். அதுதான் சொல்றாரு, ரட்சணை சந்தோஷத்தை திரும்ப தந்து எனக்கு உற்சாகத்தினாவே என்ன தாங்க முடிச்சுங்க. நமக்குள்ள ரட்சிப்பு குறைய குறைய குறைய நம்ம ஆவி அப்படியே அனலாம் போயிரும். அதுதான் தாவீது ராஜா பவுல் சொல்றாரு, ஆவியில என்ன செஞ்சீங்க? அனலா இருங்க. ஆவியில எப்படி இருக்கு? நம்ம அனலா இருக்கணும். அந்த ஆவி சோர்ந்து போகும்போது நம்மளால செவிக்க முடியாது, பலவீனமா இருக்கும், சோர்வு வரும். சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? கர்த்தர் அதனாலதான் அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷம். அதான் சொல்றாரு, என் ரட்சணி சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தினாவி. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழி புஸ்தகம் 24 அதிகாரம் 10 வசனம்.
1: ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறியனது.
0: ஆபத்து வரும்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. நம்ம ஆண்டவர் சொன்னாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உன்னோட இருந்து கூடி இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப எந்த ஆபத்தை பார்த்து நினைச்சே கூட பயப்படக்கூடாது. உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள் வந்து கொண்டே இருக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் உலகத்துல எத்தனையோ பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால ஆபத்து காலத்துல சோர்ந்து போன பலன் என்னாயிரும், குறுகினதாயிரும், பலன் இல்லாம போயிரும். அது அப்ப நம்மளை செபிக்க முடியாது, துதிக்க முடியாது. ஆண்டு சொன்னார், அவர் பேர் என்ன? ஜெபத்தை கேட்கிறவர். ஆனா நம்ம செபிக்க முடியறதில்ல. அவர் நம்ம ஜெபத்தை கேட்கறவர் தான் நம்ம பிரச்சனைகள் போராட்டங்களை வாழ்க்கையில் வந்துட்டா நம்ம என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போயிடுறோம். அதுதான் கத்துட்டு ஆபத்து காலத்தில் சோர்ந்து போன பலன் குறியினதாயிரும். நம்ம பலனே இல்லாம போயிரும், ஒண்ணும் இல்லாம சரீரத்துல பலவீனம் ஆயிரும். சரீரத்துல ரொம்ப பலவீனம், சோர்வு அப்படியே நம்மளை மேற்கொள்றோம். நம்ம செவிச்சு பிற கத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதான் கத்துடி வேணும். அவர் செபத்தை கேட்கறவர் தான். அது மாதிரி என்ன செய்யணும்? சோர்ந்து போகாம எப்போதும் செபம் பண்ணணும். ஆவியில் நமக்கு சோறு வராம நம்ம காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா இல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்ல. நம்ம ஆண்டவர் தானே துதிக்கிறோம். இப்ப யாரும் வேற யாரையுமே துதிக்கிறோம் பாருங்க. தலைவரை துதிக்கணும், எப்படிலாம் துதிக்கிறாங்க. நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சோர்ந்து போகாம எப்போதும் செபம் பண்ணும். ஆவியில நமக்கு சோறு வராத படிக்க காத்துக்கொள்ளணும். ஆவியில சோறு வந்துருச்சு நம்மளால முடியாது. அதனாலதான் தாவீது ராஜா கேட்கிறார், ஆண்டவரே ரட்சணை சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்க முடிஞ்சு? உற்சாகத்தின் ஆவி தரணும். ஆண்டவர் கேட்கணும், அது அவரு தான் தர முடியும். ஆண்டவரே நான் எவ்வளவு செபிச்சப்பா, எவ்வளவு நான் முன்னேறி செபிச்சேன், எவ்வளவு நேரம் செபிச்சனே, இப்பயே என்னால முடியல. எவ்வளவோ நான் செபிச்சேன், இப்ப எனக்கு செபிக்கவே முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. எனக்கு சரீரத்துல எப்படியோ இருக்கு ஆண்டவரே, அவர் எப்படியோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு கலங்குறோம். நம்ம சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகாம செபிக்கணும். நம்ம பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்துடுறோம். அதான் கத்துடி வேதுன்னு சொல்லி ஆபத்துக்களை சோர்ந்து போற பலன் குறியினதாது. நம்ம நம்ம பிரச்சனைகள் போராட்டத்தை பார்த்து நம்ம சோர்ந்துடுறோம். நம்ம பலன் குறியினதாயிருது, ஒண்ணுமே செய்ய முடியாதாயிருது. அதனால நீ ஆண்டவர் கேட்பா, ஆண்டவரே நான் சோர்ந்து போக மாட்டேன், ஆண்டவரே நான் எப்போதும் செவிக்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ரட்சணை சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தை நான் என்னை தாங்கபடி செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம செபத்தை எப்ப கேட்க மாட்டார்னா, நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் என் செபம் ஏன் கேட்கப்படல, என் செபம் ஏன் கேட்கப்படல அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, முதல்ல ஆபத்து காலத்தை சோர்ந்து போகாம எப்பொழுதும் செபம்னு சொன்ன. அதே தான் தேவன் என்ன சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 9:31.
1: பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார்.
0: தேவ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பாவிகளுக்கு தேவன் என்ன செய்யறதுல செவி கொடுக்கல. ஒருவன் தேவ பக்தியா இருந்து அவர் சித்தத்தின்படி செய்தா அவர் செவி கொடுக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பாவம் இருக்குது? சின்ன சின்ன பாவங்கள். இப்ப நம்ம செருப்பு போட்டு நடக்கிறோம், ஒரு சின்ன கல் இருந்தாலும் நம்மளால நடக்க முடியாது, கல்லு குத்தும், செருப்பு அப்படியே குத்தும். அதான் பாவ பாவிகளுக்கு செவம் கொடுக்கறது, செவி கொடுக்கறது இல்ல. ஆண்டவரே என்னுடைய பாவம் எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவரே என்னை காமித்து என்னை சரிப்படுத்துங்கப்பா. நம்ம பாவஞ்சலின்னு சொல்ல முடியாது. பாவஞ்சலின்னு சொல்லுமா கர்த்தர் நம்மோட என்ன செய்வாரா? வழக்காடுவாரா? பாருங்க, நான் என்ன பாவம் செஞ்சிருக்கேன், நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா கர்த்தர் நம்மோட வழக்காடுவாரா? வாசித்து பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 2:35.
1: இதோ நான் பாவம் செய்யவில்லை என்று,
0: நான் பாவம் செய்யவில்லை என்று
1: நீ சொல்லுகிறது நிமித்தம்,
0: நீ சொல்லுகிறது நிமித்தம்
1: நான் உன்னுடைய வழக்காடுவேன்,
0: நான் உன்னுடைய வழக்காடுவேன். அப்ப நம்ம பாவம் செஞ்சிருக்கோம், சின்ன சின்ன பாவங்கள் நமக்குள்ள இருக்கதான் செய்யுது. அத பாவம் செய்யும் போது நம்ம கர்த்தர் என்ன செய்யறது இல்ல, நமக்கு நமக்கு என்ன என்ன கொடுக்கறதில்ல, செவி கொடுக்கறது இல்ல. அப்ப நம்ம ஒருவன் தேவ பக்தியா இருந்து அவர் சித்தத்தின்படி செய்தா கர்த்தர் என்ன செய்ய, நம்ம செபத்துக்கு செவி கொடுக்கிறார். அப்ப நம்ம ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே என்னுடைய பாவம் என்ன, ஆண்டவரே என்னை காமிங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரே கேட்கணும். 14:2.
1: வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன்.
0: ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என் சீர்கேட்டை குணமாக்குங்க, ஆண்டவரே என் சீர்கேட்டை குணமாக்குன்னு கேட்டா கர்த்தர் நிச்சயமா நம்ம சீர்கேட்டை குணமாக்கி நம்ம பாவங்களை மன்னிப்பார். அதான் பாபிகளுக்கு தேவன் என்ன செய்யறதில்ல, செவி கொடுப்பதில்ல. இப்ப நம்ம ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நான் பாவிதான், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, உங்களை தவிர எனக்கு யார் யாஸ்பா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா கட்டாயம் மன்னிப்பார். அறுபத்தாறு சங்கீதம் பதினெட்டு வசனத்திலும் தேவன் அப்படித்தான் சொல்கிறார். அறுபத்தாறு சங்கீதம் பதினெட்டாவது வசனம்.
1: என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால்,
0: அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால்
1: ஆண்டவர் எனக்கு செவி கொடார்.
0: சிந்தனையில அக்கிரம பாவம் மட்டும் இல்ல, அக்கிரம சிந்தை பாத்தீங்களா, நம்ம சிந்தையில கூட அக்கிரம இருந்தா கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, நமக்கு என்ன செய்ய மாட்டாரா, செவி கொடுக்க மாட்டாரு. சிந்தனை அந்த மனிதன் முகத்தை பாருங்க, கர்த்தர் எங்க பாக்குறாரு, நம்ம சிந்தனை கூட பாக்குறாரு. நம்ம சிந்தனையில அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, செவி கொடுக்கவே மாட்டாரு. அப்ப நம்ம உள்ள அலசி பாக்கணும். ஆண்டவரே, டிவியில பாக்குற அனைவரும் நீங்களும் கூட உங்க இதயத்தை அலசி பாருங்க. கர்த்தர் நிச்சயமா நம்ம பாவத்தை மன்னிப்பார். ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம். பாவிய தேவன் செவி கொடுக்க மாட்டாருன்னு சொன்னாரு. இங்க பார்த்தா அக்கிரம சிந்தை கொண்டிருந்தானா, கர்த்தர் எனக்கு செவி கொடார். அப்ப நம்ம பாவங்கள் எல்லாம் ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம். ஏசாயா 59 ரெண்டாம் வசனம்.
1: உங்கள் அக்கிரமங்களே,
0: உங்கள் அக்கிரமங்களே
1: உங்களுக்கும்
0: உங்களுக்கும்
1: உங்கள் தேவனுக்கும்
0: உங்கள் தேவனுக்கும்
1: நடுவாக
0: நடுவாக
1: பிரிவினை உண்டாக்குகிறது.
0: நம்ம அக்கிரம தான் கர்த்தருக்கும் நமக்கு என்ன செய்தா, பிரிவினை உண்டாக்குறது.
1: உங்கள் பாவங்களே,
0: உங்கள் பாவங்களே
1: அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு,
0: அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு
1: அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறார்.
0: அவர் முகத்தை நமக்கு என்ன செய்து மறைக்கு, நம்ம செய்யலாம் பிசாசு என்னமோ தடை பண்ணிட்டா ஆண்டவரையும் செவத்தை கேட்க அப்படி இல்ல. அருமையானவர்களே, நம் பாவம் தான் கர்த்துடைய கர்த்து நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவர் முக நம்முடைய நம்ம கர்த்தடி முகம் பார்க்க முடியாதபடிக்கு நம்மளை கர்த்துட்டு செவிக்க முடியாதபடிக்கு நம்ம என்ன பண்ணிடு, நம்ம முகம் கர்த்தருக்கு மறைக்குது. நம்ம பாவம் தான். இன்னைக்கு ஆண்டவர் அப்படி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீ செவத்து கேட்குறேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, என் பாவங்கள் என் அக்கிரமங்கள் என் சிந்தையில என்னென்ன அக்கிரமம் இருக்கு ஆண்டவரே, என் பாவங்கள் உங்களுடைய முகத்தை மறைக்குதப்பா. நீங்க யார் இல்லைனாலும் உலகத்தில் வாழ்ந்துடல ஆண்டவரே, நீர் இல்லாம என்னால் வாழவே முடியாதுப்பா. என் பாவங்கள் எதுவா இருந்தாலே காமிச்சு என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். எப்படி வேணாலும் ஜெபிச்சா, ரொம்ப நேரம் ஜெபிச்சா நம்ம செவத்தை கேட்டுருவாரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுவும் கேட்க மாட்டாரா. வாசிங்க யாசாயின் புஸ்தகம் 1:15-16.
1: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்,
0: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்
1: என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்,
0: என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்.
1: நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும,
0: நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும்
1: கேளேன். உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது,
0: கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது.
1: உங்களை கழுவி சுத்திகரியுங்கள்,
0: உங்களை கழுவி சுத்திகரியுங்க.
1: உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு,
0: உங்கள் கிரியின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு
1: தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள்.
0: தீமையான காரியம் நமக்குள்ள இருந்தா கூட விட்டு என்ன செஞ்சிடணும், ஓயணும். ஆண்டவரே, நம்ம போராடி கேட்கணும். ஆண்டவரே, என்ன பாவம் இருந்தாலும் என்ன மன்னிமப்பா, என் சிந்தனையில அக்கிரம இருக்கா மன்னிங்க, உங்க முகத்தை மறைக்கிறேன் பாவங்களை மன்னிங்க. ஆண்டவரே, நீங்க மிகுதியாச்சும் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எனக்கு என்னென்ன பாவம் இருக்கு எல்லாவற்றையும் நீ காமித்து சரிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நமக்குள்ள பாவம் இருந்தா என்ன செய்யும் தெரியுமா, செபிக்க முடியாது. செபிக்கணும், என்ன செபிக்கணும்னு அந்த வார்த்தை வராது. செவத்துக்கே நம்ம வார்த்தையே வராது. செபிக்கணும்னு நினைச்சா கூட நம்மளால செபிக்க முடியாது, வார்த்தை வராது. அப்படியே சோர்வு குழப்பங்கள் ஏதோ குழப்பலான்னு அப்படி செவிப்போம். அப்புறம் உடனே ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என்ன பாவம் உங்க முகத்தை மறைக்கிறது ஆண்டவரே, என்னுடைய அக்கிரம சிந்தை என்னுடைய சிந்தனை என்ன அக்கிரமம் இருக்கு ஆண்டவரே, என்னை காமிங்க, என்னை சரிப்படுத்திருங்கப்பா, என்னை என் சீர்கட்ட குணமாக்குங்க ஆண்டவரே, என்னை சரிப்படுத்திங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா சரிப்படுத்துவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. முத என்ன சொன்னாரு, சோர்ந்து போகாம எப்பொழுதும் கொஞ்சம் சோர்ந்துட்டா கூட நமக்கு அப்படியே சோர்ந்துட்டா செபிக்க முடியாது. அதனால தாவீரச்ச கண்ணீரோடு கேட்கிற ஆண்டவரே, ரட்சணி சந்தோஷத்தை தந்து உற்சாகத்தின் ஆவியனை தாங்கும்படி செய்யும் சொல்லி 51:12 கற்றுக்கு பிரியமானவர்களே, சிவன தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம சவம் பண்ண போறோம். கத்துடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்ய தருணம் சொன்னீரு. ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க. பண கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றிலும் எங்க தேவன் விடுவிப்பீராகப்பா. நாங்க யார் இடத்துல போவோம் ஆண்டவரே, வாழ்ந்து வார்த்தை இல்லாம இடத்துல உண்டு ராச்சா. அப்பா அம்மி துதிக்கிறோம். ஹார்ட்டை தொட்டு சுகமாக்கிருங்க, கிட்னியை தொட்டு சுகமாக்கிருங்க ஆண்டவரே. சுகர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே, கொலாஸ்ட்ரால் பலவீனத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. யாமை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஐயா. பிசாசன் எத்தனையோ வியாதியை உண்டாக்கி கொண்டிருக்கானப்பா, அவன் தலை நசுக்கி போடுங்க ஆண்டவரே. எஸ்அப்பா எஸ்அப்பா, வியாதினால கஷ்டப்பட ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரே, மத்திய 14:14 சொன்னீங்களே, அவர்களை பார்த்து மனதுருகுனீங்களாமா ஆண்டவரே. இப்பொழுது மனதுருகி அவங்களை குணமாக்குங்க எஸ்அப்பா, குணமாக்குங்க குணமாக்குங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. அவங்க நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க எஸ்அப்பா. அப்பா அம்மையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமாளாத மக்கள் சமான் தரணும். கடன், கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தொழில் செழிக்க பண்ணுங்க அப்பா. கடன் பிரச்சனைக்கு மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க, கஷ்டத்தை மாத்துங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்கிறாச்சா. அன்பின் தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாரும், பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தர வேண்டும், ஞாபகத்தை தர வேண்டும் அப்பா. பலப்படுத்துங்கப்பா, வயிறு வினால கஷ்டப்படுற மக்களுக்கு வயிறு வலியை குணமாக்குங்கப்பா, வயிறு வலியை குணமாக்குங்க ராச்சா. மகத்தான காரியத்தை செய்ய ஆசீர்வைத்து உயர்த்துங்க, கண்பாரை தாரும் அப்பா. காது கேட்கறவங்களுக்கு காது கேட்க உதவி செய்யுங்க எஸ்அப்பா. ஆண்டவரே, பிசாசனால் கட்டப்படுற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க எஸ்அப்பா. அன்பின் தகப்பனே, நாங்க யார் இடத்துல போவோம் எஸ்அப்பா? வாழ்த்து வார்த்தையெல்லாம் உடத்துல உண்டாண்டவரை தொடுவீரா காண்டவரே. கெஞ்சிரம் அப்பா, கெஞ்சிரம். ஒவ்வொரு மலையும் தேவண்ட வல்லமை அக்கினி மூடட்டும். பரலோக தேவன் பரிசு தாவின் அபிஷேகம் பொழிந்தருவீராக அப்பா. ஒவ்வொருவருக்கும் இறங்க முடியாது செபிக்கிறோம். தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும். கேஸ்டிக்கில கஷ்டப்படுற மக்களை குணமாக்கம் குணமாக்கம் குணமாக்குங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி, நன்றி. எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரையாஸ்பாடாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார், கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கு தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1 0 4 9 1 0 1 0 0 0 0 0 2 2 2 9 என்ற எண்ணிற்கோ ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1 3 3 1 0 1 0 0 0 0 2 6 2 4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம்.
4: இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்கா அந்த பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது எப்படின்னா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும்.
5: ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
7: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website andajesus.in. God bless you.

ஆமென். ஆயிரம் பேர்கள் சிறந்த தேவாதி தேவன் விடுவில்லையே. எங்கள் பிரியமே ஆராதிக்கிறோம், எங்கள் நேசித்தவரையுமே ஆராதிக்கிறோம், எங்களுக்காய் தம் உயிரை கொடுத்தவரையும் ஆராதிக்கிறோம், எங்களுக்கு ரத்தம் சிந்தினவரையும் ஆராதிக்கிறோம், எங்கள் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டவரையும் ஆராதிக்கிறோம், எங்கள் நோய்களை தூக்கி சுமந்தவரையும் ஆராதிக்கிறோம், எங்களுக்காய் சாபமானவரையும் ஆராதிக்கிறோம். சேர்ந்து மகிழ்ச்சியோடு கையை தட்டி ஆராதிப்போமா.

0: மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனே, உலங்கால் யாவும் முடங்கிடுமே, மகிழுடன் துதித்திடுவேன். வாய் திறந்து சொல்லுங்க, தேங்க்யூ லார்ட். இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்மை பராமரி.
1: நமக்காக நம்ம மகிமுள்ள சபை அவருக்கு முன்பாக இருக்கிறதுக்காகத்தான் நமக்காக தான் தம்மை தம்மையே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. மொத ஆண்டவராகிய இயேசுவுக்கு எதுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பழைத்திருக்க நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்தில் சுமந்தார். நம்முடைய பாவங்களை அவர் சரீரத்தில் சுமந்தார், சிலுவில சுமந்தார். ரெண்டாவதாக நம்ம ஐஸ்வர்யம் ஆகிறதுக்காக தேவநாயக கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவர் நமக்காக தரித்திரரானார், எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்தார். தங்களுடைய வஸ்திரத்தை கூட ஒப்பு கொடுத்தார், அங்கே கூட ஒப்பு கொடுத்துட்டாரு. உடையமேல சீட்டு போட்டாங்களாம் பாருங்க. மூன்றாவதாக கர்த்தராகி தேவன் எதுக்காக சிலுவையில் அறைக்கப்பட்டாரு, நம்ம சாபத்தில் நம்ம விடுதலையாக்கிறதுக்குதான் அவர் சிலுவையில் அறைக்கப்பட்டார். நம்ம சாபத்தில் மீட்கிறதுதான் தேவநாயக கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டார். கலாத்தியர் புஸ்தகம் 3:13
2: மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி
1: கிறிஸ்து நமக்காக சாபமாகி
2: நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்.
1: அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக எதுக்கான நமக்கு என்னென்ன சாபம் இருக்குமா, நியாயப்பிரமாண சாபம் இருக்கலாம், மற்றவங்களை தூசிருக்கலாம், நெஞ்சிச்சிருக்கலாம், மற்றவங்களை நம்ம சபிச்சிருக்கலாம். அந்த சாபத்தில் நீங்களாக இருந்தான் தேவனாய் கர்த்தர் நமக்காக சிலுவையிலே சாபமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் நமக்காக சிலுவையிலே சாபமானார். நம்மளை எத்தனை பேர் சபிச்சிருக்கலாம், சாபத்துக்கு நம்ம நீங்களாக இருக்குதான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக சாபமானார். அது மாத்திர பரலோகத்தில் நம்ம சரி சாபமே அங்கே இருக்கக்கூடாதுன்னு தான் உங்களுக்காக எனக்காக அவர் சாபமானார். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தும் விசேஷம் 22:3
2: இனி ஒரு சாபமும் இராது.
1: இனி அங்க என்ன இருக்காது, ஒரு சாபம் அங்க இருக்காது. ஏன்னா இங்க அவர் நமக்காக சாபம் ஆயிட்டாரு. சிலுவையில் அடிக்கப்பட்டு பிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தில் அவர் மேல விழப்பண்ணி பிக்க கொடுத்தார். சரீரத்தை ஒவ்வொரு சதையா பிக்க கொடுத்தார். நமக்கு சாபமே மேல் இருக்காது. சாபத்துக்காக அவர் நமக்காக அவர் சாபமாகினார். அருமையானவர்களே, பயப்பட வேண்டாம். கர்த்தராகி தேவன் நமக்காக சாபம் ஆயிட்டாரு. இவங்க என்ன சாபம் விட்டுருக்காங்களா, அவ என்ன சபிச்சிருக்காங்களேன்னு சொல்லி இங்க கலங்க வேண்டாம். தாவீத கோலியாத்தை என்ன செஞ்சானா, சபிச்சானா. 1 Samuel 17:43
2: பெலிஸ்தன் தாவீதை பார்த்து தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான்.
1: பாத்தீங்களா, தன் தேவரை கொண்டு என்ன செஞ்சான், தாவீத சபித்தான். அதே போல உங்களை கூட எத்தனை பேர் சபிச்சிருக்கலாம், உங்களையும் தபிச்சிருக்கலாம், திட்டி இருக்கலாம், நீ நல்லாவே இருக்க மாட்டெல்லாம் சொல்லி இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எதுவுமே வராது. ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தர் எனக்காக என்ன செஞ்சார், அவர் நமக்காக சாபம் ஆயிட்டார். யார் உங்களை சபித்தாலும் அது என்ன செய்யாது, பழிக்கவே பழிக்காது. ஹலேலூயா. யோசுவான் புஸ்தகம் 24:9-10
2: அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயூரின் குமாரனாகிய பிலையாமை அழைத்து அனுப்பினான். பிலையாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததனால்.
1: நம்மளை சபிக்கிறவங்க கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, செவி கொடுக்க சித்தம் இல்லாதபடினாலே
2: அவன் உங்களை ஆசீர்வதித்தார்.
1: இவ்விதமாய்
2: உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன்
1: உங்களை அவன் கைவிக்கு தப்பு வீத்தேன். பாத்தீங்களா, இஸ்ரேல் மக்களை மோவாபி ராஜா எப்படியாவது இவங்க என்ன செய்யணும், இஸ்ரேல் மக்களை சபிக்கணும்னு சொல்லி யுத்தம் பண்ணி சபிக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சான், இந்த தீர்க்கதரிசி பெய்லாமன்னு தீர்க்கதரிசிய அனுப்புனான். நீ போய் அவங்கள போய் சபிச்சிரு, நீ சபிச்சுன்னு இஸ்ரேல் மக்கள் சாமா போயிருவாங்கன்னு சொல்லி அனுப்புனான். அவனுக்கு என்ன செய்யல, செபி கொடுக்க சித்தம் சொல்லுங்க, செபி கொடுக்க சித்தம் இல்லையா, என்ன செஞ்சாரா, அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு யாராவது சபிச்சிருக்காங்களா, கர்த்தர் உங்களுக்காக தான் சாவமானார். சபிச்ச யாரு சபிச்சாலும் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் முதலாவது நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறபடி தேவனாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதியில் அடிக்கப்பட்டார். ரெண்டாவது நம்ம நம்ம தரித்திரமாக நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாரு, நமக்காக அவர் தரித்திரர் ஆனாரு. மூன்றாவது நினைச்சார், நம்மளை சாவத்தில் மீட்கிறதுக்காக எத்தனை பேர் நம்ம சபிச்சிருக்கலாம், நாயப்பிரமணி சாவது இருக்கலாம், என்னென்ன சாவை நம்ம வீட்டில் இருக்கோ அந்த சாபத்தில் நம்மளை விடுதலாக்குறதுதான் தேவனாய் கர்த்தர் நமக்காக சாவமானார். உபாகம் புஸ்தகம் 23:5.
2: உன் தேவனாகிய கர்த்தர்,
1: உன் தேவனாய் கர்த்தர்
2: பிளையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல்,
1: பிளையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல்,
2: உன் தேவனாய் கர்த்தர்,
1: உன் தேவனாய் கர்த்தர்
2: உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால்,
1: உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே,
2: உன் தேவனாய கர்த்தர்,
1: உன் தேவனாய் கர்த்தர்
2: அந்த சாபத்தை,
1: அந்த சாபத்தை
2: உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பனினா.
1: அந்த சாபத்தை எப்படி மாத்திட்டா நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்படும். நாயப்பிரமான சாபமா இருந்தாலும் சரி, மற்றவங்க நம்ம சபிச்சிருந்தாலும் சரி, கர்த்தர் நம்ம இடத்துல அன்பு நினைச்சு சாபத்தை எப்படி மாத்திட்டாரு, ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. அதான் நம்மளும் யாரையும் சபிக்க கூடாது, காரணம் இல்லாம சாபம் தங்காது. ஒருத்தர் என்ன காரியாலும் சபிப்பாங்க, கர்த்தருக்கு வேதம் சொல்லு, காரணம் இல்லாத விட்ட சாபம் நம்மள தங்காது. ஏன்னா ஏசுக்கிறது நமக்காக என்ன என்ன செஞ்சாரு, சாபமானார். நீதிமொழியின் புஸ்தகம் 26:2.
2: அடைக்கலான் குருவி அழைந்து போவது போலும்,
1: அடைக்கலான் குருவி அழிந்து போறது அழைந்து போவது போலவும்,
2: தவிலான் குருவி பறந்து போவது போலும்,
1: தவிலான் குருவி பறந்து போவது போலும்,
2: காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது.
1: காரணம் இல்லாத விட்ட சாபம் தங்காது. ஏன்னா கர்த்தர் நமக்காக என்ன செஞ்சிட்டாரு, சாபம் ஆயிட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தராய் தேவன் அதுக்குத்தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் நமக்காக. முத நம் பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைக்கிறதுக்காக நம்முடைய பாவங்களை அவர் தோல் மேல சிலுவையில சுமந்தார். கர்த்தரிடத்தில் தேர வேண்டும் தான் நமக்காக என்ன செய்ய ஒரு தரம் பாடுபட்டார். ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்ம ஐஸ்வர்யம் ஆகிறதுக்காக தான் கர்த்தராய் தேவன் நமக்காக என்ன செஞ்சாரு, தரித்திரரானார். மூன்றாவது நமக்கா நம்ம வாழ வேண்டும் தான் அவர் சாவமானார். நம்ம சாபத்தில் விடுதலை பெற்று மகிழ்ச்சியோடு வாழணும் தான் அவர் நமக்காக சாவமானார். நான்காவதாக மத்தேயு சுவிசேஷம் 8:17.
2: அவர் தாமே,
1: அவர் தாமே
2: நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு,
1: அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு
2: நம்முடைய நோய்களை சுமந்தார்.
1: நோய்களை சுமந்தார் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்று நோய்களை சிலுவையில சுமந்துட்டாரு. நம்ம நோய் வந்தோடனே பல ஐயோ எனக்கு நோய் வந்துருச்சேன்னு சொல்லி கலங்க கூடாது. பரிசுத்த பாலிச்சு என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவர் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஹல்லேலூயா. நான் பாவத்துக்கு நம்ம நம்மளை வியாதிகளாக சிலுவில் சுமந்துட்டாரு. நோய் ஐயோ எனக்கு பலவீனமா இருக்கு பலவீனமா இருக்கு நம்ம சொல்லவே கூடாது. நம்ம பலவீனத்தாலும் சிலுவில் சுமந்துட்டு அவர் தாமே நம்ம பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவில் என்ன செஞ்சாரு, நம் நோய்களெல்லாம்

0: நம்ம ஒவ்வொரு நிமிஷம் விசுவாசிக்கணும். அவர் தாமே என் பலன் தேற்றுக்கு நோயில சில்வர் சுமந்தார், வியாதியெல்லாம் சில்வர் சுமந்துட்டார், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய எனக்கு பலன் உண்டு. யோவேல் சொல்ல பலவீனம் நான் பலவான் சொல்லக்கூடும் சொல்றாரு. யோவேல் 3:10
1: பலவீனனும்
0: பலவீனனும்
1: தன்னை பலவான் என்று சொல்வானாக.
0: பலவான் என்று சொல்வானு ஆண்டவர், நான் பலவான் கர்த்தருக்குள்ள, நான் பலவான் கர்த்தருக்குள்ள பலவான் சொல்லி பாருங்க, நான் பலவீன தாண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. நான் பலவான் சொல்லணும் இயேசுக்கு, நான் பலவீனத்தெல்லாம் சொல்லி சுமந்துட்டார். நம்புறீங்களா? நம்புறவங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் பலவீனத்தெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டாரு. அவர் தாமே நம் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோயில சிலுவையில் சுமந்தார். யேசாயின் புஸ்தகம் 53:5
1: அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
0: தழும்புகளால் குணமாக ஆண்டவரே எனக்காக தழும்பேற்றே, எனக்கு அடிக்கப்பட்ட தழும்புல எனக்கு குணமாக்கிருக்கீங்க. நான் மனப்பூர்வமா விசுவாசத்தோடு சொல்லுங்க, மனப்பூர்வமா சொல்லுங்க, தழும்புகளால் குணமாக சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இது எனக்காக தழும்பேற்றீங்க, நான் குணமாயிட்டேன் ஆண்டவரே. சொல்லி பாருங்க, அப்படியே சொல்லி சொல்ல சொல்ல பலவீனம் இருக்கிற மாதிரி இருக்கும். தொடர்ந்து சொல்லி பாருங்க, பலவீனம் நம்மளுக்கு ஓடியே போயிடும். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்ம பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை சிலுவில சுமந்துட்டார். அல்லேலூயா. ஏன்னா நமக்காக தான் இன்னும் செய்யறார். அடிக்கப்பட்ட வண்ணமாவே இருக்கிறாரு. வெளிப்படுத்தும் விசேஷம் 5:6
1: அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி.
0: அப்படி எப்படி இருக்காரு? இன்னும் எப்படி இருக்கிறாரா? அடிக்கப்பட்ட வண்ணமா தான் இருக்கிறாரு. இப்ப அடிக்கப்பட உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மளுக்கு அடிக்கப்பட்ட, இன்னமும் அடிக்கப்பட்ட அடிக்கப்பட்டவனமா இருக்கிறாரு. காயப்பட்ட கரையின் மேல் வைங்கப்பா, எனக்கா தழும்பி ஏற்றுக்கொண்டிரு, அந்த கரத்தை மேல் வைத்தேன் சொஸ்தமாக்கு ஆண்டவர் சொல்லி கேட்க வேண்டும். அது மாதிரி நம்ம நோய்களை மட்டும் அவர் குணமாக்குறவில்ல, நம்ம உள்ளத்தின் காயத்தை அவரு குணமாக்குற தேவன். நீதிமொழியின் புஸ்தகம் 20:30
1: காயத்தின் தழும்புகளும்
0: தழும்புகளும்
1: உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும்
0: உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும்
1: பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும்.
0: பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். உள்ளத்தை கூட நமக்கு இழைச்சாரு பணமாக்குற தேவன். உள்ளத்துல யாரா திட்டின காயம் இருக்கா? இப்படி பேசிட்டாங்களா, அப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி காத்துட்டு சொல்லுங்க. ஆண்டவரே உங்க ரத்தத்தால் கழுவுங்க. போராட்டம் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அவங்க இப்படி திட்டாங்கப்பா, மன்னியும். ஆத்மத்துல காணப்படுற காயத்தை குணமாக்கும் ஆண்டவரே. சங்கீத புத்தகத்தில் சொல்றாரு பாத்தீங்க, நொறுங்குண்ட இதயத்தையும் நறுங்குண்ட ஆவியை அவர் நினைச்சுறாரா. 147:3 வாசி பாருங்க. நொறுங்குண்ட இதயத்தை அவரு குணமாக்கி நம்ம காயங்களை கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத கத்ராய் தேவன் எதுக்காக சொல்லி அடிக்கப்பட்டாரு? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, நம்ம தேவனிடத்துல சேரும்படி. ரெண்டாவதாக நம்ம ஐஸ்வர்யாக்குறதுக்காக அவரு தரித்திரரானார். தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்த எல்லாமே ஒப்பு கொடுத்தாரு. வஸ்திரத்தை கூட ஒப்பு கொடுத்துட்டாரு. அங்கே கூட நமக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. 3வதாக நமக்காக சாவமா, நம்ம எப்படி இருக்கணுமா? ஆசீர்வாதமா இருக்கிறது தான் நம்முடைய சாபத்தில் அவரு சிலுவையில சுமந்தார். 4வதாக நம் நோய் இல்லாம வாழ்க்கை வாழ்றது அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நோய்களை சிலுவையில சுமந்தார். கடைசியாக யேசாயின் புஸ்தகம் 53:4
1: மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்.
0: துக்கங்களை சுமந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களெல்லாம் சுமந்துட்டாரு. நம்ம மகிழ்ச்சியா இருக்குதான், அவர் துக்கங்களெல்லாம் சுமந்தார். அருமையானவர்களே, நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த வசனத்தை நீங்க சொல்லி பாருங்க, ஆண்டவர் என் பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்கப்பா, என் துக்கங்களெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்க ஆண்டவரே. நான் மகிழ்ச்சியா இருக்கேன், எனக்கு உதவி செய்யும். என் துக்கங்களெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்களே. நம்ம துக்கங்களெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டாரு, நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அது விசுவாசத்தோடு நம்ம அறிக்கிறோம். இவரின் புஸ்தகம் 10:9 வாசித்து பாருங்க. நம்ம உள்ளத்தில் விசுவாசித்து நம்ம எது செய்யணும்? அறிக்கையிடணும்.
1: என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை,
0: கர்த்தராகிய இயேசுவை
1: நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு,
0: தேவன் அவரை
1: மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று, உன் இருதயத்திலே விசுவாசித்தார்,
0: ரட்சிக்கப்படுவார். இருதயத்தில் விசுவாசிக்கணும். என் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், என் பாடுகளை ஏற்றுக்கொண்டான்னு சரி, இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கையிடணும். என் பாடுகளை ஏற்று துக்கங்களை சிறுவில சுமந்துட்டார்.
2: கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்போ நம்ம செபிக்க போறோம். எங்கள் அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, போற்றுகிறோமே.

0: உயர்த்துகிறோம் அனுகிறோம் அப்பா. ஆண்டவரையும் லட்சியம் உள்ள வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, அதிசயங்கள் அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை நிம்முடைய அதிசயங்களை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய கிருபை நாளும் தாங்கட்டும். நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டி கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை நாளும் தாங்கட்டும் அப்பா. வேண்டி கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. கடன் பிரச்சனை கஷ்டப்படுற மக்களை கடன் அடைக்க உதவி செய்யுங்க. வட்டி கடனால கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் வட்டி கடன்லேருந்து விடுதலை தாங்க. சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சி கொடுங்க ராஜா. ஆசீர்வதிங்க ஏசப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். சமாளாத மக்களுக்கு சமான் தரணும். கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா. என்ன வேலை இருந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தத்தின் கனி கற்றால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீர். அவரால் கிடைக்கும் பலனின்னு சொன்னீரே. நீர் தாமே குழந்தை பாய் தந்துடல. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. திவீக பிரசனம் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து தரம் பிடித்து நடத்துங்கப்பா. உன்னதாவில் நிரப்புங்க சப்பா. தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வீங்க. வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க அப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. கர்த்தர் கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் கண்ணீரை துடைங்க. கர்த்தருடைய கிருபை நாளும் தாங்கட்டும். ஊழியர் வல்லமையாய் பயன்படுத்துங்க. அக்கின் ஜோலையா மாத்துங்க. எல்லா ஊழியருக்கும் வரங்களை வல்லமையில் நிரப்புங்க. கனிகள் நிரப்புங்க. உங்க மகத்துல நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. நாங்கள் ஒரு மனதோடு கண்ணீரோடு செவிக்க எங்களுக்கு எல்லாருக்கும் உன்னத பலத்தை கொடுங்க. ஆவியான ராளிகை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரட்சர் யஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டார். கலங்காதீங்க.
1: கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இது ஒரு செப நேரம். வழக்கம் போல நாம் யாரும் இப்பொழுது தேசத்திற்காக செபிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சகோதரி அவர்கள் சொல்கின்ற ஜப குறிப்பை நன்கு கவனித்து அவளோடு இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்கின்ற ஜெபம் நிச்சயம் வல்லமையுள்ளது. நமது இணைந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். நிச்சயம் நமது தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். வாருங்கள் ஜெபிக்கலாம்.
0: நம்ம தேசத்துல நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் அதிகமாகிக் கொண்டிருக்குது. நம்ம கண்ணீரோடு செவ்போன ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு நீங்க இறங்கித்தான் ஆகணும் ஆண்டவரே. இந்த கொரோனா வியாதியில கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கண்ணீரோடு நம்ம சேர்ந்து செவ்போம். எங்கள் அன்பாரியை சித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பசுத்த பிதாவையுமே நோக்கி நாங்கள் செவிக்கிறோம் அப்பா. பிரவினிலன் மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். பிரவினிலன் மக்கள்லாம் கர்த்தாவே உண்மை தேடமே அண்டிக்கொள்ளமே அறிந்து கொள்ள ரட்சிக்கப்பட கிருவை தாங்க சப்பா. எல்லாருமே தேடணுமே அறிந்து கொள்ளணும்ப்பா. அங்கே யாருக்கும் கொரோனா வியாதி வரவே கூடாதப்பா. அவங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செவிக்கிறோம். யாருக்குமே இந்த கொரோனா வியாதி வரக்கூடாதப்பா. குன்னூர் மக்களுக்காக செவிக்கிறோம். குன்னூர் மக்களுக்கு யாருக்கும் இந்த கொரோனா வியாதி வரவே கூடாது ஏசப்பா. கெஞ்சுறோம் கெஞ்சுறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் பராமரித்துக் கொள்ளும். கர்த்தர் வீட கட்டாவிட்டால் கற்றவங்களை பிரயாசங்கள் விருதா. கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவலர் விழித்திருக்கிறது விருதான்னு சொன்னீரே. நீர்தான் எங்களை காக்க வேண்டும் ஐயா. குன்னூர் மக்களுக்காக செவிக்கிறோம் அப்பா. ஊட்டி மக்களுக்காக செவிக்கிறோம். அங்கேயும் பாதுகாத்துக் கொள்ளும் பராமரித்துக் கொள்ளுங்க ஏசப்பா. கோத்தகிரி மக்களுக்காக செவிக்கிறோம். அங்கேயும் பாதுகாத்துக் கொள்ளும் பராமரித்துக் கொள்ளும். யாருக்கும் இந்த கொரோனா வியாதி இருக்க கூடாதப்பா. அப்படி எங்கேயாவது மறைமுக இருக்குமானா அவங்களை குணமாக்கி உங்க நாமத்தை வங்கிப்படுத்துங்க அப்பா. குந்த மக்களுக்காக செவிக்கிறோம். கூடலூர் மக்களுக்காக செவிக்கிறோம். பந்தலூர் மக்களுக்காக செவிக்கிறோம். ஆர் தாழ்காவோட அன்பின் கரத்துல ஒப்பு கொடுத்து கெஞ்சுகிறோம் ஐயா. யாருக்கெல்லாம் அந்த பலவினை இருக்குதோ அவங்களை குணமாக்கிருங்கப்பா. குணமாக்கிருங்க குணமாக்கிருங்கப்பா. யாருக்குமே அப்பா நீலகிரியில் யாருக்கு இந்த வியாதி வரக்கூடாதப்பா. நீங்க தான் ஒவ்வொரு பாதுகாக்கணும் பராமரிக்கணும் ஐயா. ஆண்டவரே நீங்க தான் எல்லா கவலைங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா செவிக்கிறோம். எல்லா சனங்கள் ரட்சிக்கப்படணும். தேடணும் அறிந்து கொள்ளணும். அண்டிக்கொள்ளணுமாப்பா. எங்க நீலகிரியில பெரிய ஒரு எழுப்பறை உயிர் மீச்சை தர வேண்டும் அப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய பெரிய பாக்கியத்தை நீங்க தர வேண்டும் கெஞ்சி மண்டாடி கேட்கிறோமே சப்பா. இறங்குமாப்பா இறங்கும் அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். சென்னையில் அதிகமா இருக்குது ஆண்டவரே. சென்னை மக்கள் மேல உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். குணமாக்கும் அப்பா குணமாக்குங்க. தோமாங்க ரத்தத்தை சிந்தனங்களே ராச்சா யா அப்பா. சென்னை மக்களுக்காக செவிக்கிறோம். செங்கல்பட்டு மக்களுக்காக செவிக்கிறோம். திருவள்ளூர் மாவட்ட மக்களுக்காக செவிக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுக்காக செவிக்கிறோம். ஆண்டவரே அவங்க மேல உங்களுக்கு வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா. குணமாக்கும் குணமாக்கும் அப்பா. 37 மாவட்ட மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு மேலையும் தேவையான வல்லமை இறங்க முடியாது கெஞ்சுகிறோம் அப்பா. உங்களோட வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவிலிருந்து தப்பு சொல்லி 107 சங்கீதம் 20 வசனத்தில் சொன்னீங்களே அந்த வாக்குத்த ஜபத்தை நிறைவேற்றுங்க, ஆண்டவரை நிறைவேற்றுங்கப்பா. யாரெல்லாம் அந்த பலவீனத்தினால் கட்டப்பட்டிருக்கவங்களும் ஒவ்வொருவரையும் குணமாக்கும் ஆண்டவரை, குணமாக்குங்க ஆண்டவரே. உண்மையை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே, இறக்க செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. உங்க பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் கத்தாவே. அப்பா இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் அப்பா. ஒவ்வொரு மக்களையும் குணமாக்க வேண்டும் அப்பா. அப்பா நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகுது ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க குணமாக்கும் ஐயா, நீர் சொல்லாக்க நீர் கட்டளடு நிற்கும் ஐயா. குமாரன் விடுதலையாக்கனா, தேவகுமாரா இயேசுக்கு விடுதலையாக்கனால் மெய்யாகவே விடுதலை சொன்னீரே. நீர் குணமாக்க முடியாது செபிக்கிறோம். மகாராஷ்டிரா பகுதிக்காக செபிக்கிறோம் அப்பா, பாம்பி பகுதிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே, குஜராத் பகுதிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவனை பார்த்து பிடித்து கெஞ்சிரும் டெல்லிக்காக அப்பா, அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. தெலுங்கானா பகுதிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு இடத்துலயும் ரத்தம் தெளிங்க தெளிங்க அப்பா. கர்லவு தகப்பனை இறங்க வேண்டும் ஐயா. 138 கோடி சனங்கள் மேலும் ரத்தத்தை தெளிங்கப்பா. கொரோனா வியாதி யாருக்குமே வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா அந்த வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் குணமாக்க வேண்டும் ஐயா, குணமாக்க வேண்டும் ஆண்டவரே. குணமாக்கும் அப்பா, குணமாக்கும் அப்பா. தேவனே நீர் சொல்லாக நீர் கட்டளடு நிற்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா, அங்கு போதும் ஆண்டவரே. எங்க இந்தியா பகுதியில ஆண்டவரே இந்த கொரோனா வியாதி இருக்கவே கூடாதப்பா, இருக்கவே கூடாதப்பா. அந்த வியாதியை நீர் அப்புறப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. உங்களால மட்டும்தான் முடியும் ஏசப்பா, ஏசப்பா. இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. இந்தியா தேசத்துல பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. நீங்க குணமாக்குங்க ஏசப்பா, நீங்க குணமாக்குங்க ஆண்டவரே. நீங்க சொல்லுங்கப்பா, இனிமேல் வராதே, கடலையும் காற்றையும் பாற்று இறையாதேன்னு சொன்னீரப்பா. நீ அங்க மிகுந்த அமைதி உண்டாயிட்டு ஆண்டவரே. ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, இந்த வியாதி அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய பாவங்கள், தேசத்தின் மக்களுடைய பாவங்கள் எதுவா இருந்தாலும் மன்னிமப்பா, மன்னிமப்பா. உங்களை கோபப்படுத்தின பாவங்கள், உங்களை துக்கப்படுத்துற பாவங்கள் எங்கள் தேசத்துல மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஐயா. ஆண்டவரே 5 கண்ட சனங்களுக்காக நீர் 5 ஏற்ற எங்கள் நேசரே அப்பா. 5 கண்டத்தில் இருக்கப்பட்ட எத்தனை உலகம் முழுவதும் நாடுகள் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்காங்களப்பா. வைரஸ்னால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தொடுமையா, தொடுமையா, தொடுமையா. அவங்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சிரோ எல்லா நாடுகளிலும் எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டு நாளுக்கு நாள் மறித்து கொண்டே இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே நீ சாவருடைய சாவ விரும்புகிற தேவன் அல்ல ஆண்டவரே. ஐயா ஐயா இறங்குங்க, இறங்குங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே இறங்குங்கப்பா. ஒவ்வொருவரையும் குணமாக்கிவங்க நாமத்தை மகி படுத்த முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய நாடுகள் முழுவதும் தெளிங்க ஏசப்பா. ஆண்டவரே நீங்க தான் அதை அப்புறப்படுத்த முடியும். எந்த மருந்திலும் மாயிலும் சரிப்படுத்த முடியாது ராஜா. நீங்க ஒருவரான் சுகமாக்க முடியும் ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே, எங்களுக்கு இறங்கும், இறங்கும் ஐயா. கொள்ளை நோய் அப்புறப்படுத்தீருங்க ஆண்டவரே. தேவனே, தேவனே, இப்பின்னாலே இருந்து கிரிச்சிற பொல்லாத அசுத்தாவின் கிரிகள் எல்லாம் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க ஆண்டவரே. உங்க ரத்தத்தை தெளிங்க ஏசப்பா. உலகம் முழுவதும் ரத்தத்தை தெளித்து விடுதலை கொடுங்க ஏசப்பா, விடுதலை கொடுங்க. எங்களுக்காக எனக்காக ஒரு சுற்று ரத்தம் கூட வைக்காத விடுக்கி. கைகள் ஆணி, கால்கள் ஆணி, விழால குத்தப்பட்டு முள்ளு முடிச்சு விட்டப்பட்டீரே, முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீரப்பா. எனக்காக அந்த கடை அடைந்தீரே கத்தாவே. உங்களுக்கு ஏற்பட்ட ரத்தம் நாடுகள் முழுவதும் தெளித்து எல்லாரையும் விடுதலை செய்யுங்க ஏசப்பா. அப்பா அப்பா அப்பா, எங்களை மலை மனு விருகிறவரே, எங்களுக்காக பரிதவிக்கிறவரே, மெய் நோக்கி கெஞ்சுரோம், கெஞ்சுரோம், கெஞ்சுரோ ஐயா. விடுதலை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. நிச்சயமா ஆண்டவரே எங்க செபத்தெல்லாம் கேட்டு நிச்சயமா இந்த கொரோனா வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க நீர் மகத்துமுள்ள தேவன், வல்லவராய் இருப்பதற்காக மீ துதிக்கிறோம். எல்லா துதி கனா மகிமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
3: 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜப எண்ண நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவாங்க, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: உத்தரங்கள் பாடுகள் வந்தா தான் நம்ம மனுஷன் பரலூர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 14:22
1: சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
0: பிரவேசிக்க நினைச்சோம் அநேக உபத்திரத்தின் வழியா தான் போனாதான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். நம்ம இந்த உபத்திரத்தை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கஷ்டத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவரை இயேசுக்கு அதைத்தான் சொன்னாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னாரு. உலகத்துல உபத்திரம் உண்டு, உபத்திரம் தான் நமக்கு பரீட்சை. இதை பார்த்து நம்ம சோர்ந்து போகாம இயேசுக்கு திரும்ப அதிகமா அவரோடு நெருங்கி ஜீவிக்க, அவர் சார்ந்து கொள்ள கத்திரி கேட்டு பெற்றுக் கொள்ளணும். ஆண்டவரே இந்த உபத்திரத்தை பார்த்து நான் சோர்ந்து போகக்கூடாதுப்பா, உத்தரம் வந்தாலும் நான் நெருங்கி ஜீவிக்க எனக்கு உதவி செய்ய. உத்தரம் என்ன செய்யணுமா, திடன் கொள்ளணுமா, வாசித்து பாப்போமா. யோவான் சுவிசேஷம் 16:33
1: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு,
0: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு
1: இவைகளை உங்களுக்கு சொன்னேன்,
0: இவைகளை உங்களுக்கு சொன்னேன்,
1: உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு.
0: ஆண்டு சொல்லியிருக்காரு, இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு,
1: ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
0: திடன் கொள்ளுங்க நீ தைரியமா இருங்க அப்படின்னு ஆண்டே சொல்லியிருக்க, திடன் கொள்ளுங்கள்.
1: நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்.
0: நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்த ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது, அதனால பயப்பட வேண்டாம். என்ன பொருளாதெல்லாம் சொல்லுவாங்க, இருக்கிறது இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம அதை பார்த்து பயப்படவே வேண்டாம். நம்மளை குழப்பி ஒரு வழியை பண்ணிடுவாங்க, அதை பார்த்து சோர்ந்து நம்ம கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க, உத்தர மக்களை எப்போது இருக்கிறார் அந்த திடமனதை தரணும். அதாவது ரோமர்கள் நிருபம் 12:12
1: நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்க.
0: உபத்திரம் நினைச்சிங்கணும், பொறுமையா இருக்கணும், கேள்வி கேட்கக்கூடாது. அப்பா எனக்கு மட்டும் ஏன் இந்த உபத்திரம், எனக்கு வேண்ட கஷ்டம் சொல்லி ஒரு நாளும் கேள்வி கேட்கக்கூடாது. உபத்திரத்தை எப்படி இருக்கணுமா, பொறுமையா இருங்கள்,
1: ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்.
0: அப்பாது நம்ம என்ன செய்யணும், உபத்திரத்துல பொறுமையா இருக்கணும். என்ன வந்தாலும் சரி, மறுமுறுத்தக்கூடாது, கர்த்தரை குறை சொல்லிடக்கூடாது. சரி, வேற நம்மளுக்கு நமக்கு விரோதம் எழும்புற மக்களையும் நம்ம திட்டக்கூடாது, அவங்களையும் நம்ம கர்த்தரை சொல்லி ஆசீர்வதி. ஆண்டவர் சத்துருக்களை சொன்னீங்க, நிந்திக்கிறவங்களுக்காக துன்பப்படுத்தி செவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம சொல்லி வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது, அவங்களையும் குறை சொல்லக்கூடாது. நம்ம திட்டவங்களும் சரி, நமக்கு விரோதமா பேசுறவங்களும் சரி, நம்ம இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி நம்ம பேரையெல்லாம் கெடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கத்துட்டு நம்ம என்ன செய்யணும், உபத்திரத்துல பொறுமையா இருக்கணும். ராமர் 12:12
1: நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க.
0: உபத்திரத்துல என்ன செய்யணும், பொறுமையா இருக்கணும். கத்தரையும் குறை சொல்லிடக்கூடாது, நம்ம விரோதமா பேசுற மக்களையும் குறை சொல்லிடக்கூடாது. அவங்க கத்தரை ஆசிரியக்கிட்டு நல்லா ஆசிரியச்சு இன்னும் அவங்களால உயர்த்துட்டோம். 2 Corinthians 4:17 கடமைக்கு நமக்கு உண்டாக்கும். யாருமே சோர்ந்து போகுது, யாராலும் அந்த உபத்திரத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்களா, கலங்காதீங்க. கத்த நம்மள ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். சோர்ந்து போகாதீங்க, உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து எனக்கு மட்டுமா இந்த உபத்திரம் நினைக்காதீங்க, அது நமக்கு நித்திய கடமைக்குமே உண்டாக்கும். அதனால நமக்கு சோர்ந்து போகக்கூடாது. ரோமர்கள் நிருபம் 8:18
1: ஆதலால் இக்காலத்து பாடுகள்
0: இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு
1: ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன்.
0: இந்த காலத்து பாடுகள் என்ன செய்யுது, இனியெல்லாம் வெளிப்படுகிற அந்த மகிமை ஒப்பிடத்தக்க அல்லவென்று எண்ணுகிறேன். அந்த அவ்வளவு பெரிய மகிமை நமக்கு கத்து நமக்கு வச்சிருக்கிறாரு, அந்த மகிமை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். அதனால இந்த உலகத்துல பாடுகளை பார்த்து ஒத்துறதை பார்த்து நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. நம்ம ஆண்டவரை இயேசுகிறது என்றைக்கும் சீருள்ள தேவனா இருக்கிறாரு. கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துளைச்சிக்கோங்க, கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். சோர்ந்து போகாதீங்க, கத்தர் உங்களை நிச்சயமா உயர்த்தி ஆசீர்வதிப்பார். 2 Timothy 2:12 வாசிக்கிறோம், இந்த உலகத்துல பாடுபாடாட்டா கத்திரத்துல என்ன செய்ய முடியாது, ஆளியும் செய்ய முடியாது. அதுக்குத்தான் கத்திரவுக்கு இந்த சின்ன சின்ன பாடுகள் வழியாக நம்மளை எடுத்து செல்கிறாரு. அவரோட கூட
1: பாடுகளை சகிப்போமானா அவரோட கூட ஆளுகையும் செய்வோம்.
0: இந்த இடத்துல இந்த உலகத்துல அவரோட பாடுகளை சகித்தா நம்ம அவரோடு ஆளுகை செய்வோம். 1000 வருஷ ஆட்சியில நம்ம அவரோடு ஆளுகை செய்வோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? அப்ப நம்ம பரலோகத்துக்கு போன முதல் என்ன வேணும்? நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுட்டே இருக்கணும். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். மூன்றாவது என்ன வேணும்? நமக்கு ஒத்தரத்தை பார்த்து சோர்ந்து போக கூடாது. ஒத்தரம் ஏன் நமக்கு, இந்த ஒத்தரம் ஏன், இந்த கஷ்டம் ஏன், பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போக கூடாது. அந்த ஒத்தரத்தில் கத்தரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம ஒத்தரத்தை உண்டாக்குற மக்களையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம அந்த ஒத்தரத்தின் வழியா நம்ம சோர்ந்து போகாம உற்சவத்தை உறுதியா தரித்திருக்கணும். கத்தர் நிச்சயமா ராஜ்யத்தை நம்மள சேர்த்துக் கொள்வார். நான்காவதாக எபிரேயன் புஸ்தகம் 11:16
1: அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட
0: வெட்கப்படுவதில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: அவர்களுக்கு ஒரு நகரத்தை என்ன செஞ்சாரா? ஆயத்தம் பண்ணினார். அவர்கள் என்ன பாடுபட்டாங்கன்னு சொல்லி எபிரேயர் 11:16 முழுமையா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல அவ்வளவு பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் பட்டாங்க. ஏன்னா பரம தேசத்துல நம்ம குடியிருக்க போறோம், கர்த்தரோடு குடியிருக்க போறோம், கர்த்தருக்குள்ள நம்ம இருக்க போறோம்னு சொல்லி அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டு இந்த பாடுகளை பார்த்து அவங்க சோர்ந்து போகல. எவ்வளவு பத்திரங்கள் வாழால அறுக்கப்பட்டாங்க, கல்லறி உண்டாங்க, எவ்வளவு பாடுகள் பட்டாங்க. எப்படியாலும் பரம தேசத்தை அடைஞ்சிடணும். எப்படியாவது பரலோக ராஜ்யத்துல அவரோடு, அவர் எங்க இருக்கு, இயேசுகிறிஸ்து எங்க இருக்கிறாரோ, பிதாவாய் தேவன் எங்க இருக்கு, அங்க நான் இருக்கணும். அதுதான் அவங்க வாஞ்ச தாகமா இருந்துச்சு. அருமையான சகோதரி சகோதரிய, நம்ம இந்த உலகத்துல இந்த உலக காரியத்துக்கால உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போக போகுது. நம்ம பரலோகத்துக்கு போனா நமக்கு என்ன செய்யணும்? துதிக்கணும். ரெண்டாவது விசுவாசம் நமக்குள்ள வேணும். மூணாவது உபத்திரத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. நாலாவது பரம ராஜ்யத்தை நம்ம விரும்பணும், தேடணும், வாஞ்சோட தேடணும். அப்ப நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். மத்தேயு சுவிசேஷம் 6:9-10
1: நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது
0: பரமண்டலங்களில் இருக்கிற
1: எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக
0: அந்த ஆண்டு கேட்கணும். ஆண்டு ராஜ்யம் வரணும், பச்சீக்கிரமா ராஜ்யம் வரணும். நம்ம தாகத்தோடு வாஞ்சியோடு கேட்கணும், ஆண்டு விரையும் ராஜ்யம் வரணும்ப்பா, ராஜ்யம் வரணும், அந்த ராஜ்யத்துக்கு நான் வரணும். இப்ப நான் மக்களை நெருங்கி செவிக்கணும்ப்பா, உங்க ராஜ்யம் வரணும் ஏசப்பா, அதுக்கு எனக்கு உதவி செய்ய ஏசப்பா. எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும், ஆண்டவரையும் ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு எனக்கு உதவி செய்ய, உதவி செய்யன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் ஆண்டவர் நோக்கி நம்ம கதறி செவிக்கணும். ராஜ்யம் வரட்டும் ஏசப்பா, சீக்கிரமா ராஜ்யம் வரட்டும், பெரிய காரியத்தை செய்யன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல. உலகத்தின் வேஷம் என்ன செய்ய போகுது? கடந்து போகுது. பரம ராஜ்யத்தை நம்ம அடைஞ்சு கொள்ள வேண்டும். எதை எதை இழந்தாலும் பரவாயில்ல, பரம ராஜ்யத்தில என்ன செஞ்சிடக்கூடாது, யாருமே இழந்து போக கூடாது. இந்த உலகம் நம்ம சொந்த இல்ல. உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகும். உலகத்தை நம்பி வாழாதீங்க, இயேசுவை நம்பி வாழுங்க. நம்ம இந்த உலகத்துல எதை இழந்தாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு நம்ம போகணும். அதுதான் பெரிய பாக்கியம். தேவனுடைய நாள் சீக்கிரமா இருக்கும்படிக்கு
1: மிகுந்த ஆவலோட காத்திருங்கள்.
0: எப்படி காத்திருக்கணுமா? மிகுந்த ஆவலோட, எப்ப இயேசு வருவாரு, எப்ப வருவாரு சொல்லி மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். இயேசுக்கு எப்ப வருவாரு, எப்போ வருவாருன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்ப்போடு காத்திருக்கணும். காத்திருந்தா கத்து நம்மள ஒரு நாள் வரும்போது நம்மள ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவாரு. இந்த உலகம் நம்ம சொந்த இல்ல பாத்தீங்களா. உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகும். நம்ம ஏக்கம் தாகம் வாஞ்ச எல்லாம் கத்துருதான், என்னுடைய ஏக்கமெல்லாம் கத்துருதான்னு சொல்லி அவரை நோக்கி அவர் துதிச்சு அவர் மேல விசுவாசத்தோடு இருக்கணும். உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் அவரை விட்டு நம்ம என்ன செய்ய கூடாது? வலதுவரும் இடதுவரையும் சாயவே கூடாது. என்ன வந்தாலும் சரி, நம்மை பின்பற்றி வர உதவி செய்யமாண்டவரே, உண்மையை நான் பின்பற்றி வரேன். தன்னைத்தானே வெறுத்து தன் சிறுவிடத்தை பின்பற்றாவிட்ட எனக்கு சீசன் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. எந்த உபத்திரத்திலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, மனுஷன் பரமராஜ்யத்தை காண வாஞ்சோடு இருக்கணும். அப்படி பாஞ்சிருக்கும் கத்த நினைச்சு நம்முடைய தேவன் சொல்ற அவர் நினைச்ச மாட்டாராம், வெக்கப்பட மாட்டாராம். பாருங்களா, அவரே நம்ம தேவன் சொல்ல வைக்கப்பட மாட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. இந்த சிலாக்கியத்தை நம்ம யாரும் கடந்து போக கூடாது. அவர் ராஜ்யம் வர்றதுக்கான நினைச்சுக்கணும், மிகுந்த அவரோடு காத்திருக்கணும். 2 பேதுரு புஸ்தகம் 3:14
1: ஆகையால் பிரியமானவர்களே,
0: இவைகள்
1: வர காத்திருக்கிற நீங்கள், கரையற்றவர்கள்
0: நம்ம எப்படி இருக்கோம்? ராஜ்யத்து போகணும்னா திட்டத்தை கொடுத்திருக்காரு. நம்ம எப்படி இருக்கணும்? கரையற்றவர்களும்
1: பிழை இல்லாதவர்கள்.
0: கரை இருக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் கூட கரை இருக்கக்கூடாது. கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும்
1: சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள்.
0: ஜாக்கிரதையா இருங்க. சமாதானம் உள்ளத்துல குறையக்கூடாது. கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் பிழை இருக்கக்கூடாது. அவர் சமாதானத்து போனா மென்சினும் நம்ம உள்ளத்துல குழப்பங்கள் சோர்வுகள் வராதொடிக்கு சமாதானத்தோடு இருக்க முடியும். நம்ம என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. சமாதானத்தை இழந்து போக கூடாது. பிசாசு வேலை அதுதான். நம்ம சமாதானத்தை இழந்து போற எத்தனையோ பிரச்சனை கொண்டு வருவான். நம்ம ஒவ்வொரு நாளும் கரை பிழை இல்லாம அவர் சன்னியாந்து போகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? சமாதானத்தோடு இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற கரை தேர உங்க ரத்தத்தால கழுவுங்க, எனக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டு சொன்னார், உலகம் கொடுக்கற சமாதானத்தை என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 14:27 பாருங்க.
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்.
0: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்.
1: என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்.
0: என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். போதும் பாத்தீங்களா? என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கற சமாதானத்துல என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதான் இங்க சொல்றாரு. கரையற்றவர்களும் பிழை இல்லாமலும் தேவையான சன்னிதானத்தில் எப்படி இருக்குமா? சமாதானத்தோட காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். சன்னிதானத்தில் காணப்படணும். என்ன செய்யணும்? சமாதானத்தோடு காணப்படணும். ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆத்மாவை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணு, துதிக்கணும். ரெண்டாவது விசுவாசம் நமக்கு வேணும். மூணாவது நமக்கு உபத்திரம் வந்தாலும் பாடுகள். ஏன்னா ஆண்டர் சொல்லிட்டார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறார். மூணாவது உலகத்துல உபத்திரம் வந்தாலும் அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு அந்த உபத்திரத்தின் வழியே போகும்போது அவர் கர்த்தர் கரத்தை நம்ம பிடிச்சிக்கணும். கர்த்தாவே, என் கரத்தை நீ பிடிச்சிக்கோங்கப்பா, இதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் அவர் சோர்ந்து போகக்கூடாது. அப்ப பின்பற்றி வர எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி அவர் கரத்தை நம்ம பிடிச்சிக்கணும். நாலாவது என்ன சொல்லணும்? பரமராஜ்யத்து மேல நமக்கு தாகம் வாஞ்ச விருப்பம் இருக்கணும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா? அவர் ராஜ்யத்துக்கு போனா கடைசியா பார்த்தோம், சமாதானத்தோடு இருக்கும்படி நம்ம என்ன மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும். அப்பதான் அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். எத்தனையோ காரியங்களை பார்த்திருக்கோம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை சொல்லி வச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றி வர ஆண்டவர் கர்த்தர் அர்ப்பணித்தாம் போனுமா?
2: நாம் இந்த நேரத்திலும் நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய கரத்தில் இந்த கேட்ட கர்த்தருடைய வசனங்களுக்காக நாம் அர்ப்பணித்து கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் எழுந்திருப்போம்.

0: மேகங்கள் மீது கர்த்தர் வரப்போகிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராயிருக்கிற இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. அந்த பரலோக குடியிருப்புக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தான் நான்கு காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். ஆம், நிலையான நகர் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் உங்கள் உதரில் கனியாகி ஸ்தோத்திர பிள்ளையை அவர் மூலம் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். துதிக்கும் பொழுது கர்த்தர் இயேசு நம் உள்ளத்திலே அசைவாடுவார். துதின் மத்திலே அவர் வீற்றிருக்கிறவர். நிச்சயம் அவர் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். ஆகவே அந்த துதியினுடைய கர்த்தரிடத்தில் கேட்டு இன்றைக்கு பெற்றுக் கொள்வோமா? இரண்டாவதாக விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் கலங்காதிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இதோ உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு ஸ்தலம், ஒரு குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆம் கர்த்தாவே, நான் ஒருபோதும் பயப்படக்கூடாது, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சீசலை பார்த்து கர்த்தர் கேட்டார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொன்னார். எந்த பிரச்சனையை பார்த்து அப்பா நான் விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு அப்பா எனக்கு விசுவாசத்தின் ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். மூன்றாவது உபத்திரத்தின் வழியாக தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள், பரலோக குடியிருப்புக்குள்ளே பிரவேசிக்க முடியுமா? என்ன உபத்திரம் வந்தாலும் நான் பொறுமையாயிருக்க சொல்லாமா? அந்த பொறுமையாயிருக்க எனக்கு உடைய கிருபை கொடுங்க. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று சொன்னீரே, அந்த உபத்திரத்தில் எனக்கு என்ன உபத்திரம் வந்தாலும் அத பொறுமையாயிருக்கணும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்கலாமா? இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்படத்தக்கவையில் அல்ல, அதி சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரம் நமக்கு மிகவும் நித்திய அதிகமான கனமகி உண்டாக்குறதாம். அப்பா எனக்கு பொறுமையை தாங்க என்று சொல்லி வாய் தெரிஞ்சபிக்கு. நான்காவதாக எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். ஆம், கர்த்தருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தத்தோடு எதிர்பார்ப்போடு கூட இருக்கணும் சொல்லி நாம் கேட்டோம். நன்றி ராஜா. வாய் திறந்து சொல்லுங்க, இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி கொடுத்தார். கேட்கலாமா? பாம், ராஜ்யம் வரணும். அப்போ வருகைக்கு எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் அந்த பரலோகத்துக்குள்ள வரணும். ஆம், அந்த வாஞ்சையோடு கூட பரம ராஜ்யத்தை ஆதிகால பக்தர்கள் விரும்பினது போல நாம் அந்த பரம ராஜ்யத்தை விரும்ப வேண்டும். யார் எல்லாம் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நகரத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பேதுரு சொன்னார், இதோ தேவனின் நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு காத்திருங்கள். வெறுமனே காத்திருப்பதல்ல, கரை திரைப்பில் இல்லாதவர்களாய் அவர் சன்னிதி முன் நீங்கள் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க சொன்னார். அப்ப எங்க வாழ்க்கையில கரை திரைப்பில எதுவும் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அர்ப்பணம் செய்து எல்லாரும் நம்ம எழுந்து நின்று ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தோட மகிமின் பிரசனம் எங்களை முழுமையாக நிரப்பும்படிக்கு நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆட்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடியிருப்பு இந்த உலகத்தில் அல்லப்பா, எங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதப்பா. அப்பா, அந்த பரலோக குடியிருப்புக்குள்ளே நாங்கள் வர வேண்டும் ஐயா. இந்த உலகத்தின் வேஷமெல்லாம் கடந்து போகிறதப்பா. ஒரு போது அந்த பரலோக குடியிருப்பை எங்களுக்கென்று நீர் அப்பா கட்டி வைத்திருக்கிற நித்திய அந்த நாட்டை வீட்டை நாங்கள் இழந்துடாதபடிக்கு உமோடு கூட இருக்கத்தக்கதான ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் அப்பா நாங்கள் துதித்துக் கொண்டும் ஸ்தோத்தரித்துக் கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் உட உறவாடி கொண்டே நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை தாங்கப்பா. அதே போல என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் சொன்னீர் ஐயா. நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கணும். விசுவாசத்தை ஒருபோது விட்டுவிடக்கூடாதப்பா. விசுவாசத்திலே ஆதிகால சபைகள் எல்லாம் ஸ்திரப்பட்டு பெருகினதாம் ஆண்டவரே. நாங்களும் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு பெருக எங்களுக்கு அந்த குருபையை தாங்க. எந்த உபத்திரம் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு உபத்திரவத்திலே பொறுமையாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உபத்திரத்தின் உடையே தான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று ஆதிகால அப்போஸ்தலர் மூலமா எங்களை சொல்லி வைத்திருக்கிறீங்கப்பா. உபத்திரத்தை பார்த்து நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு பொறுமையாயிருக்க எங்களுக்கு அந்த குருபையை தாங்க. திடமாயிருக்க உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, அது மாத்திரமல்ல, ஆதிகால பக்தர்கள் பரம ராஜ்யத்தையே விரும்பினார்லாமே, நாங்களும் அந்த பரம ராஜ்யத்தை விரும்ப எங்களுக்கு அது குருப கொடுங்கப்பா. ராஜ்யம் எங்களுக்குள்ளே வரட்டும். அந்த பரலோக ராஜ்யம் சீக்கிரம் வரணும்ப்பா. அப்பா, உங்களோடு கூட நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, கர்த்தரா இயேசுவே, உன் வருகைக்கு நாங்கள் அப்பா ஆயத்தமா இருக்க அப்பா எங்களுக்கு அது குருபை தாங்க. அப்போ உன் வருகை எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் அதற்கு இன்னும் எங்களுக்கு அந்த வாஞ்சி விருப்பத்தை கர்த்தர் கொடுத்து எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கரை திரைப்பில இல்லாதவர்களாய் தேவனால் வர நாங்கள் ஆயத்தத்தோடு நாங்கள் ஆவலோடு காத்திருக்க எனக்கு கிருபை கொடுங்க. இந்த வார்த்தை கேட்டவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய வல்லமை கரம் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பாந்தோ அர்ப்பணிப்பிலே நிலைத்திருக்க கிருபைத்தார் செய்வதற்காக நன்றி ராஜா நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக இப்பொழுது அருமை சகோதரர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?
1: உமை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப அந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். டிவி பாக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. டிவி பார்க்க போற மக்களையும் ஆசீர்வதிங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. கத்துடி கரம் தாங்க வேண்டும் ஜெபிக்கிறோம். வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி போட்டு ஆண்டவர, என்ன வியாதி இருந்தாலும் நீங்கி போட்டுமே, என்ன பலம் இருந்தாலும் நீங்கி போட்டுமா ஆண்டவர. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தகப்பறையே இறங்குமப்பா. அப்பாமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். முட்டு வலியை குணமாக்கப்பா. கைகள் முடியாம படுத்திருக்காங்களப்பா, அவங்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க, சுகமாக்குங்க சப்பா. கைகள் முடியாம படுத்திருக்க ஒவ்வொரு மக்கள் மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அக்கினி மூடட்டும், தேவ பிரசனை மூடட்டும் ஐயா. தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொட்டு சுகமாக்க முடியல வல்லமை உண்டு ஆண்டவர். அப்பாமை சோத்திரம் மிகுந்த வல்லமை முடியல உண்ட பண்ணீர். வல்லமையில உயர்ந்தவர் ஆண்டவர். தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவர். அற்புத செய்யுங்க, பதிசயங்களை செய்யுங்க. வயிறுவலினால கஷ்டப்படுற அந்த அருமையான சகோதரியை தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க. அப்ப வயிறுவலி தொடுங்க. பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்களுக்கு உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் நீர் அதிகமாய் கிரியச்சிரு தேவன் அப்பா. ஐயா தொடுங்க, ஐயா தொடுங்க, ஐயா தொடுங்க, ஐயா சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. அரிப்பினால கஷ்டப்படுற மக்களை தொட்டு சுகமாக்குங்க. அரிப்பினால கஷ்டப்படுற மக்கள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அரிப்பை குணமாக்குங்க, அரிப்பை குணமாக்குங்க தகப்பனே. ஐயா மனிதனால முடியாது, தேவனால முடியும். இயேசுவே தொடுங்க, தொடுங்க, தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. குணமாக்கும் ஐயா, குணமாக்கும் ஆண்டவரை, குணமாக்கும் ஐயா. அறுப்பினால் கஷ்டப்படுற மக்கள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கி அவங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஐயாமை நோக்கி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்ல சகோலி குழந்தை பாக்கத்தை தாங்க. கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கண்ணீர் துடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய மகத்துவமே நாம் மகிமைப்படுவதாக ஆண்டவர். வியாதியை சுகமாக்கிருங்க, சுகமாக்கிருங்க, சுகமாக்கிருங்க ஏசப்பா. அப்பா குடிக்கிற குடும்பத்துல விடுதலையாக்குங்கப்பா. குடியை பார்க்கும்போது வெறுப்பை தாருமப்பா. குடிக்கிற மக்களுக்கு விடுதலை தாங்கப்பா. போதைப்பொருளுக்கு அடிமையா இருக்கிற மக்களை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. அதுல இருந்து விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க இயேசுவே, இயேசுவே. அப்பா விட முடியாத மக்களுக்கு விடுதலை தர முடியாது செபிக்கிற என் மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராச்சா ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. கருணை கடலே, கருணை சமுத்திரமே, மெய் துதிக்கிறோமே, போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஐயா. ஒவ்வொரு மாதிரி தேவையான வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி மலாந்து கத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்து தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு
2: அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-9999 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினை அன்று தருவீர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
4: எங்களின் எசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி எசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், டோல்பார் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: சரி மந்தைகள் வேலை எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும்.
1: கற்று வரப்போறார்,
0: கற்று ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும், கற்று ஊழியத்தை நிறைவேற்றுக்கு என்ன செய்யணும், கவனமா செய்யணும். எதை செய்யல எப்படி செய்யணுமா, மனப்பூர்வமா செய்யணும். அப்ப கர்த்தர் நம்ம ராஜ்யத்தை நமக்கு தருவார். முதல்ல கர்த்தர் ராஜ்யத்தை யாருக்கு தர்றாரு, அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்கு விருப்ப வாஞ்ச. ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு வரும். மூணாவது என்ன செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும், ஊழியத்தை நிறைவேற்ற கவனமா இருக்கணும், மந்திக்கு நம்ம மாதிரியா இருக்கணும், வந்து மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்க வேண்டும், அப்பதான் அத்துமக்களை கொண்டு வர முடியும். நான்காவதாக லூக்கான் சுவிசேஷம் 12:31-32.
2: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
0: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
2: அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: இவைகளை என்ன செஞ்சாரா, கூட கொடுக்கிறாரு.
2: பயப்படாதே சிறுமந்தையே,
0: பயப்படாத சிறுமந்தையே,
2: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க,
0: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க
2: உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
0: அன்று ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு, நமக்கு பிரியமா இருக்கிறாரு. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு நாள் ஆயத்தப்படணும், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டு வாஞ்சியோடு இருக்கிறாரு, பிரியமா இருக்காரு. நம்ம ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுக்கு கத்துடையெல்லாம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டு ரொம்ப வேதனையோடு இருக்கிறாரு. ஐயோ தேசத்துல இப்படி நடக்குதே, தேசத்துல இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி கத்தர் என்ன செய்யறாரு, அப்படி வேதனையோடு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தர் பார்த்து வேதனையோடு சொல்றாரு, கடைசி நாளுக்குள்ள வந்துட்டோம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டே இருக்கணும். ராஜ்யத்தை கொடுக்க அவர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. அன்று ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பிரியமா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு சுவிசேஷம் 25:34.
2: அப்பொழுது ராஜா
0: தமது
2: வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்,
2: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல்,
0: உங்களுக்காக
2: ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை,
0: சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரா. 35
2: பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
0: அப்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அது செய்யும் போது கர்த்தர் அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19:17.
2: ஏழைக்கு இறங்குகிறவன்,
0: ஏழைக்கு இறங்குறவன்
2: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யறா, கடன் கொடுக்கற. ஏழைக்கு யாரெல்லாம் இறங்குறமோ அவங்க யாரு கடன் கொடுக்கறாங்க, கர்த்தருக்கு கடன் கொடுக்கறாங்க. ஏழைக்கு இறங்கினா போதும்,
2: ஏழைக்கு இறங்குகிறவன்,
0: ஏழைக்கு இறங்குறவன்
2: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்,
0: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
2: அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்.
0: பாத்தீங்களா, ஏழைகளுக்கு யாரெல்லாம் உதவிச்சாங்க, கர்த்தர் என்ன செஞ்சிருவார், அதை திரும்ப கொடுத்துருவார். ஒரு பைசா கூட கடன் வைக்கவே மாட்டார், கட்டாயம் தருவார். நீதிமொழியின் புஸ்தகம் 28:27.
2: தரித்திரருக்கு கொடுப்பவன், தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ,
0: தம்முடைய கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ
2: அநேக சாபங்கள் வரும்.
0: தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க, எந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. குறைவு வராது, தாழ்ச்சியில் என்ன குறைவு இருக்காது. ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் என்ன வராது, தாழ்ச்சியே வராது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கலாத்தியன் புஸ்தகம் 2:10.
2: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன்.
0: யார் சொல்ற இது, பரிசுத்த பவுல் சொல்ற. தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி சொன்னாங்களா அந்த பெரிய மூலிகாரலாம், அது சொல்ற. நான் அதுக்கு முன்னாலே என்ன செஞ்ச, கருத்துக்குள்ளவளா இருந்தேன். யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு, முத ராஜ்யத்துக்கு மேல வாஞ்ச இருக்கிறவங்க, ரெண்டாவது அன்புள்ளவங்களுக்கு, மூணாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்களுக்கு, நான்காவதாக நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு என்ன செய்யற, ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக் கொள்வோமா, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, நான் எப்படியாவது உங்களை உள்ளிட்டு செய்யணும், ஏன்னா நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், எனக்கு கொடுத்ததை நீங்க எனக்கு கொடுத்ததை நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்துல எத்தனையோ பெரிய ஏழை எழுதியிருப்பாங்க, நம்ம கொடுக்காம நம்ம இருப்போமானா கர்த்தர் நம்மகிட்ட கடன் கேட்பார். ஒரு நாள் ஏழைகளுக்கு இறங்குறோம், கர்த்தருக்கு கடன் கொடுக்கறா, கர்த்தர் என்ன செய்வாரா, திரும்ப கொடுத்துருவாரு. ஏழை எளியங்களை பார்க்கும் போது உதவி செய்யணும், நம்மளால முடிஞ்சது அவங்களுக்காக நம்ம ஏதாவது சின்ன உதவியாவது செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை செய்யணும், கர்த்தருக்கு அன்பு கொள்ளணும், உயிரியத்தோடும் உங்கள் ஆத்மாத்தோடு முழு மனதோடும் கர்த்தத்தில் அன்பு கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஒரு ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்குள்ள என்ன வேணும், வாஞ்ச விருப்பம் இருந்தா கர்த்தர் நிச்சயமா நம்ம ஆண்டவர் ராஜ்யத்தில் நமக்கு பங்கு இருக்கு. பெற்றுக்குள்ள நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நம்ம உலகத்துல இருக்கும்போதே நம்ம தகுதியாக வேண்டும். நம்ம ஆத்மா எப்ப எடுத்துக்கொள்ள கூட நமக்கு தெரியாது, நம்ம எப்ப பரலோ ஆண்டவராக இயேசுக்கு வருவார் நமக்கு தெரியாது, நம்ம எப்போதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அதை கர்த்தர் சொல்ல, கர்த்தர் சந்திக்க நீங்க ஆயத்தப்படுங்க, திடீர்னு ஆயத்தப்பட முடியாது, நீ கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி கேட்போமா.
2: எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்ப்போமா.

காரியமாய் கர்த்தர் சொன்னார், இதோ உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் இந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு மீண்டும் நான் வந்து உங்களை என் இடத்திலே சேர்த்துக் கொள்வேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் நாம் இழந்து போகலாம், ஆனால் பரலோர் ராஜ்யத்தை இழந்து போகணும் என்று சொன்ன நரகத்துக்கு தான் போகணும், நரக படுகொலிக்கு தான் போகணும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த ராஜ்யத்திற்கு போக விரும்புகிறீர்களா, அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? அன்பானவர்களே, எதை நீங்கள் இழந்து போனாலும், உங்க வீட்டை இழக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து போகலாம், பணத்தை இழக்கலாம், வேலை இழந்து போகலாம், சொத்து சுகத்தை இழந்து போனோம், ஆனால் பரலோகத்தில் மாத்திரம் நம்ம இழந்து போகவே கூடாது. இன்றைக்கு அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரை கர்த்தர் நமக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தில் இழந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. யார் யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் கேட்டோம். முதலாவது, யார் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆம், மேலானவில் விரும்புவோமா, பரலோகத்தை விரும்புவோமா? ஆண்டவரே, அந்த மேலான பரலோகத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அன்பானவர்களே, இந்த உலகத்தை அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்புவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆசை இந்த பூமி கிடத்த காலத்தில் இருக்கக்கூடாது, நான் பரலோகத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்கள். இரண்டாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் யார் யாரெல்லாம் இயேசுவிடத்தில் அழியாத அன்புக்குரியோமோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறாரா, அவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இயேசுக்கு நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கென்று ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இரவு பகல் அங்கு இல்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை, தேவடைய மகிமின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சொல்லுவோமா, ஊழியத்தை அசட்டை பண்ணி இருக்கிறோமா, சரிவர ஊழியத்துக்கு வராம செய்யாம இருக்கிறோமா? அன்பானவர், இன்றைக்கு அந்த ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். என்ன பிரச்சனையும் பார்க்காதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். நான்காவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாரா, மற்றவர்களுக்கு தரித்திரருக்கு ஏழை எளியவர்களுக்கு யார் யாரெல்லாம் இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு

இவர்களுக்கு தரித்திருக்கு இறங்குறவர்களுக்கு இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். எனக்கு தான் கத்த சொன்ன, பயப்படாத சிறுமந்தையே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு அர்ப்பணம் செய்வோம். அந்த நான்கு காரியங்களுக்காக அர்ப்பணம் செய்து தேவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள தீவிரிப்போம். நன்றி பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, என் பிதாவின் வீட்டில் வான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னீரே அப்பா. அந்த பரலோகத்திற்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரம ராஜ்யத்தின் மீது, அந்த நித்திய வீட்டின் மீது எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அப்ப அந்த வாஞ்சை விருப்பத்தை எங்களுக்கு தாரும். பூமியில் உள்ளவர்கள் மேலானவே நாடுகள் சொன்னீரே, உன் மீது இந்த நாட்டத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் அழியாத அன்புடனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ராஜா. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யக்கூடியவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய கண்ணும் கருத்துமாயிருக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாய், தரித்திரருக்கு இறங்குறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்ப அந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்தும் ஐயா. அந்த பரலோக ராஜ்யத்தின் மீது ஒரு வாஞ்சையை இப்பொழுது கர்த்தர் உருவாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவியின் ஒரு விசை கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியினை இறங்கி அப்ப அந்த வசனத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி. வேதம் சொல்லுகிறது இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனே. ஆம், பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் கரத்தில் அர்ப்பணம் செய்து அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து தங்குங்க அப்பா, நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே. ஐயா, எனக்குள் வர வேண்டும் ஆவியானவரே. எவ்வளவு நேரங்களை காலங்களை வீணாக்கிட்டேன் அப்பா, என்னை மன்னியும். உன் மீது வாஞ்சி எனக்கு உருவாக்கும், தேவன் மேல் வாஞ்சி எனக்கு உருவாக்கும் ஆண்டவரே. தேவனுக்கு அன்பு கூறுவதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் அவருக்கென்று உமக்கென்று உண்மையை ஊழியம் செய்ய எனக்கு அந்த பெலத்தை கொடுங்க ஆவியானவரே. ஏழை எளிய மக்கள் மீது நான் தரித்திரம் நினைத்துக் கொள்ள முடிக்கும், அவர் உதவி செய்ய முடிக்கும், அந்த அன்பை என் உள்ளத்துல ஊற்றும். வாங்க பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி வாஞ்சியோடு நம்ம கேட்போமா. பிரைஸ் தி லார்ட்.

ஐக்கிரியை போடுங்க ஆண்டவர், ஐக்கிரியை போடுங்க ஆண்டவர், ஐக்கிரியை போடுங்க ஆண்டவர், ஐக்கிரியை போடுங்க ஆண்டவர். வல்லமேல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. வல்லமே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. வல்லமையினால் நிரப்புகிறாக, அக்கிலா நிரப்புகிறாக, தேவப்பிரசுரத்தால் நிரப்புகிறாக, மகிமையினால் நிரப்புகிறாக, அக்கிலா நிரப்புகிறாக. ஆண்மை கண்களை திறந்துடுங்க ஆண்டவர், திறந்துடுங்க, அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், உங்களுக்கு அன்பு கொள்ளட்டும் ஆண்டவர். ஓ சீச சீச சீச சீச சீச சீச. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. உமை துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறமை, வணங்குறமையா. நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்கப்பா எங்க பலத்திலே. நல்ல ஆண்டவரே, பல

0: அல்ல, நீ நிரப்பிக் கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு மகிமைப்பா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா. மனக்கண்களை திறந்துடுங்க, பிரகாச மனக்கண்களை தந்துடும். அன்னை கண்களை திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க. இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் பேசுங்கப்பா. ஒரு பிள்ளையிலோடு பேசுங்க ஆண்டவர், பிள்ளையிலோடு பேசுங்க ஆண்டவர், பேசுங்க ஆண்டவர், பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர. அன்பாய் வழிநடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. வல்லமையில் நிரப்புங்க, அக்கீழ் நிரப்புங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், கொடப்படாத மக்கள் கொடப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். பரிசுத்த பாதையில் நடத்தும் ஐயா, பரலகோசியா மாற்றுங்கப்பா. அக்கினி மாறாந்து காத்துக்கோங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியரங்கமா இருப்பாங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோயா இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா. மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதமாக்கிப்படுங்க, அபத்தமாக்கிப்படுங்க, நிர்மலமாக்கிப்படுங்க ஆண்டவர். வல்லம் இறங்கட்டும், வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவர். இப்படி கூட வல்லம் எல்லாருக்கும் இறங்கட்டும், வியாதியை குணமாக்கும்ப்பா, நோய் குணமாக்கும், பலம் குணமாக்கும். மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்துப்படுங்க, பிசாசுங்க எல்லாம் அழித்து படுங்க, அதமாக்கி போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்மை கண்கள் திறந்துடுங்க, அறிந்து கொள்ளும் எண்ணிக்கொள்ளுமை சார்ந்து கொள்ளு ஆண்டவர. அப்பா வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, குழந்தை பாய்க்கெல்லாம் சௌரி குழந்தை பாய்த்தாங்க, திருமணம் நடக்காத சகுல திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. மாய மந்திர சக்தி எல்லாம் அழித்து போடுங்க, கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா. ஜீவனுள்ள தேவனையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோமே. தோல்வி சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞான சக்தியை கொடுங்க ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஐயா. பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க. உங்க மகத்துமில்ல நாம மாத்திரம் மகிப்படட்டும், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. உங்க பரிசுத்த நாமம் மகிப்படுவதாக கர்த்தாவே. எங்க பிள்ளைகள் யார் பெயிலா கூடாது ராஜா, எல்லாருமே நல்ல மதிப்பினை பாஸ் பண்ணணும். அப்பா எல்கேஜிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணுங்க, நாம் மகிப்படணும். யாருமே பயிலா கூடாது ராஜா, உங்க நாம மாத்திரம் மகிப்படட்டும். பரலோகத்தின் தேவனே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. மகிமையான கரிச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் குழுதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கி செலுத்துறோம், ஏஸ்பானாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமான ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aslinkaram@gmail.com or website handbackjesus.in. God bless.

0: அவள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானா இன்னைக்கு நம்ம கத்துட்டு கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, எங்கப்பா என் ஆத்துவ உண்மை விட்டு விழுந்திருக்கு, உண்மை விட்டு தூரம் எங்க இருக்குப்பா, என்னை காமிங்கிற பரிசு தேவன் கேட்டீங்கன்னா அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு சொல்லி தருவாரு. பாஞ்சியோட கேட்கணும், ஆண்டவரே என் வசனத்து மேல எங்கூட பேசுங்க ஆண்டவரே, எங்க விலகி இருக்கிற உங்க வீட்டு, உங்க வீட்டு எனக்கு வேண்டாம், விலகிறது வேண்டாம், நம்ம கூட இருக்கணும் ஆண்டவர், எப்படியா சொல்லித்தாங்கன்னு கேளுங்க, பரிசு தேவன் அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம், கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினை கூர்ந்து
1: அதை கை கொண்டு மனம் திரும்ப,
0: கை கொண்டு மனம் திரும்ப கேட்டிருக்கோம். எத்தனை வசனம் வாசிருக்கீங்க, எத்தனை வசனம் அதை கேட்டு பெற்றுக்கொண்ட வசனத்தை நினைத்து நினைச்சு அதை என்ன செய்ய, வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப, மனம் திரும்ப கத்துட்டு ஓடி வர நம்மளதான் இந்த உலகம் எனக்கு வேண்டாம் எஸ்பா நீர் போதும், கை கொண்டு மனம் திரும்ப வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப பாருங்க, பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்வார். கை கொண்டு மனம் திரும்ப, மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். கிறிஸ்தவங்க சொன்னா ஏதோ சர்ச்சைக்கு வந்தா கிறிஸ்தவங்களா இருந்தோம், அது அது பிரயோஜனம் இல்லாத கிறிஸ்தவங்க, பேர் கிறிஸ்தவங்க, சர்ச்சைக்கு வந்துட்டோம் எல்லாமே செஞ்சிடறோம், அது பேர் கிறிஸ்தவங்க. கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், வசனத்தை கேட்ட வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், அப்பதான் பரலோர் ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்மளுக்குரியது அல்ல, கேட்டதே நினைவு கூர்ந்து, நீ கேட்காத வசனத்தை இல்ல, நீ என்னென்ன வசனம் கேட்டிருக்கீங்களோ அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். நம்ம கேட்காத வசனத்தை கத்து சொல்லல, நீ கேட்டத நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், கையில, ரெண்டாவது அசல, மூணாவது நம்ம இதயத்தை மாயைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒப்பு கொடுக்க கூடாது. சரி பாசிட்டிவ் பாயிண்ட். ரெண்டாவது நம்ம தீமை விட்டு நன்மை நடிச்சு, நன்மை செய்யணும் நம்ம நடிச்சிருப்போம். எது தீமை, இயேசுக்கு நம்ம ஒரு நாளுக்கு ஒரு மறக்கும், அதுதான் நன்மை. உள்ளது உள்ளதென்றும் சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமை. மூணாவது என்ன செய்யக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும், எதுலாம் நம்ம திருந்திருமோ நமக்கு கத்துக்கு தான் தெரியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம்,
1: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ,
0: நான் நேசிக்கிறவர்களோ
1: அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன்,
0: அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன்.
1: ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப,
0: ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. நேசிக்கிறவர்கள் என்ன மட்டும் ஆண்டவர் கடிந்து கொள்றாரு, என்ன மாதிரி ரொம்ப கடிந்து கொடு அப்படிங்கிற உங்களுக்கு கத்தர் என்ன செய்யறாரா, நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் யாரை சிக்ஷிப்பாரு, யாரை சிக்ஷிப்பாரு, நேசிக்கிறவங்களும் அவளை நான் கடிந்து கொண்டு, சும்மா சிச்சிக்க மாட்டேன், எப்படி சிச்சிப்பாரா, கடிந்து கொண்டு சிச்சிப்பார். கத்திரி யாரை நேசிக்கிறவங்கள கடிந்து கொண்டு சிச்சிப்பார். ஹல்லேலூயா. சாக்கரே என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். கத்திரி எதை சொல்றாரோ, இதை வீடு அதை வீடுன்னு சொல்றாரோ, அதை வீட்டு தான் ஆகணும். கத்திரி யாரை நேசிக்கிறவங்க கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார், அதை என்ன செய்யணும், சாக்கரே நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. நான்காவதாக பொன்னி யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம்,
1: உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம்,
0: உலகமும் இச்சையும் ஒழிந்து போம்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும்அருமையானவர்களே, உலகமும் இச்சையும் என்ன செஞ்சிடும், ஒரு நாள் ஒழிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமும் இச்சையும் ஒழிந்து போகும், கத்துடைய சித்தத்தின், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யற மட்டும்தான் என்றென்றைக்கும் நினைச்சிருப்போம். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே காலையில இருந்து உப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய சித்தத்தை தான் செய்யணும், ஆண்டவரே உன் பிரியமில்லாத காரிய வாழ்க்கை எதுவுமே நடக்க கூடாது, ஆண்டவரே நீர் தான் காமிக்கணும், நீர் தான் போதிக்கணும். கத்தரை சொன்ன கர்த்தரை போல போதிப்பவர் யார், அவர் போதிக்கிற தேவன், அவர்கிட்ட கேளுங்க, கர்த்தரை போல போதிக்கிற தேவன் யார், போதிப்பாரு, எல்லாமே சொல்வார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய காட்டு உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார். அவர் போதிக்கிற தேவன், அவர் சித்தத்தின்படி நம்ம செய்ய வேண்டும். எபேசியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம்,
1: ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாயிராமல்,
0: நீங்கள் மதி அற்றவராயிராமல்
1: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செஞ்சோம், உணர்ந்து கொள்ளுங்கள். மதியாற்றல் என்ன எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்படி இருந்திருக்கிறது, அதங்க இதுல சொல்ற நீதிமொழி இல்ல, பத்தொன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல, ஆத்தும் அறிவெல்லாம் இருப்பது நல்லதில்ல, வாசிங்க பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது,
1: ஆத்துமா அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல.
0: அதான் சொல்றாரு, மதியற்றவளாய் ராமல் நினைச்சீங்க, கத்துடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து என்ன செய்யணுமா?
1: உணர்ந்து கொள்ளுங்கள்,
0: உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எதுதான் சித்தமா இருக்கும், இது அவர் குழப்பாங்க. இனிமேல் நிறைய கள்ளத்திற்கு சீல் வருவாங்க, நிறைய காரியங்களை குழப்பாங்க. அவங்க தான் அங்க சொல்றாங்க இங்க சொல்றாங்க, போயிடாதீங்க. அதான் அன்றைய மதியற்றவளாயிரம் கர்த்தர் சித்தம் இன்னதுன்ற என்ன செஞ்சிருங்க, உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்பட்டாரு, முதல்ல என்ன கேட்டாரு ஆண்டவர்ட்ட? அவர் முதல்ல கர்த்தர் விரோதமா இருந்தாரு, எத்தனையோ பேர் கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின எல்லாம் பண்ணாரு. ஆனா பரிசுத்த பவுல் பாஸ்ட் கேட்ட வார்த்தை என்ன பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகம் 9வது அதிகாரம், அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகம் 15வது அதிகாரம் 4.
1: அவன் நடுங்கி திகைத்து,
0: நடுங்கி திகைத்து,
1: ஆண்டவரே
0: ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். கேட்ட அவசரம் பாத்தீங்களா, அவர் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஆண்டு தரிசனமானாரு, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கல. கர்த்தர் என்ன கேட்டாரு? நடுங்கி திகைத்து, ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
0: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன். நம்ம என்ன செய்யப்பா, ஆண்டவரே நான் இனிமேல் ஒருத்தர் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டிருப்பான். ஆண்ட அவர் கேட்டாரு, நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். இன்னொரு வாசிக்கல, 1 Samuel 17:17.
1: உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும்,
0: உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போகும்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம வேதத்தில் வாசிக்க கேட்டோம், முடிவரை நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படும். முதல் என்ன செய்யணும், நம்ம கர்த்தருடைய பாதத்தில் நிலைச்சிருக்கணும். என்ன செய்யணும், கை சுத்தமா இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும், நம்ம இதயத்துல மாசிலாம் இருக்கணும். மூன்றாவது நம்ம இதயத்தை மாயக்கு உப்பு கொடுக்க, நாலாவது கவடா ஆணிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும், தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யும் போது என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்ற தீமை, கர்த்தருடைய பின்வாங்குறது தீமை. அல்லேலூயா. மூன்றாவது மனம் திருமணம், எந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்ப. எப்படி நம்ம அறிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொன்னா, நம்ம கீழே விழுந்திருக்கோமா, தேவனுக்கு பிரிஞ்சிருக்கோம்னு சொன்னா, நம்ம செவம் பண்ணுமா, நம்ம இருதயம் எங்கேயோ தூரமா இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், இருதயம் எங்கேயோ இருக்கும். ஆனா நம்ம உடனே ஆண்டு கேட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நான்காவதாக கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் சித்தத்தை செய்ய என்றென்றைக்கும் நினைத்திருப்பான். நம்ம எது சித்தம் சொல்லி பரிசுத்த பவுல் முதல்ல கேட்டாரு, என்ன கேட்டாரு, ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா. நம்ம ஆண்டு ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், ஆண்டவரே நான் எப்படி உலகத்துல வாழணும், ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு போதிங்க ஆண்டவரே. கத்திரி போல போதிப்பவர் யார்? கத்திரி போதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கத்திரி கேட்க வேண்டும், கத்தாவே சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்கணும். நம்ம வழிகளை என்ன செய்யணும், ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து நம்ம கத்திரத்திலேயே திரும்ப கிடவோம். கத்திரி சித்தத்தை செய்தாதான் பல்லவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 7:21.
1: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
0: பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
1: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
0: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
1: என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்,
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
1: அதில் பிரவேசிப்பதில்லை.
0: அப்ப மிக மிக எது முக்கியம், கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். ஆண்டுட்டு உப்பு கொடுப்போமா, ஆண்டவரே நம்மளுடைய சித்தத்தின்படி செய்ய உப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்க தான் என்ன வழி நடத்தணும், என் கரத்தை பிடிச்சிக்கோங்க ஆண்டவர், நான் கூட கரத்தை பிடிச்ச விட்டுரும் ஆண்டவரே. நான் ஒரு நாள் உங்களுடைய கரத்தை நீர் என்னை பிடிச்சு நடத்துங்க, இதுவே வழி இதுவே பாதை இதுலயே நடத்துங்க ஆண்டவரே, எனக்கு ஒன்னும் தெரியல சொல்லி கரத்துக்கு இடத்துல கண்ணீரோடு கேட்போம். கைனால என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோம், யார் காசெல்லாம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கோம், யார் காசு நம்ம எடுத்திருக்கோம், யார் பொருள் எடுத்து வச்சிருக்கிறோம், யார் வீட்டில் என்ன பொருள் நம்ம வீட்டில் யார் பொருள் நம்ம வீட்டில் இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது தீமை விட்டு, மூணாவது எந்த நிலையில் விழுந்தோம் என்று சொல்லி மனம் திரும்ப வேண்டும், நான்காவது கர்த்தருடைய சித்தத்தில் நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபம் போடுமா.

0: பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. முடி பரிந்து நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க கேட்டோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பருவத்திலே இந்த பரிசுத்த ராஜ்யத்திலே நம் செல்ல தகுதி நம் முடி பரிந்து நிலைத்து நிற்க வேண்டும். அப்போ ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி நான்கு விதமான காரியத்தை கேட்டோம். யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அந்த உட்பிரிவுகளாக நான்கு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். ஒன்று, கைகளே சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத ஒரு தன்மை, கபடை ஆணையிடாமல் ஒரு நிலைமை, தன் ஆத்மாவை உலகத்திற்கும் மாயைக்கும் ஒப்பு கொடுக்காத ஒரு நிலைமை. கர்த்தருக்கு ஏற்ப என் கையிலே சுத்தத்தை தாரும், என் இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும், நான் கபடாய் பொய்யாய் ஆணையிடக்கூடாத ஆண்டவரே, என் ஆத்மாய் உலகத்திற்கோ பிசாசுக்கோ உலகத்திற்கோ ஒப்பு கொடுக்க கூடாத ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் கேட்டோம். இரண்டாவது, நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட அழகாக பேசினார். தீமை வீட்டு விலகி நன்மை செய், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. எது தீமை? கர்த்தரை விட்டு விடுவது தீமை. எப்போதும் கர்த்தரோடு இருக்க அழைக்கப்பட்ட நாம் கர்த்தரை விட்டு விலகுவது, கர்த்தரை விட்டு விடுவது தீமை. உள்ளதை உள்ளதென்று வில்லது இல்லதென்று சொல்வது நன்மை, அப்படி சொல்லாதிருப்பது தீமை என்று கேட்டோம். இன்றைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை ஒருபோதும் விட்டு விலகாதபடிக்கு சங்கீதக்காரனை போல எப்பொழுதுமோடு இருக்கவும், உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் பேச எனக்கு உதவி செய்ய. அர்ப்பணம் செய்வோமா? மூன்றாவது, எப்படி இருந்தால் நினைத்திருப்பான்? கடைசி வரையிலும் கர்த்தர் சொன்னார், நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் என்று சொன்னார். எந்த நிலை விழுந்தாய் என்பதை அலசி பார்த்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நீ கேட்டுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்தது, பெற்றுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொன்னார். எங்கு மனம் திரும்பாமல் இருக்கிறோமோ இன்றைக்கு கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தும், உம்மை போல மாற்றும். ஆண்டவரே, என் மனம் திரும்பி உம்ம சமுத்திரம் அமர்ந்திருக்க எனக்கு கிருபை தாரும். வசனம் சொல்றது, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்னை அப்படியே மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? நான்காவதாக, யார் கடைசி பரிந்து நிலைத்து நிற்பார்கள் என்று சொல்லி நாம் கேட்டோம். கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆம், நாம் மதியற்றவர்களாம் இராமல் கர்த்தர் சித்தம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமாம். ஆத்மா அறிவில் இருப்பது நல்லதல்ல, கர்த்தர் அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். அர்ப்பணம் செய்த ஆண்டவரே, நான் முடிவு பரிந்து நிலைத்து நிற்க எனக்கு கிருபை தார். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. தகப்பனே, இந்த நாள்ல கூட அறைகுறையா அல்ல ஆண்டவரே, முடிவு பரியந்தும் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு கைகளில் சுத்தத்தை தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு இதயத்திலே பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கபடாய் ஆணையிடக் கூடாது, எங்கள் ஆத்மாய் உலகத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது ஆண்டவரே. தீமை விட்டு விலகி நன்மை செய்யக்கூடியவர்களை எங்களை மாற்றும். ஜீவ தண்ணீரின் ஊற்றாகி உங்களை விட்டுவிடாதபடிக்கு எப்பொழுதும் மோடிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, எங்கள் குருபை தயவாய் தாரும். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று பேச எங்கள் கற்றுத் தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் மனம் திரும்பி நாங்கள் அந்த மனம் திரும்புதல ரட்சிப்பில் வளரக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கு விழுந்திருக்கும் எங்களுக்கு எங்களை காண்பியும் ஆண்டவரே. அடிக்கடி கேட்டு பெற்று ஒரு வசனத்தை நினைவு கூர்ந்து ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சித்தத்தை செய்யும் பொழுது என்றென்று நிலைத்திருப்போம் என்று சொன்னீரே ஆண்டவரே. மதியற்றவர்களாம் இராமல் அறிவோடு நடந்து கொள்ள உன் சித்தத்தை உணர்ந்து செய்ய, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் சொன்னீரே. உன் சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை அதிகமாய் தாரும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் உண்மையை தங்கள் அர்ப்பணிக்கிறார்களோ அவன் மீது கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் மகிமையும் இறங்கி வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய புதிதாக்கிற வல்லமை இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்து கொடுத்த சகோதரர் இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும் ஆசீர்வதையும். இப்பொழுது கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, வெப்டிவி மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களும் இங்கே வந்திருக்கிற நீங்களும் கூட தீவழியா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சகோதரி உங்களுக்காக இப்போது பிரார்த்தனை எடுப்பார்கள்.
1: இந்த வசனத்தை கேட்டிருக்க ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை தாரு, சந்தோஷத்தை தாரு. ஆண்டவர ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களா, உலகம் கொடுக்கிற சமானத்தில என்னுடைய சமானத்தே உங்களுக்கு வைத்து பெருக்கிற உங்க உள்ள கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே. எல்லாருக்கும் சமான சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சியை தாரும், ஆறுதலை தாரும், தேர்தல் தாரும். கத்துடைய கரங்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஐயா. நீர் ஒவ்வொரு வாழ்க்கையில அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியா செப்பிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையினை சந்திக்க முடியா செப்பிக்கிறோம் ஆண்டவரே. கடன் கண்ணீர் வேதனில் இருக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை தாரும், கஷ்டங்களில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு, வியாதியோடு இருக்கிற மக்களை சுகமாக்க முடியா செப்பிக்கிறோம். கத்துடி வல்லக்கரம் தொட வேண்டும் செப்பிக்கிறோம். மாயமந்திர சக்திகள், பொல்லாத ஆவிகள் எல்லாத்தையும் ஏசுகித்து நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டி செப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஏசுகித்து நாமத்தில் அவனை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாம ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கிறாச்சா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாருமாண்டவரே, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணேசப்பா. கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரன்னு சொன்னீங்கல்ல, குழந்தை பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே, குழந்தை பாய்த்த தாங்க. அன்பின் தகப்பனை இறக்க செய்யுங்க, கிருப செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கிறாச்சா. பலத்த காரியத்தை நீங்க செய்ய முடியா கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலையில் உயிர்வை தாரு, வேலையில உயிர் இல்லாத மக்களுக்கு வேலை உயிர்வை தாருச்சா. வேலையில் பர்மனண்டாக கிருபை செய்யுங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, குடும்பத்துல சண்டை குழப்பங்களை எல்லாவற்றையும் மாற்றிருங்க, சஞ்சலம் வருத்தங்களை எல்லாம் நீக்கிருங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாய் மன்றாடி செபிக்கிறோம். உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கிற ஆச்சா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்க மகத்துமில நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்த முடியா செபிக்கிறோம். கத்தியுடைய பல்லக்கரம் தாங்கணும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தரணும் ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும், கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. தொழில் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செற குடும்பங்களை ஆசீர்வங்க. கேஸ்ல இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க, சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. ஆத்ம கண்களை திறந்து விடுங்க, மரீர் அறிவில் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவனே தேவனே, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, உன்னதமான சிலாக்கியத்தை தாங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க சப்பா. எங்க படிக்கிற பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே. எங்கு சென்றாலும் பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கணும், பராமரிக்க எந்த மந்திரமோ சேவரையும் எங்க பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. கல்வார் ரத்தத்துல மூடிக்கோங்க, அக்கில மூடிக்கோங்க. தேவ கிருபை சிவந்து கொள்ளட்டும். எங்க பிள்ளைகளை செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. செபிக்கிற பிள்ளைகளை எங்க சிறு பிள்ளைகளே செபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சொல்லித்தாங்க ஆண்டவரே. துதிக்க ஸ்தோத்திரமான எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. தேவ கிருப பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்க சென்றாலும் நீர் முன்னாலே பின்னாலே காத்துக்கோங்க ஆண்டவரே. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்தான கரை செய்ய பிரிந்து கொடுமை அணைக்கணும் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளா நீங்க சந்திக்கணும் ஐயா. உன் வாயில் இன்னும் சொல்லி பிறக்கிறதுக்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனாய் கர்த்த. நாங்கள் கொஞ்சம் காரியம் கேட்டிருக்கோம், கேட்டுக்கு என்ன எத்தனையோ காரியங்கள் முடிஞ்சு கேட்க மறந்துவிட்ட எல்லா காரியத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சம்பூர்ணமா கொடுத்து பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் மாத்துங்க. தேவைகளான் சேர்ந்தீங்க. ஒரு நன்மை சிங்கக்குட்டியில் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரு. எங்க மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே கூடாது ஏசப்பா. ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. சகல ஆசிரியர் சம்பூர்ணமா கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்க ஜெபம் பிதாவே. ஆமே.
0: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தக்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தக்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களில் சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்லை. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தல் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், டோல்பார் 80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கூனூர் 643-101 நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and

0: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா
0: ஆண்டு அன்புகுருமா நமக்கு என்ன கொடுக்கிறார், தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு தருவேன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா கர்த்தர்த்தர் அன்பு கூறும்போது நமக்கு என்ன பண்றாரா, அவர் ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப நம்ம அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற வேண்டும், கர்த்தருடைய வேதம் சொல்லு பாருங்க. எத்தனையோ தர அன்பு கூறலாம். இதுல ஒரு காரியம், நம்ம எத்தனையோ அன்பு கூற பத்தி பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை பாக்குறோம், எப்படி அன்பு கூறணுமா பாருங்க. லூக்காவின் சுவிசேஷம் 10:27.
1: அவன் பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல
0: பிறனிடத்திலும்
1: அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான்.
0: அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறது என்றார். பாத்தீங்களா, முழுத்தோடும் ஆத்மத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையில கூட மனம் திரும்ப வேண்டும். நாம மனசுக்குள்ள சிந்திக்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். முழுத்தோடு ஆண்டவர்கிட்ட அன்பு வரணும். பாதி உலகத்துல பாதி கர்த்தரத்துல பாதி இல்ல. முழுத்தோடும் ஆத்மத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு, சிந்தையில கூட அன்பு இருக்கு. சிந்தையில கூட நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், உள்ளத்துல நினைக்கிறோம் இது யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லாருமே நம்ம இல்ல, முழுத்தோடு இயேசுதான், எனக்கு எல்லாமே இயேசுதான். நான் பாடுறோம் எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, இந்த தொல்லை மிகும் உலகில் துணை நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு பாடுறோம். அதே போல முழுத்தோடும் ஆத்மத்தோடு மனதோடு சிந்தையோடு அவரத்தில் அன்புகிற வேண்டும். அதுதான் நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம இங்க உலகத்துக்கு பாதி கர்த்தர்த்தர் பாதி இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு பாதி கர்த்தர்த்தர் பாதி இல்லை. முழுத்தோடு முழு மனதோடு முழு சிந்தையோடு கர்த்தர்த்தர் என்ன செய்யணும், அன்பு கூறணும். அது நம்ம ஆண்டவரையும் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த முழுத்தோடு மற்ற அன்பு கூற எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உலக என்னை தொடக்கூடாப்பா, உலக ஆசை பாசங்கள் உலகத்தின் அன்பு என்னை இழுத்துக் கொள்ளக்கூடாதுப்பா. நான் முழுத்தோடு ஆத்மத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூற, அது மாத்திர ஒன்னிடத்துல அன்பு கூறது போல நீ பிறர் இடத்துலயும் அன்பு கூற. எப்படி நம்ம இடத்துல அன்பு கூறுறோம், நான் நல்லா இருக்கணும், நம்ம மற்றவங்களை பார்க்கலாம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. நம்ம நான் கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு நான் சந்தோஷமா இருக்கணும். அதே போல மற்றவங்களிடத்திலயும் பிறர் மற்றவங்க எல்லாரும் இடத்துல சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நம்ம அன்பு கூறணும். அவங்களுக்காக நம்ம செபிக்கணும், அவங்களுக்காக அவங்கள ஆண்டவரை எப்படியாவது ஆசிரியங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், அந்த குடும்பம் ஆண்டவரை அறிஞ்சிக்கணும், அவங்களும் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம சொல்றது மாத்திரம் இல்ல, கர்த்தர் பத்தி சொல்றது மாத்திரம் இல்ல, அவங்களுக்காக நம்ம செபிச்சுட்டே இருக்கணும். அதுவும் சரி, முழுத்தோடு ஆத்மத்தோடு மனதோடு சிந்தையோடு அன்பு கூறு போல பிறர் இடத்துல அன்பு கூறுவாயாக. மற்றவங்கள இடத்துல என்ன செய்யணும், அன்பு கூறணும். அந்த அன்பு நமக்குள்ள இருக்கான்னு பாருங்க. மற்றவங்கள இடத்துல உண்மையான அன்பு அன்புள்ளி ஆண்டு கேட்போம். ஆண்டவர் முழுத்தோடு ஆத்மத்தோடு முழு மனதோடு பலத்தோடு சிந்தையோடு மற்ற அன்பு கூறணும் ஐயா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹலேலூயா. கர்த்தரால் கூடாத காரி உலகத்துல ஒண்ணுமே இல்லை. சொல்றாரு உலகத்துல அன்பு கூறக்கூடாது அப்படி சொல்ற. நம்ம இந்த உலக ஆசை பாசங்கள் நம்ம உலகத்தின் காரியத்திலும் அன்பு கூறாதபடிக்கு காத்துக்கொள்ளணும். உலகத்துல அன்பு, உலக அன்பு தெரியவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அன்பு நமக்கு வராதபடிக்கு காத்துக்கோங்க ஸ்பான்சரி கேட்கணும். 1 யோவான் 2:15.
1: உலகத்தில் உள்ளவைகளிலும்
0: அன்பு கூறாதிருங்கள்.
1: ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை.
0: அவனிடத்தில் என்ன இல்ல, பிதாவின் அன்பில்லை. உலகத்துடைய காரியத்துல அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு நமக்குள்ள வராது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையில அன்பு கூறாதீங்க. உலகத்தில் அன்பு கூர்ந்தா யார் அன்பு நமக்குள்ள இருக்காது, பிதாவின் அன்பு இருக்காது. உலக ஆசை பாசங்கள் உலகத்தில் காரியங்களை அவங்க எல்லாரும் நமக்கு வேணும், எல்லாம் எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம அன்பு கூறுவோம்னா பிதாவின் அன்பு இருக்காது. நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா பிதாவின் அன்பு நம்ம இடத்துல இருக்காது. உலக காரியம் என்னன்னு சொல்லி 17 பாருங்க, 17.
1: உலகமும்
0: உலகமும்
1: அதன் இச்சையும் ஒளிந்து போம்.
0: 16
1: ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
0: அவைகள் என்ன செய்யும்? உலகத்தினால உண்டானவைகள். கண்ணின் நிச்சயம், மாம்ச நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இதுதான் யாரால் உண்டானது? பிதாவினால
1: உண்டானவைகள்
0: எல்லாம் எதெல்லாம் எதெல்லாம் உண்டாயிருக்கு? உலகத்தினால் உண்டாயிருக்கு. இப்படிப்பட்ட காரியத்திலும் விலகி விலகிடணும். பிதா நம்ம இடத்துல அன்பா இருக்கணும். யார் அன்பா இருக்காங்களோ இல்லையோ, இதான் நம்ம இடத்துல அன்பா இருக்கணும். அப்ப அவர் அன்பு வேணும்னு சொன்ன அந்த கண்ணி நீச்சம், மாம்ச நீச்சம், ஜீவனத்தின் பெருமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அது ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் தான் இதை சொல்லியிருக்காரு இல்லையா? யாக்கோப்பின் புஸ்தகம் 4:4
1: விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா?
0: உலக சிநேகம் யாருக்கு விரோதமான பகையா? தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் இருக்கக்கூடாது. அதே தான் ஆண்டவரை இயேசுக்கு சொல்லியிருக்காரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்துல 6:24 பாருங்க.
1: இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய
0: ஒருவனாலும் கூடாது.
1: ஒருவனை பகைத்து
0: மற்றவனை சிநேகிப்பான்
1: அல்லது
0: ஒருவனை பற்றி கொண்டு
1: மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
0: தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால ஊழியம் செய்ய கூடாது. தேவனுக்கும் உலக பொருள் குளிஞ்சி உங்களால கூடாது.
1: இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது.
0: ரெண்டு எஜமான குளிஞ்சி ஒருவனாலும் கூடாது.
1: ஒருவனை பகைத்து
0: மற்றவனை சிநேகிப்பான்
1: அல்லது
0: ஒருவனை பற்றி கொண்டு
1: மற்றவனை அசட்டை பண்ணுவான்.
0: ஒருத்தர் பற்றிக்கொள்ள ஒருத்தர் என்ன செஞ்சாங்க? அசட்டை பண்ணிடுவாங்க. அதனாலதான் உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நம்ம செய்யக்கூடாது. அதனால அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆண்டோட்டும் முழுதோடும் ஆத்மாத்தோடும் பலத்தோடு முழு மனதோடும் சிந்தியோடு அவரத்தில் அன்பு இருந்தா பரலோகத்துக்கு போக முடியும். முதல்ல என்ன செய்யும்? ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும்? கர்த்தர்ட்ட அன்பு பெற வேண்டும். அன்புகிறவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்யும்? வாக்கு தத்து ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. மூன்றாவது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும் பாருங்க. 23:5
1: என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
0: பாத்தீங்களா? இது வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வசனம் 3-5 பிள்ளைகளுக்கு கூட இந்த வசனம் தெரியும். ஆனா அது கை கொள்றமாங்கறத நமக்கு தெரியல. கை கொள்றமா? அந்த வசனம் கை கொண்டு நடக்கிறமாங்கறது நமக்கு தெரியல. சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. சத்துருக்கள் முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையெண்ணால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியுது. பாத்திரம் நிரம்பி வழியுது என்ன செய்யணும்? இறுதிமாகிய பாத்திரம் நமக்குள்ள சந்தோஷம் நிரம்பி வழியணும். இதுதானங்க, இது சண்டை கிளச்சிலே சொல்லி கொடுத்த பாட்டு தானே அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம கை கொள்றமா இல்லையாங்கிறத நமக்கு தெரியாது.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: ஆமா பெரியம்மா, பாத்திரம் நிரம்பி வழியுதா? பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கிறோமா? பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வந்துட்டாரு. பெரிய சந்தோஷம், சமாதானம். அந்த பரிசுத்தாவினர் முழுமையா பெற்றுக்கொள்ளணும்னா நமக்குள்ள நம்ம பாத்திரம் செய்யணும். தலையை என்னால அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்களான் பெற்றுக்கொள்ளுமானா என் பாத்திரம், நம்ம இறுதியமாகிய பாத்திரம் நிரம்பி வழியும். மகிழ்ச்சி, சமாதானம். உலகத்தில் போத்திரம், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாம் உண்டுதான். ஆனாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்யறாங்க? என் தலையை என்னால அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிறைய வெளியுது. அப்ப நமக்கு என்ன கிடைக்குமா? அதுக்கு அடுத்துதான் சொல்றாரு, என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நமக்கு என்ன தொடரும்? நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்த நாளுக்குல நிலைத்திருப்பேன். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல, கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க போறோம். அந்த உன்னதமான பாக்கியத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் பாத்திரம் நிரம்பி ஒழிய வேண்டும். நம்ம பாத்திரம் சந்தோஷம் நமக்கு நிறைஞ்சிருக்குதா? கவலையிலால் நிறைஞ்சிருக்கமா? ஆண்டவரே, இந்த கவலை என்னை விட்டு நீக்கிருங்கப்பா. என் பரிசுத்தம் என் அபிஷேகத்தை தாரும். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி ஒழியணும். என் சீவள நாளெல்லாம் நன்மையும் கிருபையை தொடரணும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் எடுத்திருக்க அந்த பாக்கியத்தை இழந்து போயிடக்கூடாதப்பா. மூன்றாவது, யாருக்கு அந்த கர்த்தர் வீட்டில் நினைச்சிருக்க முடியும்? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கணும், பெற்று நிரம்ப பெற்றிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, கர்த்தர் அபிஷேகத்தை, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கணும். அதான் சொல்றேன்,
1: என் சத்துருக்களுக்கு முன்பாக,
0: என் சத்துருக்களுக்கு முன்பாக
1: நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி,
0: நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி,
1: என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்,
0: என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்,
1: என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
0: பாத்தீங்களா, ஆண்டவரோட தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும் போது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம இறுதிமாக பாத்திரம் நிரம்பி வழியும். அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா இல்லையா கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு அபிஷேகம் தாங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகம் வேணும். எனக்கு எப்ப பார்த்தாலும் துக்கமும் பாரம் தான் இருக்குது ஆண்டவரே. எவ்வளவு நான் சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், சந்தோஷம் இருக்கு. பரிசுத்தவினர் வந்தா தான் அந்த சந்தோஷம். என் பாத்திரம் என் சீவள நாளால நன்மையும் கிருபியும் நீ தொடர். நான் கர்த்தர் வீட்டில நீடித்தல், யாரு மூன்றாவது, யாரு கர்த்தர் வீட்டில் நிலத்து நீடித்த நாட்கள் நிலத்திருக்க முடியும்? பரிசுத்தவின் அபிஷேகத்தை பெற்றவங்க தான் நினைச்சிருக்க முடியும். முதல்ல மனம் திரும்ப கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது, கர்த்தரத்துல அன்பு குறவங்களை பரலவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவது, என்ன செய்யணுமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தின் அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்றது. வெளிப்படுத்தும் விசேஷம் 22 அதிகாரம் 17 வசனம்,
1: ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள்.
0: ஆவி மனவாட்டி வா என்கிறார்கள்.
1: கேட்கிறவனும் வா என்பானாக,
0: கேட்கிறவன் வா என்பானாக.
1: தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன்,
0: தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன்.
1: விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன்.
0: பாத்தீங்களா, விருப்பம் இருந்தா கர்த்தர் என்ன செய்யறது? ஜீவ தண்ணீர் எப்படி கொடுக்கறாரா? இலவசமாய் கொடுக்கற. காசுல ஒண்ணு இல்ல, விருப்பம் இருந்தா கர்த்தராகி தேவன் நம்ம மேல பரிசுத்தன அபிஷேகத்தை சம்பூர்ணமா நம்ம பொழிந்துருவார்கள். கொஞ்சம் கொஞ்சம் பொழிந்து போதாது. கத்தடி வேதம் சொல்லி எப்படி பெற்றுக்கொள்ளணுமா? கத்தடி அபிஷேகத்தை சம்பூர்ணமா வாசிங்க. தீத்து 3:7,
1: அந்த பரிசுத்த ஆவியே,
0: அந்த பரிசுத்த ஆவியே
1: நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
0: ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய ஆவி எனக்கு எப்படி பொழிந்தருளும்? சம்பூர்ணமா என்ன மேல் பொழிந்தருளும் ஆண்டவரே, சம்பூர்ணமா. கத்திற்குள் அருமையானவர்களே, கத்தடி வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்கள் அன்பாக நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாங்க, பலன் கொடுங்க. கர்த்தருடைய கிருப, கர்த்தருடைய மகிமை மூடிக்கொள்ளட்டுமப்பா. அன்றுவரையும் நாங்கள் உம்மிடத்தில் பழகி உம்மிடத்தில் சமாதமா இருக்கணுமே, அதனால அன்பாவது சொன்னீரே கர்த்தாவே. அப்பா, எல்லா மக்களும் பழகணும், எவ்வளோ பழக உதவிச்சிங்க, உம்மிடத்தில் சமாதமா இருக்க உதவிச்சிங்க கர்த்தாவே. அதனால நன்மாருன்னு சொன்னீரே, அந்த நன்மை எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. எல்லாரும் செவிக்கிறவங்களா மாற்றுங்க, துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க. அன்றுவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. தேவை கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். இடுப்பலியை குணமாக்குங்க சப்பா, இடுப்பலியை குணமாக்குங்க சப்பா. இடுப்பலியில கஷ்டப்படுற ஒவ்வொரு தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா, குணமாக்க, குணமாக்க சப்பா. மகத்தும்ல ராஜாவையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கை கால் வழியை குணமாக்கிறோங்க, குணமாக்கிறோங்கப்பா. தகப்பனையுமே துதிக்கிறோம். நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போடுமேன்னு சொல்லி கலங்குற மக்கள் வாழ்க்கையில கர்த்தாவே ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்கப்பா, ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்க. பிள்ளைகளுக்கு படிக்கு வர மாட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செலவு பண்றேன்னு கலங்குற சாய் தப்புற மாதிரி கண்ணூக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா, பணத்தை சந்திங்க, பொருளத்தை சந்திங்க, குழந்தைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. நல்ல படிக்கக்கூடிய கிருபை தாங்க, அற்புதத்தை செய்ய, அது செய்ய செய்ய சப்பா. மகத்தான காரியத்தை செய்ய, கர்த்துடைய கரம் தாங்கி வழி நடத்த முடிய பாத்துல கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறையா ஆண்டவரே.

0: நீக்கிப்படுங்க ஆண்டவரே, அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உன்னில் நீக்குன்னு சொன்னீரை, நீக்கிருங்கப்பா. மந்திர கட்டுகள், சேவன கட்டுகள் எல்லாம் உடைத்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிற இயேசுக்கு நாமத்தில் நிர்மலமாக்குற ஆண்டவரே, ஐயாமை துதிக்கிறோம், தகப்பரையுமே துதிக்கிறோம். சீக்கிரமா சர்ச்சி திறக்க கிருபை தாரு, சர்ச்சி திறக்கணும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுமே, அதிசயங்களை செய்யணும், நாம மாத்திரம் வங்கிப்படட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாதவங்க மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க. வேலையில பிரச்சனை இருக்கு மக்களுக்கு, வேலையில பிரச்சனையை மாற்றித்தாங்க. ஐயாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. அந்த விரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சிரோம். குழந்தை பாக்கியில சகோதரி குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவங்க கண்ணீரை துடைச்சி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன். ஆசிரியங்க கடன் கஷ்டத்தினால தவிக்கிற மக்களை கடனடைக்கு உதவிச்சிங்க. கண்ணீரை துடைங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன். நீங்க ஆண்டவர அப்பா, குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் வரக்கூடாதுப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கப்பா, குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்க சப்பா. ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க சப்பா, அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க சப்பா. கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றி அண்டி கொள்ற யாவரும் பாக்கியம் என்று சொன்னீரே, அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று செவிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா, வியாபாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தகப்பிரேமை சோத்திரிக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. ஐயாமை துதிக்கிறவங்க மகத்துவம்ல நாம் மகிழ்படட்டுமையா. அண்டு விரையுமே துதிக்கிறோம். தொழில் எத்தனையோ குடும்பத்துல அப்ப தொழில் குறைஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லி கலங்குற மக்கள் தொழில் நல்ல சிறக்க உதவிச்சிங்க. வியாபாரம் நல்ல தலைக்கணும், செழிக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணுங்க. நாம் மகிழ்படட்டும், காத்துக்கொள்ளுங்க சப்பா. வாலிபர்களா ரட்சிக்கப்படும், சிறு பிள்ளைகளா ரட்சிக்கப்படும். அண்டவரே அப்பா, வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு திரும்ப வேலை தந்துங்க. நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேலை உயர் வைத்தாங்க, வேலை கன்ஃபார்மாக உதவிச்சிங்க சப்பா. ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. அண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுமையா, தொடுமையா ஆ மக்களும் செவிக்கிறவங்களா மாற்றுங்க. அண்டவரே மாற்றுங்க, உண்மை துதிக்கிறவங்களாய் மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களாய் மாற்றுங்க. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க. எந்த மனிதன் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீங்க ஆண்டவர அப்பா. எல்லா மனிதன் பிரகாசிப்பிக்கவே பிரகாசிப்பியும் கரையே பிரகாசிப்பியும். எந்த மனிதனும் பிரகாசிப்பிக்க உம்மால முடியுமா ஆண்டவரே? செவிக்கிற மக்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றுமையா, மாற்றும் ஆண்டவர் மாற்றுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மாய்க்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி எஜிகிறோம் பாருங்க பிதாவே. ஆமே கத்திரம் சேர்த்து கேட்டிருக்காரு, கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கத்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணீர்லேருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனையார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனையார் தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணீலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192

0: 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்புணியர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB0COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409100000229.
2: உங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: aslinkaram@gmail.com. Our website: andofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் யோவேல் புஸ்தகம் 3:16 வசனம்.
1: கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ச்சித்து,
0: கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ச்சித்து
1: எருசலேமிலிருந்து சத்தமிடுவார்,
0: எருசலேமின் சத்தமிடுவார்,
1: வானமும் பூமியும் அதிரும்,
0: வானமும் பூமியும் அதிரும்,
1: ஆனாலும்
0: ஆனாலும்
1: கர்த்தர் தமது ஜனத்திற்கு,
0: கர்த்தர் தமது ஜனத்திற்கு
1: அடைக்கலமும்,
0: அடைக்கலமும்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு,
0: இஸ்ரவேல் புத்திரருக்கு
1: அரணான கோட்டையுமாயிருப்பார்,
0: அரணான கோட்டையுமாயிருப்பார். அல்லேலூயா. வானமும் பூமியும் என்ன செய்யும்? அதிரும். ஆனால் கர்த்தர் என்ன செய்யறாரு? தம்முடைய ஜனத்துக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமாகவும் என்ன செய்வாரா? இஸ்ரேல் மக்களுக்கு அரணான கோட்டை. நம்மளும் இப்ப இஸ்ரேல தான் மாத்திட்டாருல, ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்மளை இஸ்ரேல மாத்திருக்கிறாரு. இந்த உலகத்தில் என்ன வந்தாலும் நம்மளுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? எப்படி இருப்பாரு? அடைக்கலமாகவும் அரணாகவும் இருப்பார். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் பார்த்து உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். இதுவரைக்கும் செபித்த செவம் அல்ல, கடைசி நாள வந்துட்டோம். உலக காரியங்கள் என்னென்ன எப்படி போய்கொண்டிருக்கு நம்ம அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு நாளும் கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? அதிகமா நெருங்கணும். இத இப்ப நெருங்கி இப்ப சீவிச்சு இப்ப செவம் பண்ணதே 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படி அல்ல அருமையானவர்களே. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் வேதம் சொல்லுது, என்ன செய்யணும்? இடவிடாம ஜபம் பண்ணுங்க அப்படின்னு கர்த்தர் வேதம் சொல்லுது. நம்ம இடமிடாம செபிக்கணும். அப்பதான் ராஜ்யத்து போக முடியும். அவரை பார்த்த உறுதியாய் பிடிச்சுக்கணும். ஆண்டவரே, உண்மையில்லாம இந்த உலகத்துல யாரும் இல்ல ஆண்டவரே, நீதான் என போதுன்னு சொல்லி அவர் பார்த்த உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் சொல்ற கர்த்தரிடத்தில் திரும்புங்க. கர்த்தரிடத்தில் திரும்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தரிடத்தில் முழு மனதோடு திரும்பி, இயேசுவே நீர்தான் ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எங்கேயோ போயிட்டு இருந்தேன் ஆண்டவரே, இதுவரைக்கும் அவங்களை நம்பி இருந்தேன், இவங்களை நம்பி இல்ல ஆண்டவரே, எனக்கு நீர் தான், எனக்கு நீர் தான். இது வரைக்கும் எங்க குடும்பத்துல அவங்க பாப்பாங்க, இவங்க பாப்பாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம இதை வாங்கணும், அதை வாங்கணும் அப்படிலாம் நினைச்சிருந்தோம். இனிமேல் இந்த உலகத்துல என்ன தெரியுமா? என்ன வாங்கினாலும் உலகத்துல இருந்து கொண்டு போறது ஒண்ணுமே இல்ல, கொண்டு வந்தது ஒண்ணும் இல்ல, கொண்டு போறது ஒண்ணுமே இல்ல. அது எல்லாரும் சொன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா அருமையானவர்களே, இந்த காரியத்துல விட்டுட்டு இயேசுவின் பாதத்தை அதிகமா யாரெல்லாம் பிடிச்சு கொள்றீங்களோ அவங்க பரலோர ராஜ்யத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் நோவாவின் காலத்தில் இப்படி எல்லாம் நடக்கும்னு சொன்னார், லோத்து காலத்தில் இப்படி எல்லாம் நடக்கும்னு சொன்னார். இப்படி எல்லாம் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இன்னமும் நம்ம வந்து உலக காரியத்துக்காகயோ அதுக்காக இதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம், ஆனால் ஒண்ணுமே இல்ல. கர்த்தர் வரப்போறாரு. அல்லேலூயா. அதே வானமும் பூமியும் அதரும், ஆனாலும் கர்த்தர் எடுத்து வர தமிழ் சனத்துக்கு அடைக்கலமோ நானும் கோட்டையுமா இருப்பார். ஆண்டவரே நீ கழுவுமப்பா, என்னை எப்படியாவது ரட்சியுமா ஆண்டவரே, ரட்சிப்புக்காக கெஞ்சனும், இறந்து கெஞ்சனும் ஆண்டோட கெஞ்சு. பாருங்க, ஒரு ரேஷன் கடைக்கே போறீங்க, ரேஷன் கடையில உங்களுக்கு வந்து சொல்றாங்க உங்க கார்டுல சரியில்லை, நீங்க போய் இன்னைக்கு தால்காசில் அங்க போய் நீங்க ஏதாவது வாங்கிட்டு வாங்க, சைன் வாங்கிட்டு வாங்க சொன்னேன் நினைச்சுவேன். இல்லங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எப்படியாவது மண்ணெண்ணெய் கொடுத்துருங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு அரிசி கொடுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு அது வேணும்னு சொல்லி நம்ம எப்படி கெஞ்சிரும்? அதே போல நம்ம ஆண்டவராக இயேசுக்கு பாதத்தை கண்ணீரோடு கெஞ்சு. மனிதர் இறங்க மாட்டாங்க, கர்த்தர் நமக்கு இறங்குவாரு. அல்லேலூயா. அது ஆண்டு சொன்னாரு லூக்காள் சுவிசேஷத்துல 18:00 நம்ம பாவத்துக்காகவே நம்ம எதுக்கெல்லாம் கேட்கிறோமோ மன்னிங்க ஆண்டவரே கேட்கும் போது ஆண்டு சொல்றாரு. அந்த 7:8 வாசிப்பா.
1: அந்தபடியே
0: தேவன்
1: தம்மை நோக்கி இரவும் பகலும்
0: கூப்பிடுகிறாகிய
1: தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீதிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ?
0: நம்ம இரவும் பகல் அவர்களும் செஞ்சணும். ஆண்டவரே உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லப்பா, நீங்க இறங்கத்தான் வேண்டும், என்னை முற்றிலும் மன்னிச்சு எனக்கு ரத்தத்தால கழுவுங்க, என்ன ரட்சிங்க ஆண்டவரே, உங்க இந்த உலகத்துல இருக்க உண்மை தவிர யாரும் இல்லப்பா, நீர் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல ஆண்டவரை அர்ப்பணிச்சு முழுமையோடு நம்ம ஆண்டவரை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் வரு ரொம்ப சமீபம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, அத்திமரத்தை கவனிச்சு பாருங்க அத்திமரத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி சொன்னாரு. அது எதை குறிக்குன்னா அரசாங்கம். இதைதான் நம்ம பார்க்க வேண்டும். வாஸ்து பாருங்க, லூக்காள் சுவிசேஷம் 21:29
1: அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார் அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள்.
0: இது எதை குறிக்கிறது? ஒவ்வொரு அரசாங்கத்தை குறிக்கிறது. கர்த்தராகிய தேவன் சொன்ன அத்தி மரங்களுக்கு இஸ்ரேல் வந்து இப்ப அத்தி அவங்க தலைச்சிட்டாங்க, நல்லா வளர்ந்துட்டாங்க. அதுவே மற்ற எல்லா மரங்களையும் கவனித்து பாருங்கள். எதை கவனிக்கணும்? ஒவ்வொரு அரசாங்கத்தை கவனிக்கணும். இதை கவனிக்கும் போது கர்த்தராகிய தேவன் வருக மிக மிக சமீபம். அல்லேலூயா. கர்த்தர் வருது ரொம்ப சமீபம் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். எப்ப வந்தாலும் அவரை சந்திக்கணும். என்ன செய்யணும்? அதன் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படணும். ஆயத்தப்பட்டாதான் அவர் வருகிறோம் போக முடியும். 46 11 வசனம்.
1: சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
0: யாக்கோபின் தேவன்
1: நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்.
0: நமக்கு எப்படி இருக்கிறார்? அவரு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஹலேலூயா. நம்ம சோர்ந்து போக கூடாது. எதை பார்த்து சோர்ந்து போக கூடாது. நமக்கு இப்ப நம்ம அப்பா அம்மாட்ட ஏதாவது பேசாம இருந்தா என்ன செய்வோம்? அதை நம்ம அப்பா அம்மாட்ட மன்னி கேட்டு ஒப்பராகிறது போல நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவோ அப்ப மன்னி கேட்டு ஒப்பராகிற வேண்டும். நமக்கு எப்படி இருக்கிறாரா? உயர்ந்த அடைக்கல. இந்த உலகத்துல என்ன ஆபத்து விபத்து வந்தாலும் அவர் நமக்கு எப்படி இருப்பாரு? உயர்ந்த அடைக்கலமா இருப்பாரு. சரி, கர்த்தர் பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல யாருக்கெல்லாம் அடைக்கலமா இருந்தார் தான் பாக்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் 90 வசனம்.
1: ஆண்டவரே
0: தேவரே
1: தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர்.
0: எங்களுக்கு அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. யார் சொல்ற? மோசே சொல்றாரு. ஹல்லேலூயா. மோசே ஆண்டவரே எங்களுக்கு தலைமுறையாக எங்களுக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அப்ப நமக்கு இங்க ஆண்டு சொல்லி இருக்கிறாரு உயர்ந்த அடைக்கலம். இந்த உயர்ந்த அடைக்கலத்துல போகணும்னு சொன்னா நம்ம ஒவ்வொரு நிமிஷம் அவரோடு இருக்க வேண்டும். துதிச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டு இணைந்து அவரோடு இருக்கணும். ஆண்டவரே நீ உம்மோடு இணைச்சிக்கோங்கப்பா, இணைச்சிக்கோங்க, என்னை தனிமையை விட்டுறாதீங்க, நம்ம அடைக்கலமாக இருக்கணும், நீதான் எனக்கு அடைக்கலன்னு சொல்லி கேட்டா கர்த்தர் நமக்கு எப்படி இருப்பாரு? உயர்ந்த அடைக்கலம். இங்க மாச சொல்ற வாசிப்பாத 90
1: ஆண்டவரே
0: தேவரீர்
1: தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர்.
0: எங்களுக்கு அடைக்கலமா பத்தி அவர் சொல்றாரு. தலைமுறை தலைமுறையாவே எங்களுக்கு அடைக்கலமானவர். நீங்களும் சொல்லலாமா? கட்டாவே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். உள்ளத்துல கொண்டு வரணும். வாய்ப்பு சொல்றது இல்ல, இருதயத்துக்குள்ள கொண்டு வரணும். இதயத்துல மனசுல உள்ளு மனசுல சொல்லணும். கர்த்தாவே எங்களுக்கு தலைமுறை தலைமுறை அடைக்கலமா இருக்கீங்க ஆண்டவரே சொல்லி இதயத்தில் உள்ளத்துல சொல்லணும். அல்லேலூயா. 91:2
1: நான் கர்த்தரை நோக்கி
0: நீர் என் அடைக்கலம்,
1: என் கோட்டை, என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன்.
0: நான் நம்பியிருக்கிறேன் சொல்லு. மோசே சொல்றாரு கர்த்தர் நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நானு நீ நம்பி இருக்கிற நீர்தான் ஆண்டவரே. அவங்களுக்கு எத்தனையோ பேர் இருந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் மோசை கூட இருந்தாங்க, ஆனா அவரை யாருமே சொல்லல. மோசை சொல்றாரு கர்த்தர் நோக்கி நீ நடக்கல, என் கோட்டை, என் தேவன், நானு நம்பி இருக்கிற நீர்தான் ஆண்டவரே. வேற எங்கே இருக்க நம்பிக்கை இல்ல, வேற எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி நம்மளும் மோசையோடு சொல்லுமா? ஆண்டவரே நீர்தான் அடைக்கலன்னு சொல்லுவோம். அது மாத்திரல்ல, யாத்திரா புஸ்தகம் 33:11 எல்லாரும் பைப்பில் எடுங்க. நீங்கள் எடுத்தாதான் உங்களுக்கு புரியும்.
1: ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார்.
0: கர்த்தர் என்ன செஞ்சாரா? மோசையோட முகமுகமாய் பேசினார். உங்க கூட பேசணுமா ஆண்டவரு? உங்களுக்கு அந்த வாஞ்சி இருக்குதா? வாஞ்சிருந்தா பேசுவாரு. ஆண்டி இவங்க கூட தான் பேசுவேன், மோசை கூட தான் பேசுவேன், இல்ல இவங்க கூட தான் பேசுன்னு சொல்லல. கர்த்தர் வாஞ்ச தாகம் மோசையோட தேவன் என்ன செஞ்சாராம்? முகமுகமாய் பேசினார். அப்ப தேவன் உங்களோட பேசணும், எத்தனை கண்ணீர் வெடிக்கணும், எத்தனை அழுகணும். ஆண்டவர் ஏன் உங்களுக்கு பேசலுங்க? நீங்க தகப்பன் தானே ஆண்டவர். தகப்பன் சொன்ன எங்களை நீங்க பேசுங்க, நான் உங்க பிள்ளை தானே, எங்களை பேசுங்கப்பா. என்ற குறை என்ன இருந்தாலும் மன்னியும் ஆண்டவர். எனக்கு பிரியமில்லாத காரியம் என்ன இருக்காது, வேரோடு புடுங்கி போட்டுருங்க ஆண்டவர். நீங்க எங்களை பேசணும் சொல்லி கண்ணீரோடு நம்ம கேட்க வேண்டும். அல்லேலூயா. என் தேவன் உங்களோட பேசலையான்னு சொல்லி எதையாவது யோசாது பாத்துருக்கிறோமா? அருமையான இனிமேல் அது நம்ம இதுவரைக்கும் அப்படி வாழ்ந்த காலம் போதும். இனிமே அதான் சொன்னார், அத்தி மரத்தை பார், மற்ற மரங்களை பாருங்க சொன்னார். இது ஒரு அடையாளம், கர்த்தர் வருகைக்கு ஒரு அடையாளம். நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரின் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நீர்தானே எனக்கு ஆண்டவரே, உண்மை தவிர எனக்கு உலகத்துல வேற ஒண்ணும் வேண்டப்பா. நீர் என் கூட பேசணும். என் குறை எதா இருந்தாலும் மன்னிச்சு நீங்க விடுதலை தாங்க ஆண்டவர் சொன்னா கர்த்தர் கட்டாயம் நமக்கு தருவாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன என் இடத்துல வருங்கிறாலும் என்ன செய்ய மாட்டேன், புறம்ப தள்ள மாட்டேன். யோவான் சுவிசேஷம் 6:37 கர்த்தர் சொன்னார், என்னிடத்துல வர்றவங்கள என்ன செய்ய மாட்டேன், புறவே தம்ம வரணும், அவரை ஓடி வரணும், அவர்கிட்ட நம்ம கோவிச்சிட்டு இருக்க கூடாது, அவரை பற்றி பிடிச்சுக்கணும். இயேசுவே நீர்தான் எனக்கு, நீர்தான் எனக்கு நீர், உண்மை தவிர வேற எந்த விருப்பம் இல்லைன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலும் சொல்லணும். வாழ்க்கை சொல்ற ஈசி உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லணும். யோவான் சுவிசேஷம் 6:37
1: பிதாவானவர்
0: பிதாவானவர்
1: எனக்கு கொடுக்கிற யாவும்
0: எனக்கு கொடுக்கிற யாவும்
1: என்னிடத்தில் வரும்
0: என்னிடத்தில் வரும்
1: என்னிடத்தில் வருகிறவனை
0: என்னிடத்தில் வருகிறவனை
1: நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: ஆண்டுகிட்ட வந்துட்டோம் நான் நினைச்சு மாட்டாரு, புறம்பே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. மோசி போல கேப்போம், ஆண்டவரே மோசியோட பேசுனீங்களப்பா, நானும் உங்க பிள்ளைதானே, என் கூட பேசுங்க, இனி பேசுங்க. அவர் கொஞ்ச நாளா மீதியா இருப்பாரு. பிறகு திரும்ப அலட்டும் போது ஆண்டுகிட்ட இரவு போல் கண்ணீரோடு கேட்கும் போது நம்மோட பேச ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. ஆண்டவர் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கு இல்லையா? இல்லையே. ஆண்டவர் சொன்னாரு, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கத்தர். உங்களுக்கும் தேவன் தான், மோசைக்கும் தேவன் தான், எனக்கும் தேவன் தான், ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தான். அவருக்கு அலட்டணும், ஆண்டவரே எங்கூட பேசுங்க, எனக்கு என்ன குறைந்தால் மன்னியும், நான் எங்க போக முடியும், எனக்கு உண்மை தவிர யாரும் இல்லை, நீங்க தான் என்ன மன்னிச்சு சரிப்படுத்தணும், சீர்படுத்துங்க, என்னை ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்கப்பா, உமக்குள்ள நிலைச்சிருக்க எனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி கேட்கணும். நல்ல கொண்டிருந்து பாருங்க, சங்கீத புஸ்தகம் 106 சங்கீதம் 23 வசனம்.
1: ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார்,
0: அவர்கள் நாசம் பண்ணுவேன் என்றார்,
1: அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே,
0: அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு ஆண்டவருடைய விக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு
1: அவருக்கு முன்பாக,
0: அவர்களுக்கு முன்பாக
1: திறப்பின் வாயிலே நின்றார்.
0: பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு அவங்களை அழிக்கிறேன்னு சொல்றாரு, அவங்களை நாசமாக்குன்னு சொல்றாரு. மோசே சொல்ற இல்லாண்டவரு, அவருடைய ஆண்டவுடைய கோபம் மன்னிக்கிறதுக்காக என்ன செஞ்சாரா, திறப்பில நின்னார். அல்லேலூயா. நமக்கு நிக்கணும், திறப்பில நிக்கணும், கண்ணீர் வடிக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்க இல்ல நாங்கள் அதை பண்ணுவேன்னு சொல்லியிருக்க வாசிப்பா.
1: ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார்.
0: கர்த்தர் என்ன சொல்றாரு சொல்லுங்க, என்ன சொல்றாரு, நாசம் பண்ணுவேன் என்றார்.
1: அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே,
0: அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே,
1: அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு,
0: அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு
1: அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு,
0: தேவனுடைய உக்கிரத்தை கோபத்தை ஆற்றும் பொருட்டு
1: அவருக்கு முன்பாக,
0: அவருக்கு முன்பாக
1: திறப்பின் வாயிலே நின்றார்,
0: திறப்பின் வாயிலே நின்றார். அல்லேலூயா. பாத்தீங்க, அழிப்பேன்னு சொன்ன கூட தேவன் என்ன செய்யல, அவர் மோசே என்ன செஞ்சார், அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு என்ன செஞ்சாரா, திறப்பில நின்றார். அல்லேலூயா. நம்ம மக்களுக்காக நம்ம தான் நிக்க வேணும். அருமையானவர்கள், இன்னைக்குல இருந்து நம்ம செவிக்க ஆரம்பிக்க போறோம். நம்ம ஒவ்வொரு ஆளும் என்ன செய்யணும், ஆண்டோடி பார்த்து என்ன எங்க நிக்கணும், திறப்பிலே நிற்க வேண்டும். அதற்குத்தான் நம்ம இந்த ஊழியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதுக்குதான் உங்களை என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம திறப்பில இருக்கும் போது நமக்கு எப்படி இருப்பாரு, எப்படி இருப்பாரு, மாசுக்கு எப்படி இருந்தாரு, தலைமுறை தலைமுறையா எங்களுக்கு அடைக்கலமானவர். அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, வானம் அதிரும், பூமி அதிரும், தம்மளை சேர்ந்த கத்தர் எப்படி இருக்கிறாரா, அடைக்கலமா இருக்கிறார், நமக்கு அடைக்கலமா இருப்பார். நம்மளும் கத்திட்ட நெருங்கி செல்வோம், கத்தர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். ஹலேலூயா. அவர் யாருமே புறம தள்ளுகிற தேவன் இல்ல. நம்ம பார்த்து உறுதியா பிடிச்சு கொள்ளுவோம், இயேசுவே நீர் என போதும், என போதும்னு சொல்லி உறுதியா பிடிச்சுக்கோங்க. கத்தர் வரப்போறாரு, அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறாரு. மேனவர்களே, இன்னும் நம்ம அசதியா இருப்போமானா, நம்ம பரலோரத்துக்கு போக முடியாது, நம்ம இன்னைக்கு உறுதி அப்படி அப்படிதான் சொல்லுவாரு. மோச தரப்புல நின்று அவர் என்ன செஞ்சாரு, அவர் கோபம் மாறிடுச்சு. அல்லேலூயா. நம்ம தரப்புல நின்று நம்ம நம்ம மேல இருக்கப்பட்ட கோபம் கத்து மாறிட்டு நமக்கு அடைக்கலமா இருவாரு. அல்லேலூயா. யாரு சோர்ந்து போகாதீங்க, கழிச்சது யாரு சோர்ந்து போகாதீங்க, உறுதியாய் பிடிச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது கத்தர் யாருக்கு அடைக்கலமா இருந்தாரு, சங்கீத புஸ்தகம் 62 சங்கீதம் 6 வசனம்.
1: அவரே என் கண்மலையும்,
0: அவரே என் கண்மலையும்,
1: என் ரட்சிப்பும்,
0: என் ரட்சிப்பும்,
1: என் உயர்ந்த அடைக்கலமுமானவர்,
0: உயர்ந்த அடைக்கலமானவர்,
1: நான் அசைக்கப்படுவதில்லை.
0: ஏன் அசைக்கப்படுவதில்லை, கத்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்காரு, அவர்தான் என் கண்மலை, அவர்தான் எனக்கு எல்லாம், அதனால என்ன செய்ய மாட்டேன், நான் என்ன செய்ய போறதில்ல, அசைக்கப்படுதில்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் கத்தர் எனக்கு அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கத்தர் நமக்கு அடைக்கலமா இருந்தா நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படவே மாட்டோம். என்ன பிரச்சனை வந்துட்டும் வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், கத்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கும் போது நம்ம ஒரு போல அசைக்கப்பட மாட்டோம், கத்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதே 5 வசனம், 62 சங்கீதம் 5 வசனம்.
1: என் ஆத்துமாவே,
0: என் ஆத்துமாவே,
1: தேவனையே நோக்கி அமர்ந்திரு.
0: என் ஆத்துமாவே, தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே நினைச்சிய தேவனை நோக்கி அமர்ந்திரு.
1: நான் நம்புகிறது,
0: நான் நம்புகிறது
1: அவராலே வரும்,
0: அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே குழம்பாத, சோர்ந்து போகாத, என் ஆத்துமாவே அவரை நோக்கி அமர்ந்திரு.
1: நான் நம்புகிறது,
0: நான் நம்புகிறது
1: அவராலே வரும்.
0: பாத்தீங்களா, என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புறேன் அவரால் வரும், அவர் என்னை கைவிடவே மாட்டார். திருப்பி திருப்பி சொல்லுங்க, கர்த்தரை கைவிட மாட்டார், கர்த்தரை கைவிட மாட்டார், அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலாம், அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கல் சொல்லிட்டே இருங்க, உங்க வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் வரும். ஹலேலூயா. அது மாத்திர தாவீது என்ன செஞ்சாரு பாருங்க, 59:16.
1: நானும் உம்முடைய வல்லமையை பாடி,
0: ஆண்டவருடைய வல்லமையை பாடி,
1: காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன்.
0: பாத்தீங்களா, வல்லமை பாடுவாரா, அவர் கிருபை என்ன செய்வாரா, மகிழ்ச்சியோடு புகழ்வேன்.
1: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
0: எனக்கு நெருக்கம் பாரு, அவருக்கு நெருக்கம் வந்திருக்கு பாத்தீங்களா, எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
1: நீர் எனக்கு தஞ்சமும்,
0: நீர் எனக்கு தஞ்சமும்,
1: உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர்.
0: உயர்ந்த அடைக்கல, ஹல்லேலூயா. நெருக்கம் நெருக்கம் வந்தப்ப என்ன செஞ்சாரு, நீர் எனக்கு தஞ்சமும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறீர். காலையிலிருந்து அவர் வல்லமை புகழ் வரா. வாசி பண்ண இருக்க,
1: நானும் உம்முடைய வல்லமையை பாடி,
0: உங்களுடைய வல்லமை குறிச்சி, ஆண்டவர் வல்லமையை குறிச்சி காலையிலிருந்து பாடுவாரா, பாடி
1: காலையிலே,
0: காலையிலே
1: உம்முடைய கிருபையை,
0: உம்முடைய கிருபையை
1: மகிழ்ச்சியோடு புகழுவேன்.
0: ஆண்டவர் குறித்து புகழ்றது, ஆண்டவரே நீ பெரியவர், மகத்துமுள்ள தேவன் அப்படி சொல்லி சொல்லி சொல்லி புகழ்ந்தாராம். மகிழ்ச்சியோடு புகழ்வேன்.
1: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
0: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
1: நீர் எனக்கு தஞ்சமும்,
0: நீர் எனக்கு தஞ்சமும்,
1: உயர்ந்த அடைக்கலமும் ஆனி.
0: உயர்ந்த நீர்தான் தஞ்சாண்டவரே, நெருக்கம் வந்தால் நீர்தான் தஞ்சம். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும், எனக்கு உயர்ந்த அடைக்கலமா நீர். அல்லேலூயா. கொஞ்சம் பிரச்சனை என்ன வந்தாலும் கத்திரத்தம் அடைக்கலமா கொள்ளுவோம், நமக்கு எந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதுக்குன்னு பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது, பிரச்சனை வரும், வந்தாலும் கத்தர் நமக்கு எப்படி இருப்பாரு, உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறாரு. முதல் யாருக்கு கத்தர் அடைக்கலமா இருந்தாரு, மோசிக்கு. ரெண்டாவது தாவீது அடைக்கலமா இருந்தாரு. ஹலேலூயா. அது மட்டும் இல்ல, தாவீது இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 59:9.
1: அவன் வல்லமையை நான் கண்டு,
0: நான் அவர் வல்லமையை கண்டு
1: உமக்கு காத்திருப்பேன்,
0: உமது காத்திருப்பேன்,
1: தேவனே
0: தேவனே
1: எனக்கு உயர்ந்த அடைக்கலம்.
0: நம்மளுக்கு காத்திருப்பாண்டவரே, நம்ம காத்திருக்கா, காத்திருக்கிறது இல்ல. தாவீது ராஜா சொல்ற, நானும் காத்திருப்பேன், நீர் எனக்கு என்ன எப்படி இருக்கீங்க, உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவர் கைவிட்டாரா, ஆண்டவர் தள்ளிட்டாரா, தள்ளவே மாட்டாரா, அதை சொல்ற என்ன இடத்துல வருகிற என்ன செய்ய மாட்டேன், ஒருவனையும் புறம்பே தள்ளவே மாட்டேன்னு சொன்ன. தயவு செய்து எல்லாரும் சோர்ந்து போகாதீங்க, ஊக்கமா சேவ் பண்ணுங்க, இன்னும் புரிதியா பிடிச்சுக்கோங்க. கத்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பாரு. அல்லேலூயா. முதல்ல யாருக்கு அடைக்கலமா இருந்தாரு, மோசேக்கு. ரெண்டாவது தாவீதுக்கு. மூன்றாவது யாருக்கு அடைக்கலமா இருக்காராம் பாருங்க, எரேமியான் புஸ்தகம் 17:17.
1: நீர் எனக்கு,
0: நீர் எனக்கு
1: பயங்கரமா இராதே,
0: பயங்கரமா இராதையும்,
1: தீங்கு நாளில்,
0: தீங்கு நாளில்
1: நீரே என் அடைக்கலம்.
0: பாத்தீங்களா, கத்தி சொல்றாரு, பயங்கரமா இராதையும், நீர் தான் எனக்கு தீங்கு நாளுக்குல்ல அடைக்கலான்றது. தீங்கு என்ன சகிக்க முடியாது, தீங்கு நாளே நீர் தான் எனக்கு அடைக்கலாம், வேற எந்த அடைக்கலம் இல்லாண்டவரு, நீங்க தான் எனக்கு அடைக்கலமா இருக்கணும்ண்டவரு. தீங்கு என்ன வந்தாலும் நீங்க தான்ண்டவரு, என்னால யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது, நீங்க தான் காப்பாத்துன்னு சொல்லி இறைமை போல சொல்லணும். நமக்கு கத்தர் தான் தீங்கு நாள் வரும்போது அடைக்கலாம். அது மாத்திர இங்க சொல்றாரு, எரேமியா 17:16.
1: நானும் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன்,
0: நான் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன். பாத்தீங்களா, எரேமியா எப்படி செய்வாரா, நானும் உண்மை பின்பற்றுகிற மேய்ப்பன். முதல்ல யாருக்கு அடைக்கலமா இருந்தாரு, மோசேக்கு. ரெண்டாவது தாவீதுக்கு. மூணாவது இறைமையாவுக்கு சொல்றாரு, ஆண்டவரே நானும் பின்பற்றுகிற மேய்ப்பன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பின்பற்றி நடக்கிறமாங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நானும் பின்பற்றி நடக்கிற மேய்ப்பன் ஆண்டவரே, நம்ம ஒரு நாள் ஆண்டவர் பின்பற்ற வேண்டும். அருமையானவர்களே, இதுவரைக்கும் நம்ம எப்படி இப்படி வாழ்ந்தோமோ தெரியாது, இனிமேல் இன்றைக்கு இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டும் சொல்லி. உன் பின்பற்றும்னா கர்த்தர் நம்ம ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எப்படி எல்லாம் வாழ்றோம் நம்ம யோசித்து பாருங்க, நம்மளும் பின்பற்றி வாழ கர்த்தர் கையில அர்ப்பணிப்போமா, என்ன வந்தாலும் ஆண்டவர் நான் உண்மை பின்பற்றி வருவேன், எனக்கு நீர் மாத்திர போகுது ஐயா, இந்த உலகத்துல எதுவுமே நம்ம கூட வரப்போறதில்லை, எதுவுமே யாருமே நம்ம கூட வரப்போல, கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட வருவார். அல்லேலூயா. யோபான் சுவிசேஷம் 21:21.
1: அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி
0: ஆண்டவரே
1: இவன் காரியம் என்ன என்றார்.
0: அதற்கு இயேசு,
1: நான் வருமளவும்
0: இவன் இருக்க எனக்கு சித்தமானால்
1: உனக்கு என்ன
0: நீ என்னை பின்பற்றிவா என்றார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியுமே மிந்தி இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் இப்ப என்ன செய்யணும், ஒவ்வொரு வினாடியும் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவரே நீர் பாதை போன பாதையில செல்ல எனக்கு ஞானத்தை கொடுங்க. அதுதான் சொல்ற, எல்லாருமே பைபிள் நிறைய வாசிங்க. தயவு செய்து உங்க பாதத்தை பிடிச்சு கேக்குற, தயவு செய்து எல்லாரும் பைபிள் நிறைய வாசிங்க. பைபிள் எவ்வளவு வாசிக்க முடியுமோ வாசிங்க. ஆவிக்குரிய புஸ்தகங்கள் நல்லா எழுதுறவங்க புஸ்தகத்தை வாங்கி வாசிங்க. அப்பதான் கர்த்தரை பின்பற்றி வர முடியும். நம்ம பைபிள் வாசிக்காம இருந்தா கர்த்தரை அறியாம, பைபிள் வாசிக்கிட்டா கர்த்தர் யாருன்னு சொல்லி நம்மளால அறிய முடியாது. நம்ம கர்த்தர் மேல கோபம் தான் வரும், கர்த்தர் மேல கசப்பு தான் வரும், வெறுப்பு தான் வரும். அதனால தயவு செய்து பைபிள் நிறைய வாசிங்க, ஆவிக்குரிய புத்தகங்கள் நிறைய வாசிங்க, பைபிள் வாசிங்க. கட்டாயம் பைபிள் வாசித்தான் கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர் யார், இப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதுதான் நம்ம கர்த்தரை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். கர்த்தர் அறியறவர்கள் நாள்தோறும் நம்ம விருத்தி அடைய வேண்டும். கொலோசியர்ல சொல்றாரு, அறியற அறிவில் என்ன செய்யணும், நாள்தோறும் விருத்தி அடைய வேண்டும். கொலோசியர் 1:9 வாசிங்க. நம்ம பைபிள் இல்லாம வாவிக்கிற புத்தகங்கள் எதுவுமே இல்லாம இருந்தா வசனத்தை கேட்காம அமைதியா உட்கார்ந்து இருந்தா என்ன செய்ய முடியாது. சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம கோவிச்சிருவோம், அப்படியே இருந்துருவோம். உண்மையால அந்த நிலைமை விட்டு மாற வேண்டும். வாசிங்க, கத்துற அறியற அறிவில் என்ன செய்யணும், விருத்தி அடை வாசி.
1: அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே
0: நிரப்பப்படவும்
1: சகலவித நற்கிரிகளும் ஆகிய
0: கனிகளை தந்து
1: தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து.
0: தேவன் அறிகிற அறிவில் என்ன செய்யணும், விருத்தி அடையணும். நேத்து கொஞ்சம் அறிஞ்சிருக்கும், இன்னைக்கு அதிகமா அறியணும். ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவில் நான் விருத்தி அடையணும். ஆண்டவரே நம்ம அறிகிற அறிவில் எனக்கு விருத்தி அடையணும். அப்பா கர்த்தரை கேட்கணும், ஐயோ என் பைபிள் வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா. நமக்கு தான் கர்த்த கிருபியா நம்ம ஆடி பைபிள் கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ வசனங்கள், எத்தனையோ ஊழியர் பிரசங்கம் பண்றாங்க. நம்ம இவ்வளவு கர்த்தரை அறிஞ்சு கொள்ள வேண்டும். யாருமே கர்த்தர் தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. கர்த்தரை அறிகிற அறிவு நம்ம என்ன செய்ய, நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். அல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 14:27 வசனம்,
1: தன் சிலுவையை சுமந்து கொண்டு
0: எனக்கு பின் செல்லாதவன்
1: எனக்கு சீஷனா இருக்க மாட்டான்.
0: உபத்திரத்தை பத்து நம்ம சோர்ந்து போய் பின்வாங்கி போவோமானால் கர்த்தருக்கு என்ன செய்ய, நம்ம சீசனா இருக்க மாட்டான். அதான் தன் சிலுவை, சிலுவும்போது கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரங்கள், அதை சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும், நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும், ஏதாவது பிரச்சனை பிசாஸ் கொண்டு வந்துட்டு தான் இருப்பான். அதை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. எந்த சூழ்நிலையும் கர்த்தரை பின்பற்றணும். அவரை விட்டு வலதுறம் இடபுறம் சாயக்கூடாது. முடிவெறிந்து அவருக்குள்ள நிலைச்சிருக்கணும். என்னை பின்பற்றுகிறவன், என்னை பின்பற்றாட்டா என்ன செய்ய முடியாது, சொல்லுங்க. சீசனா இருக்கணும், சீசனா இருக்கு, கர்த்தடி சீசனா இருக்கணுமா, இருக்க வேண்டாம் நம்ம இருக்கணும். அதான் இன்னொரு தடவை வாசிப்பாத,
1: தன் சிலுவையை சுமந்து கொண்டு
0: உங்க சிலுவைதா, தன் சிலுவை. நீங்க வந்து என் சிலுவை தூக்க முடியாது, நான் வந்து உங்க சிலுவை தூக்க முடியாது. அதான் சொல்றாரு கத்தர், சொல்றாரு தன் சிலுவை சுமந்து கொண்டு
1: எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான்.
0: பாத்தீங்களா, நம்ம ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இருந்தாலும் உபத்திரம் இருந்தாலும் கத்தரை பின்பற்றியே போக வேண்டும். அன்றைய உங்களுடைய சீசனாய் மாற்றிக்கோங்க, உங்க மகளாய் மாற்றிக்கோங்க, மகனாய் மாற்றிக்கோங்க, உங்களுடைய அன்புகளை என்னை பூர்ணப்படுத்துன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். இறைமை மெய்ப்பனா இருந்தார், எத்தனையோ பாடுகள் போது இறைமை புதுசா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பாடுகள் உபத்திரங்கள். நானாச்சு யாரும் படிச்சாதான் உங்களுக்கு அப்படி இல்லை, நீங்க நல்ல பைபிள் படிக்கலாம், நல்லா வாசிக்கலாம், ஆண்டுகிட்ட அதிகமா நெருங்கி செய்வீங்க. பைபிள் வாசிக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம வேஸ்ட் எவ்வளவோ நேரத்தை வேஸ்ட் பண்றோம், வேஸ்ட் பண்ணாதீங்க. கர்த்தரை அறிஞ்சு கொள்ள வேண்டும். கர்த்தரை அறியறதுல என்ன செய்யணும், விருத்தி அடையணும். இறைமை சொல்றாரு உமா பின்பற்ற மெய்ப்பன் சொன்னாரு. பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றிப்பா, உலகத்துல என்னை பின்பற்றுவான்னு சொன்னாரு. இங்க சில தன் சிலுவை, மற்றவங்க சிலுவை இல்ல, நம்முடைய சிலுவை, நமக்கு உபத்திரம் பாடுகள் வரும். அப்ப அதான் சொல்ற, தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாவிட்ட எனக்கு சீசனா இருக்க முடியாது. நம்ம ஒரு நாள் அவர் பின்பற்றி அவரோடு நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. முத கத்திரி யாருக்கு அடைக்கலம் வந்தாரு, மோசை அடைக்கலம் வரும். மோசை என்ன தெரிஞ்சாரு, சென்னை போல பேசினாரு, மற்றவங்களுக்காக திறப்பில் நின்று. ரெண்டாவது தாவீது, தாவீது சொல்ற, ஆத்மாவை தேவன் நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புறது அவரால் வரும். நம்ம மற்றவங்களை போய் நம்ம பாரத்தை சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ தேவனை நோக்கி அமர்ந்துருன்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். நம்ம ஆண்டு பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கத்தர் நம்ம நம்பி இருந்தோம்னா ஒரு நாள் அவர் சொல்ற நீர் நடக்கலாண்டவர் நான் ஒரு நாள் என்ன செய்ய போறதில்ல, அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பிறநாள் மூணாவது எக்மானது யார் சொல்றா? இறைமை சொல்றாரு. நாம பின்பற்ற மெய்ப்பன நீரே பயங்கரமாயிராதையும் தீங்குனாலே நீர்தானே கிடைக்கலாம், தீங்கு வரப்போது நீங்க தானே கிடைக்கலாண்டவர் கேட்டாரு. அது மட்டும் இல்ல, நானும் பின்பற்ற மெய்ப்பன் சொன்னார். அத்தான் சொல்லணும், ஒவ்வொரு நாள் நம்ம அவரை பின்பற்றி வரணும். பேதுரு அவரை பின்பற்றி வந்தார், இறைமை அவரை பின்பற்றி வந்தார். மற்றவங்க சிலுவை இல்ல, தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாவிட்ட எனக்கு சீசனா இருக்க முடியாது சொன்னார். ஒவ்வொரு நாள் அவர் பின்பற்ற வேண்டும். நான்காவது கத்து நம்ம கடைக்கலமா இருக்குன்னு சொன்னா, நம்ம ஒவ்வொரு நாள் அவர் பின்பற்றி வர வேண்டும். ஒரு நாள் கூட அவரை விட்டு பின் வாங்கவே கூடாது, அவரை விட்டு தூரமா போகக்கூடாது. ஆண்டவரே நீர் தான் என்ன கிடைக்கலாம், எனக்கு பயங்கரமா நீர் என்ன அடைக்கல, தீங்கு நடவடிக்கை நீர் தான் என்ன அடைக்கலன்னு சொன்னாரு. மோசை அக்கே தலைமுறை தலைமுறையும் அடைக்கல இருக்குன்னு சொன்னாரு. தாவி நீர் எனக்கு உடையந்து அடைக்கல, நான் அதனால அசைக்கப்படுதலன்னு சொன்னாரு. நம்மள அப்படிதான் அடைக்கலாம், ஆண்டவரை அடைக்கலமா கொள்ள வேண்டும். நான்காவதாக ஏசாயா சொல்றாரு, ஏசாயின் புஸ்தகம் 25:4
1: கொடூரமானவர்களின் சீரல்,
0: கொடூரமான சீரல்
1: மதிலை மோதி அடிக்கிற,
0: மதிலை மோதி அடிக்கிற
1: பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில்,
0: பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில்
1: நீர் ஏழைக்கு பலனும்,
0: ஏழைக்கு பலனும்
1: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
0: நெருக்கப்படுற எளியவனுக்கு திடனும்
1: பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும்,
0: பெருவெள்ளத்துக்கு தப்பு அடைக்கலமும்
1: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர்.
0: அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு என்ன சரி உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அவர் தான் வெயில் வந்தாலும் நமக்கு ஒழுங்கு நிழலா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை விட்டு வலதுறம் இடதுறம் சாயக்கூடாது, கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கணும். அவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். அல்லேலூயா. மோசேன் கிடைக்கலன்னு சொன்னார், தாவீதன் கிடைக்கலன்னு சொன்னார், திரைமையான கிடைக்கலன்னு சொன்னார், ஏசாயா எனக்கு கிடைக்கலன்னு சொன்னார். அல்லேலூயா. ஏசாய என்ன செஞ்சாரன் பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 26:8-9
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே
1: உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே,
0: உம்முடைய நியாய தீர்ப்பின் வழியிலே
1: உமக்கு காத்திருக்கிறோம்.
0: உமது
1: நாமமும்,
0: உம்முடைய நாமமும்
1: உம்மை நினைக்கும் நினைவும்,
0: உம்முடைய நினைக்கும் நினைவும்
1: எங்கள் ஆத்மா வாஞ்சையாயிருக்கிறது.
0: அவருக்கு வாஞ்சைய நாமத்தையும் உம்முடைய நினைக்கிற நினைவும் என் ஆத்மா வாஞ்சியா இருக்கு. ஆத்மா வாஞ்சியா இருந்தா நம்ம உள்ளத்து வாய்ட்டு நம்ம பேசுறோம். அவர் இரு ஏசாய சொல்றாரு, நினைக்கும் நினைவும் என் ஆத்மா வாஞ்சியா இருக்கிறது.
1: என் ஆத்மா,
0: என் ஆத்மா
1: இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது.
0: என் ஆத்மா இரவிலே வாஞ்சிக்க, நம்ம என்ன செய்யற இரவில்ல, அது இல்லையே இது இல்லையே அப்படி நம்ம யோசிக்கிறோம், நிறைய கவலைப்படுறோம். அவர் சொல்றாரு, என் ஆத்மா இரவிலே வாஞ்சிக்கிறது.
1: எனக்குள் இருக்கிற,
0: எனக்குள் இருக்கிற
1: என் ஆவியால்,
0: என் ஆவியால்
1: அதிகாலையில் உமை தேடுகிறேன்.
0: எனக்குள்ள இருக்க ஆவினால என்ன செய்யற, அதிகாலமே உண்மை தேடுற ஆத்மா ஆவி அந்த அளவுக்கு வாஞ்சியா இருந்தது. யார் ஆவி ஆத்மா? யாரு? ஏசாயா. அதே போல நமக்கு அந்த இருந்தா உயர்ந்த அடைக்கலமா இருப்பாரு. பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமா, என்ன பெருவெள்ளம் இருந்தாலும் சரி, அப்படி வந்தாலும் கத்திரன் சரி, தப்பு அடைக்கலமா நமக்கு இருக்கிற வெயிலுக்கு நில ஒதுங்க நிலையெல்லாம் இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம முதல்ல பார்த்து யார் கிடைக்கலமா இருந்தாரு? மோசிக்கு. ரெண்டாவது, மூணாவது, நான்காவது ஏசாயாவுக்கு. ஏசாயா செஞ்சாரன் பாருங்க, சங்கீத புத்தகத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 42 1 பாருங்க.
1: மானானது,
0: மானானது
1: நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல,
0: மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல,
1: தேவனே
0: தேவனே
1: என் ஆத்துமா,
0: என் ஆத்துமா
1: உம்மை வாஞ்சித்து கதறுகிறது.
0: மானு எப்படி தண்ணிய நீரோடைய வாஞ்சித்து கதறு போல, என் ஆத்மா உண்மை வாஞ்சிக்கிறது, வாஞ்சித்து கதறுகிறது.
1: என் ஆத்மா,
0: என் ஆத்மா
1: தேவன் மேல்,
0: தேவன் மேல்
1: ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது.
0: ஜீவனுள்ள தேவன் மேல என்ன இருக்குதா? தாகமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தாகம், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்ச இருந்தால் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். அல்லேலூயா. ஏசாயின் புஸ்தகம் 8:17
1: நானும் யாக்கோபின் குடும்பத்திற்கு,
0: யாக்கோபின் குடும்பத்திற்கு
1: தமது முகத்தை,
0: தமது முகத்தை
1: மறைக்கிற கர்த்தருக்காக,
0: மறைக்கிற கர்த்தருக்காக
1: காத்திருந்து,
0: காத்திருந்து
1: அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன்.
0: தாவி பாருங்க, இன்னொரு காரியம் அவருக்கு நல்ல காரியம் ஏசாக்கு இருந்ததா, என்ன செய்வாரு? காத்திருந்து என்ன செய்வாரு? இயேசு கிறிஸ்து எப்ப நான் பாப்பேன்னு சொல்லி அவருக்குள்ள என்ன இருந்தது? எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நம்ம 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஆமா ஆண்டவரே கைவிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம குறைஞ்சு போயிடுறோம். அவர் என்ன செஞ்சார், கத்திர காத்திருந்து எப்ப அவர் பார்ப்பேன்னு சொல்லி எதிர்பார்ப்போட காத்திருந்தாரா. அருமையானவர்களே, நம்மளும் கத்திர நோக்கி எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். கத்தர் நிச்சயமா நம்மளுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். பெருவெள்ளம் வந்தாலும் சரி, பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, பெருவெள்ளத்துக்கு தப்பும் உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். அன்று நோக்கி நம்ம காத்திருப்போமா, கத்துட்டு ஒப்பு கொடுப்போமா. அது மாத்திர கடைசியாக உபாக புஸ்தகம் 33:26-27.
1: யெசுரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை.
0: அல்லேலூயா. யெசுரன் தேவனை போல ஒருவரும் இல்லை. சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. யெசுரன் தேவனை போல ஒருவரும் இல்லை.
1: அவர் உனக்கு சகாயமாய்,
0: அவர் சகாயமா
1: வானங்களின் மேலும்,
0: வானங்கள் மேலும்
1: தமது மாட்சிமையோடு,
0: தம் ஆட்சிமையோடு
1: ஆகாய மண்டலங்களின் மேலும்,
0: ஆகாய மண்டலங்களின் மேலும்
1: ஏறி வருகிறார்,
0: ஏறி வருகிறார்.
1: அநாதி தேவனே,
0: அநாதி தேவனே
1: உனக்கு அடைக்கலம்,
0: அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம்.
1: அவருடைய நித்திய புயங்கள்,
0: நமக்கு அவருடைய நித்திய புயங்கள்
1: உனக்கு ஆதாரம்,
0: உனக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். யெசுரனா கடவுளுடைய நீதிமான், தேவனுடைய நீதிமான். நம்மளும் ஆண்டவர் இயேசுக்கு ரத்தத்தினால கழுப்படும், நம்மளும் கத்திர எப்படி மாத்துறாரு, நீதிமானாய் மாத்துறாரு. நமக்கு அவர் அடைக்கலமா இருப்பார். அல்லேலூயா. அண்ணாதி தேவனுக்கு அடைக்கல நித்தி போயங்களா அவனுக்கு ஆதாரம். நமக்கு ஆண்டவரே, நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் அடைக்கலமா இருக்கும்னு சொன்னா நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உங்க ரத்தத்தினே கழுவும். ஆண்டவர் மூட்டை மூட்டையா இருந்தாலும் பாவத்தை மன்னிப்பாராம். அல்லேலூயா. எவ்வளவு பாவம் இருந்தாலும் மன்னிப்பாராம். அதுக்குன்னு பாவம் செஞ்சுட்டே இருக்க கூடாது. உடனே நம்ம கத்திரத்துல மனம் திரும்பிடணும். அல்லேலூயா. சரி, பாவம் தான் மன்னிக்கிறாரே அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பாவத்தில் விழக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்பும் போது உங்க பாவம் எவ்வளவு இருந்தாலும் மன்னிப்பார். அல்லேலூயா. ரோமர் 5:9.
1: இப்படி
0: நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க
1: கோபாக்கினிக்கு
0: நீங்களாக
1: அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது,
0: அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது
1: அதிக நிச்சயம்,
0: அதிக நிச்சயமா. ஹல்லேலூயா. இயேசுக்கு ரத்தத்தினால் நம்ம கழுவப்படும் போது அவராலே நீ ரட்சிக்கப்படுறது அதிக நிச்சயம். நீதிமானா மாற்றுவார் உங்களையும் என்னையும். ஹல்லேலூயா. நம்ம கேட்க வேண்டும், கேட்க வேண்டும் எதிர்பார்ப்போடு. அவர் சொல்றாரு, காத்திருக்கிறேன் எதிர்பார்ப்போடு, காத்திரு நம்மளே எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். நம்மளே ரட்சிப்பார், நம்மளே நீதிமான மாற்றுவார். நம் நீதிமான மாற்றம் நம் கிடைக்கலமும். உபாகம் புஸ்தகம் 33:27.
1: அநாதி தேவனே,
0: அநாதி தேவனே
1: உனக்கு அடைக்கலாம்,
0: உனக்கு அடைக்கலாம்.
1: நித்திய புயங்கள்,
0: அவர் நித்திய புயங்கள்
1: உனக்கு ஆதாரம்.
0: அவர் நித்திய புயங்கள் நமக்கு எப்படி இருக்குது, ஆதாரமா இருக்குது. அல்லேலூயா. கத்துட்டு வாங்க அருமையானவர்களே, கத்துட்டு ஒப்பு கொடுங்க. யாரும் சோர்ந்து போக வேண்டாம். இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி. 1 Yohan 1:7.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
0: அவரு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
1: சகல பாவங்களையும் நீக்கி,
0: சகல பாவங்களையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும்,
0: நம்மளை சுத்திகரிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமா நம்மளை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நம்ம யாரும் சோர்ந்து போக வேண்டாம். கத்துட்டு நம்ம கண்ணீரோடு கேட்போம், ஆண்டவரே என்னை எனக்கு அடைக்கலமா இருங்க. ஆண்டவரே மோசைக்கு அடைக்கலமா இருந்தீங்கப்பா, தாவீதுக்கு அடைக்கலமா இருந்தீங்கப்பா, இறைமையாக்கு அடைக்கலமா இருந்தீங்க ஆண்டவரே, ஏசாவுக்கு அடைக்கலமா இருந்தீங்க ஆண்டவரே. அது மாதிரில யெசுரன் கிடைக்கிற மாதிரி அவர் கடவுளை நீதிமான் போட்டிருக்கம்மாப்பா. என்னையும் கழுவுங்க ரத்தத்தால், என்னையும் நீதிமானா மாற்றுங்க. ஆண்டவரை கேட்கும் போது நம்மளையும் மாற்றுவார், நம்ம நீதிமான மாற்றுவார். நம்ம கடைக்கிழமை இருப்பார். 5 பேர் கடைக்கிழமை இருந்திருக்காரு, நம்மளை மட்டும் விட்டுருவாரா, விட மாட்டார். நம்ம கெஞ்சி கேட்போம், ஆண்டவரே நீ ரட்சித்துலப்பா, உங்க ரத்தத்தாலே கழுவுங்க பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம கேட்போம். கத்த நிச்சயமா நான் பாவங்களை மன்னிப்பார். அல்லேலூயா.
2: தேவன் நமது அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலம், அவர் தான் நமக்கு அடைக்கலம். கர்த்தர் தம் ஜனத்திற்கு அடைக்கலம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் உயர்ந்த அரணான அடைக்கலமா இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமா இருப்பதாய் நாம் வாசிக்க கேட்டோம். உண்மையான தேவ செய்தி கர்த்தர் நம்ம கூட பேசினார். யாக்கோவின் தேவன் நம்மோடு இருக்கிறார், அவரை நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி கேட்டோம். இந்த நாளில் கூட கர்த்தர் சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோமா? ஆம். மோசேக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக, தலைமுறை தலைமுறையாக அவர் அடைக்கலமாக இருந்தார். தாவீது என்ற பக்தனுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருந்தார். எரேமியா என்ற பக்தனுக்கு அவர் தீங்கு நாளில் அடைக்கலமாக இருந்தார். ஏசையா என்ற பக்தனுக்கு தெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமாக இருந்தார். யசுரன் கத்துடைய நீதிமான்களாய் இருக்கிறவர்களுக்கு அவர் அனாதியாய் என்றென்றைக்கும் அடைக்கலமாயிருக்கிறார். கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

இயேசு நமக்கு உயர்ந்த அடைக்கலம். மோசேக்கு அவர் உயர்ந்த தலைமுறை தலைமுறையாக அடைக்கலமா இருக்கிறது. காரணம் என்ன? மோசே தேவனோடு சஞ்சரித்து அவர் தேவனுக்கு நண்பனாக இருந்தார். நாமும் கூட அவரோடு ஆழமான உறவை வைத்து அவரோடு சஞ்சரிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக மாறிவிடுகிறார். தாவீதுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்க காரணம் என்ன? தாவீது கர்த்தரை பாடி துதிக்கிற மனிதனாய், கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு மனிதனாய், கர்த்தரையே நம்புகிற மனிதனாய் இருந்தபடியினால் அவர் தாவீதுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்தார். எரேமியாவுக்கு தீங்கு நாளிலே கர்த்தர் அடைக்கலமாய் இருப்பதற்கு என்ன காரணம்? எரேமியா நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன் என்று சொன்னார். நாமும் எந்த இன்னல் கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் மற்றவர்களை பார்க்காதபடிக்கு இயேசுவை பின்பற்ற அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நமக்கும் அடைக்கலமாக மாறுகிறார். ஏசையாவுக்கு அவர் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமாய் மாறினார். காரணம் என்ன? ஏசையாவின் நினைவு எண்ணம் ஏக்கம் வாஞ்சையெல்லாம் கர்த்தராகவே இருந்தது. இரவும் தேடினார், பகலும் தேடினார். அது மாத்திரம் எதிர்பார்ப்போடு இருந்தார். கர்த்தருக்கு காத்திருந்து அவர் எதிர்பார்த்திருந்தார். அந்த எதிர்பார்ப்பு ஏசையாவுக்குள்ளே இருந்தது. யெசுரனுக்கு அவர் அடைக்கலமா இருந்தார். யெசுரன் என்றால் கடவுளுடைய நீதிமான், கர்த்தருடைய நீதிமான் என்ற அர்த்தம். ஆண்டவரே, உங்க பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவி என்னையும் நீதிமானாக நீதி உள்ளவளாக மாற்றிவிடும் என்று சொல்லி நாம் அர்ப்பணம் செய்வோமா? ஆம், தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார்.

எல்லாரும் கர்த்தரை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறீர் ஐயா. ஆமாப்பா, மோசைக்கு தலைமுறை தலைமுறையாக நீ அடைக்கலமா இருந்தீரே. மோசை எப்படி உங்களுக்கு சிநேகிதனா இருந்தாரோப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எப்படி திருப்பில் நின்று ஜெபித்தாரோ ஐயா, நாங்களும் அப்படி திருப்பில் நின்று ஜெபிக்கக்கூடியவர்களாகவும் உமக்கு சிநேகிதர்களாகவும் சிநேகிதிகளாகவும் இருக்க எங்களை உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தாவீது உம்மை நம்பினார், உமக்கு காத்திருந்தார். ஆண்டவரே, உம்மை பாடி துதித்தார் அப்பா, உம்மை புகழ்ந்தார் ஐயா. எங்களுக்கும் அப்படிப்பட்ட இருதயத்தை தாரும். எரேமியா உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பனாக இருந்தார். ஏசாயா எப்பொழுது உம்மீதே வாஞ்சையாக இருந்தார், உமக்கு எதிர்பார்ப்போடு காத்திருந்தார், எதிர்பார்த்திருந்தார் அப்ப. என் தேவன் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார் ஐயா. எங்களை எப்படி மாற்றும் ஆண்டவரே, எங்களும் எசுரனாய் அப்பா மாற்றும். கர்த்தருடைய நீதிமான்களாய் எங்களை மாற்றும். உங்க ரத்தம் எங்கள் உள்ளத்தை கழுவிட்டும் ஐயா. வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் நீதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளும் ராஜா. நீ செய்வதற்காய் நன்றி. எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு நீர் மோசைக்கு அடைக்கலமா இருந்தது போல, தாவீதுக்கு அடைக்கலமா இருந்தது போல, அம்மா ஏசாயாவுக்கு அடைக்கலமா இருந்தது போல, எரேமியாவுக்கு அடைக்கலமா இருந்தது போல, யெசுருனுக்கு அடைக்கலமா இருந்தது போல, எங்களுக்கு அடைக்கலமாய் வாரும் என்று ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும். கர்த்தருடைய ஆளுகை இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக, இப்பொழுது கர்த்தருடைய மகிமைகளை மூடுவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு மீது இறங்கி வருவதாக. எங்கள் உயர்ந்த அடைக்கலமே இயேசு என்றும் உந்த நாமமே எங்களை காக்கும் உயர்ந்த அடைக்கலம் மூடுவதாக. உங்க அடைக்கலம் உடைய பிள்ளைகளை மூடுவதாக. இயேசு என்ற நாமம் பிள்ளைகளை மூடுவதாக. ஆவியானவர் உயர்ந்த அடைக்கலமே உங்க அடைக்கலத்துக்குள் இருக்கிற அப்பா வெளிச்சம், உங்க அடைக்கலத்துக்குள் இருக்கிற பாதுகாவல், உங்க அடைக்கலத்துக்குள் இருக்கிற மகிமை, சுகம், ஆரோக்கியம் பிள்ளைகளை மூடுவதாக. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அடைக்கலம், நீதிமானவர்கள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமே, கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள் இருக்கிற சுகம் இயேசுவி நாமத்தில் இப்படி இறங்கி வருவதாக. இயேசுவி நாமத்தில் உங்க சுகம் இறங்கி வருவதாக. சுகமான வாழ்வு துளிர்க்கட்டும். ஒரு சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொன்னீரே, இப்பொழுது இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கட்டும். சுக வாழ்வு துளிர்க்கட்டும். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இயேசுவி நாமத்தில் இறங்கி வரட்டும். தெய்வீக சுகங்கள் கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற அந்த தெய்வீக வல்லமை இறங்கி வருவதாக. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியே இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி சுகவாழ்வை துளிர்க்க செய்யட்டும் ஆண்டவரே. சுகம், அமைதி, ஆரோக்கியம், விடுதலை ஒரு ஜனங்களுக்கு உண்டாவதாக. கடைசியாக ஆவியானவர் உள்ளத்துல வரவேற்போமா. ஓ ஆவியானவரே, நீங்க வந்தா விடுதலை என்று சொல்லினான் கேட்டிருக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க உண்டு, அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்கிறதே. அப்படி என்றால் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஐயா. இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவர். தேங்க்யூ லார்ட். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஐயா. இந்த நிகழ்ச்சி நேரலையை பார்த்து கொண்டிருக்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஜெபிக்கலாம். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஆவியன் என்னை தொட வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் இருக்க பாதிப்பு மாற வேண்டும். உடலில் இருக்கிற அசூசி நீங்க வேண்டும். என் சுகவீனம் நீங்க வேண்டும். அவிசுவாசம் நீங்க வேண்டும். பிசாசின் பிடித்து விடுதலை வேண்டும். என் மனவியாதி மாற வேண்டும். உள்ளத குழப்பங்கள் மாற வேண்டும். உள்ளத்தில் யாரோ பேசுவது போல இருக்கின்ற குழப்பத்தின் ஆவி இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. தேங்க்யூ லார்ட்.

0: நீ ஊற்ற வேண்டுமே உம்மலை ஆவியான தெய்வமே நாமே நாமே இந்நேரமே ஆவியான தெய்வமே
1: அக்கினி இறங்கட்டுமே தேவ வல்லம் இறங்கட்டும் தீர்க்க தரிசன ஆவி இறங்கட்டும் ஐயா அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா ஆவினால அக்கினி ஞானத்தனம் கொடுப்பே சொன்னீரே ஆண்டவர் எங்கள் மேல அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா அவியன் அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா தேவண்ட அபிஷேகம் தேவண்ட அக்கினி தேவண்ட பிரசனை எங்களை மூடட்டும் ஆண்டவர் மூடட்டும் ஆண்டவர் அக்கினி அக்கினி அக்கினியை போடும் ஆண்டவர் போடுங்க ஆண்டவர் அக்கினியை போடுங்க ஆண்டவர் நிரப்புங்க ஆண்மையை கண்கள் திறந்து விடுங்க ஆண்டவர் நாங்க அறிவில் அறிவில் விருத்தடைய வேண்டும் ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும் ஐயா பலப்படுத்த வேண்டும் இயேசுவே இயேசுவே ஒவ்வொரு தேவையும் சந்திப்பீராக ஆசீர்வதிப்பீராக நிறைவேற்றுவீராக ஆண்டவரே ஆண்டவரே ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவரே அப்பா யாரின் குழப்பத்தினால பிசாசு நிரப்பாத விடுக்கி ஆண்டவரே எல்லா மக்களும் ரட்சித்தாலும் பரிசுத்தாலும் நிரப்புங்க பக்தி வரை தாங்க செவிக்க துதிக்க உதவிச்சிங்க ஒவ்வொரு வருக்கும் நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையா இருந்து காத்துக்கொள்ளுங்க தேவ பிரச்சனை மூடட்டும் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே வியாதி குணமாக்கேசப்பா நோய் குணமாக்கேசப்பா பலவீனத்தை குணமாக்கேசப்பா மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்கேசப்பா என்ன பலவீனால் நீங்கி போட்டும் ஆண்டவரே அக்கினி மூடட்டும் அக்கினி மூடட்டும் ஆண்டவர் தகப்பனை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க மனிதன் முகத்தை பார்க்கிற இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் இன்னைக்கு நிறைவேற்றி தர முடியாது செபிக்கிறோம் ஒவ்வொரு பலவீனத்தை மாற்றும் ஆண்டவர் மாற்றும் ஆண்டவரை மாற்றும் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் பாரங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் துன்பங்கள் துக்கங்கள் எல்லாம் நீங்கி போட்டு மாண்டவர் அல்லேலூயா மைட்டி ஜீசஸ் தொடுமையா தொடுமையா தொடுமையா தொடுமையா தொடுமையா தொடுமையா கல்மையாகி தேவனையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே வேலை இல்லாத குடும்பங்கள் வேலையை கொடுங்க ஏசப்பா திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும் ஏசப்பா குழந்தை பாய்க்கு இல்லாத குடும்பங்களை குழந்தை பாய் தரணும் கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலையாக்கும் ஐயா கஷ்டங்கள் எல்லாம் நீக்கிருங்க ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா தொழிற்சாலை குடும்பங்களை ஆசீர்வதிங்க குடும்பத்தில் சமானம் சந்தோஷம் நிலவட்டும் அக்கிரி மூடட்டும் பரலவத்தின் அக்கிரி மூடுவதாக தேவ பிரசரம் மூடுவதாக பிள்ளைகளை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க அக்கிரி மூடுவதாக தேவ ஆவியானவர் ஆளிகை செய்வீராக ஒவ்வொரு நாளும் தேவ ஆளிகை ஒவ்வொரு நாளும் தேவையான ஆளுகை இறங்கட்டும் ஒவ்வொரு நாளும் தேவையான அக்கறி மூடட்டும் மகிழான காரியத்தை செய்யுங்க பொறுப்பெடுத்து காத்துக்கோங்க எல்லா துதிக்கான மகிமையும் புமக்கே செலுத்துறோம் எல்லாவற்றையும் எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்துல அன்றாடி ஜெபித்திருக்கிறோம் பரமபிதாவே.

0: கட்டத்தந்த வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 18 வசனம். கெட்டு போறவங்களுக்கு என்ன செய்யறாங்க? சில்வனின் உபதேசம் பைத்தியமா இருக்கிறது. விசுவாசிக்கிற நமக்கு தேவை பலனா இருக்கிறது. அவர் நமக்கா அடிக்கப்பட்ட, நமக்கா நொறுக்கப்பட்ட நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது நம்ம கிறிஸ்து எப்படி இருக்கிற தேவை பலனும் ஞானமா இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்துவடைய கிறிஸ்துவடைய சீழ்வில் நமக்கா பட்ட பாடுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துடைய நமக்கா பட்ட பாடுகளை நினைச்சு தியானிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5:15 வசனம்.
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும்
0: என்ன செஞ்சாரு? மரித்திருக்கிறாரு. சிலுவில் அறையப்பட்ட நம்ம படக்கூடாது, அவர்கள் அறையப்பட்ட ஆனாலும் பிழைத்து வாசித்து பாருங்க. கலாத்தியர் புத்தகம் 2:20
1: கிறிஸ்துவுடனே
0: கூட
1: சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும்
0: பிழைத்திருக்கிறேன்.
1: இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
0: கிறிஸ்துதான் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். அதுதான் அங்க சொல்றாரு. நம்ம ஒவ்வொருக்காக என்ன செஞ்சார்? மரணத்தை எல்லாருக்காக என்ன செஞ்சார்? மரணத்தை ருசி பார்த்த இப்பாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5:15 வசனம்.
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல்,
0: நம்ம ஒவ்வொருவருக்காக நம்ம பிழைத்திராமல்,
1: தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம்.
0: நம்ம எல்லாருக்கும் என்ன செஞ்சாரு? மரணத்தை ருசி பெற்றார். நம்ம ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் மரத்து ருசி பெற்றார். அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். பிழைத்திருக்க என்ன செய்யணும்? செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். உயிருள்ள தேவனை எப்போதும் துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனோடு இருக்கணும். தேவனுடைய சிலுவின் உபதேசத்திற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுவும் சொல்லு, தங்களுக்கு என்று பிழைத்திராமல் யாருக்காரும் பிழைத்திருக்க வேண்டும்? நமக்காக மறித்து உயிரோடு என்று அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எதை செய்யலாம்? கர்த்தருக்காக தான் நம்ம செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான உபதேசம். கர்த்தருக்காக பிழைத்திருக்கவங்க தான் உண்மையான, என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, கர்த்தர் தான் எனக்கு அப்படிங்கிறது பிழைத்திருக்குதான் உண்மையான இது. சரி, முதலாவது பார்க்கிறோம், கர்த்தர் சிலுவில் அறையப்பட்டதால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம பார்க்க போறப்பா. 1 பேதுரு புஸ்தகம் 2:24 வசனம்.
1: நாம் பாவங்களுக்கு செத்து,
0: கர்த்தர் எதுக்காக சிலுவில் அறையப்பட்டார் பாருங்க, நம்ம பாவங்களுக்கு செத்து
1: நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு
0: அவர் தாமே
1: தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை
0: சிலுவையின் மேல் சுமந்தார். பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளுக்காக நம்ம என்ன செய்யணும்? பாவத்துக்கு செத்து நீதி பிழைத்திருக்கும்படி தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவரு சிலுவையில சுமந்தார். அந்த எண்ணங்கள் நம்ம ஒவ்வொரு நாள் நான் இருக்கணும். என்னுடைய பாவங்களை தேவனை கர்த்தர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். நான் என்ன செய்யணும்? பாவத்துக்கு செத்து நம்ம என்ன செய்யணும்? நீதிக்கு பிழைச்சிருக்கணும். இன்னும் நம்ம பாவத்திலே வாழ்றதுக்கு நம்ம எந்த அதிகாரம் கிடையாது. பாவத்துக்கு செத்து என்ன செஞ்சிடணும்? நீதிக்கு பிழைச்சிருக்கணும். நமக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? நம்முடைய பாவங்களை சிலுவையில் என்ன செஞ்சார்? நம்முடைய பாவங்களை, நம்ம ஒவ்வொரு பாவங்களும் தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவர் பரிசுத்தர், தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆபாக்குக்கு 1:13 அப்படிதான் சொல்லுது. நம்ம தான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்காரு, நம்முடைய பாவத்தை அவர் என்ன செஞ்சாரு? தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவை

0: அடிக்கப்பட்டார் நம்முடைய பாவத்துக்கு. அப்புறம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஆண்டு சிலுவையில் சம்மந்திட்டார். இனிமே என்ன செய்யணும்? பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைக்கணும். பாவத்துக்கு நமக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. பாவத்துக்கு முழுமையா சேர்த்து, நீ பாவத்துக்கு முழுமையா சேர்த்துருன்னு என்னது? பாவத்துக்கு முழுமையா சேர்த்துன்னு என்ன? செத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்கள போய் என்ன திட்டினாலும் என்ன பேசினாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கோபப்படுவாங்களா? கோபப்பட மாட்டாங்க. கல்லறையில போய் திட்டி பாருங்க, என்னதான் திட்டினாலும் என்னன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால தான் அதே போல நம்மளும் பாவமான எந்தெந்த காரியம் இருக்கோ அந்த பாவமான காரியத்துக்கு நம்ம என்ன செஞ்சணும்? செத்துறணும். பாவத்துக்கு செத்து நம்ம எதுக்கு தான் பிழைச்சிருக்கணும்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். நம்ம சுபாவம், நம்ம பாவங்களா இயேசுக்கு சிலுவையில் சுமந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் நமக்குள்ள வேணும். ஆண்டவரே, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும். ஆண்டவரே, என் பாவங்கள்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறப்பா, என் பாவங்களை உம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டீங்க, சிலுவையில் எனக்காகத்தானே இத்தனை பாடுகளை சகித்தீரப்பா, நான் விசுவாசிக்கிறேன், நான் மேல பாவத்துக்கு செத்து நீதி பிழைக்க என ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தர் கர்த்தல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒன்னியவான் 3:5
1: அவர் நம்முடைய பாவங்களை
0: சுமந்து
1: தீர்க்க
0: தீர்க்க என்ன செஞ்சாரா?
1: வெளிப்புமந்து
0: தீர்க்கிறது தான். வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், ராஜாதி ராஜா, பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான். அவர் இடத்துல பாவம் இல்லை. நாம பிறந்திலிருந்து எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கோம், செய்திரோம் செய்யறோம் செய்யறோம், திரும்ப அறிக்கிறோம் திரும்ப செய்யறோம். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறதா தேவனாய் கர்த்தர் வெளிப்பட்டார். இப்ப நம்ம பாவங்கள்லாம் ஆண்டவர் சொல்லிடணும். ஆண்டவரே, என் பாவங்கள் எதுவா இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் உமக்காக, நீ பாவம் இல்லாதவரப்பா, எனக்காகத்தானே ஒவ்வொரு நாளும் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க, எனக்காகத்தானப்பா நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க. நம்ம ஒரு தப்பு செய்யும் போதுதான் தேவனாய் கர்த்தர் சிலுவையில் அறையிறோம். ஆண்டவரே, இனிமேல் நான் பாவம் செய்யாதவடி காத்துக்கோங்களை சொல்லி நம்ம கர்த்தர் கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, அது மாத்திர எப்ரேயன் புஸ்தகம் 10:10
1: இயேசு கிறிஸ்துவின் சரீரம்,
0: இயேசு கிறிஸ்துவின் சரீரம்
1: ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே,
0: ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே
1: அந்த சித்தத்தின்படி,
0: அந்த சித்தத்தின்படி
1: நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்.
0: எனக்காகத்தான் சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்க. நம்மளை சுத்தம் செய்யறதுக்காக அவர் சொந்த ரத்தத்தை நம்மளெல்லாம் பரிசுத்தமாக இருக்க என்ன செஞ்சார்? அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நகரவாசல் புறம்பே பாடுபட்டார், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார், கைகளாணி கார்லாணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டார், ஒவ்வொரு சதையும் பிந்து தொங்கிச்சு. சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர் சரீரம் எப்படி இருந்துதான்? முதுவெல்லாம் பிஞ்சி உழுகப்பட்ட நடத்தி போல இருந்து. வாசி பாருங்க, சங்கீதம் 129:3
1: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது,
0: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது
1: தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள்,
0: தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள். ஆமாருமையானவர்களே, நமக்காவது ஆண்டவராக இயேசுக்கு முது மேல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு முதுவில் எப்படி வச்சான் படைச்சாலை நீளமாக்கிறாங்க. இவர்களே நான் பார்த்திருக்கிறேன், அந்த மாடு வச்சு உழுதாங்கன்னா அப்படியே கட்டி கட்டியா அடியில இருக்க நிலம் மேலே வரும், மேலே இருக்க மணல்லாம் அடியில போவோம். அந்த மாதிரி கர்த்தராகிய தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அதை நம்ம ஒரு நாள் விசுவாசிக்க வேண்டும். ஆமாண்டவர், என் பாவத்தை உங்க மேல சிலுவையில சுமந்துட்டீங்கப்பா, எதற்காக? நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. ஆண்டவரே, நீ உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். முழு மனதோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை ஒப்பு கொடுத்து நாளைக்கு பின்வாங்கிறது இல்லை, முழு மனதோடு முழுதோடு நம்ம ஒப்பு கொடுத்து திரும்ப 2 நாள் கழிச்சு திரும்ப அதே பாவம் அல்ல, என்ன செய்யணும்? முழு மனதோடு முழு இதயத்தோடு தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 Peter 3:18
1: ஏனெனில்
0: கிறிஸ்துவும்
1: நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி,
0: எதற்காக பாருங்க, நம்மை தேவனிடத்தில் சேரும்படி
1: அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக,
0: அநீதி நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக
1: நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம்,
0: பாவங்கள் நிமித்தம்
1: ஒரு தரம் பாடுபட்டார்.
0: நமக்காக பாருங்க, நம்முடைய பாவங்களுக்காக ஒரு தரம் பாடுபட்டார். நம்மள என்ன செய்யணும்? தேவனிடத்துல சேரணும். நம்ம பாவம் செஞ்சு மனம் போல பாவம் செஞ்சு வாழ்ந்தோம், அதனால என்ன ஆயிட்டோம்? கர்த்தரை விட்டு எங்க செய்யிட்டோம்? தூரம் போயிட்டோம். நமக்காக இந்த உலகத்துல வந்து என்ன செஞ்சாரு? அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக ரத்தத்தை சிலுவையில சிந்தினாரு, நம்ம பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைக்கும்படி.
1: ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக,
0: நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக
1: நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய பாவங்கள் நிமித்தம்
1: ஒரு தரம் பாடுபட்டார்.
0: நமக்காக தான் என்ன செய்ய? ஒரு தரம் பாடுபட்டார். இந்த உலகத்துல குழந்தையா வந்தாரு, 33 வருஷம் உலகத்துல வாழ்ந்து நமக்காக பாடுபட்ட எதற்காக நம்மெல்லாம் தேவனிடத்துல சேரும்படி, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. முதலாவது அவன் பாவத்துக்கு செத்து நீதி பிழைத்திருக்க வேண்டும். நம்ம ஒருவரும் தேவனிடத்துல சேர வேண்டும். அதுக்குத்தான் தேவநாயகத்த நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களை அவர் தோளில சுமந்தார். நம் அக்கிரமத்தை அவர் மேல விழ பண்ணினார். அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து எதுக்காக சிலுவில் அடிக்கப்பட்டார்? ரெண்டு குருதிய புஸ்தகம் 8 அதிகாரம்.
1: அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும்,
0: அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும்,
1: நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே,
0: நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே
1: ஐஸ்வர்யவன்களாகும்படிக்கு,
0: ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆகும்படிக்கு
1: உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே.
0: உங்கள் நிமித்தம், நம்முடைய நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரு? தரித்திரமானாரே. அவர் கிருபை அறிஞ்சிருக்கோம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், நமக்காக அவர் தரித்திரமானார். ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரு? தரித்திரரானார். ஆமா அருமையானவர்களே, நமக்காக தான் அவர் தரித்திரரானார். தரித்திரமா இருந்த நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக தான் தேவனாய் கர்த்தர் தரித்திரரானார். ஆண்டவரே, எனக்காகத்தான ஆண்டவரே, என்னை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக நீர் தரித்திரியாரே என்னப்பா, என் உள்ளத்துல வாங்க, எனக்குள்ள தங்கிருங்கப்பா, நான் பாவத்துக்கு சேர்த்து நீதி படைக்க உங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்குறேன். நான் முழுமையா இயேசப்பா உங்களிடத்துல சேர்வேன்னு சொல்லி முழுத்தோடு நீ கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். யோவான் சுவிசேஷம் 19:23.
1: போர் சேவகர் வஸ்திரங்களை எடுத்து,
0: அவர் வஸ்திரங்களை எடுத்து
1: ஒவ்வொரு சேவனுக்கு ஒவ்வொரு பங்காக,
0: ஒவ்வொரு சேகரனுக்கு ஒவ்வொரு பங்காக
1: 4 பங்காக்கினார்கள்.
0: 4 பங்காக்கினார்கள்.
1: அங்கியையும் எடுத்தார்கள்.
0: அங்கியும் எடுத்தார்கள்.
1: அந்த அங்கி,
0: அங்கி
1: தையல் இல்லாமல் முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது.
0: முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது. பாருங்க, அவர் அங்கியும் எடுத்துட்டாங்க, வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்க, 4 பங்கு போட்டாங்க. கத்திரி வேதம் சொல்லுது பாருங்க, என்னை மீட்கிறதுக்காக, உங்களை மீட்கிறதுக்காக, நம்ம ஐஸ்வர்யா மாறுறதுக்காக அவருக்கு வஸ்திரம் கூட இல்லாம நமக்காக சிலுவை தொங்கினார். பாருங்க, வஸ்திரத்தையும் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க, அங்கியும் எடுத்துட்டாங்க. அந்த அங்கி எப்படி இருந்துச்சா? மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே போல நெஞ்சிருந்திருக்காங்க. அந்த அங்கி கூட பங்கு போட்டாங்க. அதான் சங்கீதம் 22:18 வாசிப்போம்.
1: என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு,
0: பாத்தீங்களா, வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கு போட்டு
1: என் உடையின் பேரிலே சீட்டு போடுகிறார்கள்.
0: வஸ்திரங்களை தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, உடையின் பேரில என்ன செய்யறாங்களா, சீட்டு போடுறாங்க. எத்தனை வேதனைகளை சொல்லனா நமக்காக பாடுகளான்னு வச்சிருக்காரு அருமையானவர்களே. வஸ்திரங்களெல்லாம் கூட தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, அங்கேயுமே எடுத்துக்கொண்டாங்க. எனக்காக உங்களுக்காக வானாதி வானவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் உங்களுக்காக எனக்காக எவ்வளவு பாடுகள் எவ்வளவு வேதனைகள் அனுபவிச்சார். அருமையாக யோசித்து பாருங்க. தேவனாய் கர்த்தர் எனக்காகத்தான, என்னுடைய என்ன ஐஸ்வர்யம் ஆக்கிறதுக்காக தேவனாய் கர்த்தர் எனக்காக தரித்திரரானாரு. நம்ம யோசித்து பாருங்க. ஆசிரியச்சிட்டாருனா செவிக்கு வர்றதில்ல, தேவனை துதிக்கிறதுல தேவனை மறந்துடுறோம், தேவனை துதிக்க மறந்துடுறோம், தேவனை தேட மறந்துடுறோம். எப்படியோ நம்ம மனம் போல வாழ ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக தரித்திரரானார். அங்கிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க, வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டாங்க. எவ்வளவு வேதனை பாருங்க. கத்துடி வேதஞ்சில் வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் எல்லாம் அவருடையது தான். ஆனா உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காகத்தான் தேவனாய் கர்த்தர் தரித்திரரானார். ஆகாயம் புஸ்தகம் 2:8.
1: வெள்ளியும் என்னுடையது,
0: வெள்ளியும் என்னுடையது,
1: பொன்னும் என்னுடையது,
0: பொன்னும் என்னுடையது
1: என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: என்று சேனையில் கர்த்தர் சொல்ல, வெள்ளி அவருடையதான், பொண்ணு அவருடையதான். உங்களையும் என்னையும் தரித்திரராக இருந்த நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காகத்தான் ஒரு வஸ்திரத்தை விட்டு கொடுத்தார். எல்லாமே விட்டு கொடுத்துட்டார். சரீரத்தை பிக்க கொடுத்தார். வஸ்திரங்களை கூட கழட்டி கூட விட்டு கொடுத்தார். அங்கிகளை விட்டு கொடுத்தார். 1:4 வாசித்து பாத்தீங்கன்னா 29:12 வாசித்து பாருங்க.
1: ஐஸ்வர்யம் கனமும்,
0: ஐஸ்வர்யம் கனமும்
1: உம்மாலே வருகிறது,
0: கர்த்தராலதான் வருது. ஐஸ்வர்யம் கனம் யாரால வருது? கர்த்தராலதான் வருது. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக அவர் கர்த்தரர் ஆனார். முதலாவது நம்ம பாவத்துக்கு செத்து நீதி பிழைக்கும்படிக்கு அவர் சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிவிலையில் சுமந்தார். நம்ம தேவனிடத்துல சேர்றதுக்காக தான் அவர் நமக்காக பாடுபட்டார். இரண்டாவது தரித்திரமா இருந்த நம்மள ஐஸ்வர்யமாக்குறதுக்கு தான் கர்த்தராகி தேவன் நமக்காக தான் அவர் தரித்திரரானார். அவர் வஸ்திரத்தெல்லாம் நமக்கா விட்டு கொடுத்தாரு, அங்கேயும் நமக்கா விட்டு கொடுத்து எல்லாருமே நமக்கு கொடுத்துட்டாரு. அதாங்க சொல்லுது வாசித்து பாருங்க, கர்த்தர் வேதம் சொல்லுது, எபேசியர் புஸ்தகம் 5:27.
1: கரை திரை முதலானவைகள்
0: நம்ம எப்படி இருக்கணுமா? அன்று சித்தம் கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றும் இல்லாமல்,
0: ஒன்றும் இல்லாமல்,
1: பரிசுத்தமும்
0: பரிசுத்தமும்,
1: பிழை அற்றதுமான,
0: பிழைய மற்றதுமான,
1: மகிமையுள்ள சபையாக,
0: சபையாக
1: அதை தம் முன் நிறுத்திக் கொள்வதற்கும்,
0: நம்மளே அவருக்கு முன்பை நிறுத்திக் கொள்வதற்கும்,
1: தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்,
0: தம்மை தாமே அதுக்காக ஒப்பு கொடுத்தார்.
2: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிற நாம் இப்பொழுது நம்ம கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்க பரம தகப்பனையுமே கோடான கொடி ஸ்தோத்திரம். வியாதி குணமாக்கப்பா, நோய் குணமாக்கம், பலவீனத்தை குணமாக்கப்பா. தீ பார்த்து கொண்ட ஒவ்வொரு மக்களும் வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் நீங்கி போட்டுமையா. கப்பாமை துதிக்கிற என்ன வியாதியாலும் சுகமாக்கமால முடியுமையா. இதோ மாம்சமணி யாவருக்கும் தேவனை கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரு. வியாதிய குணமாக்கப்பா, நோய் குணமாக்கப்பா, பலவீனத்தை குணமாக்கப்பா. மந்திர கட்டு உடங்கேசப்பா, செவன கட்டு உடங்கேசப்பா, பிசாசுங்கிற அழித்து போடுங்கேசப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்கேசப்பா, திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்கணும்ப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை போய் தாங்கேசப்பா, கண்ணீரோடு இருக்கிற மக்கள் கண்ணீர் துடைங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க, எல்லா முகத்திலும் கண்ணீர் துடைச்சிருங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கல்யாணம் பண்ணி அப்பா டைவர்ஸ் பண்ணிடுறாங்க எஸ்அப்பா, அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா டைவர்ஸ் பண்ணவே கூடப்பா, எந்த குடும்பத்திலும் டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா. பரலுக்கு தகப்பனே அப்பா பெரிய காரியத்தை செய்ய, எவ்வளவு வேதனையான காரியம் ஆண்டவர். எத்தனையோ குடும்பங்கள் டிரைவர்ஸ் பண்ணிடுறாங்க, டிரைவர்ஸ் பண்ணக்கூடாது ராஜா, கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ. பிசாசன் குடும்பத்தை உடைக்கிற பொல்லாதாவி இயேசுக்கு திரும்பத்தை சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம் அப்பா. குடும்பம் கொண்டு சேர்ந்து வாழ்க்கை வச்சு முடியா வைக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய சப்பா. கடன் கரம் பிடித்து நடத்துங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, ஆத்துமா கண்ணில திறந்துடுங்க. அறிந்து கொள்ள நண்டிக்கொள்ள கிருவை சிந்தாச்சு வைக்கிறோம். எல்லா மக்களும் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை கை கொண்டு நடக்கணும் அப்பா. பரலோக ராஜாவே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா மே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செங்கப்பா, ஆசீர்வச்சு உயர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறங்க தாவே. எத்தனையோ குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் ஆண்டவர, எல்லா குடும்பங்களும் பிரச்சனைகள் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. அன்பின் தகப்பரே தகப்பரே அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. சமாந்தி தாரு, சந்தோஷ தாரு. குடும்பத்துல மாமியார் மருமகளுக்குள்ள சமானம் வேணும் ஆண்டவரே, சந்தோஷம் வேணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்ய, அதிசயங்களை செய்ய, ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய சப்பா, கர்த்தருடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ராஜா. மகத்தான காரியத்தை செய்ய, ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆத்துமாக்கள் வேஸ்ட போயிடக்கூடாது, எல்லாரும் செபிக்கிறவங்களா, துதிக்கிறவங்களா, ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க. நாட்கள் கொள்ளாத ஆனப்பினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்ய. ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசுங்கப்பா, பேசுங்கப்பா, பேசுங்க. எத்தனையோ ஜனங்கள் நாட்கள் வேஸ்ட் பண்ணிருக்காங்கப்பா, அப்படி யார் வேஸ்ட் பண்ணாதபடி காத்துக்கொள்ளும் பெரிய காரியத்தை செஞ்சேசப்பா. அப்பா வியாபாரம் செய்யற மக்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அம்மை துதிக்கிற தொழில் செய்யற குடும்பங்களாம் ஆசீர்வதிக்கப்படணும். கத்துடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோமப்பா. பெரிய காரியத்தை செய்ய, அன்பின் தகப்பனையும் துதிக்கிற ஒவ்வொரு பேரும் நீங்க வைத்திருக்க சீர்ப்பத்தில் எழுதி கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்டுக்கிறோம் பரமபிதாவே. ஆமே சேர்த்து கேட்டுக்க, சந்தோஷமா இருங்க.
3: கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இது ஒரு ஜெப நேரம். வழக்கம் போல நாம் யாரும் இப்பொழுது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சகோதரி அவர்கள் சொல்கின்ற ஜப குறிப்பை நன்கு கவனித்து அவளோடு இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்கின்ற ஜெபம் நிச்சயம் வல்லமையுள்ளது. நமது இணைந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். நிச்சயம் நமது தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். வாருங்கள் ஜெபிக்கலாம்.
0: டிரைவருக்காக போனோம், லாரி ஓட்டுறவங்களுக்காக, வேன் ஓட்டுறவங்களுக்காக, கார் ஓட்டுறவங்களுக்காக, எத்தனையோ டிரைவர் இருக்காங்க, பிளேன் ஓட்டுறவங்களுக்காக, எல்லாருக்காக பாதுகாவலுக்கான மச்சா போனோம்.
4: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி சுத்திகரிப்பீராக. இந்த வேளையில கூட ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிளேனை ஏக்கிறதான ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தை கொடுங்க. அப்பா எந்த விதத்திலும் அப்பாண்டவரே அப்பா விமானங்கள் விபத்துக்குள் ஆகாதபடிக்கு பைலட்டுக்கு உரிய ஞானத்தையும் அப்பா அவர்களுக்கு தெளிந்த புத்தியும் தாரும் அப்பா. மகிமையுள்ள காரியங்களை செய்ய எந்த விதத்திலும் அவர்களுக்கு சிக்னல் தடைப்படாதபடிக்கு சிக்னல் கரெக்டா செய்யும்படியாகவும் இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் வழியாக அப்பாண்டவரே அப்பா சுகமாய் பயணங்கள் இருக்கும்படியாக உதவி செய்ய. அதே போல ட்ரெயின் ஓட்டுகிற ஒவ்வொரு டிரைவர்ஸ்க்கு வேண்டி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கவனத்தையும் அவர்களுக்கும் கொடுங்கப்பா. அப்பா எந்த விதத்திலும் எந்த ஒரு பாதிப்புக்குள் ஆகாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அன்றுவரே ட்ரெயின்களை இயக்கும்படியாக உதவி செய்வீராக. சிக்னலை கவனித்து அப்பா ட்ரெயினை இயக்கும்படியாக அந்த ஞானத்தையும் கிருபலை தருவீராக. அதே போல சாலையில அப்பா ஓட்டுகிற ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கு வேண்டி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கிருபலை தாரும் அப்பா. அன்றுவரே அரசாங்கம் அப்ப சொல்லுகிற அப்பா அந்த அப்பா டிராபிக் விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய அந்த இருதயத்தை அப்பா அப்பா தரையில் ஓட்டுகிறதான ஒவ்வொரு வாகன ஓட்டிகளுக்கும் கொடுப்பீராக. ஆம் தகப்பனே அப்பா கவர்மெண்ட் என்னென்ன டிராபிக் ரூல்ஸுகள் அப்பா பின்பற்ற சொல்லுகிறாங்களோ அந்த டிராபிக் அப்பா ரூல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஓட்டுநர்களும் பின்பற்ற உதவிச்சீங்க. அதே போல மது அருந்து விட்டு யாரும் வாகனங்களை இயக்கக்கூடாதப்பா. அப்பா அதே போல தூக்க கலக்கத்தில் யாரும் வாகனங்களை இயக்கக்கூடாதப்பா. எல்லா வாகன ஓட்டிகளுக்கும் அப்பா தேவையான பலனையும் ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை அப்பா இந்த வாகன ஓட்டுகிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை செய்ய. ஒவ்வொரு வாகன ஓட்டிகளையும் ரட்சிப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை செய்ய சப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகி அப்பா கிறிஸ்து விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுறோம் எங்கள் பரலோக பிதாவே.
0: ஆமென். சீறு பிள்ளையில கடத்திட்டு போயிறாங்க, வாலி பிள்ளையில கடத்திட்டு போயிறாங்க. இப்படிப்பட்டவங்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். கடத்திட்டு போற மக்கள் தேவன் ரட்சிக்கணும். அவங்க இப்படிப்பட்ட பாவமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதுக்காக சாப்பிடணும்.
5: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே. இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆண்டவரே கடத்தி செல்கிறாங்க தகப்பனே. கத்தாவே அந்த ஆண்டவரே மக்களை நீர் எப்படியாவது சந்திக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளை சுற்றி நீர் வேலி அடைச்சிட்டு நீர் பொருட்படுத்த கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. சிறு குழந்தைகள் ஆண்டுகிற தகப்பன கடத்தி சென்று ஆண்டுகிற தகப்பன அவர்கள் என்னென்ன காரியங்களுக்கு ஆண்டுகிற ஈடுபடுத்துறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீர் விலக்கி போடும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டுகிற தகப்பன நீர் ஆண்டுகிற கரை வைத்து நீர் பாதுகாக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். எந்த வீடுகளிலும் சிறு பிள்ளைகள் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பன. ஆண்டுகிற சிறு பிள்ளைகள் கடத்தி செல்கிற அந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. சிறு பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரே கத்தாவே கடத்தி செல்லாதபடிக்கு ராஜா நீங்க தான் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்த முடிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. தேசம் முழுவதற்கு தானே சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும் சிறு பிள்ளைகள் ஆண்டவரை தேடவும் அண்டி கொள்ளவும் நீங்க தானே பலப்படுத்த முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். இந்த சிறு பிள்ளைகளை கொரோனா வைரஸ் ஆண்டு ஒருபோதும் தொடாதபடி நீர் பாதுகாத்து பலப்படுத்தபடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அலிப்பிள்ளையிலும் எங்கேயும் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பனே. நீங்க முழுமையாய் பொருட்படுத்த ஆசீர்வதிக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். மகிமே யாவற்றையும் செலுத்துகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
0: சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள Hand of Jesus, வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை Hand of Jesus மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜப என்ன நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாக வெளியே ஒழித்து போயிடுவாங்க, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும், ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். அதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புல நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹலேலூயா சொல்லலாமா? ஹலேலூயா.
6: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
7: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: acmkaram@gmail.com. Our website: and

0: வாசிக்க கேட்டு 91 சங்கீதம் 3 வசனம்.
1: அவர் உன்னை வேண்டனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார்.
0: ஆமா மேனவர்களே, இந்த பொல்லாங் நிறைய இந்த உலகத்துல வாழ்றோம். இனிமேல் அடிக்கடி வரப்போது நிறைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஆபத்துகள், பெத்துக்கள் நிறைய இருக்கும். ஆனாலும் கர்த்தர் என்ன, கர்த்தர் தேடுறவங்களை என்ன செய்யறாரு, வேடண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிப்பார். இந்த உமைக்காரம் நோய் வந்தாலும் சரி, தேங்காய் காய்ச்சல் இருந்தாலும் சரி, கொரோனா கொள்ளை நோய் என்ன கொள்ளை நோய் உலகத்தில் இருந்தாலும் ஆண்டவராக இயேசுக்கு திரும்பி வேடண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்மள என்ன செய்வாரா, தப்பிப்பார். அல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து கர்த்தர் மாத்திரம் உறுதியை பற்றி கொண்டா போதும், எந்த கொள்ளை நோய் நம்மளை தொட முடியாது. எந்த வேடன் யாரு, பிசாசு அமைக்கிற கண்ணிக்கு நம்மள விலக்கி காத்துக்கலாம். பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கொள்ளை நோய் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்லு, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்ம தப்பு வைக்கிற தேவன் நம்முடைய தேவன், கலங்க வேண்டாம். அவர் உறுதியா பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம செவத்தில் உரிய தரித்திருக்கணும். வேத வாசிக்கலையும் குடும்பச்சவம் பண்றதுலயும் எல்லாருக்கும் வீட்லயும் குடும்பச்சவம் பண்ணணும். அப்ப கர்த்தர் வேலடிச்சு காத்து கொள்வார். அல்லேலூயா. யார் வீட்டிலாம் குடும்பச்சவம் பண்றோமோ வேலடிச்சு கர்த்தர் காத்து கொள்வார். நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் சபத்தோடு துதியோடு இருக்கும்போது எந்த வேடன் யாரு, பிசாசு வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் நம்ம தப்பிப்பார். அது மாத்திரம் வாசிக்க கட்ட சங்கீத புஸ்தகம் 49 சங்கீதத்துல 15 வசனம்.
1: ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு என்ன செய்கிறார், நம்மள தப்புவித்து மீட்பார்.
1: அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீட்பார். அவர் நம்மள ஏற்றுக்கொள்ள எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. பாதாள நம்மள என்ன செய்ய முடியும், ஒரு நாளும் மேற்கொள்ள முடியவே முடியாது. பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீட்கிற தேவன். எந்த பாதாளமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. எத்தனை பாதாளங்கள் நமக்கு ரோதம் வந்தாலும் நம்ம வெளிப்படுத்தின விசேஷ வாசிக்கிறோம். 6:8 வாசித்து பாருங்க. பாதாளம் பின் செல்லுமாமா, அப்படி வந்தாலும் நம்மள என்ன செய்ய, பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மள தப்புவித்து மீட்கிற தேவன்.
1: நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம்
0: என்ன செஞ்சிச்சு, அவன் பின்னால சென்றுச்சு. இங்க என்ன சொல்றாரு கர்த்தர், நமக்கு பாதாளத்தின் வல்லமைக்கு நம்ம என்ன செய்யறாராம், தப்புவித்து மீட்பார். அல்லேலூயா. மீட்பார் மாட்டில நம்மள என்ன செய்வாராம், நம்மள அவரு ஏற்றுக்கொள்ளுவாரா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். நம்ம எதை பார்த்தும் பயப்பட, பாதாளம் ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. பாதாளம் தொடவே முடியாது. ஒவ்வொரு நாள் நம்ம செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தரோடு இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வீட்டுல குடும்பச்சவம் பண்ணணும். எப்போது நம்ம வீட்டுல நம்ம உள்ளத்துல நம்ம செபிச்சு துதிச்சுட்டே இருந்தோம்னா எந்த பாதாளமும் மேற்கொள்ள முடியாது. எந்த கொள்ளை நோய் நம்மள மேற்கொள்ள முடியாது. எந்த வேடனுடைய கண்ணி நம்மள மேற்கொள்ளவே முடியாது. அதை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கடைசி நாளுடைய காரியங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கு. மலேசியால எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரம் வெள்ளம், நீங்களா பாத்திருப்பீங்க, பயங்கரமான வெள்ளம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வார், எல்லாத்திலையும் தப்பு வித்து நம்மள என்ன செய்யறாரு, காக்கிற தேவன். எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம எல்லாம் செபிக்கணும், அதிகமா செபிக்கணும், அதிகமா தேவனோடு உறவாடணும், அதிகமா ஆண்டு பாதத்துல காத்திருக்கணும். அது மாத்திர காலையில எந்திரிச்சு கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து செபிச்சுட்டு தான் நம்ம வெளியே போகணும். அப்ப தேவனுடைய பாதுகள் நமக்கு எப்பவுமே கூட இருக்கும். நம்ம வெளியே போய் எந்திரிச்சு போய் சும்மா போயிடக்கூடாது. காலையில எந்திரிச்சதும் கொஞ்ச நேரம் செபிச்சு பைபிள் வாசித்து ஆண்டோட வார்த்தையை நம்ம தியானித்து போகும்போது அந்த நாளெல்லாம் உங்களோடு கர்த்தர் கூட இருப்பார். உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். எந்த தீங்கு நம்ம தொடவே முடியாது. எல்லா தீங்குக்கு நம்மள விளக்கி காப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்ம தப்புக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் தியானிக்க போறோம். முதலாவதாக பார்க்கிறோம் தானியேல் புஸ்தகம் 6:16 வசனம்.
1: அப்பொழுது ராஜா
0: கட்டளையிட
1: அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி,
0: நீ
1: இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன்
0: உன்னை
1: தப்புவிப்பார் என்றான்.
0: உன்னை தப்புவிப்பார் என்றார். ஹல்லேலூயா. ஒரு புரட்சியாதி ராஜா அறிஞ்சிருக்கிறாரு, நீ இடைவிடாம நீ ஆராதிச்சுட்டே இருக்கப்பா, உன்னு சொல்லுவேன், நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவன் உன்ன தப்புவிப்பார். எதுல இருந்து? சிங்கத்தின் வாயிலிருந்து. ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார் என்று சொல்லி தவியார் அந்த ராஜா, ஆண்டவர் அறியாத ஒரு ராஜா தான், அவர் சொல்றாரு, நீ இடைவிடாம ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார். அப்ப நம்ம இடைவிடாம ஆராதிச்ச போதும், அவர் நம்ம எந்த சிங்கமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நம்மள நினைச்சுவாரு, நம்மளை தப்பிப்பார். இடைவிடாம தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டு உள்ளத்துல பாட்டு பாடிட்டும் ஆண்டவரை ஆராதிச்சா இருந்தா நம்மளை தப்பிப்ப. எந்த எந்த ஆபத்தை மேற்கொள்ள முடியவே இல்லை, எந்த விபத்து வந்தாலும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த நிலைமையிலையும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நீங்க அங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்மளோட கூட இருந்து நம்மளை நடத்துகிற தேவன். ரெண்டு தீமோத்தேயு புஸ்தகம் 1:4
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: சித்திரியத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லையே. நம்ம இங்க இருந்து எருசலேம் போய் ஆராதிக்கணும் தான் நம்ம கஷ்டம். நம்ம எங்க இருந்தாலும் சித்திரியத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டிருந்தா நம்மளை அவர் தப்பிப்பார். நம்ம ஆராதித்த போதும், அவர் நம்மளை தப்பி வைக்கிற வல்லவராக இருக்க. சிங்கத்திலிருந்து தானியில தப்பி வைத்த தேவன் உங்களே கைவிட்டுவாரா? நிச்சயம் விட மாட்டார். நம்ம இடைவிடாமல் அவர் ஆராதித்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மளை அவர் தப்பி வைப்பார். அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்ம என்ன செய்யணும்? இடைவிடாம ஆராதிக்கணும். இங்க சொல்றாரு எப்ரையீம் புஸ்தகம் 12:28
1: ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்,
0: நான் பெறப்படுற ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம்
1: பயத்தோடும்
0: பக்தியோடும்
1: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி.
0: பயத்தோடும் பக்தியோடும் அந்த ஆராதனை எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி
1: கிருபையை பற்றி கொள்ள கடவும்.
0: கிருபையை பற்றி கொள்ள கடவும். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய முடியும். அவரை தேவனுடைய கிருபையை நம்ம என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். நம்ம ஆராதனை செய்யும்போது கர்த்தர் தானியில் இடைவிடாம ஆராதித்தார். சிங்கத்தின் கையிலிருந்து அவரை காத்தார். சிங்கங்கள் அப்படிதான் போட்டிருக்கு. சிங்கங்கள் அப்படி போட்டிருக்குது. அப்ப நம்மளையும் கர்த்தர் நிச்சயமா தப்பிப்பார். யாரும் பயப்பட வேண்டாம். இந்த புது வருஷத்துல பயங்கரமான கஷ்டங்களா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். அப்போஸ்தலின் மறுபடியும் புஸ்தகம் 26:7
1: இரவும் பகலும்
0: பாத்தீங்களா, இரவும் பகலும்
1: இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும்.
0: நம்முடைய 12 கோத்திரத்தார். அந்த 12 கோத்திரத்தார் என்ன செஞ்சிருக்காங்க? இடைவிடாம இரவும் பகலும் இடைவிடாம ஆராதித்திருந்தாங்களா நம்ம முற்பிதாக்கள். அப்ப இது நம்ம அது மாதிரி தான். நம்ம என்ன செய்யணும்? இனிமேலும் இடைவிடாம துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அன்று ஓட்டு இருந்தோம்னா எந்த சிங்கமும் மாறிக்கொள்ளாது. கெச்சிக்கிற சிங்கத்தை போல எலும்புற போல அந்த பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த ஆபத்து பத்து நமக்கு வராது. இந்த உலகத்துல என்ன ஆபத்து வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்மளும் தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன சரி, இடைவிடாம தேவனை ஆராதித்து கொண்டிருக்கணும், துதிச்சு கொண்டிருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கணும். நிச்சயமா தேவன் நம்மளை தப்பிப்பார். ரெண்டாவதாக நம்ம ஆசிக்கு கேட்ட 2 புஸ்தகம் 1 எப்படி எப்ப தப்பி வைக்கிறார பாருங்க. 1:10
1: அப்படிப்பட்ட
0: மரணத்தினின்றும்
1: அவர் எங்களை தப்புவித்தார்.
0: இப்பொழுதும் தப்புவிக்கிறார்.
1: இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம்.
0: இன்னமும் தப்பிப்பார் என்று சொல்லியிருக்காங்க. கர்த்தரை நம்பி இருந்தாங்க. நம்மளும் அவரை நம்பி இருக்க வேண்டிய, என்ன மரணம் வந்தாலும் நம்ம தப்புவிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். அவரை முழுமையா நம்ப வேண்டும். ஒவ்வொரு நாள் அவரை முழுமையா நம்பி இருக்கணும். நம்மள போதும், வேற ஒன்னும் ஆண்டவர் கேட்கல. அவர் நம்பி அவங்க இன்னமும் தப்பிப்பான்னு சொல்லி அவங்க அப்போஸ்தலர் ஆதி அப்போஸ்தலர்கள் அப்ப கர்த்தரை நம்பியிருந்தாங்க. அதே போல் நம்மளும் கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையும் அவரே நம்ப வேண்டும். கர்த்தரை தப்பிப்பார், எல்லா இக்கட்டியங்களும் விடுவிப்பார் சொல்லி அவரை நம்ப வேண்டும். தாவீது ராஜா சொல்றாரு 62:8.
1: ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள்.
0: எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எந்த நேரத்திலே அவரை நம்புங்க. யாரை நம்ப வேண்டாம், அவரை நம்புங்க. எக்காலத்திலே அவரை நம்புங்கள். நிச்சயமா உங்களை கட்ட எல்லா இக்கட்டுக்கும் தப்பிப்பார். எந்த மரணம் என்ன பிரச்சனை வந்தாலும் கத்து நம்மளை தப்பிப்பார். நம்ம கலங்க வேண்டாம். நம்ம அவர் முழுமையா நம்புனா போதும். ஆபிரகாம் பத்தி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ரோமர்கள் நிறுவம் 4:18.
1: உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு
0: தகப்பனாவதை
1: நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும்.
0: ஆபிரகாமுக்கு 100 வயசாயிருச்சு, சாராளுக்கும் வயசாயிருச்சு, நம்பருக்கு என்ன செய்யல, ஏதுவே இல்லாம இருந்தோம்.
1: அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான்.
0: ஆபிரகாம் என்ன செஞ்சாரா, நம்பிக்கையோட விசுவாசித்தான். இன்னைக்கு அவரு அவங்க மூலியமா வந்ததுதான் இஸ்ரேல் சந்ததி. நம்பிக்கை பெரிய காரியம். நம்ம நம்பணும் எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பிக்கையோட விசுவாசிச்சாரான். ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராவுக்கு 90 வயசு, எல்லாமே அவங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஆனா நம்புறதுக்கு ஏதுவே கிடையாது, குழந்தை கிடைக்குமுங்கிற நம்பிக்கை ஏதுவே கிடையாது. ஆனா அவங்க நம்பி இருந்தாங்க. அதனால கர்த்தர் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இன்னைக்கு அவங்கள நிமித்தாதான் இஸ்ரேல் சந்ததி உருவாயிருக்கு. அதனால நம்ம நம்புவோம், ஆபிரகாமை போல நம்புவோம். பரிசுத்த பவுல் அவங்கள நம்பினாங்க, தாவீது நம்பி இருந்தாங்க. நம்ம அவரை நம்புவோம். முதல் நம்ம இடைவிடாம ஆராதிக்கணும், ரெண்டாவது அவரை முழுமையா நம்பணும். நம்பிக்கையே எனக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரோமர்கள் நிருபம் 15:13.
1: பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு.
0: நம்பிக்கை பெருகும்படிக்கு எப்ப நமக்கு பரிசுத்தா நமக்கு நம்பிக்கை பெருகும்? பரிசுத்தாவின் பலம் அவர் நமக்குள்ள வந்துட்டாருனா அதங்க வேதத்துல வாசிக்கிறேன். பரிசுத்தாவின் வரும்போது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவினர் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடீஸ்வரன் சாட்சியா இருக்கு. அந்த பலன் நமக்குள்ள வரணும். பரிசுத்தாவின் பலத்தினால் நம்பிக்கை என்ன செய்தா பெருகும்படிக்கு. பரிசுத்தாவின் நமக்குள்ள இருந்தார்னா நமக்கு நம்பிக்கை பெருகும். நம்ம ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகம் சம்பூர்ணமா தாங்கப்பா, கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாப்பா, சம்பூர்ணமா தாங்க கேட்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றும். இது கர்த்தர் சொன்னா, இதோ மாம்சமணி யார் மேல் ஆவிய ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம கேட்கணும், கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, தனியா என்னால வாழ முடியாது. அதனாலதான் இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லியிருக்காரு, பரிசுத்தாவே வந்து நமக்கு துணையாளரா, அந்த துணையாளர் நமக்குள்ள வந்துடணும். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும். பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். பரிசுத்தாவின நமக்குள்ள வந்துட்டாருன்னா நமக்கு நம்பிக்கை பெருகும். ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்வோம். முதல்ல நம்ம தப்பு என்ன செய்யணும், இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது நம்ம தப்பிக்கணும்னா என்ன செய்யணும், கர்த்தரை என்ன செய்யணும், நம்பணும். எக்காலத்திலும் எந்த காலத்திலையும் அவர் நம்பியிருக்கணும். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியா இருந்தாலும் எல்லா நாளும் எக்காலத்தில் அவர் நம்ப வேண்டும். நம்பியிருந்தா போதும். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆண்டவர் ஆசிரிக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். நம்ம நம்பணும், வேற ஒண்ணு நம்ம ஆண்டவர் நம்பிட்ட கேட்கல, அவரை நம்ப வேண்டும். மூன்றாவதாக எப்ப நம்மளை தப்பிப்பாரா? லூக்காவின் சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி.
0: இனி சம்பவிக்க போற பூமி அதிர்ச்சி, இன்னும் ஆண்டவர் கொள்ளை நோய் பகல் மீதமான இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது. பூமி அதிர்ச்சி, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சகலமான காரியங்கள் நிறைய நடக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வீட்டுல வாசிச்சு பாருங்க, மத்தியில் சுவிசேஷம் 24:00 வாசித்து பாருங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதான் இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணுமா, தப்பி. இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புன்னு என்ன செய்யணுமா, வாசி.
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க.
0: இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும், மனுஷகுமரனுக்கு முன்பாக நிற்க,
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா, மனுஷகுமரன் முன்பாக நிற்க பாத்திரவானை எண்ணப்படும்னா எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், விழித்திருங்கள் என்றார். விழித்திருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு செவ்வாய் தாங்கப்பா, விண்ணப்பத்தினா வைத்தாங்க, எப்பொழுதும் செவ்வன்னப்பா, நடந்தாலும் உட்கார்ந்தாலும் இயேசுவோடு பேசிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீங்க இயேசுவோடு பேசினவங்களுக்கு எல்லா ஆலோசனையும் தந்து கொண்டே இருப்பார். நீங்க எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எல்லா ஆலோசனையும் அவர் தருவார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும்னா, இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா எப்பொழுதும் செவ்வமணி விழித்திருக்கணும். செவந்தான் செவச்சி இனி சம்பவிக்கிற இவைகளுக்கும் தப்பணும். அது மாத்திரல, மனசுக்கும் வர வரப்போற அவருக்கு முன்பாக நம்ம பாத்திரவானே எண்ணப்படணும்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். வேற எதுவுமே செய்ய முடியாது, எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இருதயம் கத்தரோடு இருந்து வேலை செஞ்சாலும் நடந்தாலும் போனாலும் இருதயம் கத்தரோடு இசைந்திருக்கணும். அப்ப நமக்கு எந்த ஆபத்து வித்து வராது. அதான் எப்பொழுதும் இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமரன் முன்பாக நிற்க பாத்திரவனை எண்ணப்படணும், எப்பொழுதும் செவமணி என்ன செய்யணுமா, விழித்திருக்கணும். செவமனை ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே என் கிருபி நான் போய் விண்ணப்பத்தினை தாங்கப்பா, நான் செபிக்கணும் ஆண்டவரை சொல்லி கேட்போம். முதல்ல என்ன செய்யணும், இது தப்பணும்னா என்ன செய்யணுமா, இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும், நம்பர் எப்ப பரிசுத்தன் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகுன்னு வாசிக்க கேட்டோம். மட்டும் கத்தடி வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவம் பண்ணுவோம். எங்களான் பாரு இசித்து வழி நிறுத்துறேங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வல்லம்ல தேவனை கத்தாவே, மை போற்றுகிறோமே வாழ்த்துகிறோம் அணுகிறோம் கத்தாவே. ஆகியா எங்கள் மத்தியிலே இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ரெண்டு பேராது மூணு பேராது நாமத்தில் எங்கே கூடியிருக்கீங்களோ உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீராண்டவரே. ஐயா ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். சமாந்தி சந்தோஷத்தை தர முடியாது செபிக்கிறோம். பலவீனத்தை மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடைத்து போட வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும் செபிக்கிறோம். ஐயா ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுற எல்லா பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தர முடியாது செபிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுங்க சப்பா மேக்கரன் வியாதியிலிருந்து விடுதலை தாங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் குணமாக்கிருங்க சப்பா, குணமாக்கிருங்க சப்பா. அன்பின் ஆண்டவரே நீங்க தான் சுகமாக்கணுமே. டெங்கு காய்ச்சல கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ விதத்துல கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா, அவங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் துடைங்க, பிரச்சனையால் நீக்கிருங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாய் உண்மை நோக்கி நம்ம அன்றாடி செபிக்கிறோம் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா, வேண்டி குளிர்ந்திருக்கும் அழைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சுறேங்க பரம தகப்பனே. கோடி கோடி ஸ்தோத்திரம் அண்டவரே. வீசிங்க வியாதியை குணமாக்குங்கப்பா. வீசிங்கனாலே எத்தனை பேர் மூச்சுவிட முடியாம கஷ்டப்படுறாங்க சப்பா. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க சப்பா. கெஞ்சி கேட்கிறேன் சப்பா, கெஞ்சி கேட்கிறோம் அண்டவரே. இப்படி வல்லமே அவங்களுக்கு இறங்கி குணமாக்குங்கப்பா. 107 சங்கீத 20 வசனத்துல சொன்னீரேன், வசனத்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்னீரப்பா. குணமாக்க முடியாது செபிக்கிறோம் கத்தாவே. குணமாக்குங்க தலைவலியை குணமாக்க, தலைப்பாரத்தை குணமாக்கப்பா அண்டுபுரிய. தலைவலியை குணமாக்க, நரம்பு பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க. நரம்புலால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களப்பா. லாங் குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. பரலோக தேவனே ஒரு வீசம் விட வல்லமே அவங்கள மூடட்டு, அக்கினி மூடட்டு ராஜா. ஐயாமை துதிக்கிறோம் தகப்பனையுமே ஸ்தோத்திர. வேலையில பரமோசனாத மக்களுக்காக செபிக்கிறோம். வேலையில பிரமோசன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிறோம். வேலை கன்ஃபார்மாக்கணுமே. கஷ்டப்படுற மக்களுக்காக செபிக்கிறோம். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க சப்பா. கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ளும்படியா செபிக்கிறோம் தகப்பனையுமே. நூக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஐயா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை தாங்க. வேலை இல்லாத மக்களுக்காக செபிக்கிற வேலையை தாங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய, உதவி செய்ய சப்பா. அண்டு வரே கடன் பிரச்சனைலாம் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. உள்ளத்திலையும் வெளியிறங்குமா அற்புதத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். வியாதியை குணமாக்குங்க சப்பா. பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. காத்துக்கோங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். தேவக்கிருவை எல்லாரையும் கொண்டு கொள்ளட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கரணப்பா மே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்துல வெளியரங்கமா இருப்பது செங்கப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. குடும்பத்துல எத்தனை குடும்பங்களை சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லப்பா. அன்றுவரையே எத்தனையோர் வேலையை கிடைச்சி வேலையை இழந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை செபிக்கிறோம். வேலை கொடுங்கப்பா, பிரச்சனையை மாத்திருங்க ஏசப்பா. எல்லா மக்களும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் மக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரை அஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜிக்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதி உன் அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவரே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
4: உங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.org. www.hndbc.in. God bless you.

0: கர்த்தருக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக.
0: கர்த்தரை நினைச்சு நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொள்ள நினைச்சு உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான், எனக்கு உண்மை தவிர யாரும் இல்ல, நீங்க தான் சொல்லி அவளை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்வார். ஆனா உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 6 வாசிக்கிறோம், 37.
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில்
1: வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை
0: நான்
1: புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பின் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க? கர்த்தர் கீழ்படியாதனால புறமான இருளை தள்ளப்படுங்க. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, என்னிடத்துல வரவுற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ளும். அவர் பார்த்து பற்றி கொள்ளும். அவர் ஒரு நாள் நினைச்சு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்க என்ன இருக்குது? வாசி பண்ண மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறமான இருளை தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்து. நாளை நம்முடைய நாளை என்ன நடக்கும்னு தெரியல. உறுதியா புடிச்சுக்கணும். இயேசுவே நீதான், நீங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்துக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. அவர் உறுதியா பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாரா, நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் 63 சங்கீதம் 8 வசனம்.

0: ஆத்துமா,
1: என் ஆத்துமா
0: உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது.
1: சாவித்ராஜர் சொல்றாரு, என் ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
0: உமது வலது கரம்,
1: உமது வலது கரம்
0: என்னை தாங்குகிறது.
1: என்னை தாங்குகிறது பாத்தீங்களா, ஆண்டு வலது கரம்ல தாங்குறது சொல்றாங்களே. இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறவங்க பின்னால இவருக்கு யாரு பாப்பா அப்படின்லாம் சொல்றாங்க. தத்திர உரிய பற்றி கொள்ளும் என்ன சங்கீதக்கர சொல்ற, ஆண்டவருடைய வலது கரம் என்ன தாங்குறது, கட்டடி வலது கரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும், அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளும்னா, படுக்கையில் இருந்தா கூட கத்திர நம்மளை என்ன செய்யறாரு தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், உறுதியா அவரை பிடிச்சிக்கணும். நீங்க தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம், நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திட்டு ஒப்பு கொடுக்கணும். அதே தான் இங்கேயும் சொல்றாரு, 73:23-24.
0: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்,
1: உம்மோடு இருக்கிறேன்.
0: என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர்,
1: என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறீர்.
0: உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி,
1: உம்முடைய ஆலோசனையின்படி நீர் நடத்தி,
0: முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
1: என்னை மகிமையில ஏற்றுக்கொள்ள முடிவில், நான் மகிமையில ஏற்றுக்கொள்ள, நம்ம கத்தரோடு இருந்தா அவர் வலது கரம் தாங்கும், நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவாரு, மகிமேல நம்மள ஆண்டு நாள் ஏற்றுக்கொள்வாரு. அல்லேலூயா. அதனாலதான் அவர் என்ன செய்யணும், உறுதியா பற்றிக்கொள்ளணும், உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். நீ தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றிக்கொள்ளணும். என்ன வந்தாலும் என்ன விடவே மாட்டாண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியா அவரை பற்றிக்கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவெறிந்தும் நினைச்சிருக்கணும், ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிவரை நிலைத்திருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24 வாசித்து பாத்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
0: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
1: முடிவிறந்த நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நிலைக்கணும், என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவரே அப்படின்னு சொல்லி காலை உறுதியாய் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும், பற்றி கொண்டார் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
0: நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்,
1: திகையாதே.
0: நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால், உன்னை தாங்குவேன்.
1: பாத்தீங்கன்னா, பயப்படாத உன்னோடு இருக்கேன், திகையார் உன் தேவன் பலப்படுத்துவாரு. நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா, இவனை இவ்வளவு பலவீனமா இருக்க, என்னோட சரீரம் எப்ப நல்லா பலப்படும் நினைக்கிறா, அதுவும் சொல்றாரு தாங்குவேன்னு சொல்றாரு. சகாயம் பண்ற உதவி செய்யறவர். இந்த உலகத்துல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால சே எப்ப பாரு உங்களுக்கு உதவி தானா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு, சகாயம் பண்ணுவார். சகாயம் பண்ணு மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்யறாரா, வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க, உலகத்துல இயேசு கிறிஸ்து போல அன்புள்ள தேவன் உலகத்துல யாருமே இல்ல, அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தம் 13 ஏசாயா 41:13.
0: உன் தேவனாய் இருக்கிற,
1: கர்த்தராகிய நான்
0: உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
1: பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்துல திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிடுறாங்க. கைவிடுறது மாத்திர இல்ல, எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸ்ல நிறைய பாக்குறோம், 2 குழந்தை அப்படியே தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவன் வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கருத்து சொல்றாரு, அவர் என்ன சொல்ற, வலது கருத்தை பிடித்து என்ன சொல்றாரா, நான் உனக்கு துணை நிக்கிறேன். அவர் துணை மாத்திரம்தான் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும், கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடல. 82 எங்க அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, உங்க அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் உபத்திரங்கள் வரும், வராம இருக்காது. வந்தாலும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமான அவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருதான் தாங்குறார். அவரை மனுஷன் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். லேசா இல்ல அன்று சொல்றாரு, ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் வீட்டுற கூடாது. அது சொல்ற கர்த்தர் சொல்றாரு, முடிவிருந்த நிலை நிலை போனா நிலைக்கணும், முடிவிருந்த அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வளர்ந்துறையும் செய்யக்கூடாது, வீட்டு கடந்துறையும் செய்யக்கூடாது. முடிவிருந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமா நம்மள ஒரு நாள் கூட விட ரட்சிப்பார். இந்த உலகத்தில் நம்ம ஆதரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்யறாரு, நமக்கு என்ன கொடுக்கறாரு, அவர் வளர்த்துக்கிற நம்மள தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்றாரு, வலதுகத்தினால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன சொல்ற, நம்ம வலதுகிறத தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பிடிச்சு கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். தீட்டியாசல வேலை செய்வோம், எங்க ஆபீஸுக்கோ அவங்க வீட்டுக்கோ எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவு தூரம் போயிட்டு என்ன செய்வோம், 6 மணி. அப்ப எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டுல ரேடியோ இருக்கு. அப்ப யாரு யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டுல தான் அப்பெல்லாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால அப்ப அவங்க வீட்டுல மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே ஓடுவேன் பாருங்க, வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போவேன், என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு எங்க வீட்டுக்கும், நான் தீப்தியாச வேலை செய்யற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோடி பார்த்து கேட்கறதுக்காக அவ்வளோ வேகமா போவேன். அப்ப இந்த விஸ்வானியில கேட்போம், அந்த அளவுக்கு கர்த்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சையை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கும் கர்த்தரை 1 நிமிஷம் கூட கைவிடாம எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்னைக்கு உங்க மத்தியில கர்த்தரை எனக்கு கொண்டு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை பற்றி கொள்ளக்கூடிய வாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்ப கர்த்தர் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமா நம்மள ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ரெண்டாவது அவர் உறுதியை பற்றி யாசாயின் புஸ்தகம் 26:3
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்.
1: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்து கொள்வீர் சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டவனா, அவரே நம்பி இருக்கிறபடி நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்க, அம்மா அப்பா இல்ல, கண் பார்வை இல்ல, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர என்ன செய்ய, அவரை நம்பி இருக்கிறபடி என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானத்தை கொடுக்கிறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்ய, இன்னைக்கு கவலை வந்தாலும் யாசு படிச்சு இந்த பொறுப்பு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்க தான். எனக்கு இந்த ஊருக்கு வரதுக்கு மேலே யாருமே தெரியாது, வாசா ஒன்று தான் தெரியும், வாசா தான் கூட்டிட்டு இருந்துச்சு, தெரியாதுமே தெரியாது. ஆண்டு அன்னைக்கு சொன்னேன், அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊரில் யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வாஸ்தா நீங்கள் போச்சு, நீங்கள் போகிறோம், வாஸ்தா தான் எங்கள் கூட இருக்கு, யார் வாஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவர் நீங்கள் தான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லி தான் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதில் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்ன செய்யல, ஒரு நன்மையும் குறைப்படாமல் கத்துக்கணும். ஒவ்வொரு உதவிக்கும் கர்த்தர் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம். கத்தர் உங்களை உள்ளத்துல பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்று மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்க வீட்டுக்கும் போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அங்க போட செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போக கூடாது சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யுது ஆண்டவரே, ஃபஸ்ட்டாக கூட போச்சு நீங்கள் போகிற ஆண்டவரே, நீங்கள் என்னை பொறுப்படுத்திக்கோங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார். சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா, சமாதானம் வாழ முடியுமா, வாழவே முடியாது. உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உண்மையை நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறீர். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். அனைவரும் சேர்ந்து செவிப்போமா. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்தி சம்மந்தி தந்து சந்தோஷத்தை தந்து அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துங்க சப்பா.
2: அவங்களுடைய வியாதிலாம் குணமாக்குங்க ஏசப்பா, நோயெல்லாம் குணமாக்குங்க, பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்க ஏசப்பா, பெரும்பாட குணமாக்குங்க ஏசப்பா, அவங்க பலவீனத்தால கஷ்டப்படுறாங்க ஏசப்பா, அவங்களை குணமாக்குங்க ஏசப்பா. பரலோக தகப்பனையுமே துதிக்கிறோம். கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே, உங்க ரத்தம் பூசுங்கப்பா, குணமாக்கிருங்க குணமாக்கிருங்க, கிட்னியை குணமாக்குங்க ஆண்டவரே, தைராய்டை குணமாக்குங்க ஏசப்பா, கத்தாவை பிபி குணமாக்குங்க, உப்புச்சத்தை குணமாக்குங்க ஆண்டவரே, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க ராஜா, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, அவங்க நாமத்தை மையப்படுத்துங்க, சுகர் இருந்தா குணமாக்கிருங்கப்பா, சுகர்னால எவ்வளவு கஷ்டங்கள் ஆண்டவரே, என் தேவன் அறிவீரப்பா, சுகரை குணமாக்குங்க, சுகரை குணமாக்குங்கப்பா, வியாதி குணமாக்குங்கப்பா, நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செய்வனை உடைச்சு போடுங்க, பிசாசுங்க அழிச்சு போடுங்க ஆண்டவரே, என்ன பலவீனாலும் குணமாக்கும் உம்மால முடியுமையா, இதோ மாம்சமா யாவருக்கு நான் தேவனை கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே, நீங்க அவங்களை குணமாக்கி ஆசிரியச்சு உயர்த்துங்கப்பா, தகப்பனையும் ஸ்தோத்திரம், மந்திர கட்டு செவனை கட்டு உடைச்சு போடுங்கிறாச்சா, பெலிசனை கட்டு உடைச்சு போடுங்கிறாச்சா, அந்த கஷ்டத்தில் அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணேசப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணேசப்பா, சமான் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க, தொழில் சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சிற வியாபாரிகளை ஆசிர்வதிங்க, கத்துடி நாம மகிழ்ப்படுத்தும் ஆண்டவரே, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே, பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர வேண்டும் ஐயா, படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும், ஞாபகத்தை தர வேண்டும் ஐயா, எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே நல்ல மதிப்பு நாங்கள் பாஸ் பண்ணுவோம்ப்பா, தேவ ஞானத்தை அவங்களுக்கு கட்டிட முடியாச்சு வைக்கிறோம், தேவ கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ள முடியாச்சு வைக்கிறோம் ஆண்டவரே, வேண்டிக் கொடுத்துருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, நன்மையான இந்த தீபம் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதியும் பிதாவத்தில் இறங்கி வருகிறது, மாறுதல்களும் வேற்றுமையான எந்த நிழலின்னு சொன்னீங்களே சப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனையும் ஆசீர்வதிக்கும் காரணம் உங்களை தொடுவது அவங்களை உணரட்டும் ஆண்டவரே, பலப்படுத்துக காத்துக்கோங்க, எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரச்சரியாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜிகிறோம் பரமபிதாவே ஆமே. கத்த நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராஃப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12 Bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு தந்த வசனம் சங்கீத புஸ்தகம் 51:6.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
0: உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். ஆண்டவருக்கு அநேக விருப்பம் உண்டு. நம்ம கர்த்தர் சொல்ற பூமி மேல அக்கினியை போடுறது இப்பொழுதே பற்றியற விரும்புற அப்படி நிறைய காரியத்தில் விரும்புறலாம் சொல்லி இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் இன்னொரு விருப்பம் என்ன, நம்ம ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்மையா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உள்ளத்தினோட உதட்டிலோன்னு நம்ம பேசக்கூடாது, எதை செய்தாலும் என்ன செய்யணும், உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கட்டாயம் தருவா. நம்ம உள்ளத்துல உண்மை இல்லாம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பிரயோஜனமே இல்லை. நம்ம உள்ளத்துல உண்மையா இருக்கமா. சிலர்லாம் பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் எழுதுவாங்க, எதையோ சொல்லுவாங்க, ஆனா உண்மையும் உண்மையா இருக்காது. ஆனா கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன விரும்புறாரா, உள்ளத்துல உண்மை இருக்கணும். உண்மையா இருக்க விரும்பலன்னு சொன்ன பரவாயில்ல, உள்ளத்துல உண்மை இருக்கணுமா. நம்ம பேச்சுல வார்த்தையில செய்கையில எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்மளை அழைத்தவர் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர். 1 Cor 1:9 பாருங்க,
1: உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்.
0: நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எங்கேயோ இருந்த எங்கெல்லாம் இருந்த நம்ம சேற்றில உலையான சேற்றில கிடந்தோம், நம்ம அங்கிருந்து அழைத்து வந்தார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மளும் ஒவ்வொருவரும் உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழி புஸ்தகம் 20:6.
1: மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாலத்தை பிரசித்தப்படுத்துவார்கள்,
0: தயாலத்தை பிரசித்தப்படுத்துவார்கள்.
1: உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்,
0: உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார். உண்மையா இருக்கு, நம்ம வாழ்க்கையில் உண்மையா இருக்கான்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, என்னடா பேசுறலாம் பொய்யெல்லாம் பேசுறாங்க. ஆனா வந்து அவங்க நான் இப்படி இருந்தா அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொல்லி தங்களையே பிரஸ்தா பண்றாங்க. அவங்க வாழ்க்கையில் உண்மை இல்லைன்னு சொல்லி நம்ம எத்தனையோ ஜனங்கள் நம்மள பாப்பாங்க. அது மாத்திர ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து பாப்பாரு, ஒரு பக்கம் என்ன இன்னொருத்தர் என்ன இன்னொருத்தர் யாரு பாப்பா, பிசாசு நம்மளை பாப்பா. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சிரிப்பான். அவங்க பேசுறலாம் ஏதோ பேசுறாங்க, உண்மை மாதிரி செஞ்சுக்கிறாங்க, ஆனா உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும். ஏன் உண்மையா இருக்குன்னு தெரியுமா, வெளிப்படுத்தின விசேஷம் 17:14.
1: அவரோடு கூட இருக்கிறவர்கள்
0: அழைக்கப்பட்டவர்களும்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தரோட இருக்கணும் சொன்னா எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், உண்மை. அப்பதான் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு இருக்க முடியும். அழைக்கப்பட்டவர், ரெண்டாவது யாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர், மூணாவது யாரு, உண்மை உள்ளதான் கர்த்தரோட. உண்மையா இருந்தா தான் கர்த்தரோட இருக்க முடியும். கர்த்தர் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு கர்த்தரோட இருப்பேன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. உண்மையா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்கணும், பேச்சுல உண்மையா இருக்கணும், செய்கையில உண்மையா இருக்கணும். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கறோம் அதுல உண்மையா இருக்கணும். நிறைய பேர் கர்த்தர் சமூகத்துல எதையோ ஒப்பு கொடுத்துருவாங்க, ஆனா கரெக்டா கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்ய மாட்டாங்க, உண்மையா இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஒப்பு கொடுத்ததுக்காக என்ன, தான் யூதா சொல்றாரு, ஒப்பு கொடுத்துல என்ன செய்யணுமா. யூதா 1:4, 3
1: பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட
0: விசுவாசத்திற்காக
1: நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று.
0: நம்ம ஒப்பு கொடுத்ததுக்காக என்ன செய்யணும், விசுவாசத்தோடு தைரியமா
1: போராட.
0: ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஏதோ நம்ம யாற்ற சொல்றேன், நம்ம வந்து இத இப்படி செய்வோம் அப்படி சொல்லி எங்க சொல்றோம், தேவடைய சமூகத்துலதான் பிரசிங்கில ஒரு வசனம் இருக்கு, மனம் புதிரி தேவல சமூகத்துல எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி. நம்ம ஒப்பு கொடுத்தனா கட்டாயம் அதுல என்ன செய்யணும், உண்மையா இருக்க வேண்டும். ஒப்பு கொடுத்த உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறாரோ அதுல நம்ம உண்மையா இருக்க வேண்டும். எல்லாத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அதான் உள்ளத்துல உள்ளத்துல உண்மை. வெளியே நம்ம உண்மை மாதிரி இருந்துடலாம், ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, உள்ளத்துல உண்மை இருக்க வேண்டும். உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் அங்க இருப்பாங்க, அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளதுதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்க முடியும். இந்த உலகத்துல நம்ம உண்மை இருந்தா தான் கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்க முடியும். அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் உண்மையா இருந்தாங்கதான் பாக்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் நெகேமியன் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம்.
1: ஆபிரகாமை தெரிந்து கொண்டு,
0: அவனை
1: ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி, அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர், அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு.
0: அல்லேலூயா. யாருடைய இருதயம் உண்மையா இருந்து கர்த்தருக்கு முன்பாக? அவருடைய ஆபிரகாமுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தது. நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறோமா? முடிச்சளவுக்கு எப்படியாவது உண்மையா இருக்க நம்ம பேசப்பட வேண்டும். உண்மையா இருக்க வேண்டும், உண்மையா இருக்க பேசப்பட வேண்டும். ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்ததுதான். அதனால கர்த்தர் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அதிகமா தேவனை ஆசீர்வதித்தார். நம்ம வாழ்க்கையிலும் தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாஸ்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 24 அதிகாரம் 1 வசனம்.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
0: பாத்தீங்களா, ஆபிரகாமை கர்த்தர் என்ன செஞ்சாரா? சகல காரியங்களை ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். நம்ம உண்மையா இருந்தவங்க நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு நாள் ஆண்டுட்டு கேட்க, நம்மளால முடியாது ஆண்டவர, உண்மையுள்ளா மாறணும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க, என்னால முடியல, நீங்க தான் என்ன மாத்தணும், உண்மையா இருக்கணும் சுவாமி, ஒப்புக்கிறதுல உண்மையா இருக்கணும், பேச்சில உண்மையா இருக்கணும், நான் செய்கையில உண்மையா இருக்கணும். கர்த்தர் என்னை எதற்காக பிடித்தீரோ அதை ஆசையா பின்தொடர்றதுலயும் உண்மையா இருக்கணும் ஆண்டவர். உண்மையா இருக்க மாதிரி நினைச்சிட்டு உண்மையெல்லாம் போனா கர்த்தர் உண்மையா இருக்கார். அழைத்தவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவரா இருக்கிறார். அதனால நீங்கள் நானும் உண்மையுள்ள இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீதிமணி புஸ்தகம் 28 அதிகாரம் 20 வசனம்.
1: உண்மையுள்ள மனுஷன்,
0: உண்மையுள்ள மனுஷன்
1: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் எப்படி எவ்வளவு ஆசீர்வாதம் பெறுவாங்களா? பரிபூர்ண ஆசீர்வங்களை பெறுவான். நம்ம உண்மையுள்ள இருந்தா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நம்ம கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவராய் மாற்றும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எவ்வளவு நாட்கள் நம்ம உண்மையில்லாம வாழ்ந்துட்டு ஆண்டவரே, இனிமேலாத நாட்கள்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. கத்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள் நிறைவேறியுது, ஒவ்வொரு காரியங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. எப்ப வருவார் நமக்கு தெரியாது. நம்ம ஆவலோடு ஒரு வருகைக்கு வாஞ்சியோடு காத்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்னும் நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. நம்ம உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவராக இருந்தார். அதனாலதான் கர்த்தர் அவர் சகல காரியத்தை ஆசீர்வித்தார். உண்மையுள்ள மனுஷன் எப்படி ஆசீர்வதப்படுறாங்களா? பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறாங்களா? கர்த்தவே கர்த்தாவே என்னையும் மாற்றும் ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ரெண்டாவது ஒரு பக்தரை பார்க்கிறோம். 8 புஸ்தகம் 12 அதிகாரம் 7 வசனம்.
1: என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன்.
0: மோசே வீடெங்கும் உண்மையுள்ள இருந்தாராம். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் மோசையோட முகமுகமா சிநேகிதனோடு பேசுறது போல மோசையோட என்ன எப்படி பேசினாரு? முகமுகமாய் பேசினார். கர்த்தர் நம்ம கூட பேசுறாரா? யோசித்து பாருங்க. யாத்திரா புஸ்தகம் 33 அதிகாரம் 11 வசனம்.
1: ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார்.
0: கர்த்தர் மோசையோட என்ன எப்படி பேசினாரா? முகமுகமாய் பேசினார். ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா, என்னை உண்மையுள்ளா மாற்றும், என் வாழ்க்கையில உண்மை இருக்கணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திர விவாகம் புஸ்தகம் 34 அதிகாரம் 10-11-12.
1: மோசே
0: எகிப்து தேசத்திலே
1: பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும்
0: செய்யும்படி
1: கர்த்தர் அவனை அனுப்பி சேவித்த
0: சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும்
1: அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த,
0: இஸ்ரேல் எல்லாருக்கும் முன்பாக பிரத்யட்சமாய் செய்த
1: சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால்,
0: மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால்
1: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல,
0: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல
1: ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும்.
0: அது பிறகு என்ன சொல்ல, இஸ்ரேல் ஒரு தீர்க்கதரிசி கூட அந்த மாதிரி தீர்க்கதரிசி எழும்பினதில்லைன்னு சொல்லி விளங்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா கர்த்தர் என்ன மோச என்ன செஞ்சார், கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தாரு, உண்மையில இருந்தா நீங்கள் நான் உண்மையிலே இருக்க பிரயாசப்படுவோம், ஆண்டுட்டு உப்பு கொடுப்போம், ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நம்ம பிரயாசமாவது படணும், ஆண்டவரே நான் உண்மையிலா இருக்கணும் எல்லா காரியத்திலும், வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்கணும், அவங்க பார்த்து சொல்லணும், இப்ப இவங்கெல்லாம் கரெக்டா இருப்பாங்க, கிறிஸ்தவங்க வேலை செய்யறது கரெக்டா இருப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், ஒரு சின்ன பொய் கூட நமக்குள்ள வரக்கூடாது, குடும்பத்துல ஐயோ இவங்களா ரொம்ப உண்மையா இருப்பாங்க, அவங்க ஜபத்துக்கு போறாங்க, அவங்க கரெக்டா இருக்காங்க, ஒரு சின்ன பொய் கூட அவங்கள்ட்ட இருக்காது, கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தார் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். அதே போல நம்ம ஊழிஞ்சறவங்க, எங்களை போல ஊழிஞ்சறவங்களும் நாங்க சாட்சியா இருக்கணும், இயேசு கிறிஸ்து எங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. உண்மையா இருக்க வேண்டும். மோச உண்மையா இருந்தார், மொத யார் உண்மையா இருந்தார், ஆபரகம் உண்மையா இருந்தார், ரெண்டாவது மோச உண்மையா இருந்தார். பாருங்க, அதனால மோசை கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 11:3
1: மோசே என்பவன், எகிப்து தேசத்தில், பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும், ஜனங்களின் பார்வைக்கும், மிகவும் பெரியவனாயிருந்தான்,
0: ஹல்லேலூயா. பார்வோனுடைய ஊழியக்கார பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மோசே எப்படி இருந்தாரு, பெரியவனாயிருந்தார். யார் அப்படி மாத்தினது, தேவன் மாத்தினார். அவர் உண்மை இருந்ததுனால தேவன் அந்த அளவுக்கு உயர்த்தி ஆசீர்வதிச்சு அவர் மாற்றி வைத்திருக்கிறார். பார்வோனுடைய பார்வைக்கும் ஊழியக்காரருடைய பார்வைக்கும் மாச எப்படி இருந்தாரு, பெரியவோட அந்த காரணம் என்ன, ஆண்டருடைய பார்வையில் அவர் உண்மையா இருந்தார். என் வீடு எங்கும் உண்மையிலும் சொல்லி கத்தர் கத்தடி வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நம்மளே பிரயாசப்படுவோம், ஆண்டவர் கத்தில் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரை என்னை மாற்றும், மோசை எங்களை போல பாடுள்ள மனசுதான் ஆண்டவரே, அபரகாம் எங்களை போல பாடுள்ள மனசன், அவங்க உண்மையா இருந்தாங்கப்பா, எங்கள் வாழ்க்கை உண்மை இருக்க உதவி செய்யமாண்டவரை சொல்லி கேட்போம். யாத்ரா புஸ்தகம் 9:11
1: அந்த கொப்பளங்கள் நிமித்தம், மந்திரவாதிகளும், மோசைக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது.
0: மோசைக்கு முன்னால யார் நிக்க முடியல, மந்திரவாதிகள் நிக்க முடியல. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு முன்னால மந்திரவாதி என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது, ஓடி போயிடணும். நம்ம மந்திரவாதி பார்த்து பயப்பட வேண்டாம், மந்திரவாதி நம்மளை பார்த்து பயப்படணும். அல்லேலூயா. மந்திரவாதி என்ன செய்யணும், நம்மளை பார்த்து பயப்படணும், இவங்க கூட நிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க நம்மளை பார்த்து பயப்படணும். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்கணும். நாங்க ஒரு நாள் பஞ்சாபுக்கு ஊழியத்து போயிருந்தப்போ மந்திரவாதி வந்து நைட்லாம் உட்கார்ந்து நாங்களாம் சிவ முடியாப்பெல்லாம் செய்தி கொடுக்கல, ஒன்றும் தெரியாது. நாங்களும் ஒவ்வொருத்தரா உட்கார்ந்து நாங்கள் 3-4 போயிருந்தோம், உட்கார்ந்து செவிச்சுட்டே இருந்தோம். மந்திரவாதி வந்து எங்க செபத்தை தடுக்கிறதுக்காக மந்திரவாதி வந்து மந்திரம் பண்ணிட்டே இருந்தான், மந்திரம் பண்ணிட்டே இருக்கிறா. எங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், மந்திரம் பண்ணிட்டே இருக்கிறா, நீங்க ஊக்கமா சிவம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. இப்போ நாங்கள் ஊக்கமா சிவம் பண்ணிட்டே இருந்தோம். கடைசியில சொல்லிட்டு அந்த மந்திரவாதி சொன்ன, நீங்க வணங்குற தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. கடைசியை சொல்லிட்டு போனார், நீங்க வணங்குற தேவன் உண்மை உள்ள தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தா கர்த்தர் நம்மள, சின்ன கர்த்தர் உண்மையா இருந்தாலும் கர்த்தர் பெரிய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். காலையில இருந்துச்சு எல்லாம் பயந்துட்டே இருந்தாங்க, அங்க போறவங்க தான் இங்க செபத்துக்கு வந்திருந்தாங்க, மந்திரவாதிட்ட போறவங்க தான் செபத்துக்கு வந்திருந்தாங்க, பயந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் கடைசியில மந்திரவாதி பயந்து சொல்லிட்டு போயிட்டா, நீங்க வணங்குற தெய்வம் தான் உண்மையான தெய்வம், எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல, எவ்வளவோ செஞ்சோம் எங்களால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆமா அருமையானவர்களே, மோசை பார்த்து மந்திரவாதி என்ன செய்ய முடியல, மோசைக்கு முன்பாக நிக்க முடியல. வாசிங்கினவருக்கு யாத்திர புஸ்தகம் 9:11
1: அந்த கொப்பளங்கள் நிமித்தம்,
0: அந்த கொப்பளங்களின் நிமித்தம்
1: மந்திரவாதிகளும்
0: மந்திரவாதிகளும்
1: மோசேக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது.
0: மோசேக்கு முன்பாக என்ன செய்ய முடியல, நிக்க கூடாது இருந்தது. அருமையானவர்களே, நம்ம ஆண்டவரை இயேசுக்கிறதுக்கு முன்பாக உண்மையா இருந்தோம்னா மந்திரவாதி நம்ம பக்கத்துல நிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உள்ளத்தில் உண்மையிருக்கு விரும்புறேன் சொன்னிருப்ப, என் உள்ளத்தை மாற்றும், என்னால முடியலப்ப, எனக்கு உண்மையா இருக்க கிருபை செய்யணும் சொல்லி நம்ம கேட்கணும். பேச்சில, வார்த்தையில, நடக்கையில, நம்ம குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல நம்ம பார்க்கும்போது இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மளை மாற்றணும். அல்லேலூயா. மத்த யார் உண்மையில இருந்தாங்க? ரெண்டாவது மோசே. மூணாவது பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:4
1: அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால்,
0: அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால்
1: அவன் மேல் சுமத்த,
0: அவன் மேல் சுமத்த
1: யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை.
0: யாதொரு குற்றமும் குறைவும் என்ன செய்யல, காணப்படவே இல்லை. யார் உண்மையில இருந்தா? தானியேல். தானியேல் உண்மையா இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க, ஏதாவது குற்றம் குற்றப்படுத்தி அவரை வந்து ஏதாவது செய்யலாம், அவங்கள இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தலாம் நினைச்சாங்க. அவர் உண்மை இருந்த முடியல, யாரு குற்றமும் குறைய என்ன செய்ய முடியல, காணப்படவே இல்லை. தானியேல் உண்மையா இருந்தார், முதல் ஆபிரகாம் உண்மையா இருந்தார், ரெண்டாவது மோசே உண்மையா இருந்தார், மூணாவது தானியேல் உண்மையா இருந்தார். அவர் குரங்க என்னென்னமா செஞ்சு பார்த்தாங்க, அவன் ஒண்ணுமே செய்ய முடியல. வாசித்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:27
1: தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே,
0: சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே,
1: தப்புவிக்கிறவரும்
0: ரட்சிக்கிறவரும்
1: வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார்.
0: அவர் எப்படி இருக்கிறாரு? அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் நம்மளுக்கு தப்பு சிங்கங்களுக்கு, பிசாசு ஆகிய சிங்கங்களுக்கு தப்புகிற தேவத்தில் நம்மளுக்கு நினைச்சிரு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார். சிங்கங்கள் வாயிலிருந்து தானியேலை தப்பு வைத்தார். வாழ்க்கையிலும் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான், வகை தேடி சுற்றி திரு. அவன் கைக்கு நான் தப்பு வைக்கணும் சொல்ல, நம்ம வாழ்க்கையில் உண்மை இருந்தா எந்த பிசாசை நம்மளை தொடவே முடியாது. அல்லேலூயா. நம்ம உண்மையா இருந்தா போதும், பிசாசை நம்ம பக்கம் கூட வராது, நம்மளை பார்த்து பயந்து போடிடும். அல்லேலூயா. நம்ம உண்மையா இருக்க வேண்டும். தானியேல் புஸ்தகம் 6:28
1: தரியுவின் ராஜ்யபார காலத்திலும், பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும், தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது.
0: தானியல் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா. ஒரு காரியத்திலோட அவர் தோத்து போனதே இல்லை, அவர் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. காரணம் என்ன? அவர் என்ன செஞ்சாரு? உண்மையில இருந்து. அதனால காரியம் முழுவதும் ஜெயமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலும் உண்மையா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஜெயமா இருக்கும். நம்ம பொய், கோபம், தப்பு தப்பா பேசும்போதுதான் அங்க என்ன ஆயிருது, நம்ம வாழ்க்கையில தோல்வியா மாறிடுது. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருந்தா கரெக்டா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஜெயமா மாற்றுவார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், தேவனாய் கர்த்தர் சொன்னார், இவன் எனக்கு பிரியமானவன் சொல்லி சாட்சி கொடுத்தார். வாசித்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் 9:23
1: நீ மிகவும் பிரியமானவன்.
0: தானியேல கொடுத்த தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு?
1: நீ மிகவும் பிரியமானவன்.
0: ஆதலால்
1: நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே,
0: கட்டளை வெளிப்பட்டது. நிறைய பேர் சொல்ற, ஏன் ஜெபத்தை கேட்கல, நான் எவ்வளவு நாளும் ஜெபிச்சிட்டு இருக்கேன், ஏன் ஜெபத்தை கேட்கல அப்படி சொல்றோம். தானியேல் பாருங்க, கர்த்தர் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமான, வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே என்ன செஞ்சது, கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நம்ம செவத்தை கேட்கலாம், உள்ளத்தை அலசி பார்க்கணும். யாரு நம்ம செவத்தை கேட்கட்டும், யாரு மேல தப்பு இருக்கு? நம்ம மேலதான் தப்பு இருக்கு. நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை என்ன செஞ்சது, வெளிப்பட்டது. உண்மையுள்ளவரா இருக்குமானா, நம்ம வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டு உடனே நம்ம செவத்தை கர்த்தர் கேட்பார். ஒரு சின்ன செவம் பண்ணா போதும், கர்த்தர் செவத்தை கேட்பார். அத நம்ம வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை அவனுக்கு என்ன செஞ்சது, வெளிப்பட்டது அப்படி சொல்றாரு. ஆபிரகாம் உண்மையா இருந்தார், ரெண்டாவது மோசே உண்மையா இருந்தார், மூணாவது தானியேல் உண்மையா இருந்தார். கடைசியாக ஒன்னு தீமேத்தின் புஸ்தகம் 1:12 வசனம்,
1: என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து,
0: என்னை பலப்படுத்துகிற நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
1: என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி,
0: என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி
1: இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: பாருங்க, பவுல் உண்மை உள்ளவர் என்றதுனால தான் கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஊழியத்துக்கு ஏற்படுத்தியிருந்தாரா. அதனால பவுல் எங்கெல்லாம் போனாலும் கர்த்தர் கூட இருந்து, அவரோடு கூட இருந்து அவரை பலப்படுத்தி அவரை கொண்டு பெரிய காரியத்தை தேவன் செய்தார். ஊழியத்து போல் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா பவுல் எப்படி இருந்தாரு, உண்மை உள்ளவரா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் உண்மை இருந்தா கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 18:10
1: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்,
0: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்,
1: உனக்கு தீங்கு செய்யும்படி,
0: உனக்கு தீங்கு செய்யும்படி
1: ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை.
0: உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் மேல என்ன செய்ய முடியாது, கை போடவே இல்லை. அவர் கர்த்தர் அவரு பரிசுத்த பவுல் எப்படி இருந்தாரு, எப்படி இருந்தாரு சொல்லுங்க, உண்மை உள்ளவரா இருந்தாரு. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க பிரயாசப்படுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உண்மை உள்ளவராய் மாற்றி என் உள்ள உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் இருதயம் உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும் அப்பா. என் வாழ்க்கை எத்தனையோ காலங்கள் வேஸ்டா போயிருச்சு ஆண்டவரே, பொய்யிலும் கோபத்திலும் எரிச்சலும் பொறுப்பு இல்லாம, எந்த காரியத்தை கொடுத்தாலும் பொறுப்பு இல்லாம வாழ்ந்த ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்போம். அல்லேலூயா. நம்ம எது வரைக்கும் உண்மையா இருக்கோம், மரண பறிந்த உண்மையா இருக்கணுமா. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 கடைசி,
1: ஆகிலும் நீ மரண பறிந்தும் உண்மையாயிரு.
0: எவ்வளவு நாளைக்கு உண்மையா இருக்கணும், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, எவ்வளவு நாள் உண்மையா இருக்கணும், மரண பறிந்து நம்ம உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என்ன மரண பறிந்து உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். மனிதனை சாட்சி கொடுக்கறது அல்ல ஆண்டவரே, நீர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும், உண்மை உள்ளவளாய் என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு உண்மை உள்ளவளாய் மாற்றும், உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என் இறுதி உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம கேட்கணும். கர்த்தர் நிச்சயமா நம்மளை மாற்றுவார். மத்தேயு சுவிசேஷம் 25:21
1: அவனுடைய எஜமான் அவனை நோக்கி,
0: அவருடைய எஜமான் அவனை நோக்கி,
1: நல்லது
0: நல்லது,
1: உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே,
0: உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே,
1: கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தா,
0: கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தா
1: அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்,
0: அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்,
1: உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான்.
0: உன் எஜமான சந்தோஷத்துல என்ன செய்ய பிரவேசி, கொஞ்சத்துல நம்ம கையில கொடுத்த பொறுப்புல, நம்ம கையில கொடுத்த வேலை சிரத்துல, நம்ம கையில கொடுத்த குடும்பத்துல உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியத்துல உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கண்கள் என்ன செய்து போமியங்கும் உள்ளாகி கொண்டிருக்கிறது. நம்ம நம்ம உண்மையா இருக்குமா இல்லையான்னு சொல்லி கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். உண்மையா இருக்க வேண்டும். கொஞ்ச காரியத்துல உண்மையா இருந்தா உன என்ன செய்வேன், அதிகத்துல நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருக்க வேண்டும். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம உள்ள தலைசி பார்த்தா நம்ம தெரியும். இன்னைக்கு கண்ணீரோடு கேட்போம், ஆண்டவரே என்னை உண்மை உள்ளலாய் மாற்றும் ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு உண்மை உள்ளலா இருக்கணும் ஆண்டவரே, மற்றவங்களுக்கு உம்முடைய பார்வைக்கு உண்மையா இருக்கணும் சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் தான் நம்மளை மாற்ற முடியும். ஆபிரகாம் உண்மை உள்ளவரா இருந்தாரு, ரெண்டாவது மோசே உண்மை உள்ளவரா இருந்தாரு, மூணாவது தானியேல் உண்மையில் இருந்தார், நான்காவது பவுல் உண்மையில் இருந்தாரு. அதனாலதான் பவுல் கையிலால கர்த்தர் என்ன செஞ்சார் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 19:11-12
1: பவுலின் கைகளினாலே,
0: பவுலின் கைகளினாலே
1: தேவன் விசேஷித்து அற்புதங்களை செய்தார்.
0: தேவன் என்ன செஞ்சாரா, விசேஷித்த அற்புதங்களை செய்தார்.
1: அவனுடைய சரீரத்திலிருந்து,
0: அவருடைய சரீரத்திலிருந்து
1: உருமாள்களையும்,
0: உருமாள்களையும்
1: கச்சைகளையும்,
0: கச்சைகளையும்
1: கொண்டு வந்து,
0: கொண்டு வந்து
1: வியாதிக்காரர் மேல் போட,
0: வியாதிக்காரிகள் மேல் போட,
1: வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின,
0: வியாதிகள் அவரை விட்டு நீங்கி போயின,
1: பொல்லாத ஆவிகளும்,
0: பொல்லாத ஆவிகளும்
1: அவர்களை விட்டு புறப்பட்டன.
0: அப்ப பாத்தீங்களா, பரிசுத்த பவுலுடைய அந்த உருமா கொண்டு மேல போட்டோன்னு பொல்லாத ஆவிகளோட என்ன செஞ்சு புறப்பட்டு போயிடுச்சு. அவர் கையினால தேவன விசேஷ அற்புதங்களை செய்தார். அருமையானவர்களே, நம்மளும் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்திருக்கோம், நம்மளும் ஊழியம் செய்யறோம். நம்ம உண்மையா இருக்கா, நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பரிசுத்த பவுல் உண்மை உள்ளதான் கர்த்தர் ஊழியத்து கலைச்சார். நம்ம ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே நீ உண்மை உள்ளவளாய் மாற்றும், ஆண்டவரே என் உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புறேன்னு சொன்னீரே, என் உண்மை உள்ளவளாய் மாற்றும்னு கேட்போம். ஆண்டவரே ஆபிரகாமை போல என்னை மாற்றும், மோசையை போல என்னை மாற்றுவப்பா, தானியலை போல உண்மை உள்ளவளாய் மாற்றும், பரிசுத்த பவுளை போல உண்மை உள்ள மாற்றும், என் வாழ்க்கை உண்மை இருக்கட்டும் ஐயா, என் வாழ்க்கையை மாற்றும், என்னோட கரங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கண்ணீரோடு கேட்போம். ஆண்டவரே நீங்க தான் என்னை மாற்ற முடியும், என் உள்ளங்களை நீங்க தான் மாற்ற முடியும் அப்பா. நான் கொடுத்த பொறுப்பை உண்மையா இருக்கணும், வீட்டுல உண்மையா இருக்கணும், வேலை ஸ்தலத்துல உண்மையா இருக்கணும், மற்றவங்கிட்ட கொடுக்கற வாங்குறதுல உண்மையா இருக்கணும். மற்றவங்களுக்கு பொருள் நம்மகிட்ட இருக்கா, அதை கொண்டு கொடுத்துடணும். 10 பைசானால் நாளை கத்துட்டு கணக்கு சொல்லணும். நம்ம உண்மை இல்ல என்ன இருக்குமா, நான் பல்லூர் ராஜ்யத்துக்கு நான் போக முடியாது. கர்த்தர்கிட்ட யார் கர்த்தர் ராஜ்யத்துல யார் இருக்க முடியும், அழைத்தவரோ தெரிந்து கொள்ளப்பட்டவங்களோ உண்மையில் தான் கர்த்தர் ராஜ்யத்துல இருக்க முடியும். உண்மையில் ஆட்ட அந்த உலகத்துல வாழலாம், பல்லூர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. கர்த்தாவே என்ன உண்மை உள்ளவராய் மாற்றும், என்னோட கரங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம்.
1: உண்மையுள்ளவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தர் நம்மோடு என்று பேசி இருக்கிறார். அப்பா என் வாழ்க்கையில உண்மையை தாரும் ஆண்டவரே, உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறவரே, என் உள்ளத்திலே உண்மையை தாரும் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

ஆபிரகாம் உண்மையுள்ளவராக இருந்தபடியினார் தேவன் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நாம் கேட்போமா, என் உள்ளத்திலே உண்மையை தாரும் ஆண்டவரே, என் கையிலே கொடுத்த பொறுப்புகளிலே உண்மையை தாரும் ஆண்டவரே, வாய் திறந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? மோசே தேவனுடைய வீடெங்கும் ஒரு உண்மையுள்ளவராக இருந்தார், எனவே தேவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார். மோசைக்கு முன்பதாய் எந்த மந்திரவாதியும் நிற்க முடியவில்லை. மோசே என்பவன் பெரியவனாக இருந்தார், அவரை கொண்டு தேவன் நடப்பித்த அற்புதங்கள் அடையாளங்களை யாராலும் செய்ய முடியவில்லை. கேட்போமா, என் உள்ளத்திலும் உண்மையை தாரும் ஆண்டவரே. தானியேல் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினால் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கத்தின் வாய்களுக்கு தேவன் தானியேலை தப்புவித்தார், தானியேலை உயர்த்தினார். தானியேல் செய்கிற காரியம் எல்லாம் ஜெயமாய் இருந்தது. நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே என் வாழ்க்கையில தோல்விக்கு காரணம், என் வாழ்க்கையில் இருக்கின்ற பொய்யும் பொருட்டுதான் காரணம், ஆண்டவரே என் வாழ்க்கையில உண்மையை தாரும் அப்பா, உண்மையுள்ளவளாக உண்மையுள்ளவனாக என்னை மாற்றம் என்று சொல்லி கேட்போமா. பவுலடியார் வாழ்க்கையில் உண்மை இருந்தபடியினார், தேவன் அவருடைய கைகளினாலே விசேஷ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தலினார். பவுலுடைய டிரெஸ்ஸை கொண்டு போய் போடும் பொழுது, அவருடைய ஆடையை கொண்டு போய் போடும் பொழுது, கச்சைகளை கொண்டு போய் போடும் பொழுது நோய்கள் குணமாயின, பிசாசுகளும் அலறி ஓடியன. ஆண்டவரே என்னையும் அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ளவனாக மாற்றும் ஆண்டவரே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்னீரே, எனக்கு அந்த உண்மையை தாரும் என்று சொல்லி வாய் திறந்து ஜெபம் பண்ணி அர்ப்பணம் செய்வோமா. வாய் திறந்து ஜெபிப்பீங்களா? நல்ல பிதாவே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கையில் எடுப்பீராக, பொறுப்பெடுப்பீராக. எங்கள் வாழ்க்கையிலே உண்மையை தாரும், உள்ளத்தில் உண்மையை தாரும், எங்கள் வாழ்க்கையிலே உண்மை தாரும், அன்பிலே உண்மை தாரும், நடக்கையிலே உண்மை தாரும், பேச்சிலே உண்மையை தாரும், எங்கள் பார்வையிலே உண்மையை தாரும், எங்கள் கையில கொடுத்த பொறுப்புகளில் உண்மை தாரும், வேலை செய்யங்களிலே, ஊழியங்களிலே, குடும்ப வாழ்க்கையிலே, அன்பிலே, ஐக்கியத்திலே, சபையிலே, பரிசுத்திலே உண்மையை எங்களுக்கு தயவாய் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் உண்மையிலவராய் இருந்தபடியால் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர். மோசே உண்மையிலவராய் இருந்தபடியினாலே அவருமை தரிசிக்கும் பாக்கியத்தை கொடுத்தீர். எந்த மந்திரவாதிகளும் மோசைக்கு முன்பதை நிற்க கூடாதபடிக்கு ஒரு பலத்தையும் வல்லமையை கொடுத்தீரே. மோசை கொண்டு பெரிய காரியம் செய்தீரே ஆண்டவரே. தானியேல் உண்மையிலவராய் இருந்தபடியால் எந்த சிங்கங்களும் அவரை கடித்து குதிராதபடிக்கு அப்பா சிங்கத்தின் வாய்களுக்கு தப்புவித்தீரே. தானியேலின் காரியம் ஜெயமாயிருக்க உதவி செய்தீரே ஆண்டவரே. பவுலடியார் உண்மையிலவராய் இருந்தபடி அவரை மூன்றாம் வானம் வரைக்கும் கொண்டு சென்றீர் ஐயா. பவுலுடைய உண்மையில் இருந்தபடினார் அவர் கைகளின் மூலமா விசேஷ அற்புத அடையாளங்களை செய்தே ஆண்டவரே. அப்பா அவருடைய அப்பா ஆடைகளை கொண்டு சென்று நோயாளிகள் மேல் போடும் பொழுதும், பிசாசு பிடித்தவர்கள் மேல் போடும் பொழுதும் அவர்கள் சுகமடைந்தார்களே ஆண்டவரே. எங்களையும் இப்படி மாற்றும் உண்மையில் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படிக்கு நாங்கள் செபி

அந்த சத்தியத்தின் ஆவியானவரை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மனம் இறங்கி ஆமாப்பா, கொஞ்சத்திலே உண்மையா என்பாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றுவேன்னு சொன்ன வாக்கின்படியே உன் எஜமான சந்தோஷக்குள் பிரவேசி என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாசிக்க கேட்டோமே அப்பா. அவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று கேட்டோமே. பரலோகத்தில் உம்மோடு கூட இருக்க எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் தாரும் என்று ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து அப்பா என் வாழ்க்கை எத்தனையோ பொய்யும் புரட்டுக்கு இடம் கொடுத்து விட்டு என் மன்னியும் என்னை உண்மையுள்ளவனாக உண்மையுள்ளவளாக மாற்றும் என்று கேட்கிறார்களோ அத்தனை பேர் மீது கர்த்தருடைய அப்பா வல்லமையின் ஆவியானவர் அந்த உண்மையை அருளும் சத்தியத்தின் ஆவியானவர் கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசு சொன்னார், சத்திய ஆவியானவர் வரும் பொழுது உங்களை இந்த சத்தியத்துக்குள் நடத்துவார். சத்திய ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? உண்மையின் ஆவியானவர். வேதம் சொல்கிறது அப்படி என்றால் உண்மையின் ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது சகல உண்மைக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் கேட்கலாமா அந்த உண்மையின் ஆவியானவரை, அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது உண்மையிலுமே நாம் மெய்யாகவே அந்த உண்மையின் பாதையில் நடக்க முடியும். வாய் திறந்து கேட்போமா, ஹல்லேலூயா. அந்த உண்மையின் ஆவியான் எனக்குள் வரட்டும் என்று சொல்லி கேட்போம். கேட்போமா, வாய் திறந்து ஆவியானவர் வரவேற்போமா.

0: ஆவியானவரே, உண்மையின் ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக.
1: அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். ஊச்சிமான்றரே, பூமி மேல அக்கினை போட வந்த இப்புலையை பற்றி விரும்புறே சொன்னீரே, சீவுள்ள சாட்சிகளாய் எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. அப்பா மேய்ச்சாட்சி சொல்றேன், ஆத்மா ரட்சிக்கிறான்னு சொன்னீரு. மேய்ச்சாட்சி சொல்லக்கூடிய மக்களை எழுப்புங்க, எழுப்புங்க, எழுப்புங்க. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க ராம மாத்திரம் அங்கப்படட்டும். கடந்து வருவீராக, கடந்து வருவீராக, கடந்து வருவீராக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கண்ணை தொடு மாண்டவரே, கண்ணை தொடு மாண்டவரே, கண்ணை தொடு மாண்டவரே. கண் பார்வை தாரும், காது வைக்காது காது வைக்கணும், வாய் பேசல் வாய் பேசணும் ஆண்டவரே. நல்ல பைபிள் கண் பார்வை தாரும் ஆண்டவரே, வாய் பேசல் வாய் தொடு ஆண்டவரே. நல்ல பேசக்கூடிய கிருவைகளை தாரும், காதுகளை தொடு மாண்டவரே, காதுகளை தொடுங்கப்பா. உங்களுடைய சிவுள்ள வார்த்தை கேட்கட்டும் ஆண்டவரே. கத்தாவே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எங்களை ஒவ்வொருவரும் உண்மையாய் மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. அபிஷேகம், அபிஷேகம், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தேப அபிஷேகம், பரலோக அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். அளவுலாம் ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர். தொடும், தொடும், தொடுங்க ஆண்டவரு. இப்படி இறங்கி வரட்டும் தேவ வல்லம், இறங்கி வரட்டும் இயேசுவை, இப்படி வல்லம் இறங்கி வரட்டும். தேவ கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும். நீ தொடுகிறதை உணரட்டும் ஐயா, பரலோக அக்கினி மூடட்டும் ஐயா. உடைய சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரு, பலப்படுத்துங்க. சம்மானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், பக்தி வராயத்தை தாரும். ஜெபிக்க, துதிக்க உதவி செய்ய, உண்மை உள்ளவர்களாய் மாற்றுங்க. உண்மை அறிந்து கொள்ள, அண்டிக் கொள்ள, உண்மை சார்ந்து வாழ கிருபை தரும்படியா செவிக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. என் ஜனங்கள் முழுமையா ரட்சிக்கப்படணும். என் பாமை ஸ்தோத்திரம், பரலோக அக்கறி மூடணும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. வியாதியை குணமாக்குங்க சப்பா, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. மந்திரம் ஜெய்வரைகள் எல்லாம் உடைத்து போடுங்க ஆண்டவரே, உடைத்து போடுங்க. கட்டுகள் அழிக்கப்பட்டு போட்டு, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, பிரச்சனை நீக்கிருங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க சப்பா, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பயத்தை தாங்கப்பா. கடன் கஷ்டங்களை எல்லாம் மாற்றுங்க. குடும்பத்துல சமாந்தை தாங்க, உள்ளத்துல சமாந்தை தாங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. கண்ணீர் கவலைகள் பிரச்சனைகள் அனைத்து நீக்கி போடுங்க ஆண்டவர. தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்ய, சாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்ய, வீடில்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவர. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா. நல்ல பிள்ளைகளாம் செவிக்கிற பிள்ளைகளாய், துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. எங்க வாலிபர்களுக்கு செவிக்கணும், எங்களுக்கு சிறு பிள்ளைகள் செவிப்பேன் மூப்பர்.

0: ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, வேண்டிக் கொடுத்திருக்கோம், நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவையில பொறுப்பெடுங்க ஆண்டவர, என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர. கொஞ்சம் காரியம் சொல்லி இருப்பாங்க, சொல்லாத காரியம் எவ்வளவோ இருக்க ஆண்டவர. ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்க. பிரகாச மனக்கண்கள் திறந்து விடுங்க, அறியக்கூடிய அறிவியல் நிரப்புங்க ஆண்டவர. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிகனமாக்கி செலுத்துறோம் எங்கள் அன்புரத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ சேவையை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: Hand of Jesus Ministries, 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: acinkaram@gmail.com. Our website: handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் மத்தேயுவின் சுவிசேஷம் 24 அதிகாரம் 13 வசனம்.
1: முடிவு பரியந்தமும்
0: நிலை நிற்பவனே
1: ரட்சிக்கப்படுவான்.
0: முடிவறிந்து அழைச்சிருக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படும். இப்ப நம்ம நல்ல ஆண்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற உண்மைதான். சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குழப்பங்கள் வரும்போது ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே நம்ம வந்து என்ன சும்மா நீ பைப்ல வச்சுட்டே இருக்கிற, சும்மா செவத்திட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம குழப்பும் போது நம்ம எத்தனை பேர் சோர்ந்துடுறோம் இல்லையா? உலகத்துலதான் நம்ம இருக்கிறோம், உலகத்துலதான் இருக்கிறோம், அது மேல உலக காரியத்தை நம்ம இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லி குழப்பறவங்க நிறைய பேர் இல்லையா? அவங்க வார்த்தை கேட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பின் வாங்கி போயிடக்கூடாது, செவத்தை விட்டுறக்கூடாது, வேத வாசிப்ப விட்டுவே கூடாது. சொல்லுவாங்க இன்னும் நீ அங்க செவத்து போடல இருந்துதான் என்ன உனக்கு பார்க்க கூட முடியறதில்ல, செவமும் பண்ணணும், நம்ம எல்லாருடைய ஐக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் வேதம் சொல்றது முடிபிறந்த நிலை நிலைப்பவனோ ரட்சிக்கப்படும். முடிபிறந்த நிலை நிக்கல என்ன செய்யணும்? முதல்ல என்ன தேவை? முதல்ல வேத வாசிப்பு அதிகமா தேவை. அதுதான் கர்த்தர் வேதம் காலுகளுக்கு தீபம், பாதிக்கு வெளிச்சம். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்? செபம், பரிசுத்தவன் அபிஷேகம், ஐக்கியம், எல்லாமே நமக்கு தேவை. இருந்தா தான் முடிவிறந்தமும் நடிச்சிருக்க முடியும். ஒரு காரியம் இருந்துட்டு அது மாத்திர உபாசமும் நம்ம இருக்க வேண்டும். உபாசத்தை கட்டாயம் நம்ம இருக்கணும். வாரத்தில் ரெண்டு நாளாவது இருக்கணும். மத்தியான நிறைய பேர் உபாசமே இருக்கிறது இல்ல. மத்தியான சுவிசேஷம் 17:21 வசனம்.
1: இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது.
0: உள்ளத்தை கெடுக்கிற பிசாசு தான் தெரியுமா? உள்ளத்துல எண்ணத்தை மாறி மாறி சிந்தனை கொண்டு உள்ள பிசாசு நம்ம மேல வரமாட்டான். பிசாசு என்னச்சுவான்? உள்ளத்துல கொண்டு குழப்பறது, யோசனை கொண்டுறது, இப்படி செய்ய அப்படி செய்ய, இதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா? கொஞ்ச நேரம் செய்யணும், கொஞ்ச நேரம் வேதத்தை வாசிக்கணும், கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கணும். கொண்டர் யாரு? பிசாசு. செபத்தினாலும் உபாசத்தினாலும் இந்த ஜாதி பிசாசு
1: ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது.
0: வேற எதுலேயும் என்ன செய்யாது? புறப்பட்டு போகாது. பிசாசு நம்ம மேல வராது. இப்ப எல்லாம் பிசாசு தந்திரம் தெரியுமா? மேல வர்றது இல்ல. அப்படியே எண்ணத்தை சிதறடிப்பா, சிந்தனை சிதறடிப்பா, குழப்பத்தை உண்டாக்குவா, யோசனை உண்டாக்குவா, நமக்கு தெரியாமையே நம்ம அதுல விழுந்துருவோம். அதுதான் கத்திரி வேதம் சொல்றது. இந்த சாதி பிசாசு என்ன செய்யணும்? முத செவ, ரெண்டாவது உபாசம், அதே மாதிரி பரிசுத்தவான் அபிஷேகம், தேவனுடைய வசனம் நிறைய வந்தாலும் வாசிக்கிறீங்களோ அப்படிதான் கத்திரி வருகைக்கு நடிச்சிருமா தான் கத்திரி வேதம் சொல்றது. முடிவெறியும் தான் நலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். இல்ல உலகமும் வேணும், இயேசுசாமி வேணும் நினைச்சா கட்டாயம் நம்ம நடிச்சிருக்க முடியாது. கத்திரி வேதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்திலும் வேதனையும் துன்பங்கள் நிறைஞ்ச காலங்கள். அதான் ஆண்டவர் நம்பி சொன்னார், முடிவரை நல்ல நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். லூக்கான் சுவிசேஷம் 22:28 வசனம்.
1: மேலும்
0: எனக்கு நேரிட்ட
1: சோதனைகளில்
0: என்னோட கூட
1: நிலைத்திருந்தவர்கள் நீங்களே.
0: ஆமாங்க, பாருங்க, சோதனைகள்ல கத்தரோட நிலைச்சிருந்தவங்க யாரு? அவர் சீசர்ல பார்த்து அன்றை சொல்றார், எனக்கு நேரிட்ட சோதனை நிலைத்திருந்தவங்கள் நீங்களே. அதுக்குன்னு சோதனை வராதுன்னு இல்லை. சீசர்களுக்கும் நம்மள மாதிரியா தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. அதே போல நமக்கு சோதனை வரதான் செய்யும். அதான் ஆண்டோட வேதம் சொல்லுகிறது, கத்தோடைய வேதம் சொல்லுகிறது, சோதனையில நிலைத்திருந்தவங்க நீங்கதான். நமக்கு அதுக்குன்னு சோதனை வராது, இல்ல அதெல்லாம் சோதனையில் இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த சோதனையில் நிலைச்சிருக்கணும் சொன்னா நம்ம அதிக நேரம் கத்தோடு நிலைச்சிருக்கணும். அதான சோதனையில் என்னோடு நிலைச்சிருந்தவங்க நீங்க தான் சொல்லி யார பத்தி சொல்றாரு? சீசில பத்தி. எத்தனையோ பேர் அப்பத்துக்கா வந்தாங்க, எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்துக்கா வந்தாங்க, நிலைச்சிருந்த ஆண்டுடைய சீசர்கள் மட்டும்தான். அதே போல நம்மளும் கர்த்தருடைய சமயமா இருக்கு, நம்மளும் கர்த்தருத்துல நிலைச்சிருக்க வேண்டும். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுறது. வெளிப்படுத்த விசேஷம் 21:24 வசனம்.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: ரட்சிக்கப்படுற ஜனங்க தான் ஆண்டவர் வெளிச்சத்துல நடப்பாங்க. நம்ம ரட்சிப்பிலேனும் எங்க நடக்கிறோம், என்ன நடக்கிறோம் தெரியாது. ரட்சிக்கப்பட்டாதான் கர்த்தர் வெளிச்சத்துல நடக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறோமா, கர்த்தர் பிரியமில்லாம நடக்கிறோமா, என்ன செய்யணும் தெரியாது. அதான் கர்த்தர் வேதம் சொல்றது. முடிவிறந்து நிலை நிலைப்பவனோ ரட்சிக்கப்படும். இங்க வேதம் சொல்றது ரட்சிக்கப்பட்டவன் தான் அவர் வெளிச்சத்துல நடப்பார்கள். எந்த அளவுக்கு நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை கிட்டி தர முடியும். எந்த அளவுக்கு சவம் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு உபாசம் பண்றீங்களோ, பரிசுத்தாவில் நிலைச்சிருக்கீங்களோ அப்பதான் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்க முடியும். வேற எந்த விதத்திலையும் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்க முடியாது. அருமையானவர்களே, நம்ம மறந்தே போகாதீங்க. அதான் கர்த்தருக்கு ரட்சிக்கப்படுங்க தான் என்ன செய்வாங்களா, வெளிச்சத்துல நடப்பாரு. ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் வெளிச்சத்துல நடக்க முடியாது. நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. நம்ம என்ன செய்யறோம், நல்லா தானே இருக்கோம், கரெக்டா தானே இருக்கோம், நம்ம சர்ச்சி போறோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாமே செய்யறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் ஆண்டு பிரியாம ஆண்டுக்குள்ள நிலைச்சிருக்க முடியும். அல்லேலூயா. நிறைவேற்ற நான் எப்பயும் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க, அது உண்மையே இல்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது. நம்ம தொண்ணூத்தன சங்கீதம் எல்லாருக்குமே தெரியும், நீடித்த நாட்கள் அவளை திருப்தியாக்கி ரட்சிப்பவனுக்கு காமிப்பேன். தொண்ணூத்தன சங்கீதம் கடைசி வசனம், நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பவனுக்கு. நீடித்த நாட்கள், அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும்
1: நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி,
0: நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி
1: என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.
0: என் ரட்சிப்பை அவனுக்கு காமிப்பேன். ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் நம்ம என்ன போறது பார்த்தா சரியா ரைட்டா நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் என்ன செய்யறோம்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த ரட்சிக்கப்படாட்ட நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படை. வாழ்த்து பாருங்க, பிலிப்பேர்ல வாழ்த்து பாத்தீங்கன்னா, பிலிப்பேர் நாலு அதிகாரத்துல ஏழாவசனம் வாழ்த்து பாருங்க, ஆறு ஏழு.
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்.
0: கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு, நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒன்றுக்குமே என்ன செய்யாதீங்க, கவலைப்படாமல் சொல்லிட்டாரு.
1: எல்லாவற்றையும் குறித்து
0: போதும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எபிரேயர் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம்,
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து,
0: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
1: நாம் கவலை அற்றிருப்போமானால்,
0: கவலை அற்றிருப்போமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்,
0: தண்டனைக்கு எப்படி எப்படி பார்த்துக்கோ. இங்க என்ன சொல்றாரு, ஒன்றுக்கோ கவலைப்படாது சொல்லி இங்க சொன்ன ஆண்டவராக இயேசுகிறது இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, ரட்சிப்பு குறித்து கவலை அற்று இருப்போமானால் வருகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுமோம். ஆமாவிமானவர்களே, ரட்சிக்கப்படாட்டா பரப்பர தண்டனை எப்படி தப்பித்துக் கொள்ளும். எத்தனையோ சன்னங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ பேரு எத்தனையோ பேர் வாழ்ந்துருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, சர்ச்சைக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கு என்ன இல்ல, கவலையே கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா படலையங்கிற கவலை கிடையாது. ஏதோ சர்ச்சை போறோம் வரோம் வந்துடுறோம் அவ்வளவுதான். இங்க சொன்னார் ஆண்டவரை ஏசுகிறது பரிசுத்த பவுலும் ஏத்தமாக என்ன சொன்னாரு, ஒன்றுக்கும் கவலைப்படும். இங்க என்ன சொல்றாரு, ரட்சிப்பை குறித்து கவலை அற்று இருப்போமானா வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கலாம். என்ன தண்டனை, அரகத்து போற தண்டனை, வேற தண்டனை இல்ல. ரட்சிக்கப்படாட்டேன் பர்வத்துக்கு நிச்சயமா நம்ம எங்க போக முடியாது, பர்வத்துக்கு கட்டாயம் போகவே முடியாது. ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் அதான் இங்க கத்தடி வேதம் நமக்கு வாசித்தோம். ரட்சிக்கப்பட்டால் எங்க நடப்பாங்க, வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப ரட்சிக்கப்படாட்ட அதான் கத்தடி வேதம், ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். என்ன தண்டனை, அதுதான் நரகம். அருமையானவர்களே, ரட்சிப்பை குறித்து கவலை அற்ற இருப்பீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. நாளை நம்முடையதல்ல. சங்கீத புஸ்தகம் 24 சங்கீதம் 3 வசனம் 4 வசனம்,
1: யார் கர்த்துடைய பருவத்தில் ஏறுவான்,
0: யார் கர்த்துடைய பருவத்தில் ஏறுவான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
0: யார் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
1: கைகளில் சுத்தம் உள்ளவனும்,
0: கைகளில் சுத்தம் உள்ளவனும்,
1: இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து.
0: முதல்ல என்ன இருக்கணும், கையில என்ன வேணும், சுத்தம் வேணும். ரெண்டாவது, இருதயத்துல மாசு இல்லாம இருந்து
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: நாய்க்கு ஆத்தும என்சி கூட ஒப்புக்கொடாமலும் கபடவா ஆணையிடாமல் இருப்பவனே கத்துடி பரிசுத்த பருவத்துல ஏற முடியும். முத பாக்கணும், கையில என்ன செய்யணும், சுத்தம். நம்ம எங்கேயோ எல்லாம் வேலை செய்யறோம், இங்கேயோ போறோம், அங்க போறோம். அதனால கையில என்ன இருக்கணும், சுத்தம். சுத்தம் என்ன, கை கழுவாம இருக்குது, அதான் சுத்தம். அது இல்ல, கை கழுவும் போல எப்ப பார்த்தாலும் சோ போட்டு கழுவணுமா, அந்த சுத்தத்தான் சொல்லல. ஒரு சின்ன துரும்பு கூட மற்றவங்க பொருள் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அலையிலுயா. அதான் அப்படி அப்படி வாழ முடியுமா நினைக்கிறீங்களா, வாழ்ந்துருக்க பக்தர்களை பார்ப்போம். கையில மற்றவங்க பொருளை ஒரு சின்ன பொருள் கூட எடுக்கூடாது. அருமையானவர்களே, இந்த உலகத்துல நம்ம ஒன்னும் கொண்டு வந்தும் கிடையாது, ஒன்னும் கொண்டு போறது இல்லையா. எத்தனை என்ன இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு பைசா கூட ஒரு சின்னது கூட கொண்டு போக முடியாது. இந்த உலகத்துல ஒன்னும் கொண்டு வந்தும் இல்லை, ஒன்னும் கொண்டு போறதும் இல்லை. அதனால கையை நம்ம சுத்தமா காத்துக்கணும். ஒருத்தர் மற்றவங்க பொருள் நம்ம இருக்குமானா திருப்பி கொடுத்துருங்க. எத்தனையோ ஆண்டவங்களுக்கு சொல்ல சொன்னாரு, நிறைய பேர் கொடுத்த மாதிரி தெரியல. அததான் சொல்றாரு, கையில சுத்தம் உள்ளவனும் மற்றவங்க பொருளை ஒரு 10 பைசா கூட நம்ம போய் நம்ம எடுக்க கூடாது. 10 பைசா கூட மற்றவங்க வீட்டு நம்ம மற்றவங்க 10 பைசா பொருள் கூட நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. யார் பொருளாவது இருக்குமானால், யார் புஸ்தமாவது இருக்குமானால், யாருடைய பேனாவது இருக்குமானால், யாருடைய கேசட் இருக்குமானால், இன்னும் மற்ற பொருள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் பொருள் மற்றவங்க வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குது, அது வச்சிருக்கீங்கன்னா அதை சொல்றாரு. யார் கர்த்தருடைய பரிசுத்த பருவத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பருவத்தில் நிலைச்சிருப்பான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
0: அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யாரு நினைச்சிருப்பான், அதை சொல்லி சொல்றாரு. கையில சுத்தம் உள்ளவர்கள், யார் பைசா ஒரு பைசா நீங்க எடுக்காதீங்க, உங்க பைசா அவங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவங்க பைசா எடுக்காதீங்க. ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்துல போக முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகும்போது நம்ம யாராட்ட என்னென்ன பொருள் வாங்கி வச்சிருக்கோமோ அங்க வந்து அதை தடை நிற்கும். அதனால நம்ம என்னென்ன செய்யறோமோ, கேசட்டா இருக்கலாம், பாட்டு புஸ்தமா இருக்கலாம், மற்றபடியா பேனா இருக்கலாம், மற்றவங்களுக்கு அது மாதிரி எல்லா பொருளும் உங்களுக்கு தெரியும், கொடுத்துருங்க. குடுக்காட்டி நீங்க என்ன செய்ய முடியாது, கர்த்தருடைய பருவத்துல ஏற முடியாது, அவர் பரிசுத்த ஸ்தலத்துல நிலைச்சிருக்கவும் முடியாது. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, அதுக்கடி அத சொல்றாரு. இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 18:24 வசனம். அப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆகையால்
1: கர்த்தர் என் நீதிக்கும்,
0: கர்த்தர் என் நீதிக்கும்,
1: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற,
0: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற,
1: என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக,
0: என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக
1: எனக்கு பலன் அளித்தார்,
0: எனக்கு பலன் அளித்தார். பாத்தீங்களா, அவர் கண்களுக்கு முன்னிருக்க என் கையின் சுத்தத்துக்கு எனக்கு பலன் அளித்தார். அதனாலதான் ஆண்டவராக இயேசுக்கு தாவீது பார்த்து சொன்னார், இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். யோவு சொல்றார் பாருங்க, யோவின் புஸ்தகம் மறந்துடாதீங்க, கண்டிப்பா எல்லாரும் அவங்க பொருளை திருப்பி கொடுங்க. எத்தனையோ தரம் சொல்லிருக்க, ஆனா கொடுத்த மாதிரி யாரும் தெரியல. மறந்துடாதீங்க, குடுக்காட்டி நீங்க ஆண்டவர் வந்து நாளைக்கு எனக்கு தெரியாது, நீங்க ஆண்டவர்கிட்ட யாருமே சொல்ல முடியாது. வாசித்து பாருங்க, யோவின் புஸ்தகம் 17:9
1: சுத்தமான கைகள் உள்ளவன்,
0: சுத்தமான கைகள் உள்ளவன்
1: மேன்மேலும் பலத்து போவான்.
0: பாத்தீங்களா, கையில உங்க கையில சுத்தமான மேல் மேல் நீங்க என்ன செஞ்சிருங்க, பழத்து போங்க. பழத்து போன என்ன ஆசீர்வாதம், வெம்மேல உங்க ஆசீர்வாதம் பழத்து வரும். மற்றவங்க பொருளை சேர்த்து வச்சு நீங்களே ஐயோ இந்த பொருளை நமக்கு வேணும் ஆசையோட வச்சிருந்தா நமக்கு அது வந்து கர்த்தருடைய பருவத்துல என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, நிலைச்சிருக்க முடியாது. அப்ப கையில சுத்தமெல்லாம் வர வர பழத்து போவோம். நம்ம கை சுத்தமா இருந்தா வர வர நம்ம எப்படி போயிடும், பழத்து போவோம். ரெண்டாவது சொல்ற, முத என்ன சொல்ற, கையில சுத்தம் உள்ளவனும், ரெண்டாவது இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும், நம்ம இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும். அதான் ஆண்டவர் சுத்த இதயம் உள்ளவன் பாக்கியவான் நாம் தேவனை தரிசிப்பார்கள். வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5:8
1: இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
0: இதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா, கர்த்தருக்குள் அன்பார்ந்தவர்களே, இதுவரைக்கும் நம்ம செய்தி கேட்டோம், இப்ப சேவம் பண்ணுவோம். எங்கள் அன்பாடி நேசித்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பறையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அக்கில மூடிக்கோங்க, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, கிட்னியை தொடுங்க ஆண்டவர, மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க, பிசாசுங்க அழித்து போடுங்க ஆண்டவர, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் தடக்கணும் சப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சம்மாள் இல்லாத மக்கள் சம்மான் தரணும், கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், கஷ்டங்கள் நீங்கணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்க மாறுப்பதையும் செய்யுங்க சப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா, கஷ்டப்படலாம் மாறணும், கண்ணீர்லாம் துடைக்கணும் சப்பா. ஆண்டவரையும் துதிக்கிற ஹார்ட் பலவீன படமாக்குங்க, தகப்பறையும் துதிக்கிறோம், ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனம் என்னென்ன பலவீனம் சரீரத்திற்கு அத்தனை பலவீனத்தை நீக்கி போடுங்க, அவங்க நான் மட்டும் மகிப்படட்டும். தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க. தொழிற்சிறப்புடுங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் சிறப்புடுங்களை ஆசீர்வதிங்க, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, அவங்க மகத்துவங்கள நான் மாத்திரம் மகிப்படட்டும். வியாதிகள் நோய்கள் எல்லாம் நீங்கி போட்டு ஆண்டவரே, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, பிரிந்த குடும்பம் இணைக்கப்படணும், சாபத்திலையும் பாவத்திலையும் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, தடைகளா நீக்கி போடுங்க ஆண்டவரே, மகத்தான காரியத்தை செய்யுங்க, உங்க நாம மாத்திரம் மகிப்படட்டும் ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க, நானே இல்லாத டீச்சரை கத்தனு சொன்னீங்க தானே, நீங்க செய்யணுமாப்பா செய்யணுமாப்பா செய்யணுமாப்பா, உங்க மகத்துவம்ல நாம மாத்திரம் மகிழ்படுத்துங்க. தகப்பறையில் எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் எழுத போறாங்க, ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, எல்லாரும் நல்ல மதிப்பு நாய் பாஸ் பண்ணணும். உங்க நாம மாத்திரம் மகிழ்படட்டும், அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வத்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்திரம் சேர்த்து கேட்டா சந்தோஷமா இருங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
4: இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம் மிக வேகமாக. அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: கர்த்தரை தந்த வசனம் 1 சாமுவேல் புத்தகம் 2 அதிகாரம் 7 வசனம்.
1: அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர்.
0: அவர் தாழ்த்துகிறவரும் அவர் தான்
1: உயர்த்துகிறவருமான.
0: அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிறவர் கர்த்தராய் தேவன். நம்மளை என்ன செய்யறாரு? உயர்த்துகிறவர். கலங்கே கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு உயர்வில்லை, என் வாழ்க்கையில் கண்ணீர் வேதனை தானான்னு சொல்லி கலங்க வேண்டாம். அவர் தான் உயர்த்த முடியும். அவரை தான் நம்ம துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். பாருங்க, தலைவரை போய் எப்படி வாழ்த்துறாங்க, உயிரை கொடுத்து கத்துறாங்க. நம்ம ஜீவனுள்ள தேவனை என்ன செய்யணும்? துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரோடு இருக்கணும். அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உயர்வு இல்லையா? தேவனை கர்த்த நிச்சயமா ஒரு உயர்வை தருவார். அல்லேலூயா. அவர் தான் உயர்த்துகிறவர். கலங்காதீங்க. என் வாழ்க்கையில ஒரு உயிர்வே இல்லை, என் வாழ்க்கையில வேதனையும் கண்ணீரும் துன்பமும் தான் இருக்குது, என் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில உயர்ந்தே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? கர்த்தர் நிச்சயமா நம்மள எல்லாரும் நினைச்சு போறாரு, உயர்த்துவார். அதனாலதான் தேவர் இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 18:48
1: அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர்.
0: அவரே என் சத்துருக்களுக்கு என்ன செய்யறார்? விலக்கி விடுவிக்கிறவர்.
1: எனக்கு விரோதமாய் எழும்புகிற மேல்
0: என்னை
1: நீர் உயர்த்தி,
0: என்னை உயர்த்தி
1: கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறேன்.
0: அல்லேலூயா. கொடுமையான மனுஷன் விலக்கி என்ன செய்யற? நம்மள உயர்த்துகிற தேவன். நம்மளுக்கு சத்துரு கேள் யாரு? பிசாசா? நம்ம சத்துரு மாதிரி யாருமே இல்ல. அல்லேலூயா. பிசாசுக்கு என்ன செய்ய? விலக்கி நம்மளை என்ன செய்யறா? விடுவித்து நம்மளை என்ன செய்ய? உயர்த்தி தப்பு வைக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிற தேவன். கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை தருவார், வேலை உயர்வை தருவார். உங்க வாழ்க்கையில கஷ்டத்துல இருந்து நல்ல ஐஸ்வர்யத்துல உயர்வை தருவார். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? சமாதானத்தை தருவார். எல்லாமே அவராலதான் முடியும். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்ல. சரி, அவர் நம்ம உயர்த்து நாம என்ன செய்யணும்? அதுதான் பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 3:3-4.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்.
0: என் தலையை எரிச்சிறாரா? உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்.
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நம்ம தலை உயர்த்துகிறவர். ஆனால் சங்கீத நீரின் தலை உயர்த்துகிறமா இருக்கிற. ஆனா என்ன செஞ்சார்? என்ன செஞ்சாரா? கர்த்த நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளை உயர்த்தணும். தேவனை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிட எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையில உயர்வை தரணும். நீங்க தான் ஆண்டவர என் வாழ்க்கையில உயர்வை தாரும், என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்ம உயர்த்த முடியும். இந்த உலகத்தில் யாருமே நம்மள உயர்த்தவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான உங்க இயேசுவின் கரத்துல இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன செய்ய போறார்? கட்டாய உயர்வை தரப்போறார். நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். நிறைய பேர் பேசாம இருக்கோம், அமைதியை துதிக்க மாட்டேன்றோம், செவிக்க மாட்டேன்றோம். தேவன் உங்களிடத்துல என் மேல வைத்த அன்பு என்ன தெரியுமா? நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிடணும். சத்தமிட்டு கூப்பிடும் போது உங்களுக்கு உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 88:1.
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுறேன். பாத்தீங்களா? இரவுலையும் கூப்பிடணும், பகல்லையும் கூப்பிடணும். அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். பாருங்க, நம்ம வந்து ஒரு குழப்பம், பிரச்சனை, என்ன செய்யறோம்? நம்ம கண் கலங்கி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் கர்த்தாவே, நான் என்ன செய்ய? இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கூப்பிட்டனால சங்கீதக்காரன் தேவன் உயர்த்தினார். நீங்கள் நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா உயர்த்துவார். ஒவ்வொரு நாள் ஜெபிக்கணும், துதிக்கணும். இரவுல மட்டும் இல்ல, இரவிலையும் ஜெபிக்கணும், பகல மாத்திரல பகலையும் ஜெபிக்கணும். எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டு நம்ம இடத்துல அதுதான் விரும்புற. வேற ஒன்னே பொண்ணை கொடு, பொருளை கொடு அப்படி கேட்கல. அவரை நோக்கி இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். கண்ணீரோடு அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். ஏதோ இப்ப கச்சேரி 2 மணி நேரம் ஜெபிச்சுட்டா போதும் அப்படி இருக்க கூடாது. இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். 2 மணி நேரம் நீ ஜெபிச்சிருக்கிறோம் போதும், 3 மணி நேரம் அது ஒரு அதுக்காக ஒரு காலம் இருந்துச்சு. உண்மைதான், 2.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. 2.5 மணி நேரம் ஜெபிச்சா போதும். இப்ப எல்லாம் அப்படி இல்ல. இப்ப காலம் கடைசி நாள்ல வாழ்றதுனால என்ன செய்யணுமா? இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 145 சங்கீதம் 18 வசனம்.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி இயேசுகிறிஸ்து நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: உள்ளத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு எங்க இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உங்க பக்கத்துல நம்ம அருகில தான் இருக்கிறாரு. நம்ம கூப்பிடும் போது நிச்சயமா நம்ம கண்ணீர் எதுவாக இருந்தாலும் துடைக்க முடியும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, வியாதியின் கஷ்டமா, நோயின் கஷ்டமா, பிரச்சனையா, குடும்பத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டையும் குழப்பமா இருக்கா, எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் மாற்ற முடியும். கடன் அடைச்சி தருவாரு, பந்திர செய்யணையா, நம்மள யாரு வந்து மந்திரம் பண்ணி உங்களை ஏதாவது பண்ணிடுற பாருன்னு கதட்டுறாங்களா? ஒண்ணுமே நம்மள செய்ய முடியாது. நம்ம என்ன செய்யணும்? அவர் நோக்கி உண்மையாய் அவர் நோக்கி பண்ணும். உண்மையா நம்ம அவர் நோக்கி கொடுமா நமக்கு எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உபாக்கம் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 4:7 நம்மளை போல பாக்கி பெற்ற சத உலகத்துல ஒண்ணுமே இல்ல. வாசி பாருங்க,
1: நம்முடைய தேவனாய கர்த்தரை,
0: நம்முடைய தேவனாய கர்த்தரை
1: தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல.
0: எங்க இருக்கிறாரா? நம்ம சமீபமா இருக்கிறது போல.
1: தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
0: வேற இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற
1: வேற பெரிய ஜாதி எது?
0: வேற பெரிய ஜாதி எது? நம்ம தான் இந்த உலகத்திலேயே பெரிய ஜாதி. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ள மாதிரி நமக்கு எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறார். நம்ம அவர் நோக்கி உண்மையாய் கூப்பிடும் போல எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி நம்ம செவிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த போல நமக்கு சொல்லியிருக்கிறாரு, எடவிடாம செவம் பண்ணுங்க, சோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும்? ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்மளை மாத்த முடியும் அவரால். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது. அம்மா இல்ல, அப்பா இல்ல, கண் பார்வையில எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. கர்த்தர் என்னை தெரிஞ்சிட்டார். நான் அவர் தெரியல, அவர் என்னை தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த அளவுக்கு என்ன போயிட்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் ஒரு குறையில்லாம நடத்துறாரு. முன்ன உடை கொடுக்கிறார், உடுத்த உடை கொடுக்கிறார், தங்க இடம் கொடுத்திருக்கிறாரு. எந்த குறையில்லாம நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம எப்படி ஜெபிக்கணும்? அவரை இடவிடாம ஜெபிக்கணும். ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழிப்பா இருக்கணும். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, பாசிக்கலாமா? 3:3, 4 எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
0: தலைய உயர்த்துகிறவாய் இருக்கிறீர்.
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நான் கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிட்டாரா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆமா, அருமையான கர்த்தரை நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இரவு மாத்திரல, பகல் மாத்திரல, இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். அதாங்க பரிசுத்த போல சொல்லிட்டாரு, இடவிடாம செவம் பண்ணுவேன், ஸ்தோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. நீங்க செவம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில் நிச்சயமா உயர்வு பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல ஒரு உயர்வு வரும். கடன் பிரச்சனை மாறும். உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்கும். உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்ய நல்ல உயர்வா இருப்பீங்க. நீங்க தான் எல்லாரோட உயர்வா இருக்க போறீங்க. நம்ம ரேவல உயர்வு பள்ளி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்பயும் சத்தமிட்டு கூப்பிடணும். பரிசுத்த பரிசுத்தர் இடைவிடாம சேவனுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. ரெண்டாவது நம்ம உயர்வுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாசித்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 14:34
1: நீதி ஜனத்தை உயர்த்தும்.
0: நீதி ஜனத்தை உயர்த்தும். நம்ம நீதிமானா இருந்தா, நம்ம நீதியா செய்தா, எதை செய்தாலும் நீதி, நீதியா செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். அதான் கர்த்தர் அவர் நீதியின் பாதையில் நடத்துகிற. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறேன். மறுபடியும் சங்கீதத்துல சொல்றாரு, 23
1: அவர் என் ஆத்மாவை தேற்றி,
0: அவர் என் ஆத்மாவை தேற்றி,
1: தம்முடைய நாமத்தின் நிமித்தம்,
0: தம்முடைய நாமத்தின் நிமித்தம்
1: என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
0: அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் நடந்தா நீதி தன் ஜனத்தை உயர்த்தும். நம்ம நீதியா இருந்த போது, நீதியின் பாதை நடக்கும் போது, நீதியா நம்ம ஆளும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நம் வாழ்க்கையில் நீதி வேணும். நம் நீதி இல்லாம இருக்குமா? ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும். நீதியின் பாதையில் நடக்கணும் வேணும். நீதியா நான் நீதியா வாழணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில குற்றமில்லாத வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. நீதியா இருக்கணும் ஆண்டவரே. எதை செய்தாலும் நம்ம கர்த்தர் பார்க்கிறார். நம் நீதியா இருக்க வேண்டும் ஆண்டு. ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நீதியா இருக்கணும் ஆண்டவரே, நீதியா வாழணும் ஆண்டவரே. நம்ம எப்படி நீதிமான மாற்றுவார்? ரோமருக்கு நிருபம் 5:9
1: இப்படி நாம்,
0: இப்படி நான்
1: அவருடைய ரத்தத்தினாலே,
0: அவர் ரத்தத்தினாலே
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க,
0: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஒரு நாள் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படும். ஆண்டவரே, நான் நேத்து இந்த குறை சொன்ன, இந்த பாவம் செஞ்சு, இந்த கோபம் இருக்கு, இந்த எரிச்சல், இந்த கசப்பு, இந்த வேதனை இருக்கப்பா, என்னை மன்னியும், உங்க ரத்தத்தாலே கழுவுங்க, நீதிமானாய் மாற்றுங்க, நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை என்ன செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கலாம், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7.
1: அவர் தம்முடைய கண்களை,
0: அவர் தம்முடைய கண்களை
1: நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட,
0: அவர் ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்,
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார் கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோட எப்பவும் கர்த்தரோட நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்று, நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். ஏசாயா 50 சொல்றாரு,
1: என்னை நீதிமானாக்குகிறவர்,
0: என்னை நீதிமானாக்குகிறவர்
1: சமீபமாய் இருக்கிறார்,
0: சமீபமா இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? நம்ம சமீபமா இருக்கிறாரு. ஆண்டவரே என்னை நீதிமான ஆக்குங்கப்பா, நான் என் வாழ்க்கையில எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்குன்னு சொல்லுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்ம உயர்த்து, ரெண்டாவது நம்ம நீதிமான இருந்தா கட்டாயம் உயர்த்துவார். எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6:25.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
0: நம்முடைய தேவனாய் கர்த்தர்
1: நமக்கு கட்டளையிட்டபடியே,
0: நம்மளுக்கு கட்டளையிட்டபடியே
1: நாம் அவர் சமூகத்தில்,
0: நாம் அவர் சமூகத்தில்
1: இந்த எல்லா கட்டளைகளின்படியும்,
0: எல்லா கட்டளையின்படியும்
1: செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும்,
0: நமக்கு நீதியா இருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும்? அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. முதல்ல கத்திரம் உயர்த்தணும், என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில நீதி இருந்த கத்திரம் அவர் உயர்த்துவார். மூன்றாவதாக யார கத்திர உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10.
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்,
0: அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல, யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக தெரியுமா? ஒன்றும் இல்லாண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்காவின் சுவிசேஷம் 14:11.
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் என்னை மாற்று, எனக்கு எப்படியாவது இருவச்சு, என்னை மாற்று பாப்பன, ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. முத யார தேவன் உயர்த்துகிறாரு? ஜெபம் பண்றவங்கள உயர்த்துறார். ரெண்டாவது நீதிமான உயர்த்துறார். மூன்றாவது யாரை உயர்த்துறாரு? தாழ்வுள்ளங்களை உயர்த்துறார். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரங்களை தாங்கட்டும், அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய கரித்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, எத்தனை வாலிப சகோதர சகோதரிகள் ஆண்டவரே தேவையில்லாம அப்பா கம்ப்யூட்டர் பார்த்து கொண்டிருக்காங்கப்பா, லேப்டாப் வச்சு அப்பா தேவையில்லாத படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்க மாற்ற வேண்டும் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, தகப்பனே தேவையில்லாத போய் செல்போன் வச்சு தேவையில்லாத காரியங்களை பாக்குறாங்களேப்பா, ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் ஜெபிக்கிறோம். அவங்க ஆத்மா வெளியேறப்பட்டது, யாருமே ஆத்மா வேஸ்டா போயிடக்கூடாது சுவாமி, எப்படியாவது அவங்க சந்திக்க முடியாது கெஞ்சுகிறோம். அன்பின் ஆண்டவரே, நீங்க தான்ப்பா உதவிச்சு, நீங்க தான் உதவிச்சுன்னு அப்பா, தேவையில்லாத செல்போன்லயும் தேவையில்லாம லேப்டாப் போய் பாக்குறவங்க எத்தனை பேர், ஆண்டவரே இவங்களெல்லாம் மாற்றுங்கப்பா மாற்றுங்க. எத்தனையோ மக்கள் குடித்து வெறித்து ஆத்மாக்களை கெடுத்து கொண்டிருக்காங்களப்பா. இவங்க வாழ்க்கையில ஒரு புதிய தந்திரல முடியாக்கி வைக்கிறோம். அவங்களுக்கு இதை பார்க்கும் போது கசப்பாய் மாற்ற வேண்டும் கெஞ்சுகிறப்பா. நீர் அதிசயங்களை செய்ய முடியாத கூட கெஞ்சுகிறோம். அன்பின் தகப்பனே இறங்குங்கப்பா இறங்குங்க அப்பா. எத்தனை பேர் இந்த வெத்தலை பாக்கு போட்டு ஆத்மாக்கு எடுத்து கொண்டிருக்காங்க, அவங்க எல்லாம் மாத்திருங்க மாத்திருங்க. அவங்க கண்ணீர்லாம் துடைச்சிருங்க ஐசப்பா. கேட்ட சமான் இல்லைன்றப்பா சொல்றாங்க, சமான் இல்லை அதனால தான் இப்படி பண்றேன்றாங்களப்பா. அவங்களுக்கு நீங்க சமான் தாங்க சந்தோஷத்தாங்கப்பா. அண்டுவிரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஐசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன விலை இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம் செய்வனைகள் பெல்லிசுனியங்களை அழித்து போடுங்க, நிர்மலமாக்கி போடுங்க ஆண்டவர. கத்துடி கரங்களை தாங்கட்டும் அப்பா கர்த்தாவே. எத்தனையோ கஷ்டங்களப்பா, எத்தனையோ பாப்பாவோட கஷ்டங்கள் பிரச்சனைகள், குடும்பத்துல சண்டை சச்சரவு, எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க அப்பா. எல்லா சண்டை சச்சரவுலாம் மாத்திருங்க மாத்திருங்க. நிம்மதியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தலை கொடுங்க ஏசப்பா. எத்தனையோ குடும்பங்களை சமையல் செஞ்சா கூட சாப்பிட முடியாத போயிருதப்பா. சண்டை குழப்பம் தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்குற பொல்லாத அசுத்தவி ஏசுக்குத்தான் அதை கழிந்து கொண்டு கட்டுகிறோம். பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்கப்பா. பணத்தேவை சந்திங்க ஏசப்பா சந்திங்கப்பா. வெள்ளியும் என்னோட இது பொண்ணு என்னோட சொன்னீங்க தானே ஏசப்பா. எத்தனை குடும்பங்கள் கடன் பிரச்சனால் தவிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க. எத்தனை குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பால் கூட வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலை மாற்ற வேண்டுமே ராஜா, மாற்ற வேண்டுமே. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டுமே, நன்மைகளை செய்ய வேண்டுமே. இந்த பொல்லாத கொரோனா வைரஸ் அப்புறப்படுத்த வேண்டுமே ஆண்டவரே. எஸ்அப்பா நீங்க சொல்லாக நீங்க கட்டிட நிற்கும் ஐயா. பலத்த அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஐயாமை நோக்கி கெஞ்சுகிறோம் தகப்பனே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்க சொல்லுங்க சொல்லுங்கப்பா. இந்த பொல்லாத வியாதி எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்க. கொரோனா வாட்டி படித்து கொண்டிருக்குதப்பா. அதுலேருந்து விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க ராஜா. குமார விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை சொன்னீர். தேவக்குமாரன் இயேசுக்கு நீர் ஒருவர் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாரும் ஐயா. தோட்டத்தில் வெள்ளம் அழைச்சிருக்கிற விவசாயிகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். அப்போ மழைனால யாருக்கு நஷ்டம் வந்துடாத இடிக்கு. மழை எங்களுக்கு ஆசீர்வாதமான மழை தாரும். எந்த விவசாயிகளுக்கு நஷ்டம் வரக்கூடாது ஆண்டவர், வரக்கூடாதப்பா. ஆசீர்வாதமான மழை தாரும் ஆண்டவர். அப்பா தண்டனை மழை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவர். ஆசீர்வாதமான மழை தாரும். மழை எங்களுக்கு தேவை. எங்க கருத்துல எல்லாம் தண்ணி வேணும், குடி தண்ணி எங்களுக்கு தேவைப்படுது ஆண்டவர. நீங்க ஆசீர்வாதமான மழை தாரும் ஐயா. வெள்ளம் விளைச்சல தாரு, நல்ல விளையணும் அப்பா. ஈசாக்கு விதை வைத்தான் தேவன் 100 மடங்கு ஆசீர்வத்தேன்னு சொல்லி வாக்குத்தத்தின்படி விவசாயிகளுடைய நிலம் நல்ல விளையணும். ஆசீர்வத்தை கட்டளிடுங்க ஏசப்பா. உங்களாலதான் அது முடியும் அப்பா. அவன் நோக்கி கெஞ்சுகிறோம். யாரும் விவசாயிகள் நஷ்டம் அடையக்கூடாதப்பா. இந்த வருஷத்துல எவ்வளவோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க ஆண்டவர. ஆமா ஆண்டவரே, அப்பா அவன் துதிக்கிறோம். இந்த கொரோனானால எத்தனையோர் வெள்ளம் விளைஞ்சு அதுவும் சரியான முறையில் நெல் அறுக்க முடியல. எத்தனையோ குடும்பங்களில் பூவெல்லாம் வேஸ்டாக போயிடுச்சு அப்பா. அப்படியே மக்கி போகிற அளவுக்கு ஆயிடுச்சு சுவாமி. அந்த நாள் வராதபடிக்கு, யாருக்கு விவசாயிகளுக்கு நஷ்டம் வராதபடிக்கு ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டும்னு கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிக்கான மக்கி முக்கி செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்திய

0: இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கு தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12 பார் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 10949001000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331000026024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க, 81 44 192 192. இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192, 8144192192, ஈஸியா மனசில் வச்சுக்கலாம், 8144192192, 81 44 192 192. இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாக வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜெபங்களை உங்க ஜெப குறிப்புல நீங்க சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா?
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியம் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
0: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 பார் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website and

0: லூக்கான் சுவிசேஷம் 22:29.
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்
0: ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஏற்படுத்தினாரோ அதே போல நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தல்ல, உலகத்தின் பேச ஒரு நாள் கடந்து போகும். நமக்கு ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு அதை நோக்கித்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நோக்கித்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நாளுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அதிகமா நேசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும் சொல்லி நாங்கள் நம்ம எல்லாரும் நம்ம அறிந்திருக்கிறோம். இப்ப என்ன செய்யணும், ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அந்த ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14:2.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நம்ம இந்த உலகத்துல எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நம்ம கிரியிச்சிரமோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்காக எதை செய்யறோமோ, கர்த்தருக்காக எந்த அளவுக்கு ஊழியிச்சிரமோ, கர்த்தருக்காக நம்ம எந்த அளவுக்கு தேடுறோமோ, கத்திரத்துக்காக நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணுகிறேன். கத்திரக்காக எதை செய்யறோமோ அது தகுந்த ஒரு ஸ்தலங்கள் உண்டு. அந்த ஸ்தலத்துக்கு போகிற நாம் என்ன செய்யணும், இந்த உலகத்திலேயே அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுக்காக நம்ம கத்திரக்காக ஊழியம் செய்யணும், கத்திரக்காக எதையா செய்யணும். அதான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அதுலாட்டில் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன், சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. அந்த ஸ்தலம் எப்படிப்பட்ட வாசஸ்தலம் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 145:13.
1: உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், சதா காலங்களில் உள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் நம்ம ஊரும் போகிறதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுறோம், கர்த்தரை துதிக்கிறோம், செபிக்கணும், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும், ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். அந்த ராஜ்யத்துக்கு எல்லாரும் வரணும். அந்த ராஜ்யத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நம்ம மட்டும் போனா போதாது, நம்ம கூட சேர்ந்த நம்ம உறவினர், உற்றார் உறவினர், நம்ம வாசம் பண்ற இடத்துல உள்ள மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும். அதனால நம்ம மேல உடந்த கடமை, சுவிசேஷத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லியே ஆகணும். சொல்லாம இருக்கும்போது நம்ம நமக்கு என்ன செய்யும், உனக்கு எனக்கும் ஐயோன்னு கர்த்தர் எதுன்னு சொல்லுது. அந்த ராஜ்யத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். நம்மளும் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டா மாத்தும் போதாது எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அந்த இப்படி கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் தான் வரணும். அந்த ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும். சரி, அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்குறோம் மத்தியில சுவிசேஷம் 4:17.
1: அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
0: மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப என்ன, என்னமோ பெரிய நம்ம ஏதோ செய்யும் போல அப்படிலாம் இல்ல. நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு கத்திர பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள என்னென்ன இருக்கு நம்ம சிந்தித்து பார்த்து முழுமையா கத்திரத திரும்ப வேண்டும். அதுதான் அதான் அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். முதல் எடுத்தோன்னு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நம்ம பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். நம்ம முதல்ல கோவப்பட்டிருப்போம், ஒரு உதாரணத்துக்கு முதல்ல கோவப்பட்டிருப்போம். இப்ப நம்ம கோவப்படாம நம்மளால இருக்க முடியல. ஏசப்பாட்ட நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, எனக்கு எப்படியாவது மாத்திருங்கப்பா, என் தாயின் வயிற்றுல பிறந்த இந்த சென்ம சுபாவை என்னை விட்டு மாற வேண்டும். ஆண்டவரே தாயின் வயிற்றுல பிறந்த நம்ம சொல்லுவாங்கல்ல, அவங்க அப்பா மாதிரி ரொம்ப கோபப்படுவாங்க, அவங்க அம்மா மாதிரி, அவங்க குடும்பத்துல அவங்க இப்படிதான் கோபப்படுவாங்க, இப்படிதான் பிரச்சனை பண்ணுவாங்க, இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுல இருந்து நான் மனம் திரும்பினாண்டவரேன், இந்த காரியம் எனக்குள்ள வரவே கூடாதப்பா, என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், சென்மசுவா எனக்கு நீக்கப்பட வேண்டும். ஆண்டவரேன் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கு. அப்ப நமக்குள்ள கிறிஸ்துக்குள்ள வாழ்க்கை என்ன செய்யணும், ஒரு புது சிருஷ்டியா மாற வேண்டும். வாசித்து பாருங்க 2 Corinthians 5:17.
1: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின.
0: பழையவைகள் ஒழிந்து போக வேண்டும். நம்ம கோபப்பட்டிருப்போம், பொறாம் போட்டிருப்போம், சண்டை போட்டிருப்போம், கத்தில் பிரியமில்லாத காரியம் எவ்வளவு காரியம் நமக்குள்ள இருக்கலாம். அப்ப நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே என்னுடைய சன்ம சுபாவம், என்னுடைய தாயின் வயிற்றுல பிறந்த சுபாவம் எனக்குள்ள நீக்கிப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் யாஸ்பாட்டை கேட்கணும். அப்ப நமக்கு என்ன சொல்லுங்க, நம்ம கிறிஸ்துக்குள்ளதான் புது சிட்டி, ஆண்டவர் தான் மாற்ற நம்ம ஒவ்வொரு நாள் கேட்கணும். ஆண்டவர் நீங்க சொல்லியிருக்கீங்க, ஒரு கிறிஸ்துக்குள்ள அந்த புது சிருஷ்டியா இருக்க, பழையவள ஒளிந்து போன எல்லாம் புதிதான்னு சொன்னீரே, அந்த புதிதான சுபாவத்தை எனக்கு கொடுங்கப்பா, நீங்க என்னை மாத்துக்குன்னு கேட்ட ஆண்டவர் மாத்துவார். சைக்கிள் புஸ்தகம் 18:30
1: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
0: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
1: உங்களுடைய எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள்.
0: எல்லாம் மீறி மீறி நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, இது பாவம்னு தெரியும், அதை தான் நம்ம செய்வோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நேரம் பாக்குறது, நாட்கள் பாக்குறது, இதெல்லாம் தெரியும் இது தப்பு, கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நம்ம தெரியும், அதவே நம்ம செய்வோம். அது அந்த காரியம் நம்ம என்ன செய்யறோம், கர்த்தர்ல வந்துட்டோம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தா என்ன செய்யணும், விடுதலை போறோம். சரி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லா நாளும் கர்த்தர் படைத்த நாள், எல்லா நாளுமே கர்த்தருக்கு பிரியமான நாள், அந்த காரியத்தில் வந்து விடுதலை பெறணும். எத்தனை பேர் பாருங்க பழைய சுபாவத்திலே இருப்பாங்க, இது செவ்வாய்க்கிழமை, இது புதன், இது இந்த கிழமை செய்யக்கூடாது, அந்த கிழமை செய்யக்கூடாது, இந்த மாசம், அந்த மாசம், இந்த நாள் பார்க்கறதெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். வாசித்து பாருங்களேன், இந்த கலாத்தியர் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா 9:10 நிறைய பேர் அந்த காரியத்தில் இருக்கிறோம். அதுலாம் நம்ம என்ன செய்ய, விட்டு மனம் திரும்பணும்.
1: இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க,
0: நீங்க தேவனை அறிந்திருக்க,
1: அல்லது தேவனாலேயே அறியப்பட்டிருக்க,
0: நீங்க தேவனை அறிஞ்சிருக்கீங்க, இல்லாட்ட தேவன் உங்களை அறியப்பட்டிருக்க,
1: பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி,
0: அடிமைப்பட விரும்புவது எப்படி,
1: நாட்களையும்
0: நாட்களையும்,
1: மாதங்களையும்
0: மாதங்களையும்,
1: காலங்களையும்
0: காலங்களையும்,
1: வருஷங்களையும் பார்க்கிறீர்களே,
0: வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. திரும்பி சொல்லுவாங்க, இந்த வருஷம் 8 வருஷங்க, இந்த வருஷம் திருமணம் நடக்கூடாது, 8 வருஷம், இது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வாசம் பாக்குறோம், மாசங்களை பாக்குறோம், வருஷங்களை பாக்குறோம், நாட்களை பாக்குறோம், மறுபடியும் அந்த காரியத்துக்கு நம்ம அடிமையிடறோம். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுவோம், ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா என்ன செய்யணும், புது சிட்டியா இருக்கணும், பழையவிலையா என்ன செய்யணும், ஒழிஞ்சு போற எல்லாம் புதிதாகணும். இந்த காரியத்துல தான் மனம் திரும்பணும். நிறைய பேர் மனம் திரும்புறதுல நிறைய பேர் நாள் பாக்குறதும் நேரம் பாக்குறதும், நம்மளுக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம், கர்த்தருடைய வேதம் சொல்றது மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. பழையபடியும் நம்ம அந்த காலங்களை நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வந்து நம்ம பழைய காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகன்று போகணும். நிறைய பேர் அதை தான் நம்ம செய்யறோம், நிறைய காரியங்கள் இதுலேருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஆண்டு ரத்தோசனர் நிறைய பேர் இந்த காரியத்துல மனம் திரும்பாம இருக்கிறோம், எத்தனையோ காரியங்கள் நம்ம பழைய காரியத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம், இதுக்கு நம்ம செய்யவே கூடாது. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இறைமையில பழைய மனுஷருக்கூடாது, மற்றவங்களுக்கு காரியங்களை மனுஷ கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது. இறைமையில சொல்ற பாருங்க, இறைமை 10:2
1: புறஜாதிகளுடைய
0: மார்க்கத்தை
1: கற்றுக்கொள்ளாதிருங்க.
0: முந்தைய நம்ம இருந்தோம், இப்ப அந்த காரியத்தை மனுஷர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிட்டியா இருக்கணும், நாள் பார்க்க கூடாது, மாசம் பார்க்க கூடாது, நேரம் பார்க்க கூடாது, அப்புறம் அது என்ன வருஷம் பார்க்க கூடாது, இது இல்ல, இது இது ரெட்ட வருஷம், இது ஒத்த வருஷம், ஒத்த வருஷத்துல மேரேஜ் ஆகலாம் நல்லது, ரெட்ட வருஷம் இருக்கக்கூடாது, இப்படி எத்தனை பேர் இருந்தா பழைய காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருந்து நான் மனம் திரும்ப வேண்டும், எதுல இருந்து மனம் திரும்ப வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்கள்ல எத்தனையோ பேர் அடிமைப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், ஆனா நம்ம பழைய சுபாவம் தான் நமக்குள்ள இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன செய்ய, விட்டு விலகிறதுக்கு கத்துட்டு ஒவ்வொரு நாளும் பலன் கேட்க வேண்டும். ஆண்டவரே இந்த போயிட்டு காரியம் எனக்குள்ள இருக்கப்போ, அதான் எல்லாம் மீறுதல் விட்டு மனம் திரும்புங்கள். வாசிப்பா, எசேக்கியேல் 18:30
1: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
0: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
1: உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள்,
0: எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள். எத்தனை பேர் இன்னும் பழைய காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம், இந்த காரியத்தை விட்டு நம்ம திரும்ப வேண்டும், திரும்பிட்டா போதும். அந்த ஆண்டவர் சொல்றாரு, மன்னிக்கிறதுக்கு அப்படி எப்படி இருக்கிறாரா, தயப்பெருத்திருக்கிறாரா. யாசாயின் புஸ்தகம் 55:7
1: துன்மார்க்கன் தன் வழியையும்,
0: துன்மார்க்கன் தன் வழியையும்,
1: அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு,
0: இன்னும் அந்த நினைவுகள் பழைய பாரம்பரிய நினைவுகளை விட்டு,
1: கர்த்தரிடத்தில்
0: திரும்ப கடவன்,
1: அவர் அவன் மேல் மனதுருகுவார்,
0: அவர் அவன் மேல் என்ன செஞ்சிருவாரு, மனதுருகுவார்,
1: நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்,
0: தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்,
1: அவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்திருக்கிறார்.
0: மன்னிக்கிறது எப்படி இருக்கிறாரா, தயப்பெருத்திருக்கிறார். பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய எண்ணங்கள், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் சொல்றோம். இன்னும் பழைய சுபாவத்தில் தான் இருக்கிறோம், பழைய எண்ணங்கள் இருக்கிறோம், பழைய சாஸ்திரத்துல இருக்கிறோம். சாஸ்திரம் எத்தனை பேர் நான் சாஸ்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த பல விதமான சாஸ்திரத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். கத்தலுக்கு வந்துட்டு உண்மைதான், ஆனா சாஸ்திர காரியங்கள் இந்த சாஸ்திரமா பார்க்கவே கூடாது. நம்ம பழைய பழைய காரியத்துக்கு நம்ம அடிமை ஆகவே கூடாது. நம்ம இப்படி இருக்கிறோமா, யாரால அப்படி இருக்கிறோமா, இன்னைக்கு நம்ம மறந்துட வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டார். மன்னிக்க தாய் பொறுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்போம், கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். தன் நம்ம நினைவு, நம்ம சிந்தனைகள், நம்ம நினைவுகளை சாஸ்திரம், அந்த காரியம், இந்த காரியம், அந்த நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, நட்சத்திரத்தை பார்க்கறது, சாதகம் எழுதுறது, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் எந்த செய்யணும், மனம் திரும்ப வேண்டும், முழுமையாய் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் வர போறாரு, அதுதான் சொல்றாரு. பழம்பல் 3:40,
1: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து,
0: நம்ம தான் நம்முடைய வழிகளை என்ன செய்யறோம், சோதித்து ஆராய்ந்து
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
0: கர்த்தரிடத்தில் நம்மளே, நானே, நீங்கள் ஒவ்வொருத்தரும், அப்ப அவங்க மற்ற வழி இல்ல, நம்ம வழிய சோதித்து என்ன செய்யற, ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப, என்னென்ன குறை இருக்கு, அந்தவரு என்ன காரியம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து நம்ம என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் திரும்பணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யணும், பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோகராட்சியம் சமயமாயிருச்சு. இன்னும் சாஸ்திரத்துக்கும் ஆட்களுக்கும் இன்னும் பலவிதமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தால் பரலோக போக முடியும். எல்லாமே செஞ்சு இதெல்லாம் மற்ற இதெல்லாம் செஞ்சிருக்க, அந்த ஒண்ணுதானங்க தப்பு, அது ஒன்னும் பிரச்சனையிலும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபின் புஸ்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, யாக்கோபின் புஸ்தகம் 2:10.
1: எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம்,
0: ஒருவன் நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கை கொண்டுட்டோம், கை கொண்டு இருந்தோம்,
1: ஒன்றிலே தவறினா எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான்.
0: ஒன்றிலே தவறிச்சா என்ன செய்யுமா, எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். எங்க சொல்லியிருக்காரு, யாக்கோபு புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம உள்ள தெளிச்சு ஆராய்ந்து, நம்ம வழிகளை ஆராய்ந்து, நம்ம சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இன்றைக்கே ரட்சினாலும், இன்றைக்கு அனுகிறாலும், இந்த சின்ன சின்ன காரியம் யார் யாருக்குள்ள இருக்கோ, இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அதை நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்த்து, நம்ம சோதித்து பார்த்து, எதிலெல்லாம் நான் மாற வேண்டும், எதில் இருந்தாலும் விடுதலை பெறலாண்டவர எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு சொல்லித் தருவார். இந்த மாதிரி காரியத்திலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவதாக, கர்த்தர் ராஜ்யத்துக்கு முதல்ல கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு, என் பிதா எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியது போல நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன எத்தனை இருக்கு, அநேக பாசஸ்தலங்கள் உண்டு. ரெண்டாவதாக நான் பரலோகத்துக்கு போனேன், என்ன செய்யணும், என்ன செய்யணும் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5.
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின,
0: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின
1: ராஜ்யத்தை,
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா,
0: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா. ஆண்டுட்டு அன்பு கூறும் நமக்கு என்ன கொடுக்கிறது, தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு தருவேன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, வாக்கு பண்ணிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம சமம் பண்ண போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற பரலோக பரிசுத்த பிதாவை அஞ்சோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவையுமே போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்துடைய கிருபை, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. முடிச்சவங்களோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க துதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள மெண்டிக்கொள்ள மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் அப்பா. மோசை போல நாங்களும் உங்களுடத்துல முகமுகமாய் பேசுன ஆண்டவர கர்த்தாவே, எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா, நோ போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா, அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க சப்பா. வல்லவரே நல்லவரே மே துதிக்கிற இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராகப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது செபிக்கிறோம். ஆன்மீ கண்களை திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். இறுதித்திர கர்த்தாவே உங்களுடைய வல்லம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் தகப்பனையும் முடி. ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராகப்பா. ஆற்றுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்கு ஏசப்பா, குணமாக்கு ஏசப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளுமே, சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா, அவங்களை தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. சளி ஆண்டவர் யாருக்குமே சளினால கஷ்டப்படக்கூடாது. வல்லம் இறங்கட்டும் தகப்பனே, ஐயாமை துதிக்கிறோம். பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்கள் மேல விடு. வல்லம் இறங்கட்டுமே சப்பா, இறங்கட்டும். குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. கெஞ்சி கேட்கறேன் சப்பா, கெஞ்சி கேட்கிறோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும். பரிசுத்தேன் அபிஷேகம் அளவுலாம ஊற்றுமைய, ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர். அக்கிலே நிரப்புங்கப்பா. மந்திரம் செய்வனிகள் பெலிசனிகள் எல்லா கிரியிலையும் தேவனாய் கர்த்தர் நாமத்துல அபத்தமாக்கி போடுறோமே, நிறுவனமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லம்ல ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவர். ஐயாமை துதிக்கிற வேலையில பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா, வேலையில இருக்கப்பட்ட பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க தகப்பனே. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாரும். கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரடி செய்யீரே. எத்தனை மக்கள் கண்ணீர் வெடிக்கிறாங்கப்பா குழந்தை இல்லாம. நீ குழந்தை தர வேண்டும் செபிக்கிற, தர வேண்டும்ப்பா, தர வேண்டும். இயேசுவே கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரடி செய்யீரே. மலடி சந்தோஷமான பிள்ளைத்தாச்ச மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் செபிக்கிறேன். பலத்த காரியத்தை செய்யுங்க. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். குடும்பத்துல சமான சந்தோஷத்தை தாரும். கடன் பிரச்சனை மாற வேண்டும். கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை. வேலையில கஷ்டப்படுற மக்களுக்கு வேலை கஷ்டத்தை மாற்றி வேலை தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய மகத்துவம்ல நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. ராஜாவையுமே துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்தவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற. வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க சப்பா. அப்பா சமாளாத மக்கள் சமான் தாங்க. வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும் அப்பா. சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. தகப்பனையுமே துதிக்கிறோம். கொரோனா கொள்ளையின் வேலை கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொழுவீராக ஆண்டவர் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. தகப்பனையே குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. பலப்படுத்துங்க. எல்லா துதிக்கா நம்ம ஐக்கியமிக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டார் கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும். அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB 0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409100000002229. மே காட் பிளஸ் யூ.
5: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443079 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website is asinkaram.com. God bless you.

0: நம்ம மந்திரவாதி பார்த்து பயப்பட வேண்டாம், மந்திரவாதி நம்மளை பார்த்து பயப்படணும். அல்லேலூயா. மந்திரவாதி என்ன செய்யணும்? நம்மளை பார்த்து பயப்படணும். இவங்க கூட நிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க நம்மளை பார்த்து பயப்படணும். மோசிக்கு முன்பாக நிக்க முடியல. வாசிங்கினருக்கு யாத்திரை புஸ்தகம் 9:11
1: அந்த கொப்பளங்கள் நிமித்தம்,
0: அந்த கொப்பளங்களின் நிமித்தம்
1: மந்திரவாதிகளும்
0: மந்திரவாதிகளும்
1: மோசைக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது.
0: மோசைக்கு முன்பாக என்ன செய்ய முடியல? நிக்க கூடாது இருந்தது. அருமையானவர்களே, நம்ம ஆண்டவரை இயேசுக்கிறதுக்கு முன்பாக உண்மையா இருந்தோம்னா மந்திரவாதி நம்ம பக்கத்துல நிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புறேன்னு சொன்னிருப்ப, என் உள்ளத்தை மாற்றும், என்னால முடியலப்ப, எனக்கு உண்மையா இருக்க கிருபை செய்யணும் சொல்லி நம்ம கேட்கணும். பேச்சில, வார்த்தையில, நடக்கையில, நம்ம குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல நம்ம பார்க்கும்போது இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மளை மாற்றணும். அல்லேலூயா. மத்த யார் உண்மையில இருந்தாங்க? 2 மோசே. 3 பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:4
1: அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால்,
0: அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால்
1: அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை.
0: யாதொரு குற்றமும் குறைவும் என்ன செய்யல? காணப்படவே இல்லை. யார் உண்மையில இருந்தா? தானியேல். தானியேல் உண்மையா இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க? ஏதாவது குற்றப்படுத்தி அவரை வந்து ஏதாவது செய்யலாம், அவங்கள இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தலாம்னு நினைச்சாங்க. அவர் உண்மை இருந்த முடியும். யாரு குற்றமும் குறைய என்ன செய்ய முடியல? காணப்படவே இல்லை. தானியேல் உண்மையா இருந்தார். முதல் ஆபிரகாம் உண்மையா இருந்தார். 2 மோசே உண்மையா இருந்தார். 3 தானியேல் உண்மையா இருந்தார். அவர் குரமை என்னென்னமா செஞ்சு பார்த்தாங்க, அவனை ஒண்ணுமே செய்ய முடியல. வாசித்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:27
1: தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே.
0: சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரை
1: தப்புவிக்கிறவரும்
0: ரட்சிக்கிறவரும்
1: வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார்.
0: அவர் எப்படி இருக்கிறாரு? அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் நம்மளுக்கு தப்பு சிங்கங்களுக்கு, நம்ம பிசாசு ஆகிய சிங்கங்களுக்கு தப்புகிற தேவத்தில் நம்மளுக்கு நினைச்சிரு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார். சிங்கங்கள் வாயிலிருந்து தானியேலை தப்புவித்தார். வாழ்க்கையில கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரான், வகை தேடி சுற்றி திர அவன் கைக்கு நான் தப்பிக்கணும்னு சொல்ல. நம்ம நம்ம வாழ்க்கையில உண்மை இருந்தா எந்த பிசாசு நம்மளை தொடவே முடியாது. அல்லேலூயா. நம்ம உண்மையா இருந்தா போதும், பிசாசு நம்ம பக்கம் கூட வராது, நம்மளை பார்த்து பயந்து போடிடும். அல்லேலூயா. நம்ம உண்மையா இருக்க வேண்டும். தானியேல் புஸ்தகம் 6:28
1: தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது.
0: தானியேல் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா. ஒரு காரியத்திலும் அவர் தோத்து போனதே இல்லை. அவர் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. காரணம் என்ன? அவர் என்ன செஞ்சாரு? உண்மையில இருந்தது. அதனால காரியம் முழுவதும் ஜெயமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலும் உண்மையா இருந்தோம்னா வாழ்க்கை ஜெயமா இருக்கும். நம்ம பொய், கோபம், தப்பு தப்பா பேசும்போதுதான் அங்க என்ன ஆயிருது? நம்ம வாழ்க்கையில தோல்வியா மாறிடுது. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருந்தா கரெக்டா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஜெயமா மாற்றுவார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், தேவனாய் கர்த்தர் சொன்னார், இவன் எனக்கு பிரியமானவன் சொல்லி சாட்சி கொடுத்தார். வாசி பாருங்க, தானியேல் புஸ்தகம் 9:23
1: நீ மிகவும் பிரியமானவன்.
0: தானியேல கொடுத்த தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு?
1: நீ மிகவும் பிரியமானவன்.
0: ஆதலால்
1: நீ
0: வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே
1: கட்டளை வெளிப்பட்டது.
0: நிறைய பேர் சொல்றேன், ஏன் ஜெபத்தை கேட்கல? நான் எவ்வளவு நாள் ஜெபிச்சிட்டு இருக்கேன், ஏன் ஜெபத்தை கேட்கல அப்படி சொல்றோம். தானியேல் பாருங்க, கர்த்தர் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமான வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே என்ன செஞ்சது? கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நம்ம செவத்தை கேட்கல, உள்ளத்தை அலசி பார்க்கணும். யாரு நம்ம செவத்தை கேட்கட்ட? யாரு மேல தப்பு இருக்கு? நம்ம மேலதான் தப்பு இருக்கு. நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை என்ன செஞ்சது? வெளிப்பட்டது. உண்மையுள்ளா இருக்குமானால் நம்ம வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டு உடனே நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ண போதும், கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அதை நம்ம வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை அவருக்கு என்ன செஞ்சது, வெளிப்பட்டது அப்படி சொல்றாரு. ஆபிரகாம் உண்மையா இருந்தார், ரெண்டாவது மோசே உண்மை இருந்தார், மூணாவது தானியேல் உண்மை இருந்தார். கடைசியாக ஒன்னு தீமேத்தியின் புஸ்தகம் 1:12
1: என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து,
0: என்னை பலப்படுத்துகிற நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
1: என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி,
0: என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி
1: இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: பாருங்க, பவுல் உண்மை உள்ளவர் இருந்ததுனால கர்த்தர் என்ன செஞ்சார, ஊழியத்துக்கு ஏற்படுத்தி இருந்தாரா. பவுல் எங்கெல்லாம் போனாலும் கர்த்தர் கூட இருந்து அவரோடு கூட இருந்து அவரை பலப்படுத்தி அவரை கொண்டு பெரிய காரியத்தை செய்தார். உழுது போல் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. அன்பார்ந்தவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம செவம் பண்ணுவோம். எங்களை அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் சௌத்திரிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, வல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, பிரசனத்தால் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அதிசயமான காரியத்தை செய்யுங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. மந்திர கட்டு உடங்கிய, சேவனை கட்டு உடங்கிய, பிசாசின் கீழ் அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா, ஏசப்பா. ஒரு குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. கற்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கும் சுகந்திரனு சொன்னீரே. ஆசீர்வதிங்கப்பா. கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கடன் அடைச்சிட்டாங்க ஏசப்பா. கெஞ்சிரப்பா, கெஞ்சிரப்பா. அப்பா நீயோ கடன் வாங்காமல் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று சொன்னீரே. அப்படியாக நீங்க செய்யுங்க ஏசப்பா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கத்தர் நம்புறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்க தானே ஏசப்பா. கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க, தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. கண்பார்வை குறைவுள்ள மக்கள் கண்பார்வை தாங்க ஏசப்பா. காது கேட்காத மக்கள் காது கேட்க உதவிச்சிங்க. தொடுங்க ஏசப்பா, தொடுங்க. கண்ணை தொடுங்க, காது தொடுங்க. நரம்பினால பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஏசப்பா. நரம்பினால பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஏசப்பா. அதிசயங்களா இருப்பதுங்களை செய்யுங்கப்பா. பெரும்பாடு நாள கஷ்டப்படுற மக்களுக்கு சுகமாக்குங்க, சுகமாக்குங்க ஏசப்பா. அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனையுமே துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கிறாச்சா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். சாலம் பார்க்கிற ஆண்டவரை ஞானத்துல சிறந்திருந்தாரம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் அப்படியா சிறந்திருக்குமையா, ஆசீர்வதிச்சு உயர்த்தணுமப்பா. கர்த்தாவேமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தெய்வீக பிரசனத்தால் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிற ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிரு தேவன். ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனே, தகப்பனே, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசனம் உங்களை நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிற ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம். தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டாரு, கலங்காதீங்க.

0: வந்த தமது. அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களில் சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காக அந்த பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்ட் போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்ட் போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதை ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12

0: ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில் நான் ஃபோன் பண்ணி சிஸ்டர் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசாக கரைஞ்சி வர கர்த்தர் கிருபை செய்தார். இப்படி செய்த தேவனுக்கு கூட கொடி நன்றி.
1: கர்த்தரே பரிசுத்தாமல் ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டர்ங்க சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போவேனா ஆபரேஷன் பண்ணிட்டா குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ணதுன்னு சொல்றாங்க. டாக்டர் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

என்னோட பேர் ஷரோன். எனக்கு இடது காது பக்கம் வீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பா அது

0: கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்தா அக்காக்கும் நன்றி.
1: எந்த சாத்திரம் தொடவே முடியாது. ஹலேலூயா ஹலேலூயா. நீ காண்டுட்டு ஒப்பு கொடுங்க. தாவீதுக்கு தாவீது போய் சர்ச்சில் போய் என்ன செஞ்சாரு? ஒன்றே கேட்ட அதைய அது என்ன கேட்டாரு? தேவனுடைய மகிமையை பார்க்கணும், தேவனுடைய ஆலயத்துல இவ்வளவு நாள்லாம் தங்கியிருக்குன்னு கேட்டாரு. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஹலேலூயா. ரெண்டாவதாக பாக்குறோம் 65 சங்கீதம் 4 வசனம்.
2: உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய
1: உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய
2: உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோ.
1: உம்முடைய வீட்டின் நன்மையினால திருப்தி ஆகுவோ. பாத்தீங்களா, தேவனுடைய ஆலயத்துல என்ன இருக்கு? நன்மையினால என்ன செய்வோம்? திருப்தி ஆகுவோம். கர் போகும்போது புலம்பிட்டே போக மாட்டோம். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது நம்ம திருப்தியோடு மகிழ்ச்சியோடு போவோம். அந்த வசனத்தை கேட்காம போறப்பதான் என்ன பண்ணுவோம்? குழப்பம், சோர்வு, சோர்ந்து போய் போவோம். ஜபத்துக்கு வரும்போது சோர்ந்து போயிடுவோம், போகும்போதும் சோர்ந்து போய் தான் போவோம். அது நம்முடைய ஆலயத்தின் நன்மையினால திருப்தி ஆகும். கர்த்தர் நன்மை வச்சிருக்கிறாரு. அது மாத்திர இல்ல, ஏன்னா நன்மையினால திருப்தினா கர்த்தர் எங்க இருக்கிறாரு? ஆலயத்தில் இருக்கிற வாசிங்க. ஆபோக்கு புஸ்தகம் 2:20 வசனம்.
2: கர்த்தரோ என்றால்,
1: கர்த்தரோ என்றால்
2: தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
1: கர்த்தர் எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் இருக்காரா இல்லையா? இருக்கிறன்னு சொல்றீங்களா? அல்லேலூ சொல்லுங்க. யாராவது பாத்துருக்கீங்களா? அதான இல்லங்க, பாக்கல. பாக்கணும், கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் எங்க இருக்கிறாரு? ஆலயத்தில். இன்னொரு காசியமா,
2: கர்த்தரோ என்றால்,
1: கர்த்தரோ என்றால்
2: தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
1: கர்த்தர் எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல என்ன செய்யறோம்? பரிசுத்தம் வச்சுக்கலாம் சொல்லியிருக்காரு. கர்த்தருங்க இருக்காரா இல்லையா? இருக்கிறாரு. அதெல்லாம் இந்த ஆலயத்தை வந்து பரிசுத்தம் வச்சுக்கணும். 36:8
2: உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள்.
1: கர்த்தருடைய ஆலயத்தில் சம்பூர்ணத்துல என்ன செய்வோம்? திருப்தி அடைவோம். கர்த்தர் வந்த திருப்தி.
2: சமூக பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறார்.
1: பேரின்ப நதியினால் நம்ம என்ன செய்யறோம்? தாகத்தை தீர்க்கிற, ஆத்தும தாகத்தை தீர்க்கிற, கஷ்டத்தை மாத்துவார், கண்ணீரை துடைப்பார். பேரின்ப நதியெல்லாம் என்ன செய்யறாரா? தாகம் தீர்க்கிறார். அசுத்தாவை நமக்குள்ள வந்துட்டு தாகம் தீர்ப்பார். அவர் சம்பூர்ணத்துல நம்மளை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. கர்த்தரை கேட்கணும். ஆண்டவரே, நம்மளை ஆலயத்துல இருந்து எத்தனையோ நாள் சும்மா உட்காந்துட்டு போயிருக்க ஆண்டவரே, ஏதோ வந்துட்டு போட வந்த அவ்வளவுதான் போன, எனக்கு ஒன்னும் தெரியல ஆண்டவர் நீங்க சொல்லணும். இன்னைக்கு ஆண்டவர் மன்னிப்பு கேட்கணும். அது மாத்தல திரை மேல சொல்றாரு 31:14.
2: என் ஜனங்கள்,
1: என் ஜனங்கள்
2: நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
1: நான் அளிக்கும் நன்மையினால என் ஜனங்கள் திருப்தி ஆகும். நம்ம என்னதான் செஞ்சாலும் திருப்தி வராது. கர்த்தர் நம்ம கொடுத்தாருனா திருப்தியா கொடுப்பாரு. நம்ம திருப்தி ஆகிற தேவன் அவர் மட்டும்தான். நம்ம அவரோடு இணைந்து வாழணும், அவரோடு சார்ந்து வாழணும், அவரோடு ஒன்றரை கலக்கணும். எதை வந்துட்டோம் போனோம், எதை உட்கார்ந்தோம் போயிட்டோம், கீழே குடிஞ்சிட்டே இருந்தா எந்திரிச்சு போயிட்டோம்னு இல்ல. அவரோடு ஒன்றரை கலக்கணும். தாவீதை உயர்த்தற காரணம், தாவீது ஆலயத்தின் அவ்வளோ ஒரு வாஞ்சி, அவ்வளோ ஒரு தாக்கம். உங்களே என்னை உயர்த்தர் வல்லவரா இருக்கிற. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு அவர் தேடுறீங்களோ, எந்த அளவுக்கு அவர்கிட்ட அன்பு கூறுறீங்களோ, அவரோடு ஒன்றரை கலக்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதி உயர்த்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம கையில தான் இருக்குது. நம்ம ஆண்டவர் எந்த அளவுக்கு தேடுறோமோ, எந்த அளவுக்கு இருக்கிறோமோ, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எங்க ஊர்ல சர்ச்சைக்கு போறப்ப ஏச பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏச பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் என்ன பண்ண தெரியுமா? தம்பி சின்ன பையன், எங்க சித்தி பையன், அவனை கூட்டிட்டு நான் சாத்தூர், எங்க ஊர்ல இருந்து 4 மைல் தூரம் சாத்தூருக்கு போகணும். அந்த தம்பி 5 வயசு பையன் தம்பி கூட்டிட்டு சாத்தூருக்கு சர்ச்சைக்கு நடந்தே நாங்க 2 பேரும் போவோம். அவ்வளோ ஒரு வாஞ்சி, நடந்தே போவோம். 10 மணிக்கு சர்ச்சை ஆரம்பிப்பாங்க. 6 மணிக்கெல்லாம் எந்திச்சு கிளம்பி இந்த சின்ன தம்பி கூப்பிட்டு அதை ஆண்டு அந்த தம்பி கண்களை தாவி கடைக்க வச்சாரு. அவனையும் கூட்டிட்டு ஒரு இன்னைக்கு அவன் பையன் ஆண்டு தொட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அவன் பையன் இன்னைக்கு ஆண்டுக்குள்ள சந்தோஷமா நல்ல பாலி பையன், காலேஜ் படிக்கிறான், நிறைய இடத்துல ஊழியத்துக்கெல்லாம் போறான். ஹல்லேலூயா. பையனை தொட்டுட்டாரு. அதான் அருமையானவர்களே, கத்திற்காக நீங்க எதை செய்தாலும் கத்திர உங்களுக்கு ஒருத்தரையும் என்ன செய்யறது இல்ல, கைவிடுவதே இல்லை. எங்க சித்தி பையனை கூட்டு போவான். இன்னைக்கு அவங்க சித்தி பேரலை தொட்டிருக்க. உங்களுக்கு அந்த வாஞ்சி வேணும், உங்களுக்கு அந்த தாகம் வேணும், உங்களுக்கு அந்த பசி தேவன் மேல வேணும், கர்த்தர் மேல பசி, கர்த்தர் மேல தாகம், உலக தாகம் எல்லாரும் கர்த்தர் மேல பசி. ஆண்மையிருந்த கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அலையலூயா, அலையலூயா. அந்த தம்பி காலேஜ் ஓடி வருவா, எனக்கு வாங்க பாங்க சந்தைக்கு போலாம் போலாம். 6 மணிக்கு எங்க ரெண்டு பேரும் போயிருவோம், போயிட்டு நடந்தே போயிட்டு நடந்தே போயிட்டு வருவோம். அன்னைக்கு கர்த்தர் அந்த வாஞ்சை கொடுத்தார். அப்படி வாஞ்சை நமக்கு வரணும். சின்மையதான் வந்துட்டு போன எந்திரிச்சு போன இல்ல, அந்த வாஞ்சை வேணும். தாவியது போன இடம்ல தேவன் காப்பாற்றினார். ரெண்டாவது ஆலயம் போகும்போது என்ன கொடுக்கிறாரு? தேவனுடைய ஆலயத்தின் சம்பூரத்தில் நம்மள திருப்தியாக்குறார். பேரின்ப நதியினால நம்ம தாகம் தீர்க்கிறார். அல்லேலூயா. என்ன ரெண்டாவது யார் இருக்க தேவனுடைய ஆலயத்துல? தேவன் இருக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால திருப்தியாகுன்னு சொன்னார். மூன்றாவது பாருங்க, 2:4, 3, 4, 5, 6.
2: அப்பொழுது யோசபாத் பயந்து,
1: கர்த்தரை
2: தேடுகிறதற்கு,
1: ஒருமுகப்பட்டு
2: யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான்.
1: உபவாசத்தை கூறி வைத்தார்.
2: அப்படியே
1: யூதா ஜனங்கள்
2: கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள்.
1: சகாயம் பெற கூடினார்கள்.
2: யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து, அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள்.
1: எல்லா பட்டணத்தில் கர்த்தர் தேட
2: வந்தார்கள்.
1: நம்ம வந்திருக்கோம் தேடுறதுல.
2: அப்பொழுது
1: யோசபாத்
2: கர்த்தருடைய ஆலயத்திலே
1: புது பிரகாரத்தின் முகத்திலே
2: யூத ஜனங்களும்
1: எருசலேமியரும்
2: கூடின சபையில் நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே.
1: அங்க யோசபாத் செவிக்கிறார் பாருங்க, எங்களுக்கு எதை நம்ம செவிக்கிறார், எப்படி செவிக்கிற பாருங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே,
2: பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர்,
1: சாதியில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர்.
2: உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது.
1: கர்த்தருடைய என்ன இருக்கு? வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது.
2: ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது.
1: தேவனிடத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது? ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு ஜெபம் பண்றா. ஏன்னா ஒன்னாவது பாத்தீங்களா, புரியும் ஏன் அப்படி ஜெபிச்சாரு.
2: இதற்கு பின்பு மோகாப் புத்திரரும்
1: அம்மோன் புத்திரரும்
2: அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட, யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள்.
1: பாத்தீங்களா, எல்லாரும் என்ன எதுக்கு வந்தாங்களா? யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம். எத்தனை பேர் வந்திருக்காங்க? அம்மோன் புத்திரர், மோவாப்புத்திரர் அடுத்து இருக்கிற சாதிகள் எல்லாம் யோசபாத் யுத்தம் பண்ண இருந்தாங்க. யோசபாத் போய் வேற ராஜாட்ட உதவி கேட்கல, யார்ட்டுமே உதவி கேட்கல. மற்றவங்களை போய் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய, எல்லாம் எங்களுக்கு சண்டைக்கு வந்துட்டாங்க, நாங்க என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு கரெக்டா நீங்க உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கவே இல்லை. அவங்கள எல்லாம் சொல்லுங்க, யூதரெல்லாம் கூட்டு என்ன செஞ்சாங்க? ஒருமனப்பட்டு கத்திர நோக்கி எல்லாம் செவிச்சாங்க. செவிச்சதுனால என்ன ஆச்சு பாருங்க, அது 12 வசனம் வாசிங்க.
2: தேவனே,
1: எங்கள் தேவனே,
2: அவரை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ?
1: அது பார்த்து அவர் கேக்குற, என் தேவனே, அவரை நியாயம் தீர்க்க மாட்டீரோ?
2: எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க, எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை.
1: ஆகையால்
2: எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்க.
1: என்ன செய்ய தெரியல ஆண்டவரு, அவங்களுக்கு முன்னால் நிக்கிறது எனக்கு பலன் இல்ல. என்ன ஒன்னே ஒண்ணு தெரியுது ஆண்டவரு, என் கண்ணு உங்களை மட்டும்தான் நோக்கி கொண்டிருக்கு. நீங்க ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி உங்களை தான் நோக்கி கொண்டிருக்குது. எனக்கு என்ன செய்ய தெரியல, ஏராளமான கூட்டம், இவங்களை பார்த்து உங்களுக்கு முன்னால் நிக்க பலன் இல்ல. என்ன செய்ய தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது ஆண்டவரு, என் கண்களை உங்களை தான் நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமா இருமே, நம்ம குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள், குழப்பங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஆண்டுகிட்ட தெரிஞ்சு, ஆண்டவரே இவங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆண்டவரே, என்ன செய்யணும் தெரியல, நம்ம இயேசுவே என் கண்களை உண்மை மாத்து நோக்கி கொண்டிருக்குன்னு சொல்லி கண்ணை மூடி கண்ணீரோடு ஆத்மா பாரத்தோடு செவிப்பீங்கண்ணா. யோசபாத்துடைய கண்ணீர் தொடச்சி தேவன் உங்களை துடைப்பார, துடைக்க மாட்டாரா? கட்டாயம் துடைப்பாரு. நம்ம உடனே பிரச்சனைனா பக்கத்து வீட்டுல போய் சொல்லுவோம், அங்க போய் சொல்லுவோம், இங்க போய் சொல்லுவோம், எனக்கு பலவீனம், எனக்கு பலவீனம், எனக்கு வியாதி, எங்க வீட்டுல பிரச்சனை, எங்க வீட்டுல குழப்பம், எங்க வீட்டுல. அதனால யாதொரு பிரச்சனை வரப்போறது இல்ல. யோசபாத்தர் பாருங்க என்ன செஞ்சாராம், இந்த சனத்துக்கு முன்னால் நிக்கிறது எனக்கு பலன் இல்ல, என்ன செய்யணும் எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கண்கள் உண்மைதான் நோக்கி இருக்கிறாண்டவரே. நீங்க தானே உதவி செய்யணும், உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லாண்டவரே. நீங்க தானே உதவி செய்யணும், நீங்க தான் எஸ்எப்பா, நீங்க தான், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டா செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். தேவனிடத்துல பச்சை பாதமே கிடையாது. உங்க யோசப்பாத்துக்கு மாத்திரம் செய்துட்டு நம்ம செய்ய இருப்பாரா? செய்வார், கட்டாயம் செய்வார். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம உள்ளத்துல பய வரக்கூடாது. ஏசுக்கு தேனக்குள்ள இருக்கிறார் அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள வரணும். யோசப்பாத்தான் சொன்னாரு, என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே, முன்னால் நிக்க பலன் இல்ல, உன்னே ஒண்ணு மட்டும் தெரியும் ஆண்டவரே, கண்கள் உண்மைதான் நோக்கிட்டு இருக்கு, எனக்கு உதவிச்சிங்க, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி அவரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கட்டாயம் கர்த்தனுக்கு உதவி செய்யறா செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். 17வது வசனம்,
2: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல.
1: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, ஏசப்பா சொல்றாங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகள் நீங்கள் அல்ல,
2: யூத மனுஷரே,
1: யூத மனுஷரே,
2: எருசலேம் ஜனங்களே,
1: எருசலேமின் ஜனங்களே,
2: நீங்கள் தரித்து நின்று,
1: நீங்க தரித்து நின்று
2: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்,
1: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
2: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்,
1: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
2: நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள்,
1: நாளைக்கு அவருக்கு எதிராக புறப்படுங்கள்.
2: கர்த்தர் உங்களோட இருக்கிறார்,
1: கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இருக்கிறார், அவருக்கு நீங்க பயப்பட வேண்டாம். யுத்தத்தை சேர்ந்து நீங்கள் இல்ல, கர்த்தர் தான் உங்களுக்கு. நீங்க சும்மா தரித்திருந்து சும்மா நின்றுட்டு பாருங்க, யார் யுத்தஞ்சரன்னு மட்டும் பாருங்க. நீங்க பார்த்து பயப்பட வேண்டாம், என்ன யார் யுத்தஞ்சரன் பாருங்க. நீங்க சும்மா தரித்து மாட்டி நின்றுங்க, சும்மா நின்றுட்டுருங்க, யார் உங்களுக்கு யுத்தஞ்சரன் பாருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நீங்க பயப்பட வேண்டாம், எதை பார்த்தும் குழம்ப வேண்டாம். ஏன்னா கர்த்தரோடு இருந்தா கர்த்தருக்கு எல்லா கருத்தும் உடனே உடனே சொல்லி தருவார். கர்த்தரோடு ஏதாவது பேசியிருக்காரா? அவர் பேசாத நம்ம ஒரு சண்டையா அவருக்கு, உங்களுக்கு ஏசப்பாக்கு சண்டையா? சண்டையா இல்ல. அப்ப அவர் நம்மளோட பேசுவார் தானே? பேசணும். அவரோட பேசுற பழக்கம் உங்களுக்கு வரணும். செவிச்சா தான் பேசுவாரு, சும்மா உலகத்தோட இருந்தா பேச மாட்டார். உலகத்துக்குள்ள இருந்தா உலக தேவன சத்தத்தை கேட்க முடியாது. அவர் உண்மையான சத்தத்தை நம்ம கேட்கணும்னு சொன்னா அவரோட நம்ம பேசணும். எல்லாம் சொல்லி தருவார், ஆலோசனை தருவாரு. அவர்தான் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு காட்டி உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. பேசுவாரு, பேசுற தெய்வம். நம்ம உலகத்தோட இருந்தா கட்டாயம் பேசவே மாட்டாரு. உலகமே வேணும், இயேசு வேணும்னு ஜீவன் அவர் நம்ம பேச மாட்டாரு. இயேசுதான் வேணும், அவருக்காக நீங்க அர்ப்பணிச்சு ஜெபிச்சீங்கன்னா தான் உங்களோட பேசுவாரு. உலகத்துல இருந்துட்டு உலக காரியம் எல்லா காரியத்தையும் உலகத்தில் விட்டுட்டு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணு. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? இன்னைக்கு அரை மணி நேரம் பண்ணிட்டேன். எவ்வளவு நேரம் பண்றீங்க? கால் மணி நேரம். அந்த ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டாரு. அப்பெல்லாம் உங்களால ஆண்டர் குரல கேட்க முடியாது. பிசாஸ் பேசி ஏமாந்துடாதீங்க. ஜெபிக்கணும். கர்த்தரோட உங்க உறவு, கர்த்தருக்கு உங்களுக்கு உறவு சரியா இருந்தா தான் அவர் பேசுவாரு. சரியில்லை பிசாஸ் நம்மளோட பேசுவான். நம்ம ஏமாந்துடக்கூடாது. நல்ல பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், இருதயம் கர்த்தரோட இணைக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இன்னொருக்கு 17 வாசிமா, கர்த்தர் என்ன சொல்ற பாருங்க.
2: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல,
1: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல,
2: யூத மனுஷரே,
1: யூத மனுஷரே,
2: எருசலேம் ஜனங்களே,
1: எருசலேம் ஜனங்களே, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே,
2: நீங்கள் தரித்து நின்று,
1: நீங்க என்ன செய்யுங்க? நின்னு நில்லுங்க, நின்னு
2: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
1: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்புங்கிற விடுதலை. ரட்சிப்புனா பாவத்தில் விடுதலை, சாவத்தில் என்ன செய்யுது, எதுவும் விடுதலை. இவங்களுக்கு யோசப்பாத்துக்கும் மூணு சாதிகளுக்கும் சண்டை பிரச்சனை, உங்களுக்கு செய்யப்படுற விடுதலைய
2: பாருங்கள்.
1: பாருங்கள்,
2: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
1: நீங்க என்ன செய்யக்கூடாது? பயம் வரக்கூடாது, கலக்க வரக்கூடாது. விசுவாசம் இப்பதான் நம்மளுக்கு பூர்ணப்படும். பயம் திகில் வந்துருச்சு, நம்மள விசுவாசம் பூர்ணப்படாத கர்த்தர் சொல்றாரு. பயப்படாமல் இருங்க, கலங்காமல் இருங்கள்.
2: நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள்.
1: ஆலோசனை சொல்றாரு, எப்படி செய்யணும். நீங்க நாளைக்கு எதிராக போப்பா, நாளைக்கு இந்த பக்கத்து நீங்க இந்த இடத்துல இந்த இடத்துல போங்கன்னு சொல்லி நமக்கு ஆண்டு யோசப்பத்துக்கு ஆலோசனை சொல்றாரு. அது மாதிரி சொல்ல, நம்ம கர்த்தரோடு இணைந்து இருக்கணும், கர்த்தரோடு செபிக்கணும், உபாசம் இருக்கணும். வாரத்தில் 2 நாள் 3 நாள் பாஸ்டிங் செபிக்கணும். அது மாத்திர பைபிள் வாசிக்கணும். அது மாத்திரல செபத்தில் உறுதியா இருந்தா உங்க கூட பேசுவார். யோசப்பத்துக்கு ஆலோசனை சொல்லி நம்முடைய தவிர தானே, நம்ம சொல்லார சொல்ல மாட்டாரா? சொல்வாரா? சொல்வாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உலக கருத்துக்கு அதிகமா இடம் கொடுக்காதீங்க, இயேசுக்கு மாத்திரம் இடம் கொடுக்கணும். இயேசுதான், இயேசுதான் எனக்கு எல்லாமே இயேசு. அதான் பக்தர் படி எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. இந்த தொல்லை மிகவும் உள்ளகில் துணை பாடிட்டோம், வாழ்க்கை எப்படி இருக்கான்னு பார்க்கணும். இயேசுவோடு இணைந்து வந்தால் கத்திரம் கூட பேச ஆயத்தம். அல்லேலூயா. சரி, நாளைக்கு இந்நேரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க 22 வசனம் ரெண்டு நாளாகமா 20:22 வசனம்.
2: அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது
1: இவங்க கையில கத்தி இல்ல, அருவா இல்ல, வெட்டருவா எதுவுமே, துப்பாக்கி எதுவும் இல்ல. இவங்க ஜோசப் பார்த்தும் யூதர்ல என்ன செஞ்சாங்களாம், எருசலேம் குடியில போய் என்ன செஞ்சாங்க,
2: பாடி துதி செய்ய தொடங்கின போது,
1: துதி செய்ய தொடங்கின போதே
2: யூதாவுக்கு விரோதமாய் வந்திருந்த,
1: யூதாவுக்கு விரோதமா வந்திருந்த
2: அம்மோன் புத்திரரையும்,
1: அம்மோன் புத்திரரையும்,
2: மோவாப்பியரையும்,
1: மோவாப்பியரையும்,
2: சேயீர் மலை தேசத்தாரையும்,
1: மலை தேசத்தாரையும்,
2: ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்பு பண்ணினதனால்,
1: ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் கர்த்தர் எலும்பு பண்ணினதனால்
2: அவர் வெட்டுண்டு விழுந்தார்கள்.
1: அவர்களை வெட்டுண்டாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க செஞ்சது என்ன, பாடி துதிச்சாங்க, அவ்வளவுதான். அவங்க ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் வெற்றுண்டு விழுந்தார்கள். ஆமா, நமக்கு மந்திரம் இருக்கலாம், சைவன் இருக்கலாம், பெல்லிசன் இருக்கலாம், சாத்தண்டு கிரி அதிகமா இருக்கலாம். நம்ம என்ன செய்யணும், கத்திர பாடி துதிக்கணும், செபிக்கணும், ஆராதிக்கணும், பயபக்தியோடு செபிக்கணும். ஏதாப்பா பிசாசுக்கு மாத்திரம் அன்னைக்கு செபிச்சுட்டு மறுநாள் வேற வழி போயிடக்கூடாது. பாடி துதி கத்திரோட இருதயம் எப்போதும் இணைக்கப்பட்டிருந்தா செபிக்கும் போது பிசாசு நம்மளை பார்த்து என்ன பண்ணிடுவான், என்ன செஞ்சிருவான், ஓடிய போயிருவான். நான் செவிச்சே சரியாயிரும் அப்படிலாம் இல்ல. யார் செவிச்சாலும் சரியாகாது. யார் கத்தரோடு இணைஞ்சு பாடுறாங்களோ அவங்க செவிச்சாதான் சரியாகும். கத்தரோடு இணைஞ்சிருக்கணும். பாரு, யோசப்பாத்து கத்தரோடு இருந்தாங்க, யூதர் சனங்க கத்தரோடு இருந்தாங்க, அது சாத்த ஓடியே போயிட்டான். ஹலேலூயா. ஐஸ்வரமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மை நன்றியோடு மே துதிக்கிறோம், மே போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. ஐயா, மை துதிக்கிறோம். இந்த டிவி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். நானே லவ் டீச்சரை கத்துன்னு சொல்லிட்டீங்க, நீங்க செய்ய முடியாது கூட செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியரங்கமா இருப்பது செய்யுங்கப்பா. எல்லாரையும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. மே சந்திக்க தகுதிப்படுத்த முடியாது செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையும் மே துதிக்கிறோம். எல்லாரும் நல்ல வேதத்தை வாசிக்க உதவி செய்யுங்க சப்பா. நல்ல வேதத்தை வாசித்து செபித்து அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மோடு இருக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம் ஏசப்பா. கரம் பிடித்து நடத்துங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்கப்பா. எல்லாம் முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தகப்பனே, எங்கள் முகத்தில் கண்ணீர்லாம் துடைச்சிருங்கப்பா. கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, அற்புதங்கள் செய்யுங்க. எங்களுக்கு விசுவாசத்தை தாரு இயேசுவே. விசுவாசத்தை தொடங்குறவர் முடிக்கிறோம் நீங்க தானே. எங்களுக்கு விசுவாசத்தை தந்துடல முடியா கூட கெஞ்சுகிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. சகல வியாதியும் குணமாக்கி சகல நோய்களையும் குணமாக்க முடியாது கெஞ்சுகிறோம். பலவீனப்பட்ட மக்கள் ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும். முழுத்தண்டு வலியை எடுத்து போடும், பலவீனத்தை மாற்றி போடும். இடுப்பலையை குணமாக்கிருங்க, கால் வலியை குணமாக்கிருங்க, தலைவலியை குணமாக்கிருங்க ஏசப்பா. அன்றுவரே தலைவலியில கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க ஏசப்பா. எல்லா அந்தகர சக்தி நச்சுரையனாக இயேசுக்கிட்ட நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். கத்தாவே மந்திரக்கட்டை உடைச்சிருங்க ஏசப்பா. கத்தடி கிருவை எல்லாரையும் தாங்க வேண்டும்னு செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திரும்ப நடக்க முடியாது கெஞ்சி செபிக்கிறோம் அன்றுவரே. அப்பா குழந்தை பாக்கெல்லாம் சகுலி குழந்தை பாக்கத்தை தாங்க. கத்தடி கரங்களை தாங்கட்டும். கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அதே போல அச்சாமை நோக்கி ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க, சமாந்தை தாங்க, சந்தோஷாங்க. வீடு மக்கள் வீடு தாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. எங்க சிறு பிள்ளைலாம் நல்லா செவிக்கணும், துதிக்கணும், அறிந்து கொள்ளணும், எண்டிக்கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், உம்மோடு இருக்கணுமே. உம்முடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. மாதி தேவன் பலத்த ஆசீர்வத்தின் நன்மைகளை தர முடியாது செபிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தரும்னு சொன்னீங்களே, நீர் அப்படியாக ஆசீர்வதிங்க. பெரிய காரியத்தை செய்யப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆசிரிங்க சப்பா. நன்றியோடு மே துதிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்கா நன்றி, நன்றி. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் ஏசுநாமத்தில் தாழ்மையை கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்தர் நம்ம செவத்தை கேட்டிருக்கிறாரு, சந்தோஷமா இருங்க.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்டா தீச டாட்டின் வெப்சைட் பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் பாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தினை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 6431, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: asinkaram@gmail.com. Our website:

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-9999 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: 50 சங்கீதம் 3 வசனம்.
3: நம்முடைய தேவன் வருவார்,
2: நம்முடைய தேவன் வருவார்,
3: மௌனமாயிரார்,
2: மௌனமாயிரார்,
3: அவருக்கு முன்
2: அக்கினி பட்சிக்கும், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும்,
3: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும்.
2: அவரை சுற்றிலும் மகா புசல் என்ன எப்படி இருக்குமா, கொந்தளிப்பா இருக்கும். வருவார், மௌனமா இருக்க மாட்டார். வரப்போறாரு. வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அவரை சந்திக்க நம்ம தகுதியா இருக்க வேண்டும். கர்த்தர் வரப்போறாரு. அவருக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. செபிக்காம நிறைய பேர், எத்தனை பேர் செபிக்காம இருக்கோம், எத்தனை பேர் துதிக்காம இருக்கிறோம், எத்தனை பேர் பைபிள் வாசிக்காம இருக்கிறோம், எத்தனை பேர் தேவனை தேடாம இருக்கிறோம். அருமையான சகோதரி சௌரி, இன்றைய ரச்சனையால், இன்றைய அணுக்கிற நாள், இன்றைக்கு நம்ம கருத்திருக்க நாம ஒப்பு கொடுப்போம். மார்க்கன் சுவிசேஷம் 13:19 வசனம்.
3: ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல்
2: இதுவரைக்கும் சம்பவித்திராததும்
3: இனிமேலும்
2: சம்பவியாததுமான
3: உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும்.
2: அது நாட்களில் உண்டாயிருக்கும். பாத்தீங்களா, இப்ப பாருங்க, இப்பயே நமக்கு என்ன சரி, இதுவரைக்கும் சம்பவியாதமான காரியம்தான். கொரோனா கொள்ளை நோய் 1வது அலை, நாங்க 2வது அலை, நாங்க இப்ப 3வது அலை வருதுன்றாங்க. எல்லா விலைவாசி அதிகமாயிடுச்சு, எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம், இந்த சூழ்நிலையாவது நம்ம ஆண்டவர் தேடணும், இயேசுவை தேடணும். இந்த சூழ்நிலை நம்ம தேடாம இருப்போமானா இந்த உபத்திரங்கள் பாடுகள் இனிமேல் இது கொஞ்சம் தான் பயங்கரமான உபத்திரங்கள். எங்க பார்த்தாலும் மழை ஒரு பக்கம், வெள்ளம் ஒரு பக்கம், காற்று ஒரு பக்கம், நெருப்பு ஒரு பக்கம், கொள்ளைன்னு ஒரு பக்கம், என்னென்ன வருமோ தெரியும், பூமி அதிர்ச்சி ஒரு பக்கம், என்னென்ன வருமோ நமக்கு தெரியாது. இனிமேல் இப்படிப்பட்ட நாட்கள்ல நம்ம கடந்து போக வேண்டி சூழ்நிலை இருக்குது. அதனால என்ன செய்யணும், கர்த்தர் தேடணும். கர்த்தர் வேதம் சொல்லு, கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி அறியும், அவர் அண்டிக்கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். அண்டிக்கொள்ள வேண்டும், அவர் தேட வேண்டும், அவரோடு நம்ம ஒன்றரை கலக்க வேண்டும். அப்ப நம்ம கர்த்தர் நமக்கு என்ன பத்திரம் இருந்தாலும் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அவரை தவிர இந்த உலகத்துல வேற பாதுகாவலே கிடையாது. நமக்கு வேற எந்த பாதுகாவலும், நம்ம என்னதான் பாதுகாவலுக்கு நம்ம அப்படி செஞ்சலாம் இப்படி செஞ்சலாம் நினைச்சாலும் அதை செய்ய முடியாது. அதான் கொஞ்ச காலத்தவருடைய கோபம் பற்றி அவர் அண்டிக்கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். அவர் மூலமே நம்ம அண்டிக்கொள்ள வேண்டும், அவர் சார்ந்து கொள்ள வேண்டும், அவர் தேட வேண்டும். அவர் தேடுமா நிச்சயமா பெரிய ஆபத்து பத்துக்கு நம்மளை கத்த தப்பு வச்சு பாதுகாப்பார். மாத்திரல கடைசி காலத்துல என்ன நடக்கணும் சொல்லி அசுத்த பாவல் நமக்கு திட்டமா எழுதியிருக்காரு பாருங்க. ரெண்டு தீமத்தின் புஸ்தகம் 3:1-5 வரைக்கும் வாசிக்க கேட்போம்.
3: மேலும்
2: மேலும்
3: கடைசி நாட்களில்,
2: கடைசி இதான் கடைசி நாட்கள் பாத்தீங்களா, கடைசி நாட்களில்
3: கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக.
2: கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக.
3: எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும்.
2: மனிதர் எப்படி இருப்பாங்களா, தற்பிரியம். அவங்க நல்லா இருந்தா போதும், அவங்க நான் நல்லா இருந்த போதும். அந்த தற்பிரியராயும்
3: பணப்பிரியராயும்.
2: பணப்பிரியராயும் என்ன இருந்தாலும் எல்லாத்தாலும் பணம் இருந்தா எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா பணப்பிரியராயும்
3: வீம்புக்காரராயும்.
2: வீம்புக்காரராயும்
3: அகந்தை உள்ளவர்களாயும்.
2: அகந்தை உள்ளவர்களாயும்
3: தூசிக்கிறவர்களாயும்.
2: தூசிக்கிறவர்களாயும்
3: தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படியாதவர்களாயும்.
2: தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படியாதவர்களாயும்
3: நன்றி அறியாதவர்களாயும்.
2: நன்றி அறியாதவர்களாயும்
3: பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்.
2: அந்த காலத்துல பாருங்க நன்றிகளை பாத்தீங்களா, பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்.
3: சுவாப அன்பில்லாதவர்களாயும்.
2: சுவாப அன்பில்லாதவர்களாயும்
3: இணங்காதவர்களாயும்.
2: இணங்காதவர்களாயும்
3: அவதூறு செய்கிறவர்களாயும்.
2: அவதூறு செய்கிறவர்களாயும்
3: இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும்.
2: இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும்
3: கொடுமை உள்ளவர்களாயும்.
2: கொடுமை உள்ளவர்களாயும்
3: நல்லோரை பகைக்கிறவர்களாயும்.
2: நல்லோரை பகைக்கிறவர்களாயும்
3: துரோகிகளாயும்.
2: துரோகிகளாயும்
3: துணிகரம் உள்ளவர்களாயும்.
2: துணிகரம் உள்ளவர்களாயும்
3: இருமாப்பு உள்ளவர்களாயும்.
2: இருமாப்பு உள்ளவர்களாயும்
3: தேவ பிரியராயிராமல்.
2: தேவ பிரியராயிராமல்
3: சுகபோக பிரியராயும்.
2: சுகபோக பிரியராயும்
3: தேவ பக்தியின் வேசத்தை தரித்து.
2: தேவ பக்தி வேசத்தை, பக்தி மாறி வேசத்தை தரித்து
3: அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள்.
2: அதன் பலனை மறுதளிக்கிறவர்களும் இருப்பார்கள்.
3: இப்படிப்பட்டவர்களை,
2: இப்படிப்பட்டவர்களை
3: நீ விட்டு விலகு.
2: விட்டு விலகு பரிசுத்த பவுல் அந்த சபைக்கு புத்தி சொல்லி இருக்கிறாரு. இப்படிப்பட்டவங்களை என்ன செஞ்சுற, விட்டு விலகிற, அவங்களோட இருந்தா நீயும் அப்படி மாறிடுவ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அது கடைசி காலத்துல கொடிய காலம், இதுதான் கொடிய காலம், பயங்கரமான காலம். இன்னைக்கு நம்ம வாசித்து ஒவ்வொரு காலமும் நடந்து கொண்டிருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லணும் இல்லை, உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். இல்லை நம்ம எப்படி இருக்கணும், நம்ம அதிகமா கர்த்தரை தேடணும், அதிகமா வேதத்தை வாசிக்கணும், நம்ம அதிகமா பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவினர் நமக்குள்ள இருந்தாதான் இப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் கடந்து வர முடியும். பரிசுத்தர் நமக்குள்ள இருந்தா தான் நம்மளும் பேசுவாரு. அப்ப நமக்கு சகல இந்த இப்படிப்பட்ட தீங்கான காரியங்களை நம்ம கடந்து வர முடியும். அருமையானவர்களே, பரிசுத்தேவின் அபிஷேகத்தை பெற்றுக்கோங்க, கேளுங்க. அன்று சொன்னார், கடைசி நாள் மாம்சமணி யாருமே நாவி ஊற்றின்னு சொல்லியிருக்கிறாரு. பரிசுத்தேவை கொடுப்பது அதிக நிச்சயம்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தேவன் இருந்தா தான் நம்ம எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எல்லாமே நம்மளோடு பேசுவாரு, நம்ம போதிப்பாரு, கடந்து வர முடியும். கத்தர் வருகை சமீபம், அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். நம்ம அதிகமா கத்தர் வருகையைத்தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வார்த்தை தியானிக்க போறோம், என்ன செய்யணும். எப்ரேயன் புஸ்தகம் 10:37-38
3: வருகிறவர்,
2: வருகிறவர்
3: இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார்.
2: இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்.
3: தாமதம் பண்ணார்,
2: தாமதம் பண்ணார்.
3: விசுவாசத்தினாலே,
2: விசுவாசத்தினாலே
3: நீதிமான் பிழைப்பான்,
2: நீதிமான் பிழைப்பான்.
3: பின்வாங்கி போவானானால்,
2: பின்வாங்கி போவானானால்
3: அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார்.
2: அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார். பாத்தீங்களா, விசுவாசத்தான நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் நமக்கு தேவை. பின்வாங்கி போனா கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேல என்ன இருக்காது, பிரியமா இருக்காது. கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேல பிரியமா இல்லாட்டா நமக்கு எத்தனை பேர் இந்த உலகத்துல பிரியம் வந்து என்ன பிரயோஜனம். அருமையானவர்களே யோசித்து பாருங்க, பின்வாங்கி போனானா அவன் மேல என் ஆத்மா பிரியமா இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவராக இயேசுக்கு சொல்லியிருக்கிறார். ஆனா என்ன செய்யணும், கர்த்தரே நம்ம இடத்துல பிரியமா இல்லாட்டா இந்த உலகத்துல யார் பிரியமா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. பாருங்க, ஆனா கர்த்தர் மேல பிரியமா இருக்கணும். அப்ப நமக்கு என்ன விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்ப விசுவாசத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த விசுவாசம் எனக்கு தாங்க ஆண்டவரே. விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசத்தை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்க, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி இந்த விசுவாசம் எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்க மேல விசுவாசம், எனக்கா மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், திரும்ப வருவார், அந்த விசுவாசம் எனக்கு வேணும் ஆண்டவரே, விசுவாசம் எனக்கு தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். தாவீது ராஜா சொல்றார் பாருங்க, 27:13.
3: நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று
2: விசுவாசியாது இருந்தால்
3: கெட்டு போயிருப்பேன்,
2: அப்ப ஜீவனுள்ள தேசத்துக்கு நம்ம போகணும், அங்க நன்மை எல்லாம் பூசிக்கணும், அங்க நன்மை எல்லாம் நான் காணணும் நினைச்சேன். நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாட்ட நான் கெட்டு போயிருப்பேன்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எனக்குள்ள விசுவாசம் இல்லாம இருக்குதுப்பா, எனக்குள்ள அவிசுவாசம் வந்துருது, இது எப்படி ஆகும் அப்படின்னு குழப்பம் வந்துருது. ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்க. விசுவாசம் தொடங்குற அவர் தான், முடிக்கிறவர் அவர் தான். நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசம் கேட்கணும். விசுவாச ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். எனக்கு விசுவாசம் இல்லப்பா, விசுவாசம் இல்லாம சோர்ந்து போயிடுறேன், எனக்கு அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கி போடும். வாலிபனுடைய தகப்பன் கேட்கிறாரு, விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பான் ஆண்டு சொல்லும் போது கேட்கிறார் பாருங்க. மார்க்கள் சுவிசேஷம் 9:23.
3: இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்,
2: விசுவாசிக்கிறவனுக்கு
3: எல்லாம் கூடும் என்றார்.
2: எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் நமக்கு அதிகமா தேவை. அப்ப ஆண்டு கேட்கணும் விசுவாசம், அதுக்கு வாசிப்பா.
3: உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று.
2: அப்ப ஆண்டு கேட்கிறாரு, விசுவாசிக்கிறான் ஆண்டவர், ஆனா என்ன செய்யணும்? விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று
3: கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான்.
2: நம்ம ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசிக்கிறேன், அவிசுவாசம் என்ன விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அவிசுவாசம் வந்துருது. ஆண்டுக்கு இன்னி கண்ணீர் கூட நம்ம கேட்க வேண்டும், விசுவாசம் தாங்கன்னு சொல்லி பாக்குறோம். லூக்கான் சுவிசேஷம் 22:32.
3: நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு.
2: ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேதர் பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு
3: உனக்காக வேண்டிக் கொண்டேன்.
2: நல்ல ஜெபம் பண்ணும், அந்த மாதிரி கூட அவர் வேண்டிக்கலாம். என்ன சொன்னாரு? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்ப நம்ம விசுவாசம் என்ன செய்யணும்? ஒளிஞ்சு போகக்கூடாது. விசுவாசம் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். விசுவாசத்தை நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். ஆண்டவரே விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் தாங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஏஸ்பாட்டை கேட்கணும். கேட்டா கட்டாயம் ஆண்டு நமக்கு தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். விசுவாசத்தை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் இல்லாம இருக்கணும், விசுவாசம் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும். ஜீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவர் விசுவாசம் வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. லூக்கால் சுவிசேஷம் 17:5.
3: அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள்.
2: எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். விசுவாசம் வர்த்திக்க பண்ணணும். விசுவாசம் இருந்தா தான் பரலோகத்துக்கு போகணும், போக முடியும். விசுவாசம் இருந்தா தான் பரலோகத்துக்கே போக முடியும். விசுவாசம் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனாலதான் ஜீசஸ் சொன்னாங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். ஆண்டவரே விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும். ஆண்டவர் கட்டாயம் விசுவாசத்தை கேட்டா ஆண்டு கட்டாயம் தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். விசுவாசத்தை கேட்போம். பாருங்க எபிரேயன் புஸ்தகம் 11:5.
3: விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு
2: எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப பரலோகத்துக்கு போன எதுதான் டிக்கெட்? விசுவாசம் தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ் அப்பா, நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சனங்களையும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செவிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ளுங்க. அநேக மக்கள் அப்பா நேரலை பார்க்க உதவி செய்ய தேவக்கருவை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன பலவு இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே இறங்கும் இறங்கும் அப்பா. கால் வலியை குணமாக்குங்கப்பா. முட்டி வலியை குணமாக்குங்க சப்பா. அப்பாமை துதிக்கிறோம் தகப்பனே. இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க அப்பா. மந்திரம் செய்வன கட்டுகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் உடை தெரிகிறோம் சுவாமி, உடை தெரிகிறோம் ஐயா. கத்ராக இயேசுக்கு நாமத்தில் பல்லாத பிசாசை அழித்து போடுகிறோம் ஆண்டவரே. அக்கினி அனுப்பி எல்லா சாத்தனையும் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அக்கா தலைவலியை குணமாக்கியப்பா. தலைவலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. நெஞ்சோலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. கொலவலியை குணமாக்கி உங்க நாமத்தை நம்ம மகிழ்படுத்துங்க சப்பா. ஆண்டு உரிய குழந்தை பாய்க்கு எல்லா சகுலி குழந்தை பாய்க்கத்தை தாரும். குழந்தை நீர் கொடுத்திருக்க மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும். சபிக்கமாக்கி ஆரோக்கியம் வரப்படுவேன் சொன்னீரே. குணமாக்குங்கப்பா. பரிபூர்ண சமாந்தை தந்து சட்டித்து வெளிப்படுத்தும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. தகப்பனே வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. வேலையில எத்தனை குடும்பங்கள் சொல்றாங்கப்பா, வேலையில பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றாங்களப்பா. எந்தெந்த சகோதர சொல்லுக்கு வேலையில பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் மாற்றுங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்க. வியாதியை குணமாக்குங்க சப்பா. பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. அண்டு வரைய குழந்தை பாய்க்கெல்லாம் சகோதரி குழந்தை பாய்க்கு தாங்க. திருமணமாக சகோதர சகோதரி திருமணம் நடக்க உதவிச்சிங்க. அண்டு வரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த காரியம் கத்திரால் வந்து சொல்லத்தக்கதாக எத்தனை சகோதரர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கப்பா. அண்டு வரைய திருமணம் நடக்க உதவிச்சிங்க. திருமணம் நடக்க உதவிச்சிங்கப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடுங்க, பிரச்சனையை மாத்திருங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆராய் நம்முடைய பெரிய காரியத்தை நிமிடாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க அப்பாவை துதிக்கிறோம். எங்கள் வாலிப சகோதர சகோதரா நீ பாதுகாக்கணும் ஐயா. அவர்களாமே தேடணுமே அறிந்து கொள்ளணும் அப்பா. எண்டிக்கொள்ளணும் வாலிப சகோதரெல்லாம் பைபிள் வாசித்து வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. கண் கண்ட காட்சியிலே அவங்க மகிழ்ந்திருந்திடக்கூடாது ராஜா. ஆண்டவரே வேதத்தை வாசித்து பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரையும் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சப்பா. அண்டு வரையே இறக்க செய்யுங்க இறக்க செய்யுங்க இறக்க செய்யுங்க சப்பா. அண்டு வரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவை கெஞ்சுகிறோம் அப்பா. அந்த அப்பா நிகழ்ச்சி எங்கெல்லாம் பாக்குறாங்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு மலையும் தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும், அக்கினி மூடிக்கொள்ளட்டுமே சப்பா. பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா. அருமையை ரச்சகராகிய தெய்வமே அவங்க உள்ளத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நாங்கள் யார் இடத்துல போவோம்? நீர் தான் அவங்களை ஆசீர்வதிக்க முடியுமையா. கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தரணும் சொன்னீரே. ஆசீர்வத்திலும் ஐயா நன்மை செய்யுங்கப்பா. அப்பாமை துதிக்கிறோம் தேடி அப்பா மிடத்துல பழகி அப்பா அவங்களுக்கு சமாரம் இருக்கணும், நன்மை உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு மக்கள் மிடத்துல பழகணும், அவங்களுக்கு சமாரம் இருக்கணும், நன்மை உண்டாக்குற தேவ நீர் மாத்திருந்த அப்பா. எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே அப்பா. எங்களுக்காக மரண ஆக்கிரியை ஏற்றுக்கொண்டீரே அப்பா. எங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கப்பட்டீரே, விழால குத்தப்பட்டீரே, முள்ளு முடி சூட்டப்பட்டீரே, முதுகுலாம் அடிக்கப்பட்டு ஒறுக்கப்பட்டீரே தகப்பனை. ஒவ்வொருவர் அன்பு ருசிக்கத்தக்கதாக பிரகாச மனக்கண்களை திறந்துடுங்க ஆண்டவர். கத்தவர் நல்லவர் என்று ருசித்து பார்க்கத்தக்கதாக ஆத்மா கண்களை திறந்துடுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு ஆட்களையும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா செய்யுங்க. ஆசீர்வங்க இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மாதிரி தேவையான வல்லமை நிறப்பட்டும் நிறப்பட்டும் நிறப்பட்டும் ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் அமைச்சரத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரி மாணவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
5: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
6: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
5: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜபையன் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
5: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்புணையர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நெல்கிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB 0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409001000002229. மே காட் பிளஸ் யூ.
7: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி:
8: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் தந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 25:13.
1: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது
0: நாளிகையாவது
1: நீங்கள் அறியாதிருக்கிறபடியா
0: விழித்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ப வருவாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது. விழிப்புனா எப்படி? நம்ம தூங்காமல் எழுந்திருக்க வேண்டாம். நம்ம ஆத்மத்துல விழிப்புள்ளவர்களா காணப்படணும். ஆண்டவர் எப்ப வருவாரு, எப்ப நமக்கு வருவாருன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். ஆத்மத்துல விழிப்பா இருக்கணும். எப்ப வந்தாலும் நம்ம அவர் சந்திக்க நம்ம தகுதி உள்ளவர்களாக ஆயத்தத்தோடு இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24:42.
1: உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினா
0: விழித்திருங்கள். நம்ம இயேசு கிறிஸ்து எப்ப வருவார்னு யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். விழித்திருந்தா தூங்காம விழிக்கிறது இல்ல. நம்ம இருதயத்துல எப்பொழுதும் விழிப்பா இருக்கணும். உன்னத பாட்டில் வாசித்து பாருங்க, 5:2.
1: நான் நித்திரை பண்ணினேன்
0: என்
1: இதயமோ விழித்திருந்தது.
0: நித்திரை பண்ணினாலும் இதயம் என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம படுக்கும் போது யோசிச்சுட்டே படுக்கூடாது, தூச்சிட்டே படுத்திருக்கணும். ஆண்டவரே, என் இதயத்தில் ஒரு விழிப்பை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். படுத்துட்டு நம்ம அது இதுன்னு சொல்லி நம்ம தேவையில்லாத கவலைகள், சோர்வுகள், குழப்பத்தோடு படுத்திருந்தோம்னா நமக்கு என்ன நடக்குற நமக்கு தெரியாது. அதனால தேவன் என்ன நாளில் வருவாரு அறியாதனால என்ன செய்யணும்? விழித்திருக்கு சொல்றேன். நான் இத்தனை செய்தேன், இதயமோ விழித்திருந்து. நம்ம கவலை சோர்வுகள் நம்ம உள்ளத்து நிரம்பி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்போ வருவாரு என்னங்கிறது அவர் குரல்ல மேல கேட்க முடியாது. அதான் ஆத்மத்துல எப்போது நம்ம இருதயத்துல விழிப்பா இருக்கணும். நம்ம இத்தனை செய்யாம இருக்க முடியும். இத்தனை செய்தாலும் நம்ம ஆத்மத்துல என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம எப்போதும் துதி ஸ்தோத்திரத்தோடு இருந்தோம்னா நம்ம ஆண்டு வரும்போது நம்ம ஆண்டோட சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்கிறோம், அந்த லூக்கான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புன்னு சொன்னா பாருங்க, எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள், பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குது. எத்தனை ஒன்று போனா பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. இல்லை, இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி என்ன செய்யணும்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன போன என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவருக்கு முன்பாக நம்ம நிற்க முடியும். அவர் எப்போ வந்தாலும் நம்ம கூட்டிகிட்டு போவார். நம்ம ஜெபம் பண்ணாமல் யோசித்துக்கிட்டு தேவையில்லாத யோசனைனா யோசித்து கவலைப்பட்டு சோர்ந்து போகணும்னா அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தம் இருக்க முடியாது. அதனாலதான் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அதான் சொல்றாருல, நம்ம எல்லா பாரத்தையும் அவர் மேல வச்சிருவோம். கவலையில அவர் மேல, அவர் விசாரிக்கிறான் அப்படின்னாலும் கவலையில அவர் மேல வச்சிருன்னு சொல்றாரு. நம்ம வைக்காம நம்ம யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு இருக்கனாலதான் கர்த்தர் வரும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யற விழிப்பு இருக்க முடியல. நம்ம நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்மா அப்படியே சோர்ந்து போயிருது. நமக்கு செபிக்க முடியல, துதிக்க முடியல. காலேஞ்சி பார்த்தா செபிக்கவே முடியாது, துதிக்க முடியாது. நம்ம அப்படியே கவலை சோர்ந்து சோர்ந்து சோர்ந்து போகும்போது நம்ம செபிக்க முடியாது, துதிக்க முடியாது. நம்ம ஆத்மத்துல ஒரு பல வீணா இருக்கும். அதனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டு வரும்போது அவர்களை பார்த்துக்கலாம். நம்ம ஒரே ஒரு நோக்கம், இனி சம்பவிக்க இவைகளுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவர்களை என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். எப்போதும் ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் ஜெபம் பத்தாது, 10 மணி நேரம் ஜெபம் பத்தாது. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கும். நடந்தாலும், உட்கார்ந்தாலும், படுத்தாலும், நம்ம பஸ்ஸில் போனாலும், காரில் போனாலும், வண்டியில் போனாலும், பைக்கில் போனாலும், எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருந்தா அவர் வரும்போது அந்த எக்கால சத்தத்தை கேட்க முடியும்.

0: அப்பதான் அவருக்கு வரும்போது எக்கால் சத்தம் கேட்டாத்த நம்ம உடனே என்ன செய்வோம், எழுந்து அவருக்கு முன் அவரோட நம்ம பறந்து செல்ல முடியும். நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்டு வருகைக்கு நம்ம போக முடியாது. அதான் சொல்றாரு, எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருங்க, அவருக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா. அவர் பரிசுத்தார், அவர் எப்படிப்பட்டவர் வரப்போறாரு, முதலாவது வரும்போது எப்படி வந்தாரு, ஒரு குழந்தையா உலகத்துக்கு வந்தாரு, அப்படித்தானே வந்தாரு. எப்படி வந்தார் முதல் வரும்போது, அவர் குழந்தையா அந்த உலகத்துல வந்தாரு. இப்போ வரும்போது என்ன செய்ய போறாரு, நியாயாதிபதியா வரப்போறாரு. அவர் எப்படி இருப்பாராம் பாருங்க. 50வது சங்கீதத்துல தான் திட்டமா சொல்றாரு. 50வது சங்கீதம் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம், 50வது சங்கீதம்.
1: நம்முடைய தேவன் வருவார்,
0: தேவன் வருவார்,
1: மௌனமாயிரார்,
0: மௌனமாயிரார்.
1: அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும்.
0: பாத்தீங்களா, அவருக்கு முன்ன என்ன இருக்கும், அக்கினி பச்சிக்கும் வருங்க. அவருக்கு முன்னால அவர் மின் அவர் வருவாரு, வர்றதுக்கு முன்னால என்ன செய்யும், அக்கினி அக்கினி பச்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும்,
0: உயர இருக்கும் வானங்களையும்
1: பூமியையும் கூப்பிடுவார்.
0: பாத்தீங்களா, நியாயாதி வருப்பார், நியாயம் தீர்க்க யார் சாட்சியா கூப்பிடுறாரு, உயர இருக்கும் வானங்களையும் பூமியும் கூப்பிடுவார். அப்படிப்பட்டவர் வரப்போறாரு. அவருக்கு முன்னால் நம்ம நிக்கணும்னு சொன்னா என்ன செய்ய, நம்ம எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்பதான் அவர் முகத்திற்கு மகிமை பொறிந்த நபராக வரப்போறார். அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க நம்ம பாத்திரம்னா என்ன பண்ணணும் சொன்னா, எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்மள கல்யாணத்துக்கு போனா நல்லா பட்டு படம்லாம் கட்டணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அவருக்கு முன்பாக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கணும்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 13 அதிகாரம் 33 வசனம்.
1: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
0: அக்காலத்தை நீங்க அறியாத, எந்த காலம், இயேசுக்கிறது வருகிற காலத்தை நீங்க அறியாதபடியால்
1: எச்சரிக்கையாயிருங்கள்,
0: எச்சரிக்கையாயிருங்கள்,
1: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்.
0: விழித்திருந்து என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். ஜபம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்துல நமக்கு என்ன பொண்ணு பொருள் எல்லாமே இருந்தாலும் நமக்கு விழித்திருந்து செவிக்கப்பட்ட அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. விழித்திருந்து நம்ம செவம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. விழித்திருந்து ஒவ்வொருவரும் செவிக்கணும். செவத்தில் படுத்திருந்தாலும் நம்ம முடியலா கூட நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும், கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருந்தா தான் அவர் ராஜ்யத்துக்கு, அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அந்த யாரா இருக்கலாம் செவிக்கணும் தான் வேதம் சொல்லி பாருங்க. எபேசியர் புத்தகம் 6 அதிகாரம் 18 வசனம்.
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயம்,
1: சகல விதமான வேண்டுதலோடு,
0: நமக்கு துன்பமோ இன்பமோ எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடு
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி.
0: நம்ம என்ன செய்யணும், ஆவியினால ஜெபம் பண்ணி, பரிசுத்தால் நிறைஞ்சி அன்னி பாசம் நிறைஞ்சி நம்ம செவிக்கணும். அதான் ஆவியினாலே ஜெபம் பண்ணு.
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருள்
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடு செவிக்கணும். இப்படியா அப்படியா இல்ல, மனதுறுதியோடும்,
1: சகல பரிசுத்தவான்களுக்காக,
0: சகல பரிசுத்தவான்களுக்காக
1: பண்ணும் வேண்டுதலோடும்,
0: பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்கள்,
0: விழித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்தம் நிறைஞ்சி செபிக்கணும், அன்னி பாசம் நிறைஞ்சி செபிக்கணும். பரிசுத்தவன்களுக்காக செம்பம் பண்றது பண்ணி என்ன செய்யணும், விழித்துருங்கள். எல்லா ஊழியர்க்காகவும் நம்ம செம்பணும். எல்லா ஊழியர் நமக்கு தெரிஞ்ச ஊழியர்லாம் பேர் சொல்லி பேர் சொல்லி நம்ம செபிக்கணும். அந்த பண்ணு வேண்டுதலோடு என்ன செய்யணும், செவம் பண்ணி என்ன செய்யணும், விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். யாரா இருக்கலாம் செவமனுமான்னு சொல்லி பரிசுத்த பவுல் எழுதியிருக்காரு பாருங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2 அதிகாரம் 1 வசனம், 2 வசனம்.
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
1: எல்லா மனுஷருக்காகவும்,
0: எல்லா மனுஷர் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும் ஜபங்களையும்,
0: விண்ணப்பங்களையும் ஜபங்களையும்,
1: வேண்டுதல்களையும்,
0: வேண்டுதல்களையும்,
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
0: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
1: நாம் எல்லா பக்தியோடும்,
0: எல்லா பக்தியோடும்,
1: நல்லொழுக்கத்தோடும்,
0: நல்லொழுக்கத்தோடும்,
1: கலகம் இல்லாமல்,
0: கலகம் இல்லாமல்,
1: அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு,
0: அமைதியிலுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு,
1: ராஜாக்களுக்காகவும்,
0: ராஜாக்களுக்காகவும்,
1: அதிகாரம்
0: ராஜாக்களுக்காகவும், அதிகாரங்களை யாவருக்காகவும் நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் செவம் பண்ணணும். அப்படி செவம் பண்ணும் போது கர்த்தர் வரும்போது ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம ஏதோ ஒரு செவத்தை பண்ணிட்டு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அப்படிலாம் போனா போக முடியாது, கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. மத்தியில் சுவிசேஷம் 26 அதிகாரம் 40வது வசனம், 40வது வசனம், 41வது வசனம்.
1: பின்பு இயேசு சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
0: பேதுருவை நோக்கி
1: நீங்கள் ஒரு மணி நேரமாவது
0: என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா?
1: நீங்கள்
0: சோதனைக்குட்படாதபடிக்கு
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
0: நம் வாழ்க்கையில சோதனைகள் பிரச்சனைகள் வரும், அது மேற்கொள்ளப்படாதுன்னா என்ன செய்யணும்? நம்ம எப்ப என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணும். பிசாசு எத்தனையோ போற பிரச்சனையை கொண்டு வருவான், சோதனை கொண்டு வருவான். அதை நம்ம மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணும். பாருங்க, பேதுரு ஆண்டவரை இயேசுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. பேதுரு இவங்க மூணு பேர் தூங்கிட்டாங்க. தூங்கினாலும் என்ன செஞ்சிட்டாப்ல பேதுரு? ஜெபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அன்னைக்கு ஜெபிச்சிருந்தாருன்னா அந்த சோதனை அவர் என்ன செஞ்சிருப்பாரு? கட்டாயம் மேற்கொண்டிருப்பாரு. பேதுரு தூங்கினாலதான் என்ன செஞ்சு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மறுதளிக்க கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. நம்ம வாழ்க்கையிலும் கூட இப்ப எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனை நம்மளை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் செவ்வமெண்ணி விழித்திருக்க வேண்டும். பிசாசு பயங்கரமான போராட்டத்தை இப்ப கொண்டு வரான். பாருங்க, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிரச்சனையை கொண்டு வரான். இதெல்லாம் மேற்கொள்ளணும் சொன்னா என்ன செய்ய நம்ம சோர்ந்து போகும்? எப்போதும் செவ்வமெண்ணி விழித்திருக்கணும். எப்பொழுதும் இரண்டாவதாக 1 கொரிந்தியர் புத்தகம் 15:34
1: நீங்கள் பாவம் செய்யாமல்
0: நீதி கேட்க என்ன செய்யணும்? விழித்துக் கொண்டிருக்கணும். நம்ம விழிப்பில்லாட்டம் என்ன பேசுறோம், என்ன செய்யறோம் நமக்குலாம் நமக்கே தெரியாது. என்னதான் செய்யறோம் நமக்கு தெரியாது. அதான் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்கணும். எப்ப பாவம் செய்வே என்ன விரும்புச்சு தெரியாது. நம்ம பேச்சில சிந்தனையில எவ்வளவோ பாவம் வந்துருது. பேச்சில சிந்தனையில தான் நிறைய பாவம் வந்துருது இல்லையா? அந்த பாவம் செய்யாது இருக்கணும். நீதிக்கிற்க என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். 119:11
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
0: உமது வாக்கை
1: என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உமது வாக்கை என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? நம்ம இருதயத்துல வைத்து வைக்கணும். அத்திற்குள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபம் பண்ணுமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரையும், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரைத்தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, ஸ்பா துதிக்க உதவிச்சிங்க, மே ஆராதிக்க உதவிச்சிங்க, மே அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. உம்மோடு எப்போது இருக்கட்டும் ஆண்டவரே. மூத்த மகனை பார்த்து சொன்னீரே, மகனே எப்போது என்னோடு இருக்கிற, என்னுடைய எல்லாம் உன்னுடையன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? அப்பா, நம்ம நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளிரங்கமா அற்புதிச்சிங்க. ஆசீர்வத்து உயர்த்துங்க, கண்ணீரை தொடங்க, கவலையை மாத்துங்க, கஷ்டங்களை நீக்கிருங்கப்பா. தகப்பனையும் துதிக்கிறோம். அவர் விசாரிக்கிற ஆன அப்படினால கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருன்னு சொன்னீங்களே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கவலையெல்லாம் உங்களிடத்துல வச்சிட்டு மகிழ்ச்சியோடு வாழ உதவிச்சிங்க ஏசப்பா. மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து போடுங்க ஏசப்பா. பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். சம இல்லாத மக்களுக்கு சமாளித்து தரணும். வியாதிகள் நோய்கள் பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பாமி துதிக்கிறோம். காய்ச்சலை குணமாக்குங்கப்பா. பெரும்பாலும் ஸ்திரீ குணமாக்குறீங்க, அதுமாதிரி பெரும்பாலும் நாள் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்க. ஆற்றை குணமாக்குங்க அப்பாமி துதிக்கிறோம். கிட்னியை குணமாக்குங்கப்பா. கற்பப்பில கட்டி குணமாக்குங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ராச்சா. இயேசுவே இயேசுவே, எத்தனை மக்கள் கண்ணீரோடு வேதனோடு இருக்காங்கப்பா. எல்லாருக்கும் நீ குணமாக்கி ஒவ்வொரு கண்ணீரையும் துடைச்சிருங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தானே. எல்லா முகத்திலும் கண்ணீர் துடைச்சிருங்க, கவலையை மாத்திருங்க, பிரச்சனையை நீக்கிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்கப்பா. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமாளத்தை தரணும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்கப்பா. ஒத்துரு கூட பெயிலாக கூடாது ஆண்டவரே. கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ. எல்லா மக்களும் நல்ல மதிப்பினை பாஸ் பண்ணும். எல்லா பிள்ளைகளுக்கும் தேவ ஞானத்தால் நிரப்புங்க, அக்கீழ நிரப்புங்க, தேவ பிரசனத்தால் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜெகிரோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நமக்கு விஷயத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
3: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது, ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிக்கை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காக அந்த பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்ட் போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101. 101 Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address is asinkaram@gmail.com. Our website and

0: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: ஆண்டு அன்புகுருமா நமக்கு என்ன கொடுக்கிறது? தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு தருவேன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா. கர்த்தர் அன்பு கூறும்போது நமக்கு என்ன பண்றாரா? அவர் ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப நம்ம அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற வேண்டும்? கர்த்தருடைய வேதம் சொல்லுது, வாசித்து பாருங்க. எத்தனையோ தர அன்பு கூறலாம். இதுல ஒரு காரியம், நம்ம எத்தனையோ அன்பு கூற பத்தி பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை பாக்குறேன், எப்படி அன்பு கூறணுமா பாருங்க. லூக்காவின் சுவிசேஷம் 10:27.
1: அவன் பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல
0: பிறனிடத்திலும்
1: அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான்.
0: அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறது என்றார். பாத்தீங்களா? முழு இருதயத்தோடும் ஆத்மத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையில கூட மனம் திரும்ப வேண்டும். நாம மனசுக்குள்ள சிந்திக்கிறது, யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். முழு இருதயத்தோடு ஆண்டவர் அன்பு வரணும். பாதி உலகத்துல பாதி, கர்த்தரத்துல பாதி இல்ல. முழு இருதயத்தோடும் ஆத்மத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு, சிந்தையில கூட அன்பு இருக்கு. சிந்தையில கூட நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், உள்ளத்துல நினைக்கிறோம், இது யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருமே நம்மள முழு இருதயத்தோடு இயேசுதான், எனக்கு எல்லாமே இயேசுதான், நான் பாடுறோம் எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, இந்த தொல்லை மிகும் உலகில் துணை நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு பாடுறோம். அதே போல முழுதியத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடு சிந்தையோடு அவரத்துல அன்பு தர வேண்டும். அதுதான் நம்மளத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம இங்க உலகத்துக்கு பாதி, கர்த்தருக்கு பாதி இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு பாதி, கர்த்தருக்கு பாதி இல்லை. முழுதியத்தோடு முழு மனதோடு முழு சிந்தையோடும் கர்த்தருத்த என்ன செய்யணும்? அன்பு குறணும். அது நம்ம ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த முழுதியத்தோடு மற்ற அன்பு குறை எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உலகனை தொடக்கூடாது, உலக ஆசை பாசங்கள் உலகத்தின் அன்பு என்னை அன்பு என்னை இழுத்துக்கொள்ளக்கூடாதுப்பா. நான் முழுதியத்தோடு ஆத்மத்தோடு முழு பலத்தோடு அன்பு குறேன். அது மாத்திரம் ஒன்னிடத்துல அன்பு குறது போல நீ பிறர் இடத்துலயும் அன்பு குறை. எப்படி நம்ம இடத்துல அன்பு குறோம்? நான் நல்லா இருக்கணும், நம்ம மற்றவங்களை பார்க்கலாம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? நம்ம நான் கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு நான் சந்தோஷமா இருக்கணும். அதே போல மற்றவங்களிடத்திலயும் மற்றவங்க எல்லாரும் இடத்துல, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நம்ம அன்பு கூறணும், புறணும். அவங்களுக்காக நம்ம செபிக்கணும், அவங்களுக்காக அவங்கள ஆண்டவரை எப்படியாவது ஆசிரியங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், அந்த குடும்பம் ஆண்டவரை அறிஞ்சிக்கணும், அவங்களும் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம சொல்றது மாத்திரம் இல்ல, கர்த்தர் பத்தி சொல்றது மாத்திரம் இல்ல, அவங்களுக்காக நம்ம செபிச்சுட்டே இருக்கணும். அதுவும் சரி, முழுதியத்தோடு ஆத்மத்தோடு மனதோடு சிந்தையோடு அன்பு கூறு போல பிறர் இடத்துல அன்பு கூறுவாயாக. மற்றவங்களிடத்துல என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அந்த அன்பு நமக்கு இருக்கான்னு பாருங்க. மற்றவங்களிடத்துல உண்மையான அன்பு, அன்பு இல்லாட்டான் ஆண்டு கேட்போம். ஆண்டவர் முழுதியத்தோடு ஆத்மத்தோடு முழு மனதோடு பலத்தோடு சிந்தையோடு மற்ற அன்பு கூறணும். ஐயா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹலேலூயா. கர்த்தரால் கூடாத காரி உலகத்துல ஒண்ணுமே இல்லை. சொல்றாரு உலகத்துல அன்பு கூறக்கூடாது அப்படி சொல்றாரு. நம்ம இந்த உலக ஆசை பாசங்களும் உலகத்தின் காரியத்திலும் அன்பு கூறாதபடிக்கு காத்துக்கொள்ளணும். உலகத்துல அன்பு, உலக அன்பு தெரியவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அன்பு நமக்கு வராதபடிக்கு காத்துக்கோங்க ஸ்பான்சரி கேட்கணும். 1 யோவான் 2:15.
1: உலகத்தில் உள்ளவைகளிலும்
0: அன்பு கூறாதிருங்கள்.
1: ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை.
0: அவனிடத்தில் என்ன இல்ல? பிதாவின் அன்பு இல்ல. உலகத்துடைய காரியத்துல அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு நமக்குள்ள வராது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதீங்க. உலகத்தில் அன்பு கூர்ந்தா யார் அன்பு நமக்குள்ள இருக்காது? பிதாவின் அன்பு இருக்காது. உலக ஆசை பாசங்கள் உலகத்தில் காரியங்களும் அவங்க எல்லாரும் நமக்கு வேணும், எல்லாம் எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம அன்பு கூறுவோம்னா பிதாவின் அன்பு இருக்காது. நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா பிதாவின் அன்பு நம்ம இடத்துல இருக்காது. உலக காரியம் என்னன்னு சொல்லி 17 பாருங்க. 17
1: உலகமும்
0: உலகமும்
1: அதன் இச்சையும் ஒளிந்து போம்.
0: 16
1: ஏனெனில்
0: மாம்சத்தின் இச்சையும்
1: கண்களின் இச்சையும்
0: ஜீவனத்தின் பெருமையுமாகிய
1: உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம்
0: பிதாவினால் உண்டானவைகள் அல்ல,
1: அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
0: அவைகள் என்ன செய்யும்? உலகத்தினால உண்டானவைகள். கண்ணின் நிச்சயம், மாம்ச நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இதுதான் யாரால் உண்டானது? பிதாவினால
1: உண்டானவைகள்
0: எல்லாம் எதெல்லாம் எதனால் உண்டாயிருக்கு? உலகத்தினால் உண்டாயிருக்கு. இப்படிப்பட்ட காரியத்திலும் விலகி விலகிடணும். பிதா நம்ம இடத்துல அன்பா இருக்கணும். யார் அன்பா இருக்காங்களோ இல்லையோ, இதான் நம்ம இடத்துல அன்பா இருக்கணும். அப்ப அவர் அன்பு வேணும்னு சொன்ன அந்த கண்ணி நீச்சம், மாம்ச நீச்சம், ஜீவனத்தின் பெருமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அது ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் தான் இதை சொல்லியிருக்காரு இல்லையா? யாக்கோபின் புஸ்தகம் 4:4
1: விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா?
0: உலக சிநேகம் யாருக்கு விரோதமான பகையா? தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் இருக்கக்கூடாது. அதே தான் ஆண்டவரை இயேசுக்கு சொல்லியிருக்காரு. பாருங்க மத்தேயு சுவிசேஷத்துல 6:24 பாருங்க.
1: இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய
0: ஒருவனாலும் கூடாது.
1: ஒருவனை பகைத்து
0: மற்றவனை சிநேகிப்பான்
1: அல்லது
0: ஒருவனை பற்றி கொண்டு
1: மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
0: தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால ஊழியம் செய்ய கூடாது. தேவனுக்கும் உலக பொருள் குளிஞ்சி உங்களால கூடாது.
1: இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது.
0: ரெண்டு எஜமான குளிஞ்சி ஒருவனாலும் கூடாது.
1: ஒருவனை பகைத்து
0: மற்றவனை சிநேகிப்பான்
1: அல்லது
0: ஒருவனை பற்றி கொண்டு
1: மற்றவனை அசட்டை பண்ணுவான்.
0: ஒருத்தர் பற்றிக்கொள்ள ஒருத்தர் என்ன செஞ்சாங்க? அசட்டை பண்ணிடுவாங்க. அதனாலதான் உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நம்ம செய்யக்கூடாது. அதனால அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆண்டு விட்டும் ஆத்மாத்தோடும் பலத்தோடு முழு மனதோடும் சிந்தியோடு அவரத்துல அன்பு இருந்தா பரலோகத்துக்கு போக முடியும். முதல்ல என்ன செய்ய ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும்? கர்த்தர்ட்ட அன்பு பெற வேண்டும். அன்பு வருவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய வாக்கு ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. மூன்றாவது கர்த்தர் ராஜ்யத்து போன என்ன செய்யணும் பாருங்க. 23:5
1: என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
0: பாத்தீங்களா? இது வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வசனம் 3-5 பிள்ளைகளுக்கு கூட இந்த வசனம் தெரியும். ஆனா அது கை கொள்றமாங்கறத நமக்கு தெரியல. கை கொள்றமா அந்த வசனம் கை கொண்டு நடக்கிறமாங்கறது நமக்கு தெரியல. ஆவியே சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. சத்துருக்கள் முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையெண்ணால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியுது. பாத்திரம் நிரம்பி வழியுது என்ன செய்யணும்? இறுதிமாகிய பாத்திரம் நமக்குள்ள சந்தோஷம் நிரம்பி வழியணும். இதுதானங்க, இது சண்டை கிளச்சிலே சொல்லி கொடுத்த பாட்டு தானே அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம கை கொள்றமா இல்லையாங்கிறத நமக்கு தெரியாது.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: ஆமா பிரியமல்லம்மா, பாத்திரம் நிரம்பி வழியுதா? பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கிறமா? பரிசுத்தாவினர் நமக்குள்ள வந்துட்டாரு. பெரிய சந்தோஷம், சமாதானம். அந்த பரிசுத்தாவினர் முழுமையா பெற்றுக் கொள்ளணும்னா நமக்குள்ள என்ன பாத்திரம் செய்யணும்? தலையை என்னால அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்களால் பெற்றுக் கொள்வோமானா என் பாத்திரம், நம்ம இறுதியமாகிய பாத்திரம் நிரம்பி வழியும். மகிழ்ச்சி, சமாதானம். உலகத்தில் ஒத்திரம் பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாம் உண்டுதான். ஆனாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்யற, என் தலையை என்னால அபிஷேகம் பண்ணுகிறே, என் பாத்திரம் நிறைவு எழுதுதான். அப்ப நமக்கு என்ன கிடைக்குமா? அதுக்கடுத்துதான் சொல்றாரு, என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நமக்கு என்ன தொடரும்? நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நான் கத்திரி வீட்டிலே நீடித்த நாளுக்குள்ள நிலைத்திருப்பேன். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல, கத்திரி வீட்டுல நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க போறோம். அந்த உன்னதமான பாக்கியத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் பாத்திரம் நிரம்பி ஒழிய வேண்டும். நம்ம பாத்திரம் நிரம்பி சந்தோஷம் நமக்கு நிறைஞ்சிருக்குதா? கவலையெல்லாம் நிறைஞ்சிருக்கமா? ஆண்டவரே, இந்த கவலை என்னை விட்டு நீக்கிருங்கப்பா. என் பரிசுத்த என் அபிஷேகத்தை தாரும். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி ஒழியணும். என் சீவள நாளெல்லாம் நன்மையும் கிருபையினை தொடரணும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் எடுத்திருக்க அந்த பாக்கியத்தை இழந்து போயிடக்கூடாதப்பா. மூன்றாவது, யாருக்கு அந்த கர்த்தர் வீட்டில் நினைச்சிருக்க முடியும்? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கணும், பெற்று நிரம்ப பெற்றிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, கர்த்தர் அபிஷேகத்தை, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கணும். அதான் சொல்றேன்,
1: என் சத்துருக்களுக்கு முன்பாக,
0: என் சத்துருக்களுக்கு முன்பாக
1: நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி,
0: நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி,
1: என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்,
0: என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்,
1: என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
0: பாத்தீங்களா, ஆண்டவர் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும் போது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம இறுதிமாக பாத்திரம் நிரம்பி வழியும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிறோமா இல்லைன்னு கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு அபிஷேகம் எனக்கு தாங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகம் வேணும். எனக்கு எப்ப பார்த்தாலும் துக்கமும் பாரம் தான் இருக்குது ஆண்டவரே. எவ்வளவோ நான் சந்தோஷம் இருக்கு, எனக்கு எனக்கு சந்தோஷம் இருக்கு. பரிசுத்தாவினர் வந்தா தான் அந்த சந்தோஷம். என் பாத்திரம் என் சீவள நாளால நன்மையும் கிருபியும் என்னை தொடரும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்தல், யாரு மூன்றாவது, யாரு கர்த்தர் வீட்டை நிலத்து நீடித்த நாட்கள் நிலத்திருக்க முடியும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க தான் நினைச்சிருக்க முடியும். முதல்ல மனம் திரும்ப கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது, கர்த்தரத்துல அன்பு குறவங்களை பரலவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவது, என்ன செய்யணுமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றது வெளிப்படுத்தும் விசேஷம். 22:17
1: ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள்.
0: ஆவி மனவாட்டி வா என்கிறார்கள்.
1: கேட்கிறவனும் வா என்பானாக,
0: கேட்கிறவன் வா என்பானாக.
1: தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன்,
0: தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன்.
1: விருப்பமுள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன்.
0: பாத்தீங்களா, விருப்பம் இருந்தா கர்த்தர் என்ன செய்யறது? ஜீவத்தண்ணீர் எப்படி கொடுக்கறாரா? இலவசமாய் கொடுக்கற. காசுல ஒண்ணு இல்ல, விருப்பம் இருந்தா கர்த்தராகி தேவன் நம்ம மேல பரிசுத்தன அபிஷேகத்தை சம்பூர்ணமா நம்மால் பொழிந்துருவார்கள். கொஞ்சம் கொஞ்சம் பொழிந்து போதாது. கர்த்தருடைய வேதம் சொல்லி எப்படி பெற்றுக்கொள்ளணுமா? கர்த்தருடைய அபிஷேகத்தை சம்பூர்ணமா வாசிங்க. 3:7
1: அந்த பரிசுத்த ஆவியே,
0: அந்த பரிசுத்த ஆவியே
1: நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
0: ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய ஆவியை எனக்கு எப்படி பொழிந்தருளும்? சம்பூர்ணமா என் மேல் பொழிந்தருளும் ஆண்டவரே, சம்பூர்ணமா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாங்க, பலன் கொடுங்க. கர்த்தருடைய கிருப, கர்த்தருடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. அன்றுவரையும் நாங்கள் உம்மிடத்தில் பழகி உம்மிடத்தில் சமாதமா இருக்கணுமே. அதனால அன்பாவும் சொன்னீரே கர்த்தாவே. அப்பா, எல்லா மக்களும் இடத்துல பழகணும். என்னுடைய பழக உதவிச்சிங்க, உம்மிடத்தில் சமாதமா இருக்க உதவிச்சிங்க கர்த்தாவே. அதனால நன்மாருன்னு சொன்னீர். அந்த நன்மை எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. எல்லாரும் செவிக்கிறவங்களா மாற்றுங்க, துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க. அன்றுவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். இடுப்பலிய குணமாக்குங்க சப்பா, இடுப்பலிய குணமாக்குங்க சப்பா. இடுப்பலியில கஷ்டப்படுற ஒவ்வொரு தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா, குணமாக்க குணமாக்க சப்பா. மகத்தும்ல ராஜாவையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கை கால் வழிய குணமாக்கிறோங்க, குணமாக்கிறோங்கப்பா. தகப்பனையுமே துதிக்கிறோம். நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போடுமேன்னு சொல்லி கலங்குற மக்கள் வாழ்க்கையில கர்த்தாவே ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்கப்பா. ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்க. பிள்ளைகளுக்கு படிக்கு வர மாட்டேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் செலவு பண்றேன்னு கலங்குற சாய்தாப்புற மாதிரி கண்ணூக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா, பணத்தை சந்திங்க, பொருளத்தை சந்திங்க, குழந்தைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. நல்ல படிக்கக்கூடிய கிருபை தாங்க, அற்புதத்தை செய்ய அது செய்ய செய்ய சப்பா. மகத்தான காரியத்தை செய்ய கர்த்தருடைய கரம் தாங்கி வழி நடத்த முடிய பாத்துல கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இறக்கத்தை கட்டளடுங்க, கிருபை கட்டளடுங்க. பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, சுகர்னால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுமையா, தொடுமையா குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க. உங்களுடைய வல்லமை அனுப்பி குணமாக்கும். வியாதியை நீக்கி போடுங்க ஆண்டவரே, நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உன்னில் நீக்குன்னு சொன்னீரை நீக்கிருங்கப்பா. மந்திர கட்டுகள், சேவன கட்டுகள் எல்லாம் உடைத்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிற இயேசுக்கு நாமத்தில் நிர்மலமாக்குறோம் ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம், தகப்பரையுமே துதிக்கிறோம். சீக்கிரமா சர்ச்சை திறக்க கிருபை தாரு, சர்ச்சை திறக்கணும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுமே, அதிசயங்களை செய்யணும். நாம மாத்திரம் வங்கிப்படட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க. வேலையில பிரச்சனை இருக்கு மக்களுக்கு, வேலையில பிரச்சனை மாட்டித்தாங்க. ஐயாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. அன்று விரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம். குழந்தை பாக்கியில் சகோதரி குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்க, கண்ணீரை துடைச்சி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன். ஆசிரியங்க கடன் கஷ்டத்தினால தவிக்கிற மக்களை கடனடைக்கு உதவிச்சிங்க. கண்ணீரை துடைங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன். நீங்க ஆண்டவர அப்பா, குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் வரக்கூடாதுப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கப்பா, குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்க சப்பா. ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கே சப்பா. அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கே சப்பா. கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கிய வேண்டு சொன்னீரே. அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று செவிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா. யாவாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தகப்பிரேமை சோத்திரிக்கிற வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. ஐயாமை துதிக்கிறவங்க மகத்துமில நாம் மகிழ்படட்டுமையா. அண்டு விரையுமே துதிக்கிற தொழில் எத்தனையோ குடும்பத்துல அப்ப தொழில் குறைஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லி கலங்குற மக்கள் தொழில் நல்ல சிறக்க உதவிச்சிங்க. வியாபாரம் நல்ல தலைக்கணும் செழிக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும். நாம் மகிழ்படட்டும் காத்துக்கொள்ளுங்க சப்பா. வாலிபர்களா ரட்சிக்கப்படும், சிறு பிள்ளைகளா ரட்சிக்கப்படும். அண்டவரு அப்பா வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு திரும்ப வேலை தந்துங்க. நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேலை உயர் வைத்தாங்க, வேலை கன்ஃபார்மாக உதவிச்சிங்க சப்பா. ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. அண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுமையா தொடுமையா மக்களும் செவிக்கிறவங்களா மாற்றுங்க. அண்டவரே மாற்றுங்க. உண்மை துதிக்கிறவங்களாய் மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களாய் மாற்றுங்க. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க. எந்த மனிதன் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீங்க ஆண்டவர அப்பா. எல்லா மனிதன் பிரகாசிப்பிக்கவே பிரகாசிப்பியும் கரையே பிரகாசிப்பியும். எந்த மனிதனும் பிரகாசிப்பிக்க உமால முடியும் ஆண்டவரே. செவிக்கிற மக்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றும் ஐயா, மாற்றும் ஆண்டவர் மாற்றுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கும் செலுத்துறோம் யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பாருங்க பிதாவே. ஆமே கத்திரம் சேர்த்து கேட்டிருக்காரு. கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கத்தராக இயேசுகத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனையார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனையர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB00COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1904010000002229.
4: எங்களின் ஏசியன் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: acmail.com. Our website: handofjesus.com. God bless you.

0: ஆண்டவரே இயேசுகிறது எப்படி இருந்தாரு? பரிசுத்தாவியில நிறைந்தவரை. நம்மளும் பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். தீத்து 3:7 வாசிக்கிறோம். பரிசுத்தாவி எப்படி பெற்றுக்கொள்ளுமா? சம்பூர்ணம் பெற்றுக்கணும். வாசிங்க, நீங்களே எல்லாம் எடுத்துக்கோங்க.
1: அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமா அந்த பரிசுத்த ஆவியை நம்மில் சம்பூரணமாய் பொழிந்தருளினார்.
0: நம்மள எப்படி பொறுத்திருக்கிறாரா? சம்பூரணம். அந்த அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி எவ்வளவு பெற்றிருந்தாரு? பரிசுத்தாவில நிறைஞ்சிருந்தார். வாசிங்க, லூக்கா 4:1.
1: இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய்.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? பரிசுத்தாவினால நிறைந்திருக்கிறாரு. பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிற நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளும்? பரிசுத்தாவை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. தீத்து 3:7 வாசிக்கிற எப்படி பெற்றுக்கொள்ளணுமா? பரிசுத்தாவினை சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் அன்னி பசுல பேசுறதே இல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதும் இல்ல, நிறைய பேர் ஆண்டவற்றை கேட்கறதும் இல்ல. கேட்கணும், கேளுங்க, அப்பளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டாதானே கொடுப்பாரு, கேட்கட்டி இப்படி தருவாரு. கேட்கணும், பரிசுத்தன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்ம அன்னி பாசில செபிக்க முடியும். நமக்கு என்ன செபிக்கணும்? இனிமேல வர காலங்கள்ல பயங்கரமான காலங்கள் வரப்போகுது. இப்பயே பாருங்க, நிறைய பேருக்கு வேலை இல்ல, எவ்வளவோ கஷ்டம் பாருங்க. வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்கிறது இல்ல, வேலைக்கு போனா சம்பளம் இருக்கிறது இல்ல. இப்படி பயங்கரமான உபத்திரத்துல செபிக்கிறோம். இனிமேல் வரும்போது பயங்கரமான காலங்கள் வரப்போகுது. அப்ப நம்ம எப்படி செபிப்போம்? அதான் சொல்றாரு, நீங்க என்ன செபிக்கணும் உங்களுக்கு தெரியாது, அதனால நீங்க என்ன செய்யுங்க? ரோமர்கள் 8:26.
1: அந்தபடியே
0: ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களில்
0: நமக்கு உதவி செய்கிறார்.
1: நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று
0: அறியாமல் இருக்கிறபடியா
1: ஆவியானவர் தாமே
0: வாக்கு கடங்காத
1: பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
0: பரிசுத்தா நமக்குல இருந்து அறிஞ்சிருவாரு. நமக்கு வேண்டிக் கொள்ள இன்னும் நம்ம அறியாம இருப்போம். பெருமூச்சோடு நமக்காக வேண்டிருச்சு. அதுக்குத்தான் பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். சும்மா கைத்தட்டுறதுக்கு இல்ல, சும்மா நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு இல்ல. பரிசுத்தன் அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா நமக்காக எப்படி ஜெபம் பண்ணுவாரா? வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு ஜெபம் பண்றாரு. அதுக்குத்தான் பரிசுத்தன் தேவை. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம் அபிஷேகம்.

0: அவர்வேல் ஆவிய ஊற்றி உங்களுக்கு குமாரன் குமார்த்தியும் தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்க. அப்புறம் உங்க வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பாங்க. மூப்பர்கள் செப்பன் ஊழிக்காரன் மேலேயும் ஊழிக்காரி மேலே ஆவி ஊற்றி அவங்க என்ன செய்வாங்க, தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்க. அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹலிலூயா. பரிசுத்தன் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்குத்தான் பரிசுத்தன் அபிஷேகத்தை நம்ம கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. நம்ம கேட்டு என்ன செஞ்சிடணும், பெற்றுக்கொள்ளணும். முத பார்த்தோம், முதல்ல எப்படி இருக்கணும், கர்த்தராக இயேசுக்கு வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், பரிசுமலா இருக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும், பரிசுத்தாவில நிறைஞ்சி நம்ம செபிக்கணும். ஹலிலூயா. பரிசுத்தாவில நிறைஞ்சி செபிக்கணும். அவர் ஆயிரம் பரிசுத்தவன்களோடு வரப்போறாரு. அப்ப நம்ம என்ன, இப்ப நம்ம செவிச்சாத்தான் வருகைக்கு நம்ம பரிசுத்தவன் இருந்தா தான் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். இப்படி செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும்னு சொல்லி பரிசுத்தவரை சகல காரியத்தை நம்மளை போதிப்பார். ஒன்னு யோவான் ரெண்டாம் அதிகாரம் 27 வசனத்தில் என்ன சொல்றாரு, நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தை குறித்தும் போதிக்கு. வாசிங்க.
1: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்,
0: நீங்க அவராலே பெற்ற அபிஷேகம்
1: உங்களில் நிலைத்திருக்கிறது,
0: உங்கள் நிலைத்திருக்கிறது.
1: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை.
0: ஒருவரும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், போதிக்க வேண்டாம். நம்ம பெற்ற பரிசுத்தவனவே எல்லா கருத்தையும்,
1: அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
0: அந்த அபிஷேகம் என்ன செய்யறாரா, சகலத்து குறித்து நமக்கு போதிக்கிறார். அபிஷேகத்தை அதுதான் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அன்னி பஸ்ல பேசுங்க, யார் பேசுறீங்க, பேச மாட்டேன்றீங்க. ஒரு நாள் கிடைக்க கூடாத காலம் வரும். அப்ப நீங்க என்னதான் அழுது முட்டி மோதினாலும் கிடைக்காது. இப்ப கிடைச்ச, இப்ப கேட்டாதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. மூணாவதாக பாருங்க, ஒன்னு தேசன் புஸ்தகம் 4:16-17.
1: ஏனெனில்
0: கர்த்தர் தாமே
1: ஆரவாரத்தோடும்,
0: கர்த்தர் எப்படி வரப்போறா, ஆரவாரத்தோடும்,
1: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், தேவ எக்காலத்தோடும், வானத்திலிருந்து இறங்கி வருவார்,
0: அப்பொழுது
1: கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
0: கிறிஸ்துக்குள் யாராலும் மரிச்சவங்களோ அவங்க என்ன செஞ்சிருவாங்க, முதலாவது எந்திரிப்பாங்க.
1: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்
0: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
1: மேகங்கள் மேல் அவர்களோடு கூட
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
1: இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: நாம் எப்படி செய்ய, இவ்விதமாய் கர்த்தரோட கூட எப்போது இருப்போம். அப்ப இந்த உலகத்துல பரிசுத்தமா இருந்தோம்னா, கிறிஸ்துக்குள்ள மறித்தாலும் கூட நம்ம ஒரு வழிக்கு ரகசிய வருகைக்கு நம்ம இருக்காம இறந்து போனாலும் கூட கிறிஸ்துக்குள் மறித்தனு முதலாவது நம்ம தான் எந்திரிப்போம். அல்லேலூயா. அதுதான் அது கர்த்தர் எப்படி வரப்போறா, ஆரவாரத்தோடும், கர்த்தருடைய ஆரவாரத்தோடும், பிரதான தூதரின் சத்தத்தோடும், தேவ காலத்தோடு வரும்போது கிறிஸ்துக்குள்ள மரித்தவங்க என்ன செய்வாங்க, முதலாவது எழுந்திருப்பாங்க. ரெண்டாவது இப்ப நம்ம உயிரோடு இருக்க நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். சரி, உயிரோடு இருக்கிறவங்க அத்தனை பேருமே எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. எல்லா உயிரோடு இவ்வளவு சனங்கள் இருப்பாங்க, அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா, இல்லவே இல்லை. கர்த்தர் சொல்றா, உயிர் உள்ளோன்னு பேர் கொண்டிருந்தோம் சத்து. அந்த சூழ்நிலை இராதபடிக்கு இருக்கிறவங்க தான் எடுத்து பாசித்து பாருங்க. வெளிப்படுத்த விசேஷம் 3:1
1: சர்தை சபையின்
0: தூதனுக்கு
1: நீ எழுத வேண்டிய என்னவெனில் தேவனுடைய
0: ஏழு ஆவிகளையும்
1: ஏழு நட்சத்திரங்களையும்
0: உடையவர் சொல்லுகிறதாவது
1: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம்,
0: செத்தவனாயிருக்கிறார். அப்ப உயிர் உள்ளவரை நம்ம இருக்கணும்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும், செவிக்கணும், துதிக்கணும். ஆண்டவர இருக்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்துல போக முடியும் இல்லையா. நம்ம கிரியை வந்து நம்ம உலகத்துல இருக்கும் போது நான் கிரியை செய்தாதான், கர்த்தருக்காக எதையாவது கிரியை செய்யணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், இல்லாட்ட கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். செய்யும்போது ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். உயிர் உள்ள யாரையும் என்ன செய்யறாரு, கர்த்தர் என்ன செய்யறாரு, எடுத்துக்கொள்ற. அப்பதான் வாசித்தோம், மறந்துட்டீங்களா, வாசிங்க. பைபிள் வச்சுக்கணும் நீங்க. கர்த்தர் ஆரவாரத்தோடும், பிரதான தூதனோடும், தேவக்காலத்தோடும் கர்த்தர் வருவார். வரும்போது என்ன செய்வோம், மத கிறிஸ்துக்கள் மறித்தவங்க முதலாவது எந்திரிப்பாங்க. அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்வோம்,
1: பின் உயிரோடு நாமும், கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக,
0: மேகங்கள் மேல்
1: அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
0: எப்போதும் கர்த்தரோட கூட இருப்போம். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்னா நம்ம உயிர்களும் இருக்கணும். என்ன செய்யணும், கர்த்தர் எப்போதும் செபிக்கணும், துதிக்கணும்.

0: யார் உயிர் உள்ளவங்க பர்தோடி வேதம் சொல்லுது பாருங்க. ஒன்னு யோவான் 5:12
1: குமாரனை உடையவன்,
0: குமாரை உடையவன்,
1: ஜீவனை உடையவன்,
0: ஜீவன் உடையவன்,
1: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்,
0: தேவனுடைய குமாரன் யாருக்குள்ள இல்லையோ
1: ஜீவன் இல்லாதவன்,
0: ஜீவன் இல்லாதவன். அப்ப குமாரன் உடையவன் பரிசுத்தாவி நிறைஞ்சி பரிசுத்த கத்திற்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க, ஜீவனுடையவளா இருப்பீங்க. பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம அப்படியே நேரத்தில் வந்து நேரம் கிடைக்கிறப்பா வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா குமாரன் உடையவன் ஜீவன் உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்தா தான் அவர் அவர்தான் குமாரனுடைய ஆவியை நமக்காக தந்திருக்கிறாரு இல்லையா. அவர் தான் வாசிக்கிறார் கலாத்தியர் புஸ்தகம் 4:6 பாருங்க. நீங்க பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள கூட பெற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க, வாசிங்க.
1: மேலும்
0: மேலும்
1: நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினா,
0: நீங்க புத்திரராய் இருக்கிறபடினா,
1: அப்பா பிதாவே,
0: அப்பா பிதாவே
1: என்று கூப்பிடத்தக்கதாக,
0: என்று கூப்பிடத்தக்கதாக
1: தேவன் தமது,
0: தேவன் தமது
1: குமாரனுடைய ஆவியை,
0: குமாரனுடைய ஆவியை
1: உங்கள் இருதயங்களில் அனுப்பினார்,
0: உங்கள் இருதயங்களில் அனுப்பிடுறான். அதுதான் இங்க சொல்ற குமாரனுடையவன் ஜீவனுடைய, குமார் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அன்னை பாசல் நிறைஞ்சி கத்தர் வரும்போது நம்ம இருந்தா தான் ஜீவனுடையவனா இருப்போம். அப்பதான் ஆண்டு அதான் அவங்களை பார்த்துதான் கத்தர் சொல்றார் உயிர் உள்ளவர் என்று சொல்றாரு. நம்ம குமாரன் இல்லாம பரிசுத்தாவினர் இல்லாம வெறுமே போய் கத்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகவே முடியாது. அருமையானவர்களே, நீங்க என்னதான் செஞ்சாலும் அப்ப பாத்துக்கலாம் நினைச்சீங்கன்னா முடியாது. கத்தர் திடீர்னு வருவாரு. குமாரோட ஆவி இல்லாதவன் நீங்க உயிர் சொல்ல முடியாது. அதனால இந்த உலகத்துல நம்ம கத்தர் கொடுக்கப்பட்ட நாட்கள்ல பரிசுத்தன் அபிஷேகத்தில் இறைஞ்சி அபிஷேகத்தில் அது ஆவியில எப்படி இருக்கணுமா, வெளிப்படுத்தல் 3:17.
1: இப்படி நீ குளிருமின்றி,
0: குளிருமின்றி,
1: அனலுமின்றி,
0: அனலுமின்றி
1: வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால்,
0: வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால்
1: உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன்,
0: உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். இப்ப நம்ம ஆவியில எப்படி இருக்கணும், பரிசுத்தன் இருந்தா நம்ம எப்படி இருப்போம், ஆவியில அனலா இருப்போம். அல்லேலூயா. அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா தான் நம்ம குமாரனுடையவன். அப்புறம் அபிஷேகம் இல்லாதவங்க என்ன செய்யறாங்க, சீவன் இல்லாதவங்களாயிருவாங்க. அருமையானவர்களே, இந்த நாள்ல கருத்து கொடுத்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. யோவான் விசேஷம் 14:23.
1: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
0: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: ஒருவன் என்னில் அன்பா இருந்தால்,
0: ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால்
1: அவன் என் வசனத்தை கை கொள்வான்,
0: அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான்,
1: அவனில் என் பிதா அன்பா இருப்பான்,
0: அவனில் என் பிதா அன்பா இருப்பார்,
1: நாங்கள் அவனிடத்தில் வந்து,
0: நாங்கள் அவனிடத்தில் வந்து
1: அவனுடைய வாசம் பண்ணுவோம்,
0: அவனுடைய வாசம் பண்ணுவோம். வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கை கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த வாசனத்தை, ஒவ்வொரு வாசனத்தையும் கை கொள்ள வேண்டும். இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது செபிக்க போறோம். சேர்ந்து செபிப்போமா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக கூட ஆனக்குடி ஸ்தோத்திர ராஜா. அன்பின் தகப்பனே, இந்த அப்பாவுடைய சிவுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அதிகமா நீர் ஆசீர்வித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற யாராலும் அலர்ஜினால கஷ்டப்படுறாங்களா சுகமாக்குங்க ஏசப்பா. கேன்சர் வியாதினால கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. தகப்பனையுமே துதிக்கிறோம், தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. என்னென்ன பலவீனத்தில் கஷ்டப்படுறாங்க ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. கண்பார்வை குறைவுள்ள மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், கண்பார்வை தாரும் ஆண்டவரே. மனம் திரும்பி தேடம் எண்டிக்கொள்ள உதவிச்சிங்கப்பா. பயத்தோடு பக்தோடு மே தொழுது கொள்ளணும் ஆண்டவரே. ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது செபிக்கிறோம். சிவன்ல பிதாவையுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையிலும் என்ன தேவையோ நீர் அறிந்திருக்கிறப்பா. மனிதன் முகத்தை பார்க்கிற நீ இருதயத்தை பார்க்கிற தேவன். ஒவ்வொரு தேவையும் சந்தித்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனையுமே நோக்கி கெஞ்சுறோம். கை கால பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க. எத்தனையோ பேர் முட்டி வழியாலும் கஷ்டப்படுறாங்க ராஜா, அவங்களெல்லாம் குணமாக்குங்க தகப்பனே. கண்மணி ஆகி தேவனையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இறக்க செய்யப்பா, கிருபை செய்யுங்க சப்பா. அன்பின் ஆண்டவரே, மே துதிக்கிறோம். கடன் கஷ்டங்களில் படுற மக்களை கண்ணீரெல்லாம் தொடங்க, கடனால கஷ்டப்படுறாங்க, கண்ணீர்னால வேதனையால எத்தனையோ மக்கள் இருக்காங்கப்பா. கடன் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. இறக்க செய்யுங்க சப்பா, கிருபை செய்யுங்க சப்பா. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. அபிஷேகத்தில் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க சப்பா. அப்பா எல்லாரையும் செபிக்கிற மக்களா மாற்றுங்க, துதிக்கிற மக்களா மாற்றுங்க, ஆராதிக்கிற மக்களா மாற்றுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, மே துதிக்கிறோம். காய்ச்சல்னால பலவீனத்தினால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கிருங்க அன்பின் ஆண்டவரே. நானே நல்லமைப்பன்னு சொன்னீங்க, நீங்க தான் நல்லமைப்பனாக இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தி செல்ல உங்களை பார்த்து செபிக்கிறோம். ஆண்டவரே, தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, கேசில இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க ஏசப்பா, சமாளாத மக்களுக்கு சமானத்தை கொடுங்கிறாச்சா. ஐயாமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதச்சிங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. தேவ கிருபச்சு உழுந்து கொள்ளட்டும், தேவ பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவர அன்பின் தகப்பனையை இறக்கச்சிங்க, இறக்கச்சிங்க ஏசப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க ஏசப்பா. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆச்சா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. படிக்கிற சிறு பிள்ளைகள் கூட தேவனை தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. நான் மாம்சமான யார் மேலே நான் ஆவி ஊற்றுவேன். அவர் அவன் குமாரரும் குமார்த்தியும் தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களே அப்பா, எல்லா சிறு பிள்ளைகளும் ஆவி ஊற்றும் ஆண்டவர. தீர்க்கு தரிசனம் சொல்லக்கூடிய மக்களாக மாற்றுங்க. பெரியவங்களும் தீர்க்கு தரிசனம் சொல்லணும் ஆண்டவர. உம்மிடத்துல வாஞ்சியோடு தாகத்தோடு அப்பாவை தேடணும், எண்டிக் கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும் ஆண்டவர. அன்பின் தகப்பனையும் ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்திருக்க சீஃப் ஆஃபீஸர் எழுதி கொள்ள முடியாச்சு விக்ரம் ஐயா. அன்பின் தகப்பனையும் துதிக்கிறோம். நாட்கள் பொல்லாத ஆனப்படினால காலத்து பிரயோஜனம் கொடுத்துக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவர. அப்பா, எல்லாரும் நல்லா செவிக்கணுமே ஐயா, துதிக்கணுமே ஐயா, ஆராதிக்கணுமே, அறிந்து கொள்ளணும். சர்ச்சுக்கு வரது வாஞ்சியோடு வரணும் அப்பா, தாகத்தோடு வரணும் அப்பா, ஓடி வரணும் ஆண்டவர. பொறுப்பு எடுங்க, கரம் பிடித்து நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகிழ்ச்சியில் தரும் எங்கள் அன்பு ரச்சர் யஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் அமைச்சர் கேட்டு விட்டார், கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். ஹார்வெஸ்ட் பாம்ஸ் இஸ் an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதே ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் அண்ட்

0: எனக்கு உங்களுடைய ஆவி எனக்கு எப்படி பொழிந்து தரலாம், சம்பூர்ணமா இந்த மேல் பொழிந்து தரலுமா ஆண்டவரே, சம்பூர்ணமா. அது விருப்பம் இல்லவன் இங்க சொல்றாரு. யாசாயின் புத்தகம் 44:3
1: தாகம் உள்ளவன் மேல்,
0: தாகம் உள்ளவன் மேல்
1: தண்ணீரையும்,
0: தண்ணீரையும்
1: வறண்ட நிலத்தின் மேல்,
0: வறண்ட நிலத்தின் மேல்
1: ஆறுகளையும் ஊற்றுவேன்,
0: ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகம் உள்ளவர்களுக்கு தான் தண்ணி கொடுப்பாரு, சீப தண்ணீர் இலவசமா கொடுப்பாரு. உங்களுக்கு தாகம் இருக்க பரிசு தேவையர் மேல தாகம் இருந்தா உங்களுக்கு இலவசமா உங்களுக்கு கொடுப்பாரு. காசுல ஒண்ணு இல்ல, இலவசமா கொடுப்பாரு. அப்பதான் நம்ம பாத்திரம் நிரம்பி வழியும், அப்பதான் நம்ம சீப நாளெல்லாம் நன்மையும் கிருபி நம்ம தொடர முடியும். சும்மா நன்மையும் கிருவியும் தொடரும் சொல்லி நம்ம ஜெபம் பண்றது இல்ல. நன்மையும் கிருவியும் தொடரும்னா பரிசுத்தாவே நமக்குள்ள சம்பூர்மா இருக்கணும். அப்ப நம்ம கர்த்தருடைய வீட்டுல நம்ம நீடித்த நாட்களில் இழுத்திருப்போம். முதல்ல மனம் திரும்பது கர்த்தருடைய வீட்டை நீடித்த நாட்களில் இழுத்திருக்கிறோம். ரெண்டாவது கர்த்தருடைய அன்பு வரும்போது ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவதாக பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய ராஜ்யத்தை எப்படி இருப்போம், நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். இந்த உலகத்துல ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு நம்ம கொண்டு வந்து இல்ல, ஒண்ணு கொண்டு போறது ஒண்ணுமே இல்லைங்க. கர்த்தர் வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தாவி யாருக்கு தராராம் பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 11:13.
1: பொல்லாதவர்களாகிய நீங்கள்,
0: பொல்லாதவர்களாகிய நீங்கள்
1: உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது,
0: பொல்லாதவர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது,
1: பரம பிதாவானவர்,
0: பரம பிதாவானவர்
1: தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு,
0: தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு
1: பரிசுத்தாவியை கொடுப்பது,
0: பரிசுத்தாவியை கொடுப்பது
1: அதிக நிச்சயம் அல்லவா என்றார்.
0: அதிக நிச்சயம் அல்லவா என்றார் பாத்தீங்களா, பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, பரிசுத்தாவி உங்களுக்கு கொடுப்பார். கேட்டு பெற்றுக்கொள்வோம், ஆண்டவரே பரிசுத்தன் அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்தன் கொடுப்பது அதிக நிச்சயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு தாங்க யேசுப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேளுங்கள், உங்களுக்கு அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு, பரிசுத்தனை கொடுப்பார். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இங்க சொல்றாரு அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 2:17.
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: நான் மாம்சமான யாவர் மேலும்,
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்,
0: என் ஆவியை ஊற்றுவேன்.
1: அப்பொழுது,
0: அப்பொழுது
1: உங்கள் குமாரரும்,
0: உங்கள் குமாரரும்
1: உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்,
0: உங்கள் குமாரர்கள் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்,
1: உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்,
0: உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்,
1: உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
0: உங்கள் மூப்பர் என்ன செய்வாங்க, சொப்பனங்களை காண்பாங்க. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுங்கப்பா, இதோ மாம்சமணி யாரும் ஆவி ஊற்றின்னு சொன்னீங்களே, என் மேல ஊற்றுங்கப்பா, எனக்கு கொடுங்க சப்பான்னு சொல்லி நீங்க விருப்பத்தோடு கேட்டீங்கன்னா கத்தவங்களுக்கு சீப தண்ணீரை இலவசமாய் தருவார். அல்லேலூயா. அது மாத்திர பரிசுத்தன் எதற்கு தேவை வாசித்து பாருங்க, 2 Corinthians 3:18.
1: நாம் எல்லாரும்,
0: நாம் எல்லாரும்
1: திறந்த முகமாய்,
0: திறந்த முகமாய்
1: கர்த்தருடைய மகிமையை,
0: கர்த்தருடைய மகிமையை
1: கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு,
0: கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு
1: ஆவியாயிருக்கிற கர்த்தரால்,
0: ஆவியாயிருக்கிற கர்த்தரால்
1: அந்த சாயலாகத்தானே,
0: அந்த சாயலாகத்தானே
1: மகிமையின் மேல் மகிமை அடைந்து,
0: மகிமை மேல் மகிமை அடைந்து
1: மறுரூபப்படுகிறோம்.
0: வந்தாதான் நம்ம மகிமை மேல் மகிமை அடைந்து நம் வாழ்க்கை மறுரூபமாக்குவார். அதுக்குத்தான் பசு தேவையானவர். நம்ம நமக்குள்ள கற்று வந்துட்டார், நம்ம மகிமையுமே மகிழ்ந்து மருவமாக்குவார். நம்ம இந்த சுபாவத்தை விட்டு மருவமாக்கப்படுவோம். அதுக்கு தான் பரிசுத்தாவினர். பரிசுத்தாவினை பெற்றுக்கொண்டா நிச்சயமா நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துல நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். முதல் நம்ம மனம் திரும்பும் போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது நம்ம கர்த்தருடைய அன்பு வரும்போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவது பரிசுத்தன் அபிஷேகத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். அந்த ராஜ்யம் நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கும். அந்த ராஜ்யத்தான் போக போறோம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரே நாள் ஆயத்தம் முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். கடைசியாக யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? மத்தேயு சுவிசேஷம் 7:21.
1: பரலோகத்தில் இருக்கிற
0: என்
1: பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
0: என்னை
1: நோக்கி
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று
1: சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை.
0: கர்த்தாவே கர்த்தாவே சொல்ற அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவனே கர்த்தர் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே ஒரு சித்தத்தின்படி செய்யணும்ப்பா என் வாழ்க்கையில. ஒவ்வொரு நாளும் சித்தம் செய்யணும் ஐயா. ஒரு சித்தம் இல்லாத என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கக்கூடாதப்பா. ஒரு சித்தத்தை செய்ய கற்றுத்தாரு, சொல்லித்தாரு ஆண்டவர், போதியமானவர் சொல்லி கேட்கணும். எபேசியர் புஸ்தகம் 5:17
1: ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தர் சித்தம் இன்னதென்று சொல்லி நம்ம கர்த்தரை கேட்டு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சித்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கர்த்தர் சித்தம் என்ன? 1 Thessalonians 4:3
1: நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
0: பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம பரிசுத்தம் ஒவ்வொரு நாள் வாழ வேண்டும். நம்மளால் மாற்ற முடியாது. ஆண்டுட்டு கேட்கணும், ஆண்டவரே என்ன பரிசுத்தமாலே எனக்கு உதவிச்சிங்கப்பா, பரிசுத்தமாலே எனக்கு உதவிச்சிங்க. பரிசுத்தமா வாழ்றதான் சித்தன்னு சொன்னீங்களே, நான் பரிசுத்தமாலே எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டா கர்த்தர் நமக்கு செய்வார். நம்ம கேட்ட போதும், நம்ம ஆண்டுகிட்ட கேட்ட போதும், ஆண்டவர் சித்தத்தை செய்ய எனக்கு பலன் கொடுங்க, நான் பரிசுத்தமா வாழவேன் ஆண்டவரேன், எனக்கு உதவிச்சேன்னு கேளுங்க, கர்த்தர் நம்ம பரிசுத்தமாக்குவார். அது மாத்திர புஸ்தகம் 4:7
1: தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார்.
0: பரிசுத்தம் தான் நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தம் ஆளும் தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம ஆராய்ஞர் உள்ளத்தை உயிர்த்து நம்ம வழியை சரிப்படுத்திக்கணும். பரிசுத்தமா இருக்க வேண்டும். எது கர்த்தர் சித்தம் என்ன? 1 Timothy 2:4
1: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்.
0: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். நம்ம எல்லா மனசுக்காக செபிக்கணும். எல்லா மனசு ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவும் தான் கர்த்தர் சித்தமுள்ளவர் இருக்கிறார். எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் கூட சத்தியத்தை அறியாம இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தருடைய சத்தியத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். எல்லா மனசு ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிதான் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சித்தமுள்ளவரா இருக்கிறார். கர்த்தரை பத்தி சொல்லணும், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், சத்தியத்தை அறிந்து கொண்டு இருக்கணும். அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். அதுதான் கர்த்தர் சித்தமுள்ளவர் இருக்கிறார். முதல்ல மனம் திரும்ப பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு குறவங்களுக்கு என்ன கொடுத்திருக்கார்? தேவன் தம்முடைய ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மூன்றாவது பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதோட பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என தொடரணும். கர்த்தர் வீட்டில நீடித்து நாட்கள் எழுத்திருப்பார். நான்காவதாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து சோமனும். ஆண்டவரே பரிசுத்தமா இருக்கணும், சித்தம் உள்ளவரா இருக்கிறப்பா, என்னை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமா இருக்கு அழைச்சிருக்கீங்க ஆண்டவர், என்னை பரிசுத்தமாக்குங்க. நான் ரட்சிக்கப்படுவோம். நான் மட்டும் இல்ல, இந்த சனம் உலகத்திற்கு அத்தனை சனம் ரட்சிக்கப்படுவோம். சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவர் தான் கர்த்தர் சித்தம் உள்ளவருக்குன்னு சொன்னீரப்பா. நம்மளுடைய சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்லி கர்த்தர் கருத்தில் கண்ணீரோடு கேட்போமா? கர்த்தர் தம்மை நம்மளை ஆசீர்வதிப்பாராக.

0: கவனிக்கலாம் ஆண்டவரே, அவங்களை பார்க்கணும் ஆண்டவரே, அப்பகலா நான் துதிக்கணும் ஆண்டவரே. அப்பா உங்க ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. அர்ப்பணம் செய்து எல்லாம் அப்படியே நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேங்க்யூ லார்ட், நன்றி. இயேசு சொன்னார், பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல இதோ நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் திரும்ப வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அந்த ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டுவதற்கு நான்கு விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, நாம் மனம் திரும்ப வேண்டும். எல்லா மீறுதல்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நம்மை அறிவுறுத்தினார், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காய் பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று பவுலடிகள் மூலம் நம்மை பார்த்து கேட்டார். இன்னும் பழைய வழிபாடுகள், பழைய காரியங்கள், நாள் பார்ப்பதும் சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு நாம் அடிமையா இருக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு அவற்றை விட்டு மனம் திரும்ப அர்ப்பணம் செய்யலாமா? இன்னும் அதுல மூழ்கி இருக்கிறோமா? தகப்பனே, இன்றைக்கு இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். பழைய சடங்காச்சாரத்துக்கு சாஸ்திரங்கள் நான் செல்லக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உண்மை போல என்னை மாற்றிவிடும் ராஜா. மீறதை விட்டு மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் என்னென்ன காரியத்தை நமக்கு அறிவுறுத்துகிறாரோ அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த பாவம் இந்த காரியம் என்னிடத்தில் இருக்கிறது, என்னை மாற்றும், அர்ப்பணம் செய்யுங்க. மனம் திரும்புகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம். இரண்டாவது, முழு இதயத்தோடு கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம். முழு பலத்தோடும் ஒரு சிந்தையோடும் ஒரு மனதோடும் ஒரு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிற மக்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்பா நான் உண்மையே நேசிக்க, அப்பா எனக்கு கிருபை கொடுங்க. அப்பா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்பா உண்மையே நேசிக்க, உலகத்தில் அன்பு கூறக்கூடாது, உலகத்தின் காரியத்தில் நான் மூழ்கி விடக்கூடாது, உலகத்துக்கு நான் சிநேகத்தை மாறிவிடக்கூடாது. ஆண்டவரே, உண்மை நேசிக்க, எனக்கு கிருபை கொடுங்க. அப்பா வாய் திறந்து ஜெபிங்க. ராஜா உன்னை பார்க்கணும், ராப்பகலா துதிக்கணும். ஆண்டவரே, அப்பா எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும், உமது அன்பு கூறக்கூடிய இருதயத்தை தாரும். மூன்றாவதாய், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறவர், அபிஷேகம் நிரம்பி வழிகிற அபிஷேகம் யாருக்குள் இருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மறுரூபப்படுத்துவார். கத்தோரி வீட்டிலே நீடித்த நாட்களாக நினைத்திருக்க முடியும். அப்பா எனக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும் என்று கேட்போமா? ஒருவர் லாக்டவுன் பீரியட்ல வீட்டில இருந்து அப்படியே சபைக்கு வராம துதிக்காம ஜெபிக்காம மங்கி போயிட்டீங்களா? அபிஷேகத்தை இழந்து விட்டீங்களா? இன்னைக்கு மீண்டும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. அப்பா என்னை அபிஷேகம் பண்ணுங்க, குறைந்து போயிட்டேனே, விட்டுட்டேனே, என்னை இன்றைக்கு நிரப்பும், பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவத்தை எனக்கு தாரும். வைத்தரன் எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூப்பா, நன்றி ராஜா. அந்த அபிஷேகம் எனக்கு நிரம்பி வழியினோ. கடைசியாக சொன்னார், என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பான். எதுவருடைய சித்தம்? பரிசுத்தமாய் வாழ்வதன் சித்தம். அப்பா என் வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழந்துட்டேனேப்பா, இவ்வளவு பரிசுத்தத்தில் குறைந்து போயிட்டேனேப்பா, என்னை மீண்டும் புதுப்பித்து என்னை ரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தவனாய் பரிசுத்தபதியாய் மாற்றும் ஆண்டவரே. அப்பா சத்தியத்தை அறிந்துக்கணும், நாங்கள் ரட்சிக்கப்படணும், மற்றவர்களுக்கும் பெற்று அறிவிக்கணும். அந்த பாக்கியம் தாங்க, பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் அந்த பரலோகத்துக்குள் நுழைவான் என்று கேட்டோம். எல்லாம் வாய் திறந்து அர்ப்பணிக்கலாமா? ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தகப்பனே, நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறது போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன்னு சொன்னேரு. இந்த ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம், அந்த ராஜ்யத்திற்குள்ள நாங்கள் வரணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். பழைய சடங்காச்சாரங்களுக்குள்ளாக நாட்களை பார்ப்பது, வருஷங்களை பார்ப்பது, பழைய வழிபாடுகளுக்கு செல்வது, அப்பா சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு மூழ்கி இருப்பது, இந்த காரியத்துக்கு நாங்கள் எல்லாரும் மனம் திரும்ப எங்களை நீர் அப்பா அப்பா அறிவுறுத்தினீரே. ஏதோ அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் மீறுதற்குள் போகக்கூடாது அப்பா, என் வழிகளை பார்த்து சோதித்து பார்த்து திரும்ப வேண்டும் என்று சொன்னீரே. எங்கள் நினைவுகளை அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும், மன்னிக்க தயப்படுத்திருக்கிறேன்னு சொன்னீரே. எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடு நாங்கள் எப்போது அன்பு கூறணும் ஆண்டவரே. உங்க மீது எங்களுக்கு அன்பு கொடுங்கப்பா. பரிசுத்தான் அபிஷேகத்தை நிரம்ப நாங்க பெற்றிருக்கணும் ஆண்டவரே. நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை அடியார்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை மறுரூபப்படுத்துகிறவர் என்று நாங்கள் கேட்டோம். வாங்க ஆவியானவரே, மாத்திர அல்ல ஆண்டவரே, அப்பாவுக்கு சோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் சித்தத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்கள் சித்தத்தை உணர்ந்து இந்த சித்தத்தின் மீது நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. ஆம் ராஜா, என் பிதாவின் சித்தம் செய்வனே பரலோகத்துக்குள் பிரவேசிப்பான் சொன்னீரே. ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும், அப்பா ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், ரட்சிக்கப்படவும், ரட்சிப்பில வளரவும் எங்களுக்கு கிருபை கொடுங்க. யாரெல்லாம் அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் மீது கத்துடைய அந்த ஜீவன் இறங்குவதாக, கிறிஸ்தேசம் ஜீவன் இறங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்வதற்காக கோடி நன்றிகள், நன்றிகள், தேங்க்யூப்பா. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அருமையான அக்கா அவர்கள் ஜெபிப்பாங்க.
1: உண்மை போற்றுகிறமை வாழ்த்துகிறோம் வணங்குறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தால இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கோங்கப்பா. தேவ கிருவாங்களை சூழ்ந்துகளட்டும், தேவ பிரசனை அவங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ அவங்களை குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க உமால முடியுமையா, ஆத்து பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. ஆண்டவரே சுகமாக்க உமால முடியாத காரியம் ஒண்ணு இல்லப்பா. அப்பா கிட்னி பலவீனமா இருந்தாலும் கத்தாமே அப்பா, கருப்பை பலவீனமா இருந்தாலும் குணமாக்கம்மால முடியுமையா. கை கால் வலி, உடம்பலி, சுகர், கொலஸ்ட்ரால், டைராய்டு எல்லாத்தையும் குணமாக்கம்மால முடியுமையா. எஸ்ஐ பிபியில இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரையும் குணமாக்குமாப்பா, குணமாக்குங்க. கண் பார்வை பலவீனப்பட்ட மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. உங்களை தவிர நாங்க யார்கிட்ட போய் உரிமையோடு கேட்க முடியும் ராச்சா? உங்களிடத்துல மட்டும்தான் எங்களை உரிமையோடு கேட்குங்க, உரிமை உண்டு ராச்சா. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியா செபிக்கிறோம் ஐயா. தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்க. இப்ப தொடுங்காண்டவரை ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும் ஏசு சுவாமி. பரலோக பிதாவே ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும். மகிமில்ல கரங்களை தொட வேண்டுமா செபிக்கிறோமையா. மந்திரம், செய்வனை, பெல்லிசனங்கள் எல்லாவற்றையும் நாஸ்திரையனாக இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம் ஐயா. பொல்லாத ஆவிகளை நாஸ்திரையனாக இயேசுக்கு திரும்ப துரத்துகிற துரத்துகிற துரத்துகிற துரத்துகிறோம் ஐயா. கட்டுகளெல்லாம் இயேசுக்கிறது உடனே தெரியுற இயேசுக்கிறது நாமத்தினால நோய் குணமாக்கிருங்க, பலவீனத்தை குணமாக்குங்க. அண்டு மந்திரம் செவனையில் எல்லாம் உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கத்தை தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனால் தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் அப்ப விடுதலை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டு வரையும் துதிக்கிறோம். குடுக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தகப்பறையுமே ஸ்தோத்திரம். வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பப்பா. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரம் செழிக்கணும், தலைக்கணும் அப்பாமை ஸ்தோத்திரம். தொழில் செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா. மகத்தான காரியத்தை செய்யப்பா. குடும்பத்துல ஆசீர்வாதத்தை கட்டிடுங்கப்பா ஐயா. பிரிந்த குடும்பத்தை ஆசீர்வித்து இணைத்து தர முடியா செவிக்கிற ஐயா. பரலோக பிதாவையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பாமை ஸ்தோத்திரம். சிறுப்பிலே நல்லா படிக்கணும், ஞானத்தையும் ஞாபகத்தையும் கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப சகோதர சொல் ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும், எண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், உம்மோடு ஒன்றரை கலக்கணும் ஐயா. தகப்பரே, தகப்பரே, மழைனால எந்த வீட்டுக்கும் பாதிப்பு உண்டாக கூடாது ராச்சா. ஆண்டவரே இயேசுவே, மழைனால பொருள் சேதமா உயிர் சேதமா வரக்கூடாது ராச்சா. அப்பாமை துதிக்கிறோம். எந்த ஆபத்து பத்தி யாருக்கும் வரக்கூடாதுப்பா. அப்பா அப்பா கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. மழையினால உயிர் சேதமா பொருள் சேதமா எந்த சேதம் உண்டாகாதோடு என் தேவனாய் கத்தர் பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சி செபிக்கிறோம் ஐயா. பல தற்பதுகளை அடையாளங்களை செய்யுங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனாலும் யாருக்கு எந்த ஆபத்து குத்து வராதபடிக்கு, யாரையும் கொள்ளை நோய் தொடாதபடிக்கு என் தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் சட்டைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க எழும்ப வேண்டும் அப்பா, எழும்ப வேண்டும் ஐயா. சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லணும் அப்பா. அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரே. நான் மகிப்படட்டும். எல்லா துதி கண்ணா மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரட்சகர் யேசுவா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB 0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409100000229.
3: எங்களின் ஏசியன் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website, andofjesus.in. God bless you.

0: அப்படியே நீங்களோ விழித்திருங்கள். ஆண்டவரை கேசத்துக்கு புற தேசத்துக்கு போயிருக்கிறாரு, அவர் ஒரு நாள் வருவாரு. அவர் வரும்போது விழிச்சு கூடாது, தூங்குறவெல்லாம் இராதபடிக்கு என்ன செய்யணும், விழித்து நம்ம கையில கொடுத்த பொறுப்ப கரெக்டா செய்யணும். நம்ம கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு ஒரு பொறுப்பு கூட கொடுக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த பொறுப்பை செய்த முடிக்க நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும்.
1: ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்திற்கு பிரயாணம் போக
0: எத்தனைக்கும் போது
1: தன் ஊழியக்காரருக்கு
0: இப்ப நம்ம நீங்களே ஊருக்கு போறீங்க, என்ன பண்ணுவீங்க, குடும்பத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போவீங்க, பாத்துக்கோங்க நல்லா அப்படின்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரிதான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து புறதேசத்துக்கு போக எத்தனைக்கும் போது
1: தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து
0: விழித்திருக்கும்படிக்கு
1: காவல்காரனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள்.
0: அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, விழித்திருங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலைய கரெக்டா செய்யணும். கத்திர வருக ரொம்ப சமயமாயிருச்சு. நம்ம ஊழியத்துக்காரங்க, நமக்கு ஊழியந்தானே, ஏதோ ஒரு நாளைக்கு போகலாம், ரெண்டு நாளைக்கு போகலாம், நம்ம எப்படியாவது பரவாயில்ல, எப்படி வேணாலும் போகலான்னு இருக்கவே முடியாது. உலக பிரகாரமான ஒரு ஆபீஸில் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க, எப்படி ஒரு நாளைக்கு வேலை செய்யலைன்னா, ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு போகலின்னா என்ன சொல்லுவாங்க, சந்தோஷம் விடுவாங்களா, பரவாயில்ல நல்ல வேலை, நீங்கள் மூணு நாள் லீவ் போட்டீங்க சந்தோஷம் பரவாயில்ல அப்படி சொல்லுவாங்களா, சொல்லுவாங்களா, சொல்லுங்க சொல்லுவாங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், ஊழியத்தில் வந்து நம்ம எவ்வளவு கரெக்டா செய்யறோமா யோசிச்சு பாருங்க. நம்ம கத்தர் கொடுத்த பொறுப்பு ஒரு நாள் கத்தர் வந்து கேட்பார், உன் கையில கொடுத்தரே நீ எனக்காக என்ன செய்த அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பார். நம்ம விழிப்பா இருக்கணும், நம்ம கொடுத்த பொறுப்பையும் செய்யணும், விழிப்பாவும் இருக்கணும். நம்ம கத்தர் கொடுத்த ஒவ்வொரு பொறுப்பையும் நம்ம கட்டாயம் செய்யணும். அதுக்கு தான் நிறைய பேர் எல்லாம் பைபிள் அதிகமா வாசிங்க. பைபிள் வாசாதான் உங்களுக்கும் தெரியும், பைபிள் வாசிக்கிறதுனால சரியா இருக்க தெரியறது இல்லை, எப்படினாலும் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, ஒரு நாள் கத்தர் காவல்காரர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு, வந்து ஒரு நாள் நம்மகிட்ட ஒரு நாள் கேப்பாரு, நம்ம விழிப்பா இருக்கோமா, கொடுத்த வேலையை செய்திருக்கோமா, செய்யாம விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்பார். இது வரைக்கும் நம்ம எப்படியோ வாழ்ந்தோம், இப்பதான் தீங்கின் காலம்னு சொல்லி கத்தர் வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, எபேசியன் புஸ்தகம் 6:13.
1: தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய்
0: நிற்கவும்
1: திராணி உள்ளவர்களாகும்படிக்கு
0: நம்ம கையில கொடுத்த பொறுப்ப நம்ம செய்யலன்னு சொன்னா கத்தர் பொருளாளி கட்டாயம் என்ன செய்வாரு, கணக்கு கேட்பார். நமக்கு எல்லாம் தாரா தானே, ஒன்னு உணவு கொடுக்கிறார், உடுத்த உணவு கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறாரு. அது ஒரு வரைக்கும் நீங்க நினைக்கல, நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு நினைக்கலாம். சம்பாதிச்சாலும் கூட சம்பாதிக்கிறதுக்கு யாரு கொடுக்கற பலன், யாரு கொடுக்கறா, கத்தர் தான் பலன் கொடு. கத்தர் பலன் கொடுக்கட்ட நம்ம சம்பாதிக்க முடியுமா, அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. கத்தர் பலன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளால சம்பாதிக்க முடியுமா, நம்மளால முடியாது. அதான் கத்தர் நமக்கு என்ன பொறுப்பை நம்ம கையில கொடுத்துருக்கிறாரோ அதை என்ன செய்யணும், செய்து முடிக்கணும். செய்து முடித்து விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு எந்த காரியத்தை கருத்தர் கொடுத்திருக்கிறோம் அதை ஒவ்வொரு நாளும் செய்து முடிக்கணும். செய்து முடிக்கிறது மாத்திர விழிப்புள்ளவர்களா இருக்கணும். கருத்தர் கொடுத்த பொறுப்பனை செய்துட்டேன்னு சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கணும். நோவாய் 10 சொல்றாரு, ஆதியம் புஸ்தகம் 6:22.
1: நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.
0: பாத்தீங்களா, நோவா என்ன செஞ்சாரா, கத்தர் என்னென்ன அவருக்கு செய்ய வேண்டி கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் என்ன செஞ்சாரு, செய்து முடித்தார். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீ வரும்போது நான் என்ன செய்யணும், ஆண்டவரே செய்து முடிக்கணுமே சப்ப. இதுதான் தீங்கின் காலம், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், தீங்கு நாட்கள் இதுதான். நம்ம கத்தர் வரும்போது எப்பவுமே என்ன செய்யணும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் காணப்பட வேண்டும். கத்தர் வருவார், ஒரு நாள் மட்டும் கணக்கு கேட்பார், உனக்கு நீ கொடுத்த நீ செய்தியா, நீ செய்து முடிச்சியா, செவம் பண்ணியா, எவ்வளவு நேரம் எனக்காக செவம் பண்ண, எவ்வளவு நேரம் சாணங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே அவங்களுக்காக நீ என்ன செய்த சொல்லி ஒரு நாள் கத்தர் கணக்கு கேட்பார். பாருங்க, ஒருத்தர் ஒரு ஊருக்கு போறாங்கன்னா என்ன செய்வாங்க, கரெக்டா வந்து செய்யலன்னு சொன்னா பெரிய பெரிய வேலையில் பணக்காரங்க வீட்டுல பொறுப்பு கொடுத்துட்டு வரும்போது கணக்கு வந்து கேட்பாங்க, கொடுத்துட்டு போனே நீ என்ன செஞ்சிருக்கேன்னு கணக்கு கேட்பாங்க இல்லையா. அப்ப நம்ம ஆண்டவராக இயேசுகிறது கட்டாயம், நம்ம எடுத்துட்டு ஒரு நாள் கட்டாயம் கணக்கு கேட்பார். நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கத்திருக்காங்க என்ன செஞ்சிருக்கோம், கத்திருக்கட்டும் ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ முடியாது. கத்திட்ட நம்ம கொடுத்த பொறுப்பை நம்ம கட்டாயம் செய்திருக்கிறோமா? ஏதோ ஒரு சர்ச்சைக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு போயிடலாம், அப்படி அதோட இல்லை. கர்த்தர் நம்ம கொடுத்த பொறுப்பு நம்ம கையில கொடுத்துருக்கிறார், அந்த பொறுப்பை கரெக்டா நம்ம செய்யணும். இப்ப கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கு செபிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துருப்பாரு, ஒவ்வொருத்தருக்கும் நல்லா தேவனை ஆராதிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துருப்பாரு. அதுல எங்க அசதியா இருந்தீங்க? கர்த்தர் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி பொறுப்பை கொடுத்துருப்பாரு. எத்தனை பேர் நம்ம பக்கத்துல கண்ணீரோடு இருக்காங்க, வேதனையோடு இருக்காங்க, அவங்களுக்காக என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு நாள் கர்த்தர் கேட்பாரு. அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு நாள் கேட்பாரு கணக்கு. அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அருமையானவர்களே, தீங்கு நாள் இதுதான். தீங்கு நாள், தீங்கு நாள் நம்ம கொடுத்த பொறுப்பை செய்து முடித்தவரா இருக்கணும். இல்ல பிசாசை நம்ம மேற்கொள்ள ஆரம்பிப்பான், கர்த்தர்களை கொடுத்தாரு செஞ்சியா அப்படின்னு பிசாசை நம்மளை கேள்வி கேட்பான். கரெக்டா நம்ம செய்யணும், நம்ம கையில கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஏன் நான் இந்த உலகத்துல நம்மளை அனுப்பணும்? வந்து வெறுமையா நம்ம இந்த உலகத்துல அனுப்பல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துதான் தேவன் அனுப்பியிருக்கிறார். அப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன் ஆண்டவரே, நம்மக்காக என்ன செஞ்சிருக்கேன் கேளுங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார், அவர் பேசுற தெய்வம், பேசாத தெய்வமா நம்ம தெய்வம், பேசுறவர். கேளுங்க ஆண்டவர், எனக்கு என்ன பொறுப்பை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே? நான் இதுவரைக்கும் எதை செஞ்சிருக்கேன் செய்யலையே ஆண்டவரே, எனக்கு செய்ய உதவிச்சிங்க. நீ ஒரு நாள் கணக்கு வைப்பீங்க, நாளைக்கு என்ன செய்ய போறேன். அதை நோபா என்ன செஞ்சாரன் சகலத்தையும் செய்து முடித்தார். நீங்கள் நாளை என்ன செஞ்சிருக்கிறோம் யோசித்து பாருங்க. கத்துட்டு கேட்கணும், செய்தி கரெக்டான செய்ய முடிக்கணும். அப்பா இதுதான் தீங்கு நாள், இதுவரைக்கும் எப்படியே வாழ்ந்துட்டோம், இனிமேல் நம்ம செய்யணும். கத்து கொடுத்த பொறுப்பை நம்ம கட்டாயம் செய்யணும், செய்து முடிக்கணும். மோசை பாருங்க, மோசை சொல்றாரு நான் செய்து முடித்தேன்னு சொல்றாரு. பாருங்க யாத்திரா புஸ்தகம் 40:33.
1: இவ்விதமாய்
0: மோசே
1: வேலையை முடித்தான்,
0: வேலையை முடித்தான். பாத்தீங்களா, அவர் கொடுத்த பொறுப்பை என்ன செஞ்சிட்டாரு, செய்து முடித்தாரு. நமக்கு செய்து முடித்திருக்கிறோமா? கர்த்தர் நம்ம விட்டு ஒரு நாள் கணக்கு கேட்பார். அதங்க சொல்ற கொலோசி 4:17
1: அர்ப்பிக்கை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள்,
0: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். பாத்தீங்களா, நம்ம பெற்ற ஊழியத்தை என்ன செய்யணும், நிறைவேற்ற என்ன செய்யணும், கவனமாயிருப்ப. ஊழியத்தை கொடுத்துட்டாரு, ஏதோ ஒரு ஊழியம் செய்ய போனா போலாம், போகலினா இல்ல நாளைக்கு வேணா போய்க்கலாம், இதனால என்ன இருக்குது, லீவ் போட்டுக்கலாம், அப்படி போட முடியாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம் அதுதான் சொல்றாரு. அர்ப்பிக்கை கண்டு என்ன சொல்றாரு, நீ பெற்ற ஊழியத்தை செய்யும்படிக்கு எப்படி இரு, கவனமா இருப்பாயாக, பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். அது நம்ம கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நம்ம ஊழியக்கு நானா வந்துட்டானா நானாதான் ஊழியத்துக்கு வந்து, அப்படி இல்லை. கர்த்தர் அழைக்காட்ட ஒருத்தர் ஊழியத்துக்கு வர முடியாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கணுமா, கவனமா இரு. அந்த பரிசுத்த பவுல்தாங்க சொல்றாரு, நம்ம ஆஸ்கே கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 20:24.
1: ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன்,
0: நான் ஒன்றை குறித்து இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் சரி அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்.
1: என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்,
0: என் பிராணனையும் அருமையாக எண்ணேன்.
1: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்,
0: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்,
1: தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை,
0: தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை
1: பிரசங்கம் பண்ணும்படிக்கு,
0: பிரசங்கம் பண்ணும்படிக்கு

0: பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றுமே
0: விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். நம்ம நிறைவேற்றி இருக்கோமா? கர்த்தரத்தில் நிறைவேற்றிருக்க பெற்ற ஊழியம் நிறைவேற்றி இருக்கோமா? நம்ம குடும்பத்தில் ஒரு காரியம் நினைச்சிடும், அது முடிக்கிற வரைக்கும் நம்ம நினைச்சு தூங்க மாட்டோம். ஏதோ ஒரு பொறுப்பு நினைச்சிக்கோங்க, அதை செய்யற வரைக்கும் நினைச்ச மாட்டோம், தூங்கவே மாட்டோம். இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் யோசிப்போம் இல்லையா? அப்ப கர்த்தரிடத்துல பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புறோமா? அதை பத்தி நம்ம வாழ்க்கையில பொறுப்பு இருக்குதா யோசித்து பாருங்க. அதை பத்தி நம்ம பொறுப்பா செய்யறோமா? கர்த்தரிடத்துல பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். நீங்க ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் எதற்கு இந்த உலகத்தை படைச்சு இந்த உலகத்தில் அனுப்புனீங்க? ஆண்டவரே நான் என்ன ஊழியத்தை செய்யணும் எனக்கு சொல்லி தாங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க. அப்பதான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதுதான் முதல்ல என்ன செய்யணும், எப்போதும் செவம் பண்ணி விழித்திருக்க. ரெண்டாவது பாவம் செய்ய வேண்டிக்கு நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும். மூன்றாவது ஆண்டவர் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, தூங்குறவர்களாக கண்டுபிடிக்கக்கூடாது. நான்காவதாக கர்த்தர் அம்பலத்தில் கொடுத்த பொறுப்பை நம்ம செய்திருக்கிறோமா? மோசை செய்து முடிச்சாரு, பரிசுத்த பவுல் செய்து முடித்தாரு, அப்புறம் யார் செய்து முடிச்சா? நாவா செய்து முடித்தார். நம்ம செய்திருக்கிறோமா? ஆண்டவரை செய்ய உடத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரு, அதுக்கு நீங்களே கேட்கணும் ஆண்டவர், ஆண்டவர் நான் என்ன செய்யணும், நான் எதுக்காக அழைச்சிங்க, எதுக்காக இந்த உலகத்துல படைச்சிங்க, படைத்த நோக்கம், நீ சொன்ன நோக்கம், நீர் என்ன இந்த உலகத்துல உண்டாக்கி அனுப்புற நோக்கம் நான் நிறைவேற்றணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. பேசுவாரா பேச மாட்டாரா? கட்டாயம் பேசலாம். அவர் பேசுகிற தெய்வன். கேளுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, அதை நிறைவேற்றுறமான்னு சொல்லி நம்ம உள்ள தலசி பார்க்க வேண்டும். கடைசியாக அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 20:29-31.
1: நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி
0: சீசர்களை
1: தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் ஆனபடியால் நான் மூன்று வருஷ காலமாய்
0: இரவும் பகலும்
1: கண்ணீரோடே
0: இடைவிடாமல்
1: அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள்.
0: என்ன செய்யுங்க? விழித்திருங்க. வசனம் எத்தனையோ வசனம் கத்துருங்க சொல்லியிருக்கிறாரு, அதை நினைத்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். எத்தனையோ விதத்தில் ஆராதனை வந்துருச்சு, கல்லாராதனை, அதுக்கு நம்ம தப்பி விழிச்சிருக்கோம். வச போல சொல்றாரு, ஓனாய் வரும்.
1: நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி
0: ஆள் சேர்க்கணும் சொல்லி தங்களை இழுத்துக் கொள்ளும்படி
1: மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்.
0: மாறுபாடானவர்களை என்ன செய்வாங்களாம்? போதிப்பாங்க.
1: ஆனபடியா
0: நான் மூன்று வருஷ காலமாய்
1: இரவும் பகலும்
0: கண்ணீரோடே
1: இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள்.
0: என்ன செய்யுங்க? விழித்திருங்கள். விழிப்பு தேவனுடைய வசனத்தை கேட்டிருக்கோம், அதை கேட்டு நம்ம அந்த வசனத்தை கேட்டு என்ன செய்யும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இதயத்துல விழிப்பா இருக்க வேண்டும். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. ஹலேலூயா. பிசாசு அதிகமா கள்ளத்தீர்க்க சீல் எழுப்பி கொண்டிருக்கிறான். ஆனா கள்ளத்தீர்க்க என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்கவே கூடாது. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும். வாசிக்கிற மாத்திர இங்க கேட்ட வசனத்தை திருப்பி எடுத்து வாசிக்கணும். கர்த்தர் சொன்ன வசனத்தை நினைத்து என்ன செஞ்சிருக்கணும்? விழித்து கொண்டிருக்க. எத்தனையோ வசனம் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. அதை கேட்டு நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஏதோ போயிட்டு வந்துட்டு அப்படி இல்லை, கேட்ட வசனத்தை கேட்டு வேணும் நினைத்து விழித்திருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24:24-25. ஏனெனில்
1: கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி
0: கூடுமானால்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக
0: பெரிய அடையாளங்களையும்
1: அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: இதோ முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். பாத்தீங்களா, கள்ளத்தீர்க்க என்ன செய்வாங்க? பெரிய அடையாளங்களையும்

0: அற்புதங்களையும் செய்வாங்க. கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முன்னதே நமக்கு அறிவித்து வைத்திருக்கிறார். நம்ம அதை நினைச்சு விழித்திருக்கணும். அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குன்னு சொல்ல ஓடிடக்கூடாது. அவங்க சொல்றது கரெக்டா இருக்கு. தீர்க்கத்தை நாங்கெல்லாம் எத்தனையோ தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அங்க போய் எத்தனை தீர்க்க தரிசனம் அப்படிலாம் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்க ஆத்மா வெளியேறப்பட்டது. அதை யோசிச்சுக்கோங்க. நிறைய பேர் அங்க இங்க ஓடிட்டு இருக்கோம், ஆனா கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நினைச்சு நம்ம விழித்திருக்க வேண்டும். அங்க இது நடக்குது அது நடக்கு சொல்லுவாங்க, அங்க நான் போயிடக்கூடாது. அன்று சொன்னார் கள்ள தீர்க்க தரிசிகளும் சொல்லுவாங்க, பெரிய அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்வாங்க. அதை நினைச்சு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆத்மாக்களை நம்ம ஆத்மா எப்படி நம்ம ஆத்மா எப்படிப்பட்டது வெளியேறப்பட்டது. அதை நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் விழித்திருக்கணும். அதுதான் நிறைய வசன வாசிங்க, நிறைய வசன வாசிங்க, பைபிள் வாசிங்க, நிறைய நல்ல ஆவிக்குறி புஸ்தங்கள் ஏதோ ஒரு புஸ்தகம் வாங்கி வாசித்தரக்கூடாது. நல்ல ஆவிக்குறி புஸ்தங்கள் உங்க ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருந்தா வாங்கி வாசிங்க. ஏதோ ஒன்று வாசித்து உங்க ஆத்மாவுக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க. நம்ம வந்து அதை சோதித்து பார்க்க வேண்டும். இதை படிக்கலாமா இதை படிக்க கூடாதான்னு சொல்லி நம்ம ஆத்மாவை நம்ம அந்த வசனத்தை என்ன செய்ய நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இப்ப நிறைய கள்ளத்திற்கு வந்துருச்சு. அதனால நம்ம என்ன செய்ய ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. நாங்க விழிப்பா இருக்கணும். விழிப்பா இல்லாத இருந்தனா அவன் நம்மளை மேற்கொள்ள பார்ப்பான். நம்ம ஒரு நாள் விழிப்பா இருக்கணும். பிலிப்பியன் புஸ்தகம் 3:16
1: ஆகிலும்
0: ஆகிலும்
1: நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ
0: அது முதல்
1: ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக.
0: நம்ம கற்று இப்ப வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க, பிள்ளைகள் தேர்ச்சி அடைகிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு தேறிக்கோங்க அதை பார்த்து தான் அவங்களை வந்து பாஸ் பண்றது ஃபெயில் பண்றது இல்லையா. அதே போல நம்ம வாழ்க்கையிலும் எதுவரை தேறியிருக்கோமோ அதை நம்ம என்ன செய்யணும், ஒரு தேர்தல் நினைச்சு நம்ம எந்த அளவுக்கு தேறிக்கும் அதுல என்ன
1: செய்யணும், நடந்து கொண்டு
0: ஒழுங்க அந்த நம்ம எந்த வசனத்துல எதுவரை தேறிக்கும் அதுல என்ன செய்யணும், ஒழுங்கா நடந்து கொண்டு
1: ஒரே சிந்தையா
0: இருப்போமாக. நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்மளை ஏமாத்திருக்கோம் அஞ்சிக்கிருக்கும் யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார் கர்த்தர் வரப்போறாரு. நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அதை எப்படி விழித்திருக்கணும், செபமெண்ணி. ரெண்டாவது நீதி கேட்க விழித்திருக்கணும். மூணாவது கர்த்தர் வரும்போது தூங்குறவளா காணாது விழிக்க நம்ம விழித்திருக்கணும். நான்காவதாக நம்ம கொடுத்த பொறுப்பை செய்து முடித்து விழித்திருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும் எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அஞ்சாவதாக என்ன செய்யணும், நம்ம கொடுத்த வசனத்தை நினைச்சு நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். எங்க கள்ள தீர்க்கு அங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அங்க அதெல்லாம் சொல்றாங்க, அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குன்னு சொல்லி போயிடக்கூடாது. இந்த வசனம் திருநாள் வாசி மத்தேயு 24:24-25. அற்புதம் நடக்கும், நல்ல மனசுல வச்சுக்கோங்க. அற்புதம் நடக்கும், நடக்கிறது பார்த்து ஏமாந்துடாதீங்க.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி
0: கூடுமானால்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக.
0: தெரிந்து கொள்ளப்பட்டப்பறம் அதுல என்ன செஞ்சாங்க, வஞ்சிக்கப்பட்டுருவாங்களாம். சரி அங்க அற்புதம் நடக்கு, அங்க போன என்ன, அங்க நல்ல தீர்க்க தரிசனம் இருக்கு, என்னமோ சொல்றாங்க, இவங்க சொல்றப்ப நம்ம கேட்க முடியாது, தீர்க்க தரிசனத்துக்காக போலாம் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது.
1: வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும்
0: எப்படி நடக்குமா, பெரிய அடையாளங்களும்
1: அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: பெரிய பிசாஸ் கூட என்ன செய்யும், பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
1: இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்.
0: முன்னதாகவே நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிவித்திருக்கிறாரு. அதனால எதுல நம்ம தெரிஞ்சிருக்கோம் அதுல என்ன செய்யணும், நம்ம இன்னொரு பிலிப்பியர் 3:16 ஆகிலும்
1: நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ,
0: எதுவரை ஆண்டவருக்குள்ள தேறியிருக்கிறோமோ
1: அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு
0: ஒரே சிந்தையா இருப்போமாக. இப்படி இருந்தா தான் கர்த்தராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, விழித்திருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5:13.
1: மனுஷகுமாரன்
0: வரும் நாளையாவது
1: நீங்கள் அறியாதிருக்கிறபடியா,
0: நீங்கள் அறியாத இருக்கிறபடியா
1: விழித்திருங்கள்.
0: எப்படி விழித்திருக்கணும், மத பத்தன் செவமண்ணி

0: பூர்ண சமானத்தோட காத்து கொள்ளுகிறீர். பூர்ண சமானத்தோட கத்தர் தந்திருக்கிறார். நீ பூர்ண சமானம் எப்பயும் பலவீனப்பட்டு எப்படியோ மறிச்சிருப்பேன். ஆனா கத்தர் பூர்ண சமானத்தை கொடுக்க, நான் உனக்கு அம்மாவா இருக்கிறேன். ஆண்டவர் எத்தனையோ தொடச்சு, நானும் கம்மா, நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு எல்லாமே இருக்கிற, நீ ஏன் கலங்குற அப்படிலாம் ஆண்டவர் எத்தனையோ ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி தொட்டு தடவி என்னை சமாதானப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு நாளும் மறிக்க மாட்டேன், நான் உன்னை காத்துக்குவேன், உன் சீவலன் முழுது நான் பாதுகாத்துக்கிறேன் தேவன் சொன்னார். அதனால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா சமாதானமா வாழ முடிந்தது. அல்லேலூயா. நமக்கு சமானத்தை எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. ஏசாயின் புத்தகம் 66:12
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: இதோ
0: இதோ
1: நான் சமாதானத்தை,
0: சமாதானத்தை
1: ஒரு நதியை போலவும்,
0: ஒரு நதியை போலவும்
1: ஜாதிகளின் மகிமையை,
0: ஜாதிகள் மகிமையை
1: புரண்டு ஓடுகிற,
0: புரண்டு ஓடுகிற
1: ஆற்றை போலவும்,
0: ஆற்றை போலவும்
1: அவளிடமாக பாயும்படி செய்கிறேன்.
0: சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாரா? நதியை போல, ஆறை போல, அவ்வளவு சமாதானமா கொடுக்கிறார். இல்லாட்டினால எப்பயோ மறிச்சிருப்பேன். கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். நீங்கள் அவர் உறுதியை பற்றி கொள்ளுங்க. அவர் உறுதியை பற்றி கொள்ளணும். அவரே நம்பி இருக்கிற விட நமக்கு என்ன கொடுக்குறாரு? பூர்ண சமானத்தை கொடுக்குறார். அந்த சமானம் எப்படி இருக்குமா? நதி போலவும் பாய்ந்து போடுகிற ஆற்றை போல நமக்கு சமானத்தை கொடுக்குறார். நம்ம உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும்.

0: ரெண்டு தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3:16
1: சமாதானத்தின்
0: கர்த்தர் தாமே
1: எப்பொழுதும்
0: சகல விதத்திலும்
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: என்ன செய்யறான்? சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. எப்போதும் இன்னைக்கு மாத்திர நாளைக்கு மாத்திர எப்போதும் என்ன செய்யறாரு? சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. அவர் எல்லாமே நேர்த்தி செய்கிற தேவன். அதாவது காலத்தில் அவர் என்ன செஞ்சாரா? நேர்த்தி செய்தார். ஹலேலூயா. அதுபோல நம்ம தேவன் நம்ம செய்ய வேண்டிய ஒரு உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். முதல் அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் வலதுகர நம்ம தாங்கிறது. அது மாத்திரல்ல, ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்குறாரு? சமாதானம், பூர்ண சமாதானம். பார்த்தீங்களா, பூர்ண சமாதானம். சமாதானம் எப்படி இருக்க? நதி போல இருக்குதான். இங்கே சொல்றாரு எல்லா விதத்திலையும் என்ன செய்யறாரு? எல்லா விதமான சமாதானத்தையும்
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: சகல விதத்திலும் என்ன செஞ்சாரு? சமாதானம் தந்தருள்வாராக. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், பலவீனப்பட்டவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம். அதனால் அவர் உறுதியாக நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் கர்த்தரை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் தாவீது ராஜா சொல்கிறாரு சங்கீதம் 31:15.
1: என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது.
0: பார்த்தீங்களா, நம்ம காலங்கள் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவரை நம்ம உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா. 3வதாக உபாகம் புஸ்தகம் 4:4.
1: ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தரை பற்றிக்கொண்ட என்ன செய்வார்? நமக்கு உயிரோடு காப்பாத்துற. ஹலேலூயா. மொத கத்திர பற்றி கொண்டது என்ன தர்றாரு? நம்மளை வலது கருத்தை பிடிச்சி நம்ம தாங்குறாரு, நமக்கு துணை நிக்கிறாரு. அது மாத்திரல என்ன செய்யறாரா? ஆலோசனை தந்து நம்மள மகிமையில ஏற்றுக்கொள்ள. ரெண்டாவது சமானத்தை எப்படி, எவ்வளவு கொடுக்கிறாரு? பூர்ண சமானத்துக்குள்ள சமானம் எப்படி இருக்கா? நதி போல அவ்வளவு சமானத்தை நம்ம கொடுக்கிறாரு. மூன்றாவது என்ன கொடுக்கிறாரு? அவர் பற்றி கொண்ட யாவரும் என்ன செய்வாங்களா? உயிரோடு இருப்பாங்க. வாசிங்கினவருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்.
1: ஆனாலும்
0: உங்கள் தேவனாகிய கர்த்தரை
1: பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் பற்றிக்கொள்ள என்ன செய்கிறார்? நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். எத்தனை பலவீனம் வரட்டும், எத்தனை வியாதி தான் இருந்தாலும் கர்த்தர் பற்றிக்கொள்ள என்ன செய்யறாரு? உயிரோடு வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் உயிரோடு வைக்கிற தேவன். பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, இடதுவரையும் சாயக்கூடாது, முடிவரையும் அழித்திருக்கணும். அதை உபாகம் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 32வது வசனம் வாசித்து பாருங்க. உபாகம் புஸ்தகம் 5:32.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
0: உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய
1: சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது? வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயக்கூடாது. சொல்றாரு அவர் பற்றி கொண்டபடி அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் பற்றி கொண்டனும். எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. உறுதியாய் பற்றி கொண்ட போதும், நம்ம உயிரோடு வைப்பார். பிசாசு எத்தனை விதமான பிரச்சனை கொண்டு வரட்டும், ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் இங்க சொல்ற சங்கீதக்கார சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 118:17.
1: நான் சாவாமல்
0: பிழைத்திருந்து
1: கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்.
0: பாத்தீங்களா, நான் சாவாம பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எத்தனை பேர் சொல்றோம்? ஆண்டவரே எடுத்துக்கோங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, ஆண்டவரே. அப்படி நம்ம கேட்கவே கூடாது. சாபம் பழித்தது நினைச்சு அவருடைய அவருடைய செய்கள் எல்லாருக்கும் போய் சொல்லணும். வெறுப்பன் என்ன எல்லாருக்கும் சொல்லணும். கத்தரின் வாழ்க்கையில் இப்படிதான் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சாரு, இவ்வளவு வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும். அவரும் சொல்றாரு, என்ன பாதி வயசுல என்ன செய்யறீங்க ஆண்டவரே, என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. 102 சங்கீதம் நினைக்கிறேன், அதை செவிக்கிறார். 102 சங்கீதம் 24 வசனமா பாருங்க. 102 சங்கீதத்தை சொல்றாரு, என்ன பாதி வயசுல எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே.
1: அப்பொழுது நான் என் தேவனே,
0: என் தேவனே,
1: பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும்,
0: என்னை எடுத்துக்கொள்ளாதீங்க. அப்படித்தான் செபிக்கணும், ஆண்டவரே பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வைக்கணும்னு உண்டாக்குனீங்களோ அந்த நாள் வரைக்கும் வச்சிருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் என் உலகத்துல வைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த நாளுக்கு வச்சிருங்க. என்னை பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. கேட்கணும், இந்த உலகத்துல உருவாக்குற நோக்கம் ஒண்ணு இருக்கும். நம்ம சும்மா நம்ம இந்த உலகத்துல கத்துற அனுப்பல, ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வேலை செஞ்சோம், சாப்பிட்டோம், உண்டோ, உறங்கினோம், அந்த மாதிரிக்கு அனுப்பலை. கத்தர் நம்மளை கொண்டு ஒரு நோக்கம், கத்திற்கு ஒரு நோக்கம், நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் உண்டாக்குறோம் ஒரு நோக்கம். கத்தாவே என்ன செய்யுதுங்க, பாதி வயதில் என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. இங்கே என்ன சொல்கிறாரு, சாகாம் பழித்திருந்து உங்களுடைய செய்ய விவரிப்பே. இந்த உலகத்தில் உண்டாக்குறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அருமையா. நம்மள ஏதாவது வேலை செஞ்சோம், வீட்டை கட்டணும், காட்டை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், நம்ம வீட்டில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறோம், அதுக்கு கர்த்தர் நம்மளை உண்டாக்கல. நம்ம எதுக்கு உண்டாக்கியிருக்காருன்னு தெரிஞ்சா சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் செய்கிற எல்லாருக்கு என்ன செய்யணும், விவரிச்சு சொல்லணும். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாரும் விவரிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்படி இருக்குன்னா என்ன செய்ய, அவர் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். 146 சங்கீதம் 2 வசனம்,
1: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்,
0: கர்த்தரை துதிப்பேன்,
1: நான் உள்ளளவும், என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்.
0: பாத்தீங்களா, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். துதிக்கிறமா சொல்றேன், உயிரோடு இருக்க மட்டும் அவரை என்ன செய்வேன், துதிப்பார். உள்ளளவோ கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். யார் யார் அப்படிலாம் செய்கிறோம் நினச்சி பாருங்க. முதல் கர்த்தர் நம்மளை உருவாக்குற நோக்கம், நம்மளை முதல்ல நம்ம கர்த்தரை பற்றி கொண்டு போது நம்ம என்ன கிடைக்கணும், வலது கர்த்தர் நம்மளை தாங்குறாரு, நமக்கு என்ன செய்யறது, சகாயம் பண்ணுறாரு. அல்லேலூயா. அது மாத்திரம் நமக்கு ஆலோசனை தந்து நம்மளை மகிமையில் சேர்த்துக்கிறோம். ரெண்டாவதாக பூர்ண சமாந்தம் தர்றாரு. எவ்வளோ சமாந்தனம், நதி போல எல்லாவற்றிலும் நமக்கு சமாந்தம் கொடுக்குறாரு. மூன்றாவதாக நம்ம என்ன கொடுக்குறாரு, பற்றி கொள்ளும் போது நம்மள உயிரோடிச்சிருக்காரு. உயிரோடு நம்ம என்ன செய்யணும், அவர் கத்துடைய செய்கள் எல்லாருக்கும் வெறிச்சு சொல்லணும். நம்ம உயிரோடு நாளெல்லாம் கத்தரை துதிக்கணும். நம்ம உள்ளளவும் கத்தரை என்ன செய்யணும், கீர்த்தனம் பண்ணணும். ஹலேலூயா. கடைசியாக கத்தரை பற்றி கொள்ளும் என்ன கொடுக்கிறாரோ பாருங்க, உபாகம் புஸ்தகம் 30:20 வசனம்,
1: கர்த்தர்
0: உன் பிதாக்களாகிய
1: ஆபிரகாமுக்கும்
0: ஈசாக்குக்கும்
1: யாக்கோபுக்கும்
0: கொடுப்பேன் என்று
1: அவர்களிடத்தில் ஆணையிட்ட
0: கொடுத்த தேசத்திலே
1: குடியிருக்கும்படி
0: உன் தேவனாகிய கர்த்தரே
1: அன்பு கூர்ந்து
0: அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து
1: அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும்
0: தீர்க்காயுசுமானவர். ஹலேலூயா. அவர் தான் நம்ம ஜீவனும் தீர்க்காயுசு. அவர் பற்றி கொள்ளும் போது அவர் நமக்கு எப்படி இருக்கார், அவரே ஜீவன் நமக்கு தீர்க்காயுசுமா இருக்கிறார். அவர் தான் ஜீவன். 1 யோவான் 5:12 வசனம்,
1: குமாரனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்.
0: பாத்தீங்களா, இயேசுகிறது உங்களுக்குள்ள இருந்தா தான் நீங்க ஜீவனுடையவன் இருப்பீங்க. இயேசுகிறது உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க என்ன ஜீவன் இல்லாம இருப்பீங்க. அதுதான் இங்க சொல்றாரு, அவரை பற்றி கொள்வன். அவரே நமக்கு என்ன செய்யறா, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஹலேலூயா. அவர்தான் நம்ம ஜீவன். அவருக்கான நம்ம தீர்க்க ஆயுசு உள்ளவர். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஜீவனா இருப்பார். குமார் இல்லாத யாரு இல்லையா, ஜீவன் இல்லை. நமக்குள்ள குமார இருந்தாதான் ஜீவனுடையில இருப்போம். அப்பதான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அவர் பற்றி கொள்ளும்போது நம்ம ஜீவனுடையவராய் மாறுறோம். ஹலேலூயா. அவர் பற்றி ஜீவனும் தீர்க்காய்ச்சி அவர் தராரு. நம்ம தீர்க்காய்ச்சி தரணுமா, அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடிச்சிக்கணும். அவர் தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காய்ச்சி உடையவர். ஒன்னியவன் 5:20
1: இவரே
0: இவரே
1: மெய்யான தேவனும்
0: மெய்யான தேவனும்
1: நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார்.
0: நித்திய ஜீவனுமா இருக்கிறது. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன், அவர் தான் மெய்யான தேவன்.
2: அருமையானவர்களே, இதுவரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்டோம். இப்ப நம்ம சவுப்பட போறோம். சவுப்படலாமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, அப்பா அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாதத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். அண்டவரையும் துதிக்கிறோம். பலவீனத்தெல்லாம் மாற்றுங்க, கட்டுகள்லாம் உடைச்சிப்படுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. கத்துடி கிருவை எல்லாரையும் தாங்கணும் ஆண்டவரே. அப்பா என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஸ்பா, என்ன பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்க ஸ்பா, மந்திரம் செய்வன் உடைச்சி போடுங்க ஸ்பா, பிசாசின்கீரை அழித்து போடுங்க ஸ்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும் ஸ்பா, குழந்தை பக்கம் இல்லாத மக்களுக்கு குழந்தை போய்த்தாங்க, சமாளாத மக்கள் சமாளித்தாங்க, கடன் பிரச்சனைலாம் மாற்றுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க சப்பா. அன்பின் தகப்பனே, மீ துதிக்கிறோம். தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, கேஸில் இருக்க மக்களை வெட்டித்தாங்க, சாபத்திலையும் பாவத்தில் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்கப்பா, நல்லா எல்லாரும் நல்ல மதிப்பெண்ணாங்க பாஸ் பண்ணணும். உங்க நான் மகிழ்ப்படணும் சப்பா, பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவரே. உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா, ஆசீர்வச்சு உயர்த்துங்க. தலைவலியும் நல்லா கஷ்டப்படுறவங்களை குணமாக்குங்கப்பா தகப்பனே, தகப்பனே. நெஞ்சு வீல கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. பயல்சினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க. உங்க நான் மகிழ்ப்படட்டும், ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிக நாம் மகிமைக்கு செலுத்துறோம். ஏஸ்பா நாமத்துக்கு தாழ்மையாக கேஜிக்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்தை நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443003 7800119 மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி பேங்க் ஆஃப் பரோடா குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1331000026 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்கா அந்த பத்திரிகை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்துல வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதே ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: தன்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா
0: ஆண்டு அன்புகுருமா நமக்கு என்ன கொடுக்கிறது? தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு தருவேன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா. கர்த்தர் அன்பு கூறும்போது நமக்கு என்ன பண்றாரா? அவர் ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப நம்ம அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற வேண்டும்? கர்த்தருடைய வேதம் சொல்லுது பாருங்க. எத்தனையோ தர அன்பு கூறலாம். இதுல ஒரு காரியம், நம்ம எத்தனையோ அன்பு கூற பத்தி பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை பாக்கிறேன், எப்படி அன்பு கூறணுமா பாருங்க. லூக்காவின் சுவிசேஷம் 10:27.
1: அவன் பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல
0: பிறனிடத்திலும்
1: அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான்.
0: அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறது என்றார். பாத்தீங்களா? முழு இதயத்தோடும் ஆத்மத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையில கூட மனம் திரும்ப வேண்டும். நாம மனசுக்குள்ள சிந்திக்கிறது, யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். முழு இதயத்தோடு ஆண்டவர்கிட்ட அன்பு வரணும். பாதி உலகத்துல பாதி, கர்த்தத்துல பாதி இல்ல. முழு இதயத்தோடும் ஆத்மத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு, சிந்தையில கூட அன்பு இருக்கு. சிந்தையில கூட நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், உள்ளத்துல நினைக்கிறோம், இது யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லாருமே நம்மள முழு இதயத்தோடு இயேசுதான், எனக்கு எல்லாமே இயேசுதான். நான் பாடுறோம், எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, இந்த தொல்லை மிகும் உலகில் துணை நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு பாடுறோம். அதே போல முழுதியத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடு சிந்தையோடு அவர்தான் அன்பு தர வேண்டும். அதுதான் நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம இங்கு உலகத்துக்கு பாதி, கர்த்தர் பாதி இல்லை. நம்ம மற்றவங்களுக்கு பாதி, கர்த்தர் பாதி இல்லை. முழுதியத்தோடு முழு மனதோடு முழு சிந்தையோடு கர்த்தத்தை என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அது நம்ம ஆண்டவரே எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த முழுதியத்தோடு மற்ற அன்பு கூற எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உலக என்னை தொடக்கூடாப்ப, உலக ஆசை பாசங்கள் உலகத்தின் அன்பு என்னை அன்பு என்னை இழுத்துக்கொள்ள கூடாப்பா. நான் முழுதியத்தோடும் ஆத்மத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறும். அது மாத்திர ஒன்னிடத்துல அன்பு கூறது போல நீ பிறர் இடத்துலயும் அன்பு கூறும். எப்படி நம்ம இடத்துல அன்பு கூறுறோம்? நான் நல்லா இருக்கணும், நம்ம மற்றவங்களை பார்க்கல நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? நம்ம நான் கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு நான் சந்தோஷமா இருக்கணும். அதே போல மற்றவங்களிடத்துலயும் மற்றவங்க எல்லாரும் இடத்துல, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நம்ம அன்பு கூறணும். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்களுக்காக அவங்கள ஆண்டவரை எப்படியாவது ஆசிரியங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், அந்த குடும்பம் ஆண்டவரை அறிஞ்சிக்கணும், அவங்களும் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம சொல்றது மாத்திரம் இல்ல, கர்த்தரை பத்தி சொல்றது மாத்திரம் இல்ல, அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும். அதுவும் சொல்லி முழுதியத்தோடு ஆத்மத்தோடு மனதோடு சிந்தியோடு அன்பு கூறு போல பிறர் இடத்துல அன்பு கூறுவாயாக. மற்றவங்கள இடத்துல என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அந்த அன்பு நமக்குள்ள இருக்கான்னு பாருங்க. மற்றவங்களிடத்துல உண்மையான அன்பு, அன்பு இல்லாட்டான் ஆண்டவர் கேட்போம். ஆண்டவர் முழுதியத்தோடு ஆத்மத்தோடு உன் மனதோடு பலத்தோடு சிந்தியோடு மற்ற அன்பு கூறணும். ஐயா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹலேலூயா. கர்த்தரால் கூடாத காரி உலகத்துல ஒண்ணுமே இல்லை. சொல்றாரு உலகத்துல அன்பு கூறக்கூடாது அப்படி சொல்றாரு. நம்ம இந்த உலக ஆசை பாசங்களும் உலகத்தின் காரியத்திலும் அன்பு கூறாதபடிக்கு காத்துக்கொள்ளணும். உலகத்துல அன்பு, உலக அன்பு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். அந்த அன்பு நமக்கு வராதபடிக்கு காத்துக்கோங்க. ஸ்பான்சரி கேட்கணும். 1 யோவான் 2:15.
1: உலகத்தில் உள்ளவைகளிலும்
0: அன்பு கூறாதிருங்கள்.
1: ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை.
0: அவனிடத்தில் என்ன இல்ல? பிதாவின் அன்பில்லை. உலகத்துடைய காரியத்துல, உலகத்தில் உடைய காரியத்திலும் அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு நமக்குள்ள வராது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையில அன்பு கூறாதீங்க. உலகத்தில் அன்பு கூர்ந்தா யார் அன்பு நமக்குள்ள இருக்காது? பிதாவின் அன்பு இருக்காது. உலக ஆசை பாசங்கள் உலகத்தில் காரியங்களை அவங்க எல்லாரும் நமக்கு வேணும், எல்லாம் எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம அன்பு கூறுவோம்னா பிதாவின் அன்பு இருக்காது. நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா பிதாவின் அன்பு நம்ம இடத்துல இருக்காது. உலக காரியம் என்னன்னு சொல்லி 17 பாருங்க. 17
1: உலகமும்
0: உலகமும்
1: அதன் இச்சையும் ஒளிந்து போம்.
0: 16
1: ஏனெனில்
0: மாம்சத்தின் இச்சையும்
1: கண்களின் இச்சையும்
0: ஜீவனத்தின் பெருமையுமாகிய
1: உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம்
0: பிதாவினால்
1: உண்டானவைகள் அல்ல
0: அவைகள்
1: உலகத்தினால் உண்டானவைகள்.
0: அவைகள் என்ன செய்யும்? உலகத்தினால உண்டானவைகள். கண்ணின் நிச்சயம், மாம்ச நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இதுதான் யாரால் உண்டானது? பிதாவினால
1: உண்டானவைகள்
0: எல்லாம் எதெல்லாம் எதெல்லாம் உண்டாயிருக்கு? உலகத்தினால் உண்டாயிருக்கு. இப்படிப்பட்ட காரியத்திலும் விலகி விலகிடணும். பிதா நம்ம இடத்துல அன்பா இருக்கணும். யார் அன்பா இருக்காங்களோ இல்லையோ, இதான் நம்ம இடத்துல அன்பா இருக்கணும். அப்ப அவர் அன்பு வேணும்னு சொன்ன அந்த கண்ணி நீச்சம், மாம்ச நீச்சம், ஜீவனத்தின் பெருமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அது ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் இதை சொல்லியிருக்காரு இல்லையா? யாக்கோப்பின் புஸ்தகம் 4:4
1: விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா?
0: உலக சிநேகம் யாருக்கு விரோதமான பகையா? தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் இருக்கக்கூடாது. அதே தான் நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சொல்லியிருக்காரு. பாருங்க மத்தேயு சுவிசேஷத்துல 6:24 பாருங்க.
1: இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய
0: ஒருவனாலும் கூடாது.
1: ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான்
0: அல்லது
1: ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
0: தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால ஊழியம் செய்ய கூடாது. தேவனுக்கும் உலக பொருள் குளிஞ்சவங்களால கூடாது.
1: இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது.
0: ஒருவனை பகைத்து
1: மற்றவனை சிநேகிப்பான் அல்லது
0: ஒருவனை பற்றி கொண்டு
1: மற்றவனை அசட்டை பண்ணுவான்.
0: ஒருத்தர் பற்றிக்கொள்ள ஒருத்தர் என்ன செஞ்சாங்க? அசட்டை பண்ணிடுவாங்க. அதனால தான் உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நம்ம செய்யக்கூடாது. அதனால அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆண்டு முழுத்தோடும் ஆத்மாத்தோடும் ஒரு பலத்தோடு முழு மனதோடும் சிந்தியோடு அவரத்துல அன்பு இருந்தா பரலோகம் வச்சுட்டு போக முடியும். முதல்ல என்ன செய்ய ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும்? கர்த்தர்ட்ட அன்பு பெற வேண்டும். அன்பு வருவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன வாக்கு ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? நமக்கு வாக்கு பண்ணிருக்கிறாரு. மூன்றாவது கர்த்தர் ராஜ்யத்து போன என்ன செய்யணும் பாருங்க. 23:5
1: என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
0: பாத்தீங்களா? இது வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வசனம் 3-5 பிள்ளைகளுக்கு கூட இந்த வசனம் தெரியும். ஆனா அது கை கொள்றமாங்கறத நமக்கு தெரியல. கை கொள்றமா அந்த வசனம் கை கொண்டு நடக்கிறமாங்கறது நமக்கு தெரியல. ஆவியே சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. சத்துருக்கள் முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையெண்ணால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியுது. பாத்திரம் நிரம்பி வழியுது என்ன செய்யணும்? இறுதியமாக பாத்திரம் நமக்குள்ள சந்தோஷம் நிரம்பி வழியணும். இதுதானங்க, இது சண்டை கிளச்சில சொல்லி கொடுத்த பாட்டு தானே அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம கை கொள்றமா இல்லையாங்கிறத நமக்கு தெரியாது.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: ஆமா பெரியமா, பாத்திரம் நிரம்பி வழியுதா? பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கிறோமா? பரிசுத்தவையினர் நமக்குள்ள வந்துட்டார். பெரிய சந்தோஷம், சமாதானம். அந்த பரிசுத்தாவினர் முழுமையா பெற்றுக்கொள்ளணுமா? நமக்குள்ள என் பாத்திரம் செய்யும். தலையை என்னால அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்களான் பெற்றுக்கொள்ளுமானா? என் பாத்திரம், நம்ம இறுதியமாகிய பாத்திரம் நிரம்பி வழியும். மகிழ்ச்சி, சமாதானம். உலகத்தில் போத்திரம், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாம் உண்டுதான். ஆனாலும் கட்ட நம்ம என்ன செய்யறாங்க? என் தலையை என்னால அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிறைய வெளியுதான். அப்ப நமக்கு என்ன கிடைக்குமா? அதுக்கு அடுத்துதான் சொல்றாரு, என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நமக்கு என்ன தொடரும்? நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நான் கத்திரி வீட்டிலே நீடித்த நாளுக்குல நிலைத்திருப்பேன். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல. கர்த்தரி வீட்டுல நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க போறோம். அந்த உன்னதமான பாக்கியத்தை நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் பாத்திரம் நிரம்பி ஒழிய வேண்டும். நம்ம பாத்திரம் நிரம்பி சந்தோஷம் நமக்கு நிறைஞ்சிருக்குதா? கவலையெல்லாம் நிறைஞ்சிருக்கமா? ஆண்டவரே, இந்த கவலை என்னை விட்டு நீக்கிருங்கப்பா. என் பரிசுத்த என் அபிஷேகத்தை தாரும். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி ஒழியணும். என் சீவள நாளெல்லாம் நன்மையும் கிருபையை தொடரணும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் எடுத்திருக்கேன். அந்த பாக்கியத்தை இழந்து போயிடக்கூடாதப்பா. மூன்றாவது, யாருக்கு அந்த கர்த்தர் வீட்டில் நினைச்சிருக்க முடியும்? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கணும், பெற்று நிரம்ப பெற்றிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, கர்த்தர் அபிஷேகத்தை, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கணும். அதான் சொல்றேன்,
1: என் சத்துருக்களுக்கு முன்பாக,
0: என் சத்துருக்களுக்கு முன்பாக
1: நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி,
0: நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி,
1: என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்,
0: என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்,
1: என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
0: பாத்தீங்களா, ஆண்டவரோட தலையை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணும் போது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் போது நம்ம இறுதிமாக பாத்திரம் நிரம்பி வழியும். அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா இல்லையா கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு அபிஷேகம் தாங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகம் வேணும். எனக்கு எப்ப பார்த்தாலும் துக்கமும் பாரம் தான் இருக்குது ஆண்டவர. எவ்வளவு நான் சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு சந்தோஷம் இருக்கு. பரிசுத்தாவினர் வந்தா தான் அந்த சந்தோஷம். நான் பாத்திரம் எஞ்சி இவ்வளவு நாளால நன்மையும் கிருபியும் என்னை தொடரும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்தல், யாரு மூன்றாவது, யாரு கர்த்தர் வீட்டை நிலத்து நீடித்த நாட்கள் நிலத்திருக்க முடியும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க தான் நினைச்சிருக்க முடியும். முதல்ல மனம் திரும்ப கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது, கர்த்தரத்துல அன்பு குறவங்க பரலவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவது, என்ன செய்யணுமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றது வெளிப்படுத்தும் விசேஷம். 22:17
1: ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள்.
0: ஆவி மனவாட்டி வா என்கிறார்கள்.
1: கேட்கிறவனும் வா என்பானாக,
0: கேட்கிறவன் வா என்பானாக.
1: தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன்,
0: தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன்.
1: விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன்.
0: பாத்தீங்களா, விருப்பம் இருந்தா கத்தர் என்ன செய்யறது? ஜீவ தண்ணீர் எப்படி கொடுக்கறாரா? இலவசமாய் கொடுக்கற. காசுல ஒண்ணு இல்ல, விருப்பம் இருந்தா கத்தராகி தேவன் நம்ம மேல பரிசுத்தன அபிஷேகத்தை சம்பூர்ணமா நம்ம பொழிந்துருவாரு. கொஞ்சம் கொஞ்சம் பொழிந்து போதாது. கத்தடி வேதம் சொல்லி எப்படி பெற்றுக்கொள்ளணுமா? கத்தடி அபிஷேகத்தை சம்பூர்ணமா வாசிங்க. தீத்து 3:7
1: அந்த பரிசுத்தாவியே,
0: அந்த பரிசுத்தாவியே
1: நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
0: ஆண்டவரே, எனக்கு உடைய ஆவி எனக்கு எப்படி பொழிந்தரலாம்? சம்பூர்ணமா என் மேல் பொழிந்தருளும் ஆண்டவரே, சம்பூர்ணமா. கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, கர்த்தடி வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செபிக்க போறோம். எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாங்க, பலன் கொடுங்க. கர்த்தடி கிருப, கர்த்தடி மகிமை மூடிக்கொள்ளட்டும்ப்பா. அன்றுவரையும் நாங்கள் உம்மிடத்தில் பழகி உம்மிடத்தில் சமாதமா இருக்கணுமே. அதனால அன்பா ஒரு நிமிஷம் நீரை கத்தாவே அப்பா, எல்லா மக்களும் இடத்துல பழகணும். என்னுடைய பழக உதவிச்சிங்க, உம்மிடத்தில் சமாதமா இருக்க உதவிச்சிங்க கத்தாவே. அதனால நன்மருன்னு சொன்னீர், அந்த நன்மை எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. எல்லாரும் செவிக்கிறவங்களா மாற்றுங்க, துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க. அன்றுவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். இடுப்பலியை குணமாக்குங்க சப்பா, இடுப்பலியை குணமாக்குங்க சப்பா. இடுப்பலியில கஷ்டப்படுற ஒவ்வொரு தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா, குணமாக்க, குணமாக்க சப்பா. மகத்தும்ல ராஜாவையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கை கால் வழியை குணமாக்கிறோங்க, குணமாக்கிறோங்கப்பா. தகப்பனையுமே துதிக்கிறோம். நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போன்மேனு சொல்லி கலங்குற மக்கள் வாழ்க்கையில கத்தாவே ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்கப்பா. ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்க. பிள்ளைகளுக்கு படிக்கு வர மாட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செலவு பண்றேன்னு கலங்குற சாய் தப்புற மாதிரி கண்ணூக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா பணத்தை சந்திங்க, பொருளத்தை சந்திங்க, குழந்தைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. நல்ல படிக்கக்கூடிய கிருபை தாங்க, அற்புதத்தை செய்ய, அது செய்ய செய்ய சப்பா. மகத்தான காரியத்தை செய்ய கர்த்தருடைய கரம் தாங்கி வழி நடத்த முடியல பாத்துல கெஞ்சுகிறோம் கத்தாவே. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இறக்கத்தை கட்டளடுங்க, கிருபை கட்டளடுங்க. பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, சுகர்னால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுமையா, தொடுமையா குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க. உங்களுடைய வல்லமை அனுப்பி குணமாக்க, வியாதியை நீக்கி போடுங்க ஆண்டவரே, நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உன்னில் நீக்குன்னு சொன்னீரை நீக்கிருங்கப்பா. மந்திர கட்டுகள், சேவன கட்டுகள் எல்லாம் உடைத்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிற இயேசுகிறது நாமத்தில் நிர்மலமாக்குறோம் ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம், தகப்பரையுமே துதிக்கிறோம். சீக்கிரமா சர்ச்சி திறக்க கிருபை தாரு, சர்ச்சி திறக்கணும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுமே, அதிசயங்களை செய்யணும். நாம மாத்திரம் அங்கே ஏற்படட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க, வேலையில பிரச்சனை இருக்க மக்களுக்கு வேலையில பிரச்சனை மாற்றித்தாங்க. ஐயாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. அந்த உரிமையை நோக்கி நாங்கள் கெஞ்சிரோம். குழந்தை பாக்கியில சகோதரில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்க, கண்ணீரை துடைச்சி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன் ஆசிரியங்க. கடன் கஷ்டத்தினால தவிக்கிற மக்களை கலநடைக்கு உதவிச்சிங்க. கண்ணீரை துடைங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன் நீங்க ஆண்டவர. அப்பா குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் வரக்கூடாதுப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்க சப்பா. ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கே சப்பா. அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கே சப்பா. கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றி அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியம் என்று சொன்னீரே. நீ அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று செவிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா. வியாபாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தக பிரேமை சோத்திரிக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. ஐயாமை துதிக்கிறவங்க மகத்துவம்ல நான் மகிழ்படட்டுமையா. அண்டு விரையுமே துதிக்கிற தொழில் எத்தனையோ குடும்பத்துல அப்ப தொழில் குறைஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லி கலங்குற மக்கள் தொழில் நல்ல சிறக்க உதவிச்சிங்க. வியாபாரம் நல்ல தலைக்கணும் செழிக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும். நான் மகிழ்படட்டும் காத்துக்கொள்ளுங்க சப்பா. வாலிபர்களா ரட்சிக்கப்படும், சிறு பிள்ளைகளா ரட்சிக்கப்படும் அண்டவரு. அப்பா வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு திரும்ப வேலை தந்துங்க. நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேலை உயிர் வைத்தாங்க, வேலை கன்ஃபார்மாக உதவிச்சிங்க சப்பா. ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. அண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுமையா தொடுமையா ஆ மக்களும் செபிக்கிறவங்களா மாற்றுங்க. அண்டவரே மாற்றுங்க. உண்மை துதிக்கிறவங்களாய் மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களாய் மாற்றுங்க. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க. எந்த மனிதன் பிரகாசிப்பிக்கிற மெய்யானொழி நீங்க ஆண்டவர. அப்பா எல்லா மனிதன் பிரகாசிப்பிக்கும் பிரகாசிப்பியும் கரையே பிரகாசிப்பியும். எந்த மனிதனும் பிரகாசிப்பிக்கும் உமால முடியும் ஆண்டவரே. செபிக்கிற மக்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றும் ஐயா, மாற்றும் ஆண்டவர் மாற்றுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கும் செலுத்துறோம் யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரம பிதாவே ஆமே. கர்த்தர் சேர்த்து கேட்டிருக்காரு, கண்ணீர் துடைச்சுக்கோங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1090100000002229.
4: எங்களின் ஏசியன் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: acmail.com. Our website: handofjesus.in. God bless you.

0: எபேசியன் புஸ்தகம் 5:16
1: நாட்கள் பொல்லாதவைகளானதால்
0: காலத்தை
1: பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
0: இந்த நாட்களை பொல்லாதவர்கள் ஏன் எப்படின்னா பாருங்க, நாட்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் கொண்டு இந்த நாட்கள் கஷ்டமான நாட்களா இருக்குது. ஆனாலும் இந்த நாட்கள் என்ன நம்ம என்ன செஞ்சு இதை பார்த்து சோர்ந்துடக்கூடாது. அதான் கட்டடி வேதம் சொல்லுது, நாட்கள் கொடி கால கொடி பொல்லாதவர்கள் ஆனவங்களால் காலத்து பிரயோஜனப்படுத்த நாட்கள் பொல்லாதவன் தான். ஆனால் நம்ம இதை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. பிசாசு பலவிதமான போராட்டத்தையும் குழப்பத்தையும் சோர்வையும் கொண்டு வர, அதை பார்த்து நம்ம சோர்ந்துடக்கூடாது. காலத்தை நினைச்சு நம்ம கொடுத்த காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நம்ம கொடுத்த காலங்களை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம துதி ஸ்தோத்திரம் ஜெபம் எப்பவும் கர்த்தருடைய இருக்கப்பட்ட ஐக்கியத்தில் நம்ம ஒரு நாளும் குறைவே கூடாது. கர்த்தருடைய இருக்கப்பட்ட ஐக்கியம் அவருடைய உறவு, அவரோடு நம்ம எந்த அளவுக்கு உறவாடணுமோ அந்த அளவுக்கு நம்ம குறையாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட இணைஞ்சி துதிக்க செவிக்க ஆராதிக்க உதவி செய்ய. நமக்குத்தான் இவ்வளவு பிரச்சனை இருக்க, இவ்வளவு போராட்டம் இருக்கேன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்க கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. காலத்தை என்ன செஞ்சிருங்க, பிரவச்சனம் நாட்கள் எப்படிப்பட்ட

0: ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணிருக்கூடாது. இந்த நாள் வீணா செலவழித்த நிமிடம் மறுபடியும் வரதே கிடையாது. நீங்க இந்த நேரத்தில் ஒரு மணி நேரம் வேஸ்டா பண்ணி சும்மா பேசி விளையாண்டு அரட்டி அடிச்சுட்டு இருக்கேன் வச்சுக்கோங்க, நாளைக்கு நிமிஷம் கிடையாது, வேற அடுத்த நாள் தான் வரும். அதனால ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடிகளும் நாட்கள் என்ன செய்யணும், காலத்தை வச்சு நம்ம பிரயோஜனம் படிச்சுக்கணும். படுத்தாம நான் காலத்தை வீண் பண்ணிட்டோம்னா நாளைக்கு இந்த நாளுக்கு வராது. நம்ம நாளைக்கு எப்படி இருக்குமோ நமக்கு தெரியும், நாளைக்கு நம்முடையதல்ல. அதனால ஒவ்வொரு நாளும் நிமிஷமும் கர்த்தரோடு இணைஞ்சு வாழ, கர்த்தரோடு சஞ்சரிக்க, கர்த்தரோடு உறவாட, கர்த்தருக்காக நம்ம வாழ, கர்த்தருக்காக எதையாவது நம்ம செய்ய ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கணும். யோபின் புஸ்தகம் 9:25-26.
1: என்
0: நாட்கள்
1: அஞ்சக்காரர் ஓட்டத்திலும்,
0: இந்த நாட்கள் எப்படி வருது பாருங்க, அஞ்சக்காரர் ஓட்டத்திலும்
1: தீவிரமாயிருக்கிறது. அவைகள் நன்மையை காணாமல்,
0: பறந்து போவோம்.
1: அவைகள் வேகமாய் ஓடுகிற,
0: அது வேகமா ஓடுகிற
1: கப்பல்களை போலவும்
0: இறைமேல் பாய்கிற
1: கழுகை போலவும் கடந்து போகிறது.
0: பாருங்க, அப்படி நாட்கள் ஓடுது. அஞ்சலக்காரர் ஓட்டம், போஸ்ட்மேன் மிந்திருந்த கொரியெல்லாம் இப்ப நான் போஸ்ட்மேன் விதியாத்தான் செய்யறாங்க. மிந்தியெல்லாம் கொரியல் குடுக்கறவங்களும் அப்படி ஓடுவாங்களாம். அது அஞ்சலக்கார ஓட்டம் போல, தபால்காரங்களை போல ஓடுதான். மிந்தியெல்லாம் இந்த கொரியெல்லாம் கொண்டு ஒரு வீட்டுக்கு கொண்டு கொடுக்கும் போது நாடுகளுக்குள்ள, இப்ப எல்லாம் கொஞ்சம் அங்க கொஞ்சம் ஒரு போஸ்ட்மேன் இங்க ஒரு போஸ்ட்மேன் இருக்கலாம் தெரியல. இதெல்லாம் இந்த கொரியல கொண்டு கொடுக்கும் அவ்வளவு ஓடி ஓடி தான் செய்வாங்களாம். அந்த மாதிரிதான் நாட்கள் ஓடுது. ஆனா நாட்கள் பொல்லாதான காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்திக்கணும். கொடுத்த நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு இந்த நாள் வராது, அதனால பிரயோஜனப்படுத்திக்கணும். 1 Corinthians 7:31.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்தின் வேஷம் என்ன செய்யுது, கடந்து போகிறது. உலகத்தை நம்பி வாழக்கூடாது. அதான் கண்ணின் நீச்சே மாம்ச நீச்சே சீமனத்தின் பெருமை, அது என்னது என்னது பிதாவனால உண்டாவல, அதுல எதனால உண்டாயிருக்குது, உலகத்தினால இருக்கு. அந்த உலக காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம பத்திரமான ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். கண்ணின் நீச்சே மாம்ச நீச்சே சீமனத்தின் பெருமை அது உலகத்தினால உண்டாடி இருக்கிறது, நம்ம பிதாவனால உண்டாந்ததில்ல. இந்த காரியத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அடிமையாகவே கூடாது. நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ஆத்ம ஆவி சரீரத்தை அந்தரங்க உள்ளந்தரின் மனதை நம்ம காத்துக்கொள்ளணும். காத்துக்கொண்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்துல நம்ம காத்துக்கொள்ளாம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க, பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே இந்த காலங்களை எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் ஆண்டவரை வேஸ்ட் பண்ணிடாத வடிக்கு, இந்த உலகத்தோட நான் வாழ்ந்துடாத வடிக்கு, உமக்காக இதை வாழ எனக்கு பலன் கொடுங்க யசப்பான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு பலன் கேட்டு எல்லாவற்றையும் மேற்கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தமானதுல உலகத்தின் வேஷம் கறந்து போகும். இந்த உலகத்துல என்னதான் சேர்த்து வச்சாலும் ஒண்ணு இந்த உலகத்திலிருந்து கொண்டு போக, ஒரு பின்னு கூட இந்த உலகத்திலிருந்து எடுத்து போக முடியாது, சின்ன பின்னு கூட எடுத்து போக முடியாது. நல்ல புடவை கட்டியிருந்தா கூட அந்த புடவை எடுத்துட்டு வேற படம் போடுறீங்க, இது பட்டு படம் போடுறீங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட காலங்கள் நம்ம உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும், நாட்கள் பொல்லாத ஆன காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். என்ன காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும், முதலாவது பார்க்கிறோம். 2 Corinthians 6:2.
1: அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள்.
0: இதுதான் அனுக்கிரக காலம், இதான் ரட்சணிய நாள். இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடறாதீங்க. இந்த ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்துல உலகம் எப்போ முடியுமா நமக்கு தெரியாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்போ வருவா தெரியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தோம். ரட்சிக்கப்படுதுன்னு என்ன, நிறைய பேர் சொல்றாங்க இந்த பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சின்னு சொன்னாவே அதை ரட்சிப்புன்னு சொல்றாங்க. அல்லாத இல்லை பிரியமானவர்களே, நம்ம ரட்சிக்கப்படணும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது முற்று முடிய ரட்சிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறாரு. முழுமையாக நம்ம ரட்சிக்கப்படணும். கரை தர பழ இல்லாமல் ரசிக்கணும். அதை கர்த்தருடைய வேதம் சொல்லுது பாருங்க. எவரையும் புஸ்தகம் 7:25.
1: மேலும் தமது மூலமாய்
0: தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக
1: வேண்டுதல் செய்யும்படிக்கு
0: அவர் எப்பொழுதும்
1: உயிரோடு இருக்கிறவராகியார்
0: அவர்களை
1: முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமுள்ளவருமாயிருக்கிறார்.
0: அதுதான் முக்கியம். நம்ம கத்துட்டு வந்திருக்கோம், வந்து நம்ம பாவ மன்னிப்பு அடைஞ்சிட்டு அது ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லல. அந்த ரட்சிப்பு நம்ம நாளுக்கு நாள் என்ன செய்யறோம், நம்ம அந்த ரட்சிப்பு வந்து நம்ம வீட்டில்

0: ஒரு வீட்டில் நம்ம குடியிருக்கிறோம். வீட்டில் குடியிருக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், சுத்தம் பண்ணி இதெல்லாம் பண்ணிடுறோம். அப்புறம் ஏன் இந்த நான் நேரத்தானே பெருகிருக்கோம், இன்னைக்கு பெருக்காட்டம் என்ன, நம்ம தான் குடிதானே இங்கே தான் இருக்கிறோம், இன்னைக்கு பெருக்க முட்டலாம் நாளை பெருகிக்கலாம் அப்படின்னு விட முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வீடை எப்படி சுத்திகரிக்கிறோமோ அதே போல நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்ம உயிரத்தில் கூப்பிட்டு நம்ம உள்ளத்தில் தங்கியிருந்தாருன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிற பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை தர வேண்டும். என்னைக்கே செஞ்ச பாவம் இல்லை, என்னைக்கே செஞ்ச பாவம் இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் கத்திர உள்ளத்தில் கூப்பிடணும், இயேசுவேன் உள்ளத்தில் வாங்க, எனக்குள்ள இருக்கிற குறையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அதுதான் கத்திர செல்லும். அவர் எப்போதும் உயிர் உள்ளவராக இருக்கிற அப்படின்னால நம்மளை முற்றுமுடிய என்ன செய்யறாரா, ரட்சிக்க வல்லவரா இருக்கிற முற்றுமுடிய ரசிக்கணும். இந்த ரட்சிப்ப நம்ம என்னைக்கா ரசிக்கப்பட்டோம், என்னமோ ஆண்டவற்றை வந்துட்டோம், அது இல்ல, முற்றுமுடிய ரசிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்தை விழுந்து வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன பாவம் பிசாசு கொண்டு வரோம், நம்ம அமைதியா இருந்தாலும் பிசாசு பாவத்தை உள்ளத்தை தூண்டுவா, நம்ம நீ இதை செய்ய அதை செய்ய அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பிசாசு தூண்டுவா. அவனுக்கு நம்ம ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது, முற்றுமுடிய நம்ம ரசிக்கப்படணும். அப்பதான் பரலோகத்துக்கு நம்ம கத்திர வரும்போது நம்ம ஆண்டவரு சத்தத்தை கேட்க எக்கால சத்தத்தை கேட்க முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். முற்றுமுடிய ரசிக்க ஆண்டவரே, என்ன முற்றுமுடிய, நீங்க எப்போது உயிர் உள்ளவரா இருக்கீங்கப்பா, என்னை முற்றுமுடிய ரசிங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் கேட்க வேண்டும். ரசிக்கப்பட்ட நமக்கு என்ன கிடைக்கும், கத்தர் சொல்றாரு. முந்தி வந்து நம்ம எப்படியோ வாழ்ந்தோம், விட்டுட்டாரு, இப்ப என்ன சொல்றாரு, எங்கும் உள்ள மனிதருக்கு என்ன செய்யணுமா, நம்ம ஒவ்வொரு நாளும் அப்போஸ்தலர் புத்தகம் 17:30
1: அறியாமையுள்ள காலங்களை,
0: அறியாத உள்ள காலங்களில்
1: தேவன் காணாதவர் போல்
0: இருந்தார், தேவன் காணாதவர் போல் இருந்தார்,
1: இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார்.
0: எங்குமுள்ள எல்லா மனுஷருக்கும் கட்டளையிடுறார். இந்தி நம்ம கண்டுக்கலாம், எங்க காலத்திலாம் அப்பெல்லாம் இவ்வளவு தெரியாது, இவ்வளவு நமக்கு அப்பெல்லாம் அறியாமல எங்க அம்மாவில நாளே இவ்வளவு துன்பப்படுத்திருக்கு, அப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. இப்ப நம்ம ஆண்டு நாட்கள் பொல்லாத ஆண்டு காலத்தை என்ன செஞ்சு பிரயோஜனப்படுத்திக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டு இது சின்ன தப்பு இருந்தாலும் இது தப்புன்னு சொல்லி நம்மள சீர்படுத்திக்கிட்டே இருக்காது. அறியாமல் காலங்கள்ல தேவன் எப்படி இருந்தாரு, காணாதொறி போல. இப்ப என்ன செய்யறாரு, எல்லாரும் என்ன செய்யறது, எங்கும் உள்ள மனிதர் எல்லாரும் கட்டளையிட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் கட்டளையிடுறாரு. எங்கும் உள்ள எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கட்ட எங்கும் உள்ள எல்லா சாதியும் நினைச்சிடணும், நீங்க மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி கத்தர் கட்டளையிடுறாரு. நம்ம மனம் திரும்ப வேண்டும். நம்ம எந்தெந்த பாவத்தில் இருக்கோம், எந்தெந்த காரியங்கள் இருக்கோம், எதுக்கெல்லாம் நம்ம அடிமையா இருக்கோம், அதுல இருந்து நம்ம விடுதலை பெற வேணும். ஏன்னா பாவஞ்சவர் எவரு என்ன இருக்குதா, பாவஞ்சவர் எவனோ பாவத்துக்கு அடிமையா இருக்கும். ஆசை பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:34
1: இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்யும் போது நமக்கு எதுக்கு அடிமையா இருக்கிறோம், பாவத்துக்கு. அன்னை மரியா என்ன சொன்னாங்க, ஆண்டவர் பார்த்து சொன்ன, இதோ நான் உமக்கு அடிமை. நம்ம கற்றுக்கு தான் நம்ம அடிமையா வேணும், பாவத்துக்கு நம்ம அடிமையாக கூடாது. அதனாலதான் கத்திட்ட கேட்கிறோம், ஆண்டவரே லட்சியமா பையன் பாவங்கள் இருந்து விடுதலை வேணும், நம்ம அணுந்துருவணும். நம்மளுக்கு கோவப்பட்ட ஆண்டவரே, முந்தைய நான் சண்டை போட்ட ஆண்டவர், மின்றி மத்தவங்களாம் குறை சொன்ன ஆண்டவரே, இப்ப இந்த காரியத்துல எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு விடுதலை பெற வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட என்ன செய்வோம் பாருங்க, 21:1-2
1: கர்த்தாவே
0: உம்முடைய வல்லமையிலே
1: ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்,
0: உம்முடைய வல்லமையில ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்,
1: உம்முடைய ரட்சிப்பிலே,
0: எவ்வளவாய் களி கூறுகிறார், பாத்தீங்க ரட்சிக்கப்பட்ட என்ன செய்வோம், நம்ம உள்ளத்துல ஒரு களிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி, நம்ம அறியாமையில சந்தோஷம் களி கூறுகிறார்.
1: அவருடைய மன விருப்பத்தின்படி,
0: நீர்
1: அவருக்கு தந்தருளி, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர்.
0: ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யும், களி கூற முடியும். அது மாத்திரம் என்ன செய்யறாரா, மன விருப்பத்தின்படி அவங்களுக்கு தந்தருளிகிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கமா இல்லையாங்கறத நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனாப்பா இல்லையா, இன்னும் உண்மை பிரியமில்லாத காரியம் எனக்குள்ள என்ன இருக்குது சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம உள்ள தாராஞ்சி அலசி பார்ப்போம்னா, கர்த்தராகிய தேவன் வரும்போது, ஆண்டவரை இயேசுக்கு வரும்போது, அவர் ராஜ்யத்துக்கு நம்ம அவர் வரும்போது எக்கால சத்தத்தோடு வருவாரு, தேவன் பிரதான தூதன சத்தத்தோட, தேவன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதன சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வரும்போது நம்ம அப்படியே உடனே நம்ம அருவமாக கர்த்தராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், முற்றுமுடிய ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்ப நம்ம கட்டாயம் நம்ம கத்திர வரும்போது நம்மள கூட்டிட்டு வரோம், அதுக்குத்தான் நம்ம இவ்வளவு பாடுகள். அதனால யாரும் ரட்சிப்ப வந்து நம்ம வந்து வெறுப்பா எண்ணிடக்கூடாது, நம்ம அலட்சியமா இருந்துடக்கூடாது. அதனாலதான் தாவி சொல்ற ரட்சனை சந்தோஷத்தை திரும்ப தந்தையான உற்சாகத்து நாவி என்ன தாங்க முடிச்சையும் வாசி பாருங்க. சங்கீத புஸ்தகம் 51:12-10
1: உமது ரட்சனிய சந்தோஷத்தை,
0: உமது ரட்சனிய சந்தோஷத்தை
1: திரும்பவும் எனக்கு தந்து,
0: பாத்தீங்களா கெஞ்சி கேக்குறாரு, உமது ரட்சனிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து
1: உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும்.
0: உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி முதல்ல பரட்சி பெற்று இருந்தாரு. பிறந்த உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அந்த பொண்ணோட பாவம் செஞ்ச போது ரட்சிப்பு இழந்துடுறாரு. அப்பதான் கேக்குறாரு ஆண்டவரே, ரட்சனிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்கப்பா, நான் இழந்துட்டேன், இந்த பாவத்தினால இந்த சந்தோஷத்தை இழந்துட்டேன் ஆண்டவரே, எனக்கு திரும்ப தாங்க சொல்லி கேக்குற. ரட்சனிய சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தில் என்ன தாங்க முடி செய்ய. ரட்சனிய சந்தோஷம் அது பெரிய சந்தோஷம், அந்த சந்தோஷம் உபத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே நீ ரட்சி பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நாம ஒரு நாள் கேட்கணும். ரட்சிப்பை நம்ம ரட்சிப்பு எப்படி வரும் பார்த்தா, நம்ம தேவன் தான் நம்ம ரட்சிப்பார்கள்ங்கிறாராம். பார்த்து பாருங்க 68:20.
1: நம்முடைய தேவன்,
0: நம்முடைய தேவன்
1: ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார்.
0: நம்ம தேவன் தான் ரட்சிப்பை அருளுக்கிற தேவன். நமக்கு ரட்சிப்பு இலவசம், அது காசு ஒண்ணு இல்ல. நம்ம ஆண்டவரை கேட்ட போதும், நம்ம தேவன் ரட்சிப்பை அருளுகிற தேவன். ஆண்டவரே நீ ரட்சிப்பை அருளும் ஐயா, நான் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டுருன்னு அப்ப எப்படியாவது நீ ரட்சியுமாப்பா, நான் ரட்சிக்கப்படணும் சொல்லி நீங்க கேளுங்க. நமக்கு இலவசமா கத்தர் கொடுக்கிற ரட்சிப்பை அருளுகிற தேவன் நம்ம தேவன் தான் ரட்சிப்பு அருளுகிறார். பாமன்னிப்பாகிய ரட்சிப்பு லூக்கான் சுவிசேஷம் 1:77. ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது இருக்க கூடாது, இங்க சொல்ற திட்டமா சொல்ற பாருங்க. லூக்கான் சுவிசேஷம் 1:77.
1: நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே,
0: நம்முடைய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே
1: அவருடைய ஜனத்திற்கு,
0: அவருடைய ஜனத்திற்கு
1: பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும்.
0: பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, ரட்சிப்புல என்ன நம் பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பு. இதுல இருந்து இதுவரைக்கும் நம்ம சென்னை பிறந்திலிருந்து இதுவரைக்கும் செஞ்ச எல்லா பாவத்திலும் ஒவ்வொரு நாளும் விடுதலை தரணும், அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நம்ம ஒவ்வொருத்தரும் பெற்றுக் கொள்ளணும், யாரும் பெற்றுக் கொள்ளாம இருக்கக்கூடாது. இரண்டாவதாக சொல்றாரு, இரண்டாவதாக இந்த நாட்கள் பொல்லாத ஆனப்படி காலத்தை பிரவர்த்திப்படுத்த முதல் ரட்சிக்கப்படுது, ரெண்டாவது என்ன செய்யணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுங்க சொல்றாரு சகரியன் புஸ்தகம் 10:1.
1: பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்,
0: கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளும். முதல்ல நம்ம என்ன செய்யணும், நாட்கள் பொல்லாத ஆனப்பிள்ளை காலத்தை பிரயோஜனப்படுத்தணும், நம்ம ரட்சிக்கப்படும். ரெண்டாவது என்ன செய்யணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. பின்மாறி கால மழைன்னு என்ன, பரிசுத்த ஆவியானவர் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:17. கடைசி நாட்களில்
1: நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
0: அப்பொழுது
1: உங்கள் குமாரரும்
0: உங்கள் குமாரத்திகளும்
1: தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
0: உங்கள் வாலிபர்
1: தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
0: பரிசுத்தாவே கடைசி நாளுக்குல மாம்சமான யாவருமே ஆவி ஊற்றுவேன்னு சொன்னார். ஊற்றும் போது குமார குமாரத்திகள் 10 வயசு 8 வயசு பிள்ளைகள்லாம் உங்கள் குமாரத்திகள் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, உங்க வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பாங்க, மூப்பர்கள் சொப்பனம் பார்ப்பாங்க, ஊழியக்காரன் மேலே ஆவி ஊற்றி அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. கத்திற்குள் பெரிய மாணவர்களே, கத்தடி வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா மே துதிக்கிறோம், செய்ய பார்க்கிற மக்கள், அப்பா யூடியூப்ல பாக்குற மக்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, ரிச்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வராயிட்டாங்க, செபிக்க துதிக்க உதவிச்சிங்க, வியாதி குணமாக்குங்க, நோய் குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திர கட்டி செவனை கட்டி உடைச்சிருங்க, பிசாசுங்களை அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணமாக மக்களுக்கு திரும்ப நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும், கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டு வர, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா, ராச்சாமை துதிக்கிறோம். சமாளம் இல்லாத குடும்பத்தில் சமாளம் தரும், சண்டை சச்சரவு உண்டாக்குற பொருளாதார இயேசுக்கு நம்ம கடிந்து கொண்டு கட்டுகிறோம், தற்கொலை எண்ணத்தை உண்டாக்குற பொருளாதாரியின் ஆசிரியனாகி இயேசுக்கு நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம் ஐயா. ஆண்டவரே, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க வாடகைக்காக கூட திருப்பி வீடு அலையிறாங்க. அப்ப வீடு கிடைக்கு உதவிச்சிங்க. கொரோனால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்க ஏசப்பா, குணமாக்கி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. எங்க தேசத்துல மரணமே வரக்கூடாது ஏசப்பா, எங்க தேசத்துல மரணமே இருக்கக்கூடாது ஆண்டவரே. கொரோனா கொள்ளை நோயெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ ஏசப்பா, நீர் ஒருவர் தான் சுகம் தர முடியுமப்பா. ராஜாதி ராஜாவை மே துதிக்கிறோம், உண்மை போற்றுகிறமை வாழ்த்துகிறோம். எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எப்படியாவது இங்கு தேச மக்களுக்கு வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா. அப்பா, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெட்டி தாரும், விவசாயிகளுக்கு நல்ல வெள்ளம் மலைச்சல தாரும், ஆசீர்வதிங்க. அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. கர்த்தா, வேமை துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிட்னியை தொட்டு சுகமாக்கும், பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா. உங்க நாம மாத்திரம் மகிப்படட்டும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. தீமையிலிருந்து எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளும் தேவ கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. பணத்தேவைக்காக எனக்கு கஷ்டப்படுற மக்களுடைய பணத்தேவையை சந்திங்க, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தருணிச்சுனீரே, ஆசீர்வித்தொழுமையா கர்த்தாவே. கடன் கஷ்டத்தினால கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இறங்குமப்பா, இறங்குமப்பா. உண்மை வீட்டை எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா, நீங்க ஏதாவது உதவி செய்யணுமாப்பா, உதவி செய்யணும். ஒவ்வொரு தேவையும் சந்திக்கணும், ஆசீர்வித்து உயர்த்தணும். எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிக்கிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதி உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க, பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென்பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-0-4-9-0-1-0-0-0-0-0-2-2-2-9 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அவள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானா இன்னைக்கு நம்ம கத்திட்டு கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, எங்கப்பா என் ஆத்துவ உம்மை விட்டு விழுந்திருக்கு, உம்மை விட்டு தூரம் எங்க இருக்குப்பா, என்னை காமிங்கிற பரிசு தேவன் கேட்டீங்கன்னா அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க உங்களுக்கு சொல்லி தருவாரு. வாஞ்சியோட கேட்கணும், ஆண்டவரே என் வசனத்து மேல எங்கூட பேசுங்க ஆண்டவரே, எங்க விலகி இருக்கிற உங்க வீட்டு, உங்க வீட்டு எனக்கு வேண்டாம், அந்த விலகிறது வேண்டாம், நம்ம கூட இருக்கணும் ஆண்டவரே, எப்படியா சொல்லித்தாங்கன்னு கேளுங்க. பரிசு தேவன் அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம், கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினை கூர்ந்து
1: அதை கை கொண்டு மனம் திரும்ப,
0: கை கொண்டு மனம் திரும்ப கேட்டிருக்க எத்தனை வசனம் வாசிருக்கீங்க, எத்தனை வசனம் அதை கேட்டு பெற்றுக்கொண்ட வசனத்தை நினைத்து நினைச்சு அதை நினைச்சு இந்த வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப, மனம் திரும்ப கத்துட்டு ஓடி வர நம்மளதான் இந்த உலகம் எனக்கு வேண்டாம் எஸ் பண்ணி போதும், கை கொண்டு மனம் திரும்ப வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப பாருங்க, பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்வாரு. கை கொண்டு மனம் திரும்ப, மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். கிறிஸ்தவங்களை சொன்னா ஏதாவது சர்ச்சைக்கு வந்தாங்க கிறிஸ்தவங்களா இருந்தோம், அது அது பிரயோஜனம் இல்லாத கிறிஸ்தவங்க, பேர் கிறிஸ்தவங்க, சர்ச்சைக்கு வந்துட்டோம் எல்லாமே செஞ்சிடறோம், அது பேர் கிறிஸ்தவங்க. கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், வசனத்தை கேட்ட வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்மளுக்குரியது அல்ல, கேட்டதே நினைவு கூர்ந்து, நீ கேட்காத வசனம் இல்ல, நீ என்ன வசனம் கேட்டிருக்கீங்களோ அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். நம்ம கேட்காத வசனத்தை கத்து சொல்லல, நீ கேட்டதை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், கையில, ரெண்டாவது அசல, மூணாவது நம்ம நினைச்சு இதயத்தை மாயைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒப்பு கொடுக்கூடாது. சரி பாஸ்ட் பாயிண்ட், ரெண்டாவது நம்ம தீமை விட்டு நன்மை நடிச்சு, நன்மை செய்யணும் நம்ம நடிச்சிருப்போம். எது தீமை இயேசுக்கு நம்ம ஒரு நாளுக்கு மறக்கும், அதுதான் நன்மை. உள்ளது உள்ளதென்றும் சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமை. மூணாவது என்ன செய்யக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும், எதுலாம் நம்ம திரும்பமா நமக்கும் கத்துக்குதான் தெரியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம்,
1: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ,
0: நான் நேசிக்கிறவர் எவர்களோ
1: அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன்,
0: அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப,
0: ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. நேசிக்கிறவர்கள் என்ன மட்டும் ஆண்டவர் கடிந்து கொள்றாரு, என்ன மாத்திர ரொம்ப கடிந்து அப்படிங்கிற உங்களை கத்த என்ன செய்யறாரா, நேசிக்கிற. ஹலேலூயா ஹலேலூயா. கத்தர் யாரு சிச்சிப்பாரு, யாரு சிச்சிப்பாரு, நேசிக்கிறவங்களும் அவளை நான் கடிந்து கொண்டு, சும்மா சிச்சிக்க மாட்டேன், எப்படி சிச்சிப்பாரா, கடிந்து கொண்டு சிச்சிப்பார். கத்திரி யார நேசிக்கிறவங்கள கடிந்து கொண்டு சிச்சிப்பார். அல்லேலூயா. சாக்கரே என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். கத்திரி எதை சொல்றாரோ, இதை வீடு அதை வீடுன்னு சொல்றாரோ, அதை வீட்டு தான் ஆகணும். கத்திரி யார நேசிக்கிறோம், கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார், அது என்ன செய்யணும், சாக்கரே நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். அல்லேலூயா. நான்காவதாக ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம்,
1: உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போ,
0: உலகமும் இச்சையும் ஒழிந்து போ,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும்அருமையானவர்களே, உலகமும் இச்சை என்ன செஞ்சிடும், ஒரு நாள் ஒழிந்து போகும். அல்லேலூயா அல்லேலூயா. உலகமும் இச்சையும் ஒழிந்து போகும், கத்துடைய சித்தத்தின் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யற மட்டும்தான் என்றென்றைக்கும் நினைச்சிருப்போம். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே காலையில எரிஞ்சு உப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய சித்தத்தை தானே செய்யணும், ஆண்டவரே உன் பிரியமில்லாத காரிய வாழ்க்கை எதுவுமே நடக்கக்கூடாது, ஆண்டவரே நீர் தான் என்ன காமிக்கணும், நீர் தான் போதிக்கணும். கத்தர் சொன்ன கத்தரை போல போதிப்பவர் யார், அவர் போதிக்கிற தேவன், அவர்கிட்ட கேளுங்க, கத்தரை போல போதிக்கிற தேவன் யார், போதிப்பாரு, எல்லாமே சொல்வார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டு, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு சொல்லி இருக்கிறார். அவர் போதிக்கிற தேவன், அவர் சித்தத்தின்படி நம்ம செய்ய வேண்டும். எபேசியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம்,
1: ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாய் இராமல்,
0: நீங்கள் மதி அற்றவர்களாய் இராமல்
1: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செஞ்சோம், உணர்ந்து கொள்ளுங்கள். மதியாற்றல் என்ன எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்படி இருந்திருக்கிறது, அதங்க இதுல சொல்ற நீதிமொழி இல்ல, பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல, ஆத்தும அறிவு இல்லாம இருப்பது நல்லதல்ல. வாசிங்க பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது,
1: அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல.
0: அதான் சொல்றாரு, மதியற்றவளாய் இராமல் நினைச்சீங்க, கத்துடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து என்ன செய்யணுமா?
1: உணர்ந்து கொள்ளுங்கள்,
0: உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எது அவர் சித்தமா இருக்கும் இது அவர் குழப்பாங்க. இனிமேல் நிறைய கள்ளத்திற்கு சீல் வருவாங்க, நிறைய காரியங்களை குழப்பாங்க. அவங்க தான் அங்க சொல்றாங்க இங்க சொல்றாங்க, போயிடாதீங்க. அதான் மதியற்றவளை கர்த்தர் சித்த இன்னது என்று என்ன செஞ்சிருங்க, உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்பட்டாரு, முதல்ல என்ன கேட்டாரு ஆண்டவர்ட்ட? அவர் முதல்ல கர்த்தர் விரோதமா இருந்தாரு, எத்தனையோ பேர் கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துற எல்லாம் பண்ணாரு. ஆனா பரிசுத்த பவுல் பஸ்ட் கேட்ட வார்த்தை என்ன பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 15வது அதிகாரம் 4.
1: அவன் நடுங்கி திகைத்து,
0: நடுங்கி திகைத்து,
1: ஆண்டவரே
0: ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேட்ட வசனம் பாத்தீங்களா, அவர் வேணும் ஆண்டவரே எனக்கு, ஆண்டு தரிசனமானாரு, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கல. கர்த்தர் என்ன கேட்டாரு, நடுங்கி திகைத்து, ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கேன். நம்ம என்ன செய்யப்ப ஆண்டவரே, நான் மேலும் ஒருத்தர் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டிருப்பான். அவர் கேட்டாரு நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். இன்னொரு வாசிக்கல, 1 Samuel 2:17.
1: உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும்,
0: உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போகும்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம வேத வாசிக்க கேட்டோம், முடிவர நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படும். முதல் என்ன செய்யணும், நம்ம கர்த்தருடைய பாதத்தில் நிலைச்சிருக்கணும். என்ன செய்யணும், கை சுத்தமா இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கு, நம்ம இதயத்துல மாசிலாம் இருக்கணும். மூன்றாவது நம்ம இதயத்தை மாயக்கு ஒப்பு கொடுக்க, நாலாவது கவடா ஆணிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும், தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யும் போது என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்ற தீமை, கர்த்தருடைய பின்வாங்குற தீமை. அல்லேலூயா. மூன்றாவது மனந்திருமணம், எந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து மனந்திரும். எப்படி நம்ம அறிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொன்னா, நம்ம கீழே விழுந்திருக்கோமா, தேவன் பிரிஞ்சிருக்கோம் சொன்னா, நம்ம செவம் பண்ணுமா, நம்ம இருதயம் எங்கேயோ தூரமா இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுமா, இருதயம் எங்கேயோ இருக்கும். நம்ம உடனே ஆண்டு கேட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நான்காவதாக கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் சித்தத்தை செய்ய என்றென்றைக்கும் நினைத்திருப்பான். நம்ம எது சித்தம்னு சொல்லி பரிசுத்த பவுல் முதல்ல கேட்டாரு, என்ன கேட்டாரு, ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா. நம்ம ஆண்டுட்டு ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிற, ஆண்டவரே நான் எப்படி உலகத்துல வாழணும், ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு போதிங்க ஆண்டவரே. கர்த்தரை போல போதிப்பவர் யார், கர்த்தர் போதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்க வேண்டும், கர்த்தாவே சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி கேட்கணும். நம்ம வழிகளை என்ன செய்யணும், ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து நம்ம என்ன கர்த்தரத்திலேயே திரும்ப கிடவோம். கர்த்தர் சித்தத்தை செய்தாதான் பல்லவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 7:21.
1: பரலோகத்தில்
0: இருக்கிற
1: என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
0: பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே
1: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
0: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
1: என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்,
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
1: அதில் பிரவேசிப்பதில்லை.
0: அப்ப மிக மிக எது முக்கியம், கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே நம்மளுக்கு சித்தத்தின்படி செய்ய ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்க தான் என்னை வழி நடத்தணும், என் கரத்தை பிடிச்சிக்கோங்க ஆண்டவர். நான் கூட கரத்தை பிடிச்ச விட்டுரு ஆண்டவரே, நான் ஒரு நாளும் உங்களுடைய கரத்தை நீர் என்னை பிடிச்சு நடத்துங்க, இதுவே வழி இதுவே பாதை இதுலயே நடத்துங்க ஆண்டவரே, எனக்கு ஒன்னும் தெரியல சொல்லி கரத்து இடத்துல கண்ணீரோடு கேட்போம். கைனால என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோம், யார் காசெல்லாம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கோம், யார் காசு நம்ம எடுத்திருக்கோம், யார் பொருள் எடுத்து வச்சிருக்கிறோம், யார் வீட்டுல என்ன பொருள், நம்ம பொருள் நம்ம வீட்டுல யார் பொருள் நம்ம வீட்டுல இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது தீமை விட்டு, மூணாவது எந்த நிலையில் விழுந்தாவும் என்று சொல்லி மனந்திரும்ப வேண்டும், நான்காவது கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா.

0: பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. முடி பரிந்து நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க கேட்டோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பருவத்திலே இந்த பரிசுத்த ராஜ்யத்திலே நம் செல்ல தகுதி நம் முடி பரிந்து நிலைத்து நிற்க வேண்டும். அப்போ ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி நான்கு விதமான காரியத்தை கேட்டோம். யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அந்த உட்பிரிவுகளாக நான்கு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். ஒன்று, கைகளே சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத ஒரு தன்மை, கபடை ஆணையிடாமல் ஒரு நிலைமை, தன் ஆத்மாவை உலகத்திற்கும் மாயைக்கும் ஒப்பு கொடுக்காத ஒரு நிலைமை. கர்த்தருக்கு கேட்போமா, என் கையிலே சுத்தத்தை தாரும், என் இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும், நான் கபடாய் பொய்யாய் ஆணையிடக்கூடாத ஆண்டவரே, என் ஆத்மாய் உலகத்திற்கோ பிசாசுக்கோ உலகத்திற்கோ ஒப்பு கொடுக்க கூடாத ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் கேட்போம். இரண்டாவது, நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட அழகாக பேசினார். தீமை வீட்டு விலகி நன்மை செய், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. எது தீமை? கர்த்தரை விட்டு விடுவது தீமை. எப்போதும் கர்த்தரோடு இருக்க அழைக்கப்பட்ட நாம் கர்த்தரை விட்டு விலகுவது, கர்த்தரை விட்டு விடுவது தீமை. உள்ளது உள்ளதென்று வில்லது இல்லதென்று சொல்வது நன்மை, அப்படி சொல்லாதிருப்பது தீமை என்று கேட்டோம். இன்றைக்கு சொல்வோம், ஆண்டவரே உம்மை ஒருபோதும் விட்டு விலகாதபடிக்கு, சங்கீதக்காரனை போல எப்பொழுதும் இருக்கவும், உள்ளதை உள்ளதென்று மில்லது இல்லதென்று பேச எனக்கு உதவி செய்ய, அர்ப்பணம் செய்வோமா. மூன்றாவது, எப்படி இருந்தாலும் நினைத்திருப்பான். கடைசி வரையினும் கர்த்தர் சொன்னார், நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் என்று சொன்னார். எந்த நிலை விழுந்தாய் என்பதை அலசி பார்த்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நீ கேட்டுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்தது, பெற்றுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொன்னார். எங்க மனம் திரும்பாம இருக்கிறோமோ இன்றைக்கு கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தும், உம்மை போல மாற்றும். ஆண்டவரே, என் மனம் திரும்பி உம்மை சமுத்திரம் அமர்ந்திருக்க எனக்கு கிருபை தாரும். வசனம் சொல்றது, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்னை இப்படி மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா. நான்காவதாக, யார் கடைசி பரிந்து நிலைத்து நிற்பார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆம், நாம் மதியற்றவர்களாம் இராமல் கர்த்தர் சித்தம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமாம். ஆத்மா அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல, கர்த்தர் அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு அர்ப்பணம் செய்த ஆண்டவரே, நான் முடிவு பரிந்து நிலைத்து நிற்க எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. தகப்பனே, இந்த நாளில் கூட அரைகுறையா அல்ல ஆண்டவரே, முடிவு பரியந்தும் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய கைகளில் சுத்தத்தை தாரும் ஆண்டவரே, எங்களுடைய இதயத்திலே பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கபடாய் ஆணையிடக் கூடாது, எங்கள் ஆத்மாய் உலகத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது ஆண்டவரே. தீமை விட்டு விலகி நன்மை செய்யக்கூடியவர்களை எங்களை மாற்றும். ஜீவ தண்ணீரின் ஊற்றாகி உங்களை விட்டுவிடாதபடிக்கு எப்பொழுதும் உம்மோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, எங்கள் கிருபை தயவாய் தாரும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று பேச எங்கள் கற்றுத் தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் மனம் திரும்பி நாங்கள் அந்த மனம் திரும்புதல ரட்சிப்பில் வளரக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கு விழுந்திருக்கும் எங்களுக்கு எங்கள் காண்பியும் ஆண்டவரே. அடிக்கடி கேட்டு பெற்றுள்ள வசனத்தை நினைவு கூர்ந்து ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சித்தத்தை செய்யும் பொழுது என்றென்றைக்கு நிலைத்திருப்போம் என்று சொன்னீரே ஆண்டவரே. மதியற்றவராய் இராமல் அறிவோடு நடந்து கொள்ள, உன் சித்தத்தை உணர்ந்து அதை செய்ய, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் சொன்னீரே. உன் சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை அதிகமாய் தாரும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் உண்மையை தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவன் மீது கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் மகிமையும் இறங்கி வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய புதிதாக்கிற வல்லமை இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்து கொடுத்த சகோதரர் இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும் ஆசீர்வதையும். இப்பொழுது கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, வெப்டிவி மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களும் இங்கே வந்திருக்கிற நீங்களும் கூட தீவழியா நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சகோதரி உங்களுக்காக இப்போ பிரார்த்தனை எடுப்பார்கள்.
1: இந்த வசனத்தை கேட்டிருக்க ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளித்து தாரு, சந்தோஷத்தை தாரு. ஆண்டவர ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களா, உலகம் கொடுக்கிற சமாளத்தில என்னுடைய சமாளத்தே உங்களுக்கு வைத்து பெருக்கிற, உங்கள் உள்ளம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே. எல்லாருக்கும் சமான சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சியை தாரும், ஆறுதலை தாரும், தேர்தலை தாரும். கத்துடைய கரங்களை தாங்கி வழியில் எடுத்துட்டு ஐயா, நீர் ஒவ்வொரு வாழ்க்கையில அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியாது செப்பிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையை சந்திக்க முடியாது செப்பிக்கிறோம் ஆண்டவரே. கடன் கண்ணீர் வேதனை இருக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை தாரும், கஷ்டங்கள் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு, வியாதியோடு இருக்கிற மக்களை சுகமாக்க முடியாது செப்பிக்கிறோம். கத்துடி வல்லக்கரம் தொட வேண்டும் செப்பிக்கிறோம். மாய்மந்திர சக்திகள், பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் ஏசுகித்து நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டி செப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஏசுகித்து நாமத்தில் அவனை கடிந்து கொள்கிற ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் தகப்பனே, மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பி குணப்பட கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியரங்கமா அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கிறாச்சா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாருமாண்டவரே, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்த தரணேசப்பா. கர்ப்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுதந்திரண்டி சொன்னீங்கல்ல, குழந்தை பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே, குழந்தை பைத்தை தாங்க. அன்பின் தகப்பனை இறக்க செய்யுங்க, கிருபை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கிறாச்சா. பலத்த காரியத்தை நீங்க செய்ய முடியாது கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலையில் உயிர்வை தாரு, வேலையில உயிர்வு இல்லாத மக்களுக்கு வேலை உயிர்வை தாருராஜா. வேலையில் பர்மனண்ட் ஆக கிருபை செய்யுங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, குடும்பத்துல சண்டை குழப்பங்களை எல்லாவற்றையும் மாற்றிருங்க, சஞ்சலம் வருத்தங்களை எல்லாம் நீக்கிருங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது மன்றாடி செபிக்கிறோம். உள்ளத்திலும் வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கிறாச்சா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்க மகத்துவம்ல நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். கத்தியுடைய பல்லக்கரம் தாங்கணும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தரணும் ஆண்டவர. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும், கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க ஆண்டவர. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க, சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. ஆத்ம கண்களை திறந்து விடுங்க, அறியர் அறிவில் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவனே தேவனே, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, உன்னதமான சிலாக்கியத்தை தாங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க சப்பா. எங்க படிக்கிற பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே. எங்கு சென்றாலும் பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கணும், பராமரிக்க எந்த மந்திரமோ செய்வரையும் எங்க பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. கல்வார் ரத்தத்துல மூடிக்கோங்க, அக்கில மூடிக்கோங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்க பிள்ளைகளை செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. செபிக்கிற பிள்ளைகளை எங்க சிறு பிள்ளைகளே செபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சொல்லித்தாங்க ஆண்டவரே, துதிக்க ஸ்தோத்திரமான எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. தேவ கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்க சென்றாலும் நீர் முன்னாலே பின்னாலே காத்துக்கோங்க ஆண்டவரே. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்தான காரியம் செய்யுங்க, பிரிந்து கொடுமை அணைக்கணும் ஐயா. தகப்பரே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளா நீங்க சந்திக்கணும் ஐயா. உன் வாயிலும் சொல் பிறக்கிறதுக்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனாய் கர்த்த. நாங்கள் கொஞ்சம் காரியம் கேட்டிருக்கோம், கேட்டுக்க என்ன எத்தனையோ காரியங்கள் முடித்து கேட்க மறந்து விட்ட எல்லா காரியத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சம்பூர்ணமா கொடுத்து பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் மாத்துங்க. தேவைகளான் சேர்ந்தீங்க. ஒரு நன்மை சிங்கக்குட்டியில் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரு. எங்க மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே கூடாது ஏசப்பா. ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. சகல ஆசிரியர் சம்பூர்ணமா கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே.
0: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப்ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ்,
5: தோல்பாத் 80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கோனு 643-101 நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and our resources.com. God bless you.

0: உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும்
1: விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா? பூர்ண நிச்சயத்தோடும்
0: சேரக்கடவோம்.
1: ஆண்டு ராஜ்யத்தில் போனோம்னா பூர்ண நிச்சயம் வேணும். துருமாசாட்சி நீங்க கழுவணும். அது மாத்திர சுத்த சலத்தால் நம்ம கழுவப்படணும். உலக ஆசை பாசத்திலும் சிநேகத்திலும் சிற்றின்பத்திலும் இருந்தாலும் ஒரு நாள் நம்மளை கைவிடும். கர்த்தர் ஒரு நாள் மட்டும்தான் கைவிடாம வருவேன். நம்ம ஒரு நாள் ஆண்டுகிட்ட கேட்கணும். அவர் தான் கர்த்தர் வீட்டுக்கு அதிகாரி. அப்ப நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா ஒரு நாள் ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஒன்னியாவான் 1:7
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி
1: நம்மை
0: சுத்திகரிக்கும்.
1: நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு ரத்தத்தினால கழுவப்படணும். நம்ம ஒவ்வொரு நாளும் இதயத்தை சரிப்படுத்தணும். நம்ம இதயத்தில் எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன செய்யறோம்னு சொல்லி இதயத்தை சரிப்படுத்தணும். சரிப்படுத்தாவிட்டா பரலோகத்துக்கு போகவே முடியாது. நம்ம எத்தனை குறை உண்டு, கோவப்படுறோம், அறியாம என்னென்னமோ நம்ம செய்யறோம், அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு மன்னிப்பு கேட்டு அதை கருத்துட்டு ஆண்டவரே உங்க ரத்தத்தை கழுவுங்க. இன்னைக்கு நான் கோவப்பட்டேன் ஆண்டவரே, அன்னைக்கு பாவம் செஞ்சிட்டேன், கோவப்பட்டேன், குறை சொல்லிட்டேன் சொல்லி இயேசுக்கு ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மள சுத்திகரிக்கும். அதுதாங்க சொல்றாரு 1 பேதுரு 1:2
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும்
1: தெரிந்து கொள்ளப்பட்ட
0: பரதேசிகளுக்கு எழுதுகிறது.
1: அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மால் தெளிக்கணும். ஆண்டவரே எம்மால் தெளிங்கப்பா, என்னுடைய குறைகளை மன்னியும், எனக்குள்ள இருக்கப்பட்ட எல்லா பாவங்களிலும் விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல. நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவரே எது செய்ய ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொன்னார், கர்த்தர் வீட்டில் நீடித்த நாட்களா நிலைத்திருப்பேன். இங்க சொன்ன தேவனுடைய வீட்டுக்கு அதிகாரி யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துக்கு நம்ம நீங்கள் நானும் நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சாபக்கூடியவரை விட்டுறக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கவும், அவரை வார்த்தை கேட்கவும், அவரோடு நம்ம செபிக்கவும், அவரோடு நம்ம இருக்கவும் வாஞ்சிக்கணும். அதோட நின்றக்கூடாது. ஒவ்வொரு வினாடியுமே நம்ம கர்த்தரோடு இருக்க வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:11
0: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்
1: நீதிமானாக்கப்பட்டீர்கள். அப்ப என்ன செய்யணும்? ஒரு நாள் கர்த்தருடைய நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவில் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்துல கழுவுன ஆண்டவரே, நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன், என்னை மன்னியும், பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கேன், எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமா நம்மள

0: கட்டாயம் தருவார். அல்லேலூயா. கட்டாயம் நம்ம விடுதலை தருவார். ஆனா நம்ம கேட்கணும், கெஞ்சி கெஞ்சி கேட்கணும், ஆண்டவரே நான் அறிக்கைடுற ஆண்டவரே திரும்ப இதே செய்யறேனே, எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, நீ மாற்று ஆண்டவரே, என்னை எப்படியாவது மாற்றுங்க, இயேசு கிறிஸ்து நாமத்திலும் தேவாவியை கழுவுங்கப்பா, பரிசுத்தமாக்கு, நீதிமான மாற்றுங்க, இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை நீங்க தான் என்ன மாற்ற முடியும், நம்மளால மாற முடியுமா? நிச்சயமா முடியாது. முடியுமா சொல்லுங்க, முடியாது. பலத்தினால அல்ல, யாரால முடியும்? தேவாவியினால முடியும். நம்ம ஒவ்வொரு நாளும் கருத்துல ஆண்டவருடைய கருத்துல நம்மள அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே நீங்க தான் என்ன மாற்றணும், நீங்க தான் எப்பா என்ன மாற்றணும், உங்களுடைய நாமத்தினால மாத்தினா எனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். கருத்துல கேட்டா நிச்சயமா நம்மள விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அத உன்னத பாட்டு வாசிக்கிறோம், கர்த்தர் நாம ஊற்றுண்ட பரிமள தைலம், அவர் நாமத்துல நம்ம கழுவப்படணும். பரிசுத்தவனை சொல்ல ஜீவ தண்ணீர், அவர் ரத்து, அவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தோட தேவாவினால நம்ம ஊர்னாலும் கழுவப்படணும். அல்லேலூயா. நம்ம சென்னைக்கோ நிறையறோம், போதும் பரிசுத்தவன் நிறைஞ்சா அப்படியே நம்ம விட்டுறோம், அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி அப்படியே அபிஷேகத்தை நம்ம விட்டுறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து நாமத்துல கழுவப்படணும், பரிசுத்தவினால் நம்ம கழுவப்படணும், பரிசுத்தமாக்குவார், நீதிமான ஆக்குவார். அல்லேலூயா. மத பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும், தேவனுடைய கரத்துல அடங்கி இருக்கணும். அவர் ஏற்ற காலத்துல உயர்த்து வரைக்கும் என்ன செய்யணும், கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அவர் விட்டு வலுவரம் இடவரையும் என்ன செய்யக்கூடாது, சாயக்கூடாது. அவர் கீழ்படிஞ்சிருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது பார்த்தோம் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவில் நம்ம கழுவப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும், நீதிமானமாக்கப்படணும். அல்லேலூயா. அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். மூன்றாவது பாருங்க, எப்ரேயன் புஸ்தகம் 13:14-15.
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை,
0: நிலையான நகரம் நமக்கு
1: இங்கே இல்லை,
0: இங்கே இல்லை,
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதை நாடி தேடுகிறோம்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: அவருடைய நாமத்தை துதிக்கும்,
0: அவர் நாமத்தை துதிக்கும்,
1: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரப்பலியை,
0: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரப்பலியை,
1: அவர் மூலமாய்,
0: அவர் மூலமாய்
1: எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்,
0: எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நிலையான நகரங்க இல்ல, வரப்போறதுதான் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். அது போன நம்ம என்ன செய்யணும், எப்போ உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலிய எப்போது என்ன செய்யணும், அவருக்கு செலுத்திட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம் பண்ணணும். சோத்திரம் பண்றதுக்கு யாரும் மறக்கவே கூடாது, சோத்திரம் பண்ணணும். அன்று வேற ஒண்ணு நம்ம இடத்துல கேட்கல, இந்த சனங்களை எனக்கு என்று ஏற்படுத்தின இவர்கள் என்னுடைய துதிய சொல்லி அதுக்குத்தான் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதுங்க வேதத்தில் வாசிக்கிறோம், எபிரேயன் புஸ்தகம் 12:28.
1: அதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை,
0: அசைவில்லாத ராஜ்யத்தை
1: பெறுகிறவர்களாகிய நாம்,
0: பெறுகிறவர்கள் நாம்
1: பயத்தோடும்,
0: பயத்தோடும்,
1: பக்தியோடும்,
0: பக்தியோடும்,
1: தேவனுக்கு பிரியமாய்,
0: தேவனுக்கு பிரியமாய்
1: ஆராதனை செய்யும்படி,
0: ஆராதனை செய்யும்படி
1: கிருபையை பற்றி கொள்ள கடவோம்,
0: கிருபையை பற்றி கொள்ள கடவோம். தேவன் ராஜ்யத்தை பய, தேவன் ராஜ்யத்தை பெரு நம்ம எப்படி இருக்கும், பயத்தோடும் பக்தியோடும். நம்ம பெறப்பற ராஜ்யம் என்ன ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம். அல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்படுற என்ன செய்யணும், பயத்தோடும் பக்தியோடும் தேவனுடைய கிருபைய பற்றி கொண்டிருக்க வேண்டும். நம்ம ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். தேவனை மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் நம்ம தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கணும். இங்க வந்தாலும் பயத்தோடு பக்தியோடு அவரை ஆராதிக்கணும். அதான் சங்கீதக்கார சொல்றாரு, 2 Kings 11:11.
1: பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்,
0: பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்,
1: நடுக்கத்துடனே களி கூறுங்கள்,
0: நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தரை எப்படி சேவிக்கணுமா, பயத்துடனே சேவிக்கணும், நடுக்கத்துடனே கர்த்தரை களி கூறணும். கர்த்தர் எப்போதும் பயத்தோடு நடுக்கத்தோடு அவர் களி கூறுவோமானால் இந்த உலகத்துல நம்ம கண்ணம் ஒண்ணா பரலோர் ராஜ்யத்தில் அவர் மடியில இருப்போம். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவராக இயேசுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கலங்கவே வேண்டாம், பெரிய இடத்தை நமக்கு அங்க வச்சிருக்கோம். இந்த உலகத்துல நம்ம எப்படிப்பட்ட வீட்டுல இருந்தாலும் கவலை இல்ல, பல்லவத்துல நமக்கு ஒரு வீடு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதுக்கான ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு யாருக்குமே சொந்தமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு யாருக்குமே என்ன இல்ல, சொந்தமே கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:21.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ,
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ
1: அவன் ரட்சிக்கப்படுவான்,
0: அவன் ரட்சிக்கப்படுவான்
1: என்று தேவன் உரைத்திருக்கிறார்,
0: என்று தேவன் உரைத்திருக்கிறார். தேவன் என்ன செய்யும், எப்பொழுதும் தொழுது கொள்ளும்.

0: போது என்ன செய்வாங்க, நம்ம ரட்சிக்கப்படுவோம், ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவர் என்ன செய்யற, ரட்சிக்கப்பட்ட பரலோக வெளிச்சத்துல நம்ம நடப்போம். நம்ம ரட்சிக்கப்படணும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவர் நீ எப்படியாவது ரட்சிக்கும் ஆண்டவர், என்னை ரட்சிக்கணும் ஐயா, மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. அதை நம்ம அடிக்கடி வாசிக்கிற வாசனம் தானே வெளிப்படுத்தல் 21:24.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: ஹல்லேலூயா. நம்ம எங்க நடக்க போறோம், எங்க நடப்போம், பரலோக வெளிச்சத்துல நடப்போம். யாருக்கும் தெரியாதா, அமைதியா இருக்கீங்க. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. ஒரு நாள் இந்த உலகத்துல நம்ம இந்த ஓட்டத்தை முடிச்சு ஒரு நாள் பரலோக வெளிச்சத்துல நடப்போம். ஹல்லேலூயா. அதுக்குத்தான் இந்த உலகத்திலே ஆயத்தப்பட வேண்டும். முதல்ல தாவிகரை சொல்லணும், கர்த்தர் வீட்டில் நீடித்த நாட்கள நிலைத்திருப்போம். அப்படின்னா என்ன செய்யணும், கர்த்தர் கீழ்ப்படிந்திருக்கணும், கர்த்தருடைய கரத்தில் நம்ம அடங்கியிருக்கணும், அவர் நம்ம மெய்ப்பராய் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தர் நமக்கு பரலோக வீட்டுக்கு அவர் அதிகாரியா இருக்கிறாரு. அப்படின்னு என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்படணும். அது மாத்திரல என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தெளிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால தேவாலயம் நம்ம கழுவப்பட்டிருக்கணும். நம்மளை நீதிமான மாற்றுவார். அல்லேலூயா. பரலோக போவோம். மூன்றாவதாக, ஆண்டு அசையலாம் ராஜ்யத்தை பெறுனா பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் தொழுது கொள்வோமானா என்ன செய்வோம், ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட்டாதான் பரலோக வெளிச்சத்தை நம்ம நடப்போம். கடைசியாக, எபிரேயர் புத்தகம் 11:16 வசனம்,
1: அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை.
0: பரமராஜ்யத்தை நம்ம விரும்பும் போது கர்த்தர் என்ன செய்யறார், நம்முடைய தேவன் சொல்றதுக்கு அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெட்கப்படவே மாட்டார். இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துகிற பரலோக பரிசுத்த பிதாவை நன்றோடுமே துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை வரைத்து செவிங்க சப்பா, பெரிய காரியத்தை செய்ய, அற்புதத்தை அவசியங்களை செய்ய, ஆராய்ந்தமுடைய பெரிய காரியத்தையும் எண்ணிமுடைய அவசியங்களை செய்ய ஆண்டவரே. செய்தி கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோயை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, மந்திரம் சிவன் எல்லாம் உடைத்து போடுங்க. எல்லா அசுத்தவின் கிரிகளையும் என் தேவன் அழித்து நிர்மலமாக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. அப்பா மி ஸ்தோத்திரம். வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க சப்பா, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும் சப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பை தாங்க, குடிக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்கப்பா, கடனோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யுங்கப்பா. நீயோ கடன் வாங்குவதிலே அநேக சாதிகள் கடன் கொடுப்பா என்று சொன்னீரே, அந்த பாக்குத்தத்தை நிறைவேற்றுங்கப்பா. வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுன்னு சொன்னீங்களே அப்பா, மிஸ் தோத்திரிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸில் இருக்க மக்கள் வெற்றித்தாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம். தகப்பனை பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா, கத்துடைய கரங்களை தாங்கணும் ஐயா. அப்பாமை ஸ்தோத்திர, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்கப்பா. அன்பின் தகப்பனை, ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலையும் அறிவிலையும் சிறந்து வழங்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கத்துடைய கரம் தாங்கணும், நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டி கொடுத்துருக்கும் அனைப்பதற்கும் அதிகமாக்கி ரீச்சிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் சிறந்து வழங்கணும் அப்பா. இந்த பிள்ளைகளை சிறு பிள்ளைகளே தேடணும், பக்தி உள்ள பிள்ளைகளா மாற்றணும், தரிசனம் பார்க்கணும், அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும் ஏசப்பா. பெரியவங்களும் தரிசனம் பார்க்கட்டாண்டவர அப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறோம். கடைசி நாளில் இருக்கிறோம் அப்பா, பயத்தோடும் பக்தியோடும் இத்தேடம் அண்டிக் கொள்ளமே அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, ஆசீர்வதி உயர்த்துங்க. நீங்க அப்படி செய்யப்படுறதாக்கா நன்றி நன்றி. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000264 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காக அந்த பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்ட் ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா, கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்துல வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: நம்ம மந்திரவாதி பார்த்து பயப்பட வேண்டாம், மந்திரவாதி நம்மளை பார்த்து பயப்படணும். அல்லேலூயா. மந்திரவாதி என்ன செய்யணும்? நம்மளை பார்த்து பயப்படணும். இவங்க கூட நிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க நம்மளை பார்த்து பயப்படணும். மோசிக்கு முன்பாக நிக்க முடியல. வாசிங்கினருக்கு யாத்திரை புஸ்தகம் 9:11
1: அந்த கொப்பளங்கள் நிமித்தம்,
0: அந்த கொப்பளங்களின் நிமித்தம்
1: மந்திரவாதிகளும்
0: மந்திரவாதிகளும்
1: மோசைக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது.
0: மோசைக்கு முன்பாக என்ன செய்ய முடியல? நிக்க கூடாது இருந்தது. அருமையானவர்களே, நம்ம ஆண்டவரை இயேசுக்கிறதுக்கு முன்பாக உண்மையா இருந்தோம்னா மந்திரவாதி நம்ம பக்கத்துல நிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புறேன்னு சொன்னிருப்ப, என் உள்ளத்தை மாற்றும், என்னால முடியலப்ப, எனக்கு உண்மையா இருக்க கிருபை செய்யணும் சொல்லி நம்ம கேட்கணும். பேச்சில, வார்த்தையில, நடக்கையில, நம்ம குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல நம்ம பார்க்கும்போது இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மளை மாற்றணும். அல்லேலூயா. மத்த யார் உண்மையில இருந்தாங்க? ரெண்டாவது மோசே. மூணாவது பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:4
1: அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால்,
0: அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால்
1: அவன் மேல் சுமத்த,
0: அவன் மேல் சுமத்த
1: யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை.
0: யாதொரு குற்றமும் குறைவும் என்ன செய்யல? காணப்படவே இல்லை. யார் உண்மையில இருந்தா? தானியேல். தானியேல் உண்மையா இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க? ஏதாவது குற்றம் குற்றப்படுத்தி அவரை வந்து ஏதாவது செய்யலாம், அவங்கள இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தலாம்னு நினைச்சாங்க. அவர் உண்மை இருந்த முடியல. யாரும் குற்றமும் குறைய என்ன செய்ய முடியல? காணப்படவே இல்லை. தானியேல் உண்மையா இருந்தார். முதல் ஆபிரகாம் உண்மையா இருந்தார். ரெண்டாவது மோசே உண்மையா இருந்தார். மூணாவது தானியேல் உண்மையா இருந்தார். அவர் குறைமை என்னெல்லாமா செஞ்சு பார்த்தாங்க, அவனை ஒண்ணுமே செய்ய முடியல. வாசித்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:27
1: தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே.
0: சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரை,
1: தப்புவிக்கிறவரும்
0: ரட்சிக்கிறவரும்
1: வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார்.
0: அடையாள அவர் எப்படி இருக்கிறாரு? அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் நம்மளுக்கு தப்பு சிங்கங்களுக்கு, நம்ம பிசாசு ஆகிய சிங்கங்களுக்கு தப்புகிற தேவன் மத்தியில் நம்மளை கொண்டு நினைச்சிரு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார். சிங்கங்கள் வாயிலிருந்து தானியேலை தப்புவித்தார். வாழ்க்கையில கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான், வகை தேடி சுற்றி திரு. அவன் கைக்கு நான் தப்பிக்கணும் சொல்ல, நம்ம நம்ம வாழ்க்கையில உண்மை இருந்தா எந்த பிசாசு நம்மளை தொடவே முடியாது. அல்லேலூயா. நம்ம உண்மையா இருந்தா போதும், பிசாசு நம்ம பக்கம் கூட வராது, நம்மளை பார்த்து பயந்து போடிடும். அல்லேலூயா. நம்ம உண்மையா இருக்க வேண்டும். தானியேல் புஸ்தகம் 6:28
1: தரியுவின் ராஜ்யபார காலத்திலும், பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும், தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது.
0: தானியேல் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா. ஒரு காரியத்திலும் அவர் தோத்து போனதே இல்லை, அவர் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. காரணம் என்ன? அவர் என்ன செஞ்சாரு? உண்மையில இருந்தது. அதனால காரியம் முழுவதும் ஜெயமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலும் உண்மையா இருந்தோம்னா வாழ்க்கை ஜெயமா இருக்கும். நம்ம பொய், கோபம், தப்பு தப்பா பேசும்போதுதான் அங்க என்ன ஆயிருது? நம்ம வாழ்க்கையில தோல்வியா மாறிடுது. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருந்தா கர்த்தர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஜெயமா மாற்றுவார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், தேவனாய் கர்த்தர் சொன்னார், இவன் எனக்கு பிரியமானவன் சொல்லி சாட்சி கொடுத்தார். வாசி பாருங்க, தானியேல் புஸ்தகம் 9:23
1: நீ மிகவும் பிரியமானவன்.
0: தானியேல கொடுத்த தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு?
1: நீ மிகவும்
0: பிரியமானவன்.
1: ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, கட்டளை வெளிப்பட்டது.
0: நிறைய பேர் சொல்றேன், ஏன் ஜெபத்தை கேட்கல? நான் எவ்வளவு நாள் ஜெபிச்சுட்டு இருக்கேன், ஏன் ஜெபத்தை கேட்கல அப்படி சொல்றோம். தானியேல் பாருங்க, கர்த்தர் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமான வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே என்ன செஞ்சது? கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நம்ம செவத்தை கேட்க நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். யாரு நம்ம செவத்தை கேட்கட்ட? யார் மேல தப்பு இருக்கு? நம்ம மேலதான் தப்பு இருக்கு. நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை என்ன செஞ்சது? வெளிப்பட்டது. உண்மை உள்ளவரா இருக்குமானால் நம் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டு உடனே நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ண போதும் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அதை நம்ம வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை அவருக்கு என்ன செஞ்சது, வெளிப்பட்டது அப்படி சொல்றாரு. ஆபிரகாம் உண்மையா இருந்தார், ரெண்டாவது மோசே உண்மை இருந்தார், மூணாவது தானியேல் உண்மையா இருந்தார். கடைசியாக ஒன்னு தீமைத்தின் புஸ்தகம் 1:12
1: என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து,
0: என்னை பலப்படுத்துகிற நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
1: என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி,
0: என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி
1: இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: பாருங்க, பவுல் உண்மை உள்ளவர் இருந்ததுனால கர்த்தர் என்ன செஞ்சார, ஊழியத்துக்கு ஏற்படுத்தி இருந்தாரா. பவுல் எங்கெல்லாம் போனாலும் கர்த்தர் கூட இருந்து அவரோடு கூட இருந்து அவரை பலப்படுத்தி அவரை கொண்டு பெரிய காரியத்தேவன் செய்தார். உழுது போல் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. அன்பார்ந்தவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம செவம் பண்ணுவோம். எங்களை அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் சோத்திரிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, வல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, பிரசனத்தால் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயமான காரியத்தை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க ஏசப்பா. மந்திர கட்டு உடங்கிய, சேவனை கட்டு உடங்கிய, பிசாசின் கீழ் அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா, ஏசப்பா. ஒரு குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. கற்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கும் சுகந்திரனு சொன்னீரே. ஆசீர்வதிங்கப்பா. கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கடன் அடைச்சிட்டாங்க ஏசப்பா. கெஞ்சிரப்பா, கெஞ்சிரப்பா. அப்பா நீயோ கடன் வாங்காமல் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று சொன்னீரே. அப்படியாக நீங்க செய்யுங்க ஏசப்பா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கத்தர் நம்புறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்க தானே ஏசப்பா. கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க, தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்கிற மக்களும் வெற்றி தாங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. கண் பார்வை குறைவுள்ள மக்கள் கண் பார்வை தாங்க ஏசப்பா. காது கேட்காத மக்கள் காது கேட்க உதவிச்சிங்க. தொடுங்க ஏசப்பா, தொடுங்க. கண்ணை தொடுங்க, காது தொடுங்க. நரம்பினால பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஏசப்பா. நரம்பினால பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஏசப்பா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்கப்பா. பெரும்பாடு நாள கஷ்டப்படுற மக்களுக்கு சுகமாக்குங்க, சுகமாக்குங்க ஏசப்பா. அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனையும் துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கிறாச்சா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். சாலம் பார்க்கிற ஆண்டவரை ஞானத்துல சிறந்திருந்தாரம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் அப்படியா சிறந்திருக்கணுமையா, ஆசீர்வதிச்சு உயர்த்தணுமப்பா. கத்தாவேமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தெய்வீக பிரசனத்தால் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிற ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிரு தேவன். ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனே, தகப்பனே, கத்துடைய கிருப, கத்துடைய பிரசனம் உங்களை நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிற ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம். தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டாரு, கலங்காதீங்க.

0: வந்த தமது. அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களில் சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காக அந்த பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்ட் போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணின்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதெல்லாம் ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 பார் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643101. நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: முத யார தேவன் உயர்த்துறாரு? ஜெபம் பண்றவங்களை உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது யார உயர்த்துறாரு? தாழ்வுள்ளங்களை உயர்த்துறாரு. அன்று சொன்னாரு தாழ்த்தப்பட்ட உயர்த்தப்பட சொன்னார். அதே மாதிரி ஆண்டவரை இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாராம். பிலிப்பியர் புஸ்தகம் 2:6-9 வரைக்கும் கேட்போமா?
1: அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி
0: தம்மை தாமே பாருங்க, வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்ன செய்ய தம்மை தாமே வெறுமையாக்கி
1: அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு
0: நம்ம சாயலாக காணப்பட்டு
1: மரண பரியந்தமும்
0: அதாவது
1: சிலுவையின் மரண பரியந்தமும்
0: சிலுவிலே மரண பரியந்தமும்
1: கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
0: சிலுவை மரண பரியந்தம் தன்னைத்தானே என்ன செஞ்சாரா? தாழ்த்தினார்.
1: அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி
0: மேலாக கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆண்டவரை இயேசு பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் மேலாக என்ன செஞ்சாரா? அவரை உயர்த்தினார். அருமையானவர்கள் உயர வேண்டுமா? தாழ்த்த வேண்டும். ஒன்று இல்லைங்கிற உள்ளத்தில் எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கலாம், ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, நம்மளுடைய கருத்துல களிமண், உண்மையாக நம்ம களிமண் தான், நம்ம என்ன மக்களும் இருக்க வேண்டிய ஒன்றுமில்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். முதல்ல அவர் செவம் பண்ணும் போது உயர்த்துறார். ரெண்டு நீதிமானமா இருக்கும் போது தேவன் உயர்த்துறார். மூன்றாவதாக தன்னைத்தானே தாழ்த்தும் போது உயர்த்துவார். ஒன்றும் இல்லாண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு கெஞ்சி கேட்கும் போது தேவன் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நான்காவதாக தேவன் யார் உயர்த்துறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 147:6
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் நாலாவது யாரை உயர்த்துறாரு? சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். நமக்கு சாந்த குணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாரும் ஆண்டவரே. நம்ம ஆண்டவர் இயேசுக்கு சாந்த குணமா இருந்தாரு. மோசி பார்த்து சொல்றாரு சாந்த குணமா இருந்தாரா. எண்ணாம் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, 12:3
1: மோசையானவர் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய்
0: இருந்தாரா? மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். அதனால்தான் தேவனாய் கர்த்தர் அவர் முகமுகமாய் பேசினார். அருமையானவரே ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம பட்டு பட்டு பேசுறது முக்கியம் இல்ல. யாருமே நம்ம பட்டுன்னு பேசக்கூடாது, யாருமே டப்புன்னு பேசக்கூடாது, யாருமே நம்ம கோப்படக்கூடாது. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு, உண்மை போல சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. மோசி சார்ந்த குணமா இருந்தாரு, ஏசப்பா நீங்களும் சார்ந்த குணமா இருந்தீங்க, எனக்கு இந்த சார்ந்த குணத்தை தாரு அப்படின்னு நம்ம ஆண்டவரை கேட்கணும். என் சார்ந்த குணத்தை தாரு ஆண்டவரே. பாருங்க மோசை என்ன செய்ய மிகுந்த எப்படி இருந்தாரா? மிகுந்த சார்ந்த குணமா இருந்தாரு. ஆண்டவரை கேட்போம் ஆண்டவரே. வசந்த கேட்டுட்டு போறதல்ல, வசந்த துவைச்சி நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். ஆதிபக்தர்கள் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. மோசை சார்ந்த குளமா இருந்தார், நீங்க சார்ந்த குளம் இல்லை, எனக்கு அது சார்ந்த குளத்தை தாரு, உண்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். என்ன இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை அருமையானவர்களே. உலகத்தில் ஒரு நாள் உலகம் நம்மளை கைவிடும். உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போயிருந்த உலகத்தை என்ன பொன் பொருள் எல்லாமே சேர்த்து வச்சாலும் நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. ஒன்னும் கொண்டு வந்தது இல்லை, ஒன்னும் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதி பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல சார்ந்த குணம், மோசை போல சார்ந்த குணமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். 1 Peter 3:4
1: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது.
0: அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதான் வெளியேறப்பட்டது. சாந்தம் அமைதி நம்ம இருக்கிற மறைந்திருக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது வேறப்பட்டது. நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் அப்பா எனக்கு தாரும். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே நான் சாந்தமோ மன தாழ்மையா இருக்கிற வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 11:29 வசனம்.
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்.
0: நம்ம ஆண்டவரே இயேசுக்கிட்ட எப்படி இருந்தாரா? சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் சொன்னார்.
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு,
0: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
1: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்,
0: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவராக இயேசுக்கிட்ட, நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், நீங்களை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. தேவனத்திலேயே ஆண்டவரே, நீர் எப்படி ஆண்டவர் சார்ந்தகுலமா இருந்தீங்க, எனக்கு போதியமாப்பா,
1: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்,
0: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கத்துட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சார்ந்த குணம் தாரும், நீங்க சார்ந்த குணமா இருக்கீங்களே, எனக்கு சார்ந்த குணம் தாரும். சார்ந்த குணம் அமைதிதான் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே எனக்கு சார்ந்த குணத்தை தாரும். அதனால சார்ந்த குணத்தை தான் கத்தர் என்ன செய்யறாரா? உயர்த்துகிறார். வாசிப்போமா இப்ப சங்கீத புஸ்தகம் 147:6.
1: கர்த்தர்
0: கர்த்தர்
1: சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் யார உயர்த்துறாரு? சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். யார உயர்த்துறாரு? அவரை நோக்கி கூப்புறங்களை உயர்த்துகிறார். இரண்டாவது நீதிமானை உயர்த்துகிறார். மூன்றாவது தாழ்வு உள்ளவங்களை உயர்த்துகிறார். நான்காவதாக யார உயர்த்துகிறார்? தாழ்ந்த குணமுள்ள உயர்த்துகிறார். ஏன்னா ஆண்டவராகி நம்ம ஆண்டவராகி இயேசுகிறது சாந்த மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார். நமக்கு சார்ந்த குணம் கேட்கணும். ஆண்டவரே உங்களை போல என்னையும் சார்ந்த குணத்தை எனக்கு தாருமப்பா. சார்ந்த குணங்களை உயர்த்துகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவர் நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பரகிருதல் தேவாவினால முடியும். ஆண்டவரே எனக்கு சார்ந்த குணத்தை தாரும், உங்களை போல என்னை மாற்றும்னு கேட்கணும். ஐந்தாவதாக தானியேல் புஸ்தகம் 3:30. பின்பு ராஜா
1: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
0: என்பவர்களை
1: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்.
0: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. என்ன கர்த்தர் உயர்த்தினார். அவங்க எப்படி இருந்தாங்க, உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் உயர்த்தினார். உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க. 28 தானியேல் புத்தகம் 3:28.
1: அப்பொழுது நெபுகாத்நேச்சார் வசனித்து
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
1: என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
0: தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
1: அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர,
0: அவர்கள் தம்முடைய தேவனை தவிர
1: வேறொரு தேவனையும்,
0: வேறொரு தேவனையும்
1: சேவித்து பணியாமல்,
0: சேவித்து பணியாமல்
1: அவரையே நம்பி,
0: அவரையே நம்பி
1: ராஜாவின் கட்டளையை தள்ளி,
0: ராஜாவுடைய கட்டளையை தள்ளி
1: தங்கள் சரீர ஒப்பு கொடுத்ததினால்,
0: தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால்
1: அவர் தமது தூதனை அனுப்பி,
0: அவர் தம்முடைய தூதனை அனுப்பி
1: தம்முடைய தாசரை விடுவித்தார்.
0: தம்முடைய தாசரை என்ன செஞ்சிட்டாரு? விடுவித்தார். ஹல்லேலூயா. நம்ம தேவனையே நம்ப வேண்டும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம தேவனை மாத்திரம் நம்ப வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். என்ன பிரச்சனை, என்ன பத்திரம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க? அக்கினியில தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசுக்கு மாத்திரம் தான் நம்புனாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை என்ன செய்யல, தள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. தேவனை மாத்திரம் என்ன செஞ்சாங்க? நம்பி இருந்தாங்க. அருமையானவர்களே, அந்த நாளுக்குள்ள வந்து விட்டோம். என்ன செய்ய போற நம்ம வாழ்க்கையில? கர்த்தரை மாத்திரம் நம்ப வேண்டும். ராஜாவுடைய கட்டளை தள்ளிவிட்டு தேவனை மாத்திரம் நம்பினார்கள். ஹல்லேலூயா. அந்த ராஜா சொல்றார், என்ன அவசரவாசியம் வரையத்தர்.
1: அப்பொழுது நெபுகாத் நேச்சார்
0: வசனித்து
1: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
0: என்பருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
1: அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர,
0: அவங்க தம்முடைய தேவனை தவிர
1: வேறொரு தேவனையும்,
0: வேறொரு தேவனையும்
1: சேவித்து பணியாமல்,
0: சேவித்து பணியாமல்
1: அவரையே நம்பி,
0: அவரையே நம்பி
1: ராஜாவின் கட்டளையை தள்ளி,
0: ராஜாவுடைய கட்டளையை தள்ளி
1: தங்கள் சரி

0: ஒப்பு கொடுத்ததினால்
1: அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார்.
0: தம்முடைய தாசனை என்ன செஞ்சிட்டாரு?
1: விடுவித்தார்.
0: அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்களா? எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திரமே சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுகிட்ட மாத்திரமே சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கட்டாயம் நம்மள தேவன் உயர்த்துவார். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, 39வது சங்கீதம் 7வது வசனம்.
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே என் நம்பிக்கை. அல்லேலூயா. நம்ம சொல்லுமா, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்து, நீரே நம்பிக்கை. கர்த்தர் தான் நம்பிக்கை. சில வியாதி இருந்தா கயிறு கட்ட போவாங்க, சில வியாதி இருந்தா அங்க போடுவாங்க, இங்க போடுவாங்க, அது இல்ல. சங்கீதக்காரர் சொல்ற, கர்த்தாவே நீரே நம்பிக்கை, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கேன். கயிறு கட்ட போடுவாங்க, இன்னொரு பிறகு இன்னொரு பிரச்சனை இன்னொரு இடத்துக்கு ஓடுவாங்க. அருமையானவர்களே, கர்த்தரே நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில உயர்வு வரும். முதலாவது நம்ம சேவம் பண்ணுவே தேவன் உயர்த்துகிறார். நம்ம நீதிமான தேவன் நம்மளை மாற்றும் போது நம்மளை உயர்த்துகிறார். மூன்றாவதாக நம்ம தாழ்மையா இருக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஐந்தாவதாக அவரே நம்பி அவரே நம்ம செவிக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். நம்ம நம்பிக்கை யாருமாலும் வச்சிருக்கிறோம், என்ன வந்து பார்க்கல, ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம் இருக்கிறோமா, இல்ல கர்த்தர் தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார், பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. எழுந்து நான் ஒப்பு கொடுக்கலாமா?
2: கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் ஒரு மனிதனை தாழ்த்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் அவனை உயர்த்துகிற தேவன். ஹலேலூயா சொல்லுவோமா? ஹலேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். எந்த நிலையில் இருந்தாலும், தொழில், வியாபாரம், படிப்பு, இன்னும் நம்முடைய அனைத்து காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் நம்மை உயர்த்துவேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குறைத்தவர் வாக்கு மாறாதவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஐந்து விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவர் நோக்கி ஜெபிக்கிறவர்கள். தாவீது கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் தாவீதின் தலையை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் கேட்டோம். அப்படி என்றால் என்ன? யார் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார்களோ கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை உயர்த்துகிற தேவன். நம்மை நாம் அலசி பார்ப்போமா? நம்ம கர்த்தர் நோக்கி கூப்பிடுறோமா? அவர் கூப்பிடுகிற காரியத்திலே நாம் குறைந்து போய்விட்டோமா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் இடைவிடாம உங்களை நோக்கி நான் கூப்பிடணும். ஆண்டவரே அந்த பாக்கியங்களை எனக்கு ஆண்டவராகிய தேவனே நீ தர வேண்டும் என்று சொல்லி வாய் திறந்து சொல்லுவோமா? நோக்கி கூப்பிடணும். ஜெபிக்கிறவர்களை உயர்த்துகிறார். நீதி ஜனத்தை உயர்த்தும். யாரெல்லாம் நீதிமான்லாம் வாழ்றோமோ, ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமோ, அவர் சொன்ன கட்டளைகளெல்லாம் கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை செய்கிறோமோ, அது நமக்கு நீதியா இருக்கும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது நமக்கு நீதி உண்டாகும். நம்முடைய நீதி எல்லாம் கந்தைகளுக்குத்தான், ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தையில் நாம் கேட்டு நடக்கும் பொழுது அது நமக்கு நீதியாக இருக்குமா? அல்லேலூயா. அந்த நீதிமான்களை கர்த்தர் உயர்த்துகிறாராம். மூன்றாவது, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நான்காவது, சாந்த குணம் உள்ளவர்களை. மோசே சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தார். சாந்த குணம் உள்ள அந்த ஆவி, அந்த அமைதியின் ஆவியை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள், ராஜாவின் கட்டளையை தள்ளினார்கள், கர்த்தரை தவிர வேற யாரையும் அவர்கள் வணங்கவில்லை. எனவே கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். ராஜாவின் உள்ளத்திலே பேசி ராஜாவை கொண்டு கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா?

0: ஆம், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் உன் கரம் பிடிப்பார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, அனுதினம் அவரிடம் வாழ்ந்திடுவே. இன்னைக்கு அர்ப்பணம் செய்வீங்களா? ஆலையில் கேட்ட செய்தியை நாம் கர்த்தருக்கு அதை ஒப்புக்கொடுத்து சோகம் பண்ணுவோமா? உன் கேட்ட வார்த்தையின்படியே வாழ அர்ப்பணிப்போமா? கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் அல்லாஹ். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுங்க. நன்றி பரலோக பிதாவே, இன்றைக்கு எங்களை உயர்த்துவதாய் வாக்கு கொடுத்தீரே. கர்த்தர் உயர்த்துகிறவர் என்று சொல்லி கேட்டோம் ஆண்டவரே. அப்ப எங்களையும் நீ உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்களை உயர்த்துவீராக. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார் என்று பாடினுமே. எங்களை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னை உயர்த்தும் ஆண்டவரே என்று இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தயவாய் கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. அப்ப அனுதினமும் நாங்கள் ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, இரவு பகலாயமை நோக்கி கூப்பிட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துவீராக, அதற்குரிய கிருபை தருவீராக. தாவீதின் தலையை உயர்த்தின கர்த்தர் எங்கள் தலையை உயர்த்தணும் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீதி ஜனத்தை உயர்த்தும் என்று சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையில் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பீராக. உங்க ரத்தத்தினால் எங்களை முற்றிலும் கழுவுவீராக. நீர் சொன்ன அனைத்து கட்டளையிலும் கை கொள்ள சாவதானமா இருக்க நாங்கள் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, தாழ்மையுள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறீரே. எங்களுக்கு மன தாழ்மையை கர்த்தர் இன்றைக்கு தயவாய் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறீரே. எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நீடிய சாந்தத்தை தாருமையா, என்னிடத்தில் கற்றுக்கொள்ள என்று சொன்னீரே. அப்பா, உம்மிடத்தில் இருக்கிற மன சாந்தமுள்ள அந்த அமைதியுள்ள ஆவி எங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியேல் வாழ்க்கையிலே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையிலே, ராஜாவின் கட்டளையை தள்ளி அவள் வேறு யாரையும் பணிந்து சேவியாமல் என் கர்த்தரையே பணிந்து சேவித்து உம்மை நம்பி இருந்தது போல, இனி வரும் காலங்களில் என்ன உபத்திரம் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உம்மையே சேவித்து கர்த்தர் ஒருவரைக்கே ஆராதனை செய்ய எங்களை நீர்தானே ஆசீர்வதிக்க வேண்டுமா? எங்கள் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் கடந்து வருவீராக. உயர்த்துகிற கர்த்தர் இப்ப இறங்கி வருவாராக. உயர்த்துகிற கர்த்தர், ஆமீன், சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துகிற கர்த்தர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உன் பிள்ளையில தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் கடந்து வருவதாக. இப்பொழுது கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இறங்கி வருவதாக. ஆண்டவரே, அவள் கைவிடச்சுகிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், இன்னும் எல்லா காரியங்கள், படிப்பு காரியங்கள், எல்லா குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் இப்ப கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: நீர் எங்களுக்குள்ள இருந்த பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர். நீர் எங்களுக்குள்ள இருந்த இந்த குறை வராதே வராதப்பா. ஆண்டவர், நீர் பார்த்து நீ மகனை எப்போது என்னோடு இருக்கிற, என்னோட எல்லாம் உன்னோட சொன்னீரு. நாங்கள் ஒவ்வொருவரும் எப்போது உங்களோடு கூட இருக்க அந்த கிருபை எங்களை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். மகிமையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மட்டும் மகிப்படுத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். அப்பா, என்ன வியாதியோடு இருந்தாலும் தயவாக இப்போ ஒரு வீழ்ச்சியை தொடும் தொடும் தொடும் கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துறோம் எங்கள் அன்பு ரச்சரை இயேசுவா நாமத்தில் தாழ்மையே கேஜிரோ பரமபிதாவே, ஆமென்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் அங்கு தந்த வசனம் ஏசாயின் புஸ்தகம் 60 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம்.
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை,
0: கர்த்தருடைய மகிமை
1: உன் மேல் உதித்தது,
0: உன் மேல் உதித்தது.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இதோ இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும் மூடும்,
0: காரிருள் ஜனங்களையும் மூடும்,
1: ஆனாலும்
0: ஆனாலும்
1: உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
0: ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார்,
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்,
0: கர்த்தருடைய மகிமை உன்மேல காணப்படும். பாத்தீங்களா, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருக்காக என்ன செடி மேலே எழும்பக்கூடிய நாட்கள் வந்துருச்சு. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லி எழும்பி பிரகாசம் ஒளி வந்தது. கர்த்தருக்காக நம்ம எழும்ப வேண்டும். நம்ம எப்படி எப்படியா வாழ்ந்தோம் இதுவரைக்கும், நம்ம என்னவெல்லாம் வாழ்ந்தோம் இல்ல அருமையானவர்களே. கர்த்தர் வருக சமயமாயிருச்சு. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. இப்ப அதான் கர்த்தர் சொல்ற எழும்பி பிரகாசம் ஒளி வந்தது. சனங்களை என்ன செய்யுமா? சனங்களை காரியில் மூடும்.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இருள் பூமி மூடும், காரியில் சனங்களை மூடும்,
1: ஆனால்
0: உண்மையில கர்த்தர் உதிப்பார், மகிமை உண்மையில காணப்படும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி உள்ளத்துல ஒரு தீர்மானம் இருக்கிற மக்கள் மத்தியில தேவனாய் கர்த்தர் என்ன செய்வார்? அவர் மகிமை உங்களுக்கு, அவர் ஒளி உங்க மேல வரும். நான் கர்த்தருக்காக தான் வாழப்போறேன், முற்றிலுமா ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி யாராலும் நினைக்கிறோமோ அதை எழும்பி பிரகாசி. எழும்புனா இதுவரைக்கும் என்ன செட்டோம்? ஒரு வேலைக்கு உட்கார்ந்து இருந்திருப்போம், கர்த்தருக்காக நான் எழும்பாம இருந்திருப்போம், கர்த்தருக்காக கர்த்தரை விட்டு நம்ம தூரம் வந்திருப்போம். அந்த அன்று எழும்பு, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசி ஒன்புல ஒரு ஒளி வந்தது. யாரால எழும்பாம இருக்கோம்? நமக்கு தெரியும், கர்த்தருக்குன்னு தெரியும். இப்ப நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே என்னை எழும்புற போகுதான், இதுவரைக்கும் எப்படியோ உட்கார்ந்து இருந்துட்டேன், எப்படியோ தூங்கிட்டேன், ஆண்டவரே ஆவிக்குரிய காரியத்தை தூக்கமா இருந்துச்சு, எப்படியோ இருந்துட்டேன், இன்னைக்கு நீ எழும்ப ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் ஆண்டு சரி, எழும்பி பிரகாசி உண்மையில என்ன வந்துச்சு? கர்த்தருட ஒளி வந்தது. யாரெல்லாம் கர்த்தருக்காக எழும்போன்னு சொல்லி உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறோமோ அவங்க மேல கர்த்தருடைய ஒளி நம்மள வரும். இருள் பூமி மூடப்போகுது, காரியில சனங்களை மூடப்போகுது, ஆனால் உண்மையில என்ன செய்வது? கர்த்தர் உதிப்பார், மகிமை மேல காணப்படும், கர்த்தருடைய மகிமை மேல காணப்படுமா? கர்த்தர் உங்களை உதிக்கணுமா? நம்ம உரிய என்ன செய்யும்? எழும்பணும். நம்ம எழும்பணும், எதை விட்டு எழும்பணும்? என்னென்ன எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்? கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள என்ன இருக்குது பாத்திரம் என்ன செய்யும்? அதுலேருந்து எழும்பணும். கத்து சோர்விலிருந்து எழுமணும், குழப்பத்திலிருந்து எழுமணும். நமக்கு இல்லை என்னென்னமோ கலப்பங்கள் இருக்கும், சோர்வு இருக்கும், இதெல்லாம் விட்டு என்ன செஞ்சிடணும்? எழும்பணும். ஒரு வழிக்கு நமக்குள்ள நம்ம என்ன இவ்வளவு நாள் செபிச்ச என்ன இருக்குது, நம்ம ஒழித்துக்கெல்லாம் போய் என்ன இருக்கு, நம்ம கஷ்டப்பட்டு என்ன இருக்குது, இப்படித்தானே கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அருமையானவர்களே, கத்திர உங்களை நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன செய்வாரு? ஒளி, கத்திர ஒளி உங்க மேல வரும். கத்தடி மகிமங்க மேல எழும்பும், கத்தடி மகிமங்களை உதிக்கும். கவலைப்படாதீங்க, கத்திர்காக்கு எழும்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நீங்க ஒரு வேலைக்கு நினைக்கலாம், கத்திர வருகிறா வருகிறான்னு சொல்றாரு, எங்க வாரான்னு நினைக்கலாம். கத்திர சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறிக்கிட்டு. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வீட்டுல வாசித்து பாருங்க. அது மாத்திர மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் வாசித்து பாருங்க. 24வது அதிகாரம் ஃபுல்லாவே வாசித்து பாருங்க. லூக்காவின் சுவிசேஷம் 17வது அதிகாரம் வாசித்து பாருங்க. 21வது அதிகாரம் வாசித்து பாருங்க. மார்க்கு 13வது அதிகாரம் வாசித்து பாருங்க. நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, அந்த கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும்? எழும்பணும். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்துடும். எழும்புன போது அவர் நம்மளை பிரகாசிப்பார், அவர் ஒளி நம்ம மேல வரும். ஹல்லேலூயா. நம்ம குழம்ப வேண்டாம், கவலையெல்லாம் சோர்ந்து சோர்வெல்லாம் எடுத்து கத்திரிக்காரத்துல ஒப்படைச்சிட்டாதான்னு சொல்ற பாரத்தை கத்திர மேல வச்சிரு. நம்ம பாரத்தை தூக்கிட்டு எழும்ப முடியாது. எல்லா கவலைகள் சோர்வுகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம செபிச்சு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்துட்டு மறுக்கிச்சு. நம்ம கத்திரிக்காக எழும்பி நல்லா துதிக்கணும், அன்னி பாசல இறஞ்சி ஆண்டரோடு இருக்கணும். அப்பதான் கத்திர ஒளி நம்ம மேல வரும், அவர் நம்ம நம்ம அவர் மகிமை நம்ம மேல காணப்படும். ஹல்லேலூயா. நமது உலகத்துல பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்கன்னு சொன்னா பாருங்க, இவங்க என் கூட தாங்க இருப்பாங்க எப்பொழுதும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு மேன்மை பாராட்டுறாங்க. ஆண்டவரை இயேசுகிறது சொல்றாரு, அவன் உன்னிட்டு விலகுதுமில்ல, உன்ன கைவிடுதுமில்ல. அப்ப கர்த்தராகிய தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர் மகிமை உங்க மேல காணப்படும் போது, அவர் ஒளி உங்க மேல காணப்படுவது, நீங்க எத்தனை பாக்கியம் பெற்றவங்க. ஏன்னா இந்த உலகத்துல வாழ்ந்த 70 இல்லாட்டா 80 வருஷம் அதுக்கு தான் ஜனங்களை ஓடி ஓடி ஓடி ஓடி எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்ம கர்த்தராகிய இயேசுகிறதுக்காக எழும்புமானா யூக யுகமா யூக யுகமா ஆண்டவரோடு இருக்க போறோம். ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்ம பாடுபட வேண்டும். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம்
1: அவருக்குள் ஜீவன் இருந்தது,
0: அவருக்குள் ஜீவன் இருந்தது,
1: அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது,
0: கர்த்தருடைய ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது,
1: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது,
0: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது,
1: இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை,
0: இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் ஒளி நமக்குள்ள இருந்துச்சுன்னா இருள் என்னது நம்மள பற்ற முடியாது. பாமன் இருளா இருந்தாலும் சரி, இல்ல பிசாசின் இருளா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, பற்றி கொள்ளவே முடியாது. எந்த மந்திரம் செய்யட்டுமே, உலகம் முழுவதுமே நம்ம மந்திரம் செய்தால் நம்மளால என்ன செய்யுது, பற்றவே முடியாது. ஆண்டவரை இயேசுக்கு வந்துட்டார், இருள் என்ன செஞ்சிடும், நம்மளை விட்டு ஓடி போயிரு. எந்த மந்திரமா இருந்தாலும் நம்ம தொட முடியாது, எந்த செய்வனையும் நம்மளை தொட முடியாது, எந்த பிசாசை நம்மள தொடவே முடியாது. நம்ம நினைக்கலாம் என்ன பிரகாசிப்பாரா அப்படின்னு நினைக்கலாம், கர்த்தர் வேதம் சொல்லி எந்த மனிதரை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 1:9.
1: உலகத்திலே வந்து
0: எந்த மனுஷனையும்
1: பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி,
0: அவர்தான் மெய்யான ஒளி. எந்த மனுஷரையும் யாரா இருந்தாலும் சரி ஆண்டவர் பிரகாசிப்பிக்க முடியும். ஒரு வேளைக்கு நினைக்கலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி நினைக்கலாம். கர்த்தருடைய வேதம் சொல்லி எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் நம்ம என்ன செய்வார், பிரகாசிப்பிப்பார். நம்ம ஒன்னும் கலங்கவே வேண்டாம். பாருங்க என்னவே ஆண்டு பிரகாசிக்க வச்சு அவர் ஊழியத்தை செய்ய வச்சிருக்காரு, உங்களை விட்டுருவாரா? நிச்சயம் விடவே மாட்டார். நமக்குள்ள அந்த விசுவாசம், ஆண்டவர் என்னையும் பிரகாசிப்பிப்பார், என்னைக்குள்ள எந்த இருள் வர முடியாதுன்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கர்த்தர் வேதம் சொல்லி சங்கீத புஸ்தகம் 91:5-6.
1: இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும்,
0: இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும்,
1: பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நமக்குள்ள இருந்தார்னா இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், எந்த இதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே வேண்டாம். காரணம் நமக்குள்ள இன்னும் இருக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து நமக்கு ஒளியா இருக்கிறார். நம்ம என்ன செய்ய உயிரில் என்ன செய்ய முடியாது, பற்ற முடியாது. அல்லேலூயா. இரவில் உண்டாம் பயங்கரத்திற்கும், பகல்ல பிறக்க அம்புக்கும், இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், நம்ம என்ன செய்ய, எந்த கொள்ளை நோய் நம்மள தொட முடியாது. இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கு, மத்தியானத்துல பாழாக்கும் சங்காரத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதை சொல்றாரு, அவர் ஒளியா இருக்கிறாரு. இருள் ஒளி வந்து இருளை பற்றிக்கொள்ள, இருள் என்ன செய்யுது, ஒளி வரும்போது ஓடி போயிரும். அல்லேலூயா. எந்த வியாதி வராது, கொள்ளை நோய் வராது. கொள்ளை நோய் இப்ப நம்ம அது நினைக்கிற வியாதி வருது அப்படின்னு சொல்லி, வியாதி வந்தாலும் நம்ம கத்தர் நினைச்சு வேறு ஒவ்வொரு நிமிஷம் நம்ம தாங்குவாரு, கரை நீட்டி நம்மளை தாங்குவார். எத்தனை பலவீனம் வந்தாலும் நமது பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமா வழங்கி நமக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. கத்தர் நமக்குள்ள இருந்தாலும் எதுவுமே நம்மளை வியாதி மேற்கொள்ளவே முடியாது. எத்தனை வியாதி வந்தாலும் அது நம்மளுக்கு நமக்கு சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. கைப்படையே பயப்படாதீங்க. ஆனா கத்தருக்காக எழும்புவேன்னு சொல்லி ஒரு உள்ளத்துல ஒரு தீர்மானம் நமக்கு வரணும். யோவான் சுவிசேஷம் 1:5 ஒரு தேவாசி.
1: அவருக்குள் ஜீவன் இருந்தது.
0: கர்த்தருக்குள்ள என்ன இருக்குது, ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் நமக்குள்ள வந்துருது. அது கர்த்தருக்குள்ள ஜீவன் நமக்குள்ள வந்துருது. கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ள வந்துருது. அதுக்குள்ள ஜீவன் இருந்தது.
1: அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது.
0: அந்த ஜீவன் தான் மனிதருக்கு எப்படியா இருக்குது, ஒளியா இருந்தது.
1: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை.
0: அந்த இருளாத என்ன செய்யாது, நம்மள பற்ற ஒரு காலம் முடியவே முடியாது. அல்லேலூயா. பெரிய காரியத்தை தேவன் செய்வார். நமக்குள்ள கத்தர் இருந்தனால பெரிய காரியத்தை செய்ய வாழ்க்கையில் அவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் தேவன் பெரிய காரியத்தை செய்தார். அங்க அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த பெரிய டாக்டரே சொன்னாங்க, உதவி செய்வதை பாக்கியத்தை எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு அப்படி அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால நமக்கு என்ன, நமக்கு எதை செய்தாலும் கத்தர் என்ன செய்வார், நன்மைக்கு தான். பிசாசு தீமையா கொண்டு கத்தர் என்ன செய்வார், நமக்கு நன்மையா மாறப்படிய. பேசாத நம்ம ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. எப்ப முடியாது, ஆண்டவர் நம்மள அதை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்து எழும்பணும். கர்த்தருக்காக நம்ம எழும்பணும். எல்லா காரியத்திலும் கர்த்தருக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவருக்காக எழும்ப வேண்டும். ஏசு போகுதுன்னு சொல்லி எழும்புனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா அவர் ஒளி நம்ம மேல வருவார். ஹலேலூயா. உலகத்துல எவ்வளவு நாள் வாழ போற, 70 இல்லாட்டி 80. இந்த உலகத்துக்காக வாழ்வோமானால் ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது என்ன செய்யும் யோசித்து பாருங்க. அவரோட தான் என்ன எவ்வளவு கால் எவ்வளவு நாள் வாழ போறோம், யுக யுகமா அவரோட தான் வாழ போறோம். நம்ம நோக்கமெல்லாம் இயேசுதான் நம்ம நோக்கமா இருக்க வேண்டும். சரி, ஆண்டவர் யாரெல்லாம் பிரகாசிப்பார், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்குறோம் யோவான் சுவிசேஷம் 8:12.
1: மறுபடியும் இயேசு
0: ஜனங்களை நோக்கி
1: நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்,
0: என்னை பின்பற்றுகிறவன்
1: இருளிலே நடவாமல்
0: ஜீவ ஒளி அடைந்திருப்பான். கர்த்தர் என்ன சொல்லி ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். கர்த்தர் என்ன பாதையில சென்றாரோ அந்த பாதையில நமக்கு செல்ல வேண்டும். கர்த்தர் சென்ற பாதையில நம்ம செல்லமானால் வெனச்சிரு ஜீவ ஒளியாக இயேசு கிறிஸ்து அடைந்து கொள்ள முடியும். அதான் சொல்றது, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாம ஜீவொளி அடைந்திருப்பான். ஜீவொளி நீங்களான அடைந்து கொள்ள வேண்டுமா? கர்த்தர் சென்ற பாதையில தான் போகணும். அவர் எதெல்லாம் செஞ்சாரோ அதை போய் நம்ம செஞ்சோம்னா தான் அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அவரே நம்ம ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாள் நம்ம பின்பற்றி நடக்க வேண்டும். அவர் எதெல்லாம் செஞ்சாரு நம்ம அதே போல, அவர் அன்பா இருந்தாரு, அவர் பரிசுத்தமா இருந்தாரு, அவர் வந்து என்ன செஞ்சார், மன உருக்கமா இருந்தாரு, மற்றவங்களை பார்த்து மனது உருகினார், மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், நமக்காகவே வாழக்கூடாது, இயேசு கிறிஸ்துக்காக நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. அவர் தனக்காக வாழாம யாருக்கா வாழ்ந்தாரு? நம்ம ஒவ்வொருவருக்காக தான் அவர் வாழ்ந்தாரு. அதே போலதான் நம்ம வாழ வேண்டும். அதான் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிற இருளில் அடவாம ஜீவொளிய அடைந்திருப்பார். நம்ம அவரை போல வாழ வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 16:24
1: அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து
0: தன் சிலுவை எடுத்துக்கொண்டு
1: என்னை பின்பற்ற கடவன்.
0: பாத்தீங்களா, நம்ம சிலுவை எடுத்து ஆண்டவர் பின்பற்றும். சிலுவை கஷ்டங்கள் பாடு, சிலுவைங்க எதிர்த்து சிலுவை எதை குறிக்குது? கொஞ்சம் கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் இருக்கும், ஆனா கஷ்டத்திலேயே விட்டுற மாட்டாரு. கஷ்டங்கள் பாடுகள் இருக்கு, அதான் ஒருவன் பின்பற்றி வர விரும்பினா என்ன செய்யணும்? தன் சிலுவை எடுத்து என்ன பின்பற்ற கடவுன்னு சொல்லிட்டேன். அப்ப பாடுகள் சிலுவையிலே விட்டுற மாட்டாரு. வெயில் வருது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, மழை வந்துச்சு, அப்புறம் வெயில் வருது, அப்புறம் இன்னொரு மழை வருது, குளிர் வருது, அதே போல கொஞ்சம் பாடுகள் வரும். வந்தாலும் ஆண்டவரை இயேசுக்கு கரை நம்ம மேல இருக்கும், நமக்கு அதெல்லாம் என்ன செய்யணும், நன்மையா மாத்திடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூட இப்ப சிக்கா இருக்கப்ப நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, கட்டாயம் இனிமேல் அவங்க எந்திரிக்க மாட்டாங்க, இனிமே அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனா ஆண்டோடைய என்ன செய்யல, விடவே இல்லை. ஹலேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டார், கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவரை பின்பற்றி போகும்போது நிச்சயமா நம்ம ஆசீர்வதிக்கு ஒரு வல்லவரா இருக்கார். ஒரு குறைவான வாழ்க்கையில வராது. பாருங்க, உலக பிரகாரமான அரசாங்கத்திலேயே வேலை செய்யறவங்களுக்கு என்ன குறை வச்சிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க, உலக பிரகாரமான அரசாங்க வேலை செய்யறவங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து என்ன செய்யறாங்க, சம்பளம் கரெக்டான கொடுக்கறாங்க. அப்ப நம்ம அரசாங்கம் எந்த அரசாங்கம்? பரலோக அரசாங்கம். அப்ப நம்ம விடுவாரா? விடவே மாட்டாரு. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், செடி கொடி நீர் ஊற்று சகலத்தையும் உருவாக்கி நம்மள கைவிட்டுவாரா? அந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். ஹலேலூயா. என்னை பின்பற்றுகிறேன், இருளில் நடவாம ஜீவொளிய அடைந்திருப்பாங்க. தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவை எடுத்து என்ன செய்யுங்க, என்ன பின்பற்றி வாங்கன்னு சொன்னாரு. நம்ம ஆண்டு ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். நம்ம உலக நம்ம மனம் போல நம்ம வாழ முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்குன்னு நினைச்சா நம்ம எப்படியும் கர்த்தரை பின்பற்றி கர்த்தருக்காக தான் நம்ம வாழ முடியும். அதான் சொல்றாரு, என் ராஜ்யம் வேறு, கர்த்தருடைய ராஜ்யது வேறு. நம்ம அதுக்குத்தான் நம்ம பாடுபடுறோம். நிச்சயமான பரலோகத்துல பெரிய ஆசிரியர் நமக்கு வச்சிருக்கிறாரு. இந்த பூலத்தில் நம்ம பெரிய ஆசிரம் வச்சிருக்கிறாரு, கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா வினைச்ச மாட்டாரு, கைவிடவே மாட்டார். யோவான் சுவிசேஷம் 21:22
1: அவனை கண்டு
0: பேதுரு
1: இயேசுவை நோக்கி
0: ஆண்டவரே
1: இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு
0: நான் வருமளவும்
1: இவன் இருக்க எனக்கு சித்தமானால்
0: உனக்கு என்ன
1: நீ என்னை பின்பற்றி வா என்றார்.
0: என்னை நீ பின்பற்ற, நம்ம மற்றவங்களை பார்க்கவே கூடாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை ஒவ்வொரு நாளும் பின்பற்றி வரணும். அவங்க இப்படி இருக்காங்களே, நம்ம இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆயிரும், ஒரு பயங்கரமான சோறு வரும். பாரு, அவங்களே எப்படி இருக்கிறாங்க, நம்ம எப்படி இருக்கமே, கர்த்தரை பின்பற்றி நமக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு யோசிக்கவே கூடாது. அதான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மாத்திரம் நம்ம பின்பற்றி போனோம்னா இந்த உலகத்திலயும் தேவன் ஆசீர்வாதம், பரலோகத்திலும் யுக யுகமா அவரை நம்ம அவரோடு கூட இருப்போம். மற்றவங்களை பார்க்க கூடாது. மற்றவங்களை பார்த்தோம்னா நமக்கு சோறு தான் வரும், என்னடா அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நமக்குள்ள என்ன வரக்கூடாது, சோர்வுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அவரை மட்டும் நம்ம பின்பற்றி போக வேண்டும். அவரு போல மனது உருக்கும், அவர் போல பரிசுத்தம், அவர் போல அன்பு, அவர் போல கண்ணீரோடு செவிக்கணும், மற்ற மக்களுக்காக போராடணும், எல்லாமே நான் அவரை போல செய்யணும். அதுதான் என்னை பின்பற்றி வாங்கி சொன்னார். அல்லேலூயா. கத்து நிச்சயமா நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளும் கைவிட மாட்டோம். மற்றவங்களை நம்ம பார்க்க கூடாது. மற்றவங்க பாருங்க அவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் இப்படி இருக்கிறேன் நினைக்கவே கூடாது. நம்ம கண்ணு அவர் மாத்திரம் தான் நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷம் அவரவே நம்ம நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே உங்களை பின்பற்றினா சரியான பழுது நடக்கிறான், ஆண்டவரே என்னை கரம் பிடித்து நடத்துன்னு சொல்லி அவரவே நம்ம பின்பற்ற வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவதாக பாருங்க, கத்த நிச்சயமா நம்ம பின்பற்ற ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டான்னு சொல்லும்போது கட்டாய ஆசீர்வதிப்பாரு. ரெண்டாவதாக சங்கீத புஸ்தகம் 112 சங்கீதம் 4 வசனம்,
1: செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும்,
0: வெளிச்சம் உதிக்கும்,
1: அவன் இரக்கமும் மன உருக்கமும்
0: நீதியும்
1: உள்ளவன்,
0: பாத்தீங்களா. செம்மையானவர்களுக்கு என்ன செய்யும், இருளில வெளிச்சம் உதிக்கும். அவங்க எப்படி நீ இறக்கும் மனது உருக்கும் நீதி உள்ளவனா இருக்க வேண்டும். அவர் நம்ம என்ன செய்யணும், நமக்கு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும். செம்மையில இருந்து கட்டாயம் நம்ம ஆசீர்வதிப்பார், கட்டாயம் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட்டுவாரா, நிச்சயமா கைவிடவே மாட்டார். கர்த்தர் ஒளி உங்க மேல இருந்தா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பாரானா எந்த குறை வராது, எந்த பிசாசு நம்ம தொட முடியாது, எந்த காரியம் நம்ம மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அவரை பின்பற்றியே நம்ம போக முடியும். அவர் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 58:10 வசனம்,
1: பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து, சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால்,
0: அப்பொழுது
1: இருளில் உன் வெளிச்சம் உதித்து,
0: உன்
1: அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும்.
0: உன் அந்தகாரம் எப்படி ஆயிரும், மத்தியானத்தை போல மாறும். மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பிசினியர்களையும் பாருங்க, நம்ம ஊருக்கு வந்தாங்க, எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்க, படிக்க வச்சாங்க, கல்வி கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க, அதோட என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னாங்க. அப்படித்தானே பசி உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணுமா,
1: பசி உள்ளவர்களிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து, சிறுமைப்பட்ட ஆத்மாவை
0: திருப்தியாக்கினார்
1: அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து, உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல,
0: ஆகும். கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்து அவங்களுக்காக என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம ஆகாரத்தை கொடுக்கணும். ஆகாரம் கொடுக்கறவங்க ஆகாரம் கொடுக்கணும், துணிமணி கொடுக்கணும், ஏதோ பழசு கிழிஞ்சதை வச்சு கொடுத்துட்டு அதை நம்ம வந்து கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாது. நல்லதைத்தான் நம்ம கொடுக்கணும். நம்ம எப்படி நல்லதை கொடுத்தணும்னு நினைக்கிறோம், நல்லது சாப்பிடணும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் உங்க வெளிச்சம் என்ன செய்யும், உங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும், உங்க அந்தகாரம் மத்தியாளத்தை போல காணப்படும். நம்ம கொடுக்கறது நம்ம கையை குறுக கூடாது. நீங்க யாருக்கு கொடுத்தாலும் கத்திரி கொடுத்து பாருங்க, இந்த சிறுமைப்பட்ட ஆத்மாக்களை உதவி செய்து பாருங்க. நம்ம பழைய சோறோ, நம்ம அந்த பழைய சோறு சாப்பிடுமா அப்படி யோசித்து பார்க்கணும். பழைய குழம்பு கொடுத்தா நம்ம பழைய குழம்பு நம்ம சாப்பிடுவோமா யோசித்து பாருங்க. நிறைய பேர் அப்படிதான் நம்ம செய்யறோம். அப்படி இராதபடிக்கு அவங்க நம்ம எப்படி சாப்பிட்றோமோ, நம்ம எப்படி உடுத்துறோமோ அதே போல் நீங்க அவங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு என்ன செய்யும், இருள உங்க வெளிச்சம் உதிக்கும், அவங்க அந்தகாரம் மத்தியானத்தை போல மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளோட வேதனைப்படுறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் நம்ம அவங்களுக்கு நம்ம பசி ஆத்தணும், திருப்தியாக்குற வரைக்கும் நம்ம செய்யணும். அது மாத்திரம் அதை சாப்பாடு கொடுத்த மாத்திர இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 11:41 வசனம்,
1: உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும்,
0: எனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் என்ன சொல்றாரு, உள்ளவைகளை உனக்கு என்ன இருக்குது அதை நினைச்சீங்க, பிச்சை கொடுங்க, அப்ப உங்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். உங்களுக்கு இருக்கிற வச்சுட்டு குடுக்க மனசுலாம இருந்தா கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பாரு யோசித்து பாருங்க. மற்றவங்களுக்கு நம்ம குடுக்க மனசுலாம இருந்தா கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பார். உள்ளவர்கள் என்ன செய்யணும், பிச்சை கொடுக்கணும். நமக்கு உள்ளத பெரிய நிறைய வசதியானவங்க நிறைய கொடுத்தாலும் நமக்கிட்ட என்ன இருக்குது அதை நம்ம பிச்சை கொடுக்க வேண்டும். கொடுத்தாதான் கர்த்தர் நமக்கு சகலத்தை நம்மள சுத்தமாக்குவார். நம்ம குடுக்க மனசுலாட்ட கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பா யோசித்து பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கும் கொடுக்கணும், ஏழை எளிகளுக்கும் நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும். நம்மளோட ஏழைங்களா இருக்காங்கல்ல, பணக்காரங்களுக்கு கொடுத்தா அவங்க நம்ம சொல்லுவாங்க நம்ம திருப்பி கொடுப்பாங்க அவ்வளவுதான். ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடுன்னு வருவாங்க, துணின்னு வருவாங்க, அவங்களுக்கு நம்ம கட்டாயம் கொடுக்கணும். யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு மனசுல பேசுவார் ஆண்டவர், அப்ப அவங்களுக்கு நம்ம கட்டாயம் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 12:1 33 வசனம்.
1: உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்க.
0: பாத்தீங்களா, விற்று கூட என்ன செய்யணும், பிச்சை கொடுக்கணும். உங்களுக்கு காசு இல்லையா, ஏதாச்சும் இருந்தா வித்துட்டு கூட பிச்சை கொடுக்கணுமா. இங்க சம்பாதிச்சு வச்சா திருடன் கொள்ளடிச்சிட்டு போயிடுறா. எத்தனை பேர் டெய்லி நியூஸ் பார்த்தா அங்க கொள்ள இங்க கொள்ளன்றவங்க. நம்ம என்ன செய்யணும், பரலோகத்தின் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அங்க திருடன் அணுகுதே இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு உள்ளது எதிர்க்கோ உள்ளது, நமக்கு என்ன செய்யணும், நமக்கு இருக்கிற ஆகரத்தை நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிடலாம். அதுக்குன்னு சொல்லி நேத்து சாப்பாடு புளிச்சு போன சாப்பாடு எல்லாம் கொடுக்க கூடாது. அதாவது உள்ளத, உங்களுக்கு என்ன உள்ளது, உங்க உள்ளத்துல என்ன, உங்க குடும்பத்துல என்ன இருக்கோ, உங்க வீட்டுல என்ன இருக்கோ, அதை என்ன செய்யணும், நம்ம மற்றவங்களுக்கு பிச்சை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி கொடுக்கறமா, யோசித்து பாருங்க. இல்லைன்னா நீ காண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணு, ஆண்டவரு எனக்கு அப்படி கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரின் சொல்லி கேட்போம். எபிரேயன் புஸ்தகம் 13:16 வசனம்.
1: அன்றியும்
0: நன்மை செய்யவும்
1: தான தர்மம் பண்ணவும்
0: மறவாதிருங்கள்.
1: இப்படிப்பட்ட பழிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார்.
0: பாத்தீங்களா, நன்மை செய்யவும் தான தர்மம் செய்ய என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. அப்படிப்பட்ட வழியும் யார் பிரியமா இருக்கா, கர்த்தர் தேவன் பிரியமா இருக்கிறார். அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு கட்டாயம் செய்யணும். அதனால மற்றவங்களுக்கு வந்து நமக்கு பிடிக்காத காரியத்தை அவங்களுக்கு கொடுக்க கூடாது. பழசு பட்டு ஏதாவது கெட்டு போனதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதை ஆண்டு உங்களை பார்த்து துக்கப்படுவார். ஹல்லேலூயா. ஏழைகள் வந்தாங்க, நம்ம சாப்பிட்றவன் நம்மளுக்குள்ளதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற நாங்களே ஏழை எங்க நான் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்த நிச்சயம் உங்க மேல தேவனுடைய ஒளி உதிக்கும். அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கும், செம்மையானவங்களுக்கு இருள வெளிச்சம் உதிக்கும். முதல் பார்த்தோம், யாருக்கு மேல முதல்ல யாருக்கு, என்னை உலகத்துக்கு ஒளியா இருக்கேன், பின்பற்றுகிறவன் இருள் நடவாம சீ ஒளிய அடைந்துக்கலாம். ரெண்டாவது செம்மையானவனுக்கு என்ன இருக்குதா, இருள் உதிக்கும். அவங்க எப்படி இருப்பாங்க, இறக்கும் மனு உருக்கம்லாம் இருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது உங்க மேல இருள் விலகி வெளிச்சம் உதிக்கும். மூன்றாவதாக 97:11
1: நீதிமானுக்காக வெளிச்சமும்,
0: நீதிமானுக்காக வெளிச்சம். நீதிமானா இருந்தா மேல என்ன இருக்கு, கர்த்துடைய வெளிச்சம் இருக்கும். நம்ம நீதிமானா இருந்தா மேல கர்த்துடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்கும். ஹல்லேலூயா. எப்படி நம்ம நீதிமான் ஆகுறது, ரோமர்கள் நிருபம் 5:10
1: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க.
0: அவர் ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும். நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும், நேற்று என்ன பேசுறோம், உள்ளத்தை அலசி பார்த்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்க ரத்தத்தினாலே கழுவுங்க. ரத்தம் இயேசுக்கு ரத்தம் நீ கழுவுமப்பா, என் பாவங்களை மன்னியும்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மள என்ன செய்யறாரு, நீதிமானா மாத்துறாரு. ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்மளை எப்படி நீதிமானா மாத்துறாரு பாருங்க, ரோமர்கள் 5:1
1: இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடி
0: கர்த்தரால், கர்த்தர்தான் நீதிமான மாற்ற முடியும். என்னோட ரத்தத்தை சிந்திருக்க, எனக்காக மரணத்தை ருசி பார்த்தாரு. நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நீதிமானம் மாத்துறாரு. மூன்றாவதாக எப்ப நீதிமானம் மாத்துறாரு பாருங்க, தீத்தின் புஸ்தகம் 3:6
1: தமது கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டு.
0: ஆண்டவரே ஒரு நாளைக்கு ஆண்டவரே கிருபை செய்யப்ப, நீதிமானா மாத்துங்கப்ப, என்னிடத்துல ஒண்ணு இல்லப்பா, நீங்க எப்படியாவது நீதிமானா மாத்துங்க, இறங்கி எனக்கு கிருபையா இல்ல நீதிமானா மாத்துன்னு கேட்கும் போது தேவன் கிருபையா நம்மள என்ன செய்யறாரு, நீதிமானா மாத்துற. நீதிமான் மாத்த நமக்கு என்ன கிடைக்குது, அவருடைய வெளிச்சம் மேல உதிக்குது. ஹல்லேலூயா. நீதிமான் மேல நீதிமான கத்துடைய வெளிச்சம் மேல இருக்குது. அதுக்கு தான் நம்ம நீதிமான மாற வேண்டும். நான்காவதாக பாருங்க எப்ப நீதிமான மாறுமா, லூக்கான் சுவிசேஷம் 13:13-14
1: ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல்,
0: தன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல்,
1: தன் மார்பிலே அடித்துக்கொண்டு
0: தேவனே
1: பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான்.
0: பாருங்க, பாவியாகி என் மேல கிருபையாயிரும்.
1: அவன் அல்ல
0: இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய்
1: தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: தாழ்த்தும் போது நம்மளை தாழ்த்தும் ஒண்ணுமே இல்ல. நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் வெனச்சறேன் நீதிமானா மாற்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டு ரத்தத்தினாலையும் பரிசுத்தாவின் கழுவப்படும் போது நம்மள நீதிமானாய் மாற்றார். 1 கொரிந்தியர் 6:11
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்.
0: ஆயினும்
1: கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
1: நீதிமானாக்கப்பட்டீர்கள்.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவில் நம்ம ஒவ்வொரு நாள் கழுவப்படும் போது நம்ம கழுவுறாரு, பரிசுத்தமாக்குறாரு, நம்ம என்ன செஞ்சாரு, நீதிமானா மாற்றாரு.